0: காணவே இல்ல. ஆனா அவர் அதை நம்பி இருந்தார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்ல.
1: அவர் உங்களை ரொம்ப பெருமையா நினைச்சிருப்பாருன்னு எனக்கு நிச்சயம்.
2: நீங்க தெரிஞ்சுக்கோ, அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், சரி நீ உலகத்தை மாத்த போற. அவர் என் கைய பிடிச்சு சிரிச்சார், அப்புறம் இறந்தார். அவர் சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு சரியான விஷயம்தான். நான் உலகத்தை மாத்திட்டேன், சரிதான்.
1: ஓ, நம்ம ரொம்ப குழுத்திருக்கே. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ் நல்லவா? ஒரு ரூம்ல அவளுக்கு ஒரு பைபிள் ஒழிச்சு வச்சிருக்கா தெரியுமா? பரவாயில்ல, நான் அதை புகார் செய்ய. நாம இருவரும் தெரிஞ்சுக்கிறோம் நான் செய்திருந்தா என்ன நடக்கும்னு. கவலைப்படாத, நான் ரகசியம் வைத்தேயும். நான் விரும்பினா மட்டும் நீ கிறிஸ்துவ என்ற நிக்கலாய்க்கு நான் ஒருபோதும் சொன்னதே இல்ல. நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் என்பதையும் ஒருபோதும் சொல்லல. நான் ஏன் உனக்கு சொல்லலன்னு தெரியுமாறே? ஏன்னா இன்னும் நான் உனக்கு காதலிக்கிறேன்னு இருக்கான். நீயும் என்னோ என்ன காதலிக்கிறேன்னு இருக்கோம்.
0: தயவு செய்து வேண்டாம்.
1: வேண்டாம் சொல்லாத. நீ ஒரு காலத்துல என்ன காதலிச்ச, அதையாவது ஒத்துக்கோ. நம்ம ரோம்ல ஓவர் நினைவிருக்கா? அப்போ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ திருமணமானவ, உன் கல்யாணம் முக்கியம்னு தயங்கின. அப்புறம் அவள் மறந்து போனா. கடவுளோ ரொம்ப முக்கியமானார். இப்ப உனக்கு புதுசா ஒரு பெண் இருக்கா?
0: ஏமாட்டே,
1: விரும்புறதையே ஒத்து கொடுக்க மாட்டார். நீ எப்போதும் விரும்பன, இப்ப கூட.
0: நிகுலை பற்றி என்ன?
1: மிக்குலைக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டிருப்போம்.
0: பாரு, நீ சில தவறான முடிவுகள் எடுத்திருக்க, சரியா? நீ உண்மைய பார்த்தா போதும்.
1: இயேசு, தயவு செய்து வாரே. என்ன ஒரு முறை முத்தமிடு பாப்பா. தயவு செய்து ஒரு முறை மட்டும் முத்தமிடுங்கள். நாம் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் இப்போது உங்களிடம் இதை பற்றி விரிவாக பேச போகிறேன்.
0: உன்னை காதலிக்கல, மன்னிச்சுக்கோ.
1: நானும் மன்னிக்கிறேன், உனக்கும் அமாண்டாவுக்கும்.
0: நான் ஒரு நிமிஷம் தேவா. என் உள்ள ரொம்ப குளிரா இருக்கு.
1: நீங்க சொல்லுங்க.
0: நீக்கு தண்ணீர் வேணுவா? உன் கண்களை மூடிக்கோ, நீ நல்லா உணருவ. எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க?
3: அவங்க எல்லாரும் போயிட்டானே. அவங்க கடவுளை நம்பி காத்திருந்தாங்க, ஆனா இப்போ அவர் இங்க இல்ல.
0: நீ பொய் சொல்ற.
3: நான் தானே. உன்ன பாரு, கடவுள் உன் வழியை எடுத்துட்டாரா? அவர் ஏன் உன்னை இங்க விட்டுட்டால?
0: அவர்
3: இதோ இத கூடி. இதோ செய். என்ன ஆயிடுச்சு? என்ன நம்பு?
0: ஓ அப்படியா?
3: நீ எனக்கு யார் என்று தெரியும். நான் முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்தோம்.
1: நீ நல்லா இருக்கியா? பரவாயில்ல ப்ரூஸ், பரவாயில்ல, பரவாயில்ல. சற்று ஓய்வெடுத்து விடுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்லங்க.

0: இத ஜான் செய்தாரா?
1: அவருக்கு இது தேவைப்படும் என்று தெரிந்திருந்தவர் ஜனாதிபதி. இவர் மேஜர் கெண்ட்.
0: மேஜர் வரவேற்கிற ஐயா. இதற்கு தவிர வேற என்ன இருக்கிறது?
2: பிரிட்டிஷ், எகிப்தியர்கள், பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா ஆகிய அனைவரும் தகவல் பெற்றுள்ளனர். அவர்கள் இப்போது ஆன்லைனில் இருக்கிறார்கள் ஐயா.
0: இது பாதுகாப்பானதா?
1: இன்னும் எப்பவாதே இவர் ஒளிபரப்புகளை தடுக்க முயற்சித்தீர்களா ஐயா? அந்த
0: கேள்வி என்னவென்றா, நிக்கோலை பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா, நிகோலை உயிரி ஆயுதங்களை உருவாக்கி உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
3: மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, நமது தகவல்களின் படி நிகோலை அழிக்க வேண்டியதாக இருந்த தந்திர ஆயுதங்களை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டுள்ளார். இதை கவனிக்கவும்.
0: இது எங்கிருந்து பெற்றேரு?
3: உலகளாவிய செயற்கை கொள்முதோ. 2 மணி நேரத்திற்கு முன் குறியீட்டை உடைச்சோம்.
0: நேர கட்டமைப்பு
3: 4.
0: நாம் இப்போது 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிர்ச்சி தான் நம்முடைய ஒரே வாய்ப்பு.
2: இந்த வழி ஐயா.
0: ஆயுதண்டு யார்க்கு? சிகாகோ, வாஷிங்டன்.
2: ஆமா ஐயா, அதே 3 நகவன்னு.

0: உங்க மனைவி எங்க இருக்கிறார் என்று தெரியுமா?
1: அவ இருக்க விரும்பும் இடத்துலதான் நானே.
0: நீ அவளை கவனித்து பார்ப்பதாக சொன்ன.
1: அவளை நான் அவளுக்கு ஆதரவளிப்பேன்னு சொன்ன. அவ தடுப்பூசிகளை மீண்டும் தங்குமிடத்திற்கு கொண்டு சேர்ந்தா, அதுதான் அவ விரும்பியது. உனக்கு அவளை தெரியோரே?
0: அவ தனியாவா? நோயாளிகளும் இறப்பவர்களோட அவளை கவனிப்பது இதுதானா உன் எண்ணம்?
1: என்ன எப்போது
2: லோய் திரும்பி விமானத்துல வருகிற?
1: எவ்வளவு மோசமா இருக்கியே.
0: புரூஸ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா. இன்னும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாத. மற்ற தேவாலயங்களும் இதையே தெரிவித்துள்ளன. அதே நிலைதான். இதை கட்டுப்படுத்த எதுவும் இல்ல. சரி,
1: நாம் அங்க போக வேண்டும்.
0: கொஞ்சம் பொறு.
2: நீ வர விரும்புவாய் என்று அவள் அறிந்தாள். ஆனால் அங்கே நீ எதையும் செய்ய முடியாது.
1: அவ என் மனைவி, ப்ரூஸ் என் நண்பர். நான் போகிறேன்.
2: நீ ஒரு தடுப்பூசி அல்லது மருந்த கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். அவ உன்னிடம் என்ன செய்ய சொல்கிற? அவரிடம் கேட்கலாம். வானக தங்கிலே
1: உங்கள் வழிகாட்டுதல் தேவை.
3: க்ளோயி, பக் இது ஃபிட்சே. நீ சொன்னது சரிதான் என்பதை உனக்கு சொல்லும்படி என்னை அழைத்தார்கள். நிக்கோலே பைபிள்களில் ஒரு புதிய வகை வைரஸ் பரப்புகிறான்.
1: என்ன? என்ன?
3: மேலும் அவன் அமெரிக்காவை தாக்க போகிறான். நாம அவனை தடுக்க முயற்சிக்க போகிறோம். நீங்க இருந்தா பெரிய நகரங்களுக்கு அருகில் போகாம இருப்பேன்.
1: இவனை ஆயுதங்களால தடுக்க முடியாது. இப்போ அந்த வைரஸ் பற்றி என்ன?
3: இனி எனக்கே தெரியவில்லை. வாழ்த்து டெல்மத்து.
1: அது பைபிள் வெள்ள இருக்கு.
4: நினைக்கிறேன் பொய்களை புரிஞ்சு கொள்ளவில்லை என்றாலும் நீங்க சரி என்று நினைச்சத முழுக்க முழுக்க செய்துள்ளீர்கள்.
3: நான் தாமதமா வரவில்லை என்று நம்புகிறேன்.
4: அவர் வைரஸின் மூலத்தை கண்டுபிடிச்சார்.
5: ஓ நன்றி இயேசுவே, நீங்க அதை நிறுத்தலாம்.
4: அத நாம் பரவுவதை தடுக்க வேண்டும்.
5: அது என்ன? அவர் என்னிடம் என்ன சொல்லவில்லை?
4: ப்ரூஸ், அது பைபிள்கள். நிக்கோலை பைபிள்கள்ல விஷம் கலந்து நம்மிடம் கொண்டு செல்ல விட்டார்.
5: அவரை எதிர்த்து பரிசுத்தவான்களுடன் போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
4: நீ என்ன சொல்ற?
5: அது என் காரணம்னா? அது ஏன் காரணம்னா?
4: இல்ல இல்ல, நீ செய்தது ஆண்டவரின் வார்த்தைய கோடிக்கணக்கான உயிர்களுக்கு முன்வைத்ததுதான். அவர் என்ன வாக்குறுதி செய்கிற? அவர் என்ன வாக்குறுதி செய்கிற?
5: அவரது வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று. நிச்சயமா அவர் தான் அனுப்பப்பட்ட அந்த பணிய முழுமையாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன்.
2: அதுவும் தான் நடந்தது. அவர்கள் ஏற்கனவே அழைப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். நாம் பல உயிர்கள் அடைந்தோம்.
6: அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்ல. கவலைப்படாதீர்கள், பரவாயில்ல.
5: நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது அது நிச்சயமாக எவ்வளவு ஒரு பேரின்பமான திருநாளாக அமையும் தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் சென்று அடையும் வேளையில நாம் மகிழ்ச்சியுடன் பாடி நமது வெற்றியை பெரிய அளவில் ஆரவாரம் செய்வோம்.
6: என்ன
5: கையில்?
6: மற்றும் என்னை வாக்குறுதியான நாட்டிற்கு வழிநடுக்க. என்ன ஒரு நாள், என்ன ஒரு மகிழ்ச்சியான நாள். அது எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் ஆகும்?
2: கர்த்தாவே, நம் சகோதரனை மீண்டும் வழி நடத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி. ஆமா,
5: நன்றி.

0: தேவன அணுகும் அனைவரும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை ஆர்வமாக தேடும்பவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் நம்ப வேண்டும்.
1: நான் நம்புகிறேன்.
0: இங்க பாருங்க, இவர் தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். கர்த்தர் ஆபிரகாமிடம் தன் சொந்த மகனை பலியாக்குமாறு கேட்டார். ஆபிரகாம் அனைத்தையும் தேவனுடைய கையில் ஒப்படைத்ததால் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது.
1: நீங்கள் அனைவரும் இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
0: நம்பிக்கையின் வீரர்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது? அவர்கள் அனைவரும் பலன் பெற்றவங்களா?
2: இல்ல.
0: ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள், தீயில் எரிக்கப்பட்டார்கள், நம்முடைய ஆண்டவரை போல சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பாடுபட்டார்களா?
2: இல்ல.
0: எண்ணற்றோரு செங்கடலை கடந்த போது, சிங்கங்களின் வாயை அடைத்த போது, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய அதிசயங்களை பெற்றார்கள். அவர்கள் தீக்கொளுத்து மடுப்பிலே நடந்தாண்டல். அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது?
1: நிலைப்பட.
0: அவர்கள் அனைத்தையும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தங்களது சொந்த வழிகளை பின்பற்றாம விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை எதிர்பார்க்கும்வர்கள் தங்கள் பலத்தை புதுப்பித்து கழுதுதல் போல் இறக்கைகள் விரித்து உயர்வார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடந்தாலும் மயங்க மாட்டார்கள்.
1: அசையாமல் மற்றும் ஆண்டவரை எதிர்பார்த்திரு. என்ன?

0: நான் இங்கே இருக்க வேண்டும். நம்முடைய பெண்ணை கவனிச்சுக்கோ. விமானம் எல்லாம் தயாவே, நான் கிளம்ப தயாராடுதோம்.
1: சரி, நான் நிக்கோலைக்கு இன்று காலை ஒரு விமானம் இருப்பதை எனக்கு தெரியவில்லை.
0: அவருக்கு இருக்கிறதே
1: இல்லையா? அப்ப நீ எங்க போதலாய்?
0: சிக்காதோ, நண்பர்கள் சிலருக்கு உடல் நலம் இல்ல, மகளுக்கு நான் வேணும்.
1: அது வருத்தமாக இருக்கிறதே, உனக்கு இங்க பொறுப்புகள் இருக்கின்றன.
0: ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டேன், இனிமே உனக்கு
1: பிரச்சனை வரும். உன் பிரச்சனைகளை கேட்டு சமாளிக்க எனக்கு சலிச்சிருச்சு.
2: ஆட்டி, தயவு செய்து எங்களுடன் வா, நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ முடியும்.
1: நான் முடியாது, நீங்க புரிந்து கொள்ள மாட்டேன்.
2: நான் புரிஞ்சு கொள்கிறேன் எனக்கு. இப்போ எவ்வளவு மாதம் ஆகியது?
1: மூணு மாதம்.
0: நீ கர்ப்பமாதி இருக்கனாய்.
2: நிக்கோலைக்கு தெரியுமோரா?
1: அவருக்கு தெரியாது நினைக்கிற.
2: அப்படின்னா நீ எங்களோட வா, நாங்க உன்ன கவனித்துக் கொள்கிறோம்.
0: ஹாட்டி, எங்கள நாங்க உன்ன பாதுகாக்க முடியும்.
1: நீங்க என்ன பாதுகாக்க முடியாது? நீங்கள் நிக்கோலை அறியவில்லை. அவர் என்ன ஒருபோதும் விட அனுமதிக்க மாட்டார்.
0: அதனாலதான் நீ எங்களுடன் வர இடம்.
1: நான் முடியாது. என் வாழ்க்கை இங்குதான். நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க நினைச்சேன். எதுவும் சொல்லாத, நான் என் மனதை மாற்றம் முன் நீங்க இங்கிருந்து போய்விடுங்க.

0: நீ மிகவும் சோர்வாக இருக்கிற. இன்றிரவு கடினமாக இருந்தாதா? அது
1: மிகவும் அருமையானது. நன்றி.
0: மற்றும் திருமதி மில்லரா, அவர் எப்படி இருக்கிறார்?
1: மிகவும் நன்றாக இருக்கிறார்.
0: உங்கள் சூடான மீண்டும் சந்திப்பு கிடையில கூட ஒரு வெயிட ஆணையிட்டதற்கு நேரம் எடுத்துக் கொண்டீர்கள்.
1: ஒரு கிடங்கல மிலிட்டரிகள் மறைவிடம் வைத்திருக்கிறாங்க. அதில் பெரும் அழிவு சக்தி கொண்ட ஆயுதங்கள் இருக்கலாம் என்று ஒரு தகவல் வந்தது.
0: அது உண்மையா?
1: முடியவே இல்ல. முன்பு அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய நுண்ணறிவு என நினைத்ததை விட சற்று மேம்பட்டதாக இருந்தது என்று நினைக்கிறேன்.
0: அல்லது உன்னுடையது குறைவாக இருந்திருக்கா? அஜெண்டுகள் அங்கு முதலில் வரவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
1: அந்த தகவல் நம்பகமற்றதாக இருந்தால் என்ற ஒரு சிறிய குழுவை மட்டும் அனுப்ப விரும்பின.
0: இன்று நீ வேறுபடுகிறாய் ஜரான். உன் கண்கள்ல ஏதோ புதிதா தெரிகிறது. நான் விஷயங்களை கவனிக்கிறேன் தெரியுமா? ரெசிடென்ட் ஃபிட்ஸ் யூ. அற்புதம்
2: ஐயா. பிரசிடென்ட்,
0: எனக்கு தெரியும். யூனிஸ் 3 மற்றும் பில் காலின்ஸ் மேஜர் உங்களுக்கு எங்கள் திட்டங்களை காட்டலாம். எகிப்திலிருந்து நியூ பாபிலானில் உள்ள அவனது அதிகார அமைப்பை தாக்கலாம். முதல்ல தந்திர கலவியல் தாக்குதல், அதற்கு பிறகு விரைவான தரை முன்னேற்றம்.
3: பிரிட்டிஷ் படைகள் ஹீத்ரோவை முற்றுகையிட்டு தாக்கும். அது அவனது விமான படை மையம். நாம் நகர தயாராக இருக்கிறோம். அவனது முதன்மை அமீனிகா கைப்பற்றிய போட்ட
1: அது
2: நமக்கு வேறு வழி இருக்கலனா?
3: நீங்களே சொன்னீங்க அவன் ஆச்சரியப்படுத்த இதுதான் நமக்கு ஒரே வாய்ப்புன்னு.
1: அப்படி இருக்கலாம். ஆனாலும் நமக்கு நிகோலையை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போத அவனை கொன்று விட்டோம் என்ற உலக போரை தவிர்த்து விட்டோம். ஆனா நாம் அவனை செய்யவில்லை என்றால் நிகோலை அவன் வழியில் யாரையும் எல்லோரையும் அழித்து விடுவான்.
0: அதுதான், அதனாலதான் நம்ம
1: வாய்ப்பு. நமக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கிறாயிடும். இப்போது நிகோலே 2200 மணிக்குள் இறக்கப்படவில்லை என்றால் நாம் தாக்குதல் நடத்துவோம்.
3: உங்களுக்கு என்ன யோசனை இருக்கிறது?
1: இன்னும் தேரப்படவில்லை. வெறும் செராமிக்கே
2: நீங்க அதை செய்ய முடியாது.
1: நான் தான் அதை செய்யக்கூடிய ஒரே நபர். இது நம்முடைய புதிய டிரான்ஸ்பாண்டர்களில் ஒன்று. இது 3 வெவ்வேறு செயற்கை கோள்களுடன் தொடர்பு கொள்ளும். இதை செயல்படுத்தியவுடன் ஒரு ஏவுகணை 1 நிமிடத்திற்குள் அங்கு வந்துவிடும்.
2: அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக போதுமான நேரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
1: வெளியேறுவதற்கா நம்புங்கிறேன்?

0: ஜெரால்டு, நேரத்துக்கு சரியா வந்து விட்டாய்.
1: நீ என்ன ஏமாத்து நாய், நான் உன்னுடைய வலதுகை போல இருந்த
0: உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிறாக. என் உண்மையான வலதுகை யார் என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
1: நான் வைரஸ் பற்றி தெரியும், நீ அவள தாக்கக்கூடியாய்
0: நிச்சயமா உனக்கு தெரியும். நான் ஜான் அல்லது கேரோலின் பத்தி தெரியாது என்று நீ உண்மையிலே நினைத்தாயா? அந்த சிறிய சாதசம் பற்றி இப்போ என்ன செய்ய போன? என்ன வெளிப்படுத்த போகலையா? அந்த சிறிய டிரான்ஸ்பாண்டரை இயக்க போகிறீரா? இப்பவே பதற்றப்பட ஆரம்பித்து விட்டுறீங்க.
1: உன்னை தடுக்க எனக்கு ஏவுகணை தேவையில்லை.
0: நீ என்ன சுடுவதற்கு முன் ஒரு விஷயம்,
2: மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது. உலகளாவிய எதிர்ப்பு படைகள் தாக்குகின்றன. அமெரிக்கா ஒரு பலமான கூட்டாளி. ஈராக்கியர்கள் நெடுங்காலமாக போராடுகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் மிக நீண்ட காலமாகவே தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். அமெரிக்காவில நாடு முழுவதும் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது மிலிட்டியா மற்றும் அணு தாக்குதல்கள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க், சிகாகோ மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்கள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. ஏனெனில் ஜிசி படைகள் மிலிட்டியா பயங்கரவாதிகளுடன் நேரடியாக மோதுகின்றன. கடுமையான பரவலான சேதமும் உயிரிழப்பும் குறித்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜிசி நில வானம் கடல் படைகள் தற்போது ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் அனைத்து வழிகளையும் மூடிவிட்டன. போரில் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எங்களிடம் உறுதிப்படுத்தல் இல்லை. ஆனால் பரவலான சேதமும் உயிரிழப்பும் பார்க்கும்போது சில பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. உலக அமைதிக்கும் நிக்கோலை கார்பாத்தியாவின் உலக சமூகத்துக்கும் எதிராக இருப்பவர்கள் இன்று இரவு நம்மை அனைவரையும் தாக்கியுள்ளனர்.
0: கடவுளே, இங்கு வெறுமனே உட்காராதீர்கள்.
2: உலக அதிகாரத்தில் சில நிலைகளில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள், பிரிட்டனின் பிரதமர் டாம் வால்ஷ், எகிப்தின் ஜனாதிபதி அபாஸ் பாஷா, மேலும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜெரால்டு பிட்ஸியும் ஆகியோரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர்களை கைது செய்ய பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது நம்மை தாண்டியது.
0: இவன் யார் தெரிந்திருந்தாரு?
2: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது
0: நிக்கோலை கார்பாத்தியாவின் தன்னையே எதிர்த்து பிரிந்துள்ள ஒவ்வொரு ராஜ்யமும் அழிவுக்கு தள்ளப்படுகிறது. நம்புகிறால் உலக என்ன நம்பவும் எனக்கு எதிராக நிற்கும் அனைவரையும் வெறுக்கவும் காரணம் அளித்ததற்கு நன்றி.

நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனாதிபதி இது காலியா? நீங்கள் காயம் அடைவதற்கு முன் அதை வைக்கலாமே.

0: நீங்க வந்து சந்திச்சது நல்லது. இப்போது வெளியேற வேண்டிய நேரம்.
1: என் உலகத்துக்கு வரவேற்கிறேன் திரு ஜனாதிபதி அவர்களா.

0: அது மனிதர்களால சாத்தியம் அல்ல அல்லவா? அப்படியா? ஒரு துப்பாக்கி சுடுவதற்கு முன்பே எல்லா முனைகளிலும் தாக்கப்பட்டுள்ளோம். அதாவது
1: அவர் உடைந்திருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால்
2: நிச்சயமா அவரே தான் அவர்.
0: இது முடிஞ்சுவிட்டது, நாம் சரணடைய வேண்டும்.
2: நன்றாக
0: பதிய சொல்கிறேன்,
1: அவர் செய்யவில்லை.
2: ஜனாதிபதி,
1: ஆமா, நிக்கோலைட் ஒரு பொம்மை மாதிரி நடிக்கிறார். அவர் போற விரும்பினார் நாவோ, அவர் அதை அவருக்கு கொடுக்கார்.
2: நாம் எப்படி அதை செய்தோம்?
1: அவர் நம்ம பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி இதையெல்லாம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ரொம்ப அவருடையவர் ஆகிட்டார். அவர் நம்ம துரோக சிங்கா.
0: நாம் எல்லோரும் விரைவில் இறந்து விட போகிறோம்.
2: என்ன நடந்தது? நீங்கள் அவரை கொன்று விட்டீர்களா?
1: அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டார். அவரது தாக்குதல்கள் ஏற்கனவே தோங்கிவிட்டன. அவர் செய்திகளை திருப்பி பார்த்து சிரித்தார்.
2: நான்
1: அவரை பிடிச்சிருங்க, நான் அவரை நேரில் சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். நான் 3 அடி தூரத்திலிருந்து முழு கிளிப்பையும் காலியா சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்.
2: நீ தவற விட்டாயா?
1: இவ்வளவு அருகில் நான் தவற விட முடியாது.
3: யோகி, பக்கி போ செல்லம், நீ நலமா இருக்கிறியா? நீ எப்படி இருக்கிற? ப்ளூஸ் எப்படி இருக்க?
4: அவர் வீட்டுக்கு போகிறார் பக்கெட்.
5: இப்போது சில நிமிடங்களின் விஷயம்தான்
4: பக்கெட். நான் உன்னை மிகவும் காவலிக்கிறேன்.
3: போச்செல்லாம், எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கிறது.

0: நான் தவறாக இருங்க, நான் உன்னோட இருக்குமேனோ?
1: இல்ல, நீ கடவுளின் விருப்பத்தை செய்கிறாய்.
0: இல்ல, நான் என் அபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஜன்னல் வழியா மூன்றாம் உலக போற பாக்குற, நீ கோடி மைல் தூரத்துல இருக்கிற.
2: ஆனா இதுவும் என்னையும் பாதிச்சிருக்கு.
0: செல்லும் செல்லும் எனக்கே நீ நன்றாக இருக்க போகிறாய். நான் உன்னுடன் இருக்க வேண்டும்.
2: தயவு செய்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உண்மையை சொல்ல போனா என்ன பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால்,
3: க்ளோய் அங்கே கொஞ்சம் நில்ல,
0: நான் உன்னை குளிச்சிருக்கேன்.
3: க்ளோய் இங்க கொஞ்சம் பால.
0: மோய், ஏய், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். இது நான் அறிந்த கடவுள் இல்ல. மாய,
4: மூன்றடி தூரம் இருந்தோம், நீ தவற விட்டதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அதிசயமா தப்பிச்சு போனாயே. நீ நிக்கோலாய நோக்கி துப்பாக்கி வெடிக்கும் போது யாரும் உன்னை தடுக்க முயற்சிக்கலையா?
5: நான் ஒரு ஜன்னல் வழியா தூக்கி எறியப்பட்ட. எனக்கு தெரியா,
4: இது வெறிச்சோடியது. நான் அங்க இருந்திருந்தா நானே உன்னை சுடியிருப்பேன். அன்பிற்குரிய மிஸ் மில்லர், கடவுள் என்ற ஒருவர் உண்மையாகவே இந்த உலகில் இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை எப்போதும் பாதுகாப்பாராக.
5: உங்களை நீங்கள் என்னை சுடப்போவது கிடையாது, அப்படித்தானே? நான் சொல்வது சரிதானே?
6: நான் இதை எப்படி சாத்தியமானது? நீ எங்களை எல்லாம் இவ்வளவு தந்திரமாக ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்தது எப்படி?
5: நீங்க உண்மையிலே அதை நம்புறீங்களா?
6: நீ என்ன நம்ப சொல்றியா? நிகுலி நம்ம எல்லாரும் செய்ய போகும் ஒவ்வொரு நகர்வையும் மாயமாக தெரிந்து கொண்டார் என்று? அவன் குண்டுகள் தாக்காதவன், நீ ஒரு ஜன்னல்ல இருந்து விழுந்து எழுந்து நடந்தே போனாய் என்று? ஐயா,
5: அது உண்மைதா?
0: ஏன் இத நடக்க விட்டாய் கடவுளே? நான் என்ன செய்த சொல்லுங்க? இது ஏதாவது விளையாட்டா? இது ஏதாவது சோதனையா? ஏன் நீ ஏன் இதை எனக்கு செய்யற? நோய்க்காரவா? இப்போதே சிகாகோவுக்கு போயிடு. என்ன செய்ய போறேன்? என்னை கொல்ல போகிறாயா?

0: எப்படி எல்லாரையும் மாட்டிவிட்ட? எல்லாரையும் எப்படி மாட்டின?
1: நீ எப்படி முடிந்தது? அவர் ஒரு
0: நல்ல விஷயம். நீ எல்லாரையும் எப்படி துரோகம் செய்தாய்? ஜான் வான்,
1: நீ என்ன நம்ப சொல்கிறாயா? கடவுளே தயவு செய்து எனக்கு உதவி செய்.

0: சேதம் மதிப்பீடுகள் பில்லியன்கள் இருக்குது. சாத்தியமாக நூற்றுக்கணக்கான 1000 பேர் இறந்திருக்கலாம்.
1: பில்லியன் கணக்கான புதிய பாபிலோன், புதிய மில்க் சிட்டி, செம்டன் ஹைலாண்ட்ஸ்
2: முகம் சுடுவாங்க.
0: உன் முகத்தை நீ என்ன சொல்ல போகிறாய் என எனக்கு தெரியவில்லை. ப்ரூஸ், இங்க பாருங்கள்.
3: உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
2: நீ வலிமையா இருக்க வேண்டும் ரே.
4: கவலைப்படாத, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் ப்ரூஸ்.
3: நான் இல்ல.
4: அவ எங்க? ஓ இல்லை.

0: இல்ல. ஓ இல்ல, நான் உன்ன போக சொல்ல, நான் சொன்ன யா சகோதரா,
1: நான் மிகவும் வருந்துகிறேன். அவ கடவுளின் விருப்பத்தை செய்ய விரும்பலாம். உன்னப்பாலோயே போறே, கடவுள் உன் வழிய புரிந்து கொள்கிறாரு. உன் நம்பிக்கை நீ நினைப்பதை விட வலிமையானது. நீ அவனது பெயர்ல பெரிய காரியங்களை செய்வாய்.
0: இப்போது நான் இங்கே என்றென்று சிக்கிக் கொண்டு போகவில்லை. நான் ஏற்கனவே இறந்து நரகத்தில் என்றென்று தண்டனை அனுபவிக்கிறேன் என்பதே இல்லை என்றே நம்பிக்கையோடு இருக்க முடியும். கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்கிறார் என்று நாம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

ஏன் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து நீ இருக்கும் இடத்தை என்னிடம் கொஞ்சம் விரிவா சொல்லுவாயா? அது எங்க? எதுவும் இல்ல. ஏய், நீங்க இருக்கீங்க? ஓ இல்ல,

0: già non arrivedì. பாருங்க, நீங்களும் அந்த படையணியும் இல்லையெனில் வேறு யாராவது இருந்தாலும் இந்த நாள் வரப்போகிறேன்.
1: இது நாட்டில் காலத்தின் முடிவாகும். நீங்க என்ன செய்யற?
0: நான் உங்களுக்கு போன்ல சொன்னேன், நடவங்க என்ன இங்கே இருக்க சொல்றாருன்னு எனக்கு உணர்ச்சி இல்லது.
1: உனக்கு வேற எங்காவது போக இடம் இல்ல?
0: அந்த வைரஸ் அது என் நெருங்கிய நண்பரையும் என் மனைவியையும் பாதிச்சு அவர்கள் இறக்கிறார்கள்.
1: நீ என்னோட இங்க ஏன் இருக்கிற?
0: க்ளோயும் புரூஸும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. அர ஜனாதிபதி, இப்ப நீங்க அந்த நிலையில இல்ல, தயவு செய்து என்ன கேளுங்க. நீங்களும் நானும் கடவுளுக்கு எதிரா பாவம் செஞ்சிருக்கோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும், மக்கள் முன்னிலையில செய்யும் காரியங்களிலும் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படையவும் அவர் அழைக்கிறார். நாம் ரகசியமா செய்யும் காரியங்கள், நம்மால் நினைக்கப்படுகிற எண்ணங்கள் கூட, அவற்றுக்கெல்லாம் அவர் நம்மை பொறுப்பிற்க வைப்பார். ஜனாதிபதி பாருல, நேரம் விரைவா ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நரகத்துக்கு போக வேண்டாம்னு நான் விரும்புகிறேன்.
1: அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு போல எனக்கு தோணுது.
0: கடவுள் உங்களை நேசிக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் அதை நிரூபித்தார். கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தா உங்களை காப்பாற்ற அவர் சிலுவையில துன்பப்பட்டு இறந்தார். உங்களுடைய தண்டனையையும் என்னுடைய தண்டனையையும் அவர் தன்னமேல் ஏற்று நம்மை மன்னித்து விடுவிக்க அவர் உண்மையிலேயே இருந்தார். திரு ஜனாதிபதி, இயேசு இறந்தவர்களிலிருந்து எழுந்து அவர் விண்ணகத்துக்கு ஏறிய போது அவர் மரணத்தையும் நரகத்தையும் வென்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை வழங்கும். கடவுளால் எதுவும் செய்ய முடியும். நீங்கள் தயாராக இருந்தா கடவுள் உங்களை ரட்சிக்க முடியும். அவர் என்னை இங்கே வழி நடத்தினார். உங்க பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்க, அவற்றிலிருந்து விலகுங்கள். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவில் வையுங்க.

0: இவருக்கு வழிகாட்டுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்க.
1: கடவுளே, தயவு செய்து என்ன மன்னிலையா? உங்களை சந்தேகித்ததற்காக இயேசுவின் நாமத்தில், ஆமே.
0: என்ன விஷயம் ப்ரூஸ்?
2: நேரம் நெருங்கி வருகிறத.
3: தயவு செய்து நான் உங்கள் நினைவில் கடைசியாக இருக்கலாம்.
4: நமது வாழ்க்கையில நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டமானது மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் முக்கியமான ஒரு தருணமாக கருதப்படுகிறது.
0: உங்கள் அழைப்பு ஒரு ஜெபத்திற்கு பதிலாக இருந்தது. அது எனது முதல் முறையாக.
1: இப்போது நீங்க என்ன செய்ய போவீங்க?
0: நான் நிகோலையை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமோ என நினைக்கிறேன். நான் அங்க முதல்ல சென்ற போது அவர் காங் துவங்கி இருந்தான். நான் அவனுடைய கட்டளை மையத்தை அழிக்க முடிஞ்சா இறுதியா ஏதாவது செய்ய முடியும்.
1: நான் எப்படி உதவலாம்?
0: நீங்கள் முடிஞ்சவரை அதிகமான மக்களுக்குள் சென்று உதவுங்க. எனக்கு உண்மையை காட்டுனது போலவே மற்றவர்களுக்கும் உண்மையை காட்டுங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இத உருவாக்க உதவியது நான் தான். நிக்கோலாய்க்கு ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொல்ல தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன். இது என் பணி. எனக்கு மட்டும் சொந்தமானது. ஆனா நீ என்னவிய இன்னொரு விஷயம் செய்ய வேண்டும்.
2: பாவம் இல்லாதவர், தூயவர், பரிசுத்தர்.
5: நான் நம்முடைய பாவங்களுக்கு வேதனைப்பட்டோம்.
2: அந்த உடல் நமக்காக உடைக்கப்பட்டது. நாம் வாழ முடியும் என்பதற்கால அவர் சொன்னார். யார் மனம் திரும்பி அவரை நம்புகிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் என்றென்றும் வாழ்வார்கள்.

இங்கே நாம் மிக தெளிவா பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த மனிதரின் பெயர் தான் சாம் என்று அனைவராலும் மிகவும் அன்போடு அழைக்கப்படுபவர். இவர் தனது துறையில் மிகவும் திறமையானவர் மட்டுமல்லாம பலருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும் ஒரு உன்னதமான மனிதராகவும் இங்கே காட்சியளிக்கிறார். இவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இவர் தனது தனித்துவமான திறமையால் பல சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார்.

0: ఇచ్చినా జనరల్ స్కోర్ కి దిశలే డోస్ నోవేస్ నడస్త్రి స్టోనోవెనో సైల్పాట్ నిశానీం దేవ్యా సస్యు
1: ఉష్మరేవి.
0: ఆమాయా యూజువలీ ఫన్ ఫుడ్డింగ్ వాయోన్ డిడిక్ జాన్ మోమాటాయ్ గోంగే కులేరా ఓ నా బెళది మదియ ఉణవు మేల మిగ ஜெராலு, இங்க எப்படி உள்ள வந்தீங்க?
1: நான் முன்கதவு வழியா உள்ளே வந்தேன்.
2: இந்த திராட்சை ரசம் உங்களுக்காக கிறிஸ்து சிந்திய விலை உயர்ந்த ரத்தத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. தயவு செய்து இத முழுமையா குடிச்சிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள். நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம், மேலும் நான் குணமடைறேன். மரணம் அல்லது சுவைத்து பார்க்கிறார்.

0: ஆம் ஜனாதிபதி அவர்களே, நீங்க
1: மாறி இருப்பதாக தெரிகிறது. நான் உன்னிடம் சொன்ன நான் விஷயங்களை காண்கிறேன். இங்க நல்ல நாளா இல்லையா ஜனாதிபதி அவர்களே?
2: சரியே, உண்மையில எனக்கு இன்று மிக சிறந்த நாள். நான் படையிலிருந்து ராஜினாமா செய்து விட்டேன். மேலும் உங்க உண்மையான எதிரியை சேர்ந்துட்டேன்.

0: ரோயி என்ன நடந்தது?
1: இந்த திராட்சை ரசத்தை குடிச்சு உயிரோடலே. அது இந்த திராட்சை ரசம் தான். நான் மூச்சு விட முடியறது. நான் மூச்சு விட முடியறது.

0: நீங்க கேரோலின் மில்லர் நினைவு இருக்கிறீங்க?
1: அழகான ஒரு சிறிய பெண் இல்லையா அவள்?
0: சரி, உங்களை வெல்ல ஒரே வழி ஆயுதங்கள் தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போல. படையுடன்
2: மற்றும் பதில் நம்மை முன்னிலையிலேயே இருக்கிறது.
0: இயேசு கிறிஸ்து, இந்த வாழ்க்கையிலோ அடுத்த வாழ்க்கையிலோ உங்களை வெல்ல ஒரே வழி அவரை ஏற்க வேண்டும்.
1: நீங்கள் கடைசியாக பார்ப்பது என் சக்தி அவருடையதை விட அதிகம் என்பதுதான்.
0: சில நேரங்கள்ல அவர் உங்களுக்கு அனைத்தையும் காண விட மாட்டார்.

0: ஐயா, ஜனாதிபதி அவர்களே.
1: ஐயா,
0: மக்கே,
1: நாங்க எதிர்வினை மருந்த கண்டுபிடித்து விட்டோம். அது சிவகுத்திராய சுரசம். என்ன இது ஒரு அதிசயம்? நாங்க திருச்சப பங்களை கலந்து கொண்டோம், அது அந்த திராட்சரசம் தான். நீங்கள் நிச்சயமா நலமா இருக்கிறீர்களா?
0: ஆமா, நான் உயிரோட இருப்பேன். நான் இங்கேயும் உன காத்திருக்க போறேன். ஓ க்ளோய்,
1: ப்ரூஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? அவர் இப்போது வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. கடவுள் விரும்பியவர் போல.
0: ஓட்ஸ் எல்லாம் நான் உன்னை காதரிக்கிறேன்.
1: நானும் உன காதரிக்கிறேன்.
0: சரி கேள், நான் முடிங்க வரை விரைவில் அங்கே வரப்போகிறேன்.
1: சரி, நான் வாழ்கிறேன்.
0: நான் பேச வேண்டி இருக்குதே.

செல்லம், நான் தான். ஏ குட்டி செல்லம், நான் கார்ல கிளம்பிட்டேன், நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். சரி அப்புறம் பாப்போம். உன்னை காதலிக்கிறேன்னு செல்லம். நானும் உன்னை காதலிக்கிறேன். ஒரு பூங்காவை விட்டு வெளியே வந்து விட்டேன். ஷேன் தேவர்.

0: சகரியன் புஸ்தகம் 14 அதிகாரம் 5 வசனம்.
1: ஜெக்கரியா 14th chapter 5th verse.
2: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
2: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: தேவரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள்.
1: Thus the Lord my God will come and all the saints with you.
0: தேவனாய் கர்த்தரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவாங்க.
1: All the saints will come with the Lord God.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது.
1: All the promises of the Lord are fulfilling.
0: எல்லா இடத்துல அவர் சொன்ன வாக்குத்தத்தை ஒன்னோட வீணா போகல, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.
1: Nothing is vain. Every promise of God is fulfilling in all over the places.
0: நாம் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We should be prepared to meet the Lord Jesus Christ.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது.
1: We don't know when the Lord Jesus Christ will come.
0: அவர் வருகைக்காக நாம் ஆயத்தத்தோடு விழித்திருக்க வேண்டும்.
1: We should be prepared and watchful to take part in the coming of the Lord Jesus Christ.
0: லூக்காவின் சுவிசேஷம் 22 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம்.
1: Luke 21:10-11.
2: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: இப்ப நடக்குதா இல்லையா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
2: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
2: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
2: பஞ்சங்களும்,
0: பஞ்சங்களும்,
2: கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
0: கொள்ளை நோய்களும் உண்டாகும்,
2: வானத்திலிருந்து,
0: வானத்திலிருந்து
2: பயங்கரமான தோற்றங்களும்,
0: பயங்கரமான தோற்றங்களும்,
2: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்,
0: பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
1: Then he said to them, nation will rise against nation and kingdom against kingdom, and there will be great earthquakes in various places and famines and pestilences, and there will be fearful signs and great signs from heaven.
0: சந்திரகுரம சரணம் எழும்புவார்கள்.
1: Nations will rise against nation.
0: இப்ப பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், அடிதடி, இத்தனை பேர் இறந்துறாங்க.
1: Now wherever see the riots and strugglings and wars, and many people are dying.
0: கொள்ளை நோய். அதனால நம்ம கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
1: So the all promise of the Lord are fulfilling.
0: கொள்ளை நோய்,
1: plagues,
0: பஞ்சங்கள்,
1: famines,
0: அன்று சொல்லியிருக்கார் மகா பூமி அதிர்ச்சி சொன்னார்.
1: The Lord said there will be great earthquakes will happen.
0: ரெண்டு தரம் பூமி அதிர்ச்சி வந்து நம் ஜப்பான்ல.
1: There were two times the earthquakes happened in Japan.
0: Okay, எங்க பார்த்தாலும் ஜெபிக்கிறவங்க எழும்பிட்டாங்க, கர்த்தர் காத்து கொண்டார்.
1: Because many people are praying for these things, so the Lord protected all the people without an earthquake.
0: அதனால நம்ம என்ன செய்யணும், அதிகமா நம்ம ஜெபிக்கணும்.
1: So we must pray to God more and more.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர போறாரு.
1: The Lord Jesus Christ is going to come.
0: அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது.
1: All the promises of the Lord are fulfilling.
0: நம்ம எப்படி இருக்கணுமா?
1: So how should we be to
0: தேவன் வர போறாரு. அவர் பண்ணை பரிசுத்தவான்களோடு வருவாரா?
1: The Lord is coming with many saints with him.
0: சகரியா 14:5.
1: Let us read Zechariah 14:5.
2: இன் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
0: என் தேவனாகிய கர்த்தர் வருவார்.
2: தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
0: எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
1: Thus the Lord my God will come and all the saints with you.
0: தேவனாய் கர்த்தர் வர போறாரு.
1: The Lord God is going to come.
0: அவரோட அநேக பரிசுத்த தேவரோட எல்லா பரிசுத்தங்களும் வருவாங்க.
1: With him all the saints will come.
0: நம்மளும் பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: We should also be holy to receive him.
0: நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது.
1: When our soul will be taken we do not know.
0: எடுத்துக்கொள்ளப்பட்டா நம்ம கர்த்தரோட வருவோம்.
1: When our souls be taken then we will come with the Lord.
0: இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ரகசியரியில பரிசுத்தமா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
1: If we are holy then we will be taken in the rapture.
0: பரிசுத்தமா இல்லாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது.
1: If we do not be holy we will not enter into the kingdom of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்தமா இருந்தா தான் அவரோடு நம்மளும் வருவோம். ஒருவேளைக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் வரும்போது நம்ம கூட வருவோம்.
1: If we are holy when we will be taken into the rapture then we will come with the Lord into the earth.
0: கர்த்தருடைய வேதஞ்சில் எல்லா பரிசுத்தங்களோடு அவர் வருவாரா?
1: The word says that the Lord God will come with all his saints.
0: நம்ம கர்த்தர் வரும்போது நம்ம வரணும்னு சொன்னா இந்த உலகத்திலே பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: If we want to come with the Lord means we should be in holy in the living holy in the world.
0: அதுக்குப்பல பாத்துக்கலாம்னு சொன்னா முடியாது.
1: We could not say that then we will see. It is impossible.
0: ஒரு கதை நான் படி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க மூணாவது புத்தகத்துல. அது ஒரு கதை என்ன, வருமோன் காப்போம், வருங்கால் காப்போம், வந்த மீன் காப்போம் சொல்லி மீன் மீன் மூன்று மீன்கள் வசித்து வந்ததுதான்.
1: You could hear think that a story that we can be protected before coming. We will be protected in the happening. We will be protected after the coming.
0: அந்த குளத்துல வந்து ஒரு வாங்குறதுக்கு வந்துட்டாங்களாம்.
1: Some people came to fishes from the pond.
0: அந்த மீன் மூணு பேர் வருமோன் காப்போம், அந்த வருமோன் காப்பற மீன் அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே வேற இடத்துக்கு வசிக்க போயிருச்சு.
1: That fish which they told, we will be kept, protected before coming.
0: வருங்கால் காப்புங்கிற மீன் வந்து அது வர்றதுக்குள்ளாகவே அந்த வந்த பிறகு தப்பிச்சு எப்படியோ ஓடிடுச்சு.
1: Another fish told that we will be escape after coming. It also escaped.
0: வந்தவர் வந்தவர் பாத்துக்கலாம்னு சொன்ன மீன் அந்த மீன் என்னச்சு அகப்பட்டுச்சு. அந்த மீன் அவர் கையில அகப்பட்டுச்சு.
1: The fish that told after we will be protected after coming, it was caught by the fisherman.
0: அதே போல நாம இந்த உலகத்துல வாழும் போதே பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும்.
1: Likewise, if we live in this world holy, then only we can enter into the kingdom of God.
0: நாம எப்பே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கவலை இல்ல.
1: There will be no fear when we will be taken.
0: எப்போ நம்ம இருதயம் கர்த்தரோட இருந்தா எப்ப வேணாலும் ஆண்டவர் கூப்பிட்டா போகலாம்.
1: When our hearts be with the Lord always, then when the Lord calls us, we will go.
0: நமக்கு நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும்னாலும் பரலோகத்தில் நம்ம இருப்போம்.
1: When the souls of ours taken, we will be in the heaven.
0: இந்த உலகத்துல எப்படியான வாழனாலும் வாழ முடியாது.
1: We could not say that I can live according to own my wish and will.
0: உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது.
1: This world is not own of us.
0: பரலோகத்துக்கு நம்ம போறவங்க.
1: We are the people who are entering into the kingdom of heaven.
0: அதான் கர்த்தர் வேண்டும் சொல்லி எல்லா தேவன் வருவார், என் தேவன் வருவார், எல்லா பரிசுத்தங்களோடு வருவார்.
1: So the Bible says the Lord will come. He will come with all his saints.
0: நம்ம இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும்.
1: We have only one life in this world. We should use that for the Lord Jesus Christ.
0: பரிசுத்தமா வாழ வேண்டும்.
1: We should be holy in this world.
0: அப்ப இந்த உலகத்துல இருந்து நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தரோடு வருவோம்.
1: So when our souls will be taken from this world, we will come with the Lord with all saints.
0: இல்ல நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருந்தாலும் ஆண்டு பரலோகத்துக்கு ரகசிய வரையில நம்ம போக முடியும்.
1: Otherwise, if we have the live the whole life in this world, we can enter into the second coming of the Lord Jesus Christ.
0: கர்த்தர் வசனம் சொல்லுகிறது.
1: The Bible says,
0: 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3 அதிகாரம் 13 வசனம்.
1: 1 தெசலோனிக்கேயர் 3rd chapter 13th verse.
2: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது,
0: நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது,
2: நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி,
0: பரிசுத்த மாத்திரம் எப்படி இருக்கணுமா, பழையற்ற பரிசுத்தவன இருக்கும்படி
2: உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
1: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
0: ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோடு வாழும்போது,
1: when we live with our Lord Jesus Christ,
0: நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார்.
1: He will establish our hearts.
0: நம்ம தப்பு பண்ணாம கண்டிச்சு உணர்த்துவார்.
1: When we do mistakes, he will rebuke and clear us.
0: பரிசுத்தவனே வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார்.
1: The Holy Spirit will come and convict of the sin, of the righteousness, of the all things.
0: பரிசுத்தவனே யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்றமே.
1: We are not asking the Holy Spirit to live in us.
0: எப்படி உங்களுக்குள்ள அந்த கண்டித்து உணர்த்துவாரு?
1: When he will come and convict you.
0: பரிசுத்தவன் வந்தாதான் நமக்குள்ள இது பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
1: When the Holy Spirit comes into us, he will convict of the sin, of the world, of the justification.
0: நம்ம கரெக்டா தான் இருக்கோம், நம்ம பரிசுத்தவன் நிறைய மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன் நினைச்சா ஆண்டவர் கட்டாயம் வந்து பரிசுத்தவான் உள்ளத்தில் ஊற்ற மாட்டார்.
1: If he think that I am correct, I will not fill in with the Holy Spirit, then he will not make you constrained to come into you.
0: கம்பல்சரி நீ பெற்றுக்கொள்ளதான் ஆகணும்னு சொல்ல மாட்டார்.
1: He will not constrain you to get the Holy Spirit.
0: ஆண்டவர் வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு கையில.
1: The Lord has given us the written word.
0: கையில பைபிள் கொடுத்திருக்காரு.
1: He has given the Bible into our hands.
0: பரிசுத்தவான் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்துன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு.
1: He said that the Holy Spirit will come and convict the world of sin, of righteousness and of judgment.
0: நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்?
1: If you say I do not hear that, what will we do?
0: மகனே மகளே கட்டாய் நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும் சொல்ல மாட்டாரு.
1: Son, daughter, you should surely get the Holy Spirit. The Lord will not say like that.
0: அது நம்ம கையில கர்த்தர் விட்டிருக்கிறாரு.
1: He gave response over it into your hand only.
0: ஆண்டவர் சொன்னார், கேட்கிறவன் எவனு பெற்றுக்கொள்வான் சொன்னார்.
1: The Lord said, whoever asks, he receives.
0: ஆனா நம்ம கேட்காம இருந்த கட்டாயம் கேளு மகளை, கேட்டு மகளை என்ன சொல்ல மாட்டாரு.
1: If you do not ask, son, please ask, he should not do that.
0: பரிசுத்தவான் உங்களுக்கு இருக்காரா இல்லையான்னு எதை வச்சு நம்ம தியானிக்க, எதை வச்சு நம்ம கண்டுகொள்ள முடியும்?
1: How can we know that is there in you the Holy Spirit?
0: நம்மளே பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லி நம்மளே திருப்தி அடைய கூடாது.
1: We should not satisfy that we have the Holy Spirit.
0: நம்ம பரிசுத்தவான் இந்த கை தட்டுறதுக்கு மாத்திரம் இல்ல, அன்னி பேச பேசுறதுக்கு மாத்திரம் இல்ல.
1: The Holy Spirit is not coming only for clapping and for using the tongues.
0: அவருடைய காரியங்களை நான் சொல்ல காரியத்தில் சொல்றேன்.
1: I say some things about the Holy Spirit.
0: ஒன்னியாவை 2 அதிகாரம் 27வது வசனம்.
1: First John 2 chapter 27th verse.
2: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
0: அந்த அபிஷேகம்
2: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: பரிசுத்தவான் பெற்ற அபிஷேகம் ஆண்டு திட்டமா சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது.
1: But the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but as the same anointing teaches you concerning all things, and is true and is not a lie, and just as it has taught, you will abide in him. So the Holy Spirit anointing is abides in you.
0: அவர் நிலைத்திருக்கிறாரா உங்களுக்குள்ள?
1: Is the Holy Spirit abides in you?
0: சந்தோஷம் தான் துதிக்கிறீங்க, செபிக்கிறீங்க, அன்னி பேசல பேசுறீங்க, ஏதாவது உள்ளத்துல குழப்பம் தான் அமைதியா உட்கார்ந்துறீங்க.
1: If you have happiness, you are filling with the Holy Spirit and dancing and singing the Lord. But if you have worriness, you are not doing that.
0: அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார்.
1: The anointing of the Holy Spirit is abides in us.
0: நம்ம எந்த சூழலையும் கர்த்தர் நமக்குள் நிலைச்சிருக்கிறார். நம்ம சந்தோஷமா எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பொத்தரங்கள் வந்தாலும் கர்த்தர் நமக்குள் நிலைச்சிருக்கிறார்.
1: In all our situations, all problems, all agonies, the Lord is abides in us.
0: அதுதான் சந்தோஷம்.
1: That is the joy of the Holy Spirit.
0: மற்ற சந்தோஷம் நிலையானது அல்ல.
1: All other happiness are not stable.
0: பரிசுத்தாவியே நமக்குள் இருக்கிறதான் சந்தோஷம்.
1: The Holy Spirit in us, that is the great joy.
0: அது மட்டும் இல்ல,
1: not only that,
0: பொன்னியாவை 2 அதிகாரம் 20வது வசனம்.
1: First John 2:20.
2: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று,
0: நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று
2: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
0: பரிசுத்தான் இருந்தனே சகலத்தை அறிந்து கொள்ள முடியும்.
1: But you have an anointing from the Holy Spirit one, and you know all things. When the Holy Spirit is in you, you know all things.
0: அவர் எல்லாமே சொல்லி தருவார்.
1: He will teach all things.
0: அதனால தான் கர்த்தர் சொன்னார்.
1: So the Lord said,
0: கர்த்தரை போல போதிப்பவன் யார்?
1: Who can teach like the Lord God?
0: அவரை போல யாருமே போதிக்க முடியாது.
1: Nobody can teach like the Lord God.
0: நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: We must ask the Lord and receive the anointing of the Holy Spirit.
0: உங்களுக்கு பரிசுத்தவான் இருக்காரா?
1: Is the Holy Spirit in you?
0: உங்களுக்கு வசனத்தை சொல்லி தராரா?
1: He is teaching anything to you?
0: உங்களுக்கு எல்லா காரியத்தை சொல்லி தரா.
1: He is teaching all things to you.
0: ஆண்டவரே இயேசுவை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தருவார்.
1: He will teach how to pray to the Lord.
0: என்ன பேசணும்னு சொல்லி தருவார்.
1: He will teach what you should do.
0: நாம தப்பா பேசினா கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார், மகளே நீ இப்படி பேசிருக்க கூடாது.
1: If you speak wrong, the Lord will convict you and say you do not do like that.
0: இப்படி தப்பி பண்ணிட்டியே.
1: Oh, you have done a mistake like this.
0: ஏன் இந்த வார்த்தை பேசுனே?
1: Why you speak like that?
0: இது கர்த்தர் பிடிக்காது.
1: This is not pleased to the Lord.
0: பரிசுத்தாவினை சொல்லி தருவார்.
1: The Holy Spirit will teach these things to you.
0: அந்த அனுபவத்தை ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
1: You should receive the experience in your lives.
0: 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம்.
1: 1 தெசலோனிக்கேயர் 3:13. Let us read.
2: இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
1: So that he may establish your hearts blameless in holiness before our God and Father at the coming of our Lord Jesus Christ with all his saints.
0: அவர்தான் இருதயங்களை ஸ்திரப்படுத்த முடியும்.
1: He will only establish our hearts.
0: யாருமே ஸ்திரப்படுத்த முடியாது.
1: Nobody can establish our hearts.
0: அது மாத்திரல்ல.
1: Not only that.
0: எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 4 வசனம்.
1: Ephesians 1 and 4.
2: தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும்.
0: அன்பில் எப்படி இருக்கோம்? நம்ம பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கும். தமக்கு முன்பாக இயேசுக்கு முன்பாக தான் நம்ம இருக்கிறோம். அன்பில் என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும்.
1: Should be holy and without blame before him in love.
0: அது மாத்திரம் இல்ல.
1: Not only that.
0: யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம்.
1: James 4 and 8.
2: தேவனிடத்தில் சேருங்கள். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
0: நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தாதான் அவர் நம்மிடத்தில் சேருவார். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்.
2: பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கணும். எங்க எதை பரிசுத்தமாக்கணும்? நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்.
1: Draw near to God and he will draw near to you. Cleanse your hearts and you sinners and purify your hearts you double minded. So we must cleanse our hearts and hands.
0: நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்.
1: We must purify our hearts.
3: கர்த்தருக்குரியமானவர்களே, இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த அப்பாமை ஸ்தோத்திரோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தியை சந்தோஷத்தை தாரும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க. சமார் இல்லாத மக்களுக்கு சமாளித்தாங்க. கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. கத்தடி கரம் தாங்கி வழி நடத்தோட பாத்துல கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க ஏசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சிரப்பா கெஞ்சிரம் ஐயாமை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, கிட்னி பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்க, கண்ணீரில் வேதனை இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, எல்லா முகத்தில் இந்த கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரை. துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். கண் பார்வை குறைவில்ல மக்களை கண் பார்வை தாங்க. காது கேட்காத மக்களுக்கு காது கேட்க உதவிச்சிங்க ஆண்டவரே. வாய் பேசாத மக்களுக்கு வாய் பேச உதவிச்சிங்க. தேவைகளை சந்திங்க சப்பா. ஆண்டவரே இறக்க கட்டிலிடுங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. தேவனேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். டிவி அதனால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க சப்பா. அப்ப அலர்ஜினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரிபூர்ண சுகத்தை தாரும். எங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாத டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணுமே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடுக்கிலிருந்து விடுதலை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர்ல தொடங்க கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனையெல்லாம் மாத்திருங்க சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் எஸ்ப்பா. பெரிய காரியத்தை செய்ய தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, அவாரஞ்சர் மக்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து கொடுங்க நினைக்கணும், சமல்லாத குடும்பத்தை சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. ஆண்டு உரிமை ஸ்தோத்திர, எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கப்ப எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. எந்த குடும்பத்திலுமே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆண்டு உரிய குடும்பத்தில் தேவை சமாதானம் சந்தோஷம் தாரு, மகிழ்ச்சியை தாரு. இயேசுவே இயேசுவே இயேசுவே அற்புதத்தை செய்யுங்க, அசிங்களை செய்யுங்க. மனநோயில் கஷ்டப்படுற மக்களுக்கு மனநோயை குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்க, குணமாக்கிருங்கப்பா. ஆண்டவரே, தற்கொலை எண்ணத்தை கொண்டு வர பொல்ல சாத்தானே, இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, நிர்மலமாக்கி போடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். ஏஸ்பால் நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
4: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO. அக்கவுண்ட் நம்பர் 1909100000229. May God bless you. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், குன்னூர், நீலகிரிஸ், இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: விழுந்து கொண்டிருக்கிறது. மேல இப்போது எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
1: பாட்டாளர்
2: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டடமும் முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: வடிகட்டின் அடியோ ஹாம்டோட சனிக்கிறது.
3: இந்த கோபுரம் விழு

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர் எழுதியிருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டட, அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகர் அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தல. ஏன் போக்குவரத்து கூற மேறைய?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரி
4: சீருது.
5: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலன் அளிக்கும் என்று.
0: அவன் உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றே
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிட்டுச்சு. அலெக்ஸ், நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நம்ம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல்ல. தயவு செய்த அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகர்த்துற
3: பிளேட்டுகள் நடுவேன்,
0: ஆயிரத்தை கண்காணிக்கிறேன்.

0: அனிக்ஸ் அவர்களை பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள்ல மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்பட மாக்க.

சேய் சுற்றுப்புறத்தை மூடு. ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல, அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினைப் பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப் போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹாய் டெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1, 2, 5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறது. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க. காவல்

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் சைதனையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அடைக்கலம் இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அத நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருந்தது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்க இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இம்மா, நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சுவை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அடைத்து வருகிறோம்.

0: அலெக்ஸ் நீ கேக்குறியா?
1: எதுவும் இல்ல, இனப்புழுக்கள் இல்ல, காற்று இல்ல, காடு முற்றிலும் அமைதியாக இருக்கிறேன்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதா தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
0: சிக்னல்கள் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கு. எங்கு ஏதோ ஒன்னு நடக்குதுங்க.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரே, டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
0: இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீங்க. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே விட்டுறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது அலெக்ஸ், அவசர சிகிச்சை வார்டல்ல. நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஏன் காத்து போய்விட்டது?
1: பனி அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதைதிருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரெப்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: அலெக்ஸ்
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: வலையை

0: கட்டமை நிலை தன்மை 0.
1: மன்ஹாட்டன் ஆஃப்லைன்.

0: பீடி மறந்தல பீடி.
1: நான் முடியவில்லை, நான் காட்ச வடிகட்ட முடியற. இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க, அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: வெளிப்படுத்தும் விசேஷம் 1:3.
1: இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது.
0: காலம் என்ன செய்யிருக்கு? சமீபமா இருக்கு. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டு சொன்ன காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை கை கொள்றவங்களும் வாசிக்கிறவங்களும் இதன்படி செய்கிறவங்களும் என்ன செய்யணும்? பாக்கியவான்கள். நம்ம வசனத்தை வாசிக்கிறது மாத்திரல, கை கொள்றது வாசிக்கிறது மாத்திரல, கேட்கறது மாத்திரல, அது கை கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம பாக்கியவான்களை கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை. காலம் என்னதுதான், காலம் என்ன செய்யுது? சமீபாயிருச்சு. சொன்ன ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுது. பூமி எதிர்ச்சி வருன்னு சொன்னார், பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. அது மாத்திரல, கொள்ளை நோய் வருன்னு சொன்னார், கொள்ளை நோய் வந்துருச்சு. இன்னும் கொள்ளை நோய் வந்துட்டு தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் காய்ச்சலும் பலவீனங்களும். யுத்தங்கள் வருன்னு சொன்னார், யுத்தங்கள் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள். சனத்துக்குறமா சனமும் ராஜ்யத்துக்குறமா ராஜ்யமும் யுத்தங்கள். ஆண்டவர் சொன்ன இயற்கை எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் எங்க இருக்காரு? வாசல் அருகே இருக்காரு. எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே இருக்கிறாரு. வாசத்தை பாருங்க, மத்தேயு 24:33.
1: அப்படியே
0: இவைகள் எல்லாம்
1: நீங்கள் காணும் போது, அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
0: இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் எங்க இருக்கிறாரு? வாசல் அருகே வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அவர் சந்திக்க ஆயத்த பண்ணு. ஏன்னா இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். அவரை சந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். 1 தேசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:2.
1: இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
0: கர்த்தர் நாள் எப்படி இருக்கும்? இரவிலே திருடன் வருகிற விதமா வருமா? எல்லாம் நீங்களே எல்லாம் நன்றா அறிந்திருக்கிறீர்களே. அப்போ திருடன் நமக்கு வருவான் யாருக்காவது தெரியுமா? எப்ப வருவான் என்ன வருவான்னு தெரியாது. லூக்காவின் சுவிசேஷம் 12:56.
1: மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும்
0: வானத்தின் தோற்றத்தையும்
1: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையும் நிதானியாமல் போகிறது என்ன?
0: கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தோடும் நிறைவேறுது. நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டு எப்போ வருவார்? அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறு. ஆண்டு சொன்னார், பிதா தவிர ஆண்டு வருகிறது யாரும் தெரியாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? இந்த நடக்கிறதெல்லாம் பார்த்து நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நம்ம சொந்தல்ல, உலகத்தின் வேஷம் ஒரு நாள் கடந்து போயிடும். ஆண்டு வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம கிறிஸ்தவங்களாக இருப்பதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், நம்மளோட எல்லாமே செய்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா கர்த்தர் சித்தமானதை செய்தவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாரும் சுதந்திரத்து

0: முடியாது இல்லையா. கர்த்தர் சித்தத்தை செய்யணும். கர்த்தர் நம்ம நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து என்ன சித்த வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம கிறிஸ்தவங்களா இருப்பதுனாலயோ நம்ம ஊழிஞ்சதுனாலயோ நான் கண் தெரியாம ஊழிஞ்சிறேன் அதனாலே ஒன்றும் இல்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்றவங்க தான் அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன ஒருத்தருக்குமே சொந்தம் கிடையாது. உலகத்தின் பேச என்ன செஞ்சிடும் ஒரு நாள் என்ன செஞ்சிடும் கடந்து போயிடும். இங்க சொல்றாரு யோவில வாசிக்கிறோம் யோவின் புஸ்தகம் 9 இருபத்தி 24 வசனம் பாருங்க.
1: உலகம்
0: உலகம்
1: துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது.
0: உலகம் எங்க விட்டு எங்க விடப்பட்டிருக்குது? துன்மார் கையில விடப்பட்டிருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. தெரியுமா யாருக்காச்சும்? தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இனி ஆயத்தப்படுத்துங்காண்டவரே என்னை எப்படியாவது ஒரு வைக்கு வரணும் ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முதலாவது பார்க்குறோம் மத்தேயு சுவிசேஷம் 24:37-40 வரைக்கும் வாசிப்போம்.
1: நோவாவின் காலத்தில்
0: எப்படி நடந்ததோ
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: நோவா காலத்தில் எப்படி நடந்தது அதே போலதான் மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
1: எப்படி எனில் ஜல பிரயத்துக்கு முன்னால காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்.
0: ஜனங்கள் என்ன செய்யுங்க? புசித்து குடித்து. இப்பெல்லாம் என்ன செய்யறது? நிறைய பேர்லாம் வீட்டில சமையல் செய்யறது இல்லை. எந்த ஹோட்டல் போயிட்டு புசித்து குடிச்சு ஜாலியா போயிட்டு தலையா குடும்பமா போய் சாப்பிட்டுட்டு புசித்து குடித்து
1: பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
0: பெண் சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வச்சுறாங்க கொண்டு போய் விட்டுறாங்க பொண்ணு. ஏன்னா பெண் கொண்டு பெண் கொடுத்தது கர்த்தர் சொன்ன வாக்குத்தம் வாக்கு. பெண் கொள்றாங்க திரும்ப கொண்டு விட்டுறாங்க. டைபஸ் பிரச்சனை இப்படிதான் இருக்கு பாத்தீங்களா. பெண் கொண்டு பெண் கொடுத்தோம்.
1: ஜல பிரளயம்
0: வந்து
1: அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும்
0: உணராதிருந்தார்கள்
1: அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: மனுஷகுமார் வருங்காலத்து அப்படியே எப்போ நோவா காலத்துல எப்படி இருந்தாங்களோ 8 பேர் தான் பேழைகள் பிரவேசித்தாங்க. எத்தனையோ சனங்கள் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க நோவா காலத்துல. ஆனா எத்தனை பேர் பிரவேசித்தாங்க? 8 பேர் தான் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. அப்படியே
1: மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும்.
0: அப்பொழுது
1: இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள்
0: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
1: ஒருவன் கைவிடப்படுவான்.
0: ரெண்டு பேர் இருப்பாங்க வயல்ல. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பாருங்க ஒருத்தர் கைவிடப்படுற. யாரை குறி? ஊழியர் தான் குறிக்குது. வயலுங்கும் போது ஊழியரை குறிக்குது. ரெண்டு ஊழியர் இருப்பாங்க ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. நம்ம இந்த கர்த்தர் ஏற்றுக்கொள்றவங்களா நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அந்த ஊழியரை நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும். இன்னைக்கு என்ன குறை இருக்கு? இன்னைக்கு கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன செஞ்சிருக்கேன்? மனசுல என்னென்ன இருக்குது சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா. உன் பிரிவில்லாத காரியம் எனக்குள்ள என்ன ஆண்டவரே இருக்கு? என்னை காமிங்க, என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டால் தான் காமிப்பாரு. பில்லிகரம் அப்படிதான் பெருமாள் என்ன செய்வாருன்னா நைட்டு படுக்க போகும்போது உள்ளத்தை அலசி பார்ப்பாரா இன்னைக்கு நம்ம என்ன பேசினேன், உன் பிரியமில்லாத காரியம் என்ன பேசியிருக்க, உன் பிரியமில்லாத காரியம் என்ன பார்த்துருக்க, உன் பிள்ளைமில்லாத காரியத்தில் எந்த காரியத்தில் இடப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அலசி பார்ப்பாராம். நம்மளும் கூட நம்ம அலசி பார்த்து நம்ம ஆத்மம் மீட்பு மிகவும் என்னது மிகவும் வெளியேறப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது. நம்ம எப்போ நம்ம கத்தர் வருவார்னு தெரியாச்சு. கத்தர் வரே நாலாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் தெரியுமா? தெரியாது. ஒன்னு பேரு 1 Kings 24:4
1: மாம்சம் எல்லாம் புள்ளை போலவும்,
0: நம்ம மாம்சம் எப்படி இருக்குதா புள்ளை போலவும்,
1: மனுஷருடைய மகிமை எல்லாம்
0: மனுஷருடைய மகிமை எல்லாம்
1: புல்லின் பூவை போலவும் இருக்கிறது,
0: புல்லின் பூவை போல இருக்கிறது,
1: புல் உலர்ந்தது,
0: புல் உலர்ந்தது,
1: அதன் பூவும் உதிர்ந்தது.
0: புல்லு உலர்ந்துருச்சு, காஞ்சிருச்சு, அது பூ என்ன செஞ்சிருது, பூவும் உதிர்ந்தது, அவ்வளவுதான். மனிதத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆத்மா இப்ப எடுத்துக் கொள்ளப்படும் நம்ம தெரியாது. இயேசு கிறிஸ்து அதிகமா அண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாடுகள் பட்டுட்டோம், பரலோகத்துக்கு நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷமும் செவிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், ஆண்டோடு நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். வேற ஆண்டு என்ன பொண்ணை கொடு பொருளை கொடு கேட்கல, உங்க இறுதியை எப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய இறுதியும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படியானாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவங்களா இருப்பதனால பரலோகத்துக்கு போயிடும் சொல்லி யாரும் ஏமாந்து போக வேண்டாம். கண்டு தெரியாதனால முழிஞ்சேரி நான் பரலோகத்துக்கு போயிடும் சொல்லி ஏமாந்து வேண்டும். என் இறுதியுமோ கத்திரி இறுதியுமோ இணைக்கப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை கத்திற்காக நம்ம வாழ வேண்டும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். உணர்வு இல்லை, உணர்வுகளால் சென்னங்கள் வந்து இருந்து பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறதான் சொல்றாருங்க. ரோமர்களின் நிருபம் 1:21
1: அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனின்றி மகிமைப்படுத்தாமலும்,
0: தேவனை அறிஞ்சிருக்காங்க தேவனின்றி மகிமைப்படுத்தாமலும்,
1: சோத்திரியாமலும் இருந்து
0: தங்கள்
1: சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
0: தங்கள் சிந்தனை என்ன செய்யறோம், வீணர் ஒண்ணுக்கு விதமா தான் ஆயிடுறோம். சின்ன அதை நீ கற்பனை, இந்த கற்பனை அந்த கற்பனை பண்ணி நம்ம என்ன வீணர் ஆயிடுறோம்.
1: உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்,
0: உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம்
1: இருள் அடைந்தது,
0: இருள் அடைந்தது. உணர்வில்லாம நம்ம அப்படி தேவையில்லாத சிந்திட்டு இருந்தா, சிந்தித்து கொண்டிருந்தா என்ன செய்தோம், நம்ம இருதயம் என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், இருள் அடைஞ்சிரும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, சங்கீதம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: எனக்கு உணர்வை யாராவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே எனக்கு உணர்வு இல்லை சப்பா, நான் என்ன சரி எனக்கே தெரியல கேட்டிருக்கமா. சங்கீதக்காரன் கேட்கிற, கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும்.
1: அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு,
0: அப்பொழுதுதான் வேதத்தை பற்றி கொண்டு,
1: என் முழு இருதயத்தோடும்,
0: நான் என் முழு இருதயத்தோடும்
1: அதை கை கொள்ளுவேன்,
0: அதை கை கொள்ளுவேன். உளிரத்தோடு வேதத்தை பற்றி கொண்டு முழுத்தோடு கை கொள்ள உணர்வு நமக்கு வேணும். எப்போ உணர்வு வரும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது உணர்வு வரும். பரிசுத்தவில் மக்கள் வந்தார்னா உணர்வு வரும், இல்லாட்ட உணர்வு தெரியாம சேர்த்து கரெக்டு கரெக்டு. நான் ஒன்ன சொல்ல நீங்க ஒன்ன சொல்லுவீங்க, அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. உணர்வு வேணும். உணர்வு இல்லாட்டா நம்ம ஆண்டவருடைய வேதத்தை பற்றி கொள்ள முடியாது. உணர்வை கேட்கணும். அது மாத்திரல்ல, நம்ம இப்ப நம்ம உணர்வு இல்லாதனால மற்றவங்க உள்ளத்தை பட்டு கட்டு டப்பு டிப்புன்னு பேசுறோம். உணர்ந்து உணர்வு வேணும், மற்றவங்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு வேணும், உணர்வு வேணும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டோட எனக்கு உணர்வை தாரும் அப்பா. சங்கீதக்காரன் கேட்டாரு, நம்மளும் கேட்கணும். 2 Peter 2:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா, பூர்வ உலகத்தை என்ன செய்ய தப்ப ஆண்டு விழுந்து பலத்து கேட்கல. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நோவா என்ன செஞ்சதான், நீதி பிரசங்கித்தவனாகிய
1: நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல்.
0: அவபக்தி அந்த உலகத்துல எப்படி இருந்துச்சு, அதே தான் இப்பயும் அந்த மாதிரி இருக்கு. அவபக்தி நிறைந்த உலகத்தில்
1: ஜல பிரளயத்தை வரப்பண்ணி
0: இப்ப எங்க பார்த்தாலும் அக்கினி எது கொண்டு
1: எங்க பார்த்தாலும் அக்கினி நிறைஞ்சிருக்குது. அப்ப தண்ணினால் அழிச்சாரு, இப்ப அக்கினியால் அழிப்பாரு. அதற்குள்ளாக நம்ம ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். அதான் சொன்னார், கொஞ்ச கால சங்கீத வாசத்தால கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள் அண்டி கொள்ள வேண்டும். ஏன் அப்படி கர்த்தருடைய கோபம் வருது? அப்படி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 6:12
2: தேவன் பூமியை பார்த்தார்.
1: தேவன் பூமியை பார்த்தார்,
2: இதோ
1: இதோ
2: அது சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி எப்படி இருந்ததா? சீர்கெட்டதா இருந்தது.
2: மாம்சமான யாவரும் பூமியின் மேல்
1: பூமியின் மேல்
2: தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
1: மாம்சமான யாவரும் என்ன செஞ்சாங்களா? தம்முடைய வழியை என்ன செஞ்சிருந்தாங்க? கெடுத்து கொண்டிருந்தாங்க. இப்ப எப்படித்தான் ஆடம்பரம் பழகியமான காரியங்கள்னால தங்கள் நம்ம தங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நியூஸ் காக்கிறதுக்கே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிள்ளைகள் பாவமான வழிக்கு இப்ப டீச்சர்ஸே பண்ணிடுறாங்க. நேற்று ஒரே நாள்ல 3 ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல டிவி கேட்கறதுக்கே பயமா இருக்கு. பயங்கரமான காலம். எங்க பார்த்தாலும் பூமி மேல தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்கும், நம்ம நாளைக்கு எங்க போவோங்கிறத உணர்வு இல்லாத சனங்களுக்கு உணர்வு இல்லை. பாவமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நரகத்துக்கு அவங்க போகக்கூடாது. நம்ம தான் ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நோவா காலத்தில் அப்படித்தான் இருந்தாங்க. நோவா அந்த காலத்தில் அவர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆதியாகம புஸ்தகம் 6:9
2: நோவா
1: தன் காலத்தில் அந்த காலத்தில் தான் மக்கள் தங்கள் வழியை பூமி மேல கெடுத்து கொண்டிருந்தார்கள். நோவா தன் காலத்தில்
2: இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும்
1: அவர் மக்கள்லாம் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா நோவா மட்டும் என்ன செஞ்சார்? தன் நீதிமானும்
2: உத்தமனமாய் இருந்தான்.
1: அவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனா இருந்தார்.
2: நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
1: நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு. என்ன செஞ்சார்? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரிய, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்துல எப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? நம்ம அதை பார்க்காம நீதிமானா உத்தமனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா நோவாவை தேவன் 8 பேர் நோவாவை நோவா மனைவி பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் 3 மருமகளையும் 8 பேரும் தேவன் காப்பாத்தினார். உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா நம்ம இந்த உலகத்துல நீதிமானம் உத்தமனமா இருக்க வேண்டும். அது மாத்திர இல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம நீதிமான உத்தமான மாற முடியும். தேவனை சஞ்சரிக்காட்ட எப்படி நம்ம உத்தமனா நீதிமானம் வர வேண்டும்? யோசித்து பாருங்க. ரெண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 17:28-30
2: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
1: முதல் யார் காலத்தில் நடந்த போல நடந்துச்சு? நோவா காலத்தில் நடந்தது போலும் மனுஷகுமார் வரும்போது நடக்கும்.
2: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
1: லோத்துடைய காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்.
2: ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள்
1: கொண்டார்கள் விற்றார்கள்
2: நட்டார்கள்
1: எங்க பாரு மரம், எங்க பாரு வீடு கட்டுறாங்க, கட்டிட்டே இருக்காங்க. வீடு மேல வீடு கட்டிட்டே இருக்காங்க.
2: கொண்டார்கள்
1: பெண் கொண்டார்கள்
2: விற்றார்கள் நட்டார்கள்
1: மரம் நட்டுறாங்க நட்டார்கள்
2: கட்டினார்கள்.
1: வீடெல்லாம் எங்க பாருங்க, மேல மேல மேல வீட கட்டிட்டு இருக்காங்க, கட்டினார்கள்.
2: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது.
1: எல்லாரையும் வானத்திலிருந்து அக்னி கந்தகம் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டது.
2: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
2: அப்படியே நடக்கும்
1: அப்படியே நடக்கும். மான்சுகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படு நாளிலே அப்படியே நடக்கும். இப்பதான் அதுக்கு அடையாளமா நிறைய எங்க பார்த்தாலும் மருந்து குண்டு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. ஆண்டு ஒரு இயக்கம் ஆயத்தம் இருக்க வேண்டாம் மேனவர்களே. எப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். எசேக்கியேல் புஸ்தகம் 16:49-50
2: இதோ கெர்வமும்
1: கெர்வம் அங்க பாருங்க கெர்வமும்
2: ஆகார திரட்சியும்
1: அவங்களுக்கு நல்ல வசதி இருக்கு. நல்ல ஆகார திரட்சி
2: நிர்விசாரமான
1: நிர்விசாரம் அப்படியே நாளை செவிச்சுக்கல. இன்னைக்கு என்ன நாளை பைபிள் வசதி அதான் நிர்விசாரம் நிர்விசாரமும்
2: சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம்
1: அவன் சகோதரியாக சோதோமின் அக்கிரமம்
2: இவைகளே அவளிடத்திலும்
1: அவள்
2: குமாரத்திகள் இடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையுமானவனுடைய
1: சிறுமை எளிமையுமானவருடைய கையை
2: அவள் பலப்படுத்தவில்லை
1: அவர்கள்
2: தங்களை உயர்த்தி
1: என் முகத்துக்கு முன்பாக
2: அருவறுப்பானதை செய்தார்கள்.
1: தங்களை உயர்த்தது என்ன இருந்தது கருவம் அப்புறம் என்ன இருந்தது ஆகார திரைச்சி. எனக்கு என்ன யாரா எப்படி நான் நல்லா இருக்கலாம் போதும். மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதில்ல மற்றவங்களை பத்தி விசாரிக்கிறது இல்ல மற்றவங்களை பலவீனமோ பிரச்சனையோ கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் விசாரிக்கிறது இல்ல. நான் நல்லா இருக்கிறேன்.
2: அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன்.
1: இயேசு கிறிஸ்து சொல்ற இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன செஞ்சிட்டேன் அவங்கள ஒழித்து விட்டேன். தங்களை உயர்த்தி மற்றவங்களை அற்பமா நினைக்கிறது இவளை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா ஒழித்து விட்டேன். அவர்களை கண்டபோது நான் என்ன செஞ்சிட்டேன் அவங்கள ஒழித்து விட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுறார். நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். ஏன் நிர்வாகமா இருக்க கூடாது? நீதிமொழி புத்தகத்துல வாசி பாருங்க 1:32 செபிக்கிறதுக்கு நிர்வசாரம் துதிக்கிறதுக்கு நிர்வசாரம் பைபிள் வாசிக்கிறதுக்கு நிர்வசாரம் இங்க சொல்ற பாருங்க நிர்வசாரத்துல என்ன வருவோம் பாருங்க.
2: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம்
1: நிர்வசாரம் யாரா இருக்கிறோம் மூடர நிர்வசாரம்
2: அவர்களை அழிக்கும்.
1: நிர்வசாரம் தான் என்ன செஞ்சிடும் அழிக்கும். மூடர் நிர்வசாரம் அவங்களை அழிக்கும். நிர்வசாரமாயிராதீங்க செவம் பண்ணுங்க நல்ல பைபிள் வாசிங்க ஆண்டோடு எப்போது இருங்க பரிசுத்தால் நிறைங்க கண்ணீர்லாம் துடைக்கப்படுவோங்க கவலையெல்லாம் மாற்றுவாரு. நம்ம நிர்வசாரம் தான் மூடர்னு சொல்லி கத்துடி வேதனம் பேர் கொடுக்கறது. அப்படி யாரெல்லாம் இருக்கிறோமா இன்னைக்கு மாற்றி செவிக்கணும் துதிக்கணும் பைபிள் வாசிக்கணும். 2 மணி நேரம் செவிச்சிட்டேன் 3 மணி அது இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு கொலேசியர் 4:2 என்ன சொல்றாரு இடம் விடாம சோத்திரத்தோட சபத்துல நான் 3 மணி ஜெயிச்சுட்டேன் போதுமா பரிசுத்த பவுல் நமக்கு என்ன சொல்றாரு வாசிங்க
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க
1: நம்ம ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொன்னார் லூக்காலின் சுவிசேஷம் 18:1
2: சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண
1: வேண்டும். 2 மணி ஜெபிச்சிட்ட அவ்வளவுதான் நான் பெரிய இதையோ முறிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். 2-3 ஜெபிச்சிட்டேன் நினைச்சுக்கிறேன் எவ்வளவு நேரம் ஜெபிச்சிட்டேன்னு ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜெபிக்கலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம். சிலர் என்ன செய்வாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அதை தான் கேட்பாங்க. என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும் அதைத்தான் கேட்பாங்க. அது இல்லை செவம் அது இல்லை. நம்ம ஆத்மா ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எங்க இருக்கிறோம்னு சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். 2 பேதுரு 2:8
2: நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு
1: மற்றவங்களுடைய அக்கிரமத்தின் கிரியைகளை கண்டு
2: கேட்டு
1: கேட்டு கண்டு கேட்டு
2: நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில்
0: வாதிக்கப்பட்ட
2: நீதிமானாகிய லோத்தை
0: அவர் ரட்சித்திருக்க. மற்றவங்களுக்காக நான் வாதிக்கப்படுற, ஐயோ என் தேசம் இப்படி இருக்குதே, என் தேசம் மக்கள் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, எங்க பார்த்தாலும் உபச்சாரம், வேசித்தனம், எங்க பார்த்தாலும் அசுத்தமான பாவங்கள், எங்க பார்த்தாலும் ஆடாம்பரம், ட்ரெஸ் மக்களுடைய ட்ரெஸ் சரி இருக்கிறது இல்லை, எத்தனை பிள்ளைங்களோட பாவம், எத்தனை பெற்றவங்க அதை வந்து கண்டிக்கிறது கிடையாது, பெற்றவங்க பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்றாங்க, கடைசியில் எங்கே போயிரு பார்த்தீங்களா? அதை பார்த்து தான் லோத்துடைய இறுதியை பாதிக்கப்பட்டது. அவர் நீதிமான, அவர் ரச்சித்தார, கர்த்தர் ரச்சித்திருக்கிறாரு. மற்றவங்களை பற்றி உங்களுக்கு பாதிப்பு இருக்குதா? மற்றவங்களை பற்றி கஷ்டப்படுற மனசில் ஏதாவது யோசிக்கிறோமா? கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு உணர்வு வருதா? லோத்து பாதிக்கப்பட்டிருந்தாரா? தேவன் அவரை ரச்சித்தார். நம்ம அதை பற்றி யோசிக்க, மற்றவங்களை பற்றியே கவலை, ஏன் நான் நல்லா இருந்த போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் யோசிக்கிறோமா? ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்து நிறைவேறுது. மதை பார்த்தோம், நோபா என்ன செஞ்சார், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உத்தமனும் நீதிமானும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ரெண்டாவது லோத்து மற்றவங்களை பார்த்து, மற்றவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து, மற்றவங்களை செய்கிற பாவத்தை பார்த்து உள்ளத்தில் பாதிக்கப்பட்டார். மூன்றாவதாக பாருங்க, இது என்ன காலம்? முத என்ன காலம்? நோபாவின் காலம். நோபாவின் காலத்தில் எப்படி நடந்து அப்படிதான் மனசுக்குமார் காலத்திலையும் நடக்கும். ரெண்டாவது என்ன காலம்? லோத்து காலத்தில் எப்படி நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்திலையும் நடக்கும். மூன்றாவது என்ன காலம்? ரெண்டு பேதின் புஸ்தகம் 3:3-4.
2: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
0: கடைசி நாட்களில்
2: பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
0: பரியாசக்காரர் என்ன சொல்லுங்க, மனம் போல நாளாடுவாங்க, அவங்க வந்து
2: அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே?
0: இப்ப கேக்குறாங்களே, வருவார்னு சொல்றாங்க கிறிஸ்தவங்க, வருவாரு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கே?
2: பிதாக்கள்
0: நித்திரையடைந்த பின்பு
2: சகலமும்
0: சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்
2: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள்.
0: இருந்த விதமா தான் இருக்கு, எங்க அப்பா அம்மா காலத்துல எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குன்னு சொல்லி பரியாசக்கார சொல்லுவாங்க. இப்ப சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே. இது கடைசி காலம். ஹல்லேலூயா. முத பார்த்த முதல் என்ன காலம்? முதல் நோவா காலத்தில் எப்படி நடந்தோ அப்படிதான் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குனாரு. ரெண்டாவது என்ன காலம்? லோத்தின் காலத்தில் எப்படி நடந்தோ அப்படியே மனுஷகுமார் காலத்திலயும் நடக்கும். இப்ப பரியாச கூட்டத்துக்காரங்க நெலும்பிட்டாங்க, இப்பதான் அதே போலதான் மனுஷகுமார் காலத்திலயும் நடக்கும். ஹல்லேலூயா. இங்க சொல்ற பாருங்க, யூதா ஒரே அதிகாரம் தான், 18:19.
2: கடைசி காலத்திலே
0: தங்கள் துன்மார்க்கமான
2: இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று,
0: உங்களுக்கு சொன்னார்களே
2: இவர்கள் பிரிந்து போகிறவர்களும்,
0: அந்த பரியாசக்காரர் எப்படிப்பட்டவங்களா, பிரிந்து போகிறவர்களும்,
2: ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே.
0: பரிசுத்தாவினர் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவினர் இல்லை. சின்ன சின்ன காரியெல்லாம் கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு கர்த்தரை பற்றி வருவாருன்னு சொல்லிட்டு எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க. பரிசுத்தாவினர் இல்லாத ஒரு மாமே, பரிசுத்தாவினர் இருந்தால் அன்பை நாவி ஊற்றிடுவார். ரோமர் 5:5 ஆவியானவர் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், பிரிஞ்சு போக மாட்டோம்.
2: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
0: தேவ அன்பு
2: நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்,
0: நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கு, தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் ஆவி இல்லாதவங்க தெரிஞ்சு போவாங்க. நமக்கு பரிசுத்தவன் இருக்காரா? அவரு நம்மளை விட்டு வழி இருக்காரா நம்ம பார்க்கணும். பரியாசக்கார எழும்பிட்டாங்க. முத பார்த்த யாருக்கா? முத என்னது? நோவா காலத்துல எப்படி அப்படிதான் மனுஷகுமார் காலத்திலும் நடக்கணும் சொன்னார். ரெண்டாவது யாரு காலத்துல?
1: லோத்து காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படித்தான் மனுஷகுமார் காலத்தில் நடக்கும்னு சொன்னார். மூன்றாவது என்னது? பரியாசக்காரர். இப்ப காலம் பரியாசக்காரர் காலம். இன்னும் ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்காரு தெரியுமா? ரெண்டு பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 9வது வசனம்.
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல்
1: நினைச்சு கூட ஒருத்தரையான அவர் படைத்த பிள்ளைங்க நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்துல பூமி எங்கும் குடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் தேவனால படைக்கப்பட்டவங்க. ஒருதரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
1: நம்ம எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பூமியில முழுவதும் கத்தரால் உருவாக்குற பிள்ளைங்க நம்ம நம்ம இந்தியா மாத்திரல உலகம் முழுவதும் பூமி மீது எங்கும் குடியிருக்க அத்தனை பேரும் கர்த்தரால உண்டாக்குன பிள்ளைங்க மக்கள் தான் நம்பலாம். அதனால ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி விரும்பி இன்னும் என்ன செய்யற நீடிய பொறுமையா இருக்கிறார். இது பரியாசக்காரர் காலம். முதல் நோபாவின் காலம், ரெண்டாவது லோத்துடைய காலம், மூணாவது பரியாசக்காரருடைய காலம். கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18
2: கடைசி நாட்களில்
1: நான்
2: மாம்சமான யாவர் மேலும்
1: என்
2: ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள்
2: குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
2: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்
1: உங்கள்
2: மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
1: என்னுடைய
2: ஊழியக்காரர் மேலும்
1: என்னுடைய
2: ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அந்நாட்களில் என்ன செய்வாரா? அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவே.
2: அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
1: தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் பரிசு தேவையர் ஊற்றி கொண்டே இருக்கிற இது கடைசி நாள். முத எது கடைசி நாள்? நோவா நாட்கள். பெண் கொடுத்தோம் உணர்வு இல்லாம இருந்தாங்க, அது கடைசி நாள். ரெண்டாவது லோத்து காலம், அக்கினியை அனுப்பி கடைசியில கட்டுவார்கள் கட்டுவாங்களா நட்டுவாங்க இதான் செய்வாங்க, அது கடைசி நாட்கள். மூணாவது பரியாசக்காரர் பிதா, எங்க பிதா நாட்கள் இப்படித்தான் இருந்துச்சு இப்படித்தாரு வருவார் வருவன்னு சொல்ற வாக்கு தெங்கின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. நான்காவதாக கடைசி நாட்களின் மாம்சமன் யார் மேல் ஆவிய ஊற்றுவேன்னு சொன்னார். ஹலேலூயா ஹலேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம்.
2: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்.
1: ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்.
2: கேட்கிறவனும் வா என்பானாக தாகமா இருக்கிறவன் வரக்கடவன்.
1: யாரு தருவாரா? தாகமா இருக்கிற வரக்கடவன்,
2: விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
1: விருப்பம் இருந்தா ஜீவ தண்ணீர் என்ன செய்யலாம்? இலவசமா வாங்கிக்கலாம். விருப்பம் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவியார் மேல தாகம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? பரிசுத்தாவினர் மேல நமக்கு விருப்பம் வேணும். அப்பதான் ஊற்றுவாரு. இல்லம்மா நீ பரிசுத்தாவினை பெற்றுக்கோமா? இல்ல இல்லையா நீங்க பரிசுத்தாவின விஷயத்தை பெற்றுக்கோங்களா? அப்படி எல்லாம் தரமாட்டாரு. தாகம் உள்ள பரிசுத்தாவி தருவாரு. ரெண்டாவது விருப்பம் இருக்கா? தாகம் இருக்கா? விருப்பம் இருக்கா? இல்ல உலகத்தின் மேலதான் உங்களுக்கு தாகம் இருக்கா? எனக்கு அவங்க எல்லாம் வீடு மேல வீடு வாங்கிட்டாங்க. அவங்க பிள்ளைலாம் பாருங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. இப்ப உலகம் அப்படித்தான் இருக்கு. அது மேல தாகம். டாக்டர் படிக்கிறாங்க, என் பிள்ளைகள், என் பேரன் பேத்தி, என் குடும்பம், அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க, நான் கட்டணும். இந்த மாதிரிதான் இருக்கம்மா. நீங்க விருப்பம் தாகம் இருந்தா பரிசுத்தேன் உங்களுக்கு தருவாரு. விருப்பம் இருந்தா அவங்க பரிசுத்தேன் தருவாரு. கட்டாய நீ பெற்றுக்கோன்னு ஆண்டு சொல்ல மாட்டாரு. வெளிப்படுத்தும் 22வது அதிகாரம் 17வது வசனம்.
2: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
1: ஆவியும் மனவாட்டி வாங்கிறார்கள்.
2: கேட்கிறவனும் வா என்பானாக தாகமா இருக்கிறவன் வரக்கடவன்.
1: தாகமா இருந்தா என்கிட்ட வாப்பா. தாகம் இருக்கா? என்கிட்ட வா. வரக்கடவன்,
2: விருப்பமுள்ளவன்,
1: விருப்பமுள்ளவன்
2: ஜீவத்தண்ணீரை,
1: ஜீவத்தண்ணீரை
2: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
1: உங்கள் விருப்பம் இருக்க பரிசுத்தன் மேல விருப்பம் இருந்த ஜீவத்தண்ணீர் இலவசம் வாங்கிக்கோங்க. காசெல்லாம் கிடையாது, பரிசுத்தன் நமக்கு தருவார். நம்ம உள்ளத்துல வர்றது அவர் வாஞ்ச. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:6
2: அன்றியும் அவர் என்னை நோக்கி,
1: அவர் என்னை நோக்கி
2: ஆயிற்று
1: ஆயிற்று,
2: நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன்.
1: அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன்.
2: தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீர் ஊற்று,
1: ஜீவத்தண்ணீர் ஊற்றி
2: இலவசமாய் கொடுப்பேன்.
1: யாருக்கு? பரிசுத்தாவின் மேல தாகம், பரிசுத்தாவியனர் மேல தாகம். தண்ணி தாவருக்குள்ள கொடுக்க மாட்டாரு. உலக தாகத்து மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அது வேணும் இது வேணும், உலக தாகம் உள்ளவர்களும் கொடுக்க மாட்டாரு. பரிசுத்தாவியனர் மேல தாகம், அவங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாகம் இருக்கா? நம்ம ஆண்டவராக இயேசுக்கு உலகத்தில் வாழ்ந்தனாலும் அதைத்தான் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 7:37-39
2: பண்டிகையின் கடைசி நாளாகிய,
1: பண்டிகையின் கடைசி நாளாகிய
2: பிரதான நாளிலே,
1: பிரதான நாளிலே
2: இயேசு நின்று,
1: இயேசு நின்று
2: சத்தமிட்டு,
1: சத்தமிட்டு
2: ஒருவன் தாகமாயிருந்தார்,
1: ஒருவன் தாகமா, எது மேல தாகம்? பரிசுத்தாவினர் மேல. ஒருவன் தாகமாயிருந்தா
2: என்னிடத்தில் வந்து,
1: என்னிடத்தில் வந்து
2: பானம் பண்ண கடவன்,
1: பானம் பண்ண கடவன்
2: வேதவாக்கியம் சொல்லுகிறபடி,
1: வேதவாக்கியம் சொல்லுகிறபடி
2: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, ஏழையா பணக்காரா கண்ணு தெரிஞ்சா கண் தெரியல இல்ல, விசுவாசமா இருக்கிறவன் எவனோ
2: அவன் உள்ளத்தில் இருந்து,
1: அவர் உள்ளத்தில் இருந்து
2: ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: அவர் உள்ளத்தில் தான் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார்.
2: தம்மை விசுவாசிக்கிறவர்கள்,
1: தன் விசுவாசிக்கிறவர்கள்
2: அடைய போகிற,
1: அடைய போகிற
2: ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
1: ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தாக இருக்கா? பரிசுத்தவன் மேல விருப்பம் இருக்கா? நீங்க இலவசம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இந்த இன்றே ரச்சனைனா இன்றே அனுக்குற நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்தவனால் வருங்காலத்தில் நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. எவ்ரின் புஸ்தகம் 2:4
2: அடையாளங்களினாலும்,
1: அடையாளங்களினாலும்
2: அற்புதங்களினாலும்,
1: அற்புதங்களினாலும்
2: பலவிதமான,
1: பலவிதமான
2: பலத்த செய்கைகளினாலும்,
1: பலத்த செய்கையினாலும்
2: தம்முடைய சித்தத்தின்படி,
1: தம்முடைய சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின்படி
2: பகிர்ந்து கொடுத்த,
1: பகிர்ந்து கொடுத்த
2: பரிசுத்தாவின் வரங்களினாலும்,
1: பரிசுத்தாவின் வரங்களினாலும்
2: தேவன் தாமே,
1: தேவன் தாமே
2: சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற,
1: சாட்சி கொடுத்தவருமாய் இருக்கிற
2: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
2: நாம் கவலையற்றிருப்போமானால்,
1: நாம் கவலையற்றிருப்போமானால்
2: தண்டனைக்கு,
1: தண்டனைக்கு
2: எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்,
1: எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கு, லைவ்ல கேட்டிருந்தாலும் சரி, ரேடியோ மூலமா கேட்டாலும் சரி, யூடியூப்ல கேட்டாலும் சரி, நம்ம காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம காலம் என்ன காலம்? கர்த்தர் வருகை சமயமா இருக்கிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகை சமயமா இருக்குது. முதல்ல பார்த்தோம் என்ன செய்யணும், முதல் என்ன செய்யணுமா, முதல் என்ன செய்யணும், உணர வேண்டும். ஹலேலூயா. உணர்வுல இருந்தா பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது என்ன செய்யணும்? லோத்தை போல மற்றவங்களுக்கு பாவத்தை குறித்து நம்ம வந்து பாதிக்கப்பட வேண்டும். ஐயோ என் தேசம் இப்படி பாவத்தை சீவிக்கிறாங்களே, என் ஜனங்கள் இப்படி சீவிக்கிறாங்களேன்னு சொல்லி பாதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும்? பரியாசம் பண்ணுற காலம் வந்துருச்சு. நான்காவது கடைசி தேவனுடைய ஆவி ஊற்றக்கூடிய காலம் வந்துருச்சு. விரும்பி கேட்டா தருவாரு, தாகத்தோடு கேட்ட தருவார். இந்த காலத்தை அறிந்து பாழாவிட்டால் ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாயின்னு சொல்லி ஒரு பக்தன் பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம யாருமே வேஸ்டாக போயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம கர்த்தர் கர்த்தர் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுவோம்.
3: அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த வருகையில் நானும் பங்கு பெறுவதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? உணர்வை தாரும் ஆண்டவரே. நோவா காலத்து மக்கள் உணராமல் போனார்கள். நாம் கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது, காலம் சமீபமாக இருக்கிறது. அதை திறந்து கேளுங்க. எனக்கு ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தயவாய் தாரும் ஆண்டவரே. என்னை மாற்றும் ராஜா. லோத்து காலத்தில் ஜனங்கள் கர்வம், ஆகார திரட்சி, சிறுமியான் கைகளை பலப்படுத்தல. ஆனா லோத்து மாத்திரம் அதை பார்த்தவர் உள்ளத்திலே வேதனைப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நீதிமானாக இருந்தார். சொல்ல மாண்டவர் என்னையும் மாற்றும் ஆண்டவரே. மற்றவருடைய பாவத்தை பார்க்கும்போது உணர்வடைந்து நம் உள்ளத்துல வாதிக்கப்படணும், அதுக்காக மன்றாடணும், ஜெபிக்கணும். எனக்கு கிருபையை தாங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரியாசக்கார கூட்டம் எழும்பி விட்டது. ஏசு எங்க வருகிறார் என்று சொல்லி பரியாசம் பண்ற மக்கள் எழும்பி விட்டார்கள். நாட்டில் வாழ்கிற நாம் இந்த பரியாசம் பண்ற மக்களுக்குள்ள இருக்கிற குணம் அதிசயம் பத்தி சொன்னார். அவர் ஆவி இல்லாதவர்களுமே, ஆவியர் இல்லை என்றால் பரியாசம் பண்ணுவாங்க. தேவனே வருகையில் நான் பங்கு பெற எனக்கு கிருபை கொடுங்கப்பா, ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மாற்றுங்கப்பா. இதுக்காக அது மாத்திரம் இல்லை, ஆவியர்கள் பின்மாறி மலை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்க காலம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம். நோவாவின் காலம், லோத்தின் காலம், பரியாசம் பண்ண மக்கள் எலும்பு எலும்பியிருக்கிற காலம் மாத்திரமல்ல, கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற காலம். ஹல்லேலூயா. என் மீது அபிஷேகத்தை ஊற்றும், நிர்விசாரம் பேதையில் மாறுபாடுவர்களை கொல்லும், மூன்று நிர்விசாரம் அழித்து போடுமா? எவ்வளவு நிர்விசாரம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. அந்த மகிமையின் வருகையிலே அடியான் பங்கு பெறணும் ஆண்டவரே, அடியால் பங்கு பெறணும் ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த காலத்தை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிகிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. நோவா காலத்து மக்கள் உணர்வில்லாமல் போனார்கள் அப்பா, எனக்கு உணர்வை கொடுங்கப்பா. லோத்து காலத்து மக்கள் ஆகார திரட்சியினால் கர்வத்தினால் அழிந்து போனார்கள் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில தாழ்மையை கொடுங்க, நிர்வீசாரம் வரக்கூடாது ஆண்டவரே. பரியாசம் பண்ற கூட்டம் எழுந்திருச்சு அப்பா, நான் ஒரு போதும் அந்த கூட்டத்தில் நான் சேர்ந்திருக்கூடாது, இணங்கிடக்கூடாது. எனக்கு ஆவியானவரை தாரும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிக்கலாமா எல்லாம். தேங்க்யூ லார்ட். இந்த பின்மாறி காலம், இந்த பரிசுத்தம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்க காலமா இருக்கிறது தகப்பன. என் மீது ஆவியான ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாமா. பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன். ஆமென், தேங்க் யூ. ஜெபிக்கலாமே எல்லாம் வாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூப்பா. இப்பொழுதும் ஆண்டவரிடம் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வருகை இரவு திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொன்னீரே தேவனே. இந்த வருகையில பங்கு பெறுவீர்கள் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ரெண்டு பேர் படுக்கையில படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொன்னீரே. அப்ப வயலில் இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தி ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் சொன்னீரே. திரிகி திரிகிற ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவான் சொன்னீரே. தேவனே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் வருகிற நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உணர்வை தாரும் ஆண்டவரே. கடைசியாக நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. இருப்பதிலே பெரிய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் வருகிற நாம் பங்கு பெற வேண்டும். பர்வத்துக்கு செல்லணும், வேற எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இயேசு நமக்கு வேண்டும். அவர் பாதம் வேணும், மத்திய வானில் வந்து நிற்கும் மன்னர் பாதத்திலே சரணடைய வேண்டும். அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: ஜீவனுள்ள பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்கப்பா, நோய்கள் சுகமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திரக்கட்டு செவன்கட்டு இயேசுக்கு நாமத்தை உடைக்கப்பட்டு போட்டுமா ஆண்டவரே. ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் ஏசப்பா. சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும்ப்பா. கடன் பற்றினோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்கப்பா. அப்பா அவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவையில் அனைத்து சந்திங்கப்பா. கத்தாவையுமே நோக்கி ஜெபிக்கிறோம். சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமா மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவை நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்விக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா கடன் பிரச்சினோடு மக்கள் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. வியாதிகள் நோய்கள் குணமாக்குங்கப்பா. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர் கொடுக்க மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீரை துடைங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். கத்தோடி மகிமை மூடட்டும் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன தேவையோடு இருக்கவங்களும் ஒவ்வொரு மக்களுக்கு தேவையினை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைச்சிருங்க. கஷ்டங்களை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும். பிரச்சனையை மாற்றணும். எந்த நிலைமை இருந்தாலும் தேவனை அண்டிக் கொள்ளட்டும். தேவனை சார்ந்து கொள்ளட்டும். தேவனோடு இணைந்து வாழட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய முடியும். வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லைப்பா. உலகத்தை நம்பி ஜீவிக்காதபடிக்கு ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு சேர்ந்திருக்க ஒரே ஆவியா இருப்பாரு சொன்னீரே. ஒரே ஆவியா இருக்க கிருப தர முடியா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தை நம்பி ஜீவிக்கிறாங்கப்பா. அவங்களை பார்த்தா அப்படி பெருமையா இருக்காங்கப்பா. இன்னும் எங்க போவாங்கப்பா? அப்பா அந்த ஆத்மா எங்க போவோம் ஆண்டவரே? ஐயா யா யா எத்தனையோ பேர் பெருமையாயிடுறாங்க சப்பா. எங்க போவாங்கப்பா? அந்த மக்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிகிறோம். கத்தாவே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்கப்பா. அந்த உலகத்துல கோடி பணம் இருந்தாலும் கோடி கோடி பணம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது ஆண்டவரே. உண்மை அரியர் அறிவில் நிரப்பமடியா செபிக்கிறோம். தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாகி செலுத்துறோம். சிறு பிள்ளைகளை ரசித்தல்லும், அப்பா வாலிப சகோதரர்களை ரசித்தல்லும், போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும். ஆண்டவரேமை நோக்கி கெஞ்சிரும் கெஞ்சிரும் கெஞ்சிரும் அப்பா, போனுக்கு அடிமையா இருக்கிற மக்களை ரசித்தல்லும். அன்பின் தகப்பனேமை ஸ்தோத்திரம், வாலிபர்களை ரசித்தல்லும், சிறு பிள்ளைகளை ரசித்தல்ல ஐயா, சிறு பிள்ளைகளை ரசித்தாலும், தேவனை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. முதியவர்களை ரசித்தல்லும் ஐயா, கர்த்தாவேமை ஸ்தோத்திரம். அப்ப நடுத்தர வாலிபர்களை ரசிங்க ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். மனமும் மாம்சம் இருமனப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கப்பா, நீர் வரும்போது எங்க போவாங்க ஆண்டவரே? இயேசுவே இயேசுவே, மனசு என்ன சொல்லுது அதன்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மாம்சம் என்ன சொல்லுது அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா நீர் வரப்போறீர் ஆண்டவரே. மக்கள் வாழ்க்கை எங்க போவோம் ஆண்டவரே? ஒவ்வொருவரையும் மண்டை இழுத்து கொள்ளும். பிதா ஒருவனை இழுத்து கொள்ள விட்டா அவனிடத்துல வரானுச்சு. நீரே பரம பிதாவை இழுத்து கொள்ளும், இழுத்து கொள்ளும், உங்களோடு சேர்த்து கொள்ளுங்க. எல்லா துதிகனமாகியும் அகத்தியத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1909100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த
3: ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் 96 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.
0: கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசுக்கு ராஜரீகம் பண்ணுகிறார். நம்மளும் ஒரு நாள் அவரோட தான் ராஜரீகம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், என்ன வந்தாலும் சரி, என்ன அவமானம் வந்தாலும் சரி, அதுக்கு தான் நம்ம இந்த பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறார். நம்மளும் என்ன செய்ய போறோம், ஒரு நாள் கர்த்தராக இயேசுக்கிறதோட அவருக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அந்த ராஜரீகம் பண்ணுற ஆண்டவராக இயேசுக்கிறதோட நம்மளும் ஒரு நாள் ஆள போகிறோம். அந்த அழுகைக்குத்தான் நம்ம இவ்வளோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் அவருக்காக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான்.
0: ஏழாம் தூதன் எக்காலம் ஓதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்ம வாழ்றோமா இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின,
0: அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜரீகம்
1: பண்ணுவார்,
0: ராஜரீகம் பண்ணுவார்
1: என்னும் கம்பீர சத்தங்கள்,
0: என்னும் கம்பீர சத்தங்கள்
1: வானத்தில் உண்டாயின,
0: வானத்தில் உண்டாயின. அல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த ராஜ்யம் எப்படி ராஜ்யமா வரப்போகுது, எப்படி ராஜ்யமா வரப்போகுது, கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. அங்க கர்த்தர் என்ன செய்ய போறாரு, சதா காலம் அரசாளுவார். அந்த அரசாளும் போது நம்மளும் கர்த்தராகி தேவனோடு தான் அரசாள போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்துல ஒரே வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வாழணும், சரியா, அதுதான் சொல்றாரு. இன்னொருக்கு வாசிக்கு கேட்கலாமா, வெளிப்படுத்தும் விசேஷம் 11:15 வசனம்.
1: ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
0: கர்த்தர் வேதம் சொல்லுது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
1: அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள்,
0: இந்த உலகம் நம்ம வாழ்றோம் இல்லையா, அந்த உலகத்தின் ராஜ்யங்கள்
1: நம்முடைய கர்த்தருக்கும்
0: அவருடைய
1: கிறிஸ்துவுக்கும் உரிய
0: ராஜ்யங்களாயின,
1: அவர் சதா காலங்களிலும்
0: ராஜ்யபாரம்
1: பண்ணுவார்,
0: என்னும்
1: கம்பீர சத்தங்கள்,
0: என்னும் கம்பீர சத்தங்கள்
1: வானத்தில் உண்டாயின,
0: வானத்தில் உண்டாயின. கர்த்தர் ராஜ்யமும் கிறிஸ்துவ ராஜ்யமும் அந்த உலகம் முழுவதும் மாறப்போகுது. நம்ம ஒரு நாள் நினைக்கிறீங்கன்னா நம்ம குடியிருக்கிற இடம் எப்படி மாறப்போதா அப்படின்னு பாக்கலாம். கட்டாயம் 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தருடைய ராஜ்யமும் கிறிஸ்துவோட ராஜ்யமும் அந்த உலகம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அதுல அப்பல இப்படில இருக்காது, அப்பல வேற மாதிரி இருக்கும். அப்ப அதான் நீங்க வாசித்து பாருங்க, வீட்டுல வாசித்து பாருங்க, ஏசாயர் 11:11.
1: அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
0: ஓனாய் என்ன செய்யும், ஆட்டுக்குட்டியோட தங்கும்.
1: புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
0: புலி என்ன செஞ்சிடும், வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும்.
1: கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும்,
0: கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும்
1: காலையும் ஒருமித்து இருக்கும்.
0: பாத்தீங்களா, கன்றுக்குட்டி காலை
1: ஒருமித்து இருக்கும்.
0: ஒன்னா ஒன்னு பிரெஞ்சா இருப்பாங்களாமா.
1: ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான்,
0: ஒரு சிறு பையன் அவனை நடத்துவான்.
1: பசுவும் கரடியும் கூடி மேயும்,
0: பசுவும் கரடியும் கூடி மேயும்.
1: அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும்,
0: குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும்.
1: சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும்.
0: சிங்கம் இப்ப மாம்ச திங்கிற சிங்கம் என்ன, 1000 வருஷத்துல என்ன செய்யும்,
1: வைக்கோல்
0: திங்கும். இப்ப மாம்சத்தை பார்த்தா விடுறதில்ல, எந்த மிருகத்தை பார்த்தாலும் விடுறதில்ல, மனுஷரை பார்த்தாலும் விடுறதில்ல. அந்த சிங்க என்ன செய்வது, இந்த 1000 வருஷ அரசாட்சியில
1: வைக்கோல்
0: தின்கும்.
1: பால் குடிக்கும் குழந்தை,
0: பால் குடிக்கும் குழந்தை
1: விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்.
0: பால் குடி குழந்தை எதுல விளையாடுமா, விரியன் பாம்பு வலையில் விளையாடும்.
1: பால் மறந்த பிள்ளை,
0: பால் மறந்த பிள்ளை
1: கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும்.

0: கட்டிவிரியின் புத்தியிலே தன் கையை வைக்கும்.
1: என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
0: பூமி என்ன செய்ய கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். நீ வந்து இயேசு அறிஞ்சுக்கோ, நீ யாரும் சொல்ல வேண்டாம். சமுத்திரம் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கு, அதே போல பூமி முழுது எப்படி இருக்குமா, கத்திர அறிகிற அறிவில் இருந்திருக்கு. யாரு போய் நீங்க இயேசுவை அறிஞ்சிக்கோங்க, நீங்க இயேசுவை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆயிரம் வருஷ அரசியல் அப்படி இருக்கும். அதுதான் சொல்றாரு, இந்த உலகத்தின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறப்போகுது, கிறிஸ்துடைய ராஜ்யமா மாறப்போகுது. அதுக்குத்தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கும் போதே நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும், கத்தை நமக்கு பைபிளையும் கொடுத்து இப்படிலாம் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சொல்லியிருப்போம், எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்குத்தான் வேதாகமத்தை நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் மொழியிலே கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தாய்மொழியில பைபிள் கிடையாது. நமக்கு தாய்மொழியில் தமிழ் மொழியை கொடுத்து படிப்பை கொடுத்து, ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர்லாம் படிக்காம இருப்பாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்க வச்சு, எல்லாரையும் தமிழ் மொழி கூட இல்லை இங்கிலீஷ்ல படிக்க வச்சு எல்லா தாய்மாரும் நல்லா செஞ்சிருக்காங்க. நாளைக்கு கர்த்தர் என்னை பத்தி இது தெரியாது, யாருமே எனக்கு சொல்லலன்னு யாரும் என்ன செய்ய சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நாளைக்கு எனக்கு ஆண்டவரே உங்களோட வாசனத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த உலகம் எப்படி மாறப்போகுது, கர்த்தருக்கும் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. கர்த்தருங்க சதா காலம் ராஜ்ய பாரம் பண்ண போற. அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியன் புஸ்தகம் 14:9.
1: அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார்.
0: கர்த்தர் பூமி மீதெங்க எப்படி இருப்பாரா, ராஜாவா இருப்பார். அப்பதான் பூமி மீதெங்க ராஜாவா இருப்பார். அப்பதான் சிங்கம் என்ன செய்ய வாய்க்கோல் சாப்பிடுவோம். அல்லேலூயா. பால் மருந்த குழந்தைங்க என்ன செய்ய கட்டுரையும் பித்துல கையை விடும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தாலும் நான் ஆயத்தமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நிச்சயமா அவர் அரசாட்சி செய்ய போறார். ஆயத்தமா இருந்தா நம்ம கர்த்தரோட அரசாள்வோம், அதுதான் முக்கியம். நான் அரசாலாம நம்ம இப்படியே இருப்போம் நினைச்சா இருக்கா, இருந்த உடனே இருக்கலாம். ஆனா இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டு சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அவர் வாசனத்தை கீழ்ப்படிந்து வாழ்வோம்னா அவர் ராஜ்யத்துல என்ன செய்வோம், அரசால முடியும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12.
1: அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால்,
0: அவரோட
1: கூட ஆளுகையும் செய்வோம்.
0: அவரோட கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். சும்மா வீட்டு நம்ம பாவம் செஞ்சிட்டு நம்ம பாடுகள் இருக்கு, நம்ம பாடு என்ன கஷ்டப்படுறேன், என்ன பாடு என் பிள்ளைகளால பாடு, அந்த பாடு இல்ல, கிறிஸ்து நிமித்தமா வர்ற பாடு. நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் அதெல்லாம் பாடு இல்ல, கர்த்தர் நிமித்தமாய் வருகிற பாடுகள் சபித்தமானா அவரிடத்துல என்ன செய்வோம், ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் நிமித்தம் பைபிள் தூக்கிட்டு வரீங்க, வர்றவங்க சொல்லுங்க என்ன பைபிள தான் தூக்கிட்டு போற, உனக்கு என்ன நடந்துச்சு, பைபிள் தான் தூக்கிட்டு போற, எப்ப உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன கஷ்டம் மாறிடுச்சா இல்லையான்னு சொல்லி அவமானம் பேசுறாங்களா, அந்த மாதிரி பாடுகள். நீ ஆண்டவரை தேடினா உன்னை அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட பாடுகள் சபித்தோமானால் அவர் என்ன செய்வ, அவரவர் கூட ஆளுகையும் செய்வோம். சும்மா ஏதோ பாடு நம்ம தப்பு பண்ணிட்டு பாடு செஞ்சுட்டா, ஐயோ நான் எவ்வளவு பாடு, எனக்கு பிறந்திலிருந்து பாடுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, நான் பிறந்திலிருந்து பாடுதாங்க, என் வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் கடன் பிரச்சனை கஷ்டம், வேலை எவ்வளவு கஷ்டப்படலாம் செஞ்சிருக்கிறேன், நான் பிறந்திலிருந்து கஷ்டம்தான் துன்பம்தான், அந்த பாடு இல்லை. கிறிஸ்து நிமித்தம் பாடுற பாடத்தான் பாடும்போது கத்து நமக்கு என்ன செய்வார், அந்த பாடுகள் பாடும்போது நம்ம நினைச்சு அவரோடு கூட நம்ம ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. நம்ம என்ன கத்திருக்கா எதை செஞ்சிருக்கோம் யோசித்து பாருங்க. 1 பேர் புஸ்தகம் 4:16.
1: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்,
0: பாடுபட்டால்
1: வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்.
0: கிறிஸ்து நிமித்தம் பாடுபடும் போது வெட்கப்படக்கூடாது. என்ன பைபிள் தூக்கிட்டு போறியா, என்ன நீ அங்க போய் என்ன செய்ய போற, நம்மள பேசுவாங்க, பைபிள் தூக்கிட்டு போ, நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இதுதான் கிடைச்சி, குடும்பத்து துன்பம் தான் கஷ்டம் தான் கிடைச்சிச்சு அப்படிலாம் குழப்புவாங்க. அதை பார்த்து மெனு செஞ்சது வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் பைப்பிளே தூக்க மாட்டேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இனிமேல் பைப்பிள் வேண்டாம், வசனம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்னா இருக்க வேண்டியது இருக்கலாம். 1000 வருஷம் நமக்கு ஆளுகை கிடைக்காது. கிறிஸ்து நிமித்தமாய் பாடுபட்டால் வெக்கப்படக்கூடாது. ஐயோ இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, நீ மேல பைப்பிள் தூக்கிட்டு வரமாட்டேன், எங்க வீட்டு பக்கம் அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு போயிருந்த விருப்பம்னா கத்திரத்தில் மென செய்ய முடியாது, ஆளிக்க செய்ய முடியாது. சொல்லத்தான் செய்வாங்க, என்ன வந்தாலும் சொல்லுவாங்க, நம்மளை பத்தி சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. 1 பேதுரு 4:13
1: கிறிஸ்துவின் மகிமை,
0: கிறிஸ்துவின் மகிமை
1: வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக.
0: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது என்ன செய்ய, களி கூர்ந்து
1: மகிழும்படியாகவும் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள்.
0: அவர் பாடுகளுக்கு பங்காளி ஆனதால் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். எத்தனை பேர் பாருங்க, பாடுகள் பங்காளியா எத்தனை பேர் அவங்களுக்காக ஆண்டவருக்காக சீமனை கொடுக்கறாங்க. அவங்களாம் இந்த நாள் பார்த்தா கஷ்டமா இருக்கும். பரலோகத்தில் அவங்க என்ன செய்வாங்க, பாடுகளுக்கு பங்காளி ஆன பிள்ளை அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நமக்கு சின்ன பாடாத கத்திர நிமித்தம் பாடணும். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்க கேட்போம்.
1: அவரோடு கூட
0: பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோடு கூட
0: ஆளுகையும் செய்வோம். ஏதாவது பாடு இல்ல, நம்ம வீட்டுக்காக உலகத்துக்காக பாடுபட்டோம், குடும்பத்துக்காக பாடுபடுறோம், நம்ம பிள்ளைகளுக்காக பாடுபடுறோம், நம்ம குடும்பத்துக்கு அந்த பாடல இல்ல. அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அவருக்காக பாடுபட வேண்டும், அவருக்காக அவமானப்பட வேண்டும், அவருக்காக நிந்திக்கப்பட வேண்டும். கத்திற்கான என்ன பாடுபட்டாலும் நம்ம வெக்கப்படாமல் இருக்கணும். பாடுகள் வரும்போது மகிழ்ந்து களி கூறணும், அதான் பெரிய பாக்கியம். 1 பேதுரு 4:14
1: கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்,
0: நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம்
1: நிந்திக்கப்பட்டால்
0: பாக்கியவான்கள்.
1: ஏனென்றால்
0: தேவனுடைய ஆவியாகிய
1: மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார்.
0: அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்.
1: உங்களாலே மகிமைப்படுகிறார்.
0: பாத்தீங்களா, நம்ம நித்திட்டவங்களால தூசிக்கப்பட நம்ம நிமித்தம் என்ன செய்யறாரு, மகிழ்ப்படுகிறார். பாடுகள் பட வேண்டும், கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அப்பதான் 1000 வருஷ அவரோட ஆளுகை செய்வோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போற நம்மளெல்லாம் கூட்டிட்டு போவார். அதுக்கு இப்பயே தகுதி ஆகணும். நம்ம அதுக்கு பிறகு நம்ம மரிச்ச பிறகு தகுதியெல்லாம் முடியாது. இப்பயே நம்ம தகுதி ஆகணும். இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம தகுதியாகணும். அல்லேலூயா. அதனால நம்ம பாடுகளை பார்த்து நினைச்சு வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த பாடுகளை நம்ம பாடுறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளை அப்படின்னு சொல்லி நம்ம வெக்கப்பட்டு ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதாங்க பரிசுத்த பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 5:1
1: உங்களில் உள்ள மூப்பருக்கு
0: உடன் மூப்பரும்
1: கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிறேன் நான். புத்தி சொல்கிறது என்னவென்றால்,
0: பாத்தீங்களா, அவர் இனி வெளிப்படுற மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பங்காளியுமா இருக்கிற. நம்மளுக்கு பாடுபடும் போது நம்மள இந்த மகிமைக்கு என்ன பங்காளியாய் மாறுவோம். கிறிஸ்து நிமித்தம் பாடுபடணும். ஏதோ பாடு எங்க வீட்டில் பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் காண்டான் கஷ்டம், என் பிள்ளைகள் ரொம்ப எனக்கு திட்டுறாங்க, என் பிள்ளைங்க அப்படி செய்யறாங்க இப்படி, அந்த பாடு இல்ல. கிறிஸ்து நிமித்தம் பாடுபட வேண்டும். கர்த்தர் எங்க அரசல போறாரு, பூமி எங்கும் இந்த உலகத்துல அரசால போறாரு. அப்ப நம்ம அவரோட அரசாழ்வோம். அப்படித்தான வாசிக்க கேட்டோம், வாசி பாருங்க. சகரியேன் புஸ்தகம் 14:9
1: அப்பொழுது கர்த்தர்
0: பூமியின் மீதெங்கும்
1: ராஜாவா இருப்பார்.
0: ஹல்லேலூயா. பூமி மீதெங்க அவர் எப்படி இருப்பாரு, ராஜாவா இருப்பார். மாளிகை செய்ய போறோம், அதுக்குத்தான் நம்ம தொழுகத்துல பாடுபட வேண்டும், கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். ஒன்னு பேதுரு அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் பேதுரு சொல்ற பாருங்க, உங்களுள்ள மூப்பருக்கு
1: உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு
0: சாட்சியும்
1: இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான்.
0: இனி வெளிப்படும் மகிமைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? பங்காளியுமா இருக்கிறாரா? நமது பங்காளியாய் மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக சின்ன சின்ன பாடுகளாவது நாம் பாட வேண்டும். ராமர்களின் நிருபம் 8:18 வசனம்.
1: ஆதலால்
0: இக்காலத்து பாடுகள்
1: இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன்.
0: இக்காலத்து பாடுகள் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லவே இல்லை. சின்ன சின்ன பாடுகள் தான் நம்பலாம். ஆனால் அந்த பாடுகளை பற்றி நம்ம சோர்ந்து போக கூடாது. என்ன வந்தாலும் கிறிஸ்துக்காக மறிப்பேன்னு சொல்லி உண்மையா நிலைச்சிருக்கணும். அத கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்க இல்லைன்னு நான் என்ன செய்யறேன் என்றேன் பரிசுத்தபவுல் சொல்றாரு. கர்த்தர்ட்ட பாடுபாடாட்டா ஒரு சின்ன காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம்? விலகி போயிடுறோம். கர்த்தரோடு பாடுபாடாட்டா அவரிடத்துல என்ன செய்ய முடியாது? ஆளிகையும் செய்ய முடியாது. 1000 வருஷத்துல நம்ம வந்து அரசியல் அரசாட்சி செய்ய முடியாது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 5:40-42.
1: அப்பொழுது அவர்கள்
0: அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு
1: அப்போஸ்தலரை வரவழைத்து
0: அடித்து
1: இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு
0: அவர்களை விடுதலையாக்கினார்கள்.
1: அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவனாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீதிகளிலேயும்
0: இடைவிடாமல்
1: உபதேசம் பண்ணி
0: இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா? அடிச்சு இனிமேல் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. ஆலோசங்கத்துக்கிட்டு போங்க, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, அடிச்சு துரத்திட்டாங்க. ஆனால் அவர் அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது அது ஒரு பாக்கியம் என்னாங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அவமானப்பட்டது எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லி என்னாங்களாம். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் எனக்காக பயப்படவே இல்லை, உங்களுக்காக எனக்காக அவர் வெக்கப்படவே இல்லை. என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யல? வெக்கப்படவே இல்லை. இது என்னுடைய மகா, இந்த மகா வந்து கண் பார்வை இல்லை, இவ்வளவு போய் என் பிள்ளைன்னு சொல்லணுமான்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. நம்மளை பார்த்து என்னுடைய மகன்னு சொன்னார். அல்லேலூயா. என்னுடைய மகன் சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டாரா? வெக்கப்படவே இல்லை. அவரை பற்றி சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படவே கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்ற, அவரோடு பாடுபட்டு அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது ஆண்டு எடுத்த ஆளிகை சொன்னா என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புத்தகம் 7:18.
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள்
0: ராஜரீகத்தை பெற்று
1: என்றென்றைக்கும் உள்ள
0: சதா காலங்களிலும்
1: ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.
0: ராஜ்யத்தை என்ன செய்வாங்க?
1: யாரு?
0: உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். நமக்கு அதுல ஒரு பங்கு கட்டாயம் வேணும். நம்ம கிறிஸ்தவங்கள இருந்துட்டு இதோட போயிடக்கூடாது. அந்த உன்னதோடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ற என்ன செய்யணும்? பரிசுத்தமானா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்தோட இருக்க வேண்டும். அதே தான் கீ சொல்ற பாருங்க, தானியேல் 7:27.
1: வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: முன்ன மாதிரி பரிசுத்தவர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா வாழ வேண்டும். தப்ப நினைச்சுக்காதீங்க, நம்ம சர்ச்சைக்கு வர உண்மைதான். நம்ம சுபாவம் மாற வேண்டும், நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், வந்த பிறகு எப்படி இருக்கோம். ஒன்னு என்ன பண்ணிருக்கோம், நம்ம சினிமா பாக்கிறது விட்டுருக்கோம். அது கூட நிறைய பேர் சீரியல்ல வீட்டுல பார்த்தாலும் பாப்பீங்க. பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா, புதிய சிருஷ்டியா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை மாறி இருக்கிறதா, நம்மளே நம்ம அலசி போக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க,
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்,
0: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
1: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
0: புது சிருஷ்டியாய் இருக்கிறான்.
1: பழைய ஒளிந்து போயின,
0: பழைய காரியங்கள் நம்ம வீட்டு என்ன செஞ்சிருந்தோம், மின்பு போலதான் குறை சொல்றோம், மின்பு போலதான் கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், முன்பு போலதான் பின்னால பேசுறோம், மின்பு போலையாதான் இருக்கிறோம், முன்பு போலதான் மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், பின்னால பேசுறோம், குறை சொல்றோம். அப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும் அருமையானவர்களே? நம்மளே நினைச்சு பாருங்க, ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். நம்ம ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம், தேவனை துதிக்கிறோம். அந்த பாயிலே நம்ம திரும்ப குறை சொல்றோம், அங்க சொல்றோம், இங்க சொல்றோம், இதை பண்ணி சொல்லிக்கிறோம், குழப்பிட்டு இருக்கோம். அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை மாற வேண்டும், நம்ம எப்படி நம்ம பரலோகத்து போக முடியும்? ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். நாம பழைய காரியத்துல இருந்து தான் இருக்கிறோம். வாழ்க்கை மாற வேண்டும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த புது சிருஷ்டியாய் மாறும். பழையவில என்ன செய்யணும், ஒளிந்து போகணும். வாழ்க்கையில ஒளிஞ்சு போயிருக்கா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? முன்பு இருந்த வாழ்க்கையை தான் வாழ்றோம். தயசின் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களாலே என்னாலே மாற முடியாது, கர்த்தரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் ஒரு புது சிருஷ்டியை நம்ம மாத்த முடியும். நல்லா நினைச்சு பாருங்க, கர்த்தருக்குள் வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இப்ப வந்தாப்புறம் எப்படி இருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னால்தான் பேசுறோம், மாற்றம் தான் குறை சொல்றோம், அப்படி சொல்றோம், இப்படி சொல்றோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். பழைய காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பழைய காரியம் ஓடிக்கிட்டே இருக்குது. புது சிருஷ்டியை மாற வேண்டும். நம்ம புது சிருஷ்டியை மாத்திரம்தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம இப்படி செய்யறோமா யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னு சொன்னா கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும் ஐயா. நான் இப்படியே தான் இப்ப என்ன ஒன்னே ஒன்னு சினிமா பாக்குறது விட்டுருப்போம். அது கூட வீட்டில் விட நிறைய பேர் சீரியல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமாலாம் பார்ப்பாங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவங்களை சொல்ல முடியும்? கிறிஸ்தவனா கிறிஸ்தை போல மாற வேண்டும் அருமையானவர்களே. அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். நம் வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்பட்டால் ஒழிய பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. வாழ்க்கை நாளுக்கு நாள் நாட்கள கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர்கத்துல அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவே நீ மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்பா, எனக்கு மாற்றமே இல்லையே. ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றும், என் வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே. 4 நம் வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஆண்டு கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீ மாற்றும், நான் இப்படியே இருக்கேன்னா பையன் சுபா மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும், என் பேச்சு மாற வேண்டும், நடை மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். நம்ம எப்படி இருக்கோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். தானியேல் புத்தகம் 7:27.
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும்,
0: ராஜ்யங்களும் ராஜரீகமும்,
1: ஆளுகையும்
0: ஆளுகையும்,
1: மகத்துவமும்
0: மகத்துவமும்,
1: உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய,
0: உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: பரிசுத்தவான்களுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம துதிக்கிறதுல மாறணும். துதிக்கிற நாட்கள் அதிகமா துதிக்கணும். ஜெபத்துல மாற வேண்டும். துதிக்கிறதுல மாற ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காதவங்களாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொன்னா தான் நம்ம ஜெபிப்போம். நம்மளுக்கு நம்ம கற்று நம்ம செய்த நன்மை நினைச்சு நம்ம துதிக்கிறது இல்ல. செபிக்காதவங்கெல்லாம் சேவம் பண்ணுங்க, அமைதியா இருப்பாங்க. சேவம் பண்ணுங்க, செபிக்காதவங்களாம் சேவம் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே. அங்க சொல்றேன்னு சொல்லி கோவிச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு வரணும். நம்ம சபையிலிருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். மனவாட்டியே தேவை நம்மளை மாத்தணும். அதுக்குத்தான் எங்களுக்கு வாஞ்ச கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் புத்தகம் 20:26 எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுங்க.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய்
0: இருக்கும்படிக்கு
1: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: பாத்தீங்களா, ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம், ஏதோ பரிசுத்தம் இல்ல, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்காக தேவனை நோக்கி நம்ம கெஞ்சுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவரே ஏதோ வாரம் போறோம், அவ்வளவுதான போயிட்டு உட்கார்ந்துடுறோம். திரும்ப இந்த இடத்துக்கு போனோடனே நம்ம என்ன செய்யறோம், பழைய காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிடறோம். பழைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துருது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நான் சிந்திச்சு பாருங்க அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்தவங்களா இருந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய மொணமொணம் முணங்குறது, பழைய குழப்பம், பழைய சிந்தனை, பழைய கசப்பு, பழைய வெறுப்பு, பழைய வைராக்கியம், பழைய காரியங்கள், மற்றவங்களை பேசுறதுல, இதுலயே நமக்குள்ள மாற்றம் இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்க பைபிள் வாசித்தா தானே, நிறைய பேர் பைபிளே வாசிக்கிறது இல்லையே, எப்படி பரலோகத்துக்கு? பைபிள் வாசிக்கிறது மாத்திரல்ல, பைபிள் வாசித்து வசனத்தை வச்சு நம்மளே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் பைபிள் வாசிக்கிறாண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்? பைபிள் தான் நமக்கு முகம் பாக்குற கண்ணடி. பைபிள் வாசித்தாதான் கண்ணடி வாழ்க்கை மாற முடியும். கர்த்தாவே நான் இவ்வாழ்க்கை இது இருக்கு, என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஏதோ செய்யறோம், என்ன மாதிரி ஊழிஞ்ச கண்தறியா ஊழிஞ்சா மட்டும் கர்த்தர் என்னை கூட்டிட்டு போற மாட்டாரு. நம்ம எல்லாமே நம்ம கருதிடும். ஆண்டு சொல்ற பரிசுத்தவான்கள் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? உள்ள தலைசி பாருங்க, பழைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குது, எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், பின்னால பேசுறோம், மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோம், அவங்களுக்கு பாருங்க நான் பரவாயில்லன்னு சொல்றோம், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அருமையான யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எப்படியா மாற வேண்டும் சொல்லி நினைப்போம், கேட்போம் எப்படி இருக்கும் ஆண்டவர் விரும்புற பாருங்க. 1 பேதுரு 1:14-16
1: நீங்கள் முன்னே உங்கள்
0: அறியாமையினாலே
1: கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து,
0: தேவனு கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து,
1: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
0: நீங்களும்
1: உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள்.
0: நான் பரிசுத்தர்
1: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர்கள், நீங்கள் பரிசு, நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் ஆண்டு ராஜ்யத்தில் போக முடியும். ஆண்டு ராஜ்யத்தில் 1000 வருஷம் அரசு ஆளுவோம். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்லை அருமையானவர்களே, உலகத்தின் பேசு ஒரு நாள் கடந்து போகுது. இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்லை. உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. நீங்கள் கோடி பணமே சேர்த்து வச்சாலும் உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. கத்துட்டேன், நான் பரிசுத்தர்கள், நீங்கள் பரிசு, நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், உலகத்தை ஆள முடியும். உலகத்தை ஆளணும் தேவனை போல பரிசுத்தம் இருந்தாத்தான் அவர் ராஜ்யத்துல உலகத்தை ஆள முடியும். கர்த்தர் வருகிற சமயமாயிருச்சு, அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. எப்ப பரிசுத்தமாக்க போறோம்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாளுக்குல நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் பரிசுத்தம், நாளைக்கு கொஞ்சம் பரிசுத்தம். அந்த வசனம் அருமையா சொல்லுது பாருங்க, நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 4:16 என்ன அருமையா சொல்லுது பாருங்க.
1: ஆனபடியினால
0: எழுதுறாரு பாருங்க, ஆனபடியினால
1: நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல எங்கள் புறம்பான மனுஷனானது
0: அழிந்தும்
1: உள்ளாந்த மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது.
0: எப்படி இருக்குமா? நாளுக்கு நாள் இன்னைக்கு கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் புதிதாக்கப்படணும். நம்ம இதே இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு கர்த்தருக்கு எப்படி சம்பந்தம் முடியும்? அவர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்புறம் பாவத்தையே நம்ம ஜெபத்தை கேட்பாரா? யோசிச்சு பாருங்க, எப்படி வேணாலும் ஜெபிச்ச கேட்டுருவாரு சொல்லி மியாமந்திரக்கூடாது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், நம்ம சுபாவம் மாற வேண்டும். நீங்க என்னதான் உலகத்தை சேர்த்து வச்சாலும் உலகத்தில் 10 பைசா கூட எடுத்து போக முடியாது. ஆண்டவர் வழி சொல்லி இருந்தா போயிருக்கலாம். நீங்க 10 லட்சம் கொண்டு இருந்தீங்கன்னா உலகத்தை ஆள முடியும். நீங்க வந்து இந்த 1000 அரசு அடிச்சு இருக்க முடியும்னு சொன்னா வேலை பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சு போயிடலாம். அப்படி அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும். அப்போ பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3:15
1: கர்த்தராகிய தேவனை,
0: கர்த்தராகிய தேவனை
1: உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்.
0: உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டே தேடிட்டு துதிச்சிட்டும் செவிச்சிட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமே அற்றவரான யாருமே பரிசுத்தவன்கள் அல்ல. இப்ப நம்ம காண்ட கையில பைபிள் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாள் நமக்கு பாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜ்யத்தை பத்தி தான் பேச நம்ம காண்ட திட்டமா சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் சரி கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் நினைங்க, செவம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நான் இப்படி கோபப்படுறேன், இப்படியேதான் பழைய சுவா எனக்குள்ள இருக்கு. என்ன நம்ம விட்டு இருக்கோம் யோசித்து பாருங்க. கடவுள் அறியாதுக்கு முன்னால எப்படி, கிறிஸ்து அறியாதுக்கு முன்னால எப்படி இருந்தோம், கிறிஸ்து அறிஞ்ச அப்புறம் என்னென்ன வாழ்க்கையின வாழ்க்கையில மாற்றம் இருக்குது யோசித்து பாருங்க. புறாய்க்குன்னு அதிகமா சேமன்றே நினைக்கலாம். கர்த்தர் சொன்னார், மிகுதியா சேமனால் நான் என்ன செய்ய மாட்டேன் கேளேன்னு சொல்லி இருக்கிறாரு. மிகுதியா என்ன சேமன் கேட்க மாட்டாரு. பரிசுத்தவங்க செவத்தை தான் கர்த்தர் கேட்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்களாலும் பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தர் கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும், என் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். ஆண்டவரே நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டுமா, அதுக்கு தான் ஆண்டவராக இயேசுகிறது நமக்காக தான் பாடுகள் பாடு சகிச்சார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். வாசித்து பாருங்க எபிரேயர் புஸ்தகம் 13:12.
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே,
0: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே
1: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
0: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக
1: நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கைகள் ஆணி கால்கள் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடி சூட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காய் உங்களுக்காய் நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவரே உங்க ரத்தம் என்னை கழுவணும் அப்பா. நம்மளை பரிசுத்தமாக தான் பாடுபட்டார் அருமையானவர்களே. நம்ம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் அல்லவா, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா, என்னோட அக்கிரமத்தை மன்னியும், நாம் ராஜ்யத்துக்கு வரணும்ப்பா, என் பரிசுத்தமான சனமாய் என்னை மாற்று. நம்மளோட 1000 வருஷம் அரசாட்சியில வாழ்கை செய்யணும், உம்மோட ஆளுகை செய்யணும், நான் உம்மோட இருக்கணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, ரத்தத்தால கழுவுங்க. நம்ம அலசி பாக்குறதே கிடையாது, நம்ம ஒத்துக்கொள்வோம், ஆண்டவரே என்னால முடியலப்பா, எனக்கு பரிசுத்தமால எனக்கு புதுப்பிச்சிங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், நான் உம்மோட ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, இந்த பூமியை ஆள வேண்டும் ஆண்டவரே, இந்த 1000 வருஷம் நானும் கூட இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். கேட்கணும், கேட்ட ஆண்டவர் கட்டாயம் தருவார். நம்மளை மீட்கிறது தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, நகரத்துக்கு புறமே பாடுபட்டு அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவுப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவுப்படணும். இயேசுக்கு திறத்தை கழுவும் ஐயா, நம்ம உள்ளத்தை அலசி அலசி பார்க்கணும். நம்ம துணியில ஒரு அழுக்கு ஒட்டிச்சுன்னா எப்படி பாக்குறோம், அதை பார்க்கல நம்ம ஆத்மா கோடி மடங்கு வெளியேறப்பட்டது. ஆத்மா பார்க்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா, உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உண்மை போல மாற்றும், என்னை மாற்றுங்கப்பா, நீங்க மாத்த முடியும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரா இல்லையா. லேபியராம் வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 22:32. கத்துட்டு ஒப்பு கொடுத்தா உங்களை மாத்துவார், ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா விட்டுருவார். அவ்வளவுதான்,
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீ பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமான சனமாய் மாற்றும், நம்மோட ஆளிகை செய்யணும் ஆண்டவர், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், நம்மோட ஆளிகை செய்யணும், கத்து ரத்தத்தினால கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்வோம் பாருங்க, 119:9-11.
1: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்,
0: வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்,
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்,
0: கத்துடைய வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணும், காத்துக் கொள்ளணும். வசனத்தை யோசிக்காம கேட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு எப்படி எங்கேயோ யோசிச்சுட்டு வேந்துச்சு போயிட்டு அப்புறம் வசனம் உள்ளத்துல ஒண்ணுமே செய்ய வசனத்தோட தன்னை காத்துக் கொள்கிற நாளே தானே.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
0: பாருங்க, நான் உமக்கு விரோதமா கத்திற்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உன் வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். கத்திற்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும், வசனத்தை இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், அப்பதான் அவரோட ஆள முடியும். முதல் என்ன ரெண்டாம் 2 அதிகாரம் 12 வசனம்
1: அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்
0: பாடுகளை என்ன பாடுபடுறது மட்டும் பாடுகளை என்ன செய்யணுமா சகிக்கணும். பாடுபடுறது இல்ல, பாடுகளை சகிக்கணும். அவர் முறுமுறுக்காம அதுதான் நல்லா சொல்றாரு, பாடுகளை சகித்தோமானால்
1: அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
0: பாடுகளை பாடுபட்டா மட்டும் இல்ல, பாடுகளை என்ன செய்யணும் சகிக்கணும், முறுமுறுக்க கூடாது. பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம், ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. ரெண்டாவதாக தானியல்ல வாசிக்கிறோம், 7:27 என்ன சொல்ற, உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எப்படி வாழணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தர், ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்த, ஏதோ பரிசுத்த இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தான்கள் இருக்குன்னு சொன்னார். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தான்கள் இருக்கணும். மூன்றாவதாக தேவன் ஆளுகை செய்யும் போது நம்ம ஆளுகை செய்ய முடியும் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 20:4
1: அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல்
0: உட்கார்ந்தார்கள்
1: நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், சிறைசீதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும்
0: மிருகத்தையாவது
1: அதன் சொரூபத்தையாவது
0: வணங்காமலும்
1: தங்கள் நெற்றியிலும்
0: தங்கள் கையிலும்
1: அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன்
0: அவர்கள்
1: உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
0: அவங்க கையிலாவது நெத்திலாவது மிருகத்தின் முத்திரை தரிக்காதவங்க அரிசிவங்க கர்த்தரோட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அப்ப நம்ம முத்திரை தரிச்சிடக்கூடாது, மிருகத்தின் முத்திரையோ கையிலையோ நெத்திலையோ தரிக்காம இருக்கணும். நானே சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுவான், முத்திர குத்திலாம் உங்களுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, விற்கவும் முடியாது, வாங்க முடியாது, பொருளுக்குள்ள விற்கவும் முடியாது. நீங்க இந்த ஏதோ தேவைன்னு சொன்னா அங்க வாங்கவும் முடியாது. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அன்று கொடுத்த நாட்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும். சரி, முத்திரை குத்தின என்ன கிடைக்கும் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 14:11
1: அவர்களுடைய வாதையின் புகை,
0: அது அவர்களுடைய வாதையின் புகை
1: சதா காலங்களிலும் எழும்பும்.
0: பாத்தீங்களா, அவைகளுடைய வாதையின் புகை என்ன செய்யுமா, சதா காலம் எழும்பும்.
1: மிருகத்தையும்
0: அதன் சொரூபத்தையும்
1: வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
0: பாத்தீங்களா, மிருகத்தின் முத்திரை தரிசி கொண்ட என்ன இராது, இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது. பரவாயில்லங்க, நம்ம எவ்வளவு ஒரு வாழ்க்கை வளர்ந்துருப்போம்னா இப்ப நம்ம மித்திரை தறி கேட்டா என்ன செய்ய மாட்டோம், விற்க முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒண்ணும் முடியாது. சரி தரிச்சிக்கலான்னு தரிச்சா என்ன, சரி இரவும் பகலும் இளைப்பாறுதலே இருக்காது. பைபிள் கிடைக்காது அப்பெல்லாம், அந்த கிறிஸ்து காலத்துல பைபிள் கிடைக்காது, வாசிக்க முடியாது, பயங்கரமான கஷ்டங்கள் காலம். பைபிள் வாங்க முடியாது, பைபிள் கிடைக்காது, அபிஷேகத்தில் நிறைஞ்சு செபிக்க நமக்கு இடம் கிடைக்காது, எங்க போய் செய்ப்புன்னு செபிக்க முடியாது. நம் வாழ்க்கையில என்ன எண்ணங்கள் இருக்கு, எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்திர என்ன செய்யறது, ஒரு நாள் நம்மதான மனசுல என்றோம், யாருக்கு தெரியும் நினைக்க கூடாது. நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகள் கூட கத்திர ஒரு நாளைக்கு என்ன செய்வாரு, ஞாயிற்றுக்கு நாளுக்கு ஒரு நாள் இருக்குது இல்லையா. அதனால இப்பயே நம்ம பரிசுத்தமாக வேண்டும். முத்திரை தரிச்சு கொண்டா என்ன கிடைக்காது, நமக்கு என்ன இருக்காதான், இரவும் பகலும் இளைப்பாறு இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16-17 பாருங்க, நல்ல மனசுல வச்சுக்கோங்க.
1: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும்.
0: சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள்,
1: தரித்திரர்,
0: சுயாதீனர்,
1: அடிமைகள்,
0: அடிமைகள்,
1: இவர்கள் யாவரும்,
0: இவர்கள் யாவரும்
1: தங்கள் தங்கள் வலது கையிலாவது,
0: தங்கள் வலது கையிலாவது
1: நெற்றிகளாவது, ஒரு முத்திரையை பெரும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது
0: அது நாமத்தின் இலக்கத்தையாவது
1: தரித்துக் கொள்கிறவன் தவிர
0: வேறொருவனும்
1: கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது.
0: கொல்லவும் வாங்க முடியாது, விற்க முடியாதபடி செய்தது.
1: இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666.
0: அதன் விளக்கம் எப்படி இருக்குமா? 666. அப்ப பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நமக்கு யாருக்கும் தெரியும், புத்தி உள்ளவன் என்ன செய்யும், கணக்கு பார்க்க கடவுது. அதனால என்ன செய்யணும், புத்தியில் இருந்தாதான் நம்ம கடவு பார்க்க முடியும். அதனால முத்திரை போய் நம்ம குத்தாத படிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. யார் குத்துவாங்களா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13:8.
1: உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டு புஸ்தகத்துல பேர் எழுதப்படாம இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதை வணங்குவாங்க. அப்ப அதை வணங்க கூட என்ன செய்யணும், இப்பயே நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவர என் பேர் என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்க ஆண்டவரே, என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுங்க ஆண்டவரே. யார் பேர் ஆண்டவர் சீஃப் போஸ்டர் எழுதுவா? வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும்
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய்யை சொல்றவங்க அங்க என்ன செய்யறது, அங்க என்ன செய்ய முடியாது,
1: பிரவேசிக்கவில்லை. ஆட்டுக்குட்டியானவரின்
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: தீட்டான காரியங்கள், பொய், நம்மளை நினைச்செல்லாம் பொய் பேசிட்டு இருந்தா தேவனுடைய புஸ்தகத்துல பேரெழுத முடியாது. நம்ம இப்பயே அதை சரிபடிக்கணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டு தருணத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த தருணத்துல வாழ்க்கைய சீர்படுத்தணும். அல்லேலூயா. அவரோட என்ன செய்ய முடியும், ஆளிகை செய்ய முடியும். மதம் யார் ஆளிகை செய்வார், பாடுகளை சகித்தோமானா அவரோட ஆளிகையும் செய்வோம். ரெண்டாவது, பரிசுத்தோட சனங்களுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளிகை கொடுக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தம் வாழ்ந்தா அவர் இந்த உலகத்தை நம்ம ஆளிகை செய்வோம். அல்லேலூயா. இந்த உலக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் வைப்பது, கிறிஸ்துவுக்கு சொந்தம் வைப்பது. அப்ப நம்மளும் அவரோட பிள்ளைகளாகி நம்மளும் அதை என்ன செய்வோம், ஆளிகை செய்வோம். மூன்றாவது, ஆளுக்கு ஆளிகை கொடுக்கிறாரு, மிருகத்தையும் சொருவத்தையும் வணங்காத யாவருக்கு என்ன செய்யறாரு, அந்த அந்த ராஜ்யத்தின் ஆளிகை நமக்கு கொடுக்கிறாரு. சாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது. அல்லேலூயா. நான்காவது, யார் ஆளிகை செய்வாங்களா பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 22:4-5.
1: அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும்.
0: யார் நம்ம நெற்றியில் இருக்கோம், கர்த்தருடைய நாமம் நம்முடைய ஊழியர்கள் நெற்றியில
1: இருக்கும்.
0: ஹல்லேலூயா. எவ்வளவு தெரியும் பாக்கி பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமம் யார் நெற்றியில இருக்கோம், அவருடைய ஊழிக்கார நெத்தியில இருக்கோ.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும்
0: அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர் சதா காலங்கள் என்ன செய்வாங்க, அரசர் ஊழியருக்கு பெரிய பாக்கியம். அந்த ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். அதங்க சொல்றாரு ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி. கொலாசியர் 4:17 எதா தானாதுன்னு போக முடியாது.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தர் ஊழியத்தை நம்ம கையில பெற்றிருக்கோம், அதை நிறைவேற்றின எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏதோ ஏனதோன்னு ஒளிஞ்சிருது இல்ல, முடிஞ்சா போற முடியல இல்ல, நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு இல்ல, நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும், அப்பதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல நினைச்சிடும் அவர், அவரோட ஆளிகை செய்ய முடியும், சதாக்காலம் ஆளிகை செய்ய முடியும். உலகத்தை நம்ம ஒரு நாள் ஆள போறோம், ஹலேலூயா ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு ஆள் நம்ம கர்த்தரோட ஆளிகை செய்யணும்னு சொன்னா, முதலாவது பாடுகளை சகிக்கணும். பாடு வந்து எனக்கே அந்த பாடு, எனக்கே அந்த பாடு மொறுமு இருக்க கூடாது. பாடுகளை சகிக்கணும், கத்திற்காக பாடுகளை சகிக்கணும். ஏதோ ஒரு வாழ்க்கை பாடுகள் இல்ல, இப்ப நான் கண்ணு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கஷ்டம் இல்ல, கத்திற்காக பாடுகளை சகிக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமா வாழ வேண்டும். மூன்றாவதாக மிருகத்தின் முத்திரைய தரித்து கொள்ள கூடாது, வணங்க கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது, அவனை தரித்து கொள்ளவும் கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்துல என்ன செய்யணும், செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி செய்யணும், இங்க சொல்றாரு கொலோசியர் 3:24 எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி.
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அதை மனிதர்க்கென்று செய்யாமல், பேருக்காக புகழ்க்காக நம்ம பார்த்து இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டாங்க மற்றவங்க புகழாத விடிக்கு, மனுஷனுக்கென்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் அருமையானவர்களே. ஊழியர் முக்கியம் அல்ல, மனிதர்கள் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்தை செய்யற நாம் கவனமாய் செய்ய வேண்டும். என்ன சின்ன ஊழியமா பெரியமா, கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம இதைத்தான் செய்யணும். இப்ப நம்ம வந்து பெரிய பெரிய ஊழியரை போல நம்ம வந்து டேஜில் பிரசங்கம் பண்ண முடியாது. கொடுத்திருக்க ஊழியத்தை, நம்மள கரியில கொடுத்த ஊழியத்தை மனப்பூர்வமா செய்ய வேண்டும், கவனமா செய்ய வேண்டும். அதான் ஆண்டு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
1: என்னை பின்பற்ற கடவன்,
0: என்னை பின்பற்ற கடவன்,
1: நான் எங்கே இருக்கிறேனோ,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
0: அங்கே என் ஊழியக்காரனும்
1: இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
1: அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: ஊழியம் செய்யறவங்க ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்க, நம்ம அங்கே இருப்போம், பிதாவை நம்மளை கனம் பண்ணுவார். அதுக்குத்தான் நம்ம ஊழியம் செய்கிறோம். என்ன நம்ம பெரிய பெரிய ஊழியர் நம்ம கையில கத்திரி எதை கொடுத்துருக்கிறாரோ அதை கரெக்டா செய்ய வேண்டும். அதை நம்ம செய்யாம இருப்போம்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும், அதை ஏனாவது நம்ம செய்வோம்னா எப்படி கத்தர் நம்மளுக்கு அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவரோட எப்படி நம்ம ஆளுகை செய்ய முடியும். கத்தர் கையில கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். பாடுகளை பாடுகள் சகித்தோமானால், பாடுகள் வரும்போது ஆண்டவர் மொறுமுறுக்கம் அல்ல, சகிக்க வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், மிருகத்தை வணங்கக்கூடாது, முத்தியில நெத்திலையாவது கையிலையாவது முத்திரை தரிக்க கூடாது, அப்பத்தான் அவரோட ஆளிகை செய்ய முடியும். நான்காவது ஊழியம் செய்ய வேண்டும், இப்பதான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டு சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 4:35
1: அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும்,
0: அறுப்பு காலம் வருது இன்னும்
1: 4 செல்லும்,
0: 4 செல்லும்
1: என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா,
0: நீங்க சொல்லுறது இல்லையா,
1: இதோ வயல் நிலங்கள்,
0: இதோ வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலம் என்ன ஆச்சு, அறுப்புக்கு
1: விளைந்திருக்கிறது என்று.
0: பாருங்க எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க பார்த்தாலும் இயேசு பத்தி நம்ம சொல்ல வேண்டிய காலம் இதுதான்.
1: இதோ
0: இதோ
1: வயல் நிலங்கள்,
0: வயல் நிலங்கள்
1: இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
0: இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று.
1: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்,
0: உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள்
1: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரை பத்தி சொல்லணும். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரும் வேதனையில இருக்காங்க, இயேசு பத்தி எதை ஒண்ணு சொல்லக்கூடாது. இயேசுக்கு உங்களை ஆசீர்விப்பார், இயேசுக்கு கண்ணீர் துடைப்பார். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு மதமாற்றம் வரல, மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு பத்தி மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும், யாரும் நரத்து போகக்கூடாது. அதுக்காக தான் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். இயேசுகத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டும், அவரை பத்தி நம்ம சொல்லணும். நம்ம தேவனை கேட்டு எங்க மதம் மாற்றுங்க, அந்த மதம் இந்த மதம் சொல்லவே இல்லை. நம்ம கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா செய்ய வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமா ஒழுங்கும் கிருமா செய்ய வேண்டும். இந்த நாள் நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் தான் சொன்னார், சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டார் உனக்கும் எனக்கும். ஐயோ, ஒன்னு குறிந்திய 9:16-17.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
0: உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் இருக்குது. அதனால கத்துடி ஊழியத்தை நம்ம உண்மையா செய்வோம், உத்தமா செய்வோம். கத்து வரப்போறாரு, அவர் இடத்துல ஆளுகை செய்யணும். என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? கத்தரோட பாடுகளை சகிக்க வேண்டும். இரண்டாவதாக பசுத்தவன்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக முத்திரையை தரிக்க கூடாது, மிருகத்தை வணங்க கூடாது. அப்பதான் ஆண்டு இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? ஆளிக்க. நான்காவதாக ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்பதான் தேவன் இடத்துல நம்ம என்ன செய்ய சதாக்காலம் அவரோட ஆளிகை செய்வோம். கத்தர் வரப்போற கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து சேவம் பண்ணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நம்ம எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார், நிறைய சடங்களுக்குள்ள குறை சொல்ற புத்தி, அங்க பேசுறது இங்க பேசுறது அப்படி பேசுறதெல்லாம் இருக்கு. நீ எத்தனை நாள் ஒழிச்சு வைக்க போற? சொல்லாம இருந்தா எத்தனை நாள் அவங்க மறந்துருக்க போறாங்க? கட்டாயம் சொல்லுனாரு. நாங்க சொன்ன எல்லாம் கோச்சுக்கோங்க இல்ல சொல்லு. அங்க பேசுறது இங்க பேசுறது கூடி பேசுறது மற்றவங்களை குழப்புறது இந்த காரியங்கள்லாம் மக்கள் இருந்து எப்படி போக முடியும்னு சொல்லுன்னு சொன்னாரு. அதான் சொன்னேன், யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ மன்னிமை, என்னை மாற்றும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குணங்கள் மாற வேண்டும். நான் எல்லாம் தானே இருக்கேன், இப்படியே இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? நம்ம புதிதாகப்படணும். இன்னைக்கு புதியதாக, நாளைக்கு அதோட புதிதாகப்படணும். கத்து சொன்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆண்டு ஒப்பு கொடுக்கறது கொடுக்காத உங்க கையில இருக்கு.
1: எப்படி இந்த உலகத்தில் இயேசு இரட்சகராக பிறந்தாரோ, அவருடைய என் உயிரை நமக்காக அளித்தாரோ, அதே போல இன்னும் சில காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. மத்திய வானத்திலே ஆண்டவராய் கர்த்தர் வந்து ஒரு கூட்டத்தை, அவர் தமக்கென்று ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டத்தை பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசுவின் வருகை வந்த பிறகு இந்த உலகத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். 7 வருடங்கள் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறான். அவனுடைய ஆளுகை 7 வருடம் முடிகின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகிற்கு வரப்போகிறார். இந்த உலகில் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல், அவன் நாமத்தை தரித்துக் கொள்ளாமல், அவனை வணங்காமல், யார் யாரெல்லாம் பரிசுத்த கூட்டம் காத்திருக்கிறதோ அந்த கூட்டத்தை ஆண்டவராய் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கும். அந்த கிறிஸ்துவையும் அவனது முத்திரையும் தரித்துக் கொண்டவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு இரவும் பகலும் இலை பாறுதல் இராது. சாத்தான் 1000 வருடம் கட்டி வைக்கப்படுவான். இயேசு இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த செய்தியை தான் நம்ம கேட்டோம். அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே நாமும் அந்த ஆட்சியிலே ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி 4 காரியங்களை ஆவிய நம்மோடு கூட பேசினார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானார். அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகின்ற பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பங்காளிகள் ஆனதால், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுகள் என்று சொன்னார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். எனவே ஒருவேளை இயேசு நிமித்தமா பாடுபட்டுக் கொண்டிருக்கீங்களா, கலங்காதீங்க. ஆண்டவரே, என்ன பாடு வந்தாலும் ஒரு போது நான் சோர்ந்து போகாதபடிக்கு என் உள்ளான மனிதன் புதிதாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. இரண்டாவதாக, பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல் ஆளுகை ஆண்டவர் தருவார். உன்னதமான தேவன் இந்த உலகத்தின் கீழ் இருக்க சகல ராஜ்யத்தின் ஆளுகையையும் பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கேட்டோம். கேட்போமா, கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய நடக்க எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாய் மாற்றும். நீ சொல்கின்ற சொல்லியிருக்கின்ற பாவ சுபாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். என் மனிதன் உள்ளான மனிதனை புதிதாக மாற்றும். எனக்குள் இருக்கிற அனைத்து பாவ ரோகங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா என்று சொல்லி கேட்போமா. மூன்றாவதாக, அந்தி கிறிஸ்தன் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களும் அவனை வணங்காதவர்களும் ஆகியிருக்கிற கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். யார் அவனை வணங்காமல் இருப்பார்கள்? ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அவனை வணங்க மாட்டார்கள். கர்த்தர் சமுத்திரம் கேட்போம், ஆண்டு அப்படியானால் என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வரப்போகிறது, அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது. நான் ஒருபோதும் அவனுடைய முத்திரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவனை வணங்க கூடாது. இப்பொழுது என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நான்காவதை கர்த்தர் சொன்னார், அவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள். சதா காலம் ஆயிரம் வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியிலே அவர் சொன்னார், கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, எங்கும் மகிழ்ச்சி, எதிலும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, என் உலகம் எங்கிலும் சமாதானம், சந்தோஷம் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு நேராய் நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா.

கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். சற்று கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்துல இயேசு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? 5 வருடம் ஒருவர் அரசாட்சி செய்யும் பொழுதே எத்தனையோ மகிழ்ச்சி அடைகிறது. இயேசு 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாரு. ஹல்லேலூயா! எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம். ஹல்லேலூயா! எல்லாம் செழிப்பு. எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி, எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம், எங்க பார்த்தாலும் தேவ தூதர்கள், எங்க பார்த்தாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த ஆட்சி. ஹல்லேலூயா! இப்ப கேட்கலாம், ஆண்டவரே அந்த ஆட்சியில் என்னையும் ஏற்று. யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண போறீங்க? நானும் வரணும் ஆண்டவரே. பாடுகளை பொறுமையோடு கிறிஸ்துவுக்காய் நான் சகிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. அப்ப மிருகத்தின் முத்திரையை, அந்த கிறிஸ்தின் முத்திரையை நான் தரித்துக் கொள்ளக் கூடாது ஆண்டவரே. என்னை மாற்றும், என்னை மாற்றும், மாற்றும். உமக்குண்டு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தரே, நன்றியோடு கொடுமை துதிக்கின்றோமாப்பா. இந்த வேலையில யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து அப்பா இந்த மகிமையான ராஜ்யத்திலே, இந்த உலகத்தின் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறீரே, அந்த ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே முந்தைய பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த கூடுதல் ரகசிய வருகைகளுக்கு என்று வைத்திருக்கிறீர்களோ அவரை ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. 1000 வருஷ அரசாட்சிக்கு என்று யார் யாரெல்லாம் இதற்கு இதுல ஆயத்தப்படுத்த சித்தம் ஆயிருக்கிறீரோ அவரை வேறு பிடித்து எடுப்பீர் ஆக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா! உம்மோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய, 1000 வருடம் ஆளுகை செய்ய ஆண்டவர் உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை செய்யிக்க ஆண்டவரே, உம்மோடு கூட பரிசுத்தமாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே. சூத்திரம் அப்பா, அந்தி கிருஷ்ணன் முத்திரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த முத்திரை தரித்து கொள்ளாதபடிக்கு, அவன் வணங்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ளவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உமக்கு இப்பொழுதே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் கவனத்தோடும் முழு மனதோடு ஊழியம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யார் எல்லாம் இந்த சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவளை தொடுமடிக்கு செவிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி. கடைசியாக இந்த காரியங்களுக்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சோடு கொடுக்க போடலாமா? ஹல்லேலூயா!

0: தகப்பனே, பொழுதீடு வல்லமை.
1: தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அபிஷே ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமைய ஊற்றுமை ஆண்டவரே. அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க, அக்கினை போடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்ப கேட்ட வசனத்தின்படி நாங்கள் நாலு விதமாக நாங்கள் ஊழியம் செஞ்சு எப்படியாவது கத்தாவி ஊழியம் செய்யவும், அப்ப பாடுகளை சகிக்கவும், பரிசுத்தம் வாழவும், முத்திரை தரிக்காது இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் வேதனைப்பட்டு சுவாமி உங்களுக்கு ஆளிகை செய்ய வேண்டுமே, அதுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணமாகாத குடும்பங்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க, ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்கப்பா, உன்னதாவில் நிரப்புங்க, அக்கீல் நிரப்புங்கப்பா, தகப்பறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலையில் அப்பாமை ஸ்தோத்திர ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவர, தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர. எல்லாரும் போராடி செபிக்கிறவங்களாய் மாற்றும் ஆண்டவரே, கண்ணீரோடு செபிக்கிறவங்களாய் மாற்றுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, பலி இருந்தாலும் குணமாக்க, மந்திரம் செய்வினைகள் பெலிசினியங்களை எல்லாம் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க, அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிருவோம் பிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் செபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: டோமா, எங்க நில்லு? அது ஆபத்தானது. நில்லு,
1: விடு.
0: நில்லு டோமா, சொல்றத கேளு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது.
1: நான் அவரை பார்க்கலாம், என்ன விடு
0: டோமா.
2: ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள்.

அவங்க உங்களை என்ன பண்ணாங்க, உங்களை என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பண்ணாங்க?

0: சீக்கிரம் சீக்கிரம் போங்க.
1: இயேசுவே,
0: சீக்கிரமா போங்க, வேகமா நடங்க.
2: இயேசுவே,
0: வேகமா போங்க, நேரம் இல்ல, சீக்கிரம் போங்க. என்ன இது, என்ன நடக்குது?
1: இயேசுவே,
3: தோமா,
1: இயேசுவே, உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
3: ஒரு வழியா வந்துட்டியா?
1: ஆண்டவரே, மன்னிச்சிருங்க.
0: மத்தவங்க எல்லாம் இங்க
1: எனக்கு தெரியாது. இயேசுவே, இயேசுவே, உங்களை இந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகிட்டவே. இயேசுவே,
0: வேகமா போங்கன்னு
1: சொன்னாங்க,
0: சீக்கிரம்.
1: அவரை தொடாத,
0: வேண்டாம், நிறுத்து.
1: பெரிய பாவம் பண்றீங்க,
4: நீங்க நிக்காத போ,
0: போங்க.
1: எங்க போறோம்?
5: இந்த பக்கம் போறோம். எங்க குடும்ப கல்லறை இங்கதான் இருக்கு. நமக்கு நேரம் இல்ல, ஓய்வு நாள் ஆரம்பமாக போகுது.
0: சீக்கிரமா அவனை உள்ள கொண்டு போங்க.
6: யூதர்களே, நான் சொல்றத கேளுங்க. ரோமானியர்கள் உங்க எஜமானன
0: சாகடிச்சிட்டாங்க.
6: அவங்க அவரை சாகடிச்சிட்டாங்க.
7: இங்க இருந்து போயிடுங்க.
6: ஒரு உண்மையான மனிதனை சாகடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி
0: என்ன போச்சு? போய் அவங்க கைது பண்ண
6: சொல்லி ஆகணும்.
7: எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க.
6: வரை அவர்களை சும்மா விடக்கூடாது.
7: அவங்கள பிடிங்க,
6: போயிடலாம்.
5: நேரம் ஆயிடுச்சு, நாம இந்த கல்லற கதவை சாத்திட்டு கிளம்பணும், சீக்கிரம்.
1: இல்ல, இவரை இந்த நிலைமையில விட்டு போக முடியாது. இவரை காப்பாத்ததான் முடியல. அடக்கமாவது ஒழுங்கா பண்ணுவோம்.
5: புரியுது, ஆனா வேற வழி இல்ல. வா, போகலாம், சீக்கிரம்.
0: நாம இப்ப கிளம்பின தோமா,
5: வா, வா, போகலாம்.
0: சீக்கிரம் கல்லறைய மூடுங்க. பிலோத்தோட ஆளுங்க வராங்க, சீக்கிரம் போங்க.
5: பெண்களை கூட்டிட்டு போங்க. நாம உடனே கிளம்பி ஆகணும். வா.
1: நீங்க சொல்றத என்னால கேட்க முடியாது. எங்க எஜமான விட்டுட்டு என்னால வர முடியாது.
5: நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. இங்க இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல.
0: சீக்கிரம் இங்கிருந்து போங்க.
5: அவங்க அம்மாவை பாரு, அங்க இருக்கிறவங்கள பாரு, அவங்களுக்கு உதவி தேவை. நீ அவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ.
0: சின்ன, எதுக்காக இங்க நிக்கிறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? என் மனசு மாறதுக்குள்ள அவனை இருந்து கூட்டிட்டு போ,
5: சீக்கிரம்.
1: உங்களை எப்படி விட்டுட்டு போறனே?
5: ரொம்ப நன்றி.
4: முட்டாள், ஒரு ரோமானிய வீரன் சொல்லி உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னாச்சு?
0: எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க நல்லாதான் போயிட்டு இருக்கேன்.
4: எங்க அந்த பைத்தியக்காரன் பராபாஸ்?
5: தப்பு செய்யாத அவரை சிலுவையில அறிஞ்சிட்டீங்க.
4: பிலாத்தோட தீர்ப்பு அது. நீ எங்க கூட வா. அந்த சவத்தை பின்பற்றினவங்க எங்க?
0: அவங்க கூட்டத்தோட எப்பவோ போயிட்டாங்க.
4: அவங்கள தப்பிக்க விட்டுட்டியா? இந்த புரட்சிக்கு காரணமானவங்க எல்லாரையும் கைது பண்ணிடு. அவங்கள போய் தேடுங்க. ராத்திரி இங்கேயே காவலுக்கு இருங்க. சில பைத்தியக்காரர்கள் திரும்பி வந்தாலும் வரலாம்.
0: அப்படியே செய்யறேன்.
4: என் கூட வரணும்னு சொன்னேன்.

0: நாம எங்க போறது? இந்த நகரம் நமக்கு பழக்கம் இல்ல.
1: கவலைப்படாது, ஏதாவது இடத்த கண்டுபிடிப்போம்.
2: எஜமான் கடைசியா இரவு விருந்துக்கு போன அந்த வீட்டுக்கு போவோம்.
1: அது அங்க இருக்கு, வாங்க போலாம்.
3: இங்க வா, உடன் படிக்கனா உனக்கு என்னன்னு
1: சொல்லி தர.
2: இந்த பக்கம்
3: நீங்க வந்துட்டீங்களா? தோமா,
1: அவங்களோட உட்காரவை.
2: யோவான், யாக்கோப்,
3: வாங்க. மெதுவா,
2: நல்ல வேலை நீங்க உயிரோட இருக்கீங்க.
1: எங்க இருந்தீங்க? நீங்கெல்லாம் எங்க இருந்தீங்க?
3: நாங்கெல்லாம் இங்கதான் இருந்தோம்.
4: உனக்கு அடிபட்டுச்சா தோமா?
1: இல்ல, இது என்னோட ரத்தம் இல்ல, இது இயேசுவின் ரத்தம். ரோமானிய மிருகங்கள் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இது எப்படி நீங்க அனுமதிச்சீங்க?
0: தோமா, உங்களை மாதிரி தான் நாங்களும் வேதனையில் இருக்கோம்.
1: அவர் நம்மள நண்பர்கள்னு சொன்னார். அவரு கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டோம். இந்த அப்பத்தை தான் அவர் நமக்கு கொடுத்தார். நாம தான் துரோகிகள். அவருக்காக நாம என்ன செஞ்சோம்?
5: ஓடி போயிட்டோம். போய் சொல்லியிருக்கோம். அவர் சொன்ன மாதிரியே மூன்று முறை அவரை மறுதளிச்சிட்டோம். நான் பயந்துட்டேன்.
3: சமாதானம் சகோதர.
5: சமாதானம், சமாதானம், சமாதானம்.
1: உனக்கு என்னாச்சு? நான் அங்க தாமதமா போன. எனக்கு இது மட்டும்தான் கிடைச்சது.
5: நாம எல்லாரும் இங்க இருக்கோமா?
4: யூதாஸ் தவிர நம்ம எல்லாரும் இங்க தான் இருக்கோம்.
5: யூதாஸ் தூக்கு போட்டுக்கிட்டான்.
0: ஏன் அப்படி பண்ணா? எதுக்கு எதுக்கு அப்படி செஞ்சா?
5: நம்ம எதிரிங்க கிட்ட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான்.
1: அதுவும் முத்தத்தால.
5: நம்மளையும் யாராவது காட்டி கொடுப்பாங்க. நம்ம பெயர் பட்டியல் அவங்க கிட்ட இருக்கு. நகரத்துல உள்ள எல்லா இடங்கள்லயும் பிலாத்து நம்ம பெயர்களை போட்டிருக்கான். அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
4: நாம உடனே கிளம்பணும். உடனே?
3: ஆமா, உடனடியா கலீலியாவுக்கு போ.
5: சரியா சொன்ன. கலீலியாவுல நாம சமாதானமா வாழலாம்.
1: சமாதானமா? சமாதானத்தோடையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அவருக்கு சொந்தம் இல்லாத கல்லறையில அவர் இருக்காருங்கறத மறந்துட்டீங்களா?
5: நாங்க யாரும் அவரை மறக்கல தோமா. அவரை பின்பற்றதுனாலதான் இன்னும் நாங்க இங்க இருக்கிறோம்.
1: ஆமா, ஆனா இப்ப அவரை கைவிட்டுடலாம் சொல்றீங்களா? ரோம வீரர்களை பார்த்து பயப்படக்கூடாது. அவரை நாம முறையா அடக்கம் பண்ணணும்.
5: ஆனா நாம செத்து போறத இயேசு பிரபு விரும்ப மாட்டாரு.
1: இதுதான் உங்க முடிவா? சரி, நான் தனியாவே போறேன்.

0: எஜமானே, நான் உங்களை தனிமையில விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன்.
1: உங்க கைகளை கழுவிக்கோங்க. நீங்க அவரை விசுவாசிச்சீங்க, அது அவருக்கு தெரியும்.
0: ஆமா, ஆனா இப்போ அவர் ஏதோ ஒரு கல்லறையில இருக்காரு.
1: அவர் இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், ஆனா என்ன பண்றது, நாம அதை ஏத்துக்கணும்.
0: முடியாது, நான் அவர் கல்லறைக்கு போயாகணும்.
1: தாமஸ், அப்படி பண்ணக்கூடாது, அது நல்லதில்ல. ஓய்வு நாள் ஆரம்பம் ஆயிடுச்சு.
0: அவரை எப்படியாவது அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்.
1: ஆனா அது ஆபத்தானது, நீங்க தனியா போகாதீங்க, மத்தவங்களையும் கூப்பிட்டுக்கோங்க, யாராவது உங்க கூட வரலாம்ல. நான் வரேன்.
0: வேண்டாம் ஜோயனா, இது என்னோட கடமை.
2: அவர் இறந்து போன இடத்துல ரோமானியர்களோட அதிகாரம் என்னன்னு நீங்க காட்டிருக்கணும். அந்த சிலுவையை நாம இன்னும் உறுதிப்படுத்திருக்கணும்.
3: யூத தீர்க்க தரிசி, அதுவும் பஸ்கா பண்டிகையில ஆயிரக்கணக்கான கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கூட்டத்தை அமைதியாக்கத்தான் அவரோட உடல் அங்கிருந்து எடுத்தோம்.
2: அமைதியாக்கவா? இந்த மாதிரி எல்லாம் உன்னால எப்படி பேச முடியுது? சரி ஜோசப், உன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தை நீ கொடுத்திருக்க, எதுக்காக அப்படி செஞ்சனு நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமா, நான் ஒரு ரோம குடிமகனா இருக்கிறதுல பெருமைப்படுறேன்.
4: அந்த நாசரேன சிலுவையில போடும்போது கூட இவன் கூட தான் இருந்தான்.
2: ஏன், அவன் உனக்கு சொந்தமா?
3: அவன் ஒரு அந்நிய, ஆனா யூத விதிமுறைகள் இரக்கம் காட்ட சொல்லுது.
2: அவங்களை நீ பாத்திருக்க, அதனால உன்னால அடையாளம் கட்ட முடியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்க?
3: தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அவங்களை எப்பவும் பார்த்ததில்லை.
2: உன்னோட பேரும் இந்த பட்டியல் இருக்கு, அரிமத்தேயு யோசேப். இயேசுவை பின்பற்றவங்களுடைய பட்டியல் இது. அவங்களை பிடிக்கணும், பிடிச்சு தண்டனை கொடுக்கணும்.
3: இதுல அப்படி இல்லையே.
2: உனக்கு நிச்சயமா தெரியணுமா?
3: நிச்சயமா.
2: உங்ககிட்ட இருக்கிற தலைவனை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாங்க. நீ அவங்களை பாதுகாக்கிறியா?
3: நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களை எனக்கு தெரியாது.
2: தெரிஞ்சிருக்கணுமே, உன் கல்லறையை தானே நீ கொடுத்த, அதனால திரும்பி வருவாங்க. அவங்க வரும்போது நீ சொல்லணும், சொல்லுவல. ஆனா ஒரு எச்சரிக்கை, கல்லறையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு நான் எடுத்துப்பேன்.
5: அந்த நசரேனோட உடலுக்கு எதுவும் ஆகக்கூடாது.
2: இப்போ நீ கிளம்பலாம்.

0: முட்டாள் தனமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும்.
1: அப்ப என்ன கைது செய்.
0: அவங்க உன்னை உயிரோட எதிர்பார்க்கல.
1: என்ன எதுக்காக தயங்குற?
0: நீ சாக தயாரா இருக்க இல்லையா?
2: அதுக்காக நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். முட்டாள சாகடிச்சா கெட்டது நடக்கும். நீங்க எது கிளம்பு.
1: நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எங்களை தப்பிக்க விட்ட.
0: இத பத்தி நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. மறுபடியும் அந்த தப்ப பண்ண நான் விரும்பல. போ, கலீலியரோட பட்டத போதும். அவங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிட.
1: பயப்படுறியா? யார பார்த்து பயப்படுற? சிலுவையில் அரைஞ்சவரை பார்த்தா இல்ல செஞ்ச பாவத்தை நினைச்சா? சீக்கிரம் அவரை கொண்டல்ல, அதே மாதிரி என்னையும் கொண்டுட.
3: நூற்றுக்கு அதிபதி, என்னங்க?
2: ஒன்னும் இல்ல, ஏதோ மிருகம். கயஸ், நீ தூங்கு.
1: ஒன்னு என்ன கொல்லு இல்ல உதவி செய். அவரோட உடலை எடுக்காம நான் இங்கிருந்து போக போறதில்ல.
2: உனக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு உதவ முடியாது. தேவாலயத்தில் இருக்கிற போதகர் கிட்ட போ.
1: கயப்பா கிட்டயா? அவர்கிட்ட உதவிக்கு போறதுக்கு பதிலா என் கைய வெட்டிக்குவேன். ஆரம்பத்தில இருந்தே எங்க எஜமானுக்கு எதிராக இருந்தவர் அவரு.
0: அப்படின்னா அரிமத்தா யோசேப்பு உங்களுக்கு உதவலாம்.
1: அவர் யாரு?
0: இந்த கல்லறைய உனக்கு கொடுத்தவரு. அவரை விட அதிகமா அந்த இடத்துல இருக்கிறவங்கள உனக்கு தெரியும்ல. அவரை நீ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து நகரத்தில் அவரோட தான் பெரிய வீடு.
3: என்ன மிருகமா? எந்த மாதிரி மிருகம்னு சொல்ல முடியுமா லொஞ்சாயினஸ்? அதுக்கு பேர் ஏதாவது இருக்கா?
2: மிருகம்னு சொன்னல்ல, ஒரு மிருகம். நீயே இந்த காவல் வேலையை பார்த்துக்க, நான் தூங்குறேன்.
3: மிருகம்னு சொல்றியா? பொய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது லொஞ்சாயினஸ்.
1: நண்பா, அரிமட்டியா யோசேப்போட வீடு எங்கன்னு தெரியுமா?
4: அந்த பக்கம் இருக்கு.
1: நன்றி.
4: அவங்க சீடன்ல ஒருத்தர் அரிமத்தையா யோசேப் வீட்டுக்கு போறான்னு சொல்லு.
5: சரி
6: சரி.
5: யாரது? என்ன வேணும்?
1: யோசேப்பை பார்க்கணும். அரிமத்தையா யோசேப்பு.
5: வாங்க, உள்ள வாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்?
1: வெளியில என்ன தேடிட்டு இருக்காங்க?
5: அந்த நாசரேனோட சிஷியாரா நீங்க? வாங்க. உன் பின்னால யாராவது வந்தாங்களா? நீங்க வரும்போது யாராவது பார்த்தாங்களா?
1: ஒரு பிச்சைக்காரன் தான் இருந்தா.
5: சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
1: இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எஜமானோட உடலை அங்கிருந்து வெளியே எடுக்கணும்.
5: கல்லறையில காவல் இருக்குன்னு உனக்கு தெரியும்?
1: தெரியும். ஆனா ஆலயத்துல நீங்க ஒரு அங்கத்தினர். இது பிலாத்தோட உத்தரவுன்னு சொல்லுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க.
5: அது நிச்சயமா நடக்காது.
1: உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப பின் வாங்குறீங்க?
5: அதுக்காக நான் சொல்லல.
1: இல்ல, எனக்கு புரியுது. நீங்க நிறைய இழக்க வேண்டியிருக்கும். நீங்க பணக்காரர்.
5: ஆமா, பணக்காரன் தான்.
1: எஜமான் அடிக்கடி சொல்வார், ஊசியின் காதல ஒட்டகம் நுழையிறது சுலபம், ஆனா
5: தேவனோட ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவன் நுழையிறது கஷ்டம். நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: எங்கள ஒருத்தரா நீங்க இருக்க முடியும்னு என்னால நம்ப முடியல. ஆனா நீங்க அவர் உடலை கேட்டீங்க, எதுக்காக?
5: இப்ப அது முக்கியம் இல்ல. முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கணும்.
1: இல்ல, எஜமானோட உடல் இல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
5: என்ன பேசுற, ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுவாங்க, அப்புறம் நான் உனக்கு உதவ முடியாது.
1: நீங்க உதவி செய்ய வேண்டியது எங்களுக்கு இல்ல, அவருக்கு.
5: நான் கைஃபா கிட்ட பேசுறேன்.
1: அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார்.
5: அவருக்கு சாதகமா இருந்தா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
1: நானும் வர
5: வேண்டாம், அது ஆபத்தானது.
1: தெரியும், உங்களுக்கும் தான்.

0: உன் பேர் என்னன்னு சொல்றியா?
1: என் பேர் தோமா, கபர்நகூமை சேர்ந்த தோமா.
0: கைஃபா.
2: சரி, நாம அப்புறம் சந்திக்கலாம்.
0: ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன பேசினாலும் எதுவும் பேசக்கூடாது.
2: யோசப், என்ன விஷயம் யோசப்?
0: நசரேனோட சிஷ்யம் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான்.
2: பிலாத் பட்டியல் இருக்கிற அவர் பேரை அடிக்க வேண்டியது தானே? கொஞ்ச நேரமாவது அவர் சமாதானமா இருக்கும்.
1: உங்க கேலி பேச்ச கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. எங்க எஜமா உடல் எங்களுக்கு வேணும்.
2: என் கிட்ட இப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் உனக்கு?
0: இவன் இப்படி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க பாருங்க, எருசலேம்ல நாசரேனோட உடல் இருக்கிற வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது.
2: நீ சொல்றதும் சரிதான், உடல் அங்க இருக்கிறது சரியில்லதான். இன்னொரு இடத்தை நாம தேர்ந்தெடுக்கணும். சீக்கிரமா தேடுறது நல்லது.
1: கலிலேயா, அதுதான் எங்க எஜமானோட ஊரு, அங்கதான் அவர் அடக்கம் செய்யப்படணும்.
0: அதனால எருசலேமுக்கு சமாதானம் வரும்.
2: இங்க பாரு, நீ இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பிட்டேன்னா உன்னை நாங்களும் எதுவும் செய்யாம விட்டுடுவோம்.
1: முடியாது, இயேசுவோட வார்த்தைகளை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
2: ஆமா, அவர் ஒரு ராஜா, தாவீதை விட ஒரு நல்ல ராஜா. ஆனா இஸ்ரவேல அதனுடைய வேதனையிலிருந்து விடுவிச்சாரான்னு சொல்லு. அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்தாரா? இல்ல, அவர் எதை செய்யணுமோ அது எதையுமே அவர் செய்யல.
0: எல்லாம் முடிஞ்சிருச்சு, இயேசுவும் செத்துட்டாரு. ஆனா நாம் எடுக்கிற முடிவு மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தலாம்.
2: உண்மைதான்,
0: அவரோட பிரச்சனை முடிவுக்கு வந்ததுல பிலாத்துவும் சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு நன்றியும் சொல்லுவாரு.
2: உனக்கு அந்த உடல் தேவையா? சரி, உனக்கு அந்த உடல் கிடைக்க நான் உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நான் பொந்தி பிலாத்து கிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: நல்லவே போய் சொல்றீங்க, உண்மையான வியாபாரி.
0: நீ உன் வாய் அடக்க கத்துக்கணும். இங்கிருந்து நீ உயிரோட திரும்பி போறதே பெரிய விஷயம்.
1: உண்மையிலேயே நீங்க யாரு? மாறுவேஷத்தில் இருக்கிற சீடனா, இயேசுவுக்கும் அவரோட எதிரிகளுக்கும் நண்பனா? உண்மையிலேயே நீங்க யார் பக்கம்?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உயிரோட இருக்க உனக்கு தேவையானது கிடைக்க போகுது.

0: கல்லறைக்கு சொந்தக்காரனான யோசேப்ப சந்திச்ச. நாங்க கைப்பா கிட்ட போனோம்.
1: கைப்பாவா? எஜமானுக்கு எதிரா சாட்சி சொன்னவனுக்கு காசு கொடுத்தவன் கைப்பாங்கறத மறந்துட்டிய? ஒருவேளை இவனுக்கும் காசு கொடுத்துட்டான் போல இருக்கு.
0: என்ன சொன்ன?
1: நீ ஒரு துரோகின்னு.
2: யூதாஸ் மாதிரி.
3: இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாதது. உனக்கு தெரியாதா?
0: தெரியும், இதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனா
4: வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தான்.
0: இப்ப என்ன செய்யறது பேதுரு?
1: நாம கிளம்பணும் உடனடியா.
3: நாம காத்திருக்கணும்.
0: காத்திருக்கணுமா? எதுக்காக யோவான்?
3: ரொம்ப அவசரப்படாதீங்க. உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எஜமான் சொல்லலையா? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் நிறைய அறைகள் உண்டு.
0: உங்ககிட்ட ரகசியமா சொன்னாரா? அங்க போய் சேர்றதுக்கான ஏதாவது வரைபடம் கொடுத்தாரா?
3: உனக்குள்ளேயே நீ தேடணும்.
0: எங்க எங்க
3: நீ தொட்டு பார்க்கிற விஷயத்தை மட்டும் விசுவாசிச்சா போதாது.
0: இங்க பாரு, அவர் பட்ட பாடுகளை என்னால மறக்க முடியாது.
3: சகோதரா, நான் சொல்றது கேளு. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். நம்மளை நாம காயப்படுத்திக்கிறதுனால எந்த துன்பமும் விலகிடாது.
5: அவர் நம்மோட இருக்கிறத நாம உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தேவகுமாரனுடைய ஆவி இருக்கு.
0: எந்த தேவன் தன்னுடைய குமாரனுக்கே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு?
5: மரியாள்,
0: என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அளவு நானும் வச்சிருக்கேன். அவருக்கு நாம மரியாதை செலுத்தணும். அதுக்காக தான் நான் கைபா கிட்ட போனேன். கைபாவும் அவருடைய உடலை கலிலேயாவுக்கே கொண்டு போக சம்மதிச்சிட்டான். அவரோட ஊருக்கே அவர் கொண்டு போவோம்.
3: அது எப்படி முடியும்?
1: இது ஒரு சதி. நம்மளை வெளியில கொண்டு வரதுக்கான சதி. கல்லறையிலே கைது பண்ணிடுவாங்க.
3: பெண்கள், பெண்கள்லாம் சடங்கு செய்யறதுக்காக கல்லறைக்கு போயிட்டாங்க.
0: நாம என்ன கோழைகளா பெண்களை அனுப்பியிருக்கீங்க?
3: அமைதியார், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க அந்த பட்டியல்ல இல்ல.
0: மரியாள்,
3: என்னாச்சு? மத்தவங்கள எங்க?
6: உங்களை ஏதாவது பண்ணாங்களா?
7: நம்ம எஜமானர்,
0: அவருக்கு என்னாச்சு சொல்லு.
7: காணும்.
0: காணுமா? என்ன சொல்ற?
7: அவரை காணும். அவர் உடல் வச்ச இடத்துல இல்ல.
1: அப்ப அவரோட உடலை திருடிட்டாங்களா?
0: யார் அது?
7: எனக்கு தெரியல. கல்லறை திறந்திருந்தது.
0: அங்க இருந்த காவலர்கள் எங்க?
7: அவங்க அங்க இருந்த அடையாளமே தெரியல.
1: சொன்னல்ல, சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாரு.
3: உன்ன அவங்க ஏமாத்தி இருக்காங்க.
1: மத்தவங்க எல்லாம் எங்க?
7: அவங்க அங்கதான் இருக்காங்க.
1: வாங்க போலாம்.
3: இங்கே இருங்க. நாங்க திரும்பி வரலன்னா நீங்க உடனே கிளம்புங்க. எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம்.
1: தோமா,
0: நான் போய் ஆகணும். என்ன தடுக்காதீங்க.

0: பலம் வாய்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்க முடியும்.
1: அவர் அவமானப்படுத்ததான் இப்படி செஞ்சிருக்காங்க. மரணத்துக்கு அப்புறமும் அவரை தோக்கடிக்க நினைச்சிருக்காங்க.
0: ரத்த கரையும் இல்ல, சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்ல.
1: இங்க இருந்த காவலர்கள் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே.
0: ஒருவேளை அவங்க சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆடைகளை விட்டுட்டு போயிருக்கலாம்.
1: கல்லறை திருடர்கள்
0: இல்ல, அவங்க திருடுறதுக்கு எதுவுமே இல்ல.
2: அவர் இங்கதான் இருந்தாரு. அவர் விலை மதிப்பு இல்லாதவர்.
1: ஆமா, நாம அவரை தேடி பார்க்கணும்.
3: அதுதான் உன் பிரச்சனையா தோமா?
1: ஏதாவது செய்யணும்னு முயற்சியாவது பண்றனே.
3: அவரோட வார்த்தைகள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எந்த பொய்யும் சொல்லல.
1: அவருடைய வார்த்தைகளை நான் சந்தேகப்படல.
3: உண்மையா சொல்றியா தோமா?
0: ரோமர்கள் வந்துருவாங்க, நாம உடனே கிளம்பி ஆகணும்.
1: எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவான்.
2: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அவரை நினைவு கூறுவோம்.
0: அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே கிளம்பிடும், சீக்கிரம் வாங்க. போலாம் யவன், சீக்கிரம் வாங்க போலாம். சேனியர்களை சேர்ந்த ரோமர்களும் அவரை பின்பற்றுவோம் நினைச்சு பயப்படுறாங்க. சரீரம் இல்லைன்னா அவர் உயிரோட இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. அவரை பத்தி பேசினாலும் நிச்சயம் அவரை பத்தி யாருமே நம்ப மாட்டாங்களே.
1: முட்டாள்தனமா இருந்தாலும் உறுதியானவங்க. அரிமத்திய யோசிப்பு நம்மள பத்தி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்.
0: நாம பதுங்கி இருக்கிற இடத்த பத்தி சொன்னிய?
1: இல்ல இல்ல,
0: என்ன மன்னிச்சிருத்தோமா? ரோமர்களுடைய நண்பனை போய் நீ நம்பியிருக்கேன்.

0: யோசேப்பு எங்க?
1: யோசேப்பு இங்க இல்ல. பொந்தே பிலாத்தியோ கூப்பிட்டதுனால அரண்மனைக்கு போயிருக்காரு.
0: துரோகி.
2: அவன் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். எதிர்த்து சண்டை போட மாட்டான். நான் அப்புறம் பேசுறேன்.

0: இதுவரைக்கும் வாங்கினது பத்தாதா?
1: அந்த அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த வெளிச்சம்
0: ரொம்ப நேரமா எங்களை காக்க வச்சிட்ட.
1: எல்லா இடத்துலயும் இருந்துச்சு.
0: இழுத்துட்டு போங்க அவன, நோவாமலைக்கு கொண்டு போங்க. இவன் பைத்தியக்காரன், ஆபத்தானவன். இயேசுவுடைய சிஷ்யர்களோட உனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னல, நேத்து நடந்தது எதுவும் தெரியாதுன்னு வேற சொன்ன.
1: எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
2: நீ போய் சொல்ற, எங்க ஆளுங்க உன்னை பின்தொடர்ந்தாங்க.
0: இங்க பார், உண்மைய மரியாதையா சொல்றியா இல்லையா?
1: சொல்றேன் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன்.
0: நல்லது, கல்லறைக்கு போலாம், அவங்களை இழுத்துட்டு வாங்க.
1: Huh?

0: ஏய் ஏய், தள்ளி போங்க, வழிய விடுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
2: நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா?
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா மரியாய், உனக்கு என்னாச்சு?
3: அவரை நான் பார்த்தேன்.
1: யார பார்த்த?
3: ஹேஜமானர்.
1: அவரோட உடலை பாத்தியா?
3: உயிரோட பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு.
2: உன்கிட்ட பேசினாரா? நிஜமா அவ சொல்ற?
0: எந்த இடத்துல?
3: நான் கல்லறைக்கு போனேன், அவரை பார்க்கணும்னு போனேன். நான் அவரை பார்த்தேன். இந்த செய்தியை அவரோட சகோதரர்களுக்கு சொல்லணும்னு சொன்னாரு. அவர் உயிர் தெழுந்துட்டாரு.
0: மரணத்தை ஜெயிச்சு வந்துட்டாரு.
2: லாசர் மாதிரி நிச்சயமா இருக்கலாம்.
0: அவர் உன்னை தொட்டாரா?
3: அவரோட கால்களை நான் கட்டி பிடிச்சிட்டேன். அவர் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு.
0: பேதுரு, இது உண்மையா இருக்க முடியாது.
2: அமைதியா இரு சைமன்.
3: என்ன நீங்க நம்பலையா? இது வெறும் கனவு இல்ல. அவரை நான் பார்த்தேன், அவர் என்ன கூப்பிட்டாரு.
1: ஒருவேளை உன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது உன்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம்.
3: இல்ல, அவர் எஜமானர் தான். அவர் உயிர் தெழுவேன்னு நம்ம கிட்ட சொன்னார்ல?
1: ஆமா, நாங்க எல்லாருமே அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மரியாள், அவரு காட்சி தரதா இருந்தா அவர் பேதுருக்கோ சீமோனுக்கோ யோவானுக்கோ அவங்க அம்மாவுக்கோ காட்சி தந்திருக்கலாம். ஏன் எனக்கு கூட தந்திருக்கலாம். மரியாள், எங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு எதுக்காக முதல்ல காட்சி கொடுக்கணும்?
0: தோமாவும் இருதயத்துக்கு என்னாச்சு? உனக்கு விசுவாசம் இல்லையா?
3: இது எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது.

0: எஜமானே, அது நீங்க தானே? என்கிட்ட பேசுங்க. எஜமானே, எஜமானே, எஜமானே, மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்க எஜமானே. ஜானா, என்னை ஏன் பின்தொடர்ந்த? எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா?
1: ஆமா, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ விசுவாசிக்கிற, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறேன்.
0: அது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் என்கிட்ட பேசிதான் ஆகணும்.
1: அப்படின்னா உண்மையா அவரை தேடணும்.
0: அவர் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியாது.
1: அவர் உனக்காக வருவாரு தோமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: இந்த பக்கம் வாங்க, இங்கதான்.

0: Sí, que lo ponga.
1: Ay, Matías Josip.
2: சீக்கிரம் காய் ஆஃப் சொல்லு, என்ன நடந்தது?
3: நாங்க ஓய்வு எடுக்கணும்னு கட்டளை இட்டாரு. முதல் காவல்ல அவர் தான் நின்னாரு. நாங்க அந்த இடத்துல நெருப்புக்கு பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பயங்கர சத்தம் கேட்டது.
2: யார் அது?
3: அது இறந்து போனவரோட சீடர்கள்.
2: அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா?
3: ரொம்ப இருட்டா இருந்தது. அவங்கள ஒருத்தங்கிட்ட லோஞ்சைனஸ் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவன் இயேசுவை பின்பற்றுகிறவங்கிறத புரிஞ்சுகிட்டேன். அதுக்கப்புறம் நசரேனோட உடல அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க. கல்லறை விட்டு போகும்போது கத்துனாங்க. போர்ல கத்துறா மாதிரி அவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே போனாங்க.
2: என்ன, அவன் நம்பவே முடியல. கடமையை மறந்துட்டு ஏன் தூங்குனீங்க? உங்களை சிலுவையில அறையாம இருந்தது உங்க அதிர்ஷ்டம். இங்க நிக்காதீங்க, போங்க. போ. இப்பவாது நீ உண்மைய சொல்றியா?
4: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன்.
0: என்ன தைரியம் இருந்தா ஒரு ரோம் அதிகாரி கிட்ட இப்படி பேசுவ?
2: ஒருவேளை அவங்க மேல இறக்கப்பட்டு பேசியிருந்தேனா அது தப்புன்னு உணர்வ. இந்த மக்கள் உன் விசுவாசத்துக்கு உரியவங்க இல்ல.
4: எதுக்காக அவங்க உடல திருடணும்?
0: புரட்சியை உண்டு பண்றதுக்காக.
2: ஒரு தியாகி அவரை உருவாக்கலாம்னு. நீயும் அவங்கள ஒருத்தன்.
4: ஆனா நான் அப்படி இல்ல, பைத்தியக்காரத்தனமா இருக்கு.
2: அப்படியா? காய்ஃபா எதுக்காக என்கிட்ட வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அவர் உடல் அங்கிருந்து எடுக்கணும்னு நீ சொன்னதா ஏன் சொல்லணும்?
4: அது உண்மைதான். மக்களோட மனசுல என்ன இருக்குங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கல.
2: நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்க? அந்த உடலை என்ன பண்ணாங்கன்னு
4: எனக்கு அதை பத்தி தெரியாது. நாங்க ஆலயத்தை விட்டு போகும்போது அந்த ஆள் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம்
2: நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க.
0: கொஞ்ச நாள் ரோமோட சிறைச்சாலையில நீ இருந்தீங்கன்னா வந்து கெஞ்சுவ, காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு.
2: சரி, போகலாம்.
5: அது எல்லாம் போய் எதுக்காக?
1: அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வா.
5: எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க?
1: முதல்ல உடலை ஒளிச்சு வச்சு நம்மளை குற்றவாளிகளாக்கி நம்ம எல்லாரையும் நாடோடிகளை அலைய விட போறாங்க. நாம நினைச்சது சரிதான், ஏமாத்த பாக்குறாங்க.
5: கைஃபா உன்ன மாட்டி விட பாத்திருக்கான்.
1: ஆமா, அரிமத்தியா யோசிப்பு கிட்ட பேசி பாக்கணும். அவன் பேசுறத விட அதிகமா அவனுக்கு தெரியும்.
5: ஆனா பிலாத்தோட இருட்டறையில இருக்கான்.
1: நீ அரண்மனையில தானே வேலை செஞ்ச, நீ எனக்கு உதவி செய்யலமே. என்னாச்சு ஜோயனா?
5: மரியாள் சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன். நான் அவளை நம்புறேன்.
1: அது உன்னோட விருப்பம். நீ வந்தாலும் வரலனாலும் நான் உள்ள போறேன்.
5: தோமா, நான் உனக்காக உதவி பண்றேன். ராத்திரி சந்திக்கலாம்.
1: இல்ல, காலையில வரேன். நான் ஆலயத்துக்கு போய் ஜபம் செய்ய போறேன். என் சகோதரங்க கிட்ட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு வேணா, நான் எஜமானோட தான் திரும்ப வருவேன். இல்ல, அவரை தேடி உயிரை விட்டுருவேன்.
5: உண்மையிலேயே அவர் உயிர் தெழுந்திருந்தாருனா?
1: அப்படி இருந்தா நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன்.
6: இஸ்ரவேல் மக்களே, நன்றி சொல்லுங்கள். கள்ள போதகத்தில் இருந்து நாம் அனைவரும் தப்பித்து விட்டோம். நஸ்ரேனுடைய கள்ள போதகத்தில் இருந்து நாம் தப்பித்தோம். நீங்கள் ஜபியுங்கள். அவரை பின்பற்றுபவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜபியுங்கள். அவர்கள் அவருடைய உடலை திருடிவிட்டனர். அவரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய தேவையில்லாத நினைவுகளை நமது சந்ததியினருக்கு கொண்டு வர வேண்டும் என்று.
1: நீ சொல்றது பொய் கயப்பா. நாங்க அவரை எடுக்கல. அவர் எங்க எஜமா. யார் எடுத்தான்னு உனக்கு தெரியும். ரோமர்களுக்கு அவரை வித்துட்ட பிலாத்து உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? மக்களை எத்தனை அவமானங்களை தான் தாங்குவீங்க? எத்தனை சாபங்களை ஏத்துக்குவீங்க? எங்க எஜமா மேல நாங்க அன்பு வச்சிருந்தோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் அடக்கம் பண்ணும்போது அவரை போத்தின துணி. நாங்க அவர் உடலை எடுக்கல. நான் சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். வேணும்னா உங்க கண்ணாலே வந்து பாருங்க. ஆமா, என் கூட வாங்க. நேத்து ராத்திரி அந்த கல்லறையை யாரோ திறந்திருக்காங்க.
6: போக விடாதீங்க.
1: வாங்க,
6: சீக்கிரம்
1: பாருங்க.
6: பிடிங்க
1: அவனை. வாங்க,
6: விரட்டி பிடிங்க அவனை. இங்கிருந்து போக விடாம தடுத்து நிறுத்துங்க.
7: எல்லாரும் எங்க போறீங்க? நானும் வர.
4: ரொம்ப நல்லா பேசின நண்பா. நாங்க பேசுற மாதிரி நல்ல எழுச்சியா இருந்தது.
8: பரபாஸ்,
4: என்ன ஞாபகம் வச்சிருக்கியா?
8: என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல.
4: எனக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா உங்க எஜமானர் உயிரோட இருந்திருப்பார்.
8: அவரால் தன்னை தானே காப்பாத்திட்டு இருக்க முடியும், ஆனா அவர் அப்படி செய்யல.
4: சாகரத்துக்கு அவரே வந்தாருன்னு சொல்றியா? சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு. உயிரோட இருந்ததை விட செத்து போனதுதான் மன்றத்துக்கு பயனுள்ளதா இருந்தது. உனக்கு அது தெரியாது. உங்க எஜமா மாதிரியே நீயும் செத்து போனவன் தானே.
8: நீ எஜமா ஒரு தீர்க்க தரிசி. அவரோட வார்த்தைகளை கேட்க நீ மறுத்துட்ட.
4: இஸ்ரேலுக்கு நிறைய தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. எங்களுக்கு தேவை வீரர்கள் தான். உங்க நசரேன் புதிய ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொன்னாரு. எவ்வளவு பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க, ஆனா அவர் சண்டை போடுறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலதான் அவர் செத்து போனாரு.
8: அவருக்கு பதிலா உன்னதான் சிலுவையில அரைஞ்சிருக்கணும்.
4: உனக்காவது வீரா இருக்க, உன்னை பாராட்டுற. நீ வீரந்தா, நீ எங்க கூட வந்துரு. எங்களோட போராட்டம் ஆரம்பிக்க போகுது, இதுதான் சரியான நேரம். அவரோட உடல் காணாம போயிடுச்சு. மக்கள் ஆயுதங்களை ஏந்த ஆரம்பிச்சுட்டாங்க.
8: அவரோட உடலை எடுத்தது நீ தானே?
4: நாங்க சண்டை போடுறவங்க பிணந்து நீங்க இல்ல.
8: அப்ப வேற யாரு எடுத்தாங்க?
4: காக்காவோ கழுகோ உனக்கு என்ன?
8: எனக்கு தெரியணும்.
4: நிறைய நண்பர்களை இழந்திருக்க. எனக்கும் அந்த வேதனை தெரியும். கனவுல வாழ்றத விட்டுட்டு செயல்முறையில இறங்குற நேரம் இது. மக்களுக்கு என்ன பிடிக்கும்? கொஞ்ச நாள்ல எரிசலமே நம்முடையது. எங்க கூட வந்துரு. நீயும் உன் கூட இருக்கிற மத்தவங்களும் உயிர் வாழ்றதுக்கான நல்ல வாய்ப்பு இது.
8: தயவு செஞ்சு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு அடையாளம் வேணும்.

0: நல்லா கவனமா பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இத கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதா சீக்கிரமா. ஆமா. சீக்கிரமா அவ வேலையை முடிக்கலாம். பெஞ்சமின்
2: சொல்லுங்க.
1: தோமா, இதா பெஞ்சமின், இவர் என் நண்பர். சிறைக்குள்ள போறதுக்கு உனக்கு உதவுவாரு.
2: என் கூட வாங்க, இந்த பக்கம். அமைதியா வாங்க. இதுதான் அந்த இடம். அவர் இங்கதான் இருக்காரு.
3: யோசேப்பு, தோமா, நீ இங்க என்ன பண்ற?
4: அது முக்கியம் இல்ல. நீ ஏன் இங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கதான் வந்த. நீ எதுக்காக என்ன காயபா கிட்ட கூட்டிட்டு போன?
3: நீ என்ன இன்னும் நம்பல இல்ல? நான் அவங்களை சார்ந்தவனா இருந்தா நான் ஏன் இங்க இருக்கணும்? கைஃபா ஒரு ரோம் அதிகாரி, அதனால நான் அவனை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன்.
4: இங்க எல்லாரையும் மாட்டிவிட முயற்சி பண்ணிருக்கேன்.
3: நிச்சயமா இல்ல. முதல்ல கைஃபா நம்ம கூட தான் இருந்தான்.
4: அவங்க உன்னையும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வரியா?
3: ஆமா.
4: கல்லற கிட்ட காவலர்கள் சொன்னதை நீ நம்புறியா?
3: உனக்கு எப்படி அது தெரியும்?
4: நான் அங்கதான் இருந்த.
3: அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதான் சொன்னாங்க.
4: யார் சொன்னத?
3: பிள்ளாத்து சொல்லி கொடுத்தது நினைக்கிறேன். அவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான். நியூட்ரிக் அதிபதி சொன்னதையும் லான்சேஸ் சொன்னதையும் அவன் நம்பல.
4: ரோமர்கள் இயேசுவோட உடலை எடுத்திருப்பாங்களா?
3: எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை மரபாசம் எடுத்திருக்கலாம்.
4: மரபாசம் எடுக்கலையா? நான் அவன் கிட்ட பேசினேன்.
5: ஒழுங்க கவனிச்சிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப எங்க கூட வந்தாகணும். வா வா, சீக்கிரமா வா. கைஃபா, பராபாசும் நாசரனை பின்பற்றவங்களும் திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
6: அது இல்ல,
5: நாங்க வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்களா?
6: அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானது. நசரேனோட சேர்ந்து அந்த பரபாசிய நான் சிலுவையில நிச்சு அரைஞ்சிருக்கணும். போராட்டம் வெடிச்சு எருசலேமை பத்தி எரிஞ்சிருக்கணும்.
5: கொஞ்ச நேரம் பேசாம இரு கைஃபா, என் கோபத்துல இந்த நகரமை எரிஞ்சிடும்.
6: சடலத்தை காணாம மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மறுபடியும் தண்டனையை கடுமையாக்க வேண்டியதுதான்.
5: இல்ல, அந்த சடலம் எங்க?
7: உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
5: விக்டோரியஸ்,
7: அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய சீடர்களும் ஒன்னும் பண்ணல.
5: ஓ, அவங்கள ஒருத்தன் தானா நீ? நீ அதை ஒத்துக்கிறல்ல?
7: ஆமா, நானும் ஒருத்தன் தான்.
5: வந்துட்டியா வழிக்கு? உங்ககிட்ட இருந்து நான் எப்படி உண்மையை வரவழைச்சேன் பாத்தியா? சிறைச்சாலைக்கு கொண்டு போங்க, அங்கேயே கிடந்து அழுகட்டும். போ.
6: நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நசரேனை பின்பற்றவங்க மக்கள் மத்தியில ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க.
3: நாம தான் அந்த சடலத்தை திருடிட்டோம் சொல்றாங்களா?
6: இல்ல, அவங்களோட மேசியா மரணத்திலிருந்து உயிர் தெழுந்துட்டாரா?
5: உயிர் தெழுந்துட்டாரா? இந்த மக்கள் எதவானாலும் நம்புவாங்க.
6: அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க நூற்றுக்கு அதிபதி லஞ்சா எனசு எரிசிலமை விட்டு உடனே அனுப்புறதுதான் நல்லது. ஏன்னா இந்த பொருளை மேலும் பரவச்சுன்னா இவங்களை நாம தடுக்கவே முடியாது.
5: உங்க ஆளுங்களை நீ தான் பாத்துக்கணும் கைஃபா. லான்ஜைனஸால எந்த பிரச்சனையும் வராது.
6: ஏதோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்.
8: என்ன மன்னிச்சிட்டு யோசேப், எல்லாம் என் தப்புதான். உன்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போற.
3: என்ன பத்தி யோசிக்காத.
8: அவங்க உங்களை என்ன செய்வாங்கன்னு தெரியல.
3: கொஞ்சம் அமைதியா இருத்தோமா, நிச்சயமா கொஞ்ச நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும்.
8: நிஜமாவா? இயேசு இறந்துட்டாரு, நாங்க தோத்துட்டோம். அற்புதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியாது.
3: நீ அற்புதத்தை நம்ப மாட்டியா?
8: இயேசு இந்த உலகத்தை ஜெயிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மரணத்தை அவரால் ஜெயிக்க முடியாது.
9: ஜெயிச்சிட்டாரா?
4: அவரை கல்லறை கிட்ட பார்த்ததா ஒரு ஸ்திரீ சொல்றாங்க.
9: அவங்க உண்மையதான் சொல்றாங்களா?
4: எங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. அவ தன்னோட கற்பனையில பார்த்திருப்பான்னு நினைக்கிறோம்.
9: சொல்றத கேளு தோமா, இது முடிவில்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு.
2: சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க.

0: இதோ அங்க இருக்கான், சீக்கிரம் வாங்க, அவனை விடாதீங்க. நீ அந்த பக்கமா போ. ஒரு இடம் விடாம சுத்தி வளங்க, போங்க.
1: வழி நடத்திட்டோம்.

0: இன்கூட வரியா? ரொம்ப கம்மி தான்.
1: வேண்டா.
0: நானா கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குல்ல?
2: ஆமா ஆமா,
0: அது எப்படி அதுல இருந்து மறைஞ்சிருப்பாரு?
2: அதுதான் அதிசயமா இருக்கு.
0: யாரும் சும்மா வேணும்னே கதை கட்டி விட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது.
1: இல்ல வச்சுக்க, இங்க பாரு, ஏதோ திடீர்னு உடல் மறைஞ்சதா வினோதமான கதை ஒண்ணு சொல்றாங்க.
3: இது தெரியாதா? அத பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.

0: துன்புறுத்தர் சொல்றாங்க. பிலாத்தோட நூற்றுக்கு அதிபதி
1: அவனை தெரியுமா?
0: நல்லாவே தெரியும். அதாவது ரோமர்கள் அவனை பைத்தியக்காரன் சொல்றாங்க, ஆனா நான் நம்பல.
1: அந்த கவலாளி இப்ப எங்க இருக்கான்?
0: தெரியாது நண்பா, யாருக்கும் தெரியாது.
1: அந்த கல்லறகிட்ட இருந்த மத்த கவலாளிகளுக்கு தெரியுமா?
0: காயஸ்னு ஒருத்தன் இருந்தான், அவனையும் சவுக்கால் அடிச்சிருக்காங்க. குளிக்கிற இடத்துக்கு போ, அவன் அங்கதான் இருப்பான்.
1: கண்டிப்பா.
0: சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? யாராவது வந்து என் உடம்ப பிடிச்சு விடுங்க. அறிவு கட்டவன், அறிவு கட்ட பொந்தி பிலாத்து. 25 வருஷமா வேலை செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? இதுக்கு அவன் என்ன சாகடிச்சிருக்கலாம். இனிமே இந்த காயஸ் தன்னோட சொந்த வாழ்க்கையில தான் கவனம் செலுத்த போறான். நியாயமே இல்லாத உலகம் இது. நசரத்தை சேர்ந்த இயேசு, அவன் அடிச்சு அடிச்சு எங்களுக்கு தான் கைவலி. 2 மணி நேரம் அடிச்சோம், அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில வேற அறையணுமா? எங்களுக்கு பசி தாங்கல, ஆனா வேலை செய்யணும். என்ன பாரு எப்படி இழைச்சு போயிருக்க. அதுவும் இல்லாம 2 ராத்திரி அவனை காவல் காக்கணுமா? காவல் காக்கும் போது தூங்கினாலும் அதுக்குன்னு தனியா தண்டனை வச்சிருக்காங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு கடவுளா பார்த்து கருணை காட்டினாதான் உண்டு.
1: ஒருவேளை நீங்க சவுக்கால் அடிச்சது அவரோட கடவுளா இருக்கலாம்.
0: நான் ஒரு ரோம வீரன், அவன் யூத குற்றவாளி.
1: குற்றவாளியா?
0: மற்றவங்களோட ரொம்ப மோசமானவன். அவனை பார்த்து பரிதாபப்படணும்னு நினைக்கிறான். லொஞ்சாயினஸ்க்கு என்னாச்சு? பரிதாபப்பட்டான், அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறான்.
1: லொஞ்சாயினஸ், அவனுக்கு என்னாச்சு?
0: பத்திரமா இருக்கான். ஏன் கேக்குற?
1: வேற ஒன்னும் இல்ல, இயேசுவோட உடல் எங்க போச்சுங்கறது அவனுக்கு தெரியும்னு எல்லாரும் சொல்றாங்க.
0: ரொம்ப ஆர்வம் காட்டுற. எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. நான் உன்ன அந்த கல்லறை கிட்ட பார்த்தன, நீ அந்த நசரேன பின்பற்றவன் தானே?
1: வேண்டாம், நான் சொன்னதை நீ செஞ்சா உனக்கு இதுல நிறைய லாபம் இருக்கு. ஆனா நீ எனக்கு சரியான தகவலை கொடுக்கணும்.
0: அதாவது அவரோட உடல் பத்தின தகவல் உனக்கு வேணும் இல்லையா?
1: உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறேன்.
0: சரி சரி, அதிகமா பேசாம நான் சொல்றத கேளு. சாயங்காலம் நீ தனியா நான் சொல்ற இடத்துக்கு தங்கத்தோட வா.
2: இது வாங்கிட்டீங்க, இது நல்லா இருக்கு.
3: நல்லாவே இல்ல.
2: இத பாருங்க.
3: பரவாயில்ல, குடுக்கலாம், குடுங்க.
2: சரி குடுங்க.
4: சகோதரர்களே,
5: தோமா
4: எங்கேயே
5: வந்தாரு, அவர் உயிரோட இருக்காரு.
4: அவர் திரும்ப வந்துட்டாரு.
5: இயேசு சொன்ன மாதிரியே உயிர் தெழுந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் தேவகுமாரன் தான்.
4: இல்ல இருங்க,
5: நாங்க எல்லாருமே பார்த்தோம். அவர் எங்க கிட்ட பேசினாரு.
4: எப்போ? இங்குதான் தோமா, சாயங்கால நேரத்துல. நீ போனதுக்கு அப்புறம் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா திருவிருந்து எடுத்தோமே, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்.
6: எங்க கிட்ட வந்தார் தோமா, அவர் சொன்னபடியே.
4: ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் வந்தார்? ஜோயனா,

0: பாத்தியா?
1: நான் உன் கூட இருந்தேன்.
0: ஆமா, என் உயிர பணைய வச்சு பல ஆபத்துகளை தாண்டி அவர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இல்லாதப்ப உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு.
2: சமாதானத்தோட போன்னு சொன்னாரு. என்னோட தகப்பன் என்ன அனுப்புன மாதிரி நான் உங்களை சுவிசேஷத்தை பரப்பவும் ஞான ஸ்நானம் பண்ணவும்
3: என்னோட நாமத்தினால நோய்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை விரட்டவும் அனுப்புவேன்னாரு.
4: நாம மன்னிக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாரு.
0: நம்ம எஜமானுக்கு நடந்த கொடுமைய உன்னால எப்படி மன்னிக்க முடியும் சிமோன்? நீங்க காத்துக்கிட்டு இருந்ததால இப்ப இயேசுவோட பேரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்பனா இவ்வளவு நேரம் தேடினது வீணா?
1: தோமா கொஞ்சம் அமைதியாயிரு.
3: முதல்ல உனக்கு கிருபைய காட்ட.
0: நீங்களோட என்ன மன்னிக்க நினைக்கிறீங்களா பேதுரு?
3: அப்போதான் நீயும் அத மத்தவங்களுக்கு பண்ணலாம்.
0: நீங்க ரொம்ப அன்பானவர். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரை பாத்தீங்க,
4: ஆமா,
0: உங்க முன்னாடி நின்னாருன்னு சொல்றீங்க. ஆனா நான் பாக்கலையே. நான் தப்பான இடத்துல இருந்துட்டேன். எப்பவும் தப்பான இடத்துல தான் இருந்திருக்கேன்.
3: தோமா நில்லு, நாங்க சொல்றது நம்பு.
0: என்னால முடியாது. நீங்க எல்லாரும் கனவு காண்றவங்க, கோழைங்க.
1: நான் விசுவாசிக்கிற, நீயே விசுவாசிக்க மாட்டேங்கிற. இருக்கிறவரை இல்லாதவர்னு நீதான் தேடிட்டு இருக்க தோமா. நீ ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற?
0: என்னால முடியாது. அவரோட கரங்கள்ல ஆணியால் அடிச்ச தழும்புகள் இருக்கு, அதுல கைய வச்சு பார்த்தாதான் நம்புவேன். அவரோட விலாவை தொட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் நம்புவேன். இன்னைக்கு ராத்திரி அவரோட உடலை கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் நீங்க நம்புங்க.
5: தோமா, தோமா, இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏன் இல்லாதது போல தேடிட்டு இருக்க?

0: கொஞ்ச நேரத்துக்கு இங்க யாரும் வராம பாத்துக்கங்க.
1: இவனை மத்தவங்களோட சேர்த்து போடுங்க.
2: சரி
3: கயாஸ்,
0: உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
3: இல்ல, முதல்ல உடல கூட
0: உண்மையை சொல்லு. உனக்கு தங்கம் யார் கொடுத்தது?
3: கல்லறைக்கு சொந்தக்காரன்.
0: நீ போய் சொன்னா தப்பிக்க முடியாது.
3: வழிய காட்டு.

0: இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்?
1: இது நல்ல கேள்விதான்.
0: இங்க வச்சிருப்பாங்கன்னு எப்படி தெரியும்?
1: அவர் இறந்துட்டார்ல, இவங்க எல்லாருமே இறந்தவங்க தான். இறந்தவங்களை இங்கதான் வைப்பாங்க. பரபாஸ், நீ தேடுறதும் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கான் பாரு.

0: இந்த இடம் நரகம் மாதிரி இருக்கு.
1: எல்லாரும் கடைசியில் இங்கே தான் வந்தாகணும். இதோ இங்க இருக்கான் பாரு.

0: இது அவர் இல்ல.
1: என்ன சொல்ற?
0: இது எஜமானோட உடல் இல்ல.
1: நான் சரியா தான் காட்டிருக்கேன். மரியாதையா தங்கத்தை கொடுத்துட்டு உடலை எடுத்துட்டு போ, இல்லன்னா பிள்ளாத்துக்கிட்ட மாட்டிப்பேன்.
2: காப்பாத்துங்க, தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க.
1: நீ எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் உன்னை எப்படியும் பிள்ளாத்துக்கிட்ட புடிச்சு கொடுப்பேன்னு தெரியாதா?
3: எதிரிகளை அன்பு செய்யணும்னு இயேசு சொல்லியிருக்கார்.
1: கொஞ்சம் இரு, உனக்கு நான் என்ன செய்யணும்?
3: லஞ்சாயினஸை கண்டுபிடிக்க உதவி செய்.
1: ஊருக்கு ஒதுக்குப்புறமா பைத்தியக்காரங்களை அடிக்கிற இடத்துல அவனை அடைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சீக்கிரமா போனா அவனை உயிரோட பிடிக்கலாம். கிளம்பு. போ.

0: திரும்பி போங்க.
1: இங்க இருக்கிற அறுவரு பணவங்க கூட தான் உன்னோட நாள் முழுக்க கழிக்க போறியா? வா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா குடிக்கலாம்.
2: இவனை விட்டுட்டு வர சொல்றீங்களா?
1: மத்தவங்கள மாதிரி அவனும் ஒரு பைத்தியம்தான். அவன் எங்கேயும் ஓடிட மாட்டான். வா.
2: சரி, வரேன், வாங்க.

0: எனக்கு எனக்கு அப்பமா அப்பம் கொடுங்க.
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ்
0: லஞ்சைனஸ்
1: லஞ்சைனஸ்
0: லஞ்சைனஸ் லஞ்சைனஸ்.
1: உனக்கு லஞ்சைனஸ் தெரியுமா? லஞ்சைனஸ் லஞ்சைனஸ் என்ன பாரு, உனக்கு என்ன தெரியும்? நசரேனோட உடலை யார் திருடினாங்க? எனக்கு தெரியும், நான் அங்கத்தான் இருந்தேன். எனக்கு தெரியும், எழுந்துற என் கூட வா. நீதானே இயேசுவோட உடலை கொண்டு போகணும்னு ஆர்வமா இருந்தவன்?
2: ஆமா.
1: யார் எடுத்தாங்க?
3: வெளிச்சம்.
1: வெளிச்சமா? என்ன சொல்ற?
3: வெளிச்சம், வானம், ராத்திரியில பிரகாசம், கல்லறையில இருந்த கல்லு திறந்துடுச்சு.
1: அதுக்கப்புறம் என்னாச்சு?
3: நான் கல்லறைக்குள்ள போன, முழங்கால் படியிட்ட.
1: அப்புறம்
3: அவரை அங்க காணும்
1: காணும்
3: கல்லறை காலியா இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுங்க.

அவ்வளோ வெளிச்சம் எவ்வளோ எவ்வளவு வெளிச்சம் பார்வை போயிடுச்சா.

0: நான் எங்க இருக்க? கவலைப்படாத, பாதுகாப்பான இடத்துல இருக்க. எனக்கு எதுக்காக நீ உதவி செய்யற?
1: எல்லாரும் சகோதரர்கள் இயேசு சொல்லியிருக்காரு.
0: என்னோட சொந்த கைகளால தான் நான் அவரை சிலுவையில் அரைஞ்ச. அவரு சத்தம் போட்டு, பிதாவே உன்னுடைய கரங்களில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன். உண்மையிலேயே அவர் தேவனுடைய குமாரன் தான். நான் தான் அவரை ஈட்டியால குத்துன. அந்த ரத்த குடையாமல தெளிச்சது. நான் அதை மறக்க முடியாது. அந்த கலரையில நீ என்கிட்ட தெரியுமான் கேட்டல்ல. நான் அவரை பார்த்த
1: என்ன இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்க.
2: நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க.

நீங்கள் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் களி கூறும். அந்த மகிழ்ச்சி அளவில்லாததாக இருக்கும்.

0: நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். அதனால தேவன் உங்களை பத்திரமா கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துட்டாரு. உள்ள வாங்க, எல்லாரும் உங்களை பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க.
1: என்னால முடியாது, முடியாது. ஜோயனா, நான் எருசலேம் விட்டு போறேன். தயவு செஞ்சு என் கூட வா.
0: இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும்ல?
1: தெரியும்.
0: உங்க நண்பர்களை நீங்க பார்க்க வேணா?
1: நண்பர்களா?
0: அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க?
1: நண்பர்களா? நண்பர்கள், அவங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு என் நண்பர்கள் உங்க முகத்துல என்னால முழிக்க முடியாது. என்னால முடியாது, முடியாது.
0: தோமா, எனக்கு ஒன்னும் புரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லஞ்சாயினஸ் பாத்தீங்களா?
1: லஞ்சாயினஸ், லஞ்சாயினஸ். எப்படி நம்ம எஜமான சிலுவையில் அரைஞ்சதுன்னு அவன் கிட்ட சொன்னா. அவரை சாட்டையால் அடிச்சு துன்புறுத்தினதை சொன்னான். ஆனா அவருக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தினது அவன் இல்ல, நான் தான். நான் தான் லஞ்சாயினஸ் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். நான் அவரை சந்தேகப்படுறேன், அவரை சந்தேகப்படுறேன். நான் என்னைய சந்தேகப்படுறேன், நான் ஒன்ன சந்தேகப்படுறேன், என்னோட சகோதரர்களையும் நான் சந்தேகப்படுறேன்.
0: அதுக்குதான் நீங்க அவங்கள பாக்க போனீங்களா?
1: அவங்க மன்னிப்புக்கு நான் தகுதியானவன் இல்ல. அவங்க எப்படி என்ன மன்னிப்பாங்க? இயேசுவோட நண்பர்களுக்கு மத்தியில எனக்கு இடம் இல்ல.
0: அது உண்மை கிடையாது தோமா. உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. இதுவரைக்கும் நடந்ததை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்.

0: வாங்க, பயப்படாதீங்க. உள்ள வாங்க.
1: பேதுரு, தோமா, தோமா, நீ வந்துட்டியா? தோமா,
2: என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க பேதுரு, என்ன மன்னிச்சிருக்க.
3: நீ வந்துட்டியா?
2: என்ன மன்னிச்சிருங்க சகோதரர்களே, நான் சந்தேகத்தால நிறைஞ்சிருந்தேன்.
1: நாங்களும் தான் தோமா.
2: உண்மைதான், நான் விசுவாசம் இல்லாம இருந்தேன். கண்டுபிடிக்க முடியாத ஒண்ண நான் வீணா தேடிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிக்க எதுவுமே இல்ல. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவரை தேடணும்.
3: தோமா,
2: யோசேப், விடுதலை ஆயிட்டியா?
3: சிறை கதவுகள் திடீர்னு திறந்துச்சு, அவர் அங்க இருந்தாரு.
2: நீயும் அவரை பார்த்துட்டியா?
1: இப்போவாவது நம்புறியா?
2: நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு உதவி செய்யுங்க.
4: சமாதானம் உண்டாவதா? தோமா, தோமா, நீ என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்க, இப்ப நான் நேர்ல வந்துட்டேன், என் கிட்ட வந்து பேச மாட்டியா?
2: ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருக்க, என் விசுவாசம் என்ன விட்டு போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருக்க.
4: நீ அடையாளங்கள் வேணும்னு கேட்டல, என் கிட்ட வா.
2: இல்ல ஏஜமா, எனக்கு அடையாளம் தேவையில்லை, எனக்கு ஆதாரம் எதுவும் தேவை. நான்
4: காயங்களை தொட்டு பாரு.
2: என்
4: கைகளையும் என் விலாவையும் தொட்டு பாரு. இப்பவாவது என்ன நம்புறியா?
2: ஆண்டவரே, என் தேவனே, என்ன மன்னிச்சிருக்க.
4: எழுந்திருத்தோமா, என்னை பார். கண்டதினால் நீ என்னை விசுவாசிக்கிறாய். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.

0: சமாதானத்தோட போ.
1: ஆண்டவர் உன்னோடு இருப்பார்.
2: தேவன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.
0: உன்னையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.
2: யோசப், தேவன் உன்னோடு இருப்பாராக. ஜாக்கிரதையாக போ. சீக்கிரமா நான் உன்னை சந்திக்கிறேன்.
0: நான் வரேன் யாக்கோபு. யோசேப்,
2: தோமா,
0: இதை நீயே வச்சுக்க.
2: வேண்டாம், இதை நீயே வச்சுக்க.
0: இல்ல, இனிமே இது எனக்கு தேவையில்லை.
2: பத்திரமா போயிட்டு வா. தேவன் உன்னோடு இருப்பாராக.
0: கர்த்தர் உன் ஆசீர்வதிக்கட்டும். நேராச்சு நம்ம கிளம்பணும். ஜோனா, ரொம்ப நன்றி.

0: தா ஏமாறியாள், என்ன ஆசீர்வதிங்க.
1: புறப்பட்டு போத்தோமா, நீ பார்த்ததை இந்த உலகத்துக்கு போய் சொல்லு. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார்.

இப்ப நம்ம நம்பிக்கை நம்ம பயத்தை விட அதிகமா இருக்கு. இந்த கோதுமை தானியத்தை பாருங்க, நாம இது போலதான் இருக்கோம். இது மண்ணில் விழும்போது தெரியாது, ஆனா இது வளர்ந்து கதிரா மாறும். அதனால நாம பார்க்கிற விஷயங்களை வச்சு நம்பிக்கையை வளர்த்துக்க கூடாது, ஆனா பார்க்காத விஷயங்களை நம்பி விசுவாசிக்க கத்துக்கங்க. ஏன்னா பார்க்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் நிலைக்காது, விசுவாசமா பார்க்க காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் நிரந்தரமானது.

0: இடபடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனிமே இனி சம்பிப்பறிவுகள்தான் தப்புன்னு நினைச்சு எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காரசத்தம் கேட்டவொடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தில் 1000 வருஷம் நம்ம அங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேரத்தில் கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயத்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசிப்பேன்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவனை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்,
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து
0: அவனை
1: கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்தில் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை என்ன செய்வ கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். ஆபத்திற்கு காலத்தில் நோக்கி கூப்பிடா நம்ம அறுபத்தி வளர்ச்சி. ஆபத்தில் நானே அவனோடு அவனை என்ன செய்வேன், தப்புப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மறுத்து வளர்ச்சி. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திர உங்களை காப்பா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திர இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவாரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள் செய்யும் மாத்திரம் ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிற மாத்திரம் உங்களை கனப்படுத்துகிற தேவன். முத நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், இடபடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு நினைச்சிடணும். எப்பொழுதும் செவம் பண்ணி அவர் மனசுக்கு முன்பாக நிக்க பாத்திரம் என்ன பண்ணு எழுந்துருச்சு செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா ஜெபம் பண்ணி சும்மா ஜெபம் பண்ண சொல்றாங்க, அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யமாண்டவரே. என்ன செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு நேராச்சு டயர்டா இருக்கு படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு இருக்க. எப்பொழுதும் செவம் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, கொலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். செவம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வைத்து அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவன் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணி தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்பச்சவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்பச்சவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சியும் படுக்கும் போதும் காலையில எந்திரிச்சியும் ஆண்டவர் நன்றி சொல்லி செவம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க செவம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்கு வைங்க, சிறு பிள்ளைங்க தானே செவி கேட்டா என்ன பரவாயில்லன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செபிச்சு இப்பொழுதே செபிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செபிக்கு வைங்க, முதல் இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்றார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பி. இப்ப பாதாளத்துல நிறைய ஆவிகள் ஏறி ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்துல ஆவிங்க மேல மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிற பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றி
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்.
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு ரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களுக்கு எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மள எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமையை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி.
0: பாத்தீங்களா, யாரு ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்.
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புக்கிறார். பரிசுத்தவான்களை ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்த இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தர இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு ஏதோ ஒரு பரிசுத்த இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமாப்பா. ஆண்ட சொல், நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர்,
0: உங்கள் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 7:38-39 வசனம்.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
0: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
1: என்னிடத்தில் விசுவாசம் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான்கிற பத்தி என்ன சொல்ற? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: ஜீபத்தண்ணியுள்ள நதிகள், அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாற்றிடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயின் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம், நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தர் நகரத்துக்கு புறமே பாடுபட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் மீறலுமே தமக்கு காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடுகள் பட்டு தான் ஒரு சொட்டார்த்த. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவன் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவன்கள் ஆத்மாக்களை என்ன செய்றாரா? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்றாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டு கேட்போம், ஆண்டுலேயே என்னை காப்பாத்தி, என் ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்துன்னு சொன்னார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக நீதிமான மாற்றார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதுவெல்லாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சேர்ந்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்னு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய கர்த்தர் வேதஞ்சொல் நம்ம மீறுதலிமித்தமா பாதிக்கப்பட்டாராம், மீறுதலிமித்தமா காயப்பட்டாரா, மக்கள் மத்தம் நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாதத்தை உண்டாக்குறதுக்கு ஆக்கினை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினை அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டோம், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கருக்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்துல என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாய்த்திருக்கிற, அவர் என் வலதுவர்த்தத்தில் இருக்கிற அப்படின்னா நான் என்ன செய்யல, அசைக்கப்படுகிற வாசி பாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியா,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்துல என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியா பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தன் பலத்தில நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக, கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக நம்ம பரிசுத்தமா கர்த்தர் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரே செய்வாரு. துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன், வேதனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகால முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் உம்மை நம்பணும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் உம்மை நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை தொடர்ந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜெப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான் ஜெப சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜபாவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும், பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உண்மை ஆராதித்தார்களாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்களாமே. நாங்கள் அப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்கு உண்மை நிற்க பாத்திரமல்லாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்துமகளை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள் ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமை கேட்ட பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்கு நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாருமே உங்க கரம் பட்டுவதாக, எல்லாரையும் எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தாரும். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களிலாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இறக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மேல கிரு வைச்சேரி, இறக்க வைச்சேரி, எங்களை மேல அன்பு வைச்சீரப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்தப்போதெல்லாம் என் தேவனா கேட்ட எங்களை

0: அரவணைத்தீங்க ராஜா, அதற்காய் கோடி கோடி நன்றி அசப்பா, கோடி கோடி நன்றி அசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கத்தாவே மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அதே போல கத்தாவே இந்த நாளிலையும் கூட அப்ப எங்களோடு கூட எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமானத்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபை நாவி விண்ணப்பங்களாவி ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்க செபித்துக் கொண்டிருக்க அப்பா இடவிடாம ஆராதிக்க அப்பா நாங்கள் பரிசுத்த மாலைகளை கற்றுத்தரும் சொல்லித்தரும் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர. கரம் பிடித்து நடத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நீ ரக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. நானே லவட்டி சேர கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே, துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிடமா இருப்பது செய்யப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நீங்க சொன்னீங்களா, பொல்லக்கும் கொடுக்கிற சமாந்தம் இல்ல, என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன், உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க. அப்படி ஆக நீர் எல்லார் உள்ளத்திலும் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா. நாங்க சமாதானமா இருக்கிற எங்கள் மேல எங்களுக்காக ஆக்கினே உங்க மேல வந்ததாண்டவர். அப்பா அம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ராஜா. இயேசுவே எல்லா மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க. முடி பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க. ஆண்டு உரையமை துதிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும், சமாதத்தோடு நிரம்பியிருக்கணும், சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும். செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. ஆராதிக்கிறவங்களா அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. உன்னதாவில் நிரப்புக, உன்னத பலத்தில் இடக்கட்டு, அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயாமை, துதிக்கிறமே. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா, குணமாக்கிருங்க. ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா, சுடர்வழி பட்டையிட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்புவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும். குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தர முடியாது செபிக்கிறோம். பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தாரும். தேவ கிருபா உங்களை சூழ்ந்து கொள்ளட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்க. பிரசவிக்க பண்ணுகிறேன் நான், பிரசவத்தை தடுப்பினோ என்று சொன்னேங்களா அன்பின் தகப்பனே. சுகப்பிரசவம் தந்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யற தேவன். கடன் பிரச்சனை கண்ணீர்ல இருந்து விடுதலை தாங்க சப்பா, தாங்க சப்பா. அதே போல கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்கப்பா ஆண்டவரே, பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா ஏசப்பா, ஏசப்பா. குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இப்படி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழில் சிற மக்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளா சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரையுமே, துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவர. நீங்க தானப்பா சொன்னீங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுன்னு சொல்லிடுறே. எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்படுத்துக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம்
2: 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3

0: மதி காரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி எசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: Onde?
1: ஒரு கனவின் விசித்திரம் என்னவென்றா, நான் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எதுவாக நடந்தாலும், அது எவ்வளவு பைத்தியமா இருந்தாலும், எல்லாமே அர்த்தமுள்ளது போல தோன்றும். மில்லியன் கணக்கான மக்கள் பூமியில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்ற நிகழ்வுல நானும் இருந்தேன். ஆனாலும் நான் விழிக்கவில்லை. உலக அமைதிக்காக ஒன்றிணைந்த போது நான் ஆரவாரம் செய்தேன். இன்னும் அரசியல், மதம் இவை இனி முக்கியம் இல்ல. நான் தெரிஞ்சிருக்க வேண்டோ, அது உண்மையா இருக்க மிகவும் நல்லதா இருந்தது. அது உண்மையா இருக்கும் போல இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் உலகையே ஆள முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய போது அந்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் அந்த இடத்திற்கு செல்ல நான் உதவிறேன். அப்பதான் அந்த கனவு ஒரு கனவு கொள்கையா மாறியது. ஒரு கனவுல கீழே விழும் அந்த கணம் போல அப்போதுதான் நான் படுக்கையில நேராக எழுந்திருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி செய்யல. நான் நம்புவது உண்டே, நான் இங்கே என்றென்றும் சிக்கிக் கொள்ளவில்லை என்று, நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்று இல்லை என்று. நரகத்தில் என்றென்றும் கழிப்பது போல கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து அனைவரும் இங்கே விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கே வந்து சேருங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே தயக்கம் காட்டாமல் உடனடியாக விரைந்து வாருங்கள். இந்த புனிதமான பைபிள்கள் அனைத்தும் இப்போது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? இவை அனைத்தும் யூட்டா மாகாணத்திற்கு தான் செல்கின்றன. மிகவும் விரைவாக செல்லுங்கள். நேரமில்லை. சீக்கிரம் சீக்கிரம் இன்னும்

0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: சங்கீத புஸ்தகம் 72 சங்கீதம் 18 வசனம்.
1: அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
0: அவரே அதிசயங்களை செய்கிறவர். குடும்பங்கள்ல என்னென்ன தடை இருக்கோ அத்தனை தடைகளின் தேவை நினைச்சு இந்த வருஷத்துல மாற்றி போடுவார். அவரே அதிசயங்களை செய்வார். ஒருவேளை வீடு கட்ட முடியாம இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல திருமணம் நடக்காம இருக்கலாம். அது விசுவாசிக்கணும். நம்ம அந்த வசனத்தை விசுவாசித்தால் கட்ட கட்டாயம் செய்வார். ஒருவேளை குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஏன் ஒரு வேளைக்கு குடும்பத்தில் என்னென்ன தடை இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் மாற்ற முடியும். தடையில் அகற்றவர் நினைச்சு உங்களுக்கு முன்னால செல்றார். இந்த வருஷம் ஆண்டு வாக்கு பண்ணது அவரே அதிசயங்களை செய்கிறவர். மீகா 2:13 வாசிங்க. நீங்க கர்த்தரோடு பேசணும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்ய மாட்டார். கர்த்தரோடு பேசணும், வாஞ்சியோடு கர்த்தர்கிட்ட பேசணும், தாகத்தோடு பேசணும்.
1: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
0: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
1: அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
0: அவர்களுக்கு முன்பாக என்ன செய்றாரு? நடந்து போற. யாருக்கு முன்பாக? நீங்க அவரோடு இருந்து அவர் உங்களோட இருப்பார். 2:15 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: நீங்க கர்த்தரோடு இருந்தா
1: அவர் உங்களோடு இருப்பார்.
0: நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். வானத்தை படைச்சவர்களோடு இருப்பார், பூமியை படைச்சவர்களோடு இருப்பார், சமுத்திரத்தை படைச்சவர்களோடு இருப்பார், நீரூற்றை உண்டாக்கினர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் உருவாக்கினர் உங்களோடு இருப்பார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவர் உங்களோடு இருக்கணும்னு நீங்க அவரை தேட வேண்டும். அவர் ஒவ்வொரு நாள் நீங்க நேசிக்க வேண்டும். அவர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷம் வாக்குத்தத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? அவரே அதிசயங்களே செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கு எல்லா தடைகளையும் மாற்றி போட அவரால் மட்டும்தான் முடியும். எரேமியன் புஸ்தகம் 32:27 வசனம்.
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும்,
0: நான் மாம்சமான யாவருக்கும்
1: தேவனாகிய கர்த்தர்
0: என்னால செய்யக்கூடாத
1: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
0: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உங்க குடும்பத்துல யாருக்காவது குழந்தை பாக்கி இல்லையா? கடன் பிரச்சனையா, கஷ்டமா, பிரச்சனையா, உள்ளத்துல சமாதானம் இல்லையா? நிறைய பேர் கேட்டா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது கொடுக்கறது யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். இது அதான் இதோ மாம்சம் யாருக்கும் நானு தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உறுதியான எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2 நாள் ஜெபிச்சுட்டு 3 நாள் சோர்ந்து போய் பின்வாங்கிடக்கூடாது. அவர் அற்புதங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்கதானே ஆண்டவர், இவ்வளோ வாக்குத்தத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் அப்பா இருக்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் தான் தருவார். கேளுங்களோ அப்பளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம 2 வார்த்தை கேட்போம், 3 நாள் விட்டுருவோம். 2 நாள் சேவை போனால் 3 நாள் விட்டுருவோம். அப்படி இல்லை, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வரைக்கும் அவர் விடக்கூடாது. அதிசயங்களை என்ன, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். அதிசயங்களை செய்கிற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்கள் செய்யும் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, செய்யுங்க. எனக்கு வீடு கட்டித்தாங்க, வீடு வாங்க முடியாத தடை நீக்கி போடுங்க. வீடு வாங்கினாலும் பத்திரம் எழுத முடியாமல் இருக்கு, அதுக்கு தடை நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் உராப்படியாக கேட்க வேண்டும். அதான் சொல்றாரு. யோபியின் புஸ்தகம் 2:26 வசனம்.
1: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
0: நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு
1: திருப்தி அடைந்து
0: உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
1: உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
0: என் ஜனங்கள்
1: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: கர்த்தர் என்ன சொல்ற? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அதிசயமா நடத்தி வந்த தேவனே துதிப்பீர்கள். அப்படித்தானே? அதிசயமா நடத்தி வந்த தேவனே கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் சனமாய் இருந்து அவர் முழுமையா இருத்தல் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்காக முழுத்தோடு வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணவங்கள கர்த்தர் நிச்சயமா அதிசயமா நடத்தி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், கட்டாய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. முதலாவது பார்க்கிறோம் யோவின் புஸ்தகம் 5:25 எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம்.
1: ஆனாலும்
0: நான்
1: தேவனை நாடி,
0: நான் தேவனை நம்ம என்ன செய்யணும், தேவனை நாடி
1: என் நியாயத்தை,
0: என் நியாயத்தை
1: தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
0: என் தேவன என் நியாயத்தை யார் எடுத்து மனிதர்கிட்ட ஒப்புக்காதீங்க, என் தேவனிடத்தில் ஒப்புவித்தேன்.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்,
0: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்,
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: எத்தனை காரியம் செய்கிறாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாது, நம்மளால ஆராய முடியாது. பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். தேவனிடத்தில் நம்ம போராடி நம்ம செவிக்க வேண்டும், கண்ணீரோடு கேட்க வேண்டும், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர் செய்வார். அதாங்க சொல்றாரு 105 சங்கீதம் 4 வசனம்.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் வல்லமை நாடணும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே முடி வல்லமையை கொடுங்க, கர்த்தாவே முடி வல்லமையை முடி கொடுங்க, முடி கிருபை எனக்கு தாங்கணும், என்னை பலப்படுத்தணும், முடி கிருபை எனக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமையும் கிருபையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: நித்தமும் தேடுங்க, நான் தேடிட்டோம், நீ அடுத்த வருஷம் தேடலான்னு நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அற்புதம் இல்லை, என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். சரி, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கத்து தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி தேடணுமா? இங்க சொல்றாரு சங்கீத புத்தகத்துல 62 சங்கீதம் 8 வசனம்.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும், இன்னைக்கு மட்டும் இல்ல, நல்லது நடந்து அவர் நம்புறது, ஏதாவது பிரச்சனை இருந்தா கத்தரை குறை சொல்றது, கத்தர் எனக்கு இப்ப இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றது. அதான் சனங்களை எக்காலத்தில் அவர் நம்புங்கள்.
1: அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செஞ்சிருங்க? உங்க இருதயங்களை ஊற்றி விடுங்கள்.
1: தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்.
0: அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எந்த வாழ்க்கையில பாருங்க, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே கிடையாது. எனக்கு வழி நடத்துற தேவன் ஒருவர் தான். ஒரு குறை இல்லாம அன்னைக்கு சொன்னார், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாரு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை இல்லாம நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த மனித உலகத்துல யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா. ஏதோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செவிச்சிட்டோம், நம்ம அதை வந்து பெருசா நினைக்க கூடாது. அவர் நித்தமா அவர் சமூகத்தை தேட வேண்டும். அவரோடு எப்போது இருக்க வேண்டும். அவருக்கு கர்த்தருடைய பார்த்த பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பெரிய காரியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நியாயாதிபதி புஸ்தகம் 13:19 வசனம்.
1: மனோவா போய்
0: வெள்ளாட்டு குட்டியையும்
1: போஜன பலியையும்
0: கொண்டு வந்து
1: அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார்.
0: கண்மலையின் மேல் யாருக்கு செலுத்தினாரு? கர்த்தருக்கு செலுத்தினார்.
1: அப்பொழுது
0: மனோவாவும்
1: அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பழி செலுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒரு அதிசயங்களை செய்வார். பழி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பழி செலுத்த, நம்ம என்ன பழி செலுத்தணும்? நம்ம ஆட்டுக்குட்டி போஜனை பண்ணி செலுத்த முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், ரோமர்கள் நிருபம் 12:1 வசனம்.
1: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக
0: ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
0: உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே
1: நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
0: இதுதான் நீங்க செய்யத்தக்கதாக என்ன ஆராதனை? புத்தியுள்ள. எப்படி இருக்கணுமா? நம்ம நம்ம சரீரத்தை பரிசுத்தமா அவர் என்ன செய்யணும்? கத்திற்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தமா இருக்கணும். ஜீவ பலியானமா நம்ம சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் தேவனுக்கு முன்பாவது என்ன புத்தி உள்ள ஆராதனை. நம்ம அப்படிலாம் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வருஷத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியா மடத்துல ஒப்பு கொடுக்குறப்பா, நீர் தான் எனக்கு எல்லாம், ஜீவ பலியான படத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரல, நம்ம கர்த்தருக்கு நம்ம சரீரத்தை என்ன செய்யணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பேன். யோசுவா புத்தகம் 3:5
1: யோசுவா ஜனங்களை நோக்கி,
0: உங்களை
1: பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்,
0: நாளைக்கு
1: கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான்.
0: கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்கள். இன்னைக்கெல்லாம் ஆண்டு ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? அற்புதங்களை செய்ய போறாரு. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களோ அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாய அற்புதங்களை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்,
0: செலுத்தும். அதனாலதான் தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் எக்காலத்திலயோ ஸ்தோத்திரிப்பு, அவர் துதி எப்போதோ என் வாயில் இருக்கு. நம்ம ஆமீன் சொல்லவே மாட்டேன்றமே. ஸ்தோத்திரம் எப்போ வாயில வருதா? அல்லேலூயா வாயில வருதா? வர்றது இல்லையே. கத்துட்டு நம்ம எவ்வளவு குறைவுள்ள இருக்கிறோம் பாருங்க. அவரு கூட தான் வரலாம் நிக்கணும். மறந்து போகாதீங்க, வேற எங்கேயும் போய் நிக்க முடியாது. அவரு கூட தான் நிக்கணும். அவரோட நிக்கிறதுக்கு இப்பேன்னு வச்சு சோத்திரம் பண்ணி பழகணும். ஆமீன் சொல்லி பழகணும். அல்லேலூயா சொல்லி பழகணும். இன்னைக்கு அதே மாதிரிங்களா? கத்த நாளைக்கு உங்களை அறியன்னு சொல்லுவாரு. என்ன பண்ண போறோம்? இப்பயே சோத்திரம் பண்ணி கத்துக்கோங்க, ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கத்தெடுத்தா அவரு கூட தான் நம்ம நிக்கணும். இன்னைக்கு நம்ம அவரை சொல்றது கேட்கப்பட்டா கர்த்தர் நாளைக்கு நம்மளை பத்தி போடுற வசனம் சொல்றாருல்ல. மார்க்கன் சுவிசேஷம் 8:38 வாசிங்க.
1: ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்நிதியில்,
0: என்னை
1: குறித்தும்
0: என்
1: வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ
0: அவனை குறித்து
1: மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய், பரிசுத்த தூதரோடும் கூட
0: வரும்போது
1: வெட்கப்படுவார் என்றார்.
0: இன்னைக்கு ஆமீன் சொல்ல வெக்கம், அலையிலே செயல வெக்கம், கர்த்தர் துதிக்க வெக்கம். கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு நாள் வெக்கப்படுவோம். அதுக்குள்ளாக இன்னைக்கு இதுவரைக்கும் செஞ்சிட்டோம். ஆண்டவர் துதிப்பேன், செவிப்பேன், என்ன வந்தாலும் அவர் மகிமைப்படுத்துவேன். தீர்மானம் பண்ண வேண்டும். அப்பதான் அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட மாட்டாரு. அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட நம்ம எங்க போக முடியும்? அவர் தான் வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், உங்க இதயத்தை படைத்தவர். அவருக்கு ஒப்புக்கொள்ளு உங்க உள்ளத்தை. ஆண்டு வரப்போறாரு. சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறியுது. யுத்தம் அருள்னு சொன்னார், யுத்தம் நிறைவேறி யுத்தம் வந்துருச்சு. ராஜ்யத்தோட ராஜ்யமும் சனத்தோட சனமும். கொள்ளை நோய் அடுத்த வருஷம் நிறைய வருமா? கொள்ளை நோய் வந்துருச்சு, இன்னும் வரப்போகுது. அது மாத்திரல, இன்னும் பஞ்சம், பூமி அதிர்ச்சி. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தம் நிறைவேறு. அருமையானவர்களே, இன்னும் நீங்க அமைதியா இருப்பீங்க. நம்ம எங்க போவோம்? யார் இருக்கு? அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே நமக்கு இல்ல. அவர் தான் தஞ்சமானவர், அவர் தான் பலனானவர். அவர் தவிர யாருமே கிடையாது. அவர் பாதத்தை உறுதியா பட்டி கொள்ளுங்க. கத்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சோத்திர பள்ளி செலுத்துங்க. உங்களுடைய உதடியின் கனியாகிய சோத்திர பள்ளி, அவருக்கு சோத்திர பள்ளி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: இயேசுக்கு மூலமா எப்போது யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். அவரு கூட தான் இருக்க போறோம். இந்த உலகம் சொந்தால நீங்க உலகத்துல கோடி பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம கூட ஒண்ணு வராது. அவர் கூட தான் நம்ம எப்போது இருக்க போறோம். அவர் சோத்திர பலி செலுத்துங்க. இயேசுக்கு மூலமா தேவனுக்கு எப்போது சோத்திர பலி செலுத்துங்க. 3வது முத என்ன சின்னம்? அவர் நமக்கு, அவரை முத நம்ம தேடணும், நாடணும். 2வது என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். 3வது என்ன செய்யணும் பாருங்க. புஸ்தகம் 7:1 பதினைந்தாவது வசனம்.
1: நீ எகிப்து தேசத்திலிருந்து
0: புறப்பட்ட நாளில்
1: நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
0: எகிப்து தேசம் எது? நமக்கு அடிமையான தேசம், அடிமையான பாவங்கள். நம்ம பாவத்தில் இருந்து வெளி வரும்போதுதான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும். சொல்றாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 5:6
1: உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து
0: புறப்பட பண்ணின
1: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: ஒரு தரம் பொய்க்கு அடிமையா இருந்தோம், கோபத்துக்கு அடிமையா இருந்தோம், பொறாமைக்கு அடிமையா இருந்தோம், கசப்புக்கு அடிமையா இருந்தோம், வெறுப்புக்கு அடிமையா இருந்தோம், இன்னும் என்னத்துக்கெல்லாம் அடிமையா இருக்கோம், எரிச்சிருக்கு அடிமையா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, அடிமையா இருக்கிறோம், கீழ்படியாம இருக்கிறோம். இந்த அடிமைத்தலத்தை பெறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த பாவ அடிமைக்கு நான் இருக்கக்கூடாதப்பா, அடிமைத்தனத்தில பெறப்பட பண்ணும் ஆண்டவரே, பாவமான காரியத்திலிருந்து என் விடுதலை கொடுங்க ஏசப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போகுது, நீர் மாத்திரம் எனக்கு போகுதுன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார்.
2: பிரியமானவர்களே, ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்போமா? எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை ஒவ்வொரு குளத்திலையும் ஊடுருவி செல்ல முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்கள் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. நன்மையினால் முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. அப்பாமி நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்கள் தேவை என்னவென்று அண்டவரையுமே ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வித்து நிறைவேற்றி தர முடியாது செய்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா, எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்விக்கப்படணுமையா, ரட்சிக்கப்படணும். அன்றுவரே ரட்சிமையா, ரட்சித்தலும் பசுத்தம் நிரப்புங்க. பக்தி வரை தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க ஏசப்பா. அன்றுவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை கொடுங்க. குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர்லாம் நீங்கணும் ஆண்டவரே. பொருளாதார தேவை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதானத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிழலிலும் சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டு கத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபார ஜர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கவலைப்படுற மக்களை கவலையெல்லாம் மாற்றி கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை தாங்க, நல்லா படிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192.
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
1: அவரே அதிசயங்களை செய்கிறவர். குடும்பங்கள்ல என்னென்ன தடை இருக்கு, அத்தனை தடைகளும் தேவை நினைச்சு வந்த வருஷத்துல மாற்றி போடுவார். அவரே அதிசயங்களை செய்வார். ஒருவேளை வீடு கட்ட முடியாம இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல திருமணம் நடக்காம இருக்கலாம். அது விசுவாசிக்கணும். நம்ம அந்த வசனத்தை விசுவாசித்தால் கட்ட கட்டாயம் செய்வார். ஒருவேளை அவங்க குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஏன் ஒரு வேலைக்கு குடும்பத்தில் என்னென்ன தடை இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் மாற்ற முடியும். தடையில் அகற்றவர் நினைச்சு உங்களுக்கு முன்னால செல்றாரு. இந்த வருஷம் ஆண்டு வாக்கு பண்ணது அவரே அதிசயங்களை செய்கிறவர். மீகா 2:13 வாசிங்க. நீங்க கர்த்தரோட பேசணும், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணு அவர் செய்ய மாட்டாரு. கர்த்தரோடு பேசணும், வாஞ்சியோடு கர்த்தர்கிட்ட பேசணும், தாகத்தோடு பேசணும்.
0: தடைகளை நீக்கி போடுகிறவர்,
1: தடைகளை நீக்கி போடுகிறவர்,
0: அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
1: அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யறாரு, நடந்து போற. யாருக்கு முன்பாக? நீங்க அவரோடு இருந்து அவர் உங்களோட இருப்பார். 2:15 பாருங்க.
0: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
1: நீங்க கர்த்தரோடு இருந்தா
0: அவர் உங்களோடு இருப்பார்.
1: நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னு அவர் உங்களோட இருப்பார். வானத்தை படைச்சவர்களோடு இருப்பார், பூமியை படைச்சவர்களோடு இருப்பார், சமுத்திரத்தை படைச்சவர்களோடு இருப்பார், நீரூற்றை உண்டாக்கினர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை எல்லாவற்றையும் உருவாக்கினர் உங்களோடு இருப்பார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் உங்களோடு இருக்கணும்னு நீங்க அவரை தேட வேண்டும். அவர் ஒவ்வொரு நாள் நீங்க நேசிக்க வேண்டும். அவர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷம் வாக்குத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரே அதிசயங்களே செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கு, எல்லா தடைகளையும் மாற்றி போடார். அவரால் மட்டும்தான் முடியும். எரேமியன் புஸ்தகம் 32:27.
0: இதோ நான் மாம்சமான யாவருக்கும்,
1: நான் மாம்சமான யாவருக்கும்
0: தேவனாகிய கர்த்தர்
1: என்னால செய்யக்கூடாத
0: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
1: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உங்க குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா? கடன் பிரச்சனையா, கஷ்டமா, பிரச்சனையா, உள்ளத்துல சமாதானம் இல்லையா? நிறைய பேர் கேட்டால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது கொடுக்கற யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். இது அதான், இதோ மாம்சம் யாருக்கும் நானு தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உறுதியான எப்படி ஜெபிக்க வேண்டும். 2 நாள் ஜெபிச்சுட்டு 3 நாள் சோர்ந்து போய் பின்வாங்கிடக்கூடாது. அவர் அற்புதங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்கதான ஆண்டவர், இவ்வளோ வாக்குத்தத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் அப்போ இருக்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் தான் தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம 2 வார்த்தை கேட்போம், 3 நாள் விட்டுருவோம். 2 நாள் சேவை போனால் 3 நாள் விட்டுருவோம். அப்படி இல்லை, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வரைக்கும் அவர் விடக்கூடாது. அதிசயங்களை என்ன, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். அதிசயங்களை செய்கிற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்கள் செய்யும் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, செய்யுங்க. எனக்கு வீடு கட்டித்தாங்க, வீடு வாங்க முடியாத தடை நீக்கி போடுங்க. வீடு வாங்கினாலும் பத்திரம் எழுத முடியாமல் இருக்கு, அதுக்கு தடை நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் உராப்படியாக கேட்க வேண்டும். அதான் சொல்றாரு. யோபியின் புஸ்தகம் 2:26.
0: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
1: நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு
0: திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்,
1: என் ஜனங்கள்
0: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: கர்த்தர் என்ன சொல்ற, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்படித்தானே, அதிசயமா நடத்தி வந்த தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் சனமாயிருந்து அவர் முழுமையாக இருதயத்தில் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்காக முழுதயத்தோடு வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணவங்கள கர்த்தர் நிச்சயமா அதிசயமா நடத்தி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், கட்டாய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம் யோவின்

0: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
1: எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: எத்தனை காரியம் செய்கிறாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாது, நம்மளால ஆராய முடியாது. பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். தேவனிடத்தில் நம்ம போராடி நம்ம செவிக்க வேண்டும், கண்ணீரோடு கேட்க வேண்டும், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் செய்வார். அதாங்க சொல்றாரு 105வது சங்கீதம் 4வது வசனம்.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரே வல்லமை நாடணும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே முடிய வல்லமை கொடுங்க, கர்த்தாவே முடிய வல்லமை முடி கொடுங்க, முடி கிருபை எனக்கு தாங்கணும், என்னை பலப்படுத்தணும், முடி கிருபை எனக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமையும் கிருபையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: நித்தமும் தேடுங்க. நே தேடிட்டோம், நீ அடுத்த வருஷம் தேடலான்னு இருக்க. நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அற்புதம் இல்லை, என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி தேடணுமா? சொல்ற சங்கீத புத்தகத்துல 62வது சங்கீதம் 8வது வசனம்.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும், இன்னைக்கு மட்டும் இல்ல, நல்லது நடந்த அவர் நம்புறது, ஏதாவது பிரச்சனை தான் கர்த்தரை குறை சொல்றது, கர்த்தர் எனக்கு இப்ப எப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றது. அதான் சனங்களை எக்காலத்தில் அவர் நம்புங்கள்.
1: அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செஞ்சிருங்க? உங்க இருதயங்களை ஊற்றி விடுங்கள்.
1: தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.
0: அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்காரு. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எந்த வாழ்க்கையில பாருங்க, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு வழி நடத்துற தேவன் ஒருவர் தான். ஒரு குறை இல்லாமல் அன்னைக்கு சொன்னார், ஒரு மீப்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னார். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறார். அவர் சமூகத்தில் அவங்க இதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த மனிதர் உலகத்தில் யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஹலேலூயா,
1: ஹலேலூயா,
0: ஹலேலூயா. ஏதோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செவிச்சிட்டோம், நம்ம அதை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. அவர் நித்தமாக அவர் சமூகத்தை தேட வேண்டும். அவரோடு எப்போது இருக்க வேண்டும். அவருக்கு கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பெரிய காரியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நியாயாதிபதியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனம்.
1: மனோவா போய்
0: வெள்ளாட்டு குட்டியையும்
1: போஜன பலியையும்
0: கொண்டு வந்து
1: அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார்.
0: கண்மலையின் மேல் யாருக்கு செலுத்தினாரு? கர்த்தருக்கு செலுத்தினார்.
1: அப்பொழுது
0: மனோவாவும்
1: அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பழி செலுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒரு அதிசயங்களை செய்வார். பழி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பழி செலுத்த, நம்ம என்ன பழி செலுத்தணும்? நம்ம ஆட்டுக்குட்டி போஜனை பண்ணி செலுத்த முடியாது இல்லையா? அதனால தான் சொல்ற ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம்.
1: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று
0: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: இதுவே
1: நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
0: இதுதான் நீங்க செய்யத்தக்கதாக. என்ன ஆராதனை? புத்தியுள்ள. எப்படி இருக்கணுமா? நம்ம சரீரத்தை பரிசுத்தமா அவர் என்ன செய்யணும்? கத்திற்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தமா இருக்கணும், ஜீவ பலியான நம்ம சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு முன்பாவது என்ன? புத்தி உள்ள ஆராதனை. நம்ம அப்படிலாம் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வருஷத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியாக மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம்.

0: நீர்தானே எனக்கு எல்லாம். ஜீவ பலியா நம்ம ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரல, நம்ம கர்த்தருக்கு நம்ம நம்ம சரீரத்தை என்ன செய்யணும், ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பேன். யோசுவா புத்தகம் 3:5
1: யோசுவா ஜனங்களை நோக்கி,
0: யோசுவா ஜனங்களை நோக்கி,
1: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்,
0: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்,
1: நாளைக்கு
0: நாளைக்கு
1: கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார்.
0: கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்வாரு, அற்புதங்கள். நீங்க எல்லாம் ஆண்டு ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார், நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு, அற்புதங்களை செய்யப்படுற. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களோ அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, கட்டாய அற்புதங்களை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
1: அவர் மூலமாய்,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்,
0: செலுத்தும். அதனாலதான் தாவீது ராஜா சொல்ற, கர்த்தர் எக்காலத்திலயும் ஸ்தோத்திரிப்பு, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. நம்ம ஆமீன் சொல்லவே மாட்டேன்றமே. ஸ்தோத்திர எப்போ வாயில மாயில் வருதா, அலிலே வாயில வருதா, வர்றது இல்லையே. கத்துட்டு நம்ம எவ்வளவு குறைவுள்ள இருக்கிறோம் பாருங்க. அவர் கூட தானே மறுநாள் நிக்கணும், நினைச்சு மறந்து போகாதீங்க. வேற எங்கேயும் போய் நிக்க முடியாது, அவர் கூட தான் நிக்கணும். அவரோட நிக்கிறதுக்கு இப்பேன்னு வச்சு சோத்திரம் பண்ணி பழகணும், ஆமீன் சொல்லி பழகணும், அல்லையிலே சொல்லி பழகணும். இன்னைக்கு இன்னைக்கு அதிகமா இருந்தீங்களா, கத்து நாளைக்கு உங்களை அறியன்னு சொல்லுவாரு. என்ன பண்ண போறோம், இப்பயே சோத்திரம் பண்ணி கத்துக்கோங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அலையிலேயே சொல்லுங்க. கத்தெடுத்தா அவரு கூட தான் நிக்கணும். இன்னைக்கு நம்ம அவரை சொல்றது வெக்கப்பட்டா கத்தர் நாளைக்கு நம்மளை பார்த்து வசனம் சொல்றாருல. மார்க்கன் சுவிசேஷம் 8:38 வாசிங்க.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: விபச்சாரமும்
0: விபச்சாரமும்
1: பாவமும் உள்ள இந்த சன்னதியில்,
0: பாவம் உள்ள இந்த சன்னதியில்
1: என்னை குறித்தும்,
0: என்னை குறித்தும்,
1: என் வார்த்தைகளை குறித்தும்,
0: என் வார்த்தைகளை குறித்தும்,
1: எவன் வெட்கப்படுவானோ,
0: எவன் வெட்கப்படுவானோ,
1: அவனை குறித்து,
0: அவனை குறித்து
1: மனுஷகுமாரனும்,
0: மனுஷகுமாரனும்
1: தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய்,
0: தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய்,
1: பரிசுத்த தூதரோடும் கூட,
0: பரிசுத்த தூதரோடும் கூட
1: வரும்போது,
0: வரும்போது
1: வெட்கப்படுவார் என்றார்,
0: வெட்கப்படுவார் என்று. இன்னைக்கு ஆமீன் சொல்ல வெட்கம், அலையிலே செயல வெட்கம், கர்த்தர் துதிக்க வெட்கம், கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு நாள் வெட்கப்படுவார். அதுக்குள்ளாக இன்னைக்கு இதுவரைக்கும் செஞ்சிட்டோம், ஆண்டவர் துதிப்பேன் செபிப்பேன், என்ன வந்தாலும் அவர் மகிமைப்படுத்துவோம் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்பதான் அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட மாட்டாரு. அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட நம்ம எங்க போக முடியும். அவர்தான் வானத்தை படைச்சவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், உங்க இதயத்தை படைத்தவர். அவருக்கு ஒப்புக்கொள்ளு உங்க உள்ளத்தை. ஆண்டு வரப்போறாரு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறியுது. யுத்தம் அருள்னு சொன்னாரு, யுத்தம் நிறைவேறி யுத்தம் வந்துருச்சு. ராஜ்யத்தோட ராஜ்யமும் சனத்தோட சனமும், கொள்ளை நோய் அடுத்த வருஷம் நிறைய வருமா, கொள்ளை நோய் வந்துருச்சு, இன்னும் வரப்போகுது. அது மாத்திரல, இன்னும் பஞ்சம், பூமி அதிர்ச்சி. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்த நிறைவேறுது. அருமையானவர்களே, இன்னும் நீங்க அமைதியா இருப்பீங்க. நம்ம எங்க போவோம், யார் இருக்கு, அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே நமக்கு இல்ல. அவர் தான் தஞ்சமானவர், அவர் தான் பலனானவர், அவரை தவிர யாருமே கிடையாது. அவர் பாதத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க, கத்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சோத்திர பள்ளி செலுத்துங்க, உங்களோட உதடின் கனியாகிய சோத்திர பள்ளி, அவருக்கு சோத்திர பள்ளி செலுத்துங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை,
1: அவர் மூலமாய்,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: இயேசு கிறிஸ்து மூலமா எப்போது யாருக்கு செலுத்தணும், தேவனுக்கு செலுத்தணும். அவர் கூட தான் நம்ம இருக்க போறோம். இந்த உலகம் சொந்தால நீங்க உலகத்துல கோடி பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம கூட ஒண்ணு வராது. அவர் கூட தான் நம்ம எப்போது இருக்க போறோம். அவர் சோத்திர பள்ளி செலுத்துங்க, இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போது சோத்திர பள்ளி செலுத்துங்க. 3வது முத என்ன சின்னம், அவர் நமக்கு, அவரை முத நம்ம தேடணும், நாடணும். 2வது என்ன செய்யணும், பள்ளி செலுத்தணும். 3வது என்ன செய்வோம் பாருங்க, மீகாள்வர் புத்தகம் 7:15
1: நீ எகிப்தி தேசத்திலிருந்து
0: புறப்பட்ட நாளில்
1: நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
0: எகிப்தி தேசம் எது? நமக்கு அடிமை, அடிமையான தேசம், அடிமையான பாவம், பாவங்கள். நம்ம பாவத்தில் இருந்து வெளியே வரும்போதுதான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும். சொல்றாரு பாருங்க, உபாகம் புஸ்தகம் 5:6
1: உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்தி தேசத்திலிருந்து
0: புறப்பட பண்ணின
1: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: ஒரு தரம் பொய்க்கு அடிமை இருந்தோம், கோபத்துக்கு அடிமையா இருந்தோம், பொறாமைக்கு அடிமையா இருந்தோம், கசப்புக்கு அடிமையா இருந்தோம், வெறுப்புக்கு அடிமையா இருந்தோம், இன்னும் என்னத்துக்கெல்லாம் அடிமையா இருக்கோம், எரிச்சிருக்கு அடிமையா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, அடிமையா இருக்கிறோம், கீழ்படியாம இருக்கிறோம். இந்த அடிமைத்தருந்து பெறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த பாவ அடிமைக்கு நான் இருக்கக்கூடாதப்பா, அடிமைத்தனத்தில் பெறப்பட பண்ணும் ஆண்டவரே. பாவமான காரியத்திலிருந்து என் விடுதலை கொடுங்க சப்பா, நீர் மாத்திரை எனக்கு போகுது, நீர் மாத்திரை எனக்கு போகுதுன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம். செவிப்போமா? எங்கள் அன்பா, நேசித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை ஒவ்வொரு குளத்திலையும் ஊடுருவி செல்ல முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நீங்கள் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. அப்பாமி நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்கள் தேவை என்னவென்று அன்றவரையுமே ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை, ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து ஆசீர்வித்து நிறைவேற்றி தர முடியாது செய்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா, எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்விக்க பண்ணுமையா, ரட்சிக்கப்படணும். அன்றுவரே ரட்சிமையா, ரட்சித்தலும் பசுத்தம் நிரப்புங்க. பக்தி வரை தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, மாராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க ஏசப்பா. அன்றுவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாங்க ஏசப்பா. சமாதி இல்லாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்க. குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர்லாம் நீங்கணும் ஆண்டவரே. பொருளாதார தேவை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதானத்தை இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய சப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபார ஜர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கவலைப்படுற மக்களை கவலையெல்லாம் மாற்றி கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, நல்லா படிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும் ஆண்டவர. பலத்த காரியத்தை செய்ய எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன் வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, தென்னில்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO. அக்கவுண்ட் நம்பர் 1409001000002229. மே காட் பிளஸ் யூ.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-41-192-192 81-44-192-192
5: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். முதலாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் யோவான் ஒரு முன்னுரையை போல நம்மோடு கூட பேசினார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி மகிமையின் ராஜாவாய் காட்சியளித்தார், அதுவரை மனுஷகுமாரனாய் தன்னை காண்பித்தவர், பத்மத்தீவில தன்னை எப்படி தேவகுமாரனாய் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம். இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் நேர சபைகளை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். இரண்டாம் அதிகாரத்தில் நான்கு சபைகளை குறித்தும், மூன்றாம் அதிகாரத்தில் மூன்று சபைகளை குறித்தும், ஆக மொத்தம் ஏழு சபைகளை நமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். அது இரண்டாம் மூன்றாம் அதிகாரம் முடித்த பிறகு பரலோகத்தை காண்பிக்கிறார், சிங்காசனத்தை காண்பிக்கிறார். சிங்காசனம் எப்படி இருக்கிறது, வீற்று இருக்கிறவர் எப்படி இருக்கிறார், சிங்காசனத்தின் மேலே எப்படி ஒரு வானவில் இருக்கிறது, அதற்கு முன்பாக எப்படி ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது, சகலவற்றையும் நாலாம் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏழு முத்திரை உடைக்கிறதை பார்க்கிறோம். ஆறாம் ஏழாம் அதிகாரத்தில், எட்டாம் அதிகாரத்தில் ஏழு எக்கால தொனிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிறகு ஏழு கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்திக்கிறிஸ்துடைய காட்சி சொல்வதற்கு முன்பாக, பரலோகத்தின் பல பகுதிகளை வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு முன்பாக, பாதாளத்தின் பல பகுதிகளை சொல்வதற்கு முன்பாக, அந்திக்கிறிஸ்துவையும் சாத்தானுடைய நித்தியத்தையும் குறித்து பேசுகிறதற்கு முன்பாக சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாம் அதிகாரத்தை முதல்ல ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும், நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதசரையின் கிரியைகளை நீனு வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஏழு சபைகள், அதில் குறைகள் இருந்தது, நிறைவுகள் இருந்தன. ஆண்டவர் அந்த சபைகளுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்தார், சில குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்று எச்சரிப்பை கொடுத்தார். மனம் திரும்பும்போது என்ன காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன விதமான நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று ஒவ்வொரு சபைக்கும் எழுதினார். ஏழு சபைகளிலும் முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று பார்க்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை வேதத்தில் எட்டு முறை வருகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:7 சொல்லும் போது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான்.
நம்முடைய ஆண்டவர் ஜெயங்கொண்டார், உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயங்கொண்டார், பிசாசையும் மரணத்தையும் ஜெயங்கொண்டார், பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயங்கொண்டார். நம்மை ஜெயங்கொண்டவர்களாய் நிறுத்துகிறது தான் ஆண்டவருடைய வேலை. ஒவ்வொரு சபையையும் ஒரு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஆலோசனைகள் அவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறார், தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டிய இடத்துல அவர் பாராட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். பரலோகத்தில் ஒரு பெரிய சிங்காசனம், பிதாவாகிய தேவன் அதில் இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்தில் நான் வீற்றிருக்கிறேன். அதே சிங்காசனத்தில் உங்களுக்கென்று ஒரு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். உலகத்தில் அதைவிட ஒரு பெரிய வாக்கு தத்துவம் வேறு ஒன்று இருக்க முடியாது. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உலாவும்படி செய்தார், உன்னதங்களில் அவரோடு வீற்றிருக்கும்படி ஆண்டவர் செய்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு சபையில ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண வேண்டியதுதான் ஒரு முக்கியமான கடமை. ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ண முடியாமல் அவர் மணவாளனாய் வீற்றிருக்க முடியாது. புது வீடெல்லாம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, ஆனா பொண்ணுதான் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாப்பிள்ள வருத்தப்பட்டு இருந்தாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நமக்கு நித்திய வீடுகளை இப்ப ஆரம்பிக்கலையா? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் நமக்கு எல்லாவற்றையும் அரைந்து பண்ணிவிட்டார். இந்த ஏழு சபைகளில் இருந்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை உருவாக்கணும். சபை என்பது ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து சிங்காசனத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் வெளிப்படுதல் 12 நாம் வாசிக்கிறோம். சபை என்றால் ஏதோ ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் ஆராதனை ஒரு பிரசங்கம் 4 அது அல்ல. சபை என்றால் அதை கரை திரையற்ற மணவாட்டியாய் தேவ சமூகத்தில் நிறுத்தணும். அதுதான் முக்கியம். ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிலை நிறுத்தும்படி அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். சபையினுடைய நோக்கம் உண்மையாய் சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றணும், அந்த பரம அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றணும், சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்யணும், ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க செய்யணும். அப்போஸ்தலர் 20:28 இயேசு தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அவர் சொல்லுகிறார். ஆதாம்க்கு ஒரு மணவாட்டி, இயேசுக்கு ஒரு மணவாட்டி. ஆதாம் மணவாட்டியை ஆதாமுக்கு மணவாட்டியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆதாம் நித்திரை அடைய வேண்டியது அவசியமா இருந்தது. நித்திரை செய்யும் போது உன்னுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மணவாட்டியாய் உருவாக்கினார். 2 இயேசு கிறிஸ்து சிலுவையில நித்திரை அடைய வேண்டியது இருந்தது. அவருடைய விலா குத்தி கிழிக்கப்பட்டது, அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த சுய இரத்தத்தினாலே மணவாட்டியை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த மணவாட்டியை தான் ஜெயங்கொண்ட ஒரு மகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தும்படி 5 ஊழியக்காரர்களை சபையில ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களை சபையில ஏற்படுத்த காரணம் என்ன?
இந்த சபையிலிருந்து ஒரு ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களை பரலோகத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். சபை என்று சொல்வது இன்றைக்கு பல சபைகளை குறித்து நாம் சொல்லுகிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் 7 சபைகள் இருந்தன. முதல் சபை எபேசு. வெளிப்படுத்தல் 2:1-7 எபேசு சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2 சபை சிமிர்னா. வெளிப்படுத்தல் 2:8-11 4 சிமிர்னா சபையை பற்றி சொல்லுகிறார். 3 சபை பெர்குமு என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:12-17 மொத்தம் 6 பெர்குமு சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 4 சபை தியத்தீரா என்று அழைக்கப்படுகிற சபை. வெளிப்படுத்தல் 2:18-29 மொத்தம் 12 அந்த தியத்தீரா சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 5 சபையினுடைய பெயர் சர்தை. வெளிப்படுத்தல் 3:1-6 மொத்தம் 6 இந்த சர்தை சபையை பற்றி சொல்லுகிறார். 6 சபை பிலடெல்பியா என்கிற சபை. வெளிப்படுத்தல் 3:7-13 அந்த பிலடெல்பியா சபை குறித்து பேசுகிறார். 7 சபை லவோதிக்கா சபை. அந்த லவோதிக்கா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 13:14-22 9 சொல்லுகிறார். அந்த காலத்தில் இருந்த அந்த 7 சபைகளையும் ஒரு பட்டணங்கள், அது எந்த இருப்பிடமோ அதை வைத்து அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு பல சபைகளை நாம் பார்க்கிறோம். சிஎஸ்ஐ சபை என்று சொல்லுகிறோம், லுத்தரன் சபை என்று சொல்லுகிறோம், ஆங்கிலிக்கன் சபை என்று சொல்லுகிறோம், பெந்தகோஸ்தை சபை என்று சொல்லுகிறோம். பலவிதமான சபைகளுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். பல விதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சபையிலிருந்து ஒரு மனவாட்டியை உருவாக்கும். அந்த ஒரு மனவாட்டி என் பிரியமையோ, என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே. உன்னத பாட்டு 6 வாசிக்கலுமா? ஒருத்தி தான் அந்த மனவாட்டியாய் மாறுகிறாள். ஒரு அந்த அந்த ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரே எண்ணம் உள்ளவள், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் ஒரு மனவாட்டியாய் மாறுகிறாள். சபை என்பது என்ன? எபிரேயர் 12:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட சர்வசங்கமாகிய சபை. விளக்கம் அதுதான். இன்னைக்கு பலரும் பல சபைகள் பெயர் வைத்துக் கொள்ளலாம். இந்த சபைக்கு வந்தாதான் பரலோகத்துக்கு நீ போவான்னு சில சொல்லலாம். எங்க சபை தான் மனவாட்டி சபையாய் மாறப்போகிறது என்று இன்னொரு கூட்டத்தார் சொல்லலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய சபை என்பது என்ன? எப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அவன் பரலோகத்திலே பேர் எழுதப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் பூரண வளர்ச்சி அடையும் போதுதான் ஜெயங்கொண்டவனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்த முடியும். பல பேர் பல பேர்களை வைத்திருக்கிற பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீ இயேசுவை போல பூரணப்படணும். அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நீ வரணும். கரை திரையற்றவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ நிற்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல பேர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிற வேளையில் ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பழைய ஏற்பாட்டிலே எலியேசருக்கு அடையாளமானவர். ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடும்படி ஆபிரகாம், பிதாவுக்கு அடையாளமான ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான எலியேசர்ட்ட, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணு கொன்றணும், அவளை தேடிப்போ. அதுபோலதான் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பி
என்னுடைய ஒரே பேரான குமாரன் பல பாடுகள் பட்டு மறைத்து உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நீ போய் இயேசுக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. அதற்காகத்தான் ஆவியானவர் பூமியிலே பொழியப்பட்டு இருக்கிறார். நம்மை ஒரு மனவாட்டியை மாற்றுவதற்காகத்தான் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வருகையில நாம் தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு மனவாளனாகிய கிறிஸ்துக்கு எதிர்கொண்டு போகும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போவார். எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை இருக்கிறதோ அப்பொழுது சபையின் காலம் பூமியில முடிந்து போகும். விழுந்து போனவர்கள் தான் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள். அது அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே போய்விடும். அதற்கு பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மகா அரிது. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்து விடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டவர் முதல்ல எபேசு என்கிற சபையை நமக்கு காண்பிக்கிறார். எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்கது என்ற அர்த்தம். விரும்பப்படத்தக்கது. இந்த எபேசுவை குறித்து அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிற ஒன்று கொரிந்தியர் 3 நம்ம இந்த எபேசு சபையை குறித்து வாசிக்கிறோம். எபேசிய 4 தீமோத்தேயு வெளிப்படுத்தின விசேஷங்கள் எல்லாம் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சபை எபேசு என்கிற சபை. சில சபைகளை பற்றி ஒண்ணுமே மற்ற சபைகளை எழுதப்படவே இல்லை. சிமிர்னா சபையை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் எந்த நிருபத்திலும் எழுதப்படவில்லை. ஆனால் எபேசுவை குறித்து அதிகமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கு முதல்ல ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போஸ்தலர் 19:21 வரை வாசிக்கிறார். அவர் ஊழியம் செய்து போன பிறகு அப்பல்லோ என்று சொல்லப்பட்ட ஒரு வேத அறிஞர், சமர்த்தான ஒரு பிரசங்கி, அவர் வந்து பிரசங்கித்தார். அதை 18:24 வாசிக்கிறோம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் 19:6 அங்கு வந்தார். பரிசுத்தாவியை குறித்து சொன்னார். அவர் கைகளை வைத்த போது பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே எபேசு சபையில தீமோத்தேயு வந்து ஊழியம் செய்ததை 1 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம். அதே சபையில எபேசுல ஆக்கில்லா பிரிசில்லா வந்ததை 2 தீமோத்தேயு 4:19 வாசிக்கிறோம். எபேசு ஒரு முக்கியமான இடம். ரோமாபுரி மன்னர்கள் கிறிஸ்துவர்களை சித்திரவதை செய்யும் போது, மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கும் போது அவருடைய கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டு ரோமாபுரிக்கு எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவார்களா. சிலரை உயிரோடு எரிக்கும்படி, சிலர் தலையில தார் ஊற்றி தீ கொளுத்தும்படி, சிலரை சிங்கங்களுக்கு இரையாகும்படி எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவது வழக்கமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திய காலத்தை எபேசுல தான் செலவழித்தார். அவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு நீரோ என்ற ரோமாபுரி பேரரசன் காரணம். அப்படி நாடு கடத்தும்போது எபேசுல இருந்து தான் அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்த எபேசுல இருக்கிற நேரம் அவர் 3 எழுதினார். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் கிபி 70 முதல் 90 இந்த நிருபங்களை அவர் எபேசுல தான் எழுதினார். அதுபோல பத்மோ சிறையிருப்பில் ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்த தரிசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்திருந்தவர் எபேசுக்கு திரும்ப வந்து விடுதலையாக்கப்பட்ட போது அந்த எபேசுல இருந்து தான் அவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருந்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வருவதற்கு முன்பு அநேக மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், அவர்கள் நிறைய மந்திர புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு வந்த ஒரு இடம்தான், ஒரு பிசாசின் கோட்டையாய் இருந்த இடம்தான் எபேசியா இருந்தது என்று அப்போஸ்தலர் 19:19 பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து தீ கொளுத்தினார்கள்.
சரி, ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. ஆண்டவரை குறித்து காண்பிக்கிறார்கள், அவருடைய கையை காண்பிக்கிறார்கள். அவருடைய கரம் பெரிய கரம், பிரகாசமான கரம், ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் இஸ்ரவேலரை மீட்டெடுத்து வந்த கரம், ஆணி பாய்ந்த கரம், ரத்தம் ஒழுகுகிற கரம், தழும்புகள் உள்ள கரம். ஆனால் அந்த கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு உலாவுகிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை பார்க்கிலும் கோடி கோடி கோடி மடங்கு பெரியது, உலகத்தை பார்க்கிலும் கோடான கோடி பெரியவைகள், மகாபிரகாசமானவை, அக்னிமயமானவை. அதை கையில வைத்துக் கொண்டு அவர் உலாவுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார், எவ்வளவு கம்பீரமானவராயிருப்பார். இந்த நட்சத்திரங்கள் சபைக்கு அடையாளமாயிருக்க, ஏழு சபைகளும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாராம், தம்முடைய காயப்பட்ட கரத்திலே வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் தம்முடைய காயப்பட்ட கரத்திலே வரைந்திருக்கிறார். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட விசுவாசியானாலும் சரி, சபையானாலும் சரி, தன்னுடைய உள்ளம் கைகளிலே ஆண்டவர் வரைந்திருக்கிறார். இந்த இடத்துல 2:7:7 என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். வேதத்தில் 7 என்ற எண் மிக மிக முக்கியமானது. 7 சொன்னாலே என்ன அர்த்தம்னா பூரணம் என்று எல்லாருக்கும் தெரியும். 1 என்ற எண் உண்டான மெய் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது. 2 என்ற எண் ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு மனப்பாட்டை குறிக்கிறது. 3 என்ற எண் திருத்துவத்தை குறிக்கிறது. 4 என்ற எண் சுவிசேஷத்தை குறிக்கிறது. 5 என்ற எண் தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. 6 என்ற எண் மனுஷீகத்தை குறிக்கிறது. 7 என்ற எண் பூரணத்தை குறிக்கிறது. 8 என்ற எண் மறுபிறப்பை குறிக்கிறது. 9 என்ற எண் ஆவின் வரங்களை குறிக்கிறது, கனிகளை குறிக்கிறது. 7 குத்துவிளக்குகளின் மத்தியில, 7 சபைகளின் மத்தியில ஆண்டவர் அன்போடு கூட பாசத்தோடு உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு அற்புதம் செய்யும் போடியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில உலாவி வருகிறவர். சபை ஆராதனை நேரங்களே உலாவி வருகிறவர். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வரும்போது அவருடைய மத்தியில அவர் உலாவி வருகிறவர் என்று மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. குத்துவிளக்கு அது பொன்னால் செய்யப்பட்டது. வெளிப்படுத்த விசேஷம் முழுவதிலும் அநேக குறிகள், ரகசியங்கள், எப்படி இயேசு ஊமையில சொன்னாரோ அதே போல நிறைய ரகசிய வார்த்தைகள் இருக்கிறது. பொன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது அது 2 அர்த்தம் கொடுக்கிறது. 1, பொன் என்றால் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அடுத்தது, பொன் என்றால் விசுவாசத்தை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளமாயிருந்தன. பழைய ஏற்பாட்டில் நிழலாயிருந்தது, புதிய ஏற்பாட்டில் நிஜமாயிருந்தது. பழைய ஏற்பாட்டில் பொன் குத்துவிளக்குகளை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த சரத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்காக குத்துவிளக்கை ஆண்டவர் வைக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளால் ஆனது. முதல் பகுதி வெளிப்பிரகாரம், எல்லா இஸ்ரவேலனும் அங்கே வர முடியும், அங்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனுடைய வெளிச்சம் தான் இருந்தது. 2 பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்கு பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்குகளை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் மோசையோடு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் அந்த குத்துவிளக்கு
ஏழு அகல்களை உடையது. நடுவில் ஒன்று, வலதுபுறம் ஆறு அகல்கள், அடுத்த பக்கத்தில் ஆறு அகல்கள், மொத்தம் ஏழு அகல்கள். பூர்ணமாய் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் என்பது வேதத்தின் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற இடம். வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு வேதத்தில் உள்ள ஆழங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சந்நிதிக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அந்த பொன் நமக்கு விளக்கி கொண்டு இருக்கிறது. வேதத்தில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன்னானது அக்னியால் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன்னானது அக்னியால் சோதிக்கப்படும், ஆனால் அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசமானது. உங்களுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. தேவாலயத்தை பரிசுத்தமாக்குகிற பொன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பணிமூட்டுகளை எல்லாம் பொன்னினாலே செய்ய வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அது காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி விசுவாசத்தை பற்றி அந்த பொன் குத்துவிளக்கில் மத்தியில் உலாவுகிறவர் எழுதி வைத்தார். எப்ரேயர் பதினொன்று ஆறில் அவர் சொன்னார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்பதையும் அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை

வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர், விசுவாசத்தை முடிய செய்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவுள். விசுவாசம்தான் அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் பல பாராட்டுகளை, 8 காரியங்களை குறித்து அவர் பாராட்டுகிறார். முதலாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. 2 வசனத்தை பாருங்கள், மீண்டும் 1 வசனத்தில் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கையிலே கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்கின் மத்தியில் விலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, முதல்ல ஆண்டவர் பாராட்ட ஆரம்பிக்கிறார். நல்ல குணத்தை ஆண்டவர் சொல்லி தட்டி கொடுக்கிறார். எப்போதுமே நீங்க ஒரு மனுஷனிடத்துல குறைய சொல்றதுக்கு முன்னால அவனை பற்றி கொஞ்சம் புகழுங்க, அவங்கள இருக்கிற நல்ல காரியத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்துட்டு வரும்போது பிள்ளைகளை பாராட்டுங்க. ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனித்துட்டு இருக்க, வெறும் குற்றம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அவர் எப்போதுமே நம்மை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர். கமான், யூ கேன் டூ இட், நீ அதை செய்ய முடியும், நீ அதை செய்ய முடியும். மற்றவங்க செய்தாங்க, மற்றவங்க ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தாங்க, உன்னால முடியும், உற்சாகப்படுத்துகிறார். இங்கே 8 காரியங்களை சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறார், உன் கிரியைகளையும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2, உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3, உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். 4, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். 5, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். 6, நீ சகித்து கொண்டிருக்கிறதை. 7, நீ பொறுமையாயிருக்கிறதை. 8, என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். 8 பாராட்டுகளை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். 8 பாராட்டுகள். ஆனால் இங்கே விசேஷமாய் ஒரு பாராட்டுதலை ஒரு 5 நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எபேசு சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை கண்டறிந்தது. அது ஆண்டவர் பாராட்டுகிறார். போலி அப்போஸ்தலர், கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள வேலையாள், இவெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறவர், இவர்களெல்லாம் நீ கண்டறிந்தாய், கண்டறிந்தாய். இந்த கடைசி காலத்தில் அநேக பொய்யின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன. அநேக போலி ஊழியக்காரர்கள், போலி தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். எபேசு சபை என்ன, ஆண்டவரிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார்கள். முக்கியமாக என்ன வரம் தெரியுமா? கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிற வரம், கள்ள தீர்க்க தரிசிகளை கண்டுபிடிக்கிற வரம், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களை கண்டுபிடிக்கிற வரம், நல்ல நோட்டியது, நல்ல 1000 ரூபா நோட்டியது, கள்ள 1000 ரூபா நோட்டியது என்று கண்டுபிடிக்கிற வரம், அந்த வரத்துக்கு ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்று பேர். இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தால தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடித்து கையோட பிடித்து கொள்ளலாம். அப்போஸ்தலன் யோவான் எழுதினார், 1 யோவான் 4:1, என் பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் அநேக அந்திக்கிறிஸ்துடைய ஆவிகள் வந்து கொண்டிருப்பதால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் இவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்று நீங்கள் சோதித்து பாருங்க. எல்லா அப்போஸ்தலன் சொல்ற எல்லா ஊழியக்காரனையும் பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களாம் நீ நம்பிடாத, நீ நம்பிடாத. நீ புறாவை போல கபடு இல்லாம இருக்கலாம், ஆனால் சர்ப்பத்தை போல நீ வினா உள்ளவனா இருக்கணும். இயேசுவும் கூட எச்சரித்தார், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போவார்கள். மற்ற 24 அநேக பெருக்கங்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகி விடுவார்கள். ஆதியிலே மத்திய 7 அவர் எழுதும் போது அதை கண்டுபிடிக்கிற வழி ஆண்டவர் சொன்னார். அவங்க ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள்,
வெளிப்பார்வைக்கு சாதுவான ஒரு ஆட்டை போல

காண்பிப்பார்கள். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பது? இயேசு சொன்னார், அவருடைய கனிகளால நீங்கள் அறிவீர்கள். முட்செடியில போய் அத்தி பழங்களை பறிக்க முடியாது, முள்ளுதான் குத்தும். நான் அத்திமரம் அத்திமரம் என்று தன்னை அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாலும் அதுக்குள்ளே முள்ளுதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அதை பிடித்து கண்டுபிடிங்க. சிலர் ஆடுகளை அவங்க கஷாப்பு கடையா தொங்க போட்டிருப்பாங்க, அது உண்மையான ஆடு தானா? ஆனால் வாலில் ஒரு பகுதியால் ஒட்ட வச்சிருக்கும், அதை இழுத்து பார்க்கலாம், இது ஆடா அல்லது நாயா? நாயை அடித்து ஆட்டு மாதிரி போட்டானா? அதை இழுத்து பார்க்கணும், அதை இழுத்தா வரல, அப்போ இது ஆடு தான். இல்லைன்னா நாயை அடித்து போட்டு ஆட்டு வாழை கொண்டு அதில் அழகாக சொருகி வச்சிருவான், அப்போ நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கனிகளால் ஜனங்களை அறிய முடியும். ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5:21-24 சொல்றாருல, அந்த ஆவியின் கனிகள் அவர்களில் காணப்படுகிறதா எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, அவருடைய ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறானா அல்லது சுய மகிமை அவன் தேடுகிறானா? சாத்தான் எப்போது சுய மகிமையை தேடுவான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது, அவர் என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதுனால தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவார். பரிசுத்தாவியானவர் எப்போதும் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார், இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார். ஆனால் இந்த கள்ளத்திற்கு தரிசிகள் தங்களையே விளம்பரம் அடிச்சு கொள்ளுவாங்க, நாங்கள் 25 பேரை உயிரோடு எழுப்பிட்டேன், அங்கே வானத்தை நான் வில்லா வளைச்சிட்டேன், மணலை கயிறா தெரிச்சிட்டேன், இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்து நான் தாண்டிட்டேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன். தங்களுடைய சுய மகிமையை அவங்க தேடிக்கொண்டே இருப்பார். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பிரீச் பண்ணினான், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி இருந்தனால கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அந்த யோவான் பாருங்க, எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். உண்மையான ஒரு தேவ மனிதன் தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்து கொண்டு கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பான். அதை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதை கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு வழி. மூன்றாவது, ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் அவன் பிரசங்கிக்கிற வார்த்தையாகட்டும் அல்லது கொடுக்கிற விளக்கமாகட்டும் வேத வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு ஒப்பாய் இல்லாமல் அவன் என்னதான் வெளிப்பாடு கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேத வசனம்தான் நமக்கு வழிகாட்டி. யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது, அது படிப்பினைகளுக்கு கடிந்து கொள்கிறதற்கு அந்த வேத வசனம் நமக்கு முக்கியமானது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது, அந்த வேத வசனத்தின்படி இருக்கிறதா? நாலாவது, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகட்டும் அப்போஸ்தலனாகட்டும் சொன்ன காரியம் நிறைவேறினதா? உபாகமம் 18:20-22 ஒரு தீர்க்கதரிசி இப்படி இப்படி இப்படி இருந்தால் நடக்கும் நடக்கும்னு சொல்லி அது நிறைவேறலைன்னா அவனை நீங்கள் நம்ப வேண்டாம். அவன் என்னுடைய நாமத்தில் சொன்ன வார்த்தைகள் கள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகள். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா, அதைத்தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. 8ஆம் தேதி பிறக்கும், 10ஆம் தேதி பிறக்காது, பொண்ணா பிறக்கும்னு சொல்லுவாங்க, பையனா பிறக்கும். ஆண்டவர் மாத்திட்டாரு வயிற்றுக்குள்ள வச்சு நான் ஜோம் பண்ணிட்டேன் கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. இப்படி கடைசி காலத்தில் ஜனங்கள் கள்ளத்தீர்க்கதரிசனம் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால புதிய புதிய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடுகள்லாம் நிறைவேறலன்னா அந்த ஆளை பிடித்து கொள்ளுங்க. எனக்கு 1000 உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் நான் டீச் பண்ணுறதுனால பாடத்தை முடிக்க முடியாம போயிரு. ஆகவே ஐந்தாவதாக ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறதா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா, கர்த்தருக்குள்ளே கழிக்குற பண்ணுகிறதா, அல்லது உங்களை அடிமையாக்கி விடுகிறதா, உங்களை பயமுறுத்துகிறதா, அல்லது அந்த தீர்க்க தரிசனம் கேட்டதுலேருந்து உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறதா,
ஆண்டவர் எப்போதுமே நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான சுவிசேஷம் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எப்போதுமே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை உண்டாக்குகிறவர். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 6வதாக ஒரு கள்ள அப்போஸ்தலன் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுகிறது அவன் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவனா, ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறானா, அல்லது கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். அவருடைய தெய்வீகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த தெய்வீகத்தை நீங்க யெகோவா சாட்சிகள், யெகோவா விட்னஸ், இயேசு பற்றி சொல்ல வர்றோன்னு வீட்டை வந்து தட்டுவாங்க. வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோமன்னா ஜோமன மாட்டாங்க. இயேசு தான் உண்மையான தேவகுமார்னா, அவர் தான் மேசியாவா என்ன, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு அநேக குரூப்புகள் இருக்கிறது இயேசுவினுடைய தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். சரி, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு குறையை சொன்னார். 4வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்படி இருந்த அன்புல குறைப்பட்டாங்க? எந்த ஊழியக்காரன் வந்தாலும் இவன் கள்ள ஊழியக்காரன் தான், நல்ல ஊழியக்காரன் இதே ஆராய்ச்சி கையில லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது உண்மையான காக்காதானா அல்லது புறாவா காக்காவா இப்படி வந்திருக்க, இது அப்படியே இதுலயே ஆராய்ச்சி பண்ற நல்லதான், கள்ளத்தீர்க்கத கண்டுபிடிக்கிற நல்லதான், ஆனா அதுலயே உன் மைண்டை செலவழிச்சிட்டு இருக்க கூடாது. உன்னுடைய மெயின் நோக்கம் ஆண்டவர்ல அன்பு கூறுகிறதான் முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கையில எல்லா கட்டளைகளிலும் பிரதான கட்டளவும் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, அதான் பிரதான கட்டளை. 2வது கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல புறனையும் நேசிப்பாயாக. இந்த கட்டளைக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்புக்குரியவர், அவர் அன்புக்காக ஏங்குகிறவர். நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்து விட்டார். எரேமியா 31:3 சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளோ அன்புள்ள தேவன். அந்த அன்புனால தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்புனால தான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அன்பினால தான் பாரமான சிலுவை தூக்கி கொண்டு நடந்தார். அந்த அன்பினால தான் கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பினால் தான் தன்னையே பாவ நிவாரண பலியாக, ஒரு பாவம் அறியாதவர், குற்றத்தை அறியாதவர், வஞ்சனை காணப்படாதவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்றால், அவ்வளவு நம்மேல அன்பு வைத்து அன்பு வைத்து அன்பு வைத்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது யோவான் 13:1 அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அந்த அன்பினால் தான் சீஷருடைய கால்களை பிடித்து அதை கழுவினார். அவருடைய அன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் எபேசியர் 3:14 அவருடைய அன்பின் அகலும் ஆழும் நீளும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளும்படியாக என்று அவர் எழுதுகிறார். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை சாதாரணமான மனுஷனால் அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமர் 5:5 சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதா, அது கொண்டுதான் ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம். அவ்வளவு ஆழமான அன்பு, அவ்வளவு தெய்வீகமான அன்பு. அன்பு அன்பை கேட்கிறது. அன்புள்ள ஆண்டவர் நம்மேல அன்பு செலுத்தி விட்டு அந்த அந்த அந்த அன்பு அளவிடப்படா முடியாத அன்பை கொடுத்துட்டு நம்ம அன்பை கேட்கிறேன். நம்ம கையில் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா தா என்று கேட்கறது போல இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்தது 1 கோடியான ரூபாய். நம்மிடத்தில் எதிர்பார்க்க 1 10 ரூபாய் எனக்கு கொடு, அந்த 10 ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. காலையில் ஆண்டவர் எழும்பி வருகிறார், என் பிள்ளை ஜோம் பண்ண மாட்டானா, அன்புக்கே இயங்க மாட்டானா. பாருங்க, அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஒரு மீன்பிடிக்காரன் பேதுரிட்ட வந்து
என்கிட்ட அன்பா இருக்கியப்பா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா? எவ்வளோ அன்புக்காக அவர் ஏங்குகிறவர். எபேசு சபை தன்னுடைய அன்பை குறைவுப்பட்ட போது அதை தாங்கி கொள்ள முடியல. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் அன்புள்ள தேவன், காட் இஸ் லவ், எல்லா இடத்துலையும் எழுதி போட்டுருவோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு காரியம், நம்முடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி நம்முடைய அருகில் வருகிறவர். நம்ம அவரை துதிக்க மாட்டோமா? ஏங்கி ஏங்கி அருகில் வருகிறவர். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆதியில் நீ ரொம்ப அன்பாக இருந்தார். எப்படி புதுமண தம்பதிகள், ஓ அந்த ஹனிமூன் போகும்போதெல்லாம் ஹனி ஹனின்னு அவன் கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சி மார்பில் சாஞ்சு 2 மாதம் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கும் நாயும் பூனைக்கும் மாறி சண்டை. அந்த சண்டை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் கூட எப்போதுமே அன்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய அன்புக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அந்த அன்பில குறைப்பட்ட போது அதை அவரால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆகவே அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, 4 வசனம் ஆண்டு மீண்டும் வாசிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. அன்பில குறைப்பட்டதை ஆண்டவர் விழுந்து போன ஒரு நிலைமைக்கு சொல்லுகிற ஒரு பின்மாற்று நிலைமைக்குள்ளே நீ போய்விட்டாய். நீ என்ன பாவம் செய்தா அந்த அன்பிலிருந்து நீ கொலை செய்யாமல் இருக்கலாம், நீ விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு செலுத்த மறந்துட்டாலே, குறைப்பட்டாலே நீ விழுந்து போனாய் என்று தான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் அதை நீ பார். என்ன நிலையிலிருந்து விழுந்தாய்? சிலர் விழுந்து விழுந்து கிடப்பாங்க, தரையிலே கிடப்பாங்க. வாரந்தோறும் கோயிலுக்கு போய் நாங்கள் செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்வே தேகாதவைகளே செய்தோம், ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை. காலா காலமா இதையே சொல்லிட்டு இருந்தா ரட்சிப்பு கிடைக்காது. உண்மையில் ஒரு மனுஷன் விழுந்து போனான்டா, என்ன நிலைமையில் நான் விழுந்தேன், நான் விழுந்ததுக்கு என்ன காரணம், என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சு ஆதியில செய்த கிரிகளை நீ செய்வாயாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவர் நீ தூக்கிவிட ஆவலாக இருக்கிற மரம் விழுந்தால்தான் விழுந்த இடத்தில் கிடக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விழுந்தால் விழுந்த இடத்துல கிடக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஒரு மரத்தில் 10 அடி ஏறி விழுகிறதுக்கு 50 அடி ஏறி விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10 அடி ஏறி விழுந்தா சின்ன சிராய்ப்பு படும், லேசாக டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏக்கம் ஓகே. ஆனால் நீ உயர உயர உயர போய் 50 அடி உயரம் போய் விழுந்தான்னா 7 எலும்பு முறிஞ்சு போகும். பிறகு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும், கையை கட்டி மேலே தூக்குவாங்க, காலை கட்டி போடுவாங்க, பேண்டேஜ் போடுவாங்க, திரும்பி படுக்கக்கூடாதும்பாங்க. மகாவச இரவு பகல் தூங்க முடியாது. என்ன நிலைமையிலேருந்து நீ விழுந்தா? எல்லா சில நேரத்தில் சும்மா ஆண்டவரை மன்னிச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறதில்லை. நீ உண்மையாய் இனிமே நான் செய்ய மாட்டேன், உண்மையாய் மனம் திரும்பலன்னா, உண்மையாய் உன்னுடைய பாடுகளுக்காக வேதனைகளுக்காக கண்ணீர் விட்டு அழாவிட்டால் ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதில்லை. என்னுடைய தாயார் ஒரு தேவ மனிதனை குறித்து என்னோடு கூட சொன்னார்கள். போன திருப்பத்தூர் முகாமில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன், வராதவன் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தமிழ் டேவிட் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்தார். தமிழ்நாட்டில் முதல் முறை பயங்கர எழுப்புதலை ஏற்படுத்தினார் அந்த தேவதாசன் தான். அந்த நாட்கள்லாம் கேரளாவில் இருந்து மலையாள பிரசங்கி, கொச்சி குஞ்சு போன்ற தேவனுடைய தாசர்கள் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. பிறகு பொன்னம்மா சன்னியாசினி போன்ற தேவ ஊழியக்காரிகள் வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னால் அப்பாற்பட்டவர் இந்த தமிழ் டேவிட் என்கிற ஒரு தேவ மனிதன். பலத்த கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நடக்கும். கண்ணே இல்லாதவங்க, குழி விழுந்தவங்களுக்கு புது கண்கள் தோன்றும், நரம்புகள் எல்லாம் புது நரம்புகள் உண்டாகும். அவ்வளோ ஆச்சரியமான தமிழும் ஆங்கிலத்தின சரமாரியாய் பிரசங்கிப்பார். அமெரிக்காவை சென்று பேசின போது வெள்ளக்காரர்களே அசந்து விட்டார். இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு தேவ மனிதனா, இவ்வளோ பெரிய அபிஷேகமா, இவ்வளோ பெரிய வல்லமையா, அவரை விழத்தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே
அவர் சொன்னார்கள், உனக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு ஒரு அழகான இளம்பெண்ணை நாங்கள் ஒழும் பண்ணியிருக்கோம், நீ என்ன சாப்பாடு வேணாலும் சொல்லு, அவங்களுக்கு செய்து கொடுப்பாள். அவரோடு தங்க வைக்க வேண்டும் என்று ஒரு அறை அவள் கொடுத்தார்கள். அவள் வருவாள், நீங்கள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, கையை காலை பிடிச்சி விடுறேன்பா. ஆனால் அவட்ட சொல்லிட்டாங்க, அவரை எப்படி ஆதுவள வைக்கணும். சிம்சோனை விழ வைப்பதற்காக தெலீலாவிடம் பேரம் பேசினது போல அவரிடத்தில் பேரம் பேசினார்கள். முடிவில் அவர் விழுந்து விட்டார். பெரிய கன்வென்ஷன் கூட்டம், அன்னைக்கு பேசணும், பெந்தி வந்தார், சொன்னார் என்னால் பேச முடியாது. ஏனென்று கேட்டார். கடைசியில் அவர் சொன்னார், அப்போது அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், இந்தியாவில் எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் ஏற்கனவே அதை எங்களுக்கு தெரியாது, நீ அவளோடு உறவு கொண்டாய், அவளை திருமணம் செய். அவளை கட்டி வைத்தார். இந்தியாவுக்கு திரும்புவதற்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இந்தியா நான் போல விரும்பலை, இலங்கைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்து கொடு. இலங்கைக்கு மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த வெள்ளக்காரியை கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு சின்ன ஓலை குடிச தரையில் விழுந்து இரவு பகலாய் ஆள ஆரம்பித்தார். காலை சாப்பாடு மத்தியம் ஒன்றும் அவர் சாப்பிடலை. ஆண்டவரே, உமக்கு துரோகம் செய்து உம்முடைய அன்பை எண்ணாமல் போனேன், எனக்காக உயிரை கொடுத்து பெரிய ரட்சிப்பை சம்பாதித்தேன், அதை நான் எண்ணாமல் போனேன், என்னை மன்னி ஆண்டவரே. தலையிலே சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு சாக்கை உடுத்து கொண்டு புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு அழுதார். இரவும் பகல அழுதார், நாட்கணக்கில் அழுதார். 20 நாள் 21 நாள் அந்த ஆங்கிலேய பெண்மணி சொன்னாள், ஐயா இவ்வளோ நீங்கள் ஆண்டவர நேச நான் தெரியல, நான் இவ்வளே ஆட்டு போல, உங்களுடைய சொல்ல கேட்டு நான் தப்பாக நடந்துட்டேன், எங்கள் தேசத்துக்கு நான் திரும்பி போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னி குறுக்கிட மாட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. காலை பிடித்து கெஞ்சினாள். அவளை விமானத்தில் அனுப்பி வைத்தார். அதுக்கு பிறகு அவள் உபவாசத்தை விடலை. அந்த சின்ன குடிசைக்குள்ள 40 நாட்கள் அழுதான், 40 நாட்கள் அளவு. 40வது நாள் ஆண்டவருடைய அன்பு இறங்கி வந்தது, மன்னிப்பு இறங்கி வந்தது. ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல அவரை தேற்றினார். இழந்து போன அவ்வளவு வல்லமையும் திரும்ப கொடுத்தார். மறுபடியும் அவருடைய ஆவிக்குரிய வரம் அவர்களை கிரியேசியது. 6 மாதங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்து அப்படியே மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ கண்டு ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதை பார்க்கிறோம், நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகள் விழுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாமோ யாரை விழுங்கலாமோ வகை தேடி தெரிகிறான். அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய குடும்ப அஸ்திபாரம் உறுதியாயில்லை, கணவனும் மனைவிக்கும் இடையே உள்ள ஐக்கியம் சரியா இல்லை. அந்த 2 பேருக்குள்ள ஐக்கியம் வெறிசல் விடும்போது சாத்தான் உள்ளே புகுந்து விடுகிறதற்கு அது ஏதுவாய் மாறி விடுகிறது. மிகுந்த வேதனையோடு அதை சொல்லுகிறேன். இவ்வளோ நட்சத்திரங்களை போல பிரகாசித்த ஊழியர்கள் விழுகிறத பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருக்கிறது. பேதுருவுக்கும் வீழ்ச்சி வந்தது, ஆண்டவரை சபித்து விட்டார். சத்தியம் பண்ணினார் அவரை அறியேன் என்று. ஆனால் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்து அழுதார், மனம் கசந்து அழுதார். ஆகவே ஆண்டவர் அதை மன்னித்தார், மறுபடியும் அப்போஸ்தல நிலைமைக்கு கொண்டு வந்தார். பேதுருவை பயன்படுத்தி அற்புதங்கள் செய்தார். 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் கூடவே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். வேதத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால்
நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் என்று விலக்கி விடுவேன். விளக்கு தண்டு எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கும்படி வீட்டில் ஏற்றப்படுகிறது. விளக்கு தண்டு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறது, கலங்கரை விளக்கத்தை போல இருக்கிறது. அந்த விளக்கு தண்டை அப்புறப்படுத்தி விட்டால் இருள் சூழ்ந்துவிடும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, ஜனங்கள் உன் அண்டை வெளிச்சத்தை நாடி வர முடியாது. விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். ஆறாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இன்னொன்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார், நான் வெறுக்கிற நிக்கலோய் மதஸ்தரின் கிரியை நீனும் வெறுக்கிறார். நிக்கலோய் என்ற மதஸ்தர் அப்போ சிலர் 6:5 அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இங்கே பார்க்கும். அவன் உலகத்தோடு காம்ப்ரமைஸ், விக்கிரங்களை படைக்கக்கூடாது, படைச்சு சாப்பிடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உலகத்தோடு ஒத்து போப்பா, எல்லாம் செய்யற மாதிரி செய் பரவாயில்ல. எப்படி பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீ ஆலோசனை கொடுத்தானோ அதே போல ஆண்டவர் அந்த நிக்கலோய் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட உலகத்தோடு உப்புரவாகிற உபதேசத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு. சிலர் ஆண்டவருக்கா நீ பாடுபட வேண்டியதில்லை, நீ உபத்திரவங்கள சகிக்க வேண்டியதில்லை, சொகுசான வாழ்க்கை உனக்கு உண்டு, ஒரு பங்களா இல்லையா உனக்கு 10 ஆண்டவர் தருவார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் உன்னுடைய குறையை சுட்டி காண்பிக்க மாட்டாங்க, உன்னை கண்டித்து உணர்த்த மாட்டாங்க, எப்போதும் பொருளாதாரம் ஆகும். அது எதென்றா உலகத்தோடு ஒரு ஒப்புரவாகி விடுகிறது, பிசாசோடு ஒப்புரவாகி விடுகிறது. உனக்கு மகிமை தருவேன், நான் வணங்கிக்கோ வணங்குறேன், உன்னை உன் மகிமை கொடு, பணத்தை கொடு, பொருளை கொடு, வீட்டை கொடு, ஒரு காம்ப்ரமைஸ். அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 7 சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வேதத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும் போது சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உடைய காது திறந்த காதா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் செவி சாய்க்கிற காதா இருக்கணும். சில சபைகளை எவ்வளவுதான் சொன்னாலும் மைண்ட்ல புரியாது, அத வேதத்துல வாசிக்கிறோமல்ல, எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் சில செவிட்டு உரியன்கள் போல இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அல்லவா. அந்த நிலைமை வேண்டாம், காது உள்ளவன் கேட்க கடவுள். இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை சொன்ன, ஒவ்வொருவருமே சொல்லும் போதும் காது உள்ளவன் கேட்க கடவுள். இங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு பரிசை சொல்லி முடிக்கிறார், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாயனா, பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வேதத்தில் 3 பரதேசி என்கிற வார்த்தை வருகிறது. பரதேசி என்றால் தோட்டம் என்று அர்த்தம், பாரசீக மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அரண்மனைக்கு முன்னால ஒரு தோட்டத்தை வைத்திருப்பார்கள், அது பரதேசி. ஆண்டவரை பார்த்து ஒரு கள்ளன் கேட்டான், லூக்கா 23:43 உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ பரதேசியில் இருப்ப, ஆவிகள் இழைப்பார்கிற ஸ்தானத்தில் நீ இருப்ப, நான் இன்னைக்கு அதை போய் ஸ்தாபிக்க போறேன், இன்றைக்கு என்னோடு கூட நீ இருப்ப, நித்திய நித்திய காலமாய் அல்ல, பரதேசி உனக்கு கொடுக்கிற. அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 Corinthians 12:3 பரதேசிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அது 3 இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 2:7 இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் இவனும், ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவள் ஜீவநிலை பரிபூர்ணப்பட வேண்டும் என்று வைத்தேன், அந்த ஜீவ விருட்சம் உங்களுக்கு தருகிறேன். இயேசுதான் அந்த ஜீவ விருட்சம். நானவேளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று யோவான் 10:10 சொன்னார். நேரம் முடிந்தது, நாம் எழுந்து நிற்க போகிறோம்.
ஆண்டவர் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய காதுகளில் விழட்டும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரிகளை செய்வாயாக. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ந்து அறிந்து மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பிவிடு. மறுபடியும் அந்த ஊழியத்தில் திரும்பிவிடு. அனலுமில்லாமல் குளிருமில்லாமல் இருக்கிற நிலைமை மாறி ஆண்டவரையே பிரியப்படுத்த தீர்மானம் பண்ணிவிடு. கடைசி காலம் இனி நாட்கள் செல்லாது. ஓ, உலகமெங்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு நிறைய புதிது புதிதாய் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஆவியின் வரங்களை தருகிறார், புதிய புதிய ஊழியக்காரர்களை எழுப்புகிறார், புதிய புதிய ஜெப வீரர்களை எழுப்புகிறார். ஆனால் நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் ஆதி அன்பை விட்டு வழுகி போயிருந்தால் இந்த இரவு நேரம் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை அருமையான ஒரு நேரம். ஹோ, மறுபடியும் கத்தரண்டை திரும்பி வந்துவிடு. ஆண்டவர் இன்றைக்கு வாக்களிக்கிறார், என் பிள்ளையே, நான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஆமே, நீ ஜெயம் கொண்டவனாய் நீ விளங்குவாய். உன்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியும். நீ அந்த பரம காணனை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்து. ஆதியில் செய்த கிரிகளை மறுபடியும் செய்வாயாக. விழுந்து கிடக்கிற இடத்திலே நீ விழுந்து கிடக்க கூடாது. நீ எழுந்திரு. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று கட்ட குமாரன் எழும்பி வரவில்லையா? ஆண்டவருக்காக நீ எழும்ப வேண்டிய நேரம் அல்லவா? ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம் அல்லவா? கர்த்தர் ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை தேசத்தில் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? உனக்காக ஆவியின் வரங்களை வல்லமையை வைத்திருக்கிறார் அல்லவா? எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. தேவனே, ஒவ்வொரு மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் அதிக வைராக்கியத்தோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களை புடமிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினியால எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏசாயாவின் வாயை தொட்டு, ஓ, இந்த அக்கினி தழல் உண்மையில் தொட்டதினாலே உன்னுடைய பாவம் நீங்கி நீ சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறாய். ஜாதிகளுக்கு நீ தீர்க்க தரிசியாய் எழுப்புவே. ஆண்டவரே, அந்த அக்கினி தழல் அந்த பலிபடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பரிசுத்தாவியாகிய அக்கினி தழல் ஒவ்வொரு நாவையும் தொடுபடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆள்காவிக்குரிய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவிசை மன நிறங்குவீராக.

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் மெஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னு சிரிக்கல.
2: சிரிச்ச? உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்தோம்பலுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடோமின் விதியை நிர்ணயிக்க.
0: சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையமாயிடுச்ச, அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? உணர்வு கொண்ட கடவுள், நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடோம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடோம் நகரத்தையே
4: மன்னிக்கிற.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க,
4: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க,
1: உதவி செய்யுங்க.
0: ஒருவேளை சோடோம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க ஏன் வீட்டுக்கு வந்து விருந்தினார்கள்? அவங்களை அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.
1: விலகினில்ல.
4: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: கிளம்புக்கல.
1: இப்ராஹிம்காக தேவன் உங்களை காப்பாத்துறாரு.

0: இனிமே ஆபத்தில் இங்கிருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: பவநகரத்தை திரும்பி பார்க்காதீங்க, திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க.
0: தேவனே

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

0: வந்துட்டியாடா, வா வா. செல்லா பிள்ளை வேண்டாம், பாரு காஃபி போட்டு கொடு. என்னடா ரொம்ப டயர்டா இருக்கியா? அப்பா பக்கத்துல வந்து உட்காருங்க வா. அப்படியாமா? செல்லா பிள்ளை வேண்டாம் பாருமா.
1: உங்க செல்ல பொண்ணு வந்துட்டாடா, பாசம் மலைய கொட்டுறீங்க. இந்தா சாப்பிடு சமோசாவ.
2: உனக்கு பொறுக்காதே,
1: மொத்தமா தின்றாதே, எனக்கும் கொஞ்சம் கொடு.
0: போடா, கை கழுவிட்டு போய் சாப்பிடுறா.
3: தட்டி தீக்கிரம் வாங்கம்மா, பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு.

0: ஸ்டெல்லா படிமா.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்.

0: அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்பா என்ன
1: ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு
0: எங்க விழுந்தீங்க அம்மா அம்மா அம்மா அப்பா ஐயோ என்னாச்சு என்னாச்சுங்க
1: உட்காரவங்க உட்காரவங்க
0: ஐயோ என்னங்க ஆச்சு என்னாச்சுப்பா என்னாச்சு என்னப்பா ஆச்சு
1: ஒண்ணு இல்லக்கா ரோட் கிராஸ் பண்ணும் போது ஒரு ஆட்டோக்கார வந்து இடிச்சிட்டான்
0: என்னப்பா சொல்ற என்னங்க
2: என்னமா
3: கவலைப்பாருயா நாளும் பொம்பளை புள்ளி ஆயிடுச்சு கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆம்பளை புள்ளியாவது கொடுத்துருந்தா கூட கல்லு மனு சுமந்து நம்மளை காப்பாத்தி இருப்போம்
0: கவலைப்படாதீங்க ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு நான் இருக்கேன் நான்சி கையில சுத்தமா காசு இல்லம்மா நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது மாமா வீட்டுக்கு போவோம் மாமா நம்மளுக்கு காசு தர வேண்டியது இருக்குமா அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்பாவுக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா
4: வாட்ஸ்அப்ல பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிடுங்கம்மா நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன்

0: என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க?
1: நான்சிக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அப்பாவுக்கு வேற மெடிக்கல் செலவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இனி இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னே தெரியல.
2: கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல.

0: ரெண்டு பேராலையும் ஆடாம வர முடியாதா? நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? இங்க உட்காருங்க.
1: லேட் பண்ணாதீங்கக்கா, சீக்கிரமா வாங்க.

0: யாருமா?
1: மேடம், பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தீங்க, டியூஷனுக்கு ஆள் வேணும்னு.
2: நேத்து தான் அதுக்கு ஆள் வந்தாங்க.
1: அப்படிங்களா? சரிங்க மேடம்.
2: சரிங்கம்மா, சாரி. என்ன

0: என்னமா
1: மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, வேற ஏதோ வேலை இருக்குமா?
0: அப்படியா, சரி உள்ள வா. வேற என்னமா வேலை இருக்கு? துணி துவைக்கிற வேலையும் பாத்திரம் விளக்குற வேலையும் தான் இருக்கு. நீ படிச்ச பிள்ளை, நீ எப்படி இதெல்லாம் செய்வே?

0: அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, அப்பா வேலைக்கு போகல, வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம், செஞ்சிடுறேன்.
1: உங்க வீடு எங்க இருக்கு?
0: பக்கத்துல தான் இருக்கு.
1: அப்படியா, சரி ஒன்னு பண்ண, நாளைக்கு காலையில இருந்து வந்துடுறேன்.
0: மேடம் இன்னில இருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா?
1: ஓ இஷ்டம், சரி வா.
2: பாத்துட்டு விளக்கிறேன்மா.

0: அங்கிள்,
1: என்னம்மா?
0: நீங்க இங்க வேலை செய்றீங்களா?
1: ஆமா.
0: அங்கிள், கார் கல்னா உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க?
1: என்னம்மா, ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தருவாங்கம்மா. அவ்வளவுதான்மா.
0: அங்கிள், நாங்களும் கார் கழுவுறோம், எங்களுக்கும் காசு தருவீங்களா?
1: என்னம்மா சொல்றீங்க, படிக்கிற வயசுல கார் கழுவ போறீங்க?
0: அங்கிள், எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள்.
1: என்னம்மா சொல்றீங்க, அப்படியா? அப்படி என்னம்மா கஷ்டம்?
0: ஏய் ஸ்டெஃபனி, இங்க வா. ஏய் என்னாச்சுடி, ஏய் ஏன் இப்படி இழுத்துட்டு போற? ஏய் ஸ்டெஃபி, லூசா, நீ கார் கழுவலாமான்னு கேக்குறேன்.
2: ஏய் பிங்கி, ஏன்டி அப்பாக்கு வர கால அடிபட்டு இருக்கு? அம்மா நேத்து எப்படி ஃபீல் பண்ணி அழுதாங்க தெரியுமா? எனக்கு சுத்தமா மனசே கேக்கலடி.
3: என்னடி சொல்ற, மம்மி அழுதாங்களா?

0: வாங்க வாங்க சொன்னாங்களே வாங்க. இந்த காரை நீங்க கழுவுங்க. இப்படி கழுவணும்டா. இந்த மாதிரி இந்த இடம்லாம் வந்து இந்த கண்ணாடி கண்ணாடிலாம் நல்லா கழுவணும். ஆ இப்படி வந்து தொடங்க வாங்க வாங்கடா. இந்தா அந்த மாதிரி தொடங்கிடா. சரிடாம்மா தொடச்சிட்டே இருங்க, நான் தான் வந்துடுறேன்.
1: இங்கே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணா விடு, நானே பண்றேன்.
2: நானும் கழுவுறேன் வா.

0: அடா பிள்ளைங்க கைப்பட்ட உடனே பல பல நாய் போச்சு வண்டி. சரிடாமா சரி ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. என்ன அப்படி கஷ்டம்
1: அங்கிள்? அப்பாக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு அங்கிள், அதனால வந்து அப்பாவில் வேலைக்கு போக முடியும்.
0: சரிடாமா
1: அங்கிள், நாங்கள் நாளைக்கே வரோம் அங்கிள்.
0: சரி வாங்கடாமா. சரி போயிட்டு வாங்க.

0: பிங்கி, அக்கடை மட்டும் சொல்லிடாத பிங்கி, அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்.
1: நீ வாய மூடு, இதான் எல்லா குடும்ப கஷ்டத்தையும் கடையில் கூப்பிட்ற மாதிரி சொல்ற. எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ கார் கழுவ காசை போய் அம்மாட்டு.
2: ஆமாம் மேடம், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மேடம்.
3: முடிச்சிட்டியாம்மா? சரி, நாளை காலை சீக்கிரமா வந்துரு.
2: ஆ ஓகே.
3: ஒரு நிமிஷம் இருமா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால இந்த 500 ருபீஸ் வச்சு.
2: இல்ல பரவாயில்ல மேடம்.
3: பரவாயில்ல, வச்சுக்கம்மா.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன திங்கி, சரி போலாமா? சாரிம்மா, லேட் ஆயிடுச்சு, போலாமா?

0: என்னம்மா என்ன செய்றீங்க?
1: என்னம்மா வந்துட்டியா?
0: மா காசு கேட்க சொல்லி மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களே, என்ன நினைச்சுன்னு தெரியுமா? மாமா வீட்டுக்கு போனேம்மா, அத்தை மாமா இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் திரும்பி வந்துட்டேன். சரி அப்புறம் பேக் மறந்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனேம்மா. மாமா உள்ளதமா இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவன் படுத்ததும் போதும், நம்மள காசு காசுன்னு சாகடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கம்மா.
1: உங்க அப்பன்ட்ட அவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு அப்பவே சொன்னேன், கேட்டாரா? என்னம்மா அந்த பேப்பர்ல ஆட் பாத்துட்டு போனிய, வேலை என்ன ஆச்சு?
0: டியூஷன் வேலை ஓகே ஆயிடுச்சுமா.
1: ஸ்தோத்ராண்டவரே.
0: இந்தாங்க.
1: என்னம்மா ஏன் இந்த பண்ணோம்?
0: டியூஷன் போனலம்மா, அந்த இடத்துல அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்தாங்கம்மா.
2: ஆண்டவரே உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. எனக்கு 1 ரூபாய் கூட இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு சமைக்க 1 பொடி அரிசி கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். இந்த வேலையில எனக்கு இப்படி போஷத்து, எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா.
0: அம்மா
1: வா ஸ்டெஃபி.
0: மா நான் சொல்லுவேன்மா, நீ கோபப்படக்கூடாது சரியா?
1: கோபப்பட மாட்டேன், சொல்லுமா.
0: அப்பாட சொல்ல மாட்டீங்கல்ல?
1: சொல்ல மாட்டேன், சொல்லு.
0: இன்னைக்கு என்னாச்சுன்னா, அக்காவுக்கு வேலை பார்க்கறதுக்காக போயிருந்தோம்ல, அப்ப அக்கா பிங்கியோ என்னையோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீங்க இங்கேயும் போகாதீங்க, நான் என்ன 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்னாங்களா? அப்ப அங்க ஒரு அங்கிள் கார் கழுவிட்டு இருந்தாங்க. நாங்க போய் அங்கிள் நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம்மா. அவங்க வந்து ஆமான்னு சொன்னாங்க. ஒரு காருக்கு எவ்வளவு அங்கிள் வாங்குவீங்க நானும் பிங்கியும் கேட்டோமா? அப்ப வந்து என்ன ஒரு 300 இல்லை 200 ரூபான்னு சொன்னாங்க. நானும் பிங்கி வந்து அங்கிள்

0: என்னப்பா வெளியே உட்கார்ந்து இருக்கீங்க, இப்ப கொஞ்சம் நடக்க முடியுதா?
1: இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா.
2: ரொம்ப வலிக்குதா?
1: ஆமாமா, கொஞ்சம் வலி இருக்கு. அப்பா கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வரியா?
2: சரிப்பா.
0: என்ன ஃபாரின் கால் மாதிரி இருக்கு? ஹலோ, யா, இட்ஸ் மீ. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: ஸ்டெல்லா, இங்க வந்து உட்காரேன்.
3: என்னங்க
1: ஸ்டெல்லா, இந்த ரெண்டு மாசம் உங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா நம்மளோட நிலைமையை யோசிச்சு பாரு.
3: ஆமாங்க,

0: என்னாச்சு பாப்பா?
1: எல்லாம் பிங்கிவா போடி, நான் வரமாட்டேன், எல்லாமே உன்னாலதான்.
0: என்னாச்சு பிங்கி, என்னாச்சு?
1: என்ன ஆச்சா? இந்த ஸ்டெஃபி என்ன பால்க்கு போட வைக்கிறா, நியூஸ் பேப்பர் போட வைக்கிறா, காரெல்லாம் கதவு வைக்கிறா தெரியுமா? இந்த ரெண்டு மாசம் நான் ஒழுங்கா தூங்கவே இல்ல.
0: என்ன பிங்கி சொல்ற?
2: என்னாச்சுங்க?
0: என்ன பிங்கி என்னன்னு சொல்லிட்டு இருக்கா?
2: கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. எங்க அண்ணன் நம்மள ஏமாத்திட்டான்.
0: என்ன செல்ல சொல்ற?
2: நீங்க எங்க அண்ணன் மல மாதிரி நம்பினீங்க. நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை தூக்கி வீடு கட்ட கொடுத்தீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க உடம்பு முடியாம படுத்து இருக்கும் போது பணம் கேட்டு நான்சி அவன் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். எங்க அண்ணி அவனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லி அனுப்புறா.
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் வீட்டுல கூட எல்லாம் வந்திருக்கலாம்ல.
2: நீங்க வேற நடந்தத சொன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க.
0: என்னமா சொல்ற?
2: அவன் உள்ளே தாங்க இருந்திருக்கான். உள்ள இருந்துகிட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அப்பாடா போயிட்டாளா, அவன் படுத்ததுல இருந்து பணம் பண்ணனும், நம்மள சாவடிக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிருக்கான். நீங்க என்னடானா மச்சான் மச்சான்னு சொல்லி நான் என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா நகையும் நட்டையும் தூக்கி போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் சொன்னதை கேட்டீங்களா?
0: மன்னன் அப்படி பண்ணாரு, என்னால நம்பவே முடியல.
2: ரெண்டு மாசம் நம்ம எப்படி சாப்பிட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே நானும் பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தா நம்மள கல்லு மண்ணு சுமதாது நம்மளுக்கு காப்பாத்திருப்பான்னு சொல்லுவீங்களே. ஆனா ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா கூட இப்படி நம்மள காப்பாத்திருக்க மாட்டாங்க. இந்த நாலு பொம்பளை பிள்ளையும் பட்ட பாடு இருக்கு. இந்த ஸ்டெஃபி காரை கழுவுனன்னு என்கிட்ட வந்து சொல்லும் போது

டெஸ்டே இருக்காளு. ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வந்து அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கம்மா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கம்மா, அவர் சொன்ன தாங்கவே மாட்டாருன்னு என் காலில் விழுந்து அழுவுறா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவும் முடியாம முழுங்கவும்

0: pa. Aladdin niya pa. Please pa. Yung manatid mo pa.
1: Hindi ka tapay na panigro. Hindi ka pumulong-pulong na nang sinarumba ang lalat siya pa dito ba. Hindi na yung tumasama. Hindi na alam pero tamulong-pulong na rin ang kudumutan. Pati-hindi ka ba. Hindi ka tapay na panigro. Hindi ka tapay na panigro.
2: Apa, kamu nak pergi ni apa? Nangis ikut apa?
3: Ya, mana ada tertukang ya? Cepi, Nancy, apa mana ada kerja tertukang ya?
4: Orang hello Julie, apa ok, semua meter je pergi.
3: Ama, ala dinge ma, apa, ala dinge pa? Anak orang nama jebat ke, badil kudu tertar pa?
2: Inna Julie solra.
3: அம்மா எனக்கு ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்குமா இப்பதான் கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க இன்னும் 2 டேஸ்ல கிளம்பணுமா வேலையில ஜாயின் பண்ணணும் எவ்வளவு சேலரின்னு சொல்லுங்க 1 lakh
5: ஏசுவே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனே உமக்கு கூவடி நன்றி

0: Welcome to Vivada Medai version 2. போன வருஷம் நாம வந்து பெண்கள் வேலைக்கு போறதுனால வீட்டில் வர மாற்றங்களை குறித்தும் அதை எப்படி வேதத்தின் அடிப்படையில் நம்ம அணுகணுன்றதை குறித்தும் பேசணும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அதை அதனுடைய செகண்ட் வெர்ஷன் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்பு மட்டும் போதும், எங்களுக்கு பெரம்பு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மீசையை முறுக்கின்னு பெரம்பு அடிப்போம், ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல அடி வாங்கணும், அதை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான், அது வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம சில வார்த்தைகளை கேட்க போறோம். இதை நமக்காக உதவி செய்ய ரெண்டு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தங்க யாருன்றதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அப்புறமா இன்னொன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பெனினா வந்திருக்காங்க. அவங்க வந்து சைல்டு சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கிங்ஸ் காலேஜ் லண்டன். எல்லாம் கரகோஷம் எழுதி அவங்கள வரவேற்கலாமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜோதி ஃப்ரம் மெட்ராஸ் ஹைகோர்ட். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதுதான் எனக்கு சான்ஸ், இன்னைக்குதான் என்னோட சான்ஸ், இதை நான் விட மாட்டேன்ற சான்ஸ்ல இருக்காங்க. இந்த சைடு வந்து நானும் ஓட மாட்டேன்ற இதுல வந்து பெற்றோர் இருக்காங்க. ஓகே, பிள்ளைகள் அப்படின்றது வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவங்களோட கிஃப்ட் இல்லையா? கண்டிப்பா அதை வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. பிள்ளைகள் என்றால் எனக்கு என்ன, உங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒண்ணு வந்திருக்கும். அதை பத்தி நம்ம ஒரு குயிக்கா ஒரு ரவுண்ட் போலாமா? என்னென்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
1: பிள்ளைகள்ன்றது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த முடிய என்னுடைய பிரதிபலிப்பா நான் வந்து என் பிள்ளை என்னோட பிள்ளைகளை நான் பாக்குறேன். இந்த உலக காரியத்துல என்னுடைய பிரதிபலிப்பா என் பிள்ளைகள் இருக்காங்க.
2: என்னோட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வம்சம், என்னோட சந்ததியா நான் பாக்குறேன்.
0: வெரி குட், வெரி குட். அப்புறம்
3: என்னுடைய மகள் என்னோட பிரைட், ஏன்னா எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் என்னால முடியாது மம்மின்னு சொல்லவே மாட்டோம்.
0: ஓகே, பிரைட்.
4: என்னோட பிள்ளைங்க வந்து எனக்கு விளையாட பெற்ற முத்துன்னு சொல்லுவோம்.
0: கிட்ட வச்சு பேசுங்க, கேக்கல உங்களுக்கு கேக்குதா?
4: என்னோட பிள்ளைங்க வந்து விளையாட பெற்ற முத்துன்னு
0: சொல்லுவேன்.
4: அவங்க வந்த பிறகு என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன்.
0: அது வரைக்கும் அர்த்தமே இல்லாம வாழ்ந்திருக்கீங்க. அந்த அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு காரணமானவர் யார்?
4: அப்படி இல்ல பிரதர், அவங்க அன்பு காட்டினாங்க. பிள்ளைங்க ஏற்பட்ட பிறகு அவங்களோட அன்பு வந்து ஒரு தனி
0: புரிஞ்சிச்சு. வேற வேற அடுத்து அடுத்து டக்குன்னு டக்குன்னு டைம் ஆகுது பிளீஸ்.
5: ரெண்டு பிள்ளைங்களுமே நல்லா ஹெல்ப்
4: தண்ணி வருது குழந்தைக்கு தெரியாது, மம்மி கண்ணை மூடி கட் பண்ணாங்க, கையை கட் அது கூட தெரியாது என் பிள்ளைக்கு, அம்மா கண்ணுல தண்ணி வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸோட ரொம்ப
6: இருக்காங்க. உங்க வீட்டுக்காரங்க உங்களை அடிக்கும் போது கார்டியனா இருக்காங்க, அப்படிதானே?
7: என்னோட பிள்ளைகள் வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 7 இயர்ஸ் கேப், ஒரு த்ரூ ஃபாஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு ரொம்ப சிக்கா 2-3 சர்ஜரி எல்லாம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவ தான் என்னையும் பாத்துக்கிட்டா, அவங்க தம்பி எல்லாம் பாத்துக்கிறது. அதனால ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்.
6: அடுத்தது யாருங்க? அடுத்தது அவங்ககிட்ட கொடுங்க மைக்கு.
8: என்னோட பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ். ஆமா, என்ன ஒரு கவலை இருந்தாலோ இல்ல என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலோ அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவே எல்லா கவலையும் மறந்து நானே அப்படி சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுறேன் அந்த பிள்ளைங்க. ஆமா,
9: என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு ப்ரெசியஸ்.
0: ஹலோ,
6: ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிதானே?
0: ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இப்போ இது அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. வேலையில இருந்து பல திட்டு வாங்கி நம்ம பிரயாணப்பட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க நம்மளை ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறது, அது எவ்வளவு ஒரு இன்பமான இது. இது ஆமாவா இல்லையா? ஆமா தானே, உண்மைதான். அடுத்தது, ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் குடுக்கறது யாருன்றதும் நம்ம பாக்கணும். ஆனா அது நான் இல்ல,
6: அன்பு சகோதரர்.
0: அடுத்து சொல்லுங்க.
9: என்னுடைய பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள்.
0: வெளியேறு,
9: ஏனென்றால் அவங்க வந்து நம்முடைய முதிர் வயதுல அவங்க தான் நம்மளை பாத்துக்குவாங்க, நமக்கு உதவியா இருப்பாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய புகழாளர்களை பேசுகிறவர்களே அவங்க தான், நம்முடைய புகழ்ச்சிகளை பேசுகிறவங்க. பெற்றோர்களை பேசுகிறவர்கள் அவர்கள் தான். அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கும்.
10: அருமை, அருமையாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. ஓகே, நீங்க ஃபைனல் கடைசியா.
11: என்னுடைய பிள்ளையா, என்னுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய அடையாளம்.
10: வித்துற மாட்டீங்களா?
11: வித்துருவேன்.
10: ஓகே, ஓகே.
12: என்னோட பையன் வந்து என்னோட குட் லக் நான் சொல்லுவேன்.
10: குட் லக், குட் லக்.
12: அவன் வாழ்க்கையில வந்த பிறகுதான் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டே
10: புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. குட் லக். அவன் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் குட் லக். ஓகே, அப்புறம் அப்புறம்
13: நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க பசங்க ரெண்டு பேருமே, ஒன்னு பிஏ, ஒன்னு எம்கே படிச்சிருக்காங்க. நான் வந்து, நானும் என் மனைவி ரெண்டு பேருமே படிக்கல, ஆனா எங்க பசங்க ரெண்டு பேருமே படிச்சுட்டா அது ஒரு பெருமை எனக்கு.
14: அதாவது நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க எனக்கு பதில். அதை நீங்க சொல்றீங்க.
15: பிள்ளைங்க தான் ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி.
14: மகிழ்ச்சி.
10: இவங்க சொன்னது எல்லாமே வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது இங்க இருக்க அனைவருக்குமே வந்து. நீங்க சொல்லும் போது நீங்களும் ஆமா ஆமான்னு சொல்லியிருப்பீங்க, கரெக்ட் தானே? ஏன்னா சொத்துன்னு சொல்லும் போது, பிளெஸிங் சொல்லும் போது, எல்லாமே நமக்கு, எனக்கு என் மைண்ட்ல இருக்கிறத தான் அவங்களும் சொன்னாங்கன்றது உங்களுக்கு தோணிருக்கும், ஆமா தானே? இப்ப இவ்வளவு அருமையா சொன்ன பத்தி பிள்ளைங்க என்ன சொல்றாங்க பாக்கலாமா? ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. அவங்க இந்த காலத்துல எல்லாம் அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லலாமா உங்களுக்கு மம்மி டேடினா என்ன, அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சின்ன சுருக்கமான வார்த்தையில சொல்றோம். ஓகேவா, சொல்லுமா?
16: எங்க அப்பா மிஸ்டர் மேஷாக் சாம்வெல் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா அவர் இருக்காரு. அடுத்ததாக என்னோட மம்மி மிஸ்ஸஸ் ரூத், அவங்க வந்து என்னோட பெரிய ரோல் மாடல். ஏன் அப்படி சொல்றேனா, இப்ப அவங்க என்ன பத்தி சொல்லும் போது நான் வந்து அவங்களோட பெரிய ப்ரைட் அண்ட் என்னால் முடியாதுன்னு எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தாங்க வந்துச்சு.
10: வெரி குட், வெரி குட். ஹீரோ அண்ட் ரோல் மாடல், ஹீரோ அண்ட் ரோல் மாடல். அடுத்து சொல்லுமா.
17: மை மாம் அண்ட் டாட் இஸ் காட்ஸ் கிஃப்ட்.
10: காட்ஸ் கிஃப்ட். ஓகே, சூப்பர்.
18: எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. பணத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க. மத்தபடி எனக்கு எல்லா இதுலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
14: சூப்பர். அடுத்து, அடுத்து
19: எங்க அப்பா அம்மா பத்தி நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, அவங்க எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி.
14: ரெண்டு கண்கள்.
19: ஆமா.
14: அப்ப கண்ணாடி போட்டு,
19: கண்ணாடி போட்டுக்கிட்ட பேருக்கு அப்படிதான் நாலு கண்ணு ஆகுதுல்ல. நாலு கண்ணா இருந்தாலும் தெளிவா தெரியுதுல்ல, மக்கி தெரியல. தெளிவா தெரியுது அப்பா அம்மா தான். நம்மளுக்கு தெளிவான வழியை காட்டுறது அப்பா அம்மா தானே.
20: எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை இருக்கு. நாங்க நாலு பேர் வீட்டுல, நாங்க நாலு பேருமே அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணாலும் வாலு பண்ணாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அது எங்களை திட்டிட்டு மன்னிச்சுட்டு திரும்பி எங்கிட்ட அன்பா இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
14: சூப்பர், சூப்பர். என்னோட
21: பேரண்ட்ஸ் எனக்கு வந்து என்னோட மனநல மருத்துவர்கள் மாதிரி.
14: மனநல மருத்துவர்.
21: நான் என் மனசுல என்ன நினைச்சிருந்தாலும் நான் ஓப்பனா எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டேன். பட் நான் சொல்லாமலே அதை புரிஞ்சுக்குவாங்க,
14: கரெக்டா புரிஞ்சுட்டு செய்வாங்க. அப்ப உங்க மனசுல இருந்து அவங்க முன்கூட்டியே புரிஞ்சுட்டு செஞ்சிருவாங்க. சூப்பர். அடுத்து,
22: என்னோட அப்பா அம்மா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து என் பிள்ளைகள் வந்து எனக்கு வரும், நான் வரம் கேட்டு பெத்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா உண்மையிலுமே என்ன கர்த்தர்கிட்ட வரமா வரதுதான் பெத்தாங்க. அதனால என்ன வரம் வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய வரமே. கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரமா எங்க அப்பா அம்மாவை தான்
14: பாக்குறேன்.
23: எங்க அப்பா வந்து எனக்கு கைடு மாதிரி. இப்போ இப்போ விஷயத்துக்கு போனோம்னா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்காது இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்றாரு. எங்க அம்மா வந்து என்னோட சப்போர்ட்டா, அதே மாதிரி என்னோட பெரிய புத்திசாலி.
14: உன்னோட பெரிய புத்திசாலி?
23: ஆமா.
24: எனக்கு வந்து எங்க அம்மாவும் பிடிக்கும், எங்க அப்பாவும் பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்க அப்பா தான். ஏன்னா அவர் ரொம்பவே ஃப்ரீடமா இருப்பாரு எல்லாத்துலயுமே.
25: எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி, எது தப்பு எது சரின்னு எனக்கு சொல்லி தருவாங்க.
14: டீச்சர் மாதிரி. அடுத்து சொல்லுங்க.
26: எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு அன்பெய்ட் தெரபிஸ்ட் மாதிரி. ஏன்னா நான் எப்பயாச்சும் நான் டிப்ரெஸ்டா இருக்கும்போது, இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பேன். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் போவேன். எங்க அப்பா அம்மா தான் என்ன என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, உன்னால முடியும், ட்ரை பண்ணு, ஃபெயில் ஆகுறியா, இல்ல உனக்கு வரலையா, ட்ரை பண்ணு, வரோம் அப்படின்வாங்க.
14: சோ என்கரேஜர், பேரண்ட்ஸ்
26: என்ன என்கரேஜ் பண்றது எங்க அப்பா அம்மா.
14: அடுத்து,
27: என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஷீல்டு மாதிரி. என்னதான் அவங்க நம்மள அடிச்சாலும் உதைச்சாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் வருவாங்க.
14: உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல நிக்கறாலும் உங்க அப்பா அம்மா மட்டும்.
28: என்னோட பேரண்ட்ஸ்
1: பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாதிரி அவங்க. எல்லா என் லைஃப்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு லிமிட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க. யூத் என்ஜாய் பண்ற எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு லிமிட்டா வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தக்கூடாது, அது போல எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருப்பாங்க. அது அப்போ சின்ன வயசுல வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தோணாலும் இப்ப அது ரொம்ப பிளஸ்ஸிங்கா
10: பாக்குறேன்.
2: எங்க அப்பா அம்மா, எங்க அப்பாவும் பிடிக்கும் எங்க அம்மாவையும் பிடிக்கும். எங்க அப்பா வந்து அடிச்சுட்டு ஆறுதல படுத்துவாங்க அன்பு காட்டி, அம்மா வந்து திட்டிட்டு மறந்துட்டு போய் என்கிட்ட வந்து பேசுறாங்க.
1: நான் தப்பு செஞ்சு எங்க அப்பா அம்மா என்ன அடிச்சிடுவாங்க, அதுக்குன்னு டெய்லி எல்லாம் அடிக்க மாட்டாங்க.
14: என்ன அடிக்க மாட்டாங்க?
10: ரொம்ப அருமையா பிள்ளைகள் வந்து தங்கள் பெற்றோரை பற்றி சொன்னாங்க. நீங்களும் உங்க வீட்டுல போயிட்டு உங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க கேட்டு பாங்களேன். நானும் இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க இது ஒரு ப்ரோக்ராமா பண்ணாலும் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் பிள்ளைகள் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அது எனக்கே வியப்பா இருந்தது. இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டு சைடும் கேட்டோம். பெற்றோர் வந்து பிள்ளைகளை பத்தி சொல்றதும் பிள்ளைகள் வந்து பெற்றோரை பத்தி சொல்றதும் நம்ம கேட்டோம். நமக்காக இங்க வந்திருக்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்றது நம்ம கேட்கலாம். ஜோதி,
3: நம்ம பெற்றோர் சொன்னதையும் கேட்டோம், பிள்ளைகள் சொன்னதையும் கேட்டோம். உண்மையாவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு வேத பகுதி ஞாபகம் வருது. சங்கீதம் 128, ஒரு குடும்பம் என்ன எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வேத பகுதியில நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் வந்தியை இருக்கிற ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நம் தேவன் நம்ம குடும்பங்களை எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கட்டி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சபை அதுக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கிறது. ஒவ்வொரு மெசேஜும் குடும்பத்தை பத்தி முக்கியப்படுத்தி குடும்பத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பாஸ்டர் வந்து குடும்பத்தை வந்து குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறாரு. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த மாதிரி குடும்பங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
14: ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு விளக்கத்தை கேட்டீங்க. இப்போ பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பத்தி சொன்னாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா பத்தி சொன்னாங்க. சரி, இப்ப நான் பிள்ளைங்க கிட்ட வரேன். அண்ணே, எங்க அப்பா அம்மா இதை மாத்திக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு செஷன், எங்க அப்பா அம்மா இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் மாத்திக்கிட்டாலும் இன்னும் நான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ரொம்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடறேன்னு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? யார் ஸ்டார்ட் பண்றீங்க முதல்ல? சொல்லுங்கம்மா.
4: எங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து எதையுமே யோசிக்காம டக்குன்னு திட்டிடுவாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது நம்ம செய்யறோமா இல்லையானே பாக்காம அவங்க பாட்டுன்னு யோசிக்காம
14: திட்டிடுவாங்க.
4: யோசிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திட்டினா நல்லா
14: இருக்கும். அப்புறம் தான் யோசிப்பாங்க. அப்படிதான் எதுக்கு திட்டணும்னா
4: கொஞ்சம் ரிவர்ஸ்ல பண்ணா நல்லா
14: இருக்கும். அடுத்து தம்பி, அடுத்து சொல்லுங்க.
5: எங்க அப்பா வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு சில சமயம் ஜாலியா போயிரு, ஒரு சில ரொம்ப கோபமா இருப்பாரு. அதனால எதே சொன்னாச்சுவாங்கல்ல, மாத்தி வரணும்னா நினைச்சா மாத்தி வரணும். எங்க அம்மா வந்து பயம் எமோஷனல் கேரக்டர்,
14: எமோஷனல் கேரக்டர்.
5: ஒன்னு ரொம்ப கோபப்படுவாங்க, ரொம்ப சிரிப்பா ரொம்ப அழுவாங்க.
14: ஒன்னு ரொம்ப கோபப்படுவாங்க.
5: ஆமா,
10: அவங்களே
14: வச்சுக்கிட்டாங்க.
6: எங்க அம்மா அப்பா கிட்ட பிடிக்காத ஒரு இது என்னன்னா, நான் தான் என் வீட்டுல இருந்து மூத்த பிள்ளை, அதனால எல்லாத்துக்கும் என்னையவே காரணமா வச்சிருவாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் என்னைய பாராட்டுவாங்க, கெட்டது செஞ்சாலும் என்னையதான் திட்டுவாங்க. அவங்க எனக்கு சம்பந்தமே இருக்காது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது என்னையதான் திட்டுவாங்க.
14: இப்போ மூத்த பிள்ளைன்ற அவங்களதான் திட்டுவாங்க?
6: ஆமா,
14: அது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு.
6: கேட்டா நான் தான் ரோல் மாடல், நான் தான் முன் மாதிரின்னு சொல்லிட்டு வந்து என்னைய மட்டும்தான் திட்டுவாங்க.
14: அடுத்து சொல்லுங்க.
1: அங்க வந்து மூத்த பிள்ளைய சொல்லுவாங்க, ஆனா எங்க வீட்டுல வந்து இளைய பிள்ளையதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆமா எங்க அக்கா வந்து ஒல்லியா இருப்பா, அவளுக்கு பிளட் இல்ல, அதனால அவ என்ன பண்ணாலும் என்ன வந்து அடிப்பாங்க, கேட்டா நீ எல்லாத்தையும் தாங்கிப்ப அப்படின்னு சொல்றான்.
14: உன்னதான் அடிப்பாங்க.
1: ஆமா
14: இப்ப நீ அடி தாங்க இல்ல இடி தாங்க.
1: அப்பாடா எப்ப இந்த ஒரு வாய்ப்பு வரும் காத்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு டீம் லீடர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா சுதன் அங்கிள்க்கு மற்றும் ராஜீவ் அங்கிள்க்கு மிக்க நன்றி.
14: என்னமா சொல்ல வரீங்க சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பாவை பத்தி சொல்றேன். லேப்டாப் லேப்டாப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அத காலையில ஓபன் பண்ணார்னா நைட் அவர் தூங்கறதுக்கு இழுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எங்க அம்மா நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் மாம்ஸ்லே, எப்படி சவுத் இந்தியன் மாம்ஸ்லே ஃபர்ஸ்டா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தாங்க. மண்டே காலையில தோசை, டியூஸ்டே காலையில தோசை, வெனஸ்டே காலையில தோசை, தர்ஸ்டே காலையில தோசை, வெனஸ்டே காலையில
26: தோசை,
1: சாட்டர்டே சண்டே மட்டும் நிம்மதியா இன்னைக்கு காலைல இட்லி சாப்பிட்டு வந்தேன். அது கொஞ்சம் மாத்திட்டா நல்லா இருக்கும்.
14: உங்க ஃபேமிலி வந்துட்டு தோசை ஃபேமிலி,
1: தோசை ஃபேமிலி,
14: கரெக்ட்.
10: ஒரு நிமிஷம், உன் பேர் என்னமா?
1: ஜாயனா.
10: ஜாயனா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து முன்வைக்கிறாங்க. எங்க அப்பா வந்து லேப்டாப் ஆபீஸ் கேரியர் அப்படின்னே இருக்காரு, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்றாங்க. இது நான் ஜாயனாவோட ப்ராப்ளமா பார்க்கல, இன்றைய காலகட்டத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுடைய பிரச்சனையாவும் பார்க்கறேன். கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரி அம்மாவும் சரி கெரியர்லயே இருக்காங்க. பிள்ளைகள் அழும்போது கேட்ஜெட்டை கொடுத்துட்டு இந்தா செல்போனை பாரு, இந்தா யூடியூப பாருன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த நேரத்தை கடத்த பாக்குறாங்களே தவிர பிள்ளைகள் மீது செலுத்துறது இல்லை. இதை நம்மளுடைய சைல்டு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாங்க
1: எங்க அப்பா லேப்டாப்லயே இருப்பாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாருன்னு சொன்னல. அதுல இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் விட்டுட்டு சொல்றதுக்கு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தூங்கும் போது கூட நைட்ல ஹலோ ரமேஷ், சுரேஷ், கிரி, அந்த அப்டேட் அமிச்சிட்டேன். தூங்கும் போது கூட இப்படி பண்ணுவாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க.
14: என்ன பேரு? ரமேஷ்.
1: ரமேஷ், சுரேஷ்,
14: அந்த பேர் மட்டும் தானா?
10: பெற்றோர்கள்
27: வந்து தன்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாம் சொத்து, நீங்க கிஃப்ட், நீங்க அவங்கதான் எல்லாம் சொல்றீங்க. ஆனா பிள்ளைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எதுக்காக பிள்ளைகளுக்காக நேரம் கொடுக்க மாட்டேன்றீங்க? பிள்ளைங்களுக்கு தேவை அன்பு, அந்த அரவணைப்பு தான். உங்களுடைய சேனல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீசரா இருக்க கூடாது. உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல வரகின்ற கோபங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல வர பிரச்சனைகளை வந்து பிள்ளைகள் கிட்ட காட்டக்கூடாது. பிள்ளைகளுக்கு அன்பு அரவணைப்பு முக்கியமான தேவை, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நன்மையாக முடியும்.
10: ரொம்ப அருமையா ஒரு பதிவு சொன்னாங்க, இது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் சுருக்கமா கடகடன்னு சொல்ல யாரா சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க.
0: நான் சொல்லணும்.
10: சொல்லுங்க.
0: எங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க வீட்டுல வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். யாருக்கும் யாருக்கும்னா எங்க அக்காக்கும் எங்க அப்பாக்கும் தான் நடக்கும். அதுல வந்து எங்க அப்பா பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவே பண்ணுவாங்க. அதனால எங்க அம்மா வந்து எங்க அப்பாக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அக்காக்கும் எனக்கும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இல்லங்க பிள்ளைங்க மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல என் புருஷ சொன்னதா கரெக்டா இருக்கும்.
14: இது உனக்கு மட்டும்
10: இது தப்பா,
14: எல்லார் வீட்லயும் இப்படி தான்
0: இருக்கு. பிள்ளைகள் நாங்க என்ன பண்ணுவோம்?
14: இல்ல எல்லார் வீட்லயும் இப்படி தான் இருக்கு. நீ
10: ஓகே, இது இது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. வேற யாரா இருந்தா அவங்க கிட்ட கேட்கலாம், இவன் சைல்டு சைக்காலஜிஸ்ட், அவங்க கிட்ட இது கேட்க முடியாது. நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். சொல்லுப்பா.
7: எங்க அக்கா சொன்ன மாதிரிதான், என்ன நடக்குதுன்னு கேட்கவே மாட்டாங்க, கேட்காமலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க.
10: ஓகே,
7: இப்ப வந்து தண்ணி கொட்டி இருக்குன்னா என்ன வந்து திட்டுவாங்க. பக்கத்துல யாரு இருக்காங்களோ, இப்ப எங்க அக்கா பக்கத்துல உட்காந்துட்டு அவங்கள திட்டுவாங்க. இப்ப நான் உட்காந்துட்டு என்ன திட்டு இருப்பாங்க, சரின்னு கிளீன் பண்ண சொல்லுவாங்க, நான் கிளீன் பண்ணுவேன், அதுக்கு வந்து திட்டிட்டு இருப்பாங்க. திட்டி முடிச்சுட்டு யார் கொட்டிருப்பானா அவங்க தான் கொட்டிருப்பாங்க, என்ன புடிச்சு கத்திட்டு இருப்பாங்க.
10: என்ன யாரு நீங்களா? இது மாதிரிலாம் பண்றது நியாயமா? கடைச்சவனை பிடிச்சி நீங்க வந்து இது பண்ண, அப்ப ஆபீஸ்ல எல்லாம் எப்படி பண்ணுவீங்க மேம்? நீங்க யாரா இருந்தாலும் திட்டிடுவீங்களா? சரி ஓகே ஓகே. யார் கடைசி? ஒன்னு ரெண்டு பேர், ரெண்டு பேர் யாரா இருக்கீங்களா? ஏய் நீங்களாம் கிடையாது.
8: எங்க அம்மா கிட்ட வந்து ஏதாவது நூடுல்ஸ் பாஸ்தா அது மாதிரி ஏதாவது கேப்பேன், அதெல்லாம் தர மாட்டாங்க. அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காததா தருவாங்க. உதாரணத்துக்கு கொள்ளு சூப்பு,
10: கொள்ளு சூப்பா,
8: கம்பு தோசை,
10: ஐயா யார ஐயா அது, அவங்க அவங்க
8: ராகி அடை.
10: நீங்களா வாட்ஸ்அப் டாக்டர் ஐயா? குழந்தைங்களுக்கு போய் இப்படி பண்றீங்க ஐயா?
8: பத்தாவதுக்கு வந்து கஷாயம் மஞ்சள் பால் இப்படி இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க.
9: பிரியாணி எப்பயாவதுதான் செய்வாங்க, கரெக்ட்டுங்களா? கிறிஸ்மஸ் அந்த
10: மாதிரி
9: கல்யாணத்துல சாப்பிடுறது உண்டு. ஆனா இப்போ வார வாரம் பிரியாணி, வார வாரம் விடுங்க, டெய்லி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இருந்தா போதும் அவங்களுக்கு. அதுக்காக தான் பேலன்ஸ் ஃபுட் எல்லாம் நாங்க கொடுக்கறோம். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைங்க கிட்ட ஒரு சில பிடிக்காத விஷயத்த நான் சொல்றேன். எங்க வீட்டுல வந்து டீ பாயின் இருக்கும் பாருங்க, அது டீ பாயில டீ எனக்குமே நான் பார்த்தது கிடையாது. அது தவிர்த்து எல்லாமே இருக்கும், எல்லாம் படிக்கிற புக்ஸ் எது எதுலாம் வைக்கிறாங்களோ அது அப்படி அப்படியே இருந்து குப்பை மாதிரி இருக்கும். அன்பா நான் பல தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. ஒரு நாள் பயங்கரமா திட்டிட்டு நான் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரும்போது பார்ப்பேன், வீடு சுத்தமா இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்ட்டு நான் கத்திட்டு போயிட்டேன். எனக்கு ஈவினிங் அவ்வளோ டிசிப்ளினா இருந்தது. நீங்க சொல்றீங்க எல்லாம் அன்பு வேணும் அன்பு வேணும்ன்றாங்க, அங்க ரொம்ப அன்பு காட்டினா அவங்க வந்து நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க. கோபமா இருந்தா அந்த கோபத்தை மதிச்சு நடந்துக்கிறாங்க.
11: நீங்க எங்க கிட்ட பேசும் போதே கண் இவ்வளவு பெருசாகுது, இவ்வளவு கோபமா பேசுறீங்க. இல்ல அந்த பிள்ளையோட நிலைமை என்னவா இருக்கும்?
10: எனக்கு இதை நம்புற மாதிரி இவர் மிரட்டினாரா வீட்டு சுத்தமாயிடுச்சா? நாங்களும் தான் மிரட்டுறோம், எங்க வீட்டுல எல்லாம் அப்படி ஆவறது இல்லையே. நீங்க மிரட்டினீங்களா அடிச்சீங்களா? கரெக்டா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க.
9: நீங்க
10: உங்க பிள்ளைகள் கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க? அதையும் சொல்லிட்டீங்கன்னா
12: இப்ப என்னுடைய பிள்ளைகள்கிட்ட பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள்ல நிறைய ஆசைப்படுறாங்க. அதே போல உலக பிரகாரமான நிறைய நட்புகள் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ஒரு பேரண்ட என்ன எதிர்பார்க்கணும்னா உலகத்துல எந்த அளவுக்கு அங்க ஆசைப்படுறாங்களோ அதே போல கர்த்தருக்குள்ளேயே அவங்க வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெளியே சந்தோஷமா இருக்காங்க, அன்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கூட கொடுக்குற சிப்ளிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. அது வந்து எங்க பிள்ளைகிட்ட ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்கிறோம் நாங்க.
10: நியாயமான எதிர்பார்ப்பு தானே? உங்க அப்பா அம்மா வந்து நீங்க பைபிள் ரிலேட்டடாவும் சர்ச் ரிலேட்டடாவும் ஆக்டிவா இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க, இதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு
8: அது ஓகே. ஆனா எதுவுமே ஓகே, எனக்கும் தங்கச்சி காலிக்கு சண்டை வரும். எப்பவுமே நான் வந்து சும்மா இருப்பேன், அஸ்டஸ்ட் ஓடுறோம், அஸ்டஸ்ட் சும்மா இருப்பேன், அஸ்ட் வரும், டக்குனு கோவம் அடிச்சிருவாங்க, டக்குனு ஏன் படி வரும், நீ ஏன் அடிச்ச, திட்டுனா ஏன் திட்டினேன். ஏன்னா என்ன வந்தாலும் அடி கூட திட்ட கூடாது.
10: ஒண்ணு அடி விழுந்திருக்கா வீட்டுல? விழுந்திருக்கா, அடி விழுந்திருக்கா? அடிக்கிறது அடிக்கிறது நியாயப்படுத்துற பெற்றோர் யார் யாருங்க? நீங்க அடிக்கிறதுக்கு தான் இங்க உட்காந்துருக்கீங்க, ஆனா எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க அது நியாயம்னு நீங்க சொல்றீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க.
12: அடி உரம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அதுக்காக முதல்ல அன்பா சொல்லுவாங்க, அப்புறம் தான் பெரம்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது எடுத்தாதான் என் பசங்க திருந்துற மாதிரி இருக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியல.
11: சிஸ்டர் ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேளுங்க. அவங்ககிட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. என்ன சிஸ்டர் உங்க உங்க பொண்ணு என்ன?
13: என் மக எல்கேஜி படிக்கும் போதே நான் சின்ன வயசுல இருந்து ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன் ஸ்கூலுக்கு போறப்பா. அது இன்னமும் பண்ணின்னு இருக்கிறேன், இன்னும் அதிகமா பண்றதுனால நான் லேட்டா போயிடுறேன், பரீட்சை லேட்டா எழுதுறேன் நானு அண்ணு ரொம்ப
11: கவலைப்படுறேன்.
13: அதிகமா ஜெபம் பண்ணதுனாலதான் இந்த எல்கேஜில இருந்து நீ எதுலயுமே ஃபெயில் ஆகாம ஆண்டவர் இந்த டிகிரி படிக்க உனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு.
11: அவங்க மக யாரு இதுல? சொல்லுங்க, என்னமா சொல்ல வரீங்க?
8: அதிகமா ஜெபம் பண்றாங்க நான் சொல்லல,
25: ஜபம் பண்ணலாம், ஒரு ஜபத்தை ரெண்டு மணி நேரம் பண்ணனா எப்படி போறது? எல்கேஜில பண்ணாங்க ஓகே, எல்கேஜில லேட்டா போனா கூட உள்ள கூப்பிட்டுப்பாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்லயும் அதே பண்ணா என்ன வெளியே தானே செத்துவாங்க. சரி ஜபம் பண்றாங்க, நடுவுல ஒரு பாட்டெல்லாம் பண்ணாதான் உற்சாகமா இருக்கும். ரெண்டு மணி நேரமும் ஒரே ஜபத்தை பண்ணிட்டே இருப்பாங்க.
11: யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கே வந்து ரெண்டு மணி நேரம் ஜபமாங்களா?
25: ஆமா,
15: அப்போ நீ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கையில வச்சிருக்கும்.
25: ஆமா, அதனால நான் சீக்கிரமா கிளம்பி நின்னுப்பேன்.
15: இது ரொம்ப எனக்கு ஆச்சு, இது மிராக்கிள்ங்க இது. ஏன்னா அந்த பொண்ணு ஆல் டிக்கெட் போறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் இவங்க ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபெயில் ஆகாம பிஏ முடிச்சிருக்கு. நம்ம தேங்க்ஸ் கிவிங் வைங்க சிஸ்டர், நாங்கெல்லாம் வரோம் வீட்டுக்கு.
11: இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள்.
15: ஓகே, நீங்க அடிக்கிறத பத்தி நீங்க டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க.
16: பிள்ளைகளை வந்து அடிக்கடி அடிக்கிறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பா பிரம்ப கையாடணும் தான். ஆனா அவர்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அன்பு அன்பால சொல்லி திருத்தணும். மோரோவர் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். பிதாக்களை உங்கள் பிள்ளைகள் திடநற்று போகாத படிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல நம்ம வந்து கோபம் மூட்டக்கூடாது, அவர்களுக்கு புரிய வைக்கணும் எதற்காக அடிக்கிறோம். அந்த அடியே வாங்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு புரியாத நிலைமையில நம்ம தள்ளக்கூடாது இல்லைங்களா? அதனால கர்த்தர் கிருபையினால ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க தெளிவான காரியத்தை சொல்லி நீங்க அவங்களுக்கு திருத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய தேவனும் வந்து நீடிய சாந்தங்குளம் உள்ளவர்களா இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து சாந்த குணத்தோட இருந்து பிள்ளைகளை திருத்த முதலாவது பார்க்கணும். அதுக்கு அடுத்ததுதான் மற்ற காரியங்கள் இருக்கும்.
11: பிரதர் அவர் எதுவும் சொல்ல வராரு பிரதர்.
17: என்னோட மகள் வந்து ஒரு ரெண்டு விஷயத்துல அவளை மாத்திக்கிட்டானா நல்லா இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஓவர் எக்ஸைட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கானா அது கரெக்டா தப்பா செஞ்சிருவா. அண்ட் ரெண்டாவது வந்து வீட்டுல ஒரு பொருள் எடுத்துட்டு வா ஜைனா அப்படின்னு சொல்லும் போது ஜைனா பாத்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கீழே போட்டு உடச்சிட்டு தான் எடுத்துட்டு
11: வருவாங்க.
17: ஆமா,
27: அன்பு சகலத்தையும் நம்புன்னு இப்ப நம்பி பாருங்க. எங்களை நாங்க நம்பிக்கையோட தான் நடந்துக்கிறோம் சொல்றோம்.
18: முன்னாடி கூட சொல்றேன், போடா இல்லப்பா இது மூணாவது ரிவிஷன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எழுதிடுவேன் 40-40. ஆனா எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு வந்துட்டு போய் கேட்டு பாருங்க, எவ்வளவுடா ட்ரை பண்ண, 30 மார்க் தான் போய்
11: எழுதுன,
18: 30 மார்க் தான் நீ எழுதுன, இப்ப டீச்சர் எவ்வளவுடா உனக்கு போடுவாங்க, அதுலயும் ஒரு 10 கழிச்சு தானே உனக்கு போடுவாங்க.
11: ரிவிஷன் ஒரு முறை பண்ணலாம் பிரதர்.
18: ஆமா,
11: ரெண்டு முறை பண்ணலாம். இப்ப ஒரே பாடத்தை ஒரு முறை ரிவிஷன் பண்ணும்போது ரெண்டு முறை ஒரே கண்டென்ட் தான் வரும். தேர்ட் முறை ரிவிஷன் பண்ணும்போது வேற ஏதாவது கண்டென்ட் மாறிடும்.
18: எழுதலையா அவன்?
11: எடுக்கல. தம்பி என்ன, அதிக படிப்பு உடலை கிளைப்பில தம்பி, அதிகமா படிக்கூடாது. நீ சொல்லுறத
24: எங்க அப்பா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, இப்போ எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி படின்னு சொல்றாருன்னா, அத ஒரு மாசமே டெய்லியும் மூணு வேலையும் சொல்லிட்டே இருப்பாரு. படுறா படுறா, தூங்கும் போது படுறா, ஏறுந்துக்கும் போது படுறா, சாப்பிடும் போது படுறா, எப்பவுமே படிச்சுட்டே இருறான்னு சொல்லுவாரு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, அடுத்த ஆனுவல் எக்ஸாமுக்குள்ள நீ எல்லாத்துலயுமே 90% வேலை எடுக்கணும்ன்றாரு.
11: 90% மேல
24: துரிதமாய் கிடைக்கிற பைபிளியா இருக்கு, துரிதமாய் கிடைக்கிற சந்தோஷம் ஆசீர்வாதம் நீடித்து நிலைத்து இருக்காது.
11: தம்பி எங்க புடிச்சிருக்காரு
15: இந்த பைபிள் ஞானத்துக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த பிள்ளைகிட்ட?
18: அப்படி அப்படி கிடையாது. படிக்கிற தவிர படிக்கிற பையனுக்கு என்ன வேலை இருக்கும்? அவனுக்கு படிக்கிற தவிர என்ன வேலை இருக்குது? அவனுக்கு படிக்கிறது படிச்சுதானே ஆகணும், அவன் வேற வழியே கிடையாது, அவன் படிச்சுதான் ஆகணும்.
15: சரி சரி, ஓகே. என்னப்பா நியாயமான எதிர்ப்பு எதிர்பார்ப்பு தானே?
18: அவனுக்காக நான் டெய்லியும் வேலைக்கு போறேன், வீட்டுல வேலைக்கு போறாங்க, நைட்டு பகல் தெரியாம அவனுக்கு அயன் பண்ணி வச்சுட்டு போறேன், துணி துவைக்கிறேன், எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். அவனுக்கு படிக்கிறதவரை என்ன வேலை இருக்கு?
11: ஏன் கோவப்படுறேன்?
15: இருங்க தம்பி,
24: நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எனக்கு ஹிந்தியில மட்டும் 50% தான் வந்து. நான் நைட் ஃபுல்லா படிச்சாலும் நான் ஹிந்தி எக்ஸாம் மட்டும் ரொம்ப படிப்பேன், ஆனா அதுல 50% தான் என்னால இருக்க மாட்டேன்.
2: தம்பி என்ன ஒரு மாதிரி என்னாச்சு? ஏய் ஒண்ணு இல்ல,
15: பிள்ளைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இங்க எத்தனை பிள்ளைகள் எங்க அப்பா அம்மா வந்து என்ன புரிஞ்சுக்கலன்னு நீங்க யார் யார் இருக்கீங்க? இங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மான்னு யாரா இருக்கீங்களா?
3: சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் என்ன, நான் யாருன்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா
2: உங்க அப்பா யாரு மாதிரி
27: இதே மாதிரிதான் அங்கிள். எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை நம்பாம எங்களை புரிஞ்சுக்காம இருந்தா நாங்க எங்க அங்கிள் போவோம்? எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்ல.
3: அது அன்பா சொன்னா கூட பரவாயில்ல, அப்படி அடிக்கிறாங்க எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க.
2: இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் தான் சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். மைக் கொடுங்க.
4: அதாவது பிள்ளைகள் வந்து தவறு செய்யறது இயல்புதான். நம்ம யாரும் தவறு செய்யாம வரல, நம்மளும் நிறைய தவறுகள் செய்து அதை கத்துக்கொண்டுதான் நாங்க வந்திருக்கோம். அதே போல பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க, கிவ் தம் சம் ஸ்பேஸ். அப்போதான் அவங்க வந்து கத்துக்குவாங்க. நம்ம இன்னைக்கு சொல்லி உடனே வந்து செய்யல, நீ அந்த நேத்தே சொன்ன நீ ஏன் செய்யல அப்படின்னா அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும். ஒரு குழந்தை வந்து இப்ப கப்பல்ஸா இருக்கிறோம், நீங்க பேரண்ட்ஸ் ஆகுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குழந்தை தான் காரணம். அந்த குழந்தை வந்து உண்டாகுன உடனே ஆண்டவரே எனக்கு கர்ப்பம் தரிச்சிட்டேன், எனக்கு குழந்தை கொடுத்துருங்க, ஒரு மாசத்துல போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? பூர்ணமா வளரணும், எனக்கு ஆரோக்கியமான குழந்தை வேணும்ட்டு 10 மாசம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பொறுமையா தாங்குறோம். அதே போல நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நேரம் கொடுக்கணும். அவங்க வளர்ந்த உடனே நிறைய க்வெஸ்சன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தீர்க்க வேண்டியது நம்ம தான். பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, இது வந்து சேரு, இங்கே உட்காரு, இதை பண்ணு அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். நாம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தானே ஆகணும். அவங்க உடனே கற்றுக்க மாட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு எவ்வளோ இன்னுமே நம்ம தவறு செய்கிறோம், ஆண்டவர் நம்மளை மன்னித்து நமக்கு வந்து ஒரு ஞானமா செயல்பட நமக்கு திறமை கொடுத்துருக்கும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் வந்து கண்டிப்பா தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக வளர்க்கணும்ட்டு தெரிஞ்சிருக்கும். அப்படியாக பிரம்பு கையாளும் போது கையாளணும், அன்பா பேசும்போது அன்பா பேசணும், அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஒரு காரியத்தை ஒரு கத்துக்கொள்றதுக்கு ஒரு டைம் தேவை. கண்டிப்பா அவர்களும் கற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வளர தேவன் கிருபை செய்வார்.
2: நீங்க உங்களோட கருத்து என்ன சொல்ற வரீங்க?
19: நான் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எபேசியர் 6:3 சொல்லியிருக்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கற்பனைகளே முதலாவது கற்பனை அதுதான். எல்லாருமே பட்டம் விடுறத நாம பார்த்திருப்போம், பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறக்கும். நம்ம எல்லாருமே அண்ணாந்து பார்ப்போம் அந்த பட்டத்தை. அதனுடைய ஆனா அதனுடைய கண்ட்ரோல் வந்து ஒருத்தர் கையில தான் இருக்கும். அது கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கிற வரலன்னா அது உயரமாகவும் பாதுகாப்பாகவும் பறக்கும் சரிங்களா? அப்ப அந்த பட்டம் நினைக்கலாம், என்ன எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்களே, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடணுமே, என்ன சுயமா முடிவெடுக்க, என்ன சுயமா சிந்திக்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடலாமே அப்படின்னு அந்த பட்டம் அப்படி நினைச்சதுன்னா அந்த மனுஷுடைய கையில இருந்து அந்த பட்டம் தனியா போயிடுச்சுன்னா காத்துல அலைப்பட்டு மரத்துல மோதி அது கிளிப்பட்டு அந்த பட்டம் வந்து ரோடுக்கு வந்து சேர்ந்துரும். அது வந்து மரியாதையும் இருக்காது, ஒரு கனமும் இருக்காது, ஒரு பாதுகாப்பும் இருக்காது. பெற்றோரோட கையில நாம இருக்கிற வரையிலும் தான் நமக்கு பாதுகாப்பு. உங்களுடைய கண்ட்ரோலை வந்து உங்க பெற்றோருக்கு கொடுத்து பாருங்க. இத்தனை நாள் எப்படியோ போயிடுச்சு, இனிமே ஒரு புதிய பேஜ் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னில இருந்து உங்க பெற்றோருக்கு வந்து அவங்க ஃபுல் என்ன சொல்றது, முடிவெடுக்கிற அதிகாரம், கண்ட்ரோல் எல்லாமே உங்க பெற்றோருக்கு கையில கொடுத்து பாருங்க. இதனுடைய பலனை வந்து இப்ப தெரியாது உங்களுக்கு, நீங்க வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் போது இதனுடைய பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க.
2: நம்ம இப்பொழுது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டிருப்பீங்க, பேரண்ட்ஸும் கேட்டிருப்பீங்க, பிள்ளைங்களும் கேட்டிருப்பாங்க. பிள்ளைங்களை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களை பெற்றவங்க கண்டிக்கிறதோ இல்ல அடிக்கிறதோ வந்துட்டு உங்க மேல இருக்க கோபத்தினால கிடையாது, உங்க மேல இருக்க அதிக அன்புனால தானே பண்றாங்க. உங்களை கண்டிக்கிறாங்க, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன பண்றான், சிரிச்சுக்கிறான். அதே போலதான் உங்க அப்பா அம்மா உங்களை அடிக்கின்றது அவங்க நோக்கம் கிடையாது, நல்லா புரிஞ்சு. அதே போல பெற்றோருக்கும் நான் சொல்றேன்,
1: பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் உணர்வு நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம பிறக்கும் பொழுதே வந்து 40 வயசுல வந்து பிறந்தில்லை, 45 வயசுல வந்து பிறந்தில்லை. முதல்ல நம்ம குழந்தையா இருந்தோம், அப்புறம் பிள்ளையா மாறினோம், அப்புறம் வாலிப பருவத்துக்கு வந்தோம், அப்புறம் திருமண பருவத்துக்கு வந்தோம், இப்ப பிள்ளைங்களுக்கு தகப்பன் மாறா தாய் மாறா இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் தப்பே பண்ணலன்னு யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா பர்ஃபெக்டா இருந்தோம் சொல்லிட்டு? நம்ம பண்ற தப்பு எல்லாத்துக்குமே ஆண்டவர் நம்ம கிட்ட பரம்பு எடுத்தர நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருப்போமா? இல்லை. ஏன் ஆண்டவர் வந்து எடுக்கல? நம்ம மேல வச்ச அன்பு, அதே அன்பு தான் நம்மளும் நம்ம பிள்ளைங்கிட்ட காட்டணும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் பெரம்பு எடுத்தோம்னா பெரம்புக்கும் மரியாதை இருக்காது, நமக்கும் மரியாதை இருக்காது. முதல்ல அன்பு கையாளணும். எங்க பெரம்பு எடுக்கணும்னா லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ். இதுக்கு மேற்கொண்டு இவன் அன்பால திருத்தவே முடியாதுன்னு சிச்சுவேஷன் வரும்போது தான் பெரம்பை கையாளணும். நீங்க இப்ப எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆமாம் பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இதுக்கு மேற்கொண்டு என் பிள்ளைய வந்து எது கெட்டதாலும் நான் வந்துட்டு திட்ட போறதில்ல, அடிக்க போறதில்ல, ஒன்றும் பண்ண போறதில்ல, மேக்சிமம் அன்பால நான் சரி பண்ண போறேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இந்த பக்கம் இருக்கணும். நீங்க எல்லாருமே அன்புனால திருத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க.
5: Praise the Lord.

0: எங்களின் எதிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435.

0: சங்கீத புஸ்தகம் 72 சங்கீதம் 18 வசனம்.
1: அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
0: அவரே அதிசயங்களை செய்கிறவர். குடும்பங்கள்ல என்னென்ன தடை இருக்கோ அத்தனை தடைகளின் தேவை நினைச்சு இந்த வருஷத்துல மாற்றி போடுவார். அவரே அதிசயங்களை செய்வார். ஒருவேளை வீடு கட்ட முடியாம இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல திருமணம் நடக்காம இருக்கலாம், அது விசுவாசிக்கணும். நம்ம அந்த வசனத்தை விசுவாசித்தால் கட்ட கட்டாயம் செய்வார். ஒருவேளை அவங்க குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஏன் ஒரு வேளைக்கு குடும்பத்தில் என்னென்ன தடை இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் மாற்ற முடியும். தடையில் அகற்றவர் நினைச்சு உங்களுக்கு முன்னால செல்றாரு. இந்த வருஷம் ஆண்டு வாக்கு பண்ணது அவரே அதிசயங்களை செய்கிறவர். மீகா 2:13 வாசிங்க. நீங்க கர்த்தரோட பேசணும், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணு அவர் செய்ய மாட்டாரு. கர்த்தரோடு பேசணும், வாஞ்சியோடு கர்த்தர்கிட்ட பேசணும், தாகத்தோடு பேசணும்.
1: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
0: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
1: அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
0: அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யறாரு? நடந்து போற. யாருக்கு முன்பாக? நீங்க அவரோடு இருந்து அவர் உங்களோட இருப்பார். 2 நாளாக்கமும் 15 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: நீங்க கர்த்தரோடு இருந்தா
1: அவர் உங்களோடு இருப்பார்.
0: நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். வானத்தை படைச்சவர்களோடு இருப்பார், பூமியை படைச்சவர்களோடு இருப்பார், சமுத்திரத்தை படைச்சவர்களோடு இருப்பார், நீரூற்றை உண்டாக்கினர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் உருவாக்கினர் உங்களோடு இருப்பார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவர் உங்களோடு இருக்கணும்னு நீங்க அவரை தேட வேண்டும். அவர் ஒவ்வொரு நாள் நீங்க நேசிக்க வேண்டும். அவர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷம் வாக்குத்தத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? அவரே அதிசயங்களே செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கு எல்லா தடைகளையும் மாற்றி போட அவரால் மட்டும்தான் முடியும். எரேமியன் புஸ்தகம் 32:27 வசனம்.
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும்,
0: நான் மாம்சமான யாவருக்கும்
1: தேவனாகிய கர்த்தர்
0: என்னாலே செய்யக்கூடாத
1: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
0: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கி இல்லையா? கடன் பிரச்சனையா, கஷ்டமா, பிரச்சனையா, உள்ளத்தில் சமாதானம் இல்லையா? நிறைய பேர் கேட்டால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது கொடுக்குற யாரால் மட்டும்தான் முடியும்? ஆண்டவராக இயேசுக்கு மாத்திரம்தான் முடியும். இது அதான் இதோ மாம்சம் யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உறுதியாக நீங்கள் பிடிச்சி செவிக்க வேண்டும். 2 நாள் செவிச்சுட்டு 3 நாள் சோர்ந்து போய் பின் வாங்கிடக்கூடாது. அவர் அற்புதங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்கள் இந்த வாக்குத்தத்தை சொன்னீங்கதான் ஆண்டவர், இவ்வளோ வாக்குத்தத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் அப்போ எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டால் தான் தருவார். கேளுங்கள், அப்பளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம 2 வார்த்தை கேட்போம், 3 நாள் விட்டுருவோம். 2 நாள் சேவ மூணா 3 நாள் விட்டுருவோம். அப்படி இல்லை, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. அதிசயங்களை என்ன, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். அதிசயங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்கள் செய்ய வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா, செய்யுங்க. எனக்கு வீடு கட்டித்தாங்க, வீடு வாங்க முடியாது, தடை நீக்கி போடுங்க. வீடு வாங்கினாலும் பத்திரம் எழுத முடியாம இருக்கு, அதுக்கு தடை நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் உரா அப்படியா கேட்க வேண்டும். அதான் சொல்றாரு. யோபியின் புஸ்தகம் 2:26 வசனம்.
1: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
0: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு
1: திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த,
0: உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
1: உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
0: தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
1: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: கர்த்தர் என்ன சொல்ற? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்படித்தானே? அதிசயமா நடத்தி வந்த தேவனை கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் சனமாய் இருந்து அவர் முழுமையாக இருதயத்தை சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்காக முழுதயத்தோடு வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணவங்கள கர்த்தர் நிச்சயமா அதிசயமா நடத்தி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், கட்டாய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹலிலுயா. முதலாவது பார்க்கிறோம் யோவின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி,
0: நான் தேவனை நம்ம என்ன செய்யணும், தேவனை நாடி
1: என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
0: என் நியாயத்தை யார் எடுத்து மனிதர்த்து ஒப்புக்காதீங்க, என் தேவனிடத்தில் ஒப்புவித்தேன்.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: எத்தனை காரியம் செய்கிறாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாது, நம்மளால ஆராய முடியாது. பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். தேவனிடத்தில் நம்ம போராடி நம்ம செவிக்க வேண்டும், கண்ணீரோடு கேட்க வேண்டும், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் செய்வார். அதாங்க சொல்றாரு 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரையும் வல்லமை நாடணும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே முடி வல்லமை கொடுங்க, கர்த்தாவே முடி வல்லமை முடி கொடுங்க, முடி கிருபனுக்கு தாங்கணும், என்னை பலப்படுத்தணும், முடி கிருபனுக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமையும் கிருபையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: நித்தமும் தேடுங்க. நான் தேடிட்டோம், நீ அடுத்த வருஷம் தேடலான்னு இருக்க. நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அற்புதம் இல்லை, என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கத்து தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி தேடணுமா சொல்றாரு சங்கீத புஸ்தகத்துல 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும், இன்னைக்கு மட்டும் இல்ல, நல்லது நடந்து அவர் நம்புறது, ஏதாவது பிரச்சனை இருந்தா கத்தரை குறை சொல்றது, கத்தர் எனக்கு இப்ப எப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றது. அதான் சனங்களை எக்காலத்தில் அவர் நம்புங்கள்.
1: அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செஞ்சிருங்க, உங்க இருதயங்களை ஊற்றி விடுங்கள்.
1: தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார்.
0: அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எந்த வாழ்க்கையில பாருங்க, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே கிடையாது. எனக்கு வழி நடத்துற தேவன் ஒருவர் தான். ஒரு குறை இல்லாம அன்னைக்கு சொன்னார், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாரு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை இல்லாம நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சமூகத்துல உங்க இதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. இந்த மனிதர் உலகத்துல யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா. ஏதோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செவிச்சிட்டோம், நம்ம அதை வந்து பெருசா நினைக்க கூடாது. அவர் நித்தமா அவர் சமூகத்தை தேட வேண்டும். அவரோடு எப்போது இருக்க வேண்டும். அவருக்கு கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பெரிய காரியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நியாயாதிபதி புஸ்தகம் 13:19.
1: மனோவா போய்
0: வெள்ளாட்டு குட்டியையும்
1: போஜன பலியையும்
0: கொண்டு வந்து
1: அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார்.
0: கண்மலையின் மேல் யாருக்கு செலுத்தினாரு? கர்த்தருக்கு செலுத்தினார்.
1: அப்பொழுது
0: மனோவாவும்
1: அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பழி செலுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒரு அதிசயங்களை செய்வார். பழி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பழி செலுத்த, நம்ம என்ன பழி செலுத்தணும்? நம்ம ஆட்டுக்குட்டி போஜனை பண்ணி செலுத்த முடியாது இல்லையா? அதனாலதான் சொல்ற ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று
0: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: இதுவே
1: நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
0: இதுதான் நீங்க செய்யத்தக்கதாக என்ன ஆராதனை? புத்தி உள்ளவர் எப்படி இருக்கணுமா? நம்ம பரிசுத்தம் சரீரத்தை பரிசுத்தமா அவர் என்ன செய்யணும்? கத்திற்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தமா இருக்கணும், ஜீவ பலியான நம்ம சரீரத்தை கத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு முன்பாவது என்ன புத்தி உள்ள ஆராதனை. நம்ம அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வருஷத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியா மடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் தான் எனக்கு எல்லாம், ஜீவ பலியான ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரல, நம்ம கர்த்தருக்கு நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பேன். யோசுவான் புஸ்தகம் 3:5
1: யோசுவா ஜனங்களை நோக்கி,
0: உங்களை
1: பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார்.
0: கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்கள். இன்னைக்கெல்லாம் ஆண்டு ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யப்படுறாரு? அற்புதங்களை செய்யப்படுற. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களோ அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாய அற்புதங்களை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவர் மூலமாய், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: செலுத்தும். அதனாலதான் தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் எக்காலத்திலயோ ஸ்தோத்திரிப்பு, அவர் துதி எப்போதோ என் வாயில் இருக்கு. நம்ம ஆமீன் சொல்லவே மாட்டேன்றமே. சோத்திர எப்போ வாயில மாயில் வருதா? அலிய வாயில வருதா? வர்றது இல்லையே. கத்தட்டு நம்ம எவ்வளவு குறைவுள்ள இருக்கிறோம் பாருங்க. அவரு கூட தானே மறுநாள் நிக்கணும். நினை மறந்து போகாதீங்க, வேற எங்கேயும் போய் நிக்க முடியாது. அவர் கூட தான் நிக்கணும். அவரோட நிக்கிறதுக்கு இப்பேன்னு வச்சோ சோத்திரம் பண்ணி பழகணும். ஆமீன் சொல்லி பழகணும், அல்லிய சொல்லி பழகணும். இன்னைக்கு இன்னைக்கு அதே மாதிரிங்களா? கர்த்த நாளைக்கு உங்களை அறியன்னு சொல்லுவாரு. என்ன பண்ண போறோம்? இப்பயே சோத்திரம் பண்ணி கத்துக்கோங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அலையிலேயே சொல்லுங்க. கத்தர் தான், அவரு கூட தான் நிக்கணும். இன்னைக்கு நம்ம அவரை சொல்ற வெக்கப்பட்டா கத்தர் நாளைக்கு நம்மளை பார்த்து வசனம் சொல்றாருல்ல. மார்க்கன் சுவிசேஷம் 8:38 வாசிங்க.
1: ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்நிதியில், என்னை குறித்தும், என் வார்த்தைகளை குறித்தும், எவன் வெட்கப்படுவானோ, அவனை குறித்து,
0: மனுஷகுமாரனும்
1: தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய், பரிசுத்த தூதரோடும் கூட, வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
0: இன்னைக்கு ஆமீன் சொல்ல வெக்கம், அலையிலே செய்யல வெக்கம், கர்த்தர் துதிக்க வெக்கம். கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு நாள் வெக்கப்படும். அதுக்குள்ளாக இன்னைக்கு இதுவரைக்கும் செஞ்சிட்டோம். ஆண்டவர் துதிப்பேன், செவிப்பேன், என்ன வந்தாலும் அவர் மகிமைப்படுத்துவேன். தீர்மானம் பண்ண வேண்டும். அப்பதான் அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட மாட்டாரு. அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட நம்ம எங்க போக முடியும்? அவர் தான் வானத்தை படைச்சவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், உங்க இதயத்தை படைத்தவர். அவருக்கு ஒப்புக்கொள்ளுங்க உள்ளத்தை. ஆண்டு வரப்போறாரு. சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறியுது. யுத்தம் அருவில் சொன்னார், யுத்தம் நிறைவேறி யுத்தம் வந்துருச்சு. ராஜ்யத்தோட ராஜ்யமும் சனத்தோட சனமும், கொள்ளை நோய் அடுத்த வருஷம் நிறைய வருமா? கொள்ளை நோய் வந்துருச்சு, இன்னும் வரப்போகுது. அது மாத்திரல, இன்னும் பஞ்சம், பூமி அதிர்ச்சி. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தன் நிறைவேறுது. அருமையானவர்களே, இன்னும் நீங்க அமைதியா இருப்பீங்க. நம்ம எங்க போவோம்? யார் இருக்கு? அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே நமக்கு இல்ல. அவர் தான் தந்தமானவர், அவர் தான் பலனானவர். அவர் தவிர யாருமே கிடையாது. அவர் பாதத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. கத்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சோத்திர பள்ளி செலுத்துங்க, உங்களோட உதடியின் கனியாகிய சோத்திர பள்ளி, அவருக்கு சோத்திர பள்ளி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவர் மூலமாய், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: இயேசுக்கு மூலமா எப்போது யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். அவர் கூட தான் நம்ம இருக்க போறோம். இந்த உலகம் சொந்தால உலகத்துல கோடி பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம கூட ஒண்ணு வராது. அவர் கூட தான் நம்ம எப்போது இருக்க போறோம். அவர் சோத்திர பலியை செலுத்துங்க. இயேசுக்கு மூலமா தேவனுக்கு எப்போது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. மூன்றாவது முத என்ன சின்னம், அவர் நமக்கு அவர் முத நம்ம தேடணும் நாடணும். ரெண்டாவது என்ன செய்யணும், பலி செலுத்தணும். மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, கீழ்கால்வர் புஸ்தகம் 7:15
1: நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்,
0: எகிப்து தேசம் நமக்கு அடிமை, அடிமையான தேசம், அடிமையான பாவம், பாவங்கள். நம்ம பாவத்தில் இருந்து வெளி வரும்போதுதான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய முடியும். சொல்ற பாருங்க, உபாகம் புஸ்தகம் 5:6
1: உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: உன் தேவனாய கர்த்தர் நானே. ஒரு தரம் பொய்க்கு அடிமை இருந்தோம், கோபத்துக்கு அடிமையா இருந்தோம், பொறாமைக்கு அடிமை இருந்தோம், கசப்புக்கு அடிமையா இருந்தோம், வெறுப்புக்கு அடிமையா இருந்தோம், இன்னும் என்னத்துக்குலாம் அடிமை இருக்கும், எரிச்சிருக்கு அடிமையா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அடிமையா இருக்கிறோம், கீழ்படியாம இருக்கிறோம். இந்த அடிமைத்தலத்தை பெறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. இந்த பாவ அடிமைக்கு நான் இருக்க கூடாதப்பா, அடிமைத்தலத்தில பெறப்பட பண்ணும் ஆண்டவரே. பாவமான காரியத்தில் என் விடுதலை கொடுங்க ஏசப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போகுது, நீர் மாத்திரம் எனக்கு போகுதுன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார். கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டவரே வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். செவிப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சார் வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை ஒவ்வொரு குளத்திலையும் ஊடுருவி செல்ல முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நீங்கள் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. அப்பாமி நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்கள் தேவை என்னவென்று அன்றவரையுமே ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீரே. அந்த குடும்பத்தின் தேவைகளும் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து ஆசீர்வித்து நிறைவேற்றி தர முடியாது செய்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா, எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்விக்கப்படணுமையா, ரட்சிக்கப்படணும். அன்றுவரே ரட்சிமையா ரட்சித்தலும் பசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க ஏசப்பா. அன்றுவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாங்க ஏசப்பா. சமாதி இல்லாத மக்களுக்கு சமாளத்தை கொடுங்க. குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர்லாம் நீங்கணும் ஆண்டவரே. பொருளாதார தேவை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவின் இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிழலிலும் சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டு கத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கவலைப்படுற மக்களை கவலையெல்லாம் மாற்றி கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, நல்லா படிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தோட நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் வேண்டுமாண்டவரை. பலத்த காரியத்தை செய்ய எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டுருக்காரு, கலங்காதீங்க.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், குன்னூர், நீலகிரிஸ், இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். முதலாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் யோவான் ஒரு முன்னுரையை போல நம்மோடு கூட பேசினார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி மகிமையின் ராஜாவாய் காட்சியளித்தார், அதுவரை மனுஷகுமாரனாய் தன்னை காண்பித்தவர், பத்மத்தீவில தன்னை எப்படி தேவகுமாரனாய் வெளிப்படுத்தினார் என்பதையெல்லாம் முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம். இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் நேர சபைகளை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். இரண்டாம் அதிகாரத்தில் நான்கு சபைகளை குறித்தும், மூன்றாம் அதிகாரத்தில் மூன்று சபைகளை குறித்தும், ஆக மொத்தம் ஏழு சபைகளை நமக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். அது இரண்டாம் மூன்றாம் அதிகாரம் முடித்த பிறகு பரலோகத்தை காண்பிக்கிறார், சிங்காசனத்தை காண்பிக்கிறார். சிங்காசனம் எப்படி இருக்கிறது, வீட்டு இருக்கிறவர் எப்படி இருக்கிறார், சிங்காசனத்தின் மேலே எப்படி ஒரு வானவில் இருக்கிறது, அதற்கு முன்பாக எப்படி ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது, சகலவற்றின் நாலாம் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏழு முத்திரை உடைக்கிறதை பார்க்கிறோம். ஆறாம் ஏழாம் அதிகாரத்தில், எட்டாம் அதிகாரத்தில் ஏழு எக்கால தொனிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிறகு ஏழு கோபாக்கினை கலசங்கள் ஊற்றப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் அந்திக்கிறிஸ்துடைய காட்சி சொல்வதற்கு முன்பாக, பரலோகத்தின் பல பகுதிகளை வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு முன்பாக, பாதாளத்தின் பல பகுதிகளை சொல்வதற்கு முன்பாக, அந்திக்கிறிஸ்துவையும் சாத்தானுடைய நித்தியத்தையும் குறித்து பேசுகிறதற்கு முன்பாக சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாம் அதிகாரத்தை முதல்ல ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும், நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீனு வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஏழு சபைகள், அதில் குறைகள் இருந்தது, நிறைவுகள் இருந்தன. ஆண்டவர் அந்த சபைகளுக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்தார், சில குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்று எச்சரிப்பை கொடுத்தார். மனம் திரும்பும்போது என்ன காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன விதமான நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று ஒவ்வொரு சபைக்கும் எழுதினார். ஏழு சபைகளிலும் முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று பார்க்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்ற வார்த்தை வேதத்தில் எட்டு முறை வருகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 21:7 சொல்லும் போது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான்.
நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொண்டார். உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயம் கொண்டார். பிசாசையும் மரணத்தையும் ஜெயம் கொண்டார். பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயம் கொண்டார். நம்மை ஜெயம் கொண்டவர்களாய் நிறுத்துகிறது தான் ஆண்டவருடைய வேலை. ஒவ்வொரு சபையையும் ஒரு ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஆலோசனைகள் அவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறார், தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டிய இடத்துல அவர் பாராட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். பரலோகத்தில் ஒரு பெரிய சிங்காசனம், பிதாவாகிய தேவன் அதில் இருக்கிறார். இயேசு சொல்கிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பார்சத்தில் நான் வீற்றிருக்கிறேன். அதே சிங்காசனத்தில் உங்களுக்கென்று ஒரு ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன். உலகத்தில் அதை விட ஒரு பெரிய வாக்கு தத்துவம் வேறு ஒன்று இருக்க முடியாது. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உலாவும்படி செய்தார். உன்னதங்களில் அவரோடு வீற்றிருக்கும்படி ஆண்டவர் செய்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு சபையில ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ண வேண்டியதுதான் ஒரு முக்கியமான கடமை. ஒரு மணவாட்டியை ஆயத்தம் பண்ண முடியாமல் அவர் மணவாளனாய் வீற்றிருக்க முடியாது. புது வீடெல்லாம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் பொண்ணுதான் கிடைக்கல அப்படின்னு ஒரு மாப்பிள்ள வருத்தப்பட்டு இருந்தாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நமக்கு நித்திய வீடுகளை இப்போ ஆரம்பிக்கலையா? உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் நமக்கு எல்லாவற்றையும் அரைந்து பண்ணிவிட்டார். இந்த ஏழு சபைகளில் இருந்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களை உருவாக்கணும். சபை என்பது ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து சிங்காசனத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் வெளிப்படுத்தல் 12 நாம் வாசிக்கிறோம். சபை என்றால் ஏதோ ஆட்டம் பாட்டம் கொஞ்சம் ஆராதனை ஒரு பிரசங்கம் 4 அதல்ல. சபை என்றால் அதை கரை திரையற்ற மணவாட்டியாய் தேவ சமூகத்தில் நிறுத்தணும். அதுதான் முக்கியம். ஒரு சபையினுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிலை நிறுத்தும்படி அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். சபையினுடைய நோக்கம் உண்மையாய் சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றணும். அந்த பரம அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்யணும். ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க செய்யணும். அப்போ சிலர் 20:28 இயேசு தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று அவர் சொல்லுகிறார். ஆதாம்க்கு ஒரு மணவாட்டி, இயேசுக்கு ஒரு மணவாட்டி. ஆதாம் மணவாட்டியை ஆதாமுக்கு மணவாட்டியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஆதாம் நித்திரை அடைய வேண்டியது அவசியமா இருந்தது. நித்திரை செய்யும் போது உடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மணவாட்டியாய் உருவாக்கினார். 2 இயேசு கிறிஸ்து சிலுவையில நித்திரை அடைய வேண்டியது இருந்தது. அவருடைய விலா குத்தி கிழிக்கப்பட்டது. அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அந்த சுய இரத்தத்தினாலே மணவாட்டியை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த மணவாட்டியை தான் ஜெயங்கொண்ட ஒரு மகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தும்படி 5 ஊழியக்காரர்களை சபையில் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போ சிலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, மேய்ப்பர்களை, போதர்களை சபையில் ஏற்படுத்த காரணம் என்ன? இந்த சபையிலிருந்து ஒரு ஜெயங்கொண்ட
பரிசுத்தவான்களை பரலோகத்தில் கொண்டு நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். சபை என்று சொல்வது இன்றைக்கு பல சபைகளை குறித்து நாம் சொல்லுகிறோம். ஆதி அப்போஸ்தல நாட்களில் 7 சபைகள் இருந்தன. முதல் சபை எபேசு. வெளிப்படுத்தல் 2:1-7 வசனங்களில் எபேசு சபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது சபை சிமிர்னா. வெளிப்படுத்தல் 2:8-11 4 வசனங்கள் சிமிர்னா சபையை பற்றி சொல்லுகிறார். 3வது சபை பெர்குமு என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:12-17 மொத்தம் 6 வசனங்கள் பெர்குமு சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 4வது சபை தியத்தீரா என்று அழைக்கப்படுகிற சபை. வெளிப்படுத்தல் 2:18-29 மொத்தம் 12 வசனங்கள் அந்த தியத்தீரா சபையை குறித்து அவர் எழுதுகிறார். 5வது சபையினுடைய பெயர் சர்தை. வெளிப்படுத்தல் 3:1-6 மொத்தம் 6 வசனங்கள் இந்த சர்தை சபையை பற்றி சொல்லுகிறார். 6வது சபை பிலடெல்பியா என்கிற சபை. வெளிப்படுத்தல் 3:7-13 7 வசனங்கள் அந்த பிலடெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது சபை லவோதிக்கா சபை. அந்த லவோதிக்கா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 13:14-22 9 வசனங்களிலே சொல்லுகிறார். அந்த காலத்தில் இருந்த அந்த 7 சபைகளையும் ஒரு பட்டணங்கள், அது எந்த இருப்பிடமோ அதை வைத்து அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு பல சபைகளை நாம் பார்க்கிறோம். சிஎஸ்ஐ சபை என்று சொல்லுகிறோம், லுத்தரன் சபை என்று சொல்லுகிறோம், ஆங்கிலிக்கன் சபை என்று சொல்லுகிறோம், பெந்தகோஸ்தை சபை என்று சொல்லுகிறோம். பலவிதமான சபைகளுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். பல விதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சபையிலிருந்து ஒரு மனவாட்டியை உருவாக்கும். அந்த ஒரு மனவாட்டி என் பிரியமையோ, என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. உன்னத பாட்டு 6 வாசிக்கலுமா? ஒருத்தி தான் அந்த மனவாட்டியாய் மாறுகிறாள். ஒரு அந்த அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரே எண்ணம் உள்ளவள், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் ஒரு மனவாட்டியாய் மாறுகிறாள். சபை என்பது என்ன? எபிரேயர் 12:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய சபை. விளக்கம் அதுதான். இன்னைக்கு பலரும் பல சபைகள் பெயர் வைத்துக் கொள்ளலாம். இந்த சபைக்கு வந்தாத்தான் பரலோகத்துக்கு நீ போவான் சில சொல்லலாம். எங்க சபை தான் மனவாட்டி சபையாய் மாறப்போகிறது என்று இன்னொரு கூட்டத்தார் சொல்லலாம். ஆனால் உண்மையான தேவனுடைய சபை என்பது என்ன? எப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அவன் பரலோகத்திலே பெயர் எழுதப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் பூரண வளர்ச்சி அடையும் போதுதான் ஜெயங்கொண்டவனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்த முடியும். பல பேர் பல பேர்களை வைத்திருக்கிற பற்றி ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நீ இயேசுவை போல பூரணப்படணும், அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு நீ வரணும். கரைதிரையற்றவனாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ நிற்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பல பேர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிற வேளையில் ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பழைய ஏற்பாட்டிலே எலியேசருக்கு அடையாளமானவர். ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடும்படி ஆபிரகாம், பிதாவுக்கு அடையாளமான ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான எலியேசர்ட்ட, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணு கொன்றணும், அவளை தேடிப்போ. அதுபோலதான் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பி, என்னுடைய ஒரே பேரான குமாரன் பல பாடுகள் பட்டு மறைத்து உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரே நீ போய் இயேசு.

அதற்காகத்தான் ஆவியானவர் பூமியிலே பொழியப்பட்டிருக்கிறார். நம்மை ஒரு மனவாட்டியாய் மாற்றுவதற்காகத்தான் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய வருகையில நாம் தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு மணவாளனாகிய கிறிஸ்துக்கு எதிர்கொண்டு போகும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போவார். எந்த நிமிஷம் கர்த்தருடைய வருகை இருக்கிறதோ அப்பொழுது சபையின் காலம் பூமியில முடிந்து போகும். விழுந்து போனவர்கள் தான் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள். அது அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே போய்விடும். அதற்கு பிறகு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மகா இது. பரிசுத்தாவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்துவிடுத்து. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டவர் முதல்ல எபேசு என்கிற சபையை நமக்கு காண்பிக்கிறார். எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்கது என்ற அர்த்தம். விரும்பப்படத்தக்கது. இந்த எபேசுவை குறித்து அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிற ஒன்று குருந்தியர் 3 அதிகாரத்தில் நம்ம அந்த எபேசு சபையை குறித்து வாசிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம், தீமோத்தேயு வெளிப்படுத்தின விசேஷங்கள் எல்லாம் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு சபை எபேசு என்கிற சபை. சில சபைகளை பற்றி ஒண்ணுமே மற்ற சபைகளை எழுதப்படவே இல்லை. சிமிர்னா சபையை பற்றி எந்த விதமான குறிப்புகளும் எந்த நிருபத்திலும் எழுதப்படவில்லை. ஆனால் எபேசுவை குறித்து அதிகமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கு முதல்ல ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போஸ்தலர் 19:21 வாசிக்கிறோம். அவர் ஊழியம் செய்து போன பிறகு அப்பல்லோ என்று சொல்லப்பட்ட ஒரு வேத அறிஞர், சமர்த்தான ஒரு பிரசங்கி, அவர் வந்து பிரசங்கித்தார். அதை 18:24 வாசிக்கிறோம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் 19:6 அங்கு வந்தார். பரிசுத்தாவியை குறித்து சொன்னார். அவர் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதே எபேசு சபையில தீமோத்தேயு வந்து ஊழியம் செய்ததை 1 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம். அதே சபையில எபேசுல ஆக்கில்லா பிரிசில்லா வந்ததை 2 தீமோத்தேயு 4:19 வாசிக்கிறோம். எபேசு ஒரு முக்கியமான இடம். ரோமாபுரி மன்னர்கள் கிறிஸ்துவர்களை சித்திரவதை செய்யும் போது, மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கும் போது அவருடைய கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டு ரோமாபுரிக்கு எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவார்களாம். சிலரை உயிரோடு எரிக்கும்படி, சிலர் தலையில தார் ஊற்றி தீ கொளுத்தும்படி, சிலரை சிங்கங்களுக்கு இரையாகும்படி எபேசு வழியாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு போவது வழக்கமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திய காலத்தை எபேசுல தான் செலவழித்தார். அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு நீரோ என்ற ரோமாபுரி பேரரசன் காரணம். அப்படி நாடு கடத்தும்போது எபேசுல இருந்து தான் அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்த எபேசுல இருக்கிற நேரம் அவர் 3 நிருபங்களை எழுதினார். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் கிபி 70 முதல் 90 வரையிலும் இந்த நிருபங்களை அவர் எபேசுலந்தான் எழுதினார். அதுபோல பத்மு சிறையிருப்பில ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்த தரிசனங்களை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்திருந்தவர். எபேசுக்கு திரும்ப வந்து விடுதலையாக்கப்பட்ட போது அந்த எபேசுல இருந்துதான் அவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருந்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வருவதற்கு முன்பு அநேக மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், அவர்கள் நிறைய மந்திர புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு வந்த ஒரு இடம்தான், ஒரு பிசாசின் கோட்டையாய் இருந்த இடம்தான் எபேசியா இருந்தது என்று அப்போஸ்தலர் 19:19 பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து தீ கொளுத்தினார்கள். சரி, 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு

ஆண்டவரை குறித்து காண்பிக்கிறார்கள், அவருடைய கையை காண்பிக்கிறார்கள். அவருடைய கரம் பெரிய கரம், பிரகாசமான கரம், ஓங்கிய புயத்தினாலும் உயர்ந்த கரத்தினாலும் இஸ்ரவேலரை மீட்டெடுத்து வந்த கரம், ஆணி பாய்ந்த கரம், இரத்தம் ஒழுகுகிற கரம், தழும்புகள் உள்ள கரம். ஆனால் அந்த கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி கொண்டு உலாவுகிறார். ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை பார்க்கிலும் கோடி கோடி கோடி மடங்கு பெரியது, உலகத்தை பார்க்கிலும் கோடான கோடி பெரியவைகள், மகாபிரகாசமானவை, அக்னிமயமானவை. அதை கையில வைத்துக் கொண்டு அவர் உலாவுகிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவராயிருப்பார், எவ்வளவு கம்பீரமானவராயிருப்பார். இந்த நட்சத்திரங்கள் சபைக்கு அடையாளமாயிருக்க, ஏழு சபைகளும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறாராம், தம்முடைய காயப்பட்ட கரத்தில் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் தம்முடைய காயப்பட்ட கரத்தில் வரைந்திருக்கிறார். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட விசுவாசியானாலும் சரி, சபையானாலும் சரி, தன்னுடைய உள்ளம் கைகளிலே ஆண்டவர் வரைந்திருக்கிறார். இந்த இடத்துல 2:7:7 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். வேதத்தில் 7 என்ற எண் மிக மிக முக்கியமானது. 7 சொன்னாலே என்ன அர்த்தம்னா பூரணம் என்று எல்லாருக்கும் தெரியும். 1 என்ற எண் உண்டான மெய் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது. 2 என்ற எண் ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு மனப்பாட்டை குறிக்கிறது. 3 என்ற எண் திருத்துவத்தை குறிக்கிறது. 4 என்ற எண் சுவிசேஷத்தை குறிக்கிறது. 5 என்ற எண் தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. 6 என்ற எண் மனுஷிகத்தை குறிக்கிறது. 7 என்ற எண் பூரணத்தை குறிக்கிறது. 8 என்ற எண் மறுபிறப்பை குறிக்கிறது. 9 என்ற எண் ஆவின் வரங்களை குறிக்கிறது, கனிகளை குறிக்கிறது. 7 குத்துவிளக்குகளின் மத்தியில, 7 சபைகளின் மத்தியில ஆண்டவர் அன்போடு கூட பாசத்தோடு உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு அற்புதம் செய்யும் அப்படியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில உலாவி வருகிறவர். சபை ஆராதனை நேரங்களில் உலாவி வருகிறவர். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வரும்போது அவருடைய மத்தியில அவர் உலாவி வருகிறவர் என்று மத்தேயு 18:20 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. குத்துவிளக்கு அது பொன்னால் செய்யப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் அநேக குறிகள், ரகசியங்கள், எப்படி இயேசு ஓமையில சொன்னாரோ அதே போல நிறைய ரகசிய வார்த்தைகள் இருக்கிறது. பொன் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது அது 2 அர்த்தம் கொடுக்கிறது. 1, பொன் என்றால் பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அடுத்தது, பொன் என்றால் விசுவாசத்தை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் அடையாளமாயிருந்தன. பழைய ஏற்பாட்டில் நிழலாயிருந்தது, புதிய ஏற்பாட்டில் நிஜமாயிருந்தது. பழைய ஏற்பாட்டில் பொன் குத்துவிளக்குகளை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த சரத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்காக குத்துவிளக்கை ஆண்டவர் வைக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளால் ஆனது. முதல் பகுதி வெளிப்பிரகாரம், எல்லா இஸ்ரவேலனும் அங்கே வர முடியும், அங்கே வெளிச்சம் கொடுக்க சூரியனுடைய வெளிச்சம் தான் இருந்தது. 2 பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்கு பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்குகளை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் மோசியோடு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் அந்த குத்துவிளக்கு 7 அகல்களை உடையது. நடுவில் 1, வலதுபுறம் 6 அகல்கள், அடுத்த பக்கத்தில் 6 அகல்கள், மொத்தம் 7 அகல்கள். பூரணமாய் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அந்த வெளிச்சம் என்பது
வேதத்தின் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற இடம். வேதத்தை தியானிக்கிற மனுஷனுக்கு வேதத்துள்ள ஆழங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சந்நிதிக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அந்த பொன் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. வேதத்தில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் ஒன்று பேதுரு 1:7 ஈ விதமாய் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன்னானது அக்னியால் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன்னானது அக்னியால் சோதிக்கப்படும், ஆனால் அதை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசமானது. உங்களுடைய விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. தேவாலயத்தை பரிசுத்தமாக்குகிற பொன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பணிமூட்டுகளை எல்லாம் பொன்னினாலே செய்ய வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அது காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 11 முழுவதும் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி அந்த பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிறவர் எழுதி வைத்தார். எபிரேயர் 11:6 அவர் சொன்னார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்பதையும் அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவர். விசுவாசத்தை முடிய செய்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி தேவன் நமக்கு அழைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவுள். விசுவாசம்தான் அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. சரி, அதற்கு பிறகு அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் பல பாராட்டுகளை, 8 காரியங்களை குறித்து அவர் பாராட்டுகிறார். முதலாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். 2 பாருங்கள், மீண்டும் 1 வாசிக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தன்னுடைய கையிலே கரத்தில் ஏந்தி கொண்டு 7 குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, முதல்ல ஆண்டவர் பாராட்ட ஆரம்பிக்கிறார். நல்ல குணத்தை ஆண்டவர் சொல்லி தட்டி கொடுக்கிறார். எப்போதுமே நீங்க ஒரு மனுஷனிடத்துல குறைய சொல்றதுக்கு முன்னால அவனை பற்றி கொஞ்சம் புகழுங்க, அவன்ல இருக்கிற நல்ல காரியத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்துட்டு வரும்போது பிள்ளைகளை பாராட்டுங்க. ஆண்டவர் பாராட்டுகிறார். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கவனித்துட்டு இருக்க, வெறும் குற்றம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அவர் எப்போதுமே நம்மை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர். கமான், யூ கேன் டூ இட், நீ அதை செய்ய முடியும், நீ அதை செய்ய முடியும். மற்றவங்க செய்தாங்க, மற்றவங்க ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தாங்க, உன்னால முடியும், உற்சாகப்படுத்துகிறார். இங்கே 8 காரியங்களை சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். முதலாவது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2, உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். 3, உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன். 4, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். 5, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன். 6, நீ சகித்து கொண்டிருக்கிறதை. 7, நீ பொறுமையாயிருக்கிறதை. 8, என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். 8 பாராட்டுகளை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். 8 பாராட்டுகள். ஆனால் இங்கே விசேஷமாய் ஒரு பாராட்டுதலை ஒரு 5 நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எபேசு சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை அப்போஸ்தலர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை கண்டறிந்தது. அது ஆண்டவர் பாராட்டுகிறார். போலி அப்போஸ்தலர், கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள வேலையாள், இவெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறவர், இவர்களெல்லாம் நீ கண்டறிந்தாய். இந்த கடைசி காலத்தில் அநேக பொய்யின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கின்றன. அநேக போலி ஊழியக்காரர்கள், போலி தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள்.
எபேசு சபை என்ன ஆண்டவரிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார்கள். முக்கியமாக என்ன வரம் தெரியுமா? கள்ள அப்போஸ்தலரை கண்டுபிடிக்கிற வரம், கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்கிற வரம், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்களை கண்டுபிடிக்கிற வரம், நல்ல நோட்டியது, நல்ல 1000 ரூபா நோட்டியது, கள்ள 1000 ரூபா நோட்டியது என்று கண்டுபிடிக்கிற வரம். அந்த வரத்துக்கு ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்று பேர். இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தால தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடித்து கையோட பிடித்து கொள்ளலாம். அப்போஸ்தலன் யோவான் எழுதினார் 1 யோவான் 4:1 என் பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் அநேக அந்திக்கிறிஸ்துடைய ஆவிகள் வந்து கொண்டிருப்பதால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் இவைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எல்லா அப்போஸ்தலன் சொல்கிற எல்லா ஊழியக்காரனையும் பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களாம் நீ நம்பிடாத. நீ புறாவை போல கபடில்லாமல் இருக்கலாம், ஆனால் சர்ப்பத்தை போல நீ வினா உள்ளவனாக இருக்கணும். இயேசுவும் கூட எச்சரித்தார், கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போவார்கள். மத்தேயு 24 அநேக பெருக்கங்கள் மத்தியில் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெருகி விடுவார்கள். ஆதியிலே மத்தேயு 7 அவர் எழுதும்போது அதை கண்டுபிடிக்கிற வழி ஆண்டவர் சொன்னார். அவங்க ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், வெளிப்பார்வைக்கு சாதுவான ஒரு ஆட்டை போல காண்பிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பது? இயேசு சொன்னார், அவருடைய கனிகளால நீங்கள் அறிவீர்கள். முட்செடியில் போய் அத்தி பழங்களை பறிக்க முடியாது, முள்ளுதான் குத்தும். நான் அத்திமரம் அத்திமரம் என்று தன்னை அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாலும் அதுக்குள்ளே முள்ளுதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே அதை பிடித்து கண்டுபிடிங்க. சிலர் ஆடுகளை கஷாப் கடையா தொங்க போட்டிருப்பாங்க, அது உண்மையான ஆடுதானா? ஆனால் வாலில் ஒரு பகுதி அதில் ஒட்ட வச்சிருக்கும், அதை இழுத்து பார்க்கலாம், இது ஆடா அல்லது நாயா? நாயை அடித்து ஆட்டு மாதிரி போட்டானா? அதை இழுத்து பார்க்கணும், அதை இழுத்தா வரல, அப்போ இது ஆடுதான். இல்லைன்னா நாயை அடித்து போட்டு ஆட்டு வாலை கொண்டு அதில் அழகாக சொருகி வச்சிருவான், அப்போ நீங்கள் ஏமாந்து போவீங்க. அவங்க தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கனிகளால் ஜனங்களை அறிய முடியும். ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5:21-24 சொல்றாருல, அந்த ஆவியின் கனிகள் அவர்களில் காணப்படுகிறதா எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, அவருடைய ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறானா அல்லது சுய மகிமை அவன் தேடுகிறானா? சாத்தான் எப்போது சுய மகிமையை தேடுவான். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது அவர் என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதுனால தேவன் பிதாவானவர் மகிமைப்படுவார். பரிசுத்தாவியானவர் எப்போதும் இயேசு மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார், இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பார். ஆனால் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களையே விளம்பரம் அடித்து கொள்ளுவாங்க. நாங்கள் 25 பேரை உயிரோடு எழுப்பிட்டேன், அங்கே வானத்தை நான் வில்லா வளைச்சிட்டேன், மணலை கயிறாக தெரிச்சிட்டேன், இந்து மகா சமுத்திரத்தை இங்கேருந்து நான் தாண்டிட்டேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன். தங்களுடைய சுய மகிமையை அவங்க தேடிக்கொண்டே இருப்பார். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து அவன் பிரீச் பண்ணினான், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடி இருந்தனால கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். அந்த யோவாசான என்ன பாருங்க, எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். உண்மையான ஒரு தேவ மனிதன் தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்து கொண்டு கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பான். அதை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்வதை கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு வழி. மூன்றாவது, ஒரு அப்போஸ்தலனாகட்டும் தீர்க்கதரிசியாகட்டும் அவன் பிரசங்கிக்கிற வார்த்தையாகட்டும் அல்லது கொடுக்கிற விளக்கமாகட்டும் வேத வசனத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா? வேத வசனத்துக்கு ஒப்பாய் இல்லாமல் அவன் என்னதான் வெளிப்பாடு கொடுத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேத வசனம் தான் நமக்கு வழிகாட்டி. யோவான் 6:63 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டு இருக்கிறது, அது படிப்பினைகளுக்கு கடிந்து கொள்ளுகிறதற்கு அந்த வேத வசனம் நமக்கு முக்கியமானது.
எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி இருக்கிறதா? நாலாவது, ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஆகட்டும் அப்போஸ்தலன் ஆகட்டும் சொன்ன காரியம் நிறைவேறினதா? உபாகமம் 18:20-22 ஒரு தீர்க்கதரிசி இப்படி இப்படி இப்படி இருந்தா நடக்கும் நடக்கும் சொல்லி அது நிறைவேறலன்னா அவனை நீங்கள் நம்ப வேண்டாம். அவன் என்னுடைய நாமத்தில் சொன்ன வார்த்தைகள் கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா அதைத்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எத்தனாம் தேதி பிறக்கும் அத்தனாம் தேதி பிறக்காது, பொண்ணா பிறக்கும்னு சொல்லுவாங்க பையனா பிறக்கும். ஆண்டவர் மாத்திட்டாரு வயிற்றுக்குள்ள வச்சு நான் ஜோம் பண்ணிட்டேன் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இப்படி கடைசி காலத்தில் ஜனங்கள் கள்ள தீர்க்க தரிசனம் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால புதிய புதிய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடுகள்லாம் நிறைவேறலன்னா அந்த ஆளை பிடித்து கொள்ளுங்க. எனக்கு 1000 உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் நான் டீச் பண்ணுறதுனால பாடத்தை முடிக்க முடியாமல் போயிடுது. ஆகவே ஐந்தாவதாக ஒரு மனுஷன் பிரசங்கிக்கிற வார்த்தைகள், அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறதா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா, கர்த்தருக்குள்ளே களிக்குற பண்ணுகிறதா, அல்லது உங்களை அடிமையாக்கி விடுகிறதா, உங்களை பயமுறுத்துகிறதா, அல்ல அந்த தீர்க்கதரிசன கேட்டதுலேருந்து உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறதா? ஆண்டவர் எப்போதுமே நம்மை விடுவிக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான சுவிசேஷம் 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறார். எப்போதுமே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை உண்டாக்குகிறவர். 1 Corinthians 3:16 வாசிக்கிறோம், எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆறாவதாக ஒரு கள்ள அப்போஸ்தலன் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதம் சொல்லுகிறது அவன் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவனா, ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை பண்ணுகிறானா, அல்லது கிறிஸ்து ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல தீர்க்கதரிசி அவ்வளவுதான், அவருடைய தெய்வீகத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த தெய்வீகத்தை நீங்கள் யெகோவா சாட்சிகள் யெகோவா விட்னஸ் இயேசு பற்றி சொல்ல வரோன்னு வீட்டை வந்து தட்டுவாங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோம் பண்ணால் ஜோம் பண்ண மாட்டாங்க, இயேசு தான் உண்மையான தேவகுமார் தான் அவர் தான் மேசியாவா என்ன அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு அநேக குரூப்புகள் இருக்கிறது இயேசுவினுடைய தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள அப்போஸ்தலர் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம். சரி, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு குறையை சொன்னார். 4 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்படி இந்த அன்புல குறைப்பட்டாங்க? எந்த ஊழியக்காரன் வந்தாலும் கள்ள ஊழியக்காரன் தான் நல்ல ஊழியக்காரன் தான் இதே ஆராய்ச்சி கையில லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இது உண்மையான காக்காதானா அல்லது புறாவா காக்காவா இப்படி வந்திருக்க, இது அப்படியே இதுலேயே ஆராய்ச்சி பண்ணுறது நல்லதான், கள்ள தீர்க்கத கண்டுபிடிக்கிற நல்லதான், ஆனால் அதுலேயே உன் மைண்டை செலவழிச்சிட்டு இருக்கக்கூடாது. உன்னுடைய மெயின் நோக்கம் ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறது தான் முக்கியமானது இந்த உலக வாழ்க்கையில். எல்லா கட்டளைகளிலும் பிரதான கட்டளை உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, அதான் பிரதான கட்டளை. ரெண்டாவது கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல புறனையும் நேசிப்பாயாக. இந்த கட்டளைக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்புக்குரியவர், அவர் அன்புக்காக ஏங்குகிறவர். நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை நேசித்து விட்டார். எரேமியா 31:3 சொல்லுகிறார், அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளோ அன்புள்ள தேவன். அந்த அன்புனால தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்புனால தான் அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த அன்பினால தான் பாரமான சிலுவை தூக்கி கொண்டு நடந்தார். அந்த அன்பினால தான் கைகள் கால்கள் ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பினால் தான் தன்னையே பாவ நிவாரண பலியாக, ஒரு பாவம் அறியாதவர் குற்றத்தை அறியாதவர் வஞ்சனை காணப்படாதவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்றால் அவ்வளவு நம்மேல அன்பு வைத்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார்.
வேதம் சொல்லுகிறது, யோவான் 13:1 அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அந்த அன்பினால் தான் சீஷருடைய கால்களை பிடித்து அதை கழுவினார். அவருடைய அன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் எபேசியர் 3:14 அவருடைய அன்பின் அகலும் ஆழும் நீளும் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளும்படியாக என்று அவர்கள் எழுதுகிறார். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை சாதாரணமான மனுஷனால் அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோமர் 5:5 சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதா, அது கொண்டுதான் ஆண்டவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம். அவ்வளவு ஆழமான அன்பு, அவ்வளவு தெய்வீகமான அன்பு. அன்பு அன்பை கேட்கிறது. அன்புள்ள ஆண்டவர் நம்மேல அன்பு செலுத்தி விட்டு அந்த அந்த அந்த அன்பு அளவிடப்படா முடியாத அன்பை கொடுத்துட்டு நம்ம அன்பை கேட்கிற, நம்ம கையில 1,00,000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா தா என்று கேட்கறது போல இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்தது 1,00,000 ரூபாய். நம்மிடத்துல எதிர்பார்க்க 1,10,00,000 எனக்கு கொடு, அந்த 10 ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. காலையில வாண்டவர் எழும்பி வருகிறார், என் பிள்ளை ஜோம் பண்ண மாட்டானா, அன்புக்கே இயங்க மாட்டானா. பாருங்க, அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஒரு மீன்பிடிக்காரன் பேதுருட்ட வந்து, என்கிட்ட அன்பா இருக்கியப்பா, என்கிட்ட அன்பா இருக்கிறியா. எவ்வளோ அன்புக்காக அவர் ஏங்குகிறவர். எபேசு சபை தன்னுடைய அன்பை குறைவுப்பட்ட போது அதை தாங்கி கொள்ள முடியல. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் அன்புள்ள தேவன், காட் இஸ் லவ் எல்லா இடத்துலையும் எழுதி போட்டுறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு காரியம், நம்முடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி நம்முடைய அருகில வருகிறவர். நம்ம அவரை துதிக்க மாட்டோமா, ஏங்கி ஏங்கி அருகில வருகிறவர். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆதியில நீ ரொம்ப அன்பா இருந்தார். எப்படி புதுமண தம்பதிகள், ஓ அந்த ஹனிமூன் போகும்போதெல்லாம் ஹனி ஹனின்னு அவ கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சி மார்பில் சாஞ்சு 2 மாசம் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கும் நாயும் பூனைக்கும் மாறி சண்டை. அந்த சண்டை ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் கூட எப்போதுமே அன்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய அன்புக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அந்த அன்பில குறைப்பட்ட போது அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆகவே அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, 4 வசனம் ஆண்டும் மீண்டும் வாசிக்கிறேன், ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. அன்பில குறைப்பட்டதை ஆண்டவர் விழுந்து போன ஒரு நிலைமைக்கு சொல்லுகிறார். ஒரு பின்மாற்று நிலைமைக்குள்ளே நீ போய்விட்டாய். நீ என்ன பாவம் செய்தால் அந்த அன்பிலிருந்து நீ கொலை செய்யாம இருக்கலாம், நீ விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு செலுத்த மறந்துட்டாலே குறைப்பட்டாலே நீ விழுந்து போனாய் என்று தான் அர்த்தம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் அதை நீ பார். என்ன நிலையிலிருந்து விழுந்தாய்? சிலர் விழுந்து விழுந்து கிடப்பாங்க, தரையிலே கிடப்பாங்க. வாரந்தோறும் கோயிலுக்கு போய் நாங்கள் செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்வை தகாதவைகளே செய்தோம், ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை. காலா காலமா இதையே சொல்லிட்டு இருந்தா ரட்சிப்பு கிடைக்காது. உண்மையில ஒரு மனுஷன் விழுந்து போனான்டா, என்ன நிலைமையில நான் விழுந்தேன், விழுந்ததுக்கு என்ன காரணம், என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சு ஆதியில செய்த கிரிகளை நீ செய்வாயாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஆண்டவர் நீ தூக்கி விட ஆவலா இருக்கிற, மரம் விழுந்தால் தான் விழுந்த இடத்தில் கிடக்கும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விழுந்தால் விழுந்த இடத்துல கிடக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ஆனால் அதற்காக நாம் நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஒரு மரத்தில் 10 அடி ஏறி விழுகிறதுக்கு 50 அடி ஏறி விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10 அடி ஏறி விழுந்தா சின்ன சிராய்ப்பு படும், லேசா டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஏக்கும், ஓகே. ஆனால் நீ உயர உயர உயர போய் 50 அடி உயரம் போய் விழுந்தான்னா 7 எலும்பு முறிஞ்சு போகும். பிறகு ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும், கையை கட்டி மேலே தூக்குவாங்க, காலை கட்டி போடுவாங்க, பேண்டேஜ் போடுவாங்க, திரும்பி படுக்கக்கூடாதும்பாங்க. மகாவசை இரவு பகல் தூங்க முடியாது. என்ன நிலைமையில நீ விழுந்தா,
எல்லாம் சில நேரத்தில் சும்மா ஆண்டவரை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கிறதில்லை. நீ உண்மையாய் இனிமே நான் செய்ய மாட்டேன், உண்மையாய் மனம் திரும்பலைன்னா, உண்மையாய் உன்னுடைய பாடுகளுக்காக வேதனைகளுக்காக கண்ணீர் விட்டு அழாவிட்டால் ஆண்டவருடைய இரக்கம் கிடைப்பதில்லை. என்னுடைய தாயார் ஒரு தேவ மனிதனை குறித்து என்னோடு கூட சொன்னார்கள். போன திருப்பத்தூர் முகாமில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன், வராதவங்க இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தமிழ் டேவிட் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவர் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்தார். தமிழ்நாட்டில் முதல் முறை பயங்கர எழுப்புதலை ஏற்படுத்தினார் அந்த தேவதாசன் தான். அந்த நாட்கள்லாம் கேரளாவில் இருந்து மலையாள பிரசங்கி, கொச்சி குஞ்சு போன்ற தேவனுடைய தாசர்கள் வந்து பிரசங்கம் பண்ணாங்க. பிறகு பொன்னம்மா சன்னியாசினி போன்ற தேவ ஊழியக்காரிகள் வந்தார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் முன்னால் அப்பாற்பட்டவர் இந்த தமிழ் டேவிட் என்கிற ஒரு தேவ மனிதன். பலத்த கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடக்கும். கண்ணே இல்லாதவங்க, குழி விழுந்தவங்களுக்கு புது கண்கள் தோன்றும், நரம்புகள் எல்லாம் புது நரம்புகள் உண்டாகும். அவ்வளோ ஆச்சரியமான தமிழும் ஆங்கிலத்தின சரமாரியாய் பிரசங்கிப்பார். அமெரிக்கா சென்று பேசின போது வெள்ளக்காரர்களே அசந்து விட்டார். இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு தேவ மனிதனா, இவ்வளோ பெரிய அபிஷேகமா, இவ்வளோ பெரிய வல்லமையா, அவரை வெள்ள தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர் சொன்னார்கள், உனக்கு சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு ஒரு அழகான இளம்பெண்ணை நாங்கள் ஒழும் பண்ணியிருக்கோம், நீ என்ன சாப்பாடு வேணாலும் சொல்லு, அவங்களுக்கு செய்து கொடுப்பாள், அவரோடு தங்க வைக்க வேண்டும் என்று ஒரு அறையவழு கொடுத்தார்கள். அவள் வருவாள், நீங்கள் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, கையை காலை பிடிச்சி விடுறேன்பா. ஆனால் அவட்ட சொல்லிட்டாங்க, இவரை எப்படி ஆது விழ வைக்கணும். சிம்சோனை விழ வைப்பதற்காக தெலிலாவிடம் பேரம் பேசினது போல அவரிடத்தில் பேரம் பேசினார்கள். முடிவில் அவர் விழுந்து விட்டார். பெரிய கன்வென்ஷன் கூட்டம் அன்னைக்கு பேசணும், பிந்தி வந்தார், சொன்னார் என்னால் பேச முடியாது. ஏனென்று கேட்டார். கடைசியில் அவர் சொன்னார், அப்போது அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், இந்தியாவில் எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் ஏற்கனவே அதை எங்களுக்கு தெரியாது, நீ அவளோடு உறவு கொண்டாய், அவளை திருமணம் செய், அவளை கட்டி வைத்தார். இந்தியாவுக்கு திரும்புவதற்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இந்தியா நான் போகல, விரும்பலை, இலங்கைக்கு எனக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த வெள்ளக்காரியை கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு சின்ன ஓலை கொடுத்து தரையில் விழுந்து இரவு பகலாய் அழ ஆரம்பித்தார். காலை சாப்பாடு மத்தியம் ஒன்றும் அவர் சாப்பிடலை. ஆண்டவரே, உமக்கு துரோகம் செய்து உம்முடைய அன்பை எண்ணாமல் போனேன், எனக்காக உயிரை கொடுத்து பெரிய ரட்சிப்பை சம்பாதித்தேன், அதை நான் எண்ணாமல் போனேன், என்னை மன்னி ஆண்டவரே. தலையிலே சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு சாக்கை உடுத்து கொண்டு புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு புரண்டு அழுதா, இரவும் பகலும் அழுதா, நாட்கணக்கில் அழுதா, 20 நாள் 21 நாள். அந்த ஆங்கிலேய பெண்மணி சொன்னாள், ஐயா இவ்வளோ நீங்கள் ஆண்டவரை நேசிய நான் தெரியல, நான் விளையாட்டு போல, உங்களுடைய சொல்ல கேட்டு நான் தப்பாக நடந்துட்டேன், எங்கள் தேசத்துக்கு நான் திரும்பி போகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இன்னி குறுக்கிட மாட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, காலை பிடித்து கெஞ்சினாள். அவள் விமானத்தில் அனுப்பி வைத்தார். அதுக்கு பிறகு அவள் உபவாசத்தை விடலை, அந்த சின்ன குடிசைக்குள்ள 40 நாட்கள் அழுதார். 40 நாட்கள் அழுது. 40வது நாள் ஆண்டவருடைய அன்பு இறங்கி வந்தது, மன்னிப்பு இறங்கி வந்தது. ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல அவரை தேற்றினார். இழந்து போன அவ்வளவு வல்லமையும் திரும்ப கொடுத்தார். மறுபடியும் அவருடைய ஆவிக்குரிய வரம் அவர்களை கிரியேசிது. 6 மாதங்கள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்து அப்படியே மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ கண்டு ஆதியில் செய்த கிரிகளை நீ செய்வாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 குருந்தியர் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நீ தானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும்.
இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதை பார்க்கிறோம். நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகள் விழுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்தில் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாமோ யாரை விழுங்கலாமோ வகை தேடி தெரிகிறார். அநேக ஊழியக்காரர்கள் விழுகிறதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய குடும்ப அஸ்திபாரம் உறுதியாக இல்லை, கணவனும் மனைவிக்கும் இடையே உள்ள ஐக்கியம் சரியா இல்லை. அந்த ரெண்டு பேருக்குள்ள ஐக்கியம் வெறுசல் விடும்போது சாத்தான் உள்ளே புகுந்து விடுகிறதற்கு அது ஏதுவாய் மாறி விடுகிறது. மிகுந்த வேதனையோடு அதை சொல்லுகிறேன். இவ்வளோ நட்சத்திரங்களை போல பிரகாசித்த ஊழியர்கள் விழுகிறத பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருக்கிறது. பேதுருவுக்கும் வீழ்ச்சி வந்தது. ஆண்டவரை சபித்து விட்டார், சத்தியம் பண்ணினார் அவரை அறியேன். ஆனால் இயேசு திரும்பி பேதுருவை பார்த்த போது வேதம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்து அழுதார், மனம் கசந்து அழுதார். ஆகவே ஆண்டவர் அதை மன்னித்தார், மறுபடியும் அப்போஸ்தலர் நிலைமைக்கு கொண்டு வந்தார், பேதுருவை பயன்படுத்தி அற்புதங்கள் செய்தார், 3000 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் கூடவே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். வேதத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் என்று விலக்கி விடுவேன். விளக்கு தண்டு எல்லாருக்கும் பிரகாசமாயிருக்கும்படி வீட்டில் ஏற்றப்படுகிறது. விளக்கு தண்டு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்கிறார், கலங்கரை விளக்கத்தை போல இருக்கிறார். அந்த விளக்கு தண்டை அப்புறப்படுத்தி விட்டால் இருள் சூழ்ந்துவிடும், வெளிச்சத்தை பார்க்க முடியாது, ஜனங்கள் உன் அண்டை வெளிச்சத்தை நாடி வர முடியாது. விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். 6 இவ்விதமாய் சொல்லுகிறது. இன்னொன்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார், நான் வெறுக்கிற நிக்கலோய் மதஸ்தரின் கிரியை நீனும் வெறுக்கிறார். நிக்கலோய் என்ற மதஸ்தர் அப்போஸ்தலர் 6:5 அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இங்கே பார்க்கிறோம். அவன் உலகத்தோடு காம்ப்ரமைஸ், விக்கிரங்களை படைக்கக்கூடாது, படைச்சு சாப்பிடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உலகத்தோடு ஒத்து போப்பா, எல்லாம் செய்யற மாதிரி செய் பரவாயில்ல. எப்படி பிளையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீ ஆலோசனை கொடுத்தானோ அதே போல ஆண்டவர் அந்த நிக்கலோய் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட உலகத்தோடு உப்புரவாகிற உபதேசத்தை உன்னை விட்டு அகற்றி போட்டு. சிலர் ஆண்டவருக்கா நீ பாடுபட வேண்டியதில்லை, நீ உபத்திரவங்கள் சகிக்க வேண்டியதில்லை, சொகுசான வாழ்க்கை உனக்குண்டு, ஒரு பங்களா இல்லையா உனக்கு 10 ஆண்டவர் தருவார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் உன்னுடைய குறையை சுட்டி காண்பிக்க மாட்டாங்க, உன்னை கண்டித்து உணர்த்த மாட்டாங்க, எப்போதும் பொருளாதாரம். அது எதென்றா உலகத்தோடு ஒரு ஒப்புரவாகி விடுகிறது, பிசாசோடு ஒப்புரவாகி விடுகிறது. உனக்கு மகிமை தருவேன், என்னை வணங்கிக்கோ வணங்குறேன், உன்னை உன் மகிமை கொடு, பணத்தை கொடு, பொருளை கொடு, வீட்டை கொடு, ஒரு காம்ப்ரமைஸ். அதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 7 சொல்லுகிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். வேதத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும் போது சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உடைய காது திறந்த காதா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் செவி சாய்க்கிற காதா இருக்கணும். சில சபைகளை எவ்வளவுதான் சொன்னாலும் மைண்ட்ல புரியாது, அத வேதத்துல வாசிக்கிறோமல்ல, எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் சில செவிட்டு உரியன்கள் போல இருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அல்லவா. அந்த நிலைமை வேண்டாம், காது உள்ளவன் கேட்க கடவுள். இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை சொன்ன, ஒவ்வொருவமே சொல்லும் போதும் காது உள்ளவன் கேட்க கடவுள். இங்கே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு பரிசை சொல்லி முடிக்கிறார், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்குவாயனா, பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் தனியை புசிக்க கொடுப்பேன்.
வேதத்தில் மூன்று முறை பரதேசி என்கிற வார்த்தை வருகிறது. பரதேசி என்றால் தோட்டம் என்று அர்த்தம். பாரசீக மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அரண்மனைக்கு முன்னால் ஒரு தோட்டத்தை வைத்திருப்பார்கள், அது பரதேசி. ஆண்டவரை பார்த்து ஒரு கள்ளன் கேட்டான். லூக்கா 23:43 உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, நீ பரதேசியில் இருப்பாய், ஆவிகள் இழைப்பாருகிற ஸ்தானத்தில் நீ இருப்பாய். நான் இன்னைக்கு அதை போய் ஸ்தாபிக்க போகிறேன், இன்றைக்கு என்னோடு கூட நீ இருப்பாய். நித்திய நித்திய காலமாய் அல்ல, பரதேசி உனக்கு கொடுக்குறேன். அதுபோல அப்போ பவுல் ஒரு முறை 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2 Corinthians 12:3 பரதேசிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது 3 இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக வெளிப்படுத்தல் 2:7 இந்த எபேசு சபைக்கு எழுதும்போது ஜெயங்கொள்ளுகிறவனே வந்தோம். ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவள் ஜீவநிலை பரிபூர்ணப்பட வேண்டும் என்று வைத்தேன். அந்த ஜீவ விருட்சம் உங்களுக்கு தருகிறேன். இயேசுதான் அந்த ஜீவ விருட்சம். நானவேளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று யோவான் 10:10 சொன்னார். நேரம் முடிந்தது, நாம் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய காதுகளில் விழட்டும். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரிகளை செய்வாயாக. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ந்து அறிந்து மறுபடியும் ஆதி அன்புக்கு திரும்பிவிடு. மறுபடியும் அந்த ஊழியத்தில் திரும்பிவிடு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலைமை மாறு. ஆண்டவரையே பிரியப்படுத்த தீர்மானம் பண்ணிவிடு. கடைசி காலம், இனி நாட்கள் செல்லாது. ஓ, உலகமெங்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு நிறைய புதிது புதிதாய் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஆவியின் வரங்களை தருகிறார், புதிய புதிய ஊழியக்காரர்களை எழுப்புகிறார், புதிய புதிய ஜெப வீரர்களை எழுப்புகிறார். ஆனால் நீ தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் ஆதி அன்பை விட்டு வழுகி போயிருந்தால் இந்த இரவு நேரம் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க எத்தனை அருமையான ஒரு நேரம். ஹோ, மறுபடியும் கத்தரண்டை திரும்பி வந்துவிடு. ஆண்டவர் இன்றைக்கு வாக்களிக்கிறார், என் பிள்ளையே, நான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன். ஆமே, நீ ஜெயங்கொண்டவனாய் நீ விளங்குவாய். உன்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியும். நீ அந்த பரம காணனை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஹாலேலூயா. உன்னை நீயே ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்து. ஆதியில் செய்த கிரிகளை மறுபடியும் செய்வாயாக. விழுந்து கிடக்கிற இடத்திலே நீ விழுந்து கிடக்க கூடாது. நீ எழுந்திரு. நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று கட்ட குமாரன் எழும்பி வரவில்லையா? ஆண்டவருக்காக நீ எழும்ப வேண்டிய நேரம் அல்லவா? ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய நேரம் அல்லவா? கர்த்தர் ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை தேசத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா? உனக்காக ஆவியின் வரங்களை வல்லமையை வைத்திருக்கிறார் அல்லவா? எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. தேவனே, ஒவ்வொரு மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் அதிக வைராக்கியத்தோடு எழுந்து நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அக்கினி அபிஷேகம் எங்களை புடமிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினியால எங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சாயாவின் வாயை தொட்டு, ஓ, இந்த அக்கினி தழல் உன்மேல் தொட்டதினாலே உன்னுடைய பாவம் நீங்கி நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய். ஜாதிகளுக்கு நீ தீர்க்கதரிசியாய் எழுப்புவே. ஆண்டவரே, அந்த அக்கினி தழல், அந்த பலிபடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பரிசுத்தாவியாகிய அக்கினி தழல் ஒவ்வொரு நாவையும் தொடுபடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஆழ்காவிக்குரிய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவிசை மன நிரங்குவீராக.

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உங்க மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னு சிரிக்கல.
2: சிரிச்ச? உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்த உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடோமின் விதியை நிர்ணயிக்க.
0: என் சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையமாயிடுச்ச. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா?
4: உணர்வு கொண்ட கடவுள், நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
5: உதவி செய்யுங்க.
4: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
5: தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க.
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடோம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடோம் நகரத்தையே
5: மன்னிக்கிற.
4: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
5: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க.
1: உதவி செய்யுங்க.
4: ஒருவேளை சோடோம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
6: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
6: அவங்க என் வீட்டுக்கு வந்து விருந்தினார்கள். அவங்களை அவங்க வழியில போக விடுங்க.
5: நான் விட மாட்டேன்.

இப்ராஹிம்காக தேவன் உங்களை காப்பாத்துறாரு.

0: இனிமே ஆபத்து இல்ல. இங்க இருந்து கிளம்பிடுங்க. இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: பவநகரத்தை திரும்பி பார்க்காதீங்க. திரும்பி ஒன்று பார்த்துடாதீங்க.

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

0: வந்துட்டியாடா, வா வா செல்லா, உள்ள வேண்டாம் பார், காஃபி போட்டு கொடு. என்னடா ரொம்ப டயர்டா இருக்கியா? அப்பா பக்கத்துல வந்து உட்காருங்க வா.
1: சரி, என்ன வெயிலுப்பா?
0: அப்படியாமா? செல்லா உள்ள வேண்டாம் பாருமா.
2: என்ன உங்க செல்ல பொண்ணு வந்துட்டாடா, பாசம் மலைய கொட்டுறீங்க. இந்தா சாப்பிடு சமோசாவ.
1: உனக்கு பொறுக்காதே.
2: மொத்தமா தின்றாத, எனக்கும் கொஞ்சம் கொடு.
1: ஏ பிங்கி, நில்லுடி.
0: போடா, கை கழுவிட்டு போய் சாப்பிடுறா.
3: சாப்பிட்டீங்கன்னா தட்டி தட்டி சீக்கிரம் வாங்கம்மா, பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு.

0: ஸ்டெல்லா படிமா.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள்.

0: அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்பா என்ன
1: ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல
0: எங்க விழுந்தீங்க அம்மா அம்மா அம்மா அப்பா ஐயோ என்னாச்சு என்னாச்சுங்க
1: உட்காரவீங்க உட்காரவீங்க
0: ஐயோ என்னங்க ஆச்சு என்னாச்சுப்பா என்னாச்சு என்னப்பாச்சு
1: ஒண்ணு இல்லக்கா ரோட் கிராஸ் பண்ணும் போது ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டான்
0: என்னப்பா சொல்ற என்னங்க
2: ஸ்டெல்லா
3: என்னம்மா அவ்வளோ பாரியா நாளும் பொம்பளை புள்ளி ஆயிடுச்சுன்னு கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆம்பளை புள்ளியாவது கொடுத்துருந்தா கூட கல்லு மனு சுமந்து நம்மளை காப்பாத்தி இருப்போம்
4: கவலைப்படாதீங்க ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு நான் இருக்கேன் கையில சுத்தமா காசு இல்லம்மா நாளைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது மாமா வீட்டுக்கு போவோம் மாமா நம்மளுக்கு காசு தர வேண்டியது இருக்குமா அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்பாவுக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா
5: வாட்ஸ்அப்ல பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிடுங்கம்மா நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன்

0: என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க?
1: நான்சிக்கு வேற காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அப்பாவுக்கு வேற மெடிக்கல் செலவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இனி இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னே தெரியல.
2: காலப்படாதீங்கம்மா, நான்

0: ரெண்டு பேராலையும் ஆடாம வர முடியாதா? நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? இங்க உட்காருங்க.
1: லேட் பண்ணாதீங்கக்கா, சீக்கிரமா வாங்க.

0: யாருமா?
1: மேடம் பேப்பர்ல ஆட் கொடுத்திருந்தீங்க, டியூஷனுக்கு ஆள் வேணும்னு.
2: நேத்து தான் அதுக்கு ஆள் வந்தாங்க.
1: அப்படிங்களா? சரிங்க மேடம்.
2: சரிங்கம்மா, சாரி என்ன.

0: என்னமா
1: மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, வேற ஏதாவது வேலை இருக்குமா?
0: அப்படியா, சரி உள்ள வா. வேற என்னமா வேலை இருக்கு? துணி துவைக்கிற வேலையும் பாத்திரம் விளக்குற வேலையும் தான் இருக்கு. நீ படிச்ச பிள்ளை, நீ எப்படி இதெல்லாம் செய்வ?
1: அப்பாக்கு அடிபட்டுருச்சு, அப்பா வேலைக்கு போல, வீட்டுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல மேடம், செஞ்சிடறேன்.
0: உங்க வீடு எங்க இருக்கு?
1: பக்கத்துலதான் இருக்கு.
0: அப்படியா, சரி ஒண்ணு பண்ண, நாளைக்கு காலையில இருந்து வந்துரு.
1: மேடம் இன்னில இருந்தே ஜாயின் பண்ணிக்கிட்டுமா?
0: ஓ இஷ்டம், சரி வா. பாத்திரத்தை விளக்கிடுமா?

0: அங்கிள்,
1: என்னம்மா
0: நீங்க இங்க வேற செய்றீங்களா?
1: ஆமா
0: அங்கிள், கார் கழுனா உங்களுக்கு எவ்வளவு தருவாங்க?
1: என்னம்மா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் தருவாங்கம்மா, அவ்வளவுதான்மா.
0: அங்கிள், நாங்களும் கார் கழுவுறோம், எங்களுக்கும் காசு தருவீங்களா?
1: என்னம்மா சொல்றீங்க, படிக்கிற வயசுல கார் கழுவ போறீங்களா?
0: அங்கிள், எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள்.
1: என்னம்மா சொல்றீங்க, அப்படியா? அப்படி என்னம்மா கஷ்டம்?
0: ஏய் ஸ்டெப்னி இங்க வா. ஏய் என்னாச்சுடி, ஏய் ஏன் இப்படி இழுத்துட்டு போற? ஏய் ஸ்டெப்னி லூசா, நீ கார் கழுவலாமான்னு கேக்குறேன். ஏய் பிங்கி, ஏன்டி அப்பாக்கு வர காலில் அடிபட்டுருக்கு, அம்மா நேற்று எப்படி ஃபீல் பண்ணி அழுதாங்க தெரியுமா? எனக்கு சுத்தமாக மனசே கேட்கலடி.
2: என்னடி சொல்கிறேன், மம்மி அழுதாங்களா?

0: வாங்க வாங்க சொன்னாங்களே வாங்க. இந்த காரை நீங்கள் கழுவுங்க. இப்படி கழுவணும்டா.
1: ஓகே.
0: இந்த மாதிரி இந்த இடம்லாம் வந்து இந்த கண்ணாடி கண்ணாடிலாம் நல்லா கழுவணும். ஆ இப்படி வந்து தொடங்க. வாங்க வாங்கடா இந்தா அந்த மாதிரி தொடங்கடா. சரிடாம்மா வச்சுட்டே இருங்க, நான் தான்
1: வந்துடுறேன். இன்கே உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணா விடு, நானே பண்றேன்.
2: நானும் கழுவுறேன் வா.

0: அடா பிள்ளைய கைப்பட்ட உடனே பல பல நாய் போச்சு வண்டி. சரிடாமா, சரியே ஆளுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோங்க. என்ன அப்படி கஷ்டம்
1: அங்கிள்? அப்பாக்கு கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சு அங்கிள், அதனால வந்து அப்பா அதை வேலைக்கு போக முடியும்.
0: சரிடாமா
1: அங்கிள், நாங்கள் நாளைக்கே வரோம் அங்கிள்.
0: சரி வாங்கடாமா, சரி போயிட்டு வாங்க.

0: அக்கிட்ட மட்டும் சொல்லிடாத பிரிக்கி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்.
1: நீ வாய் மூடு, இதான் எல்லா குடும்ப கஷ்டத்தையும் கடையில் தூக்குற மாதிரி சொல்ற. எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ கார் கழுவுற காசு போய் அம்மாட்ட.
2: ஆ மேடம், வேன் எல்லாம் முடிச்சிட்டேன் மேடம்.
3: முடிச்சிட்டியாம்மா? சரி, நாளை காலை சீக்கிரமா வந்துரு.
2: ஆ ஓகே.
3: ஒரு நிமிஷம் இருமா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இந்த 500 ரூபீஸ் வச்சு.
2: இல்ல பரவாயில்ல மேடம்.
3: பரவாயில்ல, வச்சுக்கம்மா.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன பிங்கி, சரி போலாமா? சாரிமா, லேட் ஆயிடுச்சு, போலாமா?

0: செய்றீங்க?
1: என்னமா வந்துட்டியா?
0: மா, காசு கேக்க சொல்லி மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களே, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாமா வீட்டுக்கு போனேமா, அத்தை மாமா இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் திரும்பி வந்துட்டேன். சரி, அப்புறம் பேக் மறந்து வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனமா, மாமா உள்ளதமா இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவன் படுத்ததும் போதும், நம்மள காசு காசுன்னு சாகடிக்கிறாங்கன்னு சொல்றாங்கம்மா.
1: உங்க அப்பன்ட்ட அவனை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு அப்பவே சொன்னேன், கேட்டாரா? என்னமா, அந்த பேப்பர்ல ஆட் பாத்துட்டு போன வேலை என்ன ஆச்சு?
0: டியூஷன் வேலை ஓகே ஆயிடுச்சுமா.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே.
0: மா இந்தாங்க.
1: என்னமா, ஏன் இந்த பண்ணோம்?
0: டியூஷன் போனலம்மா, அந்த இடத்துல அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்தாங்கம்மா.
2: ஆண்டவரே, உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. எனக்கு 1 ரூபாய் கூட இல்லையே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு சமைக்க 1 பொடி அரிசி கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டேன். இந்த வேலையில எனக்கு இப்படி போஷத்து, எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு கோடி கோடி நன்றி ராஜா.
0: அம்மா
1: வாஸ்டி.
0: மா நான் சொல்லுவேன்மா, நீ கோபப்படக்கூடாது சரியா?
1: கோபப்பட மாட்டேன், சொல்லுமா.
0: அப்பாட சொல்ல மாட்டீங்கல்ல?
1: சொல்ல மாட்டேன், சொல்லு.
0: இன்னைக்கு என்னாச்சுன்னா, அக்காவுக்கு வேலை பார்க்கறதுக்காக போயிருந்தோம்ல, அப்ப அக்கா பிங்கியோ என்னையோ ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீங்க இங்கேயும் போகாதீங்க, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்னாங்களா. அப்ப அங்க ஒரு அங்கிள் கார் கழுவிட்டு இருந்தாங்க. நாங்க போய், அங்கிள் நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டோமா, அவங்க வந்து ஆமான்னு சொன்னாங்க. ஒரு காருக்கு எவ்வளவு அங்கிள் வாங்குவீங்க நானும் பிங்கியும் கேட்டோமா, அப்ப வந்து என்ன ஒரு 300 இல்லைன்னா 200 ரூபான்னு சொன்னாங்க. நானும் பிங்கி வந்து, அங்கிள் எங்களுக்கும் ஒரு கார் தெரியல, நாங்களும் கழுவுறோம் அப்படின்னு சொன்னோமா. அப்ப வந்து முடியாதுன்னு சொன்னாங்க முதல்ல, அதுக்கப்புறம் சரிமான்னு சொன்னாங்கம்மா. நானும் பிங்கி ஒரு கார் கழுவணுமா அப்படின்னு 200 ரூபா கொடுத்தாங்கம்மா.
2: பிங்கியும் கார கழுவுனாலா? எங்களுக்கு ஏன் நிலைமை ஆண்டவர்?

0: स्टेला स्टेला
1: दोबारा पा என்ன ஆச்சுங்க?
0: என்ன கொஞ்சம் தூக்குமா?
1: என்னப்பா
0: என்ன
1: ஃபாரின் கால் மாதிரி இருக்கு? ஹலோ, யா, இட்ஸ் மீ. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
0: ஸ்டெல்லா, இங்க வந்து உட்காரேன்.
1: என்னங்க
0: ஸ்டெல்லா, இந்த 2 மாசம் உங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய நிலைமையை யோசிச்சு பாரு.
1: ஆமாங்க,

0: என்னாச்சு பாப்பா?
1: எல்லாம் செஃபியாலதான்.
2: பிங்கி வா,
1: போட்டி நான் வரமாட்டேன், எல்லாமே உன்னாலதான்.
0: என்னாச்சு பிங்கி, என்னாச்சு?
1: என்ன ஆச்சா? இந்த ஸ்டெஃபி என்ன பால்க்கு போட வைக்கிறா, நியூஸ் பேப்பர் போட வைக்கிறா, காரெல்லாம் கத வைக்கிறா தெரியுமா? இந்த ரெண்டு மாசம் நான் ஒழுங்கா தூங்கவே இல்ல.
0: என்ன பிங்கி சொல்ற?
3: என்னாச்சுங்க?
4: என்ன பிங்கி என்ன சொல்லிட்டு இருக்கா?
3: கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. எங்க அண்ணன் நம்மள ஏமாத்திட்டான்.
4: என்ன செல்ல சொல்ற?
3: நீங்க எங்க அண்ணனை மலை மாதிரி நம்பினீங்க. நம்ம மூத்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை தூக்கி வீடு கட்ட கொடுத்தீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க உடம்பு முடியாம படுத்திருக்கும் போது பணம் கேட்டு நான்சி அவன் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். எங்க அண்ணி அவனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லி அனுப்புறா.
4: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் வீட்டுல கூட எல்லாம் வந்திருக்கலாம்ல.
3: நீங்க வேற நடந்தத சொன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க.
4: என்னமா சொல்ற?
3: அவன் உள்ளே தாங்க இருந்திருக்கான். உள்ள இருந்துகிட்டு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அப்பாடா போயிட்டாளா, அவன் படுத்ததுல இருந்து பணம் பண்ணல நம்மள சாவடிக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கான். நீங்க என்னடானா மச்சான் மச்சான்னு சொல்லி நான் என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா நகையும் நட்டையும் தூக்கி போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் சொன்னதை கேட்டீங்களா? காப்பாத்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் என் கிட்ட வந்து அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்கம்மா, அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்கம்மா, அவர் சொன்ன தாங்கவே மாட்டாருன்னு என் காலில் விழுந்து அழுகுறேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நான் பட்ட பாடு இருக்குது.

güey.

0: pa. Aladdin yan pa. Please pa. Yung may manitsin mo pa.
1: Hindi ka tapay sa panin ko. Hindi ka pumulong-pulong na nang sinarumba ang lalat siya pa rin naman. Hindi na rin tumasama. Hindi ka nahalang pero tama na pulong kami ng kulungutan. Pati hindi ka pa. Hindi ka tapay na panin ko. Hindi ka tapay na panin ko.
2: Papa, kawalapadaling yun pa. Naang irukun pa.
3: Yan, naman அழுதுட்டு இருக்கீங்க ஸ்டெஃபி நான்சி அப்பா அம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க
4: ஒன்னும் இல்ல ஜூலி அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு
3: அம்மா அழாதீங்கம்மா அப்பா அழாதீங்கப்பா ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருப்பா
2: என்ன ஜூலி சொல்ற
3: அம்மா எனக்கு ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சிருக்குமா இப்பதான் கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க இன்னும் 2 டேஸ்ல கிளம்பணுமா வேலையில ஜாயின் பண்ணணும் எவ்வளவு சேலரின்னு சொல்லுங்க 1 lakh
5: 1 lakh இயேசுவே எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனே

0: Welcome to Vivada Medai version 2. போன வருஷம் நம்ம வந்து பெண்கள் வேலைக்கு போறதுனால வீட்டில் வர மாற்றங்களை குறித்தும் அதை எப்படி வேதத்தின் அடிப்படையில் நம்ம அணுகணுன்றதை குறித்தும் பேசணும். நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அதோட செகண்ட் வெர்ஷன் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெற்றோர்களும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அன்பு மட்டும் போதும், எங்களுக்கு பெரம்பு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா மீசையை முறுக்கின்னு பெரம்பு அடிப்போம், ஏன்னா நாங்களாம் சின்ன வயசுல அடி வாங்கினா அது திருப்பி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு இடையில நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான், அது வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம சில வார்த்தைகளை கேட்க போறோம். இதை நமக்காக உதவி செய்ய ரெண்டு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தங்க யாருன்றதை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அப்புறமா இன்னொன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பெனினா வந்திருக்காங்க. அவங்க வந்து சைல்டு சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கிங்ஸ் காலேஜ் லண்டன். எல்லாம் கரகோஷம் எழுதி அவங்களை வரவேற்கலாமே. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜோதி ஃப்ரம் மெட்ராஸ் ஹைகோர்ட். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதுதான் எனக்கு சான்ஸ், இன்னைக்குதான் என்னோட சான்ஸ், இதை நான் விட மாட்டேன்ற சான்ஸ்ல இருக்காங்க. இந்த சைடு வந்து நானும் விட மாட்டேன்ற இதுல வந்து பெற்றோர் இருக்காங்க. ஓகே, பிள்ளைகள் அப்படின்றது வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவங்களோட கிஃப்ட் இல்லையா? கண்டிப்பா அதை வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. பிள்ளைகள் என்றால் எனக்கு என்ன, உங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கும், எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒண்ணு வந்துருக்கும். அதை பத்தி நம்ம ஒரு குயிக்கா ஒரு ரவுண்ட் போலாமா? என்னென்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
1: பிள்ளைகள்ன்றது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த முடியும், என்னுடைய பிரதிபலிப்பா நான் வந்து என் பிள்ளை என்னோட பிள்ளைகளை நான் பாக்குறேன். இந்த உலக காரியத்துல என்னுடைய பிரதிபலிப்பா என் பிள்ளைகள் இருக்காங்க.
2: என்னோட பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வம்சம், என்னோட சந்ததியா நான் பாக்குறேன்.
0: வெரி குட், வெரி குட். அப்புறம்
3: என்னுடைய மகள் என்னோட பிரைட், ஏன்னா எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் என்னால முடியாது மம்மின்னு சொல்லவே மாட்டான்.
0: ஓகே, பிரைட்.
4: என்னோட பிள்ளைங்க வந்து விளையாட பெற்ற முத்துன்னு சொல்லுவோம்.
0: கிட்ட வச்சு பேசுங்க, கேக்கல சார், உங்களுக்கு கேக்குதா?
4: என்னோட பிள்ளைங்க வந்து விளையாட பெற்ற முத்துன்னு சொல்லுவேன். அவங்க வந்த பிறகுதான் என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன்.
0: அது வரைக்கும் அர்த்தமே இல்லாம வாழ்ந்துருக்கீங்க. அந்த அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு காரணமானவர் யார்?
4: அப்படி இல்ல பிரதர், அவங்க அன்பு காட்டினாங்க. பிள்ளைங்க ஏற்பட்ட பிறகு அவங்களோட அன்பு வந்து ஒரு தனி
0: புரிஞ்சிச்சு சிஸ்டர். வேற வேற, அடுத்து அடுத்து, டக்குன்னு டக்குன்னு டைம் ஆகுது பிளீஸ்.
4: தெரியாது மம்மி கண்ணை மூடி கட் பண்ணாங்கல்ல, கையை கட் அது கூட தெரியாது என் பிள்ளைக்கு, அம்மா கண்ணுல தண்ணி வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸோட ரொம்ப அக்கறையா.
5: பிள்ளைங்க உங்களுக்கு வந்து கார்டியனா இருக்காங்க, உங்க வீட்டுக்காரங்க உங்களை அடிக்கும் போது கார்டியனா இருக்காங்க, அப்படிதானே?
3: என்னோட பிள்ளைகள் வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 7 இயர்ஸ் கேப், ஒரு த்ரூ ஃபாஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு ரொம்ப சிக்கா 2-3 சர்ஜரி எல்லாம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவ தான் என்னையும் பாத்துக்கிட்டா, அவங்க தம்பி எல்லாம் பாத்துக்கிறது, அதனால ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம்.
5: அடுத்தது யாருங்க? அடுத்தது அவங்ககிட்ட கொடுக்க மைக்கு.
6: என்னோட பிள்ளைங்க வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ். ஆமா, என்ன ஒரு கவலை இருந்தாலோ இல்ல என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலோ அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தாவே எல்லா கவலையும் மறந்து நானே அப்படி சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுறேன் அந்த பிள்ளைங்க. ஆமா,
7: என்னுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு ப்ரெசியஸ்.
0: ஹலோ,
5: ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிதானே?
0: ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இப்போ இது அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. வேலையிலிருந்து பல திட்டு வாங்கி நம்ம பிரயாணப்பட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க நம்மளை ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறது, அது எவ்வளோ ஒரு இன்பமான இது. இது ஆமாவா இல்லையா? ஆமா தானே, உண்மைதான். அடுத்தது, ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது யாருன்றதும் நம்ம பார்க்கணும்.
7: என்னுடைய பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள், ஏனென்றால் அவங்க வந்து நம்முடைய முதிர் வயதில் அவங்க தான் நம்மளை பார்த்துக்குவாங்க, நமக்கு உதவியா இருப்பாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய புகழாளங்களை பேசுகிறவர்கள் அவங்க தான், நம்முடைய புகழ்ச்சிகளை பேசுகிறவங்க, பெற்றோர்களை பேசுகிறவர்கள் அவர்கள் தான். அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும்.
8: அருமை, அருமையாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. ஓகே, நீங்க ஃபைனல் கடைசியா.
9: என்னுடைய பிள்ளையா, என்னுடைய சொத்து, என்னுடைய சுதந்திரம்,
8: சொத்து அடையாளம். வித்துற மாட்டீங்களா?
10: என்னோட பையன் வந்து என்னோட குட் லக். நான் சொல்லுவேன்
8: குட் லக், குட் லக்.
10: அவன் வாழ்க்கையில வந்த பிறகுதான் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்
8: புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. குட் லக், அவன் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் குட் லக். ஓகே, அப்புறம் அப்புறம்
11: நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க பசங்க ரெண்டு பேருமே ஒன்னு பிஏ ஒன்னு எம்கே படிச்சிருக்காங்க.
8: நான்
11: வந்து நானும் என் மனைவி ரெண்டு பேருமே படிக்கல, ஆனா எங்க பசங்க ரெண்டு பேருமே படிச்சு அது ஒரு பெருமை எனக்கு.
12: அதாவது நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிக்கிறாங்க எனக்கு பதில். அதை நீங்க சொல்றீங்க,
13: பிள்ளைங்க தான் ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி.
12: மகிழ்ச்சி.
8: இவங்க சொன்னது எல்லாமே வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல, இது இங்க இருக்க அனைவருக்குமே வந்து நீங்க சொல்லும் போது நீங்களும் ஆமா ஆமான்னு சொல்லிருப்பீங்க, கரெக்ட் தானே? ஏன்னா சொத்துன்னு சொல்லும் போது, பிளெஸிங் சொல்லும் போது எல்லாமே நமக்கு, எனக்கு என் மைண்ட்ல இருக்கிறத தான் அவங்களும் சொன்னாங்கறது உங்களுக்கு தோணிருக்கும், ஆமா தானே? இப்ப இவ்வளவு அருமையா சொன்ன பத்தி பிள்ளைங்க என்ன சொல்றாங்க பாக்கலாமா? ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்மள வந்து ஒரு எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, அவங்க இந்த காலத்துல எல்லாம் அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லலாமா உங்க உங்களுக்கு மம்மி டேடினா என்ன, அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க, அது ஒரு சின்ன சுருக்கமான வார்த்தையில சொல்றோம். ஓகேவா, சொல்லுமா.
14: எங்க அப்பா மிஸ்டர் மேஷாக் சாம்வெல் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா அவர் இருக்காரு. அடுத்ததாக என்னோட மம்மி மிஸ்ஸஸ் ரூத், அவங்க வந்து என்னோட பெரிய ரோல் மாடல். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப அவங்க என்ன பத்தி சொல்லும் போது நான் வந்து அவங்களோட பெரிய ப்ரைட் அண்ட் என்னால முடியாதுன்னு எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தாங்க வந்துச்சு.
8: வெரி குட், வெரி குட். ஹீரோ அண்ட் ரோல் மாடல், ஹீரோ அண்ட் ரோல் மாடல். அடுத்து சொல்லுமா.
15: மை மாம் அண்ட் டாட் இஸ் காட்ஸ் கிஃப்ட்.
8: காட்ஸ் கிஃப்ட். ஓகே, சூப்பர்.
16: எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, பணத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க. மத்தபடி எனக்கு எல்லா இதுலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
12: சூப்பர். அடுத்து அடுத்து
17: எங்க அப்பா அம்மா பத்தி நான் ஷார்ட்டா சொல்லணும்னா, அவங்க எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி.
12: ரெண்டு கண்கள்.
17: ஆமா.
12: அப்ப கண்ணாடி போட்டு,
17: கண்ணாடி போட்டுன பேருக்கு அப்படிதான் நாலு கண்ணு ஆகுதுல்ல, நாலு கண்ணா இருந்தாலும் தெளிவா தெரியுதுல்ல, மக்கி தெரியல, தெளிவா தெரியுது. அப்பா அம்மா தான் நம்மளுக்கு தெளிவான வழியை காட்டுறது, அப்பா அம்மா தானே.
18: எங்க அம்மா அப்பாக்கு வந்து ஒரு அனுசரிப்பு தன்மை இருக்கு. நாங்க நாலு பேர் வீட்டுல, நாங்க நாலு பேருமே அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணாலும் வாலு பண்ணாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அது எங்களை திட்டிட்டு மன்னிச்சுட்டு திரும்பி எங்ககிட்ட அன்பா இருக்குது, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
12: சூப்பர், சூப்பர்.
19: என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு வந்து என்னோட மனநல மருத்துவர்கள் மாதிரி.
12: மனநல மருத்துவர்.
19: நான் என் மனசுல என்ன நினைச்சிருந்தாலும் நான் ஓபனா எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டேன், பட் நான் சொல்லாமலே அதை புரிஞ்சுக்குவாங்க,
12: கரெக்டா புரிஞ்சிட்டு செய்வாங்க. அப்ப உங்க மனசுல இருந்து அவங்க முன்கூட்டியே புரிஞ்சிட்டு செஞ்சிருவாங்க. சூப்பர். அடுத்து
20: என்னோட அப்பா அம்மா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து என் பிள்ளைகள் வந்து எனக்கு வரும், நான் வரம் கேட்டு பெத்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா உண்மையிலுமே என்ன கர்த்தர்கிட்ட வரமா வரதுதான் பெத்தாங்க, அதனால என்ன வர வரன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய வரமே, கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரமா எங்க அப்பா அம்மாவை தான்
12: பாக்குறேன்.
21: எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு கைடு மாதிரி, இப்போ இப்போ நான் விஷயத்துக்கு போனேன்னா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்காது இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்றாரு. எங்க அம்மா வந்து என்னோட சப்போர்ட்டு, அதே மாதிரி என்னோட பெரிய புத்திசாலி.
12: உன்னோட பெரிய புத்திசாலி?
21: ஆமா.
22: எனக்கு வந்து எங்க அம்மாவும் பிடிக்கும், எங்க அப்பாவும் பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்க அப்பா தான், ஏன்னா அவர் ரொம்பவே ஃப்ரீடமா இருப்பாரு எல்லாத்துலயுமே.
12: உன் மேல பிரியமா இருப்பாரு. சூப்பர்.
23: எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி, எது தப்பு எது சரின்னு எனக்கு சொல்லி தருவாங்க.
12: டீச்சர் மாதிரி. அடுத்து சொல்லுங்க.
24: எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு அன்பெய்டு தெரபிஸ்ட் மாதிரி, ஏன்னா நான் எப்பயாச்சும் நான் டிப்ரெஸ்டா இருக்கும்போது இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பேன். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போதுல எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் போவேன். எங்க அப்பா அம்மா தான் என்னை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, உன்னால முடியும், ட்ரை பண்ணு, ஃபெயில் ஆகுறியா இல்ல உனக்கு வரலையா ட்ரை பண்ணு வரோம் அப்படின்னு.
12: என்ன
24: என்கரேஜ் பண்றது எங்க அப்பா
12: அம்மா.
25: என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஷீல்டு மாதிரி, என்னதான் அவங்க நம்மள அடிச்சாலும் உதைச்சாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் வருவாங்க.
12: உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல நிக்கறாலும் உங்க அப்பா அம்மா மட்டும்.
1: என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் மாதிரி அவங்க எல்லா லைஃப்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு லிமிட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க. யூத் என்ஜாய் பண்ற எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு லிமிட்டா வச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தக்கூடாது, அது போல எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருப்பாங்க. அது அப்போ சின்ன வயசுல வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தோணாலும் இப்ப அது ரொம்ப பிளஸ்ஸிங்கா பாக்குறேன்.
8: இப்போ என்னமா வயசு உனக்கு?
2: எங்க அப்பா அம்மா, எங்க அப்பாவும் பிடிக்கும் எங்க அம்மாவையும் பிடிக்கும். எங்க அப்பா வந்து அடிச்சுட்டு ஆறுதல படுத்துவாங்க அன்பு காட்டி, அம்மா வந்து திட்டிட்டு மறந்துட்டு போய் என்கிட்ட வந்து பேசிடுவாங்க.
3: நான் தப்பு செஞ்சு எங்க அப்பா அம்மா என்ன அடிச்சிடுவாங்க, அதுக்குன்னு டெய்லி எல்லாம் அடிக்க மாட்டாங்க. என்ன
12: அடிக்க மாட்டாங்க?
8: ரொம்ப அருமையா பிள்ளைகள் வந்து தங்கள் பெற்றோரை பற்றி சொன்னாங்க. நீங்களும் உங்க வீட்டுல போயிட்டு உங்க பிள்ளைகள் என்ன சொல்றாங்க கேட்டுப்பாங்களேன். நானும் இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாங்க இது ஒரு ப்ரோக்ராமா பண்ணாலும் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் பிள்ளைகள் என்ன பத்தி என்ன நினைச்சிருக்காங்கன்னு கேட்கும் போது அது எனக்கே வியப்பா இருந்தது. இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டு சைடும் கேட்டோம், பெற்றோர் வந்து பிள்ளைகளை பத்தி சொல்றதும் பிள்ளைகள் வந்து பெற்றோரை பத்தி சொல்றதும் நம்ம கேட்டோம். நமக்காக இங்க வந்திருக்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாங்கன்றது நம்ம கேட்கலாம். ஜோதி,
4: நம்ம பெற்றோர் சொன்னதையும் கேட்டோம், பிள்ளைகள் சொன்னதையும் கேட்டோம். உண்மையாவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேத பகுதி ஞாபகம் வருது, சங்கீதம் 128. ஒரு குடும்பம் என்ன எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வேத பகுதியில நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் வந்தியை இருக்கிற ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நம் தேவன் நம்ம குடும்பங்களை எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கட்டி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சபை அதுக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கிறது. ஒவ்வொரு மெசேஜும் குடும்பத்தை பத்தி முக்கியப்படுத்தி குடும்பத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பாஸ்டர் வந்து குடும்பத்தை வந்து குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறார். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த மாதிரி குடும்பங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
12: ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு விளக்கத்தை கேட்டீங்க. இப்போ பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பத்தி சொன்னாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா பத்தி சொன்னாங்க. சரி, இப்ப நான் பிள்ளைங்க கிட்ட வரேன். அண்ணே, எங்க அப்பா அம்மா இதை மாத்திக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு செஷன், எங்க அப்பா அம்மா இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் மாத்திட்டாங்கன்னா இன்னும் நான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ரொம்ப அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடனே அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? யார் ஸ்டார்ட் பண்றீங்க முதல்ல? சொல்லுங்கம்மா.
5: எங்க அம்மா வந்து எப்பவுமே வந்து எதையுமே யோசிக்காம டக்குன்னு திட்டிடுவாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது நம்ம செய்யறோமா இல்லையானே பாக்காம அவங்க பாட்டுன்னு யோசிக்காம
12: திட்டிடுவாங்க.
5: யோசிச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திட்டினா நல்லா,
12: அதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க. அப்படிதான் எதுக்கு திட்டணும்னா
5: கொஞ்சம் ரிவர்ஸ்ல பண்ணா நல்லா.
12: சூப்பர். அடுத்து தம்பி, அடுத்து சொல்லுங்க.
6: எங்க அப்பா வந்து புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா ஒரு சில சமயம் ஜாலியா போயிரு, ஒரு சில ரொம்ப கோபமா இருப்பாரு. அதனால எதே சொன்னாச்சு மாத்தி வரணும், நான் நினைச்சு மாத்திடுறேன். எங்க அம்மா வந்து பயம் எமோஷனல் கேரக்டர்,
12: எமோஷனல் கேரக்டர்.
6: ஒண்ணு ரொம்ப கோபப்படுவாங்க, ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப அழுவாங்க.
12: ஒண்ணு ரொம்ப கோபப்படுவாங்க.
6: ஆமா,
12: அவங்க கிட்ட கொடுங்க.
26: எங்க அம்மா அப்பா கிட்ட பிடிக்காத காரணம் ஒரு இது என்னன்னா, நான் தான் என் வீட்டுல இருந்து மூத்த பிள்ளை, அதனால எல்லாத்துக்கும் என்னையவே காரணமா வச்சிருவாங்க. அவங்க நல்லது செஞ்சாலும் என்னைய பாராட்டுவாங்க, கெட்டது செஞ்சாலும் என்னையதான் திட்டுவாங்க. அவங்க எனக்கு சம்பந்தமே இருக்காது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது என்னையதான் திட்டுவாங்க.
12: இப்போ மூத்த பிள்ளைன்ற அவங்களதான் திட்டுவாங்க?
26: ஆமா,
12: அது உங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு.
26: கேட்டா நான் தான் ரோல் மாடல், நான் தான் முன் மாதிரின்னு சொல்லிட்டு வந்து என்னைய மட்டும்தான் திட்டுவாங்க.
12: அடுத்து சொல்லுங்க.
1: அங்க வந்து மூத்த பிள்ளைய சொல்லுவாங்க, ஆனா எங்க வீட்டுல வந்து இளைய பிள்ளைய தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆமா எங்க அக்கா வந்து ஒல்லியா இருப்பா, அவளுக்கு பிளட் இல்ல, அதனால அவ என்ன பண்ணாலும் என்ன வந்து அடிப்பாங்க, கேட்டா நீ எல்லாத்தையும் தாங்கிப்ப அப்படின்னு சொல்றான்.
0: கிடைச்சிருச்சு எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு, டீம் லீடர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா சுதன் அங்கிள்க்கு மற்றும் ராஜீவ் அங்கிள்க்கு மிக்க நன்றி. இழுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எங்க அம்மா நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் மாம்ஸ்லே, எப்படி சவுத் இந்தியன் மாம்ஸ்லே ஃபர்ஸ்டா இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தாங்க. மண்டே காலையில தோசை, டியூஸ்டே காலையில தோசை, வெனஸ்டே காலையில தோசை, தேர்ஸ்டே காலையில தோசை, வெனஸ்டே காலையில
7: தோசை,
0: சாட்டர்டே சண்டே மட்டும் நிம்மதியா நீ காலைல இட்லி சாப்பிட்டு வந்தேன். அது கொஞ்சம் மாத்திட்டா நல்லா இருக்கும்.
9: உங்க ஃபேமிலி வந்துட்டு தோசை ஃபேமிலி,
0: தோசை ஃபேமிலி, கரெக்ட்.
8: ஒரு நிமிஷம், உன் பேர் என்னம்மா?
0: ஜாயனா.
8: ஜாயனா, ஜாயனா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து முன்வைக்கிறாங்க. எங்க அப்பா வந்து லேப்டாப் ஆபீஸ் கேரியர் அப்படின்னே இருக்காரு, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்றாங்க. இதை நான் ஜாயனாவோட ப்ராப்ளமா பார்க்கல, இன்றைய காலகட்டத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளோட பிரச்சனையாவும் பாக்குறேன். கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரி அம்மாவும் சரி கெரியர்லயே இருக்காங்க. பிள்ளைகள் அழும்போது கேட்ஜெட்டை கொடுத்துட்டு இருந்தா செல்போனை பாரு, இந்த யூடியூபை பாருன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த நேரத்தை கடத்த பாக்குறாங்களே தவிர பிள்ளைகள் மீது செலுத்துறது இல்லை. இதை நம்மளுடைய சைல்டு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாங்க
0: மறந்துட்டாங்க. எங்க அப்பா லேப்டாப்லயே இருப்பாரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாருன்னு சொன்னல, அதுல இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் விட்டுட்டு சொல்றதுக்கு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தூங்கும் போது கூட நைட்ல ஹலோ ரமேஷ், ஆ சுரேஷ், கிரி, ஆ அந்த அப்டேட் அனுப்பிச்சிட்டேன், அந்த ஃபைல் அனுப்பிச்சிட்டேன். தூங்கும் போது கூட இப்படி பண்ணுவாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க.
9: என்ன பேரு? ரமேஷ்.
0: ரமேஷ், சுரேஷ்.
9: அந்த பேர் மட்டும் தானா?
8: பெற்றோர்கள்
25: வந்து தன்னுடைய பிள்ளைகள் தான் எல்லாம் சொத்து, நீங்க கிஃப்ட், நீங்க அவங்க தான் எல்லாம் சொல்றீங்க. ஆனா பிள்ளைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எதுக்காக பிள்ளைகளுக்காக நேரம் கொடுக்க மாட்டேன்றீங்க? பிள்ளைங்களுக்கு தேவை அன்பு, அந்த அரவணைப்பு தான். உங்களுடைய சேனல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீசரா இருக்க கூடாது. உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல வரகின்ற கோபங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள வர பிரச்சனைகளை வந்து பிள்ளைகள் கிட்ட காட்டக்கூடாது. பிள்ளைகளுக்கு அன்பு அரவணைப்பு முக்கியமான தேவை. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நன்மையாக முடியும்.
8: ரொம்ப அருமையா ஒரு பதிவு சொன்னாங்க, இது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் சுருக்கமா கடகடன்னு சொல்ல யாரா சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க.
10: நான் சொல்லணும்.
8: நான் சொல்லுங்க.
10: எங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க வீட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். யாருக்கும் யாருக்கும்னா எங்க அக்காக்கும் எங்க அப்பாக்கும் தான் நடக்கும். அதுல வந்து எங்க அப்பா பக்கமும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதே பண்ணுவாங்க. அதனால எங்க அம்மா வந்து எங்க அப்பாக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அக்காக்கும் எனக்கும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இல்லங்க பிள்ளைங்க அது மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல என் புருஷ சொன்னது தான் கரெக்டா இருக்கும்.
9: பிள்ளைகள்
10: நாங்க என்ன
9: பண்ணுவோம்? எல்லார் வீட்லயும் இப்படிதான்
8: இருக்கு. இது இது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. வேற யாரா இருந்தா அவங்க கிட்ட கேட்கலாம், சைல்டு சைக்காலஜிஸ்ட் அவங்க கிட்ட இது கேட்க முடியாது. நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். சொல்லுப்பா.
10: எங்க அக்கா சொன்ன மாதிரிதான், என்ன நடக்குதுன்னு கேட்கவே மாட்டாங்க, கேட்காமலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வந்து தண்ணி கொட்டி இருக்குன்னா என்ன வந்து திட்டுவாங்க, பக்கத்துல யாரு இருக்காங்களோ. இப்ப எங்க அக்கா பக்கத்துல உட்காந்துட்டு அவங்கள திட்டுவாங்க. இப்ப நான் உட்காந்துட்டு என்ன திட்டு இருப்பாங்க, சரின்னு கிளீன் பண்ண சொல்லுவாங்க, நான் கிளீன் பண்ணுவேன், அது வந்து திட்டிட்டு இருப்பாங்க. திட்டி முடிச்சுட்டு யார் கொட்டி இருப்பானா அவங்கதான் கொட்டி இருப்பாங்க, என்ன பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க.
8: என்ன யாரு நீங்களா? இது மாதிரிலாம் பண்றது நியாயமா? கிடைச்சவனை பிடிச்சி நீங்க வந்து இது பண்ண, அப்ப ஆபீஸ்ல எல்லாம் எப்படி பண்ணுவீங்க மேம்? நீங்க யாரா இருந்தாலும் திட்டிடுவீங்களா? சரி, ஓகே ஓகே. யார் கடைசி? ஒன்னு, ரெண்டே பேர், ரெண்டு பேர் யாரா இருக்கீங்களா? ஏய், நீங்களாம் கிடையாது. குடுமா, சீக்கிரமா.
7: எங்க அம்மா கிட்ட வந்து ஏதாவது நூடுல்ஸ், பாஸ்தா அது மாதிரி ஏதாவது கேட்பேன், அதெல்லாம் தர மாட்டாங்க. அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காததா தருவாங்க. உதாரணத்துக்கு கொள்ளு சூப்பு.
8: கொள்ளு சூப்பா?
7: கம்பு தோசை.
8: ஐயா, யார ஐயா அது?
7: அவங்க அவங்க ராகி அடை.
8: நீங்களா வாட்ஸ்அப் டாக்டர் ஆயிட்டீங்களா ஐயா? இல்லையா, குழந்தைங்களுக்கு போய் இப்படி பண்றீங்க ஐயா?
7: பத்தாததுக்கு வந்து கஷாயம், மஞ்சள் பால் இப்படி இப்படி குடுத்துட்டே இருப்பாங்க.
11: பிரியாணி விடுங்க, டெய்லி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இருந்தா போதும் அவங்களுக்கு. அதுக்காக தான் பேலன்ஸ் ஃபுட் எல்லாம் நாங்க குடுக்கறோம். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைங்க கிட்ட ஒரு சில பிடிக்காத விஷயத்த நான் சொல்றேன். எங்க வீட்டுல வந்து டீ பாயின்னு இருக்கும் பாருங்க, அது டீ பாயில டீ என்னைக்குமே நான் பார்த்தது கிடையாது. அது தவிர்த்து எல்லாமே இருக்கும், எல்லாம் படிக்கிற புக்ஸ் எது எதுலாம் வைக்கிறாங்களோ அது அப்படி அப்படியே இருந்து குப்பை மாதிரி இருக்கும். அன்பா நான் பல தடவை சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. ஒரு நாள் பயங்கரமா திட்டிட்டு நான் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வரும்போது பாப்பேன், வீடு சுத்தமா இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு நான் கத்திட்டு போயிட்டேன். எனக்கு ஈவினிங் அவ்வளவு டிசிப்ளினா இருந்தது. நீங்க சொல்றீங்க அன்பு வேணும் அன்பு வேணும்ன்றாங்க, அங்க ரொம்ப அன்பு காட்டினா அவங்க வந்து நம்மள மதிக்கவே மாட்டாங்க. கோபமா இருந்தா அந்த கோபத்தை மதிச்சு நடந்துக்கிறாங்க.
13: நீங்க எங்க கிட்ட பேசும் போதே கண் இவ்வளவு பெருசாகுது, இவ்வளவு கோபமா பேசுறீங்க. இல்ல, அந்த பிள்ளையோட நிலைமை என்னவா இருக்கும்?
8: எனக்கு இதை நம்புற மாதிரி இல்ல. இவரு மிரட்டினாரா வீட்டு சுத்தமாயிடுச்சா? நாங்களும் மிரட்டுறோம், எங்க வீட்டுல எல்லாம் இப்படி ஆவறது இல்லையே. நீங்க மிரட்டினீங்களா? அடிச்சீங்களா? கரெக்டா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க.
14: என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க
8: அதையும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம இந்த நிகழ்ச்சி.
14: இப்ப என்னுடைய பிள்ளைகள்கிட்ட பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள்ல நிறைய ஆசைப்படுறாங்க. அதே போல உலக பிரகாரமான நிறைய நட்புகள் இருக்கு அவங்களுக்கு. இப்போ ஒரு பேரண்ட் நான் என்ன எதிர்பார்க்கணும், உலகத்துல எந்த அளவுக்கு அங்க ஆசைப்படுறாங்களோ அதே போல கர்த்தருக்குள்ளேயே அவங்க வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா வெளியே சந்தோஷமா இருக்காங்க, அன்பா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கூட கொடுக்குற சிப்ளிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. அது வந்து எங்க பிள்ளைகிட்ட ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்கிறோம் நாங்க.
8: நியாயமான எதிர்பார்ப்பு தானே? உங்க அப்பா அம்மா வந்து நீங்க பைபிள் ரிலேட்டடாகவும் சர்ச் ரிலேட்டடாகவும் ஆக்டிவா இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க, இதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னு
15: அது ஓகே எனக்கு. ஆனா எதுவுமே ஓகே, எனக்கும் தங்கச்சி காலையில் சண்டை வரும். எப்பவுமே நான் வந்து சும்மா இருப்பேன், அஸ்டஸ்ட் ஓடுறோம், அஸ்டஸ்ட் சும்மா இருக்க அஸ்டோம் டக்குனு கோவம் அடிச்சிருவாங்க, டக்குனு ஏமா பண்ணி வரும். நீ ஏன் அடிச்ச? திட்டுனா ஏன் திட்டினேன்? ஏன்னா என்ன பண்ணாலும் அடி கூட திட்ட கூடாது.
8: ஒண்ணு அடி விழுந்திருக்கா வீட்டுல? விழுந்திருக்கா, அடி விழுந்திருக்கா. அடிக்கிறது அடிக்கிறது நியாயப்படுத்துற பெற்றோர் யார் யாருங்க? நீங்க அடிக்கிறதுக்கு தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க அது நியாயம்? நீங்க சொல்றீங்களா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க.
14: அடி உரம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அதுக்காக முதல்ல அன்பா சொல்லுவாங்க, அப்புறம் தான் பெரம்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது எடுத்தாதான் என் பசங்க திருந்தமே இருக்கும்போது ஒன்றும் சொல்ல முடியல.
13: சிஸ்டர் எதுவும் சொல்ல வராங்க என்னன்னு கேளுங்க. அவங்க கிட்ட மைக் கொடுங்க. என்ன சிஸ்டர் உங்க உங்க பொண்ணு என்ன சொல்லுங்க சிஸ்டர்?
16: என் மக எல்கேஜி படிக்கும் போதே நானு சின்ன வயசுல இருந்து ஜெபம் பண்ணி தான் அனுப்புவேன் ஸ்கூலுக்கு போறப்பா. அது இன்னமும் பண்ணின்னு இருக்கிறேன். இன்னும் அதிகமா பண்றதுனால நான் லேட்டா போயிடுறேன், பரீட்சை லேட்டா எழுதுறேன் நானு. ரொம்ப
13: கவலைப்படுறேன்.
16: அதிகமா ஜெபம் பண்ணதுனாலதான் நான் எல்கேஜில இருந்து நீ எதுலயுமே ஃபெயில் ஆகாம ஆண்டவர் இந்த டிகிரி படிக்க உனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு.
13: அவங்க மக யாரு இதுல? சொல்லுங்க என்னமா சொல்ல வரீங்க?
15: அதிகமா ஜெபம் பண்றாங்க நான் சொல்லல, ஜெபம் பண்ணலாம்,
26: ஒரு ஜபத்தை 2 மணி நேரம் பண்ண நான் எப்படி போறது? எல்கேஜில பண்ணாங்க ஓகே, எல்கேஜில லேட்டா போனா கூட உள்ள கூப்பிட்டுப்பாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்லயும் அதே பண்ணா என்ன வெளியே தானே செத்துவாங்க. சரி ஜபம் பண்றாங்க, நடுவுல ஒரு பாட்டெல்லாம் பண்ணதா உற்சாகமா இருக்கும். 2 மணி நேரமும் ஒரே ஜபத்தை பண்ணிட்டே இருப்பாங்க.
17: யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கே வந்து 2 மணி நேரம் ஜபங்களா?
26: ஆமா.
18: அப்ப நீமா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் கையில வச்சிருந்தீங்க?
26: ஆமா, அதனால நான் சீக்கிரமா கிளம்பி நின்னுப்பேன்.
18: இது ரொம்ப எனக்கு ஆச்சு, இது மிராக்கிள்ங்க இது. ஏன்னா அந்த பொண்ணு ஆல் டிக்கெட் போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் இவங்க ஜபம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபெயில் ஆகாம பிஏ முடிச்சிருக்கு. தேங்க்ஸ் கிவிங் வைங்க சிஸ்டர், நாங்கெல்லாம் வரோம் வீட்டுக்கு.
17: It's a medical miracle.
18: Okay, நீங்க அடிக்கிறத பத்தி நீங்க டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க.
19: பிள்ளைகளை வந்து அடிக்கடி அடிக்கிறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா பரம்பு கையாடணும் தான். ஆனா அவர்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம அன்பு அன்பால சொல்லி திருத்தணும். மோர் ஓவர் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். பிதாக்களை உங்கள் பிள்ளைகள் திடநற்று போகாத படிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அத போல நம்ம வந்து கோபம் மூட்டக்கூடாது, அவர்களுக்கு புரிய வைக்கணும் எதற்காக அடிக்கிறோம். அந்த அடியே வாங்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு புரியாத நிலைமையில நம்ம தள்ளக்கூடாது இல்லைங்களா? அதனால கர்த்தர் கிருபையினால ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க தெளிவான காரியத்தை சொல்லி நீங்க அவங்களுக்கு திருத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய தேவனும் வந்து நீடிய சாந்தங்குணம் உள்ளவர்களா இருக்காங்க. அப்போ நம்மளும் வந்து சாந்த குணத்தோட இருந்து பிள்ளைகளை திருத்த முதலாவது பார்க்கணும். அதுக்கு அடுத்ததுதான் மற்ற காரியங்கள் இருக்கும்.
17: பிரதர் அவர் எது சொல்ல வராரு? பிரதர்
20: என்னோட மகள் வந்து ஒரு 2 விஷயத்துல அவளை மாத்திக்கிட்டானா நல்லா இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஓவர் எக்ஸைட் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கானா அது கரெக்டா தப்பா செஞ்சிருவா. அண்ட் ரெண்டாவது வந்து வீட்டுல ஒரு பொருள் எடுத்துட்டு வா சைனா அப்படின்னு சொல்லும் போது சைனா பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது கீழே போட்டு உடச்சிட்டு தான் எடுத்துட்டு
17: வருவாங்க.
20: ஆமா,
25: இதே மாதிரிதான் பொய்க்கு இப்ப கூட என்ன நம்ப மாட்டேன். பைபிள்லயே போட்டு இருக்கு அன்பு சகலத்தையும் நம்பும்னு. இப்ப நம்பி பாருங்க, எங்களை நாங்க நம்பிக்கையோட தான் நடந்துக்கிறோம் சொல்றோம்.
21: முன்னாடி கூட சொல்றேன், போடா இல்லப்பா இது 3வது ரிவிஷன் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எழுதிருவேன் 40-க்கு 40. ஆனா எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு வந்துட்டு போய் கேட்டு பாருங்க எவ்வளவுடா ட்ரை பண்ண, 30 மார்க் தான் எழுதுன. 30 மார்க் தான் நீ எழுதுன, இப்ப டீச்சர் எவ்வளவுடா உனக்கு போடுவாங்க? அதுலயும் ஒரு 10 கழிச்சு தானே உனக்கு போடுவாங்க.
17: ரிவிஷன் ஒரு முறை பண்ணலாம் பிரதர்.
21: ஆமா,
17: 2 முறை பண்ணலாம். இப்ப ஒரே பாடத்தை ஒரு முறை ரிவிஷன் பண்ணும்போது 2 முறை ஒரே கண்டென்ட் தான் வரும். 3rd முறை ரிவிஷன் பண்ணும்போது வேற ஏதாவது கண்டென்ட் மாறிடுமா?
21: எழுதலையா அவன்
17: எடுக்கல. தம்பி அதிக படிப்பு உடலை கிளைப்பில தம்பி, அதிகமா படிக்கூடாதுல்ல, அந்த கண்டென்ட் நீ அந்த கான்செப்ட்ல தானே இருக்க. நீ சொல்லுறது
25: எங்க அப்பா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, இப்போ எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி படின்னு சொல்றாருன்னா அத 1 மாசமே டெய்லியும் 3 வேளையும் சொல்லிட்டே இருப்பாரு. படுறா, தூங்கும் போது படுறா, ஏறுந்துக்கும் போது படுறா, சாப்பிடும் போது படுறா, எப்பவுமே படிச்சுட்டே இருறான்னு சொல்லுவாரு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, அடுத்த ஆனுவல் எக்ஸாமுக்குள்ள நீ எல்லாத்துலயுமே 90% மேல எடுக்கணும்ன்றது.
17: 90% மேல எல்லா பேரண்ட்ஸ்
25: துரிதம்.

0: ஆசீர்வாதம் நீடித்து நிலைத்தீர்கள்.
1: தம்பி எங்க
2: பிடிச்சிருக்க இந்த பைபிள் ஞானத்துக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த பிள்ளைகிட்ட
3: அப்படி அப்படி கிடையாது. இது படிக்கிற தவிர படிக்கிற பையனுக்கு என்ன வேலை இருக்கும்? அவனுக்கு படிக்கிற தவிர என்ன வேலை இருக்குது? அவனுக்கு படிக்க படிச்சுதானே ஆகணும். அவன் வேற வழியே கிடையாது. அவன் படிச்சுதானே ஆகணும்.
2: சரி சரி ஓகே. என்னப்பா நியாயமான எதிர்ப்பு எதிர்பார்ப்பு தானே அப்பா?
3: அவனுக்காக நான் டெய்லியும் வேலைக்கு போறேன், வீட்டுல வேலைக்கு போறாங்க, நைட்டு பகல் தெரியாம அவனுக்கு அயன் பண்ணி வச்சுட்டு போறேன், துணி துவைக்கிற எல்லா வேலையும் நாங்க செய்யறோம். அவனுக்கு படிக்கிறத வேற என்ன வேலை இருக்கு?
1: ஏன் கோவப்படுறேன்?
2: இருங்க இருங்க இருங்க தம்பி.
0: நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எனக்கு ஹிந்தியில மட்டும் 50% தான் கிளம்புது. நான் நைட் ஃபுல்லா படிச்சாலும் நான் ஹிந்தி எக்ஸாம் மட்டும் ரொம்ப படிப்பேன், ஆனா அதுல 50% தான் என்னால எடுக்க
1: முடியும். தம்பி என்ன மாதிரி என்னாச்சு? ஒண்ணு இல்ல,
2: பிள்ளைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இங்க எத்தனை பிள்ளைகள் எங்க அப்பா அம்மா வந்து என்ன புரிஞ்சுக்கலன்னு நீங்க யார் யார் இருக்கீங்க? இங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மான்னு யாரா இருக்கீங்களா?
4: சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் என்ன நான் யாருன்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.
1: ஏன்னா உங்க அப்பா யாரு மாதிரி?
5: இதே மாதிரிதான் எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை நம்பாம எங்களை புரிஞ்சுக்காம இருந்தா நாங்க எங்கங்கள் போவோம். எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்.
4: அது அன்பா சொன்னா கூட பரவாயில்ல, அப்படி அடிக்கிறாங்க எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க.
1: இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜட்ஜஸ் தான் சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். மைக் கொடுங்க.
6: அதாவது பிள்ளைகள் வந்து தவறு செய்யறது இயல்புதான். நம்ம யாரும் தவறு செய்யாம வரல. நம்மளும் நிறைய தவறுகள் செய்து அதை கத்துக்கொண்டுதான் நாங்க வந்திருக்கோம். அதே போல பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க, கிவ் தம் சம் ஸ்பேஸ். அப்போதான் அவங்க வந்து கத்துக்குவாங்க. நம்ம இன்னைக்கு சொல்லி உடனே வந்து செய்யல, நீ நேத்தே சொன்ன நீ ஏன் செய்யல அப்படின்னா அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும். ஒரு குழந்தை வந்து இப்ப கப்பல்ஸா இருக்கிறோம், நீங்க பேரண்ட்ஸ் ஆகுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குழந்தை தான் காரணம். அந்த குழந்தை வந்து உண்டாகுன உடனே ஆண்டவரே எனக்கு கர்ப்பம் தரிச்சுட்டேன், எனக்கு குழந்தை கொடுத்துருங்க, ஒரு மாசத்துல போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? பூர்ணமா வளரணும், எனக்கு ஆரோக்கியமான குழந்தை வேணும்ட்டு 10 மாசம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பொறுமையா தாங்குறோம். அதே போல நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நேரம் கொடுக்கணும். அவங்க வளர்ந்த உடனே நிறைய க்வெஸ்சன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தீர்க்க வேண்டியது நம்ம தான். பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, இது வந்து சேரு, இங்க உட்காரு, இதை பண்ணு அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறோம். நாம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தானே ஆகணும். அவங்க உடனே கத்துக்க மாட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு எவ்வளவு இன்னுமே நம்ம தவறு செய்யறோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு நமக்கு வந்து ஒரு ஞானமா செயல்பட நமக்கு திறமை கொடுத்திருக்கும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் வந்து கண்டிப்பா தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக வளர்க்கணும்ட்டு தெரிஞ்சிருக்கும். அப்படியாக பிரம்பு கையாளும் போது கையாளணும், அன்பா பேசும்போது அன்பா பேசணும், அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும். ஒரு காரியத்தை ஒரு கத்துக்கொள்றதுக்கு ஒரு டைம் தேவை. கண்டிப்பா அவர்களும் கற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வளர தேவன் கிருபை செய்வார்.
1: நீங்க உங்களோட கருத்து என்ன சொல்ற வரீங்க?
7: நான் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எபேசியர் 6:3 சொல்லியிருக்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னால் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கற்பனைகளே முதலாவது கற்பனை அதுதான். எல்லாருமே பட்டம் விடுறத நாம பார்த்திருப்போம், பட்டம் எவ்வளவு உயரத்தில் பறக்கும். நம்ம எல்லாருமே அண்ணாந்து பார்ப்போம் அந்த பட்டத்தை. அதனுடைய ஆனா அதனுடைய கண்ட்ரோல் வந்து ஒருத்தர் கையில தான் இருக்கும். அது கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கிற வரலன்னா அது உயரமாகவும் பாதுகாப்பாகவும் பறக்கும் சரிங்களா? அப்ப அந்த பட்டம் நினைக்கலாம், என்ன எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோலையே வச்சிருக்காங்களே, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடணுமே, என்ன சுயமா முடிவெடுக்க, என்ன சுயமா சிந்திக்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடலாமே அப்படின்னு அந்த பட்டம் அப்படி நினைச்சதுன்னா அந்த மனுஷுடைய கையில இருந்து அந்த பட்டம் தனியா போயிடுச்சுன்னா காத்துல அலைப்பட்டு மரத்துல மோதி அது கிளிப்பட்டு அந்த பட்டம் வந்து ரோடுக்கு வந்து சேர்ந்துரும். அது வந்து மரியாதையும் இருக்காது, ஒரு கனமும் இருக்காது, ஒரு பாதுகாப்பும் இருக்காது. பெற்றோர்களுடைய கையில நம்ம இருக்கிற வரையிலும் தான் நமக்கு பாதுகாப்பு. உங்களுடைய கண்ட்ரோலை வந்து உங்க பெற்றோருக்கு கொடுத்து பாருங்க. இத்தனை நாள் எப்படியோ போயிடுச்சு, இனிமே ஒரு புதிய

0: மேரேஜ் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னில இருந்து உங்க பெற்றோருக்கு வந்து அவங்க ஃபுல் என்ன சொல்றது, முடிவெடுக்கிற அதிகாரம், கண்ட்ரோல் எல்லாமே உங்க பெற்றோருக்கு கையில கொடுத்து பாருங்க. இதனுடைய பலனை வந்து இப்ப தெரியாது உங்களுக்கு, நீங்க வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் போது இதனுடைய பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க.
1: நம்ம இப்பொழுது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டிருப்பீங்க, பேரண்ட்ஸும் கேட்டிருப்பீங்க, பிள்ளைங்களும் கேட்டிருப்பாங்க. பிள்ளைங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்களை பெற்றவங்க கண்டிக்கிறதோ இல்லை அடிக்கிறதோ வந்துட்டு உங்க மேல இருக்க கோபத்தினால கிடையாது, உங்க மேல இருக்க அதிக அன்புனால தானே பண்றாங்க. உங்களை கண்டிக்கிறாங்க, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன பண்றான், சிக்ஷிக்கிறான். அதே போலதான் உங்க அப்பா அம்மா உங்களை அடிக்கின்றது அவங்க நோக்கம் கிடையாது, நல்லா புரிஞ்சு. அதே போல பெற்றோருக்கும் நான் சொல்றேன், இப்ப பாருங்க உங்க பிள்ளைங்க உங்களுடைய எல்லா விதமான கருத்துக்களையும் உணர்வு நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம பிறக்கும் பொழுதே வந்து 40 வயசுல வந்து பிறந்தில்ல, 45 வயசுல வந்து பிறந்தில்ல. முதல்ல நம்ம குழந்தையா இருந்தோம், அப்புறம் பிள்ளையா மாறினோம், அப்புறம் வாலிப பருவத்துக்கு வந்தோம், அப்புறம் திருமண பருவத்துக்கு வந்தோம், இப்ப பிள்ளைங்களுக்கு தகப்பன் மாறா தாய் மாறா இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் தப்பே பண்ணணும்னு யாராச்சும் நம்ம சொல்ல முடியுமா, பர்ஃபெக்டா இருந்தோம்னு சொல்லிட்டு? நம்ம பண்ற தப்பு எல்லாத்துக்குமே ஆண்டவர் நம்ம கிட்ட பரம்பு எடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும், நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருப்போமா? இல்ல. ஏன் ஆண்டவர் வந்து எடுக்கல, நம்ம மேல வச்ச அன்பு, அதே அன்பு தான் நம்மளும் நம்ம பிள்ளைங்க கிட்ட காட்டணும். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் பரம்பு எடுத்தோம்னா பெரம்புக்கும் மரியாதை இருக்காது, நமக்கும் மரியாதை இருக்காது. முதல்ல அன்பு கையாளணும். எங்க பெரம்பு எடுக்கணும்னா லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ். இதுக்கு மேற்கொண்டு அன்பால திருத்தவே முடியாதுன்னு சிச்சுவேஷன் வரும்போது தான் பெரம்பு கையாளணும். நீங்க இப்ப எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆமா பிரதர், நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் இதுக்கு மேற்கொண்டு என் பிள்ளைய வந்து எது கெட்டதாலும் நான் வந்துட்டு திட்ட போறதில்ல, அடிக்க போறதில்ல, ஒன்றும் பண்ண போறதில்ல, மேக்சிமம் அன்பால நான் சரி பண்ண போறேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ நீங்க இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இந்த பக்கம் இருக்கணும். நீங்க எல்லாருமே அன்புனால திருத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க.
2: Praise the Lord.

0: மாதங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: சங்கீத புஸ்தகம் 72 சங்கீதம் 18 வசனம்.
1: அவரே அதிசயங்களை செய்கிறவர்.
0: அவரே அதிசயங்களை செய்கிறவர். குடும்பங்கள்ல என்னென்ன தடை இருக்கோ அத்தனை தடைகளையும் தேவை நினைச்சு இந்த வருஷத்துல மாற்றி போடுவார். அவரே அதிசயங்களை செய்வார். ஒருவேளை வீடு கட்ட முடியாம இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல திருமணம் நடக்காம இருக்கலாம். அது விசுவாசிக்கணும். நம்ம அந்த வசனத்தை விசுவாசித்தால் கட்ட கட்டாயம் செய்வார். ஒருவேளை குடும்பத்துல பண கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஏன் ஒரு வேளைக்கு குடும்பத்துல என்னென்ன தடை இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் மாற்ற முடியும். தடையில் அகற்றவர் நினைச்சு உங்களுக்கு முன்னால செல்றாரு. இந்த வருஷம் ஆண்டு வாக்கு பண்ணது அவரே அதிசயங்களை செய்கிறவர். மீகா 2:13 வாசிங்க. நீங்க கர்த்தரோட பேசணும், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒண்ணு அவர் செய்ய மாட்டாரு. கர்த்தரோடு பேசணும், வாஞ்சியோடு கர்த்தர்கிட்ட பேசணும், தாகத்தோடு பேசணும்.
1: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
0: தடைகளை நீக்கி போடுகிறவர்.
1: அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
0: அவர்களுக்கு முன்பாக என்ன செய்றாரு? நடந்து போற. யாருக்கு முன்பாக? நீங்க அவரோடு இருந்து அவர் உங்களோட இருப்பார். 2 நாளாகமும் 15 அதிகாரம் 2 வசனம் பாருங்க.
1: நீங்கள் கர்த்தரோடு இருந்தால்,
0: நீங்க கர்த்தரோடு இருந்தால்
1: அவர் உங்களோடு இருப்பார்.
0: நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். வானத்தை படைச்சவர்களோடு இருப்பார், பூமியை படைச்சவர்களோடு இருப்பார், சமுத்திரத்தை படைச்சவர்களோடு இருப்பார், நீரூற்றை உண்டாக்கினர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் உருவாக்கினர் உங்களோடு இருப்பார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் உங்களோடு இருக்கணும்னு நீங்க அவரை தேட வேண்டும். அவர் ஒவ்வொரு நாள் நீங்க நேசிக்க வேண்டும். அவர் உங்களோடு இருப்பார். இந்த வருஷம் ஆத்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரே அதிசயங்களே செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். வாழ்க்கையில் என்னென்ன தடை இருக்கு எல்லா தடைகளையும் மாற்றி போறார். அவரால் மட்டும்தான் முடியும். எரேமியன் புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனம்.
1: இதோ நான் மாம்சமான யாவருக்கும்,
0: நான் மாம்சமான யாவருக்கும்
1: தேவனாகிய கர்த்தர்
0: என்னால செய்யக்கூடாத
1: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
0: அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உங்க குடும்பத்துல யாருக்காவது குழந்தை பாக்கி இல்லையா? கடன் பிரச்சனையா, கஷ்டமா, பிரச்சனையா, உள்ளத்துல சமாதானம் இல்லையா? நிறைய பேர் கேட்டா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது கொடுக்கறது யாரால மட்டும்தான் முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் முடியும். இது அதான் இதோ மாம்சம் யாருக்கும் நானு தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உறுதியாக நீங்க பிடிச்சி ஜெபிக்க வேண்டும். 2 நாள் ஜெபிச்சுட்டு 3 நாள் சோர்ந்து போய் பின்வாங்கிடக்கூடாது. அவர் அற்புதங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்க இந்த வாக்கத்தை சொன்னீங்கதான ஆண்டவர், இவ்வளோ வாக்குத்தத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்களே, நீங்க அப்ப இருக்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டாதான் தருவார். கேளுங்கள், அப்பளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம 2 வார்த்தை கேட்போம், 3 நாள் விட்டுருவோம். 2 நாள் சேவமோனா 3 நாள் விட்டுருவோம். அப்படி இல்லை, அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. அதிசயங்களை என்ன இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். அதிசயங்களை செய்யற வரைக்கும் அவர் விடக்கூடாது. நீங்க செய்ய வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா, செய்யுங்க. எனக்கு வீடு கட்டித்தாங்க, வீடு வாங்க முடியாத தடை நீக்கி போடுங்க. வீடு வாங்கினாலும் பத்திரம் எழுத முடியாம இருக்கு, அதுக்கு தடை நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் உடாப்படியா கேட்க வேண்டும். அதான் சொல்றாரு. யோவேலின் புஸ்தகம் 2:26 வசனம்.
1: நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
0: நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு
1: திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள்.
0: என் ஜனங்கள்
1: ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
0: கர்த்தர் என்ன சொல்ற? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்படித்தானே? அதிசயமா நடத்தி வந்த தேவனை, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அவர் சனமாய் இருந்து அவர் முழுமையா இருத்தல் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்காக முழுரியத்தோடு வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணவங்களை கர்த்தர் நிச்சயமா அதிசயமா நடத்தி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், கட்டாய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்கிறோம் யோவின் புஸ்தகம் 5:8-9.
1: ஆனாலும் நான் தேவனை நாடி,
0: நான் தேவனை நம்ம என்ன செய்யணும், தேவனை நாடி
1: என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன்.
0: என் தேவன என் நியாயத்தை யார் எடுத்து மனிதர்கள் ஒப்புக்காதீங்க, என் தேவனிடத்தில் ஒப்புவித்தே
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
0: எத்தனை காரியம் செய்கிறாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வார். ஆராய்ந்து முடியாது, நம்மளால ஆராய முடியாது. பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். தேவனிடத்தில் நம்ம போராடி நம்ம செவிக்க வேண்டும், கண்ணீரோடு கேட்க வேண்டும், ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர் செய்வார். அதாங்க சொல்றாரு 105:4.
1: கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள்.
0: கர்த்தரே வல்லமை நாடணும். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தாவே உங்களுடைய வல்லமை கொடுங்க, கர்த்தாவே உங்களுடைய வல்லமை முடி கொடுங்க, முடி கிருபேனுக்கு தாங்கணும், என்னை பலப்படுத்தணும், முடி கிருபேனுக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வல்லமையும் கிருபையும் நாடுங்கள்.
1: அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
0: நான் தேடிட்டோம், நீ அடுத்த வருஷம் தேடலான்னு நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் கட்டாயம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அற்புதம் இல்லை, என்ன செய்யறாரு? அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எப்படி தேடணுமா சொல்ற சங்கீத புத்தகத்துல 62:8.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எக்காலத்திலும், இன்னைக்கு மட்டும் இல்ல, நல்லது நடந்த அவர் நம்புறது, ஏதாவது பிரச்சனை தான் கர்த்தரை குறை சொல்றது, கர்த்தர் எனக்கு இப்ப எப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றது. அதான் சனங்களை எக்காலத்தில் அவர் நம்புங்கள்.
1: அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள்.
0: சமூகத்தை என்ன செஞ்சிருங்க, உங்க இருதயங்களை ஊற்றி விடுங்கள்.
1: தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.
0: அவர் சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்காரு. ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எந்த வாழ்க்கையில பாருங்க, அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. எனக்கு வழி நடத்துற தேவன் ஒருவர் தான். ஒரு குறை இல்லாமல் அன்னைக்கு சொன்னார், ஒரு மீப்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னார். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் நடத்திட்டு இருக்கிறார். அவர் சமூகத்தில் அவங்க இதயத்தை ஊற்றி விடுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, கவலைப்படாதீங்க. இந்த மனிதர் உலகத்தில் யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார்.
1: ஹல்லேலூயா.
0: ஏதோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செவிச்சிட்டோம், நம்ம அதை வந்து பெருசாக நினைக்கக்கூடாது. அவர் நித்தமாக அவர் சமூகத்தை தேட வேண்டும். அவரோடு எப்போது இருக்க வேண்டும். அவருக்காக கர்த்தருடைய பார்த்து பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். பெரிய காரியம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நியாயாதிபதி புஸ்தகம் 13:19.
1: மனோவா போய்
0: வெள்ளாட்டு குட்டியையும்
1: போஜன பலியையும்
0: கொண்டு வந்து
1: அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினார்.
0: கண்மலையின் மேல் யாருக்கு செலுத்தினாரு? கர்த்தருக்கு செலுத்தினார்.
1: அப்பொழுது
0: மனோவாவும்
1: அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது.
0: ஹல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பழி செலுத்தும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒரு அதிசயங்களை செய்வார். பழி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பழி செலுத்தணும். நம்ம என்ன பழி செலுத்தணும்? நம்ம ஆட்டுக்குட்டி போஜனை பண்ணி செலுத்த முடியாது இல்லையா? அதனால தான் சொல்ற ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
0: நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும்
1: தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
0: உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே
1: நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
0: இதுதான் நீங்க செய்யத்தக்கதாக என்ன ஆராதனை? புத்தி உள்ளவர் எப்படி இருக்கணுமா? நம்ம நம்ம சரீரத்தை பரிசுத்தமா அவர் என்ன செய்யணும்? கத்திற்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தமா இருக்கணும், ஜீவ பலியான நம்ம சரீரத்தை கத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு முன்பாவது என்ன புத்தி உள்ள ஆராதனை. நம்ம அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த வருஷத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியா உடத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா, நீர் தான் எனக்கு எல்லாம், ஜீவ பலியான படத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரல்ல, நம்ம கர்த்தருக்கு நம்ம நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? சீப பலியா ஒப்பு கொடுப்பேன். யோசுவா புத்தகம் 3:5
1: யோசுவா ஜனங்களை நோக்கி,
0: உங்களை
1: பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான்.
0: கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்கள். இன்னைக்கெல்லாம் ஆண்டு ஒப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? நாளைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு? அற்புதங்களை செய்ய போறாரு. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களோ அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டாய அற்புதங்களை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவர் மூலமாய், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்,
0: செலுத்துவோம். அதனாலதான் தாவீது ராஜா சொன்னார், கர்த்தர் எக்காலத்திலயும் ஸ்தோத்திரிப்பு, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. நம்ம ஆமீன் சொல்லவே மாட்டேன்றமே. ஸ்தோத்திர எப்போ வாயில மாயில் வருதா? அலிலே வாயில வருதா? வர்றது இல்லையே. கத்தட்டு நம்ம எவ்வளவு குறைவுள்ள இருக்கிறோம் பாருங்க. அவரு கூட தானே மறுநாள் நிக்கணும். நினைக்க மறந்து போகாதீங்க, வேற எங்கேயும் போய் நிக்க முடியாது. அவரு கூட தான் நிக்கணும். அவரோட நிக்கிறதுக்கு இப்பே சோத்திரம் பண்ணி பழகணும், ஆமீன் சொல்லி பழகணும், அல்லையிலே சொல்லி பழகணும். இன்னைக்கு இன்னைக்கு அதிகமா இருந்தீங்களா, கத்த நாளைக்கு உங்களை அறியன்னு சொல்லுவாரு. என்ன பண்ண போறோம்? இப்பயே சோத்திரம் பண்ணி கத்துக்கோங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அலையிலேயே சொல்லுங்க. கத்தர் தான், அவரு கூட தான் நம்ம நிக்கணும். இன்னைக்கு நம்ம அவர் சொல்ற வெக்கப்பட்டா கத்தர் நாளைக்கு நம்மளை பத்து வைக்கப்படுவார். வசனம் சொல்றாருல்ல, மார்க்கன் சுவிசேஷம் 8:38 வசிங்க.
1: ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்நிதியில்,
0: என்னை
1: குறித்தும்,
0: என்
1: வார்த்தைகளை குறித்தும், எவன் வெட்கப்படுவானோ,
0: அவனை
1: குறித்து,
0: மனுஷகுமாரனும்
1: தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய், பரிசுத்த தூதரோடும் கூட, வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
0: வெட்கப்படுவார் என்று இன்னைக்கு ஆமீன் சொல்ல வெக்கம், அலையிலே செயல வெக்கம், கர்த்தர் துதிக்க வெக்கம், கர்த்தர் நம்மளை பார்த்து ஒரு நாள் வெக்கப்படும். அதுக்குள்ளாக இன்னைக்கு இதுவரைக்கும் செஞ்சிட்டோம். ஆண்டவர் துதிப்பேன், செவிப்பேன், என்ன வந்தாலும் அவர் மகிமைப்படுத்துவேன் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்பதான் அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட மாட்டாரு. அவர் நம்மளை பார்த்து வெக்கப்பட நம்ம எங்க போக முடியும்? அவர் தான் வானத்தை படைச்சவர், பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், உங்க இதயத்தை படைத்தவர். அவருக்கு ஒப்பு கொடுங்க உள்ளத்தை. ஆண்டு வரப்போறாரு, சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறியுது. யுத்தம் அருள்னு சொன்னாரு, யுத்தம் நிறைவேறி யுத்தம் வந்துருச்சு. ராஜ்யத்தோட ராஜ்யமும் சனத்தோட சனமும், கொள்ளை நோய் அடுத்த வருஷம் நிறைய வருமா? கொள்ளை நோய் வந்துருச்சு, இன்னும் வரப்போகுது. அது மாத்திரல்ல, இன்னும் பஞ்சம், பூமி அதிர்ச்சி. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தம் நிறைவேறுது. அருமையானவர்களே, இன்னும் நீங்க அமைதியா இருப்பீங்க. நம்ம எங்க போவோம்? யார் இருக்கு? அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே நமக்கு இல்ல. அவர் தான் தஞ்சமானவர், அவர் தான் பலனானவர். அவர் தவிர யாருமே கிடையாது. அவரை பாதத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சோத்திர பள்ளி செலுத்துங்க, உங்களோட உதடியின் கனியாகிய சோத்திர பள்ளி, அவருக்கு சோத்திர பள்ளி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எபிரேயர் புத்தகம் 13:15
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவர் மூலமாய், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: இயேசு கிறிஸ்து மூலமா எப்போது யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். அவரு கூட தான் நம்ம இருக்க போறோம். இந்த உலகம் சொந்தால நீங்க உலகத்துல கோடி பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் நம்ம கூட ஒண்ணு வராது. அவரு கூட தான் எப்போது இருக்க போறோம். அவர் சோத்திர பலியை செலுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு எப்போது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. மூன்றாவது முத என்ன சின்னம், அவர் நமக்கு அவரை முத நம்ம தேடணும் நாடணும். ரெண்டாவது என்ன செய்யணும், பலி செலுத்தணும். மூன்றாவது என்ன செய்வோம் பாருங்க, மீகாள் புஸ்தகம் 7:15
1: நீ எகிப்தி தேசத்திலிருந்து
0: புறப்பட்ட நாளில்
1: நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
0: எகிப்தி தேசம் எது நமக்கு அடிமை, அடிமையான தேசம், அடிமையான பாவம், பாவங்கள். நம்ம பாவத்தில் இருந்து வெளி வரும்போதுதான் கத்திரம் அதிசயங்களை செய்ய முடியும். சொல்ற பாருங்க, உபாகம் புஸ்தகம் 5:6
1: உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்தி தேசத்திலிருந்து
0: புறப்பட பண்ணின
1: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
0: ஒரு தரம் பொய்க்கு அடிமை இருந்தோம், கோபத்துக்கு அடிமையா இருந்தோம், பொறாமைக்கு அடிமை இருந்தோம், கசப்புக்கு அடிமையா இருந்தோம், வெறுப்புக்கு அடிமையா இருந்தோம், இன்னும் என்னத்துக்கெல்லாம் அடிமை இருக்கும், எரிச்சிருக்கு அடிமையா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, அடிமையா இருக்கிறோம், கீழ்படியாம இருக்கிறோம். இந்த அடிமைத்தலத்தை பெறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த பாவம் அடிமைக்கு நான் இருக்கக்கூடாதப்பா, அடிமைத்தனத்தில் பெறப்பட பண்ணும் ஆண்டவரே, பாவமான காரியத்திலிருந்து என் விடுதலை கொடுங்க சப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போகுது, நீர் மாத்திரம் எனக்கு போகுதுன்னு சொல்லுவோம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார்.
2: திரு பிரியமானவர்களே, ஆண்டவரே வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம், செவிப்போமா. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உங்களுடைய சிவுள்ள வார்த்தை ஒவ்வொரு குளத்திலையும் ஊடுருவி செல்ல முடியாது செவிக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நீங்கள் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க, நன்மையினால் முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. அப்பாமி நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம், ஒவ்வொரு தேவை நீர் அறிந்திருக்கிறப்பா, எங்கள் தேவை என்னவென்று அன்றவரையுமே ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கமின்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னீரே. அந்த குடும்பத்தின் தேவைகளை ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வித்து நிறைவேற்றி தர முடியாது செய்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யப்பா, எல்லா தீங்குக்கும் விலை காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ஆசீர்விக்கப்படணுமையா, ரட்சிக்கப்படணும். அன்றுவரே ரட்சிமையா, ரட்சித்தலும் பசுத்தம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க ஏசப்பா. அன்றுவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோமையா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாங்க ஏசப்பா, சமாதம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை கொடுங்க, குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர்லாம் நீங்கணும் ஆண்டவரே, பொருளாதார தேவை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாந்தி இறங்கிறது மாறுதல் வேற்றுமணி எந்த நிழலில்னு சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு கத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டி கொடுத்திருக்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க ஏசப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கவலைப்படுற மக்களை கவலையெல்லாம் மாற்றி கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, நல்லா படிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பான மத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. அண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000002229. மே காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asminkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: இதுல இருந்து எதுவும் நடக்க போறதில்ல. இது முழுக்க நேரத்தை வீணாக்குற மாதிரிதான்.
1: எப்போ என்ன நடக்குமோ.
0: அதனாலதான் ஷானம் இங்க வச்சிருக்காரு இல்லையா?
1: சரி,
0: உள்ளே வாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் எப்படி சும்மா வேற பாக்குறீங்க? கொஞ்சம் உதவி இல்லாம.
1: நான் உதவி வாங்குறேன்.
0: ஓ, நீங்க சொல்றது மேல இருந்து உதவி மாதிரி இல்லையா? பரவாயில்ல, விடுவ. மன்னிக்கணும், நான் ஏதாவது சொன்னதுக்கு நான் ஏற்கனவே சோர்வா இருக்கேன். உங்க பிரச்சாரம் கேட்க வேண்டாம். மறுபடியும்

0: இயக்குனர் சார், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன்.
1: ஓ பரவாயில்ல டேவிட், நான் இந்த சுற்றுவட்டாரத்துல தான் இருந்தேன். தகவல் தொடர்பு துறை இதை இங்கே கொடுத்து விட்டு போக சொன்னார்கள்.
0: நன்றி.
1: சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
0: ஓ, நாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்துள்ளோம் ஐயா, இதை நீங்க பார்க்க வேண்டும் விடுமுறேன். இப்போது அது லெப்டினன்ட் வாஸ்குவஸ் எங்கள் சிறந்த வேட்பாளர். இது 30 நாட்களுக்கு முன்பு நடந்த அவரது அமர்வு. இது ஒரு நடிப்பில்.

0: அது பிரமிக்க வைக்கிறது. ஓ,
1: ஆனா இன்னும் இருக்கிறது பாருங்க, நாங்க பல்வேறு வானொலி அலைவரிசைகளை கொண்டு ஆழ்மன தூண்டுதல்களை செலுத்தி ஆழ்நிலை தியானத்துல பரிசோதனை செய்து வரோம்.
2: என் வெற்றிக்கு அல்ல, ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் தற்செயலாக ஒன்றை கண்டறிந்தோம்.
1: சீடு

0: இதை யார் பார்த்தது?
1: யாரும் இல்ல ஐயா, கேமராவை நானே ஈச்சினேன்.
0: டேவிட், என் உணர்வுகள் உனக்கு தெரியாம. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தல. இதன் சக்தி சே
1: ஐயா, உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? நாமே இதை கட்டுப்படுத்தினா நல்லது அல்லவா?
0: குளிர்போர் முடிஞ்சு விட்டது டேடர். நீங்க ரத்தம் அடிச்சாலும் அது சிவப்பு வெள்ளை நீலம் தான் என நான் நம்புகிறேன். முன்னேற தேவையான எதையும் செய்யுங்க. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நேரடியா என்னை அழையுங்க.
1: நன்றி ஐயா.

எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்துல இருக்கிறோம். எனக்கு எந்த கருத்தும் இல்ல. அவர் எனக்கு ஒன்னும் சொல்லவில்லை. ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அடித்தார்.
1: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
2: புகையிலை உருமாக்கி இருக்கவும் மாட்டார்.
1: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃபிளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் ஒன் ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
2: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
1: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஸ். என்ன நடக்கிறது?
1: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யோ?
2: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்னு தெரிந்திருக்கிறாங்க.
2: வெந்தே,
1: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காராவாஷ்.
2: மிகவும் அழகான பெயர். நன்றி.
0: உங்களுக்கு நன்றி.
1: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
2: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
1: நல்லா சொன்னாய் பையிற, உண்மையிலேயே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறு வயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்னை தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

0: ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் எமிக்கல? மோனு, பிரங்கு, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனர் எம்எச் ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு. அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்ல.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்று நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே சட்டை தானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை. ஓ, அப்படியா?

0: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்யறதை கேட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
0: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான், அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட் பாதிரியார
2: இல்ல? உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்கு இருப்பது தற்செயலானது அல்லன்னு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜேக் அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிட்டி நிச்சயமாக முழு QEI திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
0: ஏன் எனக்கு தகவல் தரப்படவில்லை?
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது, நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்க இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா? அது ஜாக்கு. நிச்சயமா மணிக்கம். ஜாக்
0: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QEI இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இத அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
2: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ஸ். ஆனா நான் குறிப்பிட்டது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
2: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன். இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்க உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும், பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும், அமைதியின் மகிழ்ச்சிக்கும், நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும்.
1: ஆமென்.
2: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆள வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே
1: அமைத்தேன்.
0: அதை கவனத்திலே எடுத்துக்கொள்கிறேன். வானிலை மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது. புயல் முனை நெருங்கி வருகிறது. இடதுபுறம் ஒரு பந்தர் எரியுது. பணியாளர்களுக்கு என்ன ஆனது என்று ஆச்சரியமா இருக்குது. அவர்கள் கேட்டிருப்பார்கள், அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல கீழே வந்து விடுவார்கள். பாருங்க, நான் இங்கே இருக்கலாம், ஆனா புயல் அடிக்கும் முன் வெளியேற வேண்டியிருக்கு.

0: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
1: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்கே இருந்து எதுவும் கேட்க முடியாது.
2: நான் நடக்க போவதில்லை.
3: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட். சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
2: அவன் நிஜமாவே வேணுமானு நிச்சயமா?
3: ஆமா, கண்டிப்பா. அவன் தான் நம்மோட தொழில்நுட்ப நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும் உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: குடி.
1: இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
0: அது மர மேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டார வசிப்பிடம் எல்லாமே பூமி கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
1: வாடா கீக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
0: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்க?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இதை சரி செய்ய முடியுனா நான் இல்ல.
1: புரியுத?
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
3: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்?
1: நான் தண்ணீர்ல நடக்கணுமா? அடடா சாப்பிட்டான்.
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யல ஸ்மிருதி.
4: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: எந்த ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ ஃபார் இப்படி யாராவது செய்யுமா?
0: போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
3: நம்ம இந்த நிலைக்கு நீயே கொண்டு வந்துட்ட.
2: மன்னிக்கமோ?
1: சரிதான் மகளே, இது உன்னோட வேலைதான்.
2: எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு பின்தொடர்பவர்கள் இருக்கு, நான் எப்படி நிகழ்ச்சி நடத்தப்பா?
1: ஏன் இத
2: என்னங்க?
1: நீ எப்போது நடக்கவே முடியும்? அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டான்ட்ரனா யார்?
1: அவரை பத்தி நான் ஒரு போதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத எமெட், அவ ஒரு நிபுணர்.
3: ஏ ராவ், உங்ககிட்ட ஒரு அதிசயம் இருந்தா எப்போது எனக்கு கொடுக்கலாம்?
4: சரி, நான் ஒரு ஹாம்ஸ்டரை கண்டுபிடிச்சேன், ஆனா திம்ரோடி இருவரும் இல்ல.
3: சரி, இத தொடர்ந்து பாருங்க. கரா, நீ என்னுடன் வா, வெளியில சுற்றி பார்க்கலாம்.

0: சரி, இங்க எனக்கு செய்ய எதுவும் இல்ல. நான் ஓய்வெடுத்து ஜபம் தியானம் செய்ய போறேன்.
1: அப்படின்னா நான் எப்படி உதவலை?

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிக பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல. அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி வந்த நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
2: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி? சாவத்தவர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
2: அதற்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவில ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்
2: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீராக கேட்கலாமே.
1: நான் ஏன் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
2: இது வெறுமனே முட்டாய்த்தனம்.
1: இல்ல, இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்பவா. ரம்ரி, நீ யாரையாவது சந்திக்கிறாயா?
2: அந்த நாள் முதல் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
1: பதவி உயர்வுல காரணம்
2: உன்னை இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன் உனக்கு தெரியும். நீயே என் மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர். என்னை இதற்காக முயற்சி செய்ய தூண்டினாய்.
1: அப்படி என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறாயா?
2: சரி, அவன் யார்?
1: நான் கராவோட ஒரு விஷயத்துல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல, என் கனவுதலின் பெண்ணை எப்படி மாற்ற முடியும்? எப்படியாவது நான் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில்நுட்ப அதிசயங்களை உருவாக்குவதில் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
2: சரிங்க, அப்படியே செய்யலாம்.
1: இது நம்பிக்கையுடன் இருக்கிறது போல இருக்கிறது.
2: அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்ட் இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்? முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
3: அங்கே இருக்கிறது ஸ்ட்ரிப் சாட் பாட.
4: இது ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி, இதனால நீ சிக்னலை பார்க்க முடியும். ஜாக் அவர்கள் டிஸ்கை எதற்காக எரித்தார்கள்?
1: எனக்கு தெரியவில்லை, ஆனா கம்ப்யூட்டர்கள் வெறுமையாக இருக்கின்றன. அவர்கள் சிக்னலின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்சு விட்டார்கள்.
4: யாராவது ஏன் அப்படி செய்வார்கள்?
1: அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது. அப்படி நினைக்கவில்லை. இங்க வேறொரு விஷயம் நடக்கிறது.
5: நீங்கள் முற்றிலும் சரியில்லை. நான் தியானத்துல என் சக்தியை சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
2: பாதிரியாரே, விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
4: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க?
5: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்ற சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
2: அது முட்டாள்தனமா இருக்குதே. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
5: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: இருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
2: கோத்திரம் உண்டா இருக்கும்.
3: இந்த அச்சு பிரதிய பார்.
4: நான் கேட்டுட்டுமா? பண்ணிட்டோம். நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன்.
3: இந்த யாரு பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
5: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
5: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
5: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேரடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்க அவங்க முக்கியமான நன்கொடையாளர அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
6: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை சிதையினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
7: முன்வாயில பாதுகாப்பாக வையும். அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடல. ஓமே,
5: இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
5: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்ல. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
5: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிற இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: இது அப்பத்தமானங்க. நாங்கள் இங்கே ஜிஐ ஆல சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளோம்.
1: ஜோ
0: ஓ மத்தம் ஜிஐ
1: ஜேம்
2: அபத்தமானது. இல்ல ஒரு குழந்தை இல்ல சாதகமான பக்கத்தை பாருங்க. நாம் என்ன கண்டுபிடித்திருக்கிறோம் என்று பாருங்கள். உயர்நிலை உணர்வு நிலைக்கு செல்லும் கதவை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
3: யாராவது அந்த வெள்ளையிலே பாப்பீங்க என்னல?
4: அந்த வெள்ளனே, அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும். நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதை உங்களுக்காக பிரித்து தருகிறேன். நன்றி.
3: வெக்க நன்றி.

0: வரவே இருக்கிறேன்
1: ஐயா.
2: டியூஸ்னோ, அது சுவாரஸ்யமா இருக்கிறது. இந்த மருந்து இன்னும் ஒரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
3: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேளுங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று. வெய்தி நகலுக்கு
4: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியில இருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டிருக்கிறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
4: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.
3: ஓ, இப்போது பாரு, பைபிள்ல உலகில் உள்ள அனைத்து அறிவும் இருக்கிறது நீங்க சொல்ல வரலையே.
4: பிரபு, நான் உலக அறிவை பற்றி பேசவில்லை, நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன்.
5: ஒரு நிமிடம் போறோம். நீங்களும் அந்த மதவெறியர்களில் ஒருவரா? இல்ல, ஆனா நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தை நம்புறீங்க.
4: இல்ல, அதுதான் என் கருத்து. இது ஒரே மாதிரி கிடையாது. இதற்கு அருகினோ இல்ல, ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது. அது இது கிடையாது. அவர் ஒரு சிக்னல் நம்மை கடவுள்களாக மாற்றும் என்று பேசுகிறார். அது நடக்க வாய்ப்பே இல்ல.
3: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க. அந்த நிறுவனத்தின் ஒரே நோக்கம் வெளிகிரக வாழ்வை கண்டுபிடிப்பது. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க இவ்வளவு மதபிரமையோடு நடிக்கிறீங்க? அது கொஞ்சம் பாசாங்க மாதிரி இல்லையா?
0: ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
3: இங்க யாராவது கணினி நிபுணரா இருக்கீங்கன்னா, ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? நாம் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும்.
0: ஜாக் ஜோன்ஸ் நிபுணர் முதல் வகுப்பு, பொருளாதார நிலை கடைசி வகுப்பு, உங்களுக்கு சேவை செய்ய தயாரையா?
3: சரி, உங்களை பத்தி என்ன, நீங்க ஒரு நிபுணர் இருக்காமே?
6: நான் ஒரு வியாபாரி, கம்ப்யூட்டர் பைத்தியம் இல்ல.
7: தற்போது நான் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
3: சரி, நீங்க தான் நம்ம ஆளு போல ரெட்டு வாங்க, அதை தொடாதீங்க ரெவரண்ட்.

வணக்கம், உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போது உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எனது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கும். நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன்.

0: எப்படி இருக்கு?
1: நீங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுருக்கப்பட்ட பதிப்பு வேண்டுமா?
0: அப்படின்னா மெதுவா பரவாயில்ல, ஒரு படி ஒரு படியா. மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு காலமா டெக்னாலஜியில இருக்கீங்க?
2: சுமார் 12 வருஷம்.
0: நிச்சயமா நல்லா இருப்பீங்க.
2: சில சமயங்கள்ல நான் பிரகாசமான திறமைய காட்டுவேன்.
0: பாடி
3: நன்றி கர்னல். நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ஆளோட ஆமையில தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருமை. நான் பிரபஞ்சத்திலேயே பெரிய அமைதி பாதுகாப்பு படையை பிரதிநிதித்துவப்படுத்துறவன். உலகம் நம்ம அழைக்கும் போது நம்மாலதான் எல்லாம் சரியாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நாம ஏன் இப்படி இருக்கோம் ஜாக்? நாம என்ன செய்யறோம்னு இல்ல, நாம என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் தடுப்புன்னு சொல்லுவாங்க சாத். உலக அமைதிக்காக நாம நியூட்ரான் குண்ட வீச வேண்டிய அவசியம் இல்ல. நாம விரும்பினா செய்ய முடியும் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதும். அதுக்குத்தான் இந்த சின்ன அர்த்தம். உலகத்துல யாரும் அதை எதிர்க்க தைரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் உலக அமைதிக்கான முக்கிய விஷயம். இப்ப பாருங்க, நீங்க ஷாவுக்காக வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய இருக்கு. நான் கேக்குறது பெரிய பார்வையில பாத்துக்கோங்கன்னுதான். சரிதானா? சரி, அந்த கோழி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க.

0: சாவுக்கு எப்படி எல்லா அழகான பெண்களும் கிடைக்குது?
1: அது எனக்கு தெரியல. லிமோஸ் நல்ல வைன, ஒரே ஒரு தனி வானியல் ஆய்வகம் கூட இருக்கலாம். நிச்சயமா பொருந்த உடை எப்போதும் நல்ல அரங்க. ஆனா உங்க மேல பார்த்தா, உங்க மேல
0: ஓ லெப்டினன்ட், நான் ஜாக். ஆனா என் நண்பர்கள் என்ன ஜாக் ஏன்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு? அவங்க தன்னோட வேலைய ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.

0: ஏய், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்களே.
1: ஜே கர்னல் சாதனங்களை சரி செய்ய முடியுமா?
0: பாரு கர்னல் பத்தம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது ஊக்கம் அளிக்கும் பேச்சு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். பாரு ஜாக்,
1: ஜாக் தான் ஜாக், அதாவது ஜாக் பி நிம்பிள், ஜாக் பி குவிக் மானே.
0: ஜாக்,
1: ஆமா
0: சரி புரிஞ்சுற ஜாக். அவருக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், சிக்னலை கட்டுப்படுத்துமா. அது எனக்கு புரியுது, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள் தானே இல்லையா? ஆனா ஜாக், இதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். நானும் என் நாட்டுக்காக மற்றவர்களை போலவே உதவ தயாரா இருக்கேன். ஆனா மனசை திறந்துகிட்டு இருக்கலாம்.
1: நான் கேக்குறது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவும் செய்யாம ரிலே ரெடி ஆகிற நேரம் வந்துடும் போது முதல்ல எனக்கு சொல்லு.
0: நீ அப்படி பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் இருக்கு, பெருசா ஒரு ஃபெராரி அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மாதிரி போனஸ்.
1: சரி, பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு சிக்னல் இல்ல. அதாவது சிக்னல் இருக்கு, ஆனா அது ரேம்ல தான் இருக்கு. எதுக்கோ அது ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ண முடியல.
0: சரி, நம்ம ரேம்ல இருந்து நேரடியா ரிலே பண்ண முடியாதா?
1: அப்படிதான் நினைக்கலாம், ஆனா அது எதுவும் செய்ய மாட்டேங்குது. நாம அதை கேட்க முடியும், குறைஞ்சபட்சம் நீயாவது கேட்க முடியும். என் ஹியரிங் எய்டா அதை பிடிக்க முடியல. உயர்ந்த அதிர்வெண்கள் தான் காரணம் இருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அதை நகல் எடுக்க முடியல, சேவ் பண்ண முடியல. நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை டிலீட் கூட செய்ய முடியாது.
0: பேக்கப் பத்தி என்ன?
1: அது வெறுமை.
0: நான் சரியா புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். நாம ரிலே செய்ய ஒரே வழி ராம்ல இருந்து அந்த சிக்னலை டிஸ்க்கு மாற்றணும். ஆனா நம்மோட ஒரே டிஸ்க் இப்போ வெறுமையா இருக்குதா?
1: இல்ல, முயற்சி தொடலு.

0: இது கடினமா இருக்கு இல்லையா? இப்படி இங்க புகை பிடிக்க முடியாது.
1: இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுக்காக நான் கட்டுப்பாடுகளுக்கு பழகிய பெண் கிடையாது.
2: சரி,
0: சில கட்டுப்பாடுகள் இல்லாம சுதந்திரம் கிடையாது.
1: நீங்க தெரிஞ்சுக்கணும்,
2: எனக்கு எப்போதும் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு.
0: அப்படியா? யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது என்ன?
2: சென்ஃபரி, சொல்ல வேண்டாம் கர்னல், நீங்க கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
0: இந்த புத்தகத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. நான் வேற ஆண்கள்ல இருந்து வேறுபாடுத
2: இல்ல, நீங்க வேற மாதிரிதான். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க சக்தி வந்தவரா இருக்கீங்க. உங்க அடுத்த கட்டளைக்காக ஆயிரக்கணக்கான ஆண்கள் காத்திருக்காங்க. நான் நிச்சயமா நினைக்கிறேன். நீங்க விரும்பினா சில நிமிடங்கள்ல ஹெலிகாப்டரை இங்க கொண்டு வர முடியும். உண்மையிலே நீங்க விரும்பினா.
0: நான் அப்படி செய்ய
2: கண்ணா.

0: வெரி நாம் எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்கிறோம் போல இருக்கு.
1: அதனாலதான் எனக்கு அதிக சம்பளம் தராங்க.
0: நான் ஒரு வரைபடத்தை எடுத்தேன். இந்த இடத்தை கட்டும் போது தண்ணீர் ஓட்டம் போக ஒரு சுரங்கு கட்டணும் ஆனது. அது இந்த மலைக்கீழே சுமார் 300 யார்ட்ஸ் போகும். அது நம்மை காவலாளிகளை தாண்டி கொண்டு போறோம்.
1: அதுக்கப்புறம் என்ன?
0: அப்புறம் நாம தான் நம்ம நாமே பாத்துக்கணும். பயணம் நீளமா இருக்கும், ஆனா முடியாதது கிடையாது. நான் ஒரு சாலையை அடைஞ்சிட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சா சில தொடர்புகளை பயன்படுத்த முடியும். மிகவும் மோசமான நிலை வந்தாலும் நான் பதிவு செய்த சிக்னலை என் வலைத்தளத்தில் மீண்டும் ஒடுக்க வைக்கலாம்.
1: அத நீங்க எப்படி செய்ய போறீங்க? சரியா,
0: உங்க கையில இருக்கிற டிஸ்கட்டோட
1: என்ன
0: முயற்சி கூட செய்யாதுமே.
1: இந்த செய்திய வெளியிடுற உரிமை எனக்குதான்.
0: ஒப்பில்லா, நாம இங்க யூட்டிலிட்டி ரூம்ல இருக்கிற சுத்தமான ஹேட்ச் வழியா வெளிய போக முடியும்.
1: அப்ப நாம இன்னும் எதுக்காக காத்துக்கிறோம்? நான் அந்த டிஸ்க பாதுகாப்பாக உழைச்சி வச்சிருக்கேன். அப்படின்னா சரி.

0: நீங்க சந்தோஷப்படணும் போல.
1: நீங்க அந்த சிக்னலை கேட்க முடியலங்க.
2: அது எனக்கு சந்தோஷம் தரணும்னு ஏன்? அதத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அருமையா உணர வைக்குது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உணிரோட இருக்குன்னு.
3: ஜாக்கு, இங்க ரொம்ப விசித்திரமான விஷயம் நடக்குது, இத பாரு.
0: நம்மோட சகோதரி நிலையத்தில இருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒரு சிக்னல் வந்தா அதன் கோஆர்டினேட்ஸ் தானாகவே மூலத்தை உறுதி செய்ய அனுப்பப்படும்.
2: அந்த சிஸ்டத்தை நான் தான் வடிவம் வச்சேன்.
4: நேத்து இரவு 9 மணிக்கு ஒரு சிக்னல் வந்தது.
0: தற்போது வரை எந்த விதமான கோஆர்டினேட்ஸும் அனுப்பி வைக்கப்படவில்லை.
2: அது முடியாத விஷயம்.
5: நிச்சயமா நீங்க சொல்வது முற்றிலும் சரிதான்.
2: யாரோ கோஆர்டினேட்ஸ தடுக்கவோ மாற்றவோ செய்திருக்கணும்.
5: நீங்கும் நானும் நல்லா தெரியும் இது எல்லாமே தானாக நடக்கிறது. இல்ல கோஆர்டினேட்ஸ் ஒரு விஷயத்தையும் மட்டும் அர்த்தம், அதாவது இந்த சிக்னல் வெறி விண்வெளியில இருந்து வரல.
0: சூப்பர் so,

0: ஜாக்கு, இதெல்லாமே நிரலாக்கப்பட்ட அறிவியல் தரவு. இது பொய் சொல்லாத பாரு. நான் அதை கேட்டு பார்த்தேன், அது நீ ஏதோ சரியில்லை. தெரியல, இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் மாறினதை கவனிச்சியா? எல்லாரும் ரொம்ப சத்தமா முரட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அந்த கர்னல் முகத்தை பாத்தியா? அவன் உனக்கு அதே அழா தெரியுதா?
1: இவங்க எல்லாரும் பெரிய அதிகாரம் கொண்டவங்க, நிறைய அழுத்தத்துல இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் பந்தயத்துல இருக்கு.
0: இல்ல ஜாக், அதை விட அதிகம் இருக்கு.

0: ஆதாரம் தேவைப்படுகிற போல இருக்குது.
1: இன்னும் என்ன வேணும் உனக்கு?
0: நம்பிக்கைக்கான ஆதாரம் வேணும். பைபிளின் பின்பக்கம் இருந்து வந்த பைத்தியக்கரமான கற்பனை அல்ல.
1: உனக்கு என்ன இவற்றுக்கு
0: எல்லாமே? அல்லது நீ உன் பட்டியலை இனிமேல் வைத்துக் கொள்வது இல்லையா? புகைப்பிடிப்பது, மதுபானம், தவளே, சிட்ஸ், மிகவும் மிகவும் தலை, உன் புத்தகத்துல எல்லாமே தவறுதா?
1: பார், நான் சரி, நீ என்ன தெரியுமா, மன்னிக்கறோம், சரி இதை விட்டு விட, மன்னிக்கோம்.
0: சரி ஆமா, நாம் இதை விட்டு விடலாம், வாதம் செய்ய வேண்டாம். நாம் எல்லோரும் நல்ல சிறிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். உனக்கு தெரியுமா, நீயும் பிளெச்சருக்கு போலவே இருக்கிற.
1: என்ன பிளச்சருடன் ஒப்பினாவ?
0: வேறுபாடு இந்த
1: ஏன்னா நான் கடவுளை நம்புகிறேன் ஜாக், கடவுளாக மாறுவதே அல்ல. பார், இது ஏதோ உலகளாவிய உயர் சக்தியை தியானிப்பது அல்லது உயர்ந்த நிலை உணர்வை அடைவது பற்றியதல்ல. மேலும் இது வெளி விண்வெளியிலிருந்து வரும் ஏதோ ஒரு சிக்னலை பெறுவது பற்றியதும் அல்ல.
0: நீ என்ன சொல்ற? அந்த சிக்னல் நரகத்திலிருந்து வரலாம்னு சொல்றயா? பிசாசா சாப்பிட்டாமா, உனக்கு தெரியுமா?
1: அதுதான் நீ வாழ்க்கையை நடத்துறது இல்லையா ஜாக்? நகைச்சுவை மற்றும் பாதி முயற்சிக நான் உன்னை கவனிச்சிருக்கேன் ஜாக். பெரும்பாலும் நீ எல்லாரையும் விட மைல்கள் முன்னாடி இருக்கிற, அப்புறம் நீயே திடீர்னு சும்மா நிக்க ஆரம்பிக்கிறாய். க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி எழுத முடிச்சேன்.
0: அதுல என்ன தவறு இருக்கு?
1: சக்கு, நீ எல்லாரிடமும் இருக்கிறத விரும்புற, ஆனா உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் இருக்கு, ஆனா நீ அதை வீணாக்குற. நம்ம மாதிரி
0: அப்படி இல்ல ஸ்மிட்டே, நான் உன்ன ரொம்ப பிடிச்சிடல, ஆனா
1: என்ன இது ஒரு ஜெட் விமானமா?
0: கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் ஒரு முக்கோண காதல்ல சிக்கி இருப்பதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தேன்.
1: ஒருவேளை என் வாழ்வில் உனக்கும் கடவுளுக்கும் போதுமான இடம் இருக்கிறதுன்னு உனக்கு எப்பவாவது தோன்றியதுண்டா?

0: என்ன நடக்கிறது?
1: நான் இப்ப ஏதோ பார்த்தேன். தர்னல் உலேசன்கா?
0: இவர்கள் பல ஆண்டுகளா ஒன்றா பணியாறி இருக்க வேணும். என்ன நடந்திருக்குமோன்னு என்ன தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா. இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்விங்கர் இவங்களை இங்கே இழுத்து வந்திருக்க வேண்டும். உங்க கை கொடுந்தேங்க.
2: அதை நன்றாக மூடி வைங்க.
3: சரி ஐயா.
2: நீங்க அங்க என்ன செய்ய நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: காரை அங்க என்ன செய்யீங்க?
2: வாய மூடு மிஸ்டர். அவளை சோதிங்க.

0: இது நான் நினைப்பதுதான். நான் கேட்டேன், இது நான் நினைப்பதுதாமா?
1: கர்னல், இன்ன கொஞ்சம் தளர்ந்து பாருங்க, இங்க வாருங்க.
0: அனைவரும் இங்கே வாருங்க, கவனமாக இதை கேளுங்க. இதோ அது வந்து விட்டது. தயவு செய்து நான் சொல்ல போகும் இந்த முக்கியமான விஷயங்களை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் சற்று கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
2: மின்சாரம் என்ன ஆயிற்று?
3: இங்க சிக்னல் எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சிக்னல் இருக்கும் இடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா?
0: என்ன செய்யற?
3: இது தவறு. என்ன கேளுங்க, அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அது வெளி விண்வெளியில இருந்து வரவில்லை. நம்மோட சகோதரி நிலையங்களை நான் பார்த்தேன், எந்த உறுதிப்படுத்தும் அறிக்கைகளும் இல்ல.
0: இது ஒரு வானியல் ஆயுளதம். இதன் முக்கிய பணி வெளி விண்வெளியிலிருந்து விஷயங்களை பரிசோதிப்பதுதான். அது வெளி விண்வெளியிலிருந்து வந்தது.
3: மன்னிக்கவும் கர்னல், நீங்க தவறா இருக்கிறீர்கள். வெல்,
1: சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க.
3: நான் சிக்னலின் கால அளவ பார்த்தேன்.
1: ஸ்மித்தி, வேண்டா.
3: அது 6.66 வினாடிகள்.
1: என்ன, அதைத்தான் நீ கவலைப்படுறிய? நீ பைத்தியமா? நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நீ என்ன எவ்வளவு இழப்புக்கு உள்ளாக்கினாய் என்று உனக்கு தெரியுமா?
4: சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ அது முக்கியம் இல்ல, இல்லையா? நீ வேலை விட்டு விட்டாய்.
4: நன்றி ஆண்டோவே. நன்றி.
1: என்ன நடக்கிறது?
4: மிகவும் தாமதமாகி விட்டன. கம்ப்யூட்டர் இயக்கப்படவில்லை.
1: சிக்னல் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நம்மிடம் நெருங்கி வருகிறதா? ஹவாய்?

0: அதை நிறுத்தமா ஐயா.
1: அங்கு என்ன நடந்தது?
0: அது ஹெட்செட்ல வந்தது ஐயா.
1: என்ன, நீ என்ன பேசுற? மற்றவர்கள் எங்க?
0: அவர்கள் எல்லாம் இறந்து விட்டாருங்களா? அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு பிசாசு பிடித்த மாதிரி நடந்தார்கள். அதை வெளியே விட கூடாது.
1: லெப்டினன்ட் இப்ப பாரு சிப்பாய்.
0: இன்னால் இல்லையா,
1: என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: இன்னால்
1: இது இப்படிதான் நடக்க போறது.
0: நீங்க என்ன சொல்றேன் கேக்கலங்க ஐயா.
1: சொன்னதை கேக்கல, இப்போ இது எப்படி நடக்கும் சொல்றேன். நீங்க அந்த துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல வைக்கிறோம். நான் சொல்றேன், அந்த ஆயுதத்தை பாதுகாப்பாக வைங்க. ஓய்
2: வெயிட்.

ஐயோ சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெப்டினன்ட் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? லெப்டினன்ட் அவர்களே,

0: ஆங்கில
1: அது எப்படி சாக்கியம்?
2: அது ஒரு சிக்னல்.
1: நீங்க அதை விடுறீங்களா?
2: நீங்க அந்த சிப்பாய கேட்டீங்க, அது ஹெட்செட்ல அன்புக. அவருக்கு சொல்லுங்க லிப்டிமென்ட். நீங்க கேட்டீங்க கர்னல், நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒன்று திறந்துட்டீங்க, அதை செய்து நம்ம எல்லாரையும் ஆபத்துல வச்சுட்டீங்க.
1: கர்னல், நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் நினைக்கிறேன்.
0: ஓ ஐயா, இப்பதான் ஆரம்பம். நாம ரொம்பவே அதிகம் பாத்துப்பார். நீங்க எங்களை நம்பணும், இல்ல என்றா எங்களை கொல்லணும், சரியா? இரண்டையும் செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க? நான் சொல்ல போகும் விஷயம், இந்த அறையிலிருந்து வெளியே போகும் முன் அதை மனதுல வைங்க. இந்த திட்டம் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள், பல்வேறு விருப்பங்களை ஆராய்தல், பாராநார்மல் முதல் வெளிவின்னில் இருந்து வரும் சிக்னல்கள் கர, ஆனா வெற்றி இல்ல. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினா வானியல் ஆய்வகம் ஒரு சிறிய சிக்னல் துண்டை எங்களுக்கு அனுப்புனாங்க. நாம அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் அந்த நிலையம் அழிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்தார்கள். அந்த சிக்னல் நாம இதுவரைக்கும் பார்த்ததோ கேட்டதோ இல்லாத மாதிரி இருந்தது. அதை நகல் எடுக்க முடியல, அது நம்ப முடியாது, அதை சத்தமாக்க முடியல, அதை இன்னும் மெதுவாகவும் செய்ய முடியற, அதை எப்படியும் மாற்ற முடியல, அது அப்படியே இருந்தது. அதனால ஒரு பொருளை சோதிக்க ஒரு வாய்ப்பு எடுத்தோம். உள்ளுணர்ச்சி ஊட்டம் மட்டும் ஆழமான தியானம், அது வேலை செய்தது இல்லையா லெப்டினன்ட்?
1: அப்படி என்றால் இந்த சிக்னல் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
0: நாங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வானியல் ஆய்வகத்திலையும் தொடர்பு அமைப்புல ஒரு வைரஸ நுழைச்சோம். அந்த சிக்னல் மீண்டும் வந்தா ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அதை பிடிக்கும்னு நம்பினோம். நேத்து அது பலன் தந்தது.
1: அதனாலதான் நீங்க இங்க மூலத்திற்கே வந்தீர்கள்.
2: ஆனா இது கட்டுப்பாட்டை தாண்டி போரிட்டல.
1: நீங்க இதை விட்டு விடுவீர்களா?
2: மக்கள் இறந்துவிட்டாண்டு.
0: அதை மாற்ற முடியாது, இது தேசிய பாதுகாப்பு விஷயம்.
2: இல்ல, இது அகந்த மற்றும் அதிகாரம் பற்றியது.
0: இல்ல, நீங்க தவறா நினைக்கிறீங்க, நீங்க முற்றிலும் தவறா இருக்கிறீங்க. இது அமெரிக்காவை பூமியில மிக சக்தி வாய்ந்த நாடா மாற்றுவதற்காக தான்.
2: மக்கள் இறந்து விட்டாரதே.
0: நான் அதிகாரத்தின் அதிர்ச்சிதா, அதிகாரத்தை பயன்படுத்தாம அதை வைத்திருக்க முடியாது. நாம் குண்டை வீசவில்லை என்றால் போற வென்றிருப்போமா என்று நினைக்கிறீர்களா? எப்படி முடியும்?
3: அதனால் வார்த்தைகளால ஏமாறாதீர்கள் ஸ்மிதி அம்மா. ஒரு சிறிய ரிவால்வர் ஹோல்ஸ்டர்ல இருந்தா எந்த பயனும் இல்ல. இந்த உலகில் அமைதியை பெற ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது அமைதி இல்லாததின் விலைய உலகிற்கு காட்டுவது.
4: நான் இங்கே உள்ள மற்றவர்களுக்காக பேச முடியாது கர்னல், ஆனா இப்போதே சொல்றேன், ஒத்துழைப்பு நிச்சயமா நம்பலாம். உலக அமைதிக்கு நான் என் வலைத்தளத்துல அந்த சிக்னலை போடுவதை விட அதிக முக்கியத்துவம் தருகிறேன். அவருக்கு உதவ முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்க.
5: லெப்டினன்ட், இந்த பெண்ண அவளது அறையில பூட்டி வையுங்க. அவள் உபகரணங்களை அழிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
6: நீ அவளை பூட்டி வைக்கிறாயானால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். பொறுப்பை ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்தா உபகரணங்களை நீயே சரி செய்ய வேண்டும்.

வா இங்க வா என் செல்லமே, சீக்கிரம் இங்க வா. ஓய் ஐயோ என்னாச்சு, இங்க வாடா தங்கம்,

0: நான் டேப் போடுறத பத்தி கேட்டிருக்கேன், ஆனா இது
1: ஜாக்கு, நீ கர்னலின் பேச்ச நம்பி விட்டா என்று நம்ப முடியல.
2: ஜாக்கு வாய மூடு, நன்றாக யோசிச்சு போல. நான் இல்லைன்னு சொன்னிருந்தா இப்போது நாம் எல்லாம் இறந்திருக்க வேண்டும். 50 பில்லியனை 100 பில்லியனா மாற்றுவதற்காக யாரையும் உயிரிழக்க வைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா? நண்பர்கள், குடும்பத்தை? எனக்கு விருப்பம் இல்ல. நீ ரிலேய முடிக்க வேண்டும். ஆனா அது முடிவதற்கு முன் என்னை தெரியப்படுத்த, நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல இருந்து இணைத்து சிக்னலையும் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். என் அறையில இருந்தே இதை செய்யலாம். தாமதமாகும் வரை யாருக்கும் தெரியாது.
1: அதை எப்படி நீ கட்டுப்படுத்த போகிறாய்?
2: ஓ ஜாக், தயவு செய்து நன்றா யோசிச்சு பார். அந்த சிப்பாய்களுக்கு வெளியே நடந்தது சிக்னலுடன் எந்த தொடர்பும் இல்ல. அது வாஸ்கஸ் தான். நீ அவளை பார்த்தாயே, அவன் ஒரு மயக்க நிலையில இருந்தா. அவள் அந்த பையனை கொள்கிறா. நான் அந்த சிக்னலை கேட்டிருக்கிறேன், அது அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதை உலகத்துல விடுவதற்கு நமக்கு போதுமான அறிவு இல்ல. ஜாக், நீயும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம், இந்த விஷயத்தை தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பம் என்னிடம் தான் இருக்கிறது.
1: எனக்கு வேற எந்த தேர்வும் இல்லாத மாதிரி தெரிகிறது.
3: அவை எனது பொருட்கள்.
2: இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லும்ப. வாங்க,
0: நான் உனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்க. நான் ஒரு சிப்ஸ் பை எடுத்தேன், இந்த பைத்தியம் என்ன வெட்ட ஆரம்பித்து விட்டான்.
3: அவ ஏன் சிப்ஸ் பா?
2: ஏ, ஒரு நிமிஷம், அதற்கு பிளாஸ்டர் போடுவோம்.
0: பிளாஸ்டர் தேவைப்பட போகுது அவன் தான்.
1: சரி, இப்ப வால அத கவனமா பாத்துக்கா, அது ரொம்ப ஆழமா இருக்கு.
0: அந்த பைபிள் பைத்தியங்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவர்கள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கும் கோப குணம் நிறைந்தவர்கள்.
1: அவங்க எல்லாரும் அப்படி இல்ல.
0: ஆமா, ஆனா அந்த முட்டாள் மட்டும் கண்டிப்பா அப்படிதான். அந்த ஸ்மித்தையும் வேற எதுவும் இல்ல. ஏ, உனக்கு தெரியுமா, பாரு, இந்த மத விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாம இத விட்டுடலாங்க.
1: நான் தான் இத ஆரம்பிக்கல.
0: நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப பைத்தியமா ஆகிட்டாங்க. இப்ப யார நம்பணும்னே எனக்கு தெரியல.
1: இங்க யாரோ ஒரு நபர் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவரா இருக்கிறார். இதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது.
0: உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஏ, எனக்கு எல்லாமே இருக்கு. பொறாமை, பேராச, பெருமை, எவரெஸ்ட், சலா.
0: நீங்க ரொம்ப நகைச்சுவை ஆளா இருக்கீங்க ஜாக். நான் உங்களை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் அழகா கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டா இந்த மர்மமான கதையை நம்ம நிச்சயமா உடைக்க முடியும், தெரியுமா? நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம் ஜாக். அந்த பணத்தை செலவழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா இதோட உண்மை கதை என்ன? திபெத்தா?
1: இல்ல, நான் பகுதி செவித்திரனுடன் திறந்தேன்.
0: ஓ, சரி. இத பத்தி என்ன நினைக்கிற இருக்க?
1: என்ன? இல்ல, அதுல எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்ல.
0: உங்களுக்கு அங்கே எதுவும் கேட்கவில்லையா?
1: இல்ல.
0: இப்போ என்ன?
1: இல்ல.
0: என்ன பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்?
1: இப்போதா?
0: இல்ல.
1: இல்ல.
0: ஏய், என்னது?

0: ஜாக், நீங்க எனக்கு மிகவும் மிகவும் முக்கியமானவர் என்று நினைக்கிறேன்.
1: அழகு, நான் கிளம்புறேன். ஸ்மித்தியா?

0: ஸ்மிதி, என்ன அது? அது அதுவாக இருக்கவில்லை.
1: பாரு, அத மறந்து விட ஜான், நீ எனக்கு எதுவும் கடை இல்ல.
0: நீ ஓகேயா இருக்கியா?
1: நீயே சொல், உனக்கு நான் உபதேசம் செய்ய விரும்ப மாட்டேன்.
0: மன்னிக்கவோ, உன் உணர்வுகளை பாதிச்சதுக்கு மன்னிச்சுக்கலாம்.
1: சரி, அப்ப நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு அதிகமான தேர்வு இருக்கிறது நினைக்கவில்லை. ஷாவோ தான் இதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரே நபர். நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் தொடர்ந்து யோசிக்கிறேன். கர்னல் சொல்வது சரிதானா? இந்த விஷயம் உண்மையிலேயே உலக அமைதியை கொண்டு வரும்னு இருந்தா என்ன?
1: அது இதற்கு நேர்மாறாக நடந்தா என்ன ஆகும்?

0: அவர்கள் நம்ம கொல்ல போறாங்க, நாளை கர்னல் நம்ம ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க போறாங்க.
1: அது முக்கியஸ்தனமான பில். எங்க கேட்டா?
0: ஹே, கேளாதது எனக்கு சில நன்மைகள் இருக்கு. நான் உதடுகளை படிக்க தெரியறேன்.
1: சரி, இப்போ என்ன செய்ய போறோம்?
0: எனக்கு தெரியவில்ல, ஆனா நீயும் நானும் தான் முழுக்க முழுக்க பைத்தியமாகாத ஒரே பேரு. இப்ப நம்ம ஏதாவது முயற்சி பண்ணினா அவங்க நம்ம சுட்டு வெளியே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க.
2: இப்போ நான் யோசிக்க முடிந்த ஒரே விஷயம் இன்டர்நெட் இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி போலீஸ்க்கு ஒரு செய்தி அனுப்ப முயற்சிப்பதுதான்.
1: ஜாக், நீ கடவுளை நம்புறியா கொஞ்சமாவது?
0: ஸ்மிட்டி, இப்ப அது பேச வேண்டிய நேரம் இல்ல.
1: இல்ல ஜாக், இப்பதான் தெரியறோம் இங்க நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நீயே சம, எல்லாரும் மாறிட்டாங்க, நீயும் நானும் தவிர. ஏன்? அதுதான் அந்த சிக்னல். நீ அதை கேட்க முடியாது.
0: ஆனா நீ கேட்ட, உங்களுக்கு ஏன் எதுவும் நடக்கல? நான்
1: நீ என்ன பைத்தியம் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஜாக் இதுதான் காரணம் நம்புற. ஜாக் பாரு, நீயும் ஒரு முறை பாரு சரியா? நாம அந்த சிக்னல் அழிக்க முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் மறைக்க எதுவும் இருக்காது, வேற யாரும் சாக மாட்டான.
0: அப்போ நாம என்ன செய்யணும்?
1: ஜாக், நாம இருவரும் சேர்ந்திருந்தா பலம். நீ ஒரு முடிவு எடுக்கலாம். நீ நம்புறியா இல்லையா அதுதான் அந்த சிக்னல். தீயத நீ எப்படியாவது அத உணர்வையான்னு நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உணர்ந்ததும் நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும்னு நினைச்சுக்கோ.
0: நீ எனக்கு இதை ஏன் சொல்ல?
1: ஏனென்றால் நான் உன்னை காவலிக்க.
3: மில்லியன் கணக்கான பிற கிரகங்கள்ல புத்திசாலி உயிர்கள் இல்ல, உயிர்கள் பில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க நம்ம இங்க பூட்டி வைக்க காரணம் என்ன? இல்ல, அதாவது அவற்றில் சில உயிர்கள் உடல்களின் தேவையை தாண்டி காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத தூய அறிவாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மை தங்களை வழிபட

மாட்டாங்க. இல்லல்ல, அந்த உன்னதமான மனிதர்கள் நம்முள்ளிருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்து நாம் அனைவருமே கடவுளின் அம்சங்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக நம்மையும் ஊக்கப்படுத்தி வழி நடத்துவார்கள்.

அண்டை வாழ்க்கை, இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எவ்வளவு பங்கு பெற்றிருந்தாலும் அதற்காக உங்களிடம் என் மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவளே, எனக்கு உங்களை தேவைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும், சரியானதை செய்யும் வலிமையை அளிக்கவும். ஜாக்குக்காக நான் இருக்கமோ? இத உங்க பேர்ல கேக்குறேன். ஆமென்.

நிச்சயமாக, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன்படியே நான் அனைத்தையும் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள்.

0: உங்ககிட்ட தயவு செய்து இதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய எந்த அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சுழற்சி ஆரம்பாகுது, இங்க நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நரகத்தை உணர்றேன், இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நாமும் கடந்து வந்தோம். நான் ரிலேய உடைக்க வேண்டி உதுது, அது வெளியே போக முடியாது. நம் பல வருடங்களா சேர்ந்து வேலை பார்த்தோம். நீங்க எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல என்ன காரணம், அந்த சிக்னல் விண்வெளியில இருந்து வரக அது நேரா நரகத்திலிருந்து வருது. டிம் என்ன கேளு.
1: நன்றி ஆண்டவரே.
0: டிம் என்னை கீழே இறக்கவும். சரியா, என கீழே இறக்கவும், நாம இத பற்றி பேச. அது நீ என்ன பண்ண போற டிம்? இங்கேவா, நீ எங்க போற டிம்? திரும்பவா டிம். டிம் தயவு செய்து இங்கே திரும்பி வா. நீ அங்கே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?

0: செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். என்ன அது?
1: இல்ல, நீ என்னை வெட்டி போட முடியாது. இது கடவுளை பற்றி என்று சொல்ல முடியாது. ஏய்,
0: நான் பாதுகாப்பு கேமரா வீடியோவை கண்டுபிடிச்சேன். அது என்ன நடந்ததுன்னு காட்டுது. இப்போ அலமாரிக்குள்ள உள்ள செய்தியை செய்தி அனுப்பாதன்னு சொல்றது. அந்த சிக்னல் உனக்கு புரியலையா? அத சிக்னல் அனுப்பாதன்னு எச்சரிக்கையா?
1: கேட்க முடியாத பிரச்சனை எனக்கா இல்ல உனக்கா?
2: ஓ, அங்கே நிம்மே, நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு ஜாக்.
0: உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டெக்னீஷியன்ஸ் சிக்னல் அனுப்ப முயற்சிச்சு இறந்தாங்க. இதுல ஏதோ தவறு இருக்கு. நாம அதை வெளியே அனுப்ப போறது இல்ல.
2: ஜாக், ஜாக், நீ பணக்காரனாக தயாரா இருக்கியா? வருஷத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குற சாதாரண வேலைக்கார மாதிரி இல்ல. நான் 5 மில்லியன் பற்றி பேசுறேன். கடக்குல ஓய்வு வாழ்க்க.
1: ஜாக்கு, மகள ஏன் நிகழ்ச்சியோட இணைச்சுக்கணும்? இது பணத்துக்காக இல்ல ஜாக், இது கடவுளை பத்திதா. இது கடவுள் நம்ம அணுகிறத பத்தினா ஜாக்கு.
2: 10 மில்லியன் இந்த முட்டாள மணங்குற இவன் நம்மை மீட்க போறாங்க. இவனை பாரு, எண்ணெயும் சாக்லேட்டும் ஒட்டிக்கிட்டு பிரிட்ஜ்ல பன்றி மாதிரி தேடி திரியறான்.
3: இவர்கள் இருவரும் பொய் சொல்றாங்க ஜாக். அவர்கள் உன்ன வெறும் பயன்படுத்துறாங்க. நீயே பாரு, அவரடா ஒருத்தர் இன்னொருத்தரை விடவும் பரிதாபமானவனுக்கு. நீயும் நானும் ஜாக், நீ இத ஒரு மேச மாதிரி செய்யலாம்.
2: ஓ மூடா பார்பி, பயமுனே. நான் இல்லனா நீ வெறும் லோக்கல் வெதர் ரிப்போர்ட்டோட.
3: உனக்கு எப்படி தைரியம்?
1: இதுதான் எதிர்காலம் தானா ஜாக்? இது இந்த பாவ டிசைனர் உடைகள் போட்டுக்கிட்ட.
3: நீ கொழுத்த பாரும்பு. நீ உன் தகவல்களால உன் பையில பணம் நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் பசிக்கு போனது பற்றி என்ன?
2: ஜாக், ஜாக், இப்பவே ஒரு சிக்னல் அனுப்பணும். சிலர் இறந்தாலும் சிலர் பைத்தியம் ஆகினாலும் அது நடக்கட்டும். செல்வம் என்றால் பலி தேவை.
3: அவனை கேட்காத ஜாக், உலகையே தருவதாக கூறுவான், ஒண்ணும் தர மாட்டான். நானும் அதை தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நீ கொஞ்சம் ஜிசபெல் மாதிரி நடந்த பிறகு இல்ல.
0: இப்ப அமைதியாரு, இங்க வா
1: ஜாக். இது பாவிகளின் வழி.

0: அவன் இங்க இல்ல, முன்னாடி கதவை பாரு.
1: அது போட்டி இருக்க,
0: இன்னும் எங்க இருக்க முடியும்? சுரங்க
1: நீ ஒரு முடிவை எடுத்தானா, நீ நம்பறையா இல்லையா என்பதுதான். அந்த சிக்னல் தீயதே, நீ அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எப்போது நீ புரிஞ்சுக்கிட்டா, நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும் என்பதை நினைவில் வைக்க.

இருக்கிறாயோ ஜாக், நீ அங்கே தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மிகவும் சமர்த்தான மற்றும் ஒரு நல்ல பையன் அல்லவா? இப்ப வெளியே வா, ரெவரண்ட் உனக்கு ஒரு நல்ல சாக்லேட் ட்ரீட் தரப்போறார்.

0: நீங்க வர முடிஞ்சதுல மகிழ்ச்சி ஜாக். எனவே அந்த சிக்னலை மீண்டும் என் அலுவலகத்திற்கு இணைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம்.
1: உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் அணுகலை தடுத்து விட்டதாக தெரிகிறது.
2: இல்ல, ஸ்மித்தி சொன்னது சரிதான், எங்களால சமிக்கையும் அனுப்ப முடியாது.
3: உனக்கு என்ன தெரியுமா, நான் அதை பத்தி யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்க சொல்வது சரிதான்,
4: எனக்கு இதுதான் வேணும்.
5: எனக்கு முழு சக்தி வாய்ந்த ஒரே சிக்னல் என் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு
6: அதற்காக மன்னிக்கவோ.
7: அதை செய்யாத ஜாக். தெரியுமா, அந்த சிக்னலை கட்டுப்படுத்துவதற்கான வளங்கள் என்னிடம் மட்டுமே உள்ளன. பணத்தை பத்தி என்ன, நீ வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக இருப்பாய் ஜாக்.
8: கர்னல், அந்த சமைச்சரை வலுப்பெற்று வருகிறது. அது உங்களை அழித்து விடும், அது எல்லோரையும் அழித்து விடும்.
9: ஆமா, எங்கள் எல்லோரையும் கொல்லும் உன் திட்டத்தை பற்றி என்ன?
10: ஐயோ இல்ல, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் விரும்புவதெல்லாம் அந்த சிறிய நிரல் துண்டை எடுத்து அதை மீண்டும் இணைத்து மின் சுற்றை பூர்த்தி செய்வதுதான். நாம் இங்கிருந்து போகலான.
11: யாராவது கேள்வி கேட்டா நான் மறுத்து விடுவான்.
9: அந்த சிக்னல் விண்வெளியில் இருந்து வரந்துகே, அது மனிதர்களை கொல்லும், நீ அதை கட்டுப்படுத்த முடியாது.
12: நாம் அதை கட்டுப்படுத்த முடியும்.
13: நம்பிக்கை,
4: அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விடு ஜாக்.
9: நீ அதை புரிந்து கொள்ளவில்லை.
4: இதற்கு போதும் லெப்டினன்ட்.

0: என்ன கெட்டவனா ஆக்கி விடுச்சாக்கு.
1: ஐயோ இல்ல கண்ணே, நீங்க தான் நல்லவரா.
2: இருக்குமா கண்ணே?
1: பெர்மன், நீ நல்லவராக இருக்க முயற்சிக்கும் போது ரிலேயை நீயே சரி செய்ய நினைத்துக்கொள். ஏனெனில் நான் இங்க இருக்க மாட்டேன்.
0: அவனுக்குள்ள அதே லெப்டினன்ட்.
3: சரி ஜாக்,
1: லெப்டினன்ட்டுடன் நடனமாட எனக்கு பிடித்திருந்தாலும்
4: எனக்கு அந்த ரிலே தேவை.
0: லெப்டினன்ட், உன பின்வாங்க உத்தரவிடுகிறேன்.
5: ஒப்படைத்த இந்த முக்கியமான பணியை எவ்வித தாமதமும் இன்றி மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் இப்போதே இந்த நொடியே மிக சரியான முறையில் செய்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாதபடி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே தயவு செய்து
0: காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செயல்படுங்கள்.
1: இப்போதே ருபா,
6: செய்யவில்லை என்றால் அவளை சுட்டுவிடுவேன். நான் செய்வேன்னு உனக்கு தெரியும்.
2: அதற்கு மதிப்பே இரஜாக் மூடாய.
1: செய்யாத ஜாக்,
7: மூடுவாய. விண்டோ இப்போ சரி ஜாக், இதோ உன் முகவரியும் குறியீடும் அத பதிவு செய் இப்பதே.
1: ஜாக் என்ற
7: குந்தர மூடுவாய. இப்போ சந்தோஷமா தாளோ
1: லீமா
0: இணைக்கிறது.
1: வயல் ஹேங்கர் பழைய எக்ஸ்டென்ஷன் கார்டை வச்சு நான் அதை ஓட்ட வேண்டியிருந்தது. எல்லாம் தாண்டி வந்த நீ லக்கி.
7: சரி பக்கத்துக்கு போ.
1: அவளை விடு.
7: பக்கத்துல போ.
1: அவளை விடு. ஏ
0: இணைக்கிறது ஜாக், நீ என்ன செய்தாய்?
7: உண்மைய கண்டுபிடிச்ச. அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
0: இணைக்கிறது.
7: அதை செய்யாதீர்கள் கர்னல். கர்னல்

நினைக்கிறது. கர்த்தாவே, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க. இணைக்கிறது இந்த சக்தியா அது வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பு. இணைக்கிறது உங்கள் மதன் இயேசுவின் பெயரில். இணைக்கிறது.

0: எனக்கு ஒரு கால் பண்ணல, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா? நன்றி.
1: கடவுள் நீங்க விருந்தினா?
0: அதனால் ஒண்ணும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. அங்கு பின்னால் நீ ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொன்ன, நீ அதில் உண்மையிலேயே நம்புகிறாகா? நான் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கடன் வாங்க முடியுமா? ஆமா, நன்றி.
1: அப்புறம் இம்ரால், உன் வாழ்க்கையில இன்னும் இடம் இருக்கிறதா?
0: உனக்கான இடத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்.

பூமி இன்னும் இளம் நிலையில இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் மொத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல அனைத்தும் ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியா உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சை தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராம துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் வாஞ்சிக்கிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது. ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன. முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களிலிருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல. ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்துல பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிச்சு. இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது.
மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏ நோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ள உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும், முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார். இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமம் இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல. அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையானது. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க, அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றில் மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல. அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது.
மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன். அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கட்டுறது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கட்டுறது கடினமான நிலத்தில் விதை விதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்த போது முகத்துல அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தான். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியாலே இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிற. லாமே தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர். யார் எது இறந்தார்? பலர் இறந்தாங்க, மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்த. சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள். மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார். ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது. பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின. இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மெதுசேலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மெதுசேலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மெதுசேலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும், நீ நடக்க தொடரு.
உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்த போத கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார். சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது, ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார், அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாத துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு சில. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவர் சூசு பரணியரும். சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது, கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம், எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயத தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்பல் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தோட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். ஏனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றா தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்களிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார்.
மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறையை ஒரு உரிமையாகவும் பேராசிய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும் பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும் குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமைக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்களில் தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டில் தீ போல பரவியத. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமைக்கின் மனைவி கட்டினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒளி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமைக்கு அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல் மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தார். அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காலமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையிலிருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கி கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல.
வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார் காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தோடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார், இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல. வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார், அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புகைபோல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதைய பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்ல. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரிவன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாகவும் பெரும ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார்.
ஒவ்வொரு வார்த்தையும் கள்ள ஊட இருப்பது போல. ஒரு பெட்டி அந்த வார்த்தை வித்தியாசமாக ஒழித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒலிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தது. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, ஹேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டும் இல்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல் ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை, அவர் தொடர்ந்தார்.

அத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது. வலிமை மற்றும் பலவீனம், அது தேவனுடைய வார்த்தையை சத்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனா காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்துல ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய்? மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்னார், நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லாவிதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்ல, கேலி செய்தாலும் கூட. காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுனா? மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும் நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார்.

மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதானது. வடகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன, மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்தில் கஜினைகள். முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்தது நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இதை பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்தில் வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். வேலையின் மேற்பரப்பில் வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன.
சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும் சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள், இப்போது நோவா விலங்குகளின் மேய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமேக் ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆவாம்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாழ்ந்த மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள் நினைவரு. மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல, அங்கு கடமை மட்டுமே உள்ளது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள், ஆனா அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள், ஆனா தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்ல. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பெணர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமா இருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனிக்கார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது, ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோர்ந்தனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது.
வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கிவிடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசு கிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக அவசரமின்றி இரக்கமின்றி காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதா அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா? இப்போது அது வெறும் மரம் அங்க, அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர், மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல. அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தாதரவைத்தது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிறார். சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேலே இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை. தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கு இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன. பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் மாதிரி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை.
உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கி கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல, ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகலினோ. பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒன்றுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள், பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலா நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைத்தார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்சார். அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம், சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம், உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணும் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகரத் தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைபிடி. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா. பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்தது அவர் பொறுமையுடன் இருந்ததார். 1969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

0: இதுல இருந்து எதுவும் நடக்க போறதில்ல. இது முழுக்க நேரத்தை வீணாக்குற மாதிரிதான்.
1: எப்போ என்ன நடக்குமோ.
0: அதனாலதான் ஷா நம்ம இங்க வச்சிருக்காரு இல்லையா?
1: சரி,
0: உள்ளே வாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் எப்படி சும்மா வேற பாக்குறீங்க? கொஞ்சம் உதவி இல்லாம.
1: நான் உதவி வாங்குறேன்.
0: ஓ, நீங்க சொல்றது மேல இருந்து உதவி மாதிரி இல்லையா? பரவாயில்ல, விடுவ. மன்னிக்கணும், நான் ஏதாவது சொன்னதுக்கு நான் ஏற்கனவே சோர்வா இருக்கேன். உங்க பிரச்சாரம் கேட்க வேண்டாம். மறுபடியும்

0: இயக்குனர் சார், மன்னிக்க, நான் உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன்.
1: ஓ பரவாயில்ல டேவிட், நான் இந்த சுற்று வட்டாரத்தில் தான் இருந்தேன். தகவல் தொடர்பு துறை இதை எங்கே கொடுத்து விட்டு போக சொன்னார்கள்.
0: ஆ நன்றி.
1: சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
0: ஓ, நாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்துள்ளோம் ஐயா, இதை நீங்க பார்க்க வேண்டும் விடுமுறை. இப்போது அது லெப்டினன்ட் வாஸ்குவஸ் எங்கள் சிறந்த வேட்பாளர். இது 30 நாட்களுக்கு முன்பு நடந்த அவரது அமர்வு. இது ஒரு நடிப்பில்

0: அது பிரமிக்க வைக்கிறது. ஓ,
1: ஆனா இன்னும் இருக்கிறது பாருங்க, நாங்க பல்வேறு வானொலி அலைவரிசைகளை கொண்டு ஆழ்மன தூண்டுதல்களை செலுத்தி ஆழ்நிலை தியானத்துல பரிசோதனை செய்து வரோம்.
2: என் வெற்றிக்கு அல்ல, ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் தற்செயலாக ஒன்றை கண்டறிந்தோம்.
3: சீடு

0: இதை யார் பார்த்தது?
1: யாரும் இல்ல ஐயா, கேமராவை நானே ஈச்சினேன்.
0: டேவிட், என் உணர்வுகள் உனக்கு தெரியாம. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தலு. இதன் சக்தி சே
1: ஐயா, உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? நாமே இதை கட்டுப்படுத்தினா நல்லதல்லவா?
0: குளிர்போர் முடிஞ்சு விட்டது டேடர். நீங்க ரத்தம் அடிச்சாலும் அது சிவப்பு வெள்ளை நீலம் தான் என நான் நம்புகிறேன். முன்னேற தேவையான எதையும் செய்யுங்க. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நேரடியா என்னை அழையுங்க.
1: நன்றி ஐயா.

எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்திலே இருக்கிறோம். எனக்கு எந்த கருத்தும் இல்ல. அவர் எனக்கு ஒண்ணும் சொல்லவில்லை. ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அடித்தார்.
1: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
2: புகையிலை உருவாக்கி இருக்கவும் மாட்டார்.
1: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃப்ளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் 1 ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
2: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
1: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஸ். என்ன நடக்கிறது?
1: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யோ?
2: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்னு தெரிந்திருக்கிறாங்க.
2: வெந்தே,
1: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காரா வாஷ்.
2: மிகவும் அழகான பெயர். நன்றி.
0: உங்களுக்கு நன்றி.
1: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
2: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
1: நல்லா சொன்னாய் பையரே, உண்மையிலே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறுவயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்னை தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

0: ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் ஏமிக்கல? மோனு, பிரங்க, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனேர் எம்எச் ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு. அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்லை.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்று நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே செட்டை தானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை. ஓ, அப்படியானால் ஷாவிற்கு இந்த பதுங்கு குழி உணவு போதுமானதாக இல்லையா?
2: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்யல கேட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
2: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான். அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட் பாதிரியார
0: இல்ல? உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்க இருப்பது தற்செயலானது அல்லன்னு ஒவ்வொருவருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜேக், அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிதி நிச்சயமாக முழு QEI திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
2: எனக்கு தகவல் தரப்படவில்லை.
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்கே இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா. அது ஜாக். நிச்சயமா மணிக்கம் ஜாக்.
2: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QEI இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இது அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
0: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ட். ஆனா நான் குறிப்பிடியது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
0: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன் இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்கு உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும், பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும், அமைதியின் மகிழ்ச்சிக்கும், நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும். ஆமென்.
1: ஆமே. தெரியும்.
0: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆலோ வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே அமைத்தேன். கவனத்திலே எடுத்துக் கொள்கிறேன், வானிலை மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது, புயல் முனை நெருங்கி வருகிறது. மிகவும் பாறை மற்றும் சமம் அல்ல, நான் கிழக்கே சில மைல்கள் தள்ளி இறக்க வேண்டிய இருக்கும். அவர்கள் உங்களை அங்கிருந்து அழைத்து செல்வார்கள். அந்த பணியாளர்களுக்கு என்ன ஆனது என்று ஆச்சரியமா இருக்குது. அவர்கள் கேட்டிருப்பார்கள், அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல கீழே வந்து விடுவார்கள். பாருங்க, நான் இங்கே இருக்கலாம், ஆனா புயல் அடிக்கும் முன் வெளியேற வேண்டியிருக்கு.
1: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
0: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்க இருந்து எதுவும் கேட்க முடியாது.
2: நான் நடக்க போவதில்லை.
3: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட், சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
2: அவ நிஜமாவே வேணுமான்னு நிச்சயமா?
3: ஆமா கண்டிப்பா, அவன் தான் நம்மோட தொழில்நுட்பம் நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும் உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: முடி?
1: இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
0: அது மரவேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டார வசிப்பிடம் எல்லாமே பூமி கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
1: வாடா கேக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
0: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்க?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இத சரி செய்ய முடியா? நான் இல்ல.
1: தெரியுத,
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
3: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் தண்ணீர்ல நடக்கணுமா? அடடா சாப்தா,
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யல ஸ்மிருதி.
4: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: என்ன ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ ஃபார் இப்படி யாராவது செய்யுமா?
0: போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
3: நம்ம இந்த நிலைக்கு நீயே கொண்டு வந்துட்ட.
2: மன்னிக்கமோ?
1: சரிதான் மாடு, இது உன்னோட வேலைதான்.
2: எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு பின்தொடர்பவர்கள் இருக்கு, நான் எப்படி என் நிகழ்ச்சி நடத்துப்பா?
1: ஏன் இத
2: என்னங்க?
1: நீ எப்போது நடக்கவே முடியும்? அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டான்ட்ரன் ஐயார்.
1: அவரை பத்தி நான் ஒரு போதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத
1: வெளியில சுற்றி பார்க்கலாம்.

0: சரி, இங்க எனக்கு செய்ய எதுவும் இல்ல, நான் ஓய்வெடுத்து ஜபம் தியானம் செய்ய போறேன்.
1: அப்படின்னா நான் எப்படி உதவலை?

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிக பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல, அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி வந்த நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
2: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி சாவத்தவர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
2: அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவுல ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்
2: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேனான்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் நேராக கேட்கலாமே.
1: நான் ஏன் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
2: இது வெறுமனே முட்டாய்த்தனம்.
1: இல்ல, இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்ப வா. நீ யாரையாவது சந்திக்கிறாயா?
2: இல்லை, அந்த நாள் முதல் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
1: பதவி உயர்வுல காரணம்
2: உன்னை இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன் உனக்கு தெரியும். நீயே என் மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர், என்னை இதற்காக முயற்சி செய்ய தூண்டினாய்.
1: அப்படி என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறாயா?
2: சரி, அவன் யார்?
1: நான் கராவோட ஒரு விஷயத்துல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல, என் கனவுதலின் பெண்ணை எப்படி மாற்ற முடியும்? எப்படியாவது நான் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில்நுட்ப அதிசயங்களை உருவாக்குவதில் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
2: சரிங்க, அப்படியே செய்யலாம்.
1: இது நம்பிக்கையுடன் இருக்கிறது போல இருக்கிறது.
2: அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்ட் இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
3: முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
1: அவர்கள்
3: திருடமாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது.
1: அப்படி நினைக்கவில்லை. இங்க வேறொரு விஷயம் நடக்கிறது.
4: நீங்கள் முற்றிலும் சரியில்லை. நான் தியானத்துல என் சக்தியை சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
2: பாதிரியாரே, விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
0: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க?
4: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்ற சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
2: அது முட்டாள்தனமா இருக்குதே. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
4: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
2: போத்திரம் உண்டாருக்கும்.
3: ஜாக், இந்த அச்சு பிரதியை பார்.
4: நான் கேட்டுட்டுமா? நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன்.
3: இந்த யாரு பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
5: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
5: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
5: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேரடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்கள் உங்க முக்கியமான நன்கொடையாளர அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
6: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை செதுகினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
5: முன்வாயில பாதுகாப்பாக வையும்பே. அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடல ஓமே. இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
5: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
5: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: டெஸ்க் என்ன பண்ணிட்டு இருக்க?
1: இது அபத்தமானங்க.
2: நாங்கள் இங்கே ஜிஐ அல சிறைப்பிடிக்க
0: அவனுக்கு இருக்க சம்பந்தம் இல்ல.
2: ஓ மற்றும் ஜிஐ
0: யார்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு தெரியல.
3: என்ன
2: அந்த வெள்ளனி? அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும்.

0: பிடிக்கிறீங்களா? நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதான் உங்களுக்காக பிடித்து தருகிறேன். நன்றி.
1: வெக்க நன்றி.

0: வரவே இருக்கிறேன்
1: ஐயா.
2: இதுவரைக்கும் மறைச்சு
3: வந்து காப்பாத்த முடியல, என் குடும்பம் மாயமானது, உங்களால தடுக்கவே முடியல.
0: அது சுவாரஸ்யமா இருக்கு. இந்த மருந்து இன்னொரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
4: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேருங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று பெய்தி நகலுக்கு.
5: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியிலிருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டுறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
5: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.

아, 그래, 마. 인더, 이리 와, 친구. 아. 힘들걸?

0: உலகில் உள்ள தீமையா தீர்ப்பு வரப்போகிறது. உலகில் இருப்பவர்கள் கடவுளை கேலி செய்வார்கள் எச்சரிக்கப்பட்டோம். அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவார்கள். அவர்கள் நல்லதை வெறுத்து தீமையை பற்றிக் கொள்வார்கள். கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மேலே நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறக. ஆனா நம்பாதவர்கள், கேலி செய்பவர்கள், பரிதாபப்படுத்துபவர்கள், மனம் திரும்பாதவர்கள், அவர்களுக்கு ஆண்டவரின் நாள் திருடன் போல வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இரவில் வானங்கள் பெரும் சத்தத்துடன் மறைந்து கூறுகள் தீவிரமான வெப்பத்தில் உருகும். பூமியும் அதில் உள்ள செயல்களும் அனைத்தும் எரிஞ்சு அடியும். ஆனா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். வெளிப்படுத்தல் புத்தகத்துல தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு முன்னால் பைபிள் மீண்டும் மீண்டும் ஒரு மர்மமான சொற்றொடரை பயன்படுத்துகிறது. அதாவது ஆண்டவரின் நாள். ஆண்டவரின் நாள் என்பது தீர்ப்பும் மீட்பு இரண்டையும் உள்ளடக்கியது. இது தீமையின் மீது கடவுளின் கோபம். ஆனா இது நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஆகும். சிலர் இதை ஒரு பெரிய பேரழிவாகவே பார்க்கிறாங்க. மற்றவர்கள் இத மனிதர்களின் தீமையின் மீது கடவுள் தண்டனை வழங்கும் ஒரு காலப்பகுதியாகவே பார்க்கிறாங்க. இது நடைமுறையில எப்படி இருக்கும்? ஆண்டவரின் நாள் நெருங்கி வருகிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வேதாகமோ நமக்கு அடையாளங்களை வழங்குகிறது. இயேசு தாமும் பூமியில் நடந்த போது இவை பற்றி பேசினார். அவர் கடைசி நாட்கள் என்று கூறினார். அந்த நாட்கள்ல போர்கள் மற்றும் போர் வதந்திகள் இருக்கும் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராக எழும். ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராக எழும். இவையெல்லாம் நம்மை சுற்றி நடக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தி நமக்கு மோதல்கள் பற்றி சொல்கிறது. நாடுகள் போர் தயாரிப்பில் ஈடுபடுவது திட்டி, பழைய கூட்டணிகள் உடைஞ்சு புதியவை உருவாகும் நிலை பற்றி. ஆனா இது எல்லாம் ஆரம்பமே. இயேசு கொடிய பஞ்சம், பெரிய நிலநடுக்கங்கள் மற்றும் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றியும் விரிவாக பேசினார். இந்த விஷயங்கள் நம் வாழ்நாள் அதிகரித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். உலகளாவிய உணவு பற்றாக்குறை, பயங்கரமான நிலநடுக்கங்கள், புதிய நோய்கள் எல்லைகளை கடந்து பரவுகின்றன. இவையெல்லாம் சீரற்ற நிகழ்வுகள் அல்ல. இவ பிரசவ வேதனைகள். இவை வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கான ஆரம்ப அறிகுறிகள். ஆனா இன்னொன்று இருக்கிறது, இன்னும் அதிகம் கவலைக்கிடமான ஒன்று. தீமை அதிகரிப்பதால் என்று இயேசு கூறினார். பலரின் அன்பு குளிர்ந்து போய்விடும். உங்களை சுத்தி பாருங்க, நாம் வாழும் உலகை பாருங்க. இறக்கும் எங்க போன? இனி அவனை எங்க போடுத? மக்கள் தங்கள் வாழ்க்கை, தங்க பிரச்சனைகள், தங்க ஆசைகள்ல முழுமையா மூழ்கி இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை. இப்போது நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துகிறோம் என்று சிந்தியுங்கள். பாதிக்கப்பட்ட ஒருவரை புறக்கணிப்பது எவ்வளவு எளிதாகிவிட்டது. நாம் தீர்ப்பு வழங்குவதில் எவ்வளவு விரைவாக இருக்கிறோம், தண்டனை வழங்குவதிலையும் நாம் எவ்வளவு சீக்கிரமா இருக்கிறோம். உலகம் குளிர்ந்து விட்டது, மனங்கள் கடினமாகிவிட்டன. மக்கள் தெருவில் உள்ள இல்லமற்றவர்களை பார்த்தும் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் போராடும் தாயை பார்த்தும் நடந்து செல்கிறார்கள். தேவைப்படுவோரின் அழுகுரலை அவர்கள் கேட்காம காதை மூடுகிறார்கள். அன்பும் குளிர்ந்து விட்டது, வேணா. இந்த காலத்தின் கடவுளாக பணம் மாறிவிட்டது. அனைவரும் அதை தேடி ஓடுகிறாங்க. அனைவரும் அதை பெற ஆவலாக இருக்கிறாங்க. அதை பெற மக்கள் எதையும் செய்ய தயங்கவில்லை. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் திருடவும் துரோகம் செய்யவும் தயங்கவில்லை. அணத்தை நேசிப்பதே எல்லா தீமைகளுக்கும் மூல காரணம்னு கூறப்படுது. இத பைபிள் நமக்கு சொல்கிறது. நாம் எங்க பார்த்தாலும் இதை காண்கிறோம். அரசாங்கங்கள்ல, வணிகங்கள்ல, குடும்பங்களையும் பணமே முடிவுகளை இயக்குகிறது. பணமே கொள்கைகளை உருவாக்குகிறது. யார் தகுதியானவர் யார் தகுதியற்றவர் என்பதை பணமே தீர்மானிக்கிறது. செல்வத்தை நாடும் ஆசை நாடுகளை முழுமையா ஆட்கொண்டு விட்டது. மக்கள் தீயதை நல்லது என்றும் நல்லதை தீயது என்றும் கூறுகிறார்கள். தங்களுக்கு பிடித்ததை பெற உண்மைய தலைகீழ் அகமாற்றி விட்டார்கள். அறிகுறிகள் தெளிவாக இருக்கின்றன. கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது. தேவன் தன் கோபத்தை ஊற்றும் போது அது எப்படி இருக்கும்? மாபெரும் உபத்திரவம் எப்படி இருக்கும்? உபத்திரவம் தொடங்கும் போது உலகம் இனி ஒருபோதும் மாறாம இருக்காது. கிபி ஆண்டு 95 யோவான் என்ற ஒருவர் பட்மோஸ் என்ற பாறைத்தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் வயதானது. அவர் ரோம் எருசலேம களைஞ்சதை பார்த்தார். கொலசியத்தில் கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுவதை அவர் பார்த்தார். இயேசுவின் நாமத்துக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் பட்மோஸில் தேவன் அவருக்கு மற்ற யாரும் பார்த்திராத ஒன்றை தந்தார். ஒரு எதிர்கால காணிக்க. 7 முத்திரைகளால மூடப்பட்ட ஒரு சுருள். வரலாற்றின் அடித்தளங்களை அதிர வைக்கும் வார்த்தைகள். யோமா பார்த்தது பயங்கரமானது. ஆட்டுக்குட்டி முத முத்திரையை திறந்த போது இதுவரை தடுக்கப்பட்டிருந்த ஒன்று உலகில் விடுவிக்கப்பட்டது. தேவனுடைய குழுமம். நியாய தீர்ப்புகள் தொடங்கிய போது அவை கடுமையில அதிகரித்துக் கொண்டே போனது. முத்திரை நியாய தீர்ப்புகள் பூமியின் 1/4 பாதிப்பை ஏற்படுத்தின. கர்ண நியாய தீர்ப்புகள் 1/3 பாதிப்பை ஏற்படுத்தின. வான நியாய தீர்ப்புகள் முழு பூமியையும் பாதிக்கும். இது தெய்வீக நீதியாகும், மனம் திரும்ப அழைக்கும் ஒரு அழைப்பு. ஆனா பலர் பதற்றம் இல்லாம தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துவார்க. முதல் முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு இடி முழக்கம் போன்ற குரல் பேசியது. வா, ஒரு வெள்ள குதிரை புறப்பட்டு சென்றது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லை கொண்டிருந்த ஒரு கிரீடம் தலையில வைக்கப்பட்டது. அவன் வெற்றி கொண்டு சென்றான். மேலும் வெற்றி கொண்டே போவான். இது முதல் குதிரையோட்டக்கா. சிலர் அவனை எதிர்கிறிஸ்தன்னு சொல்றாங்க. மற்றவர்கள் அவன் பூமி எங்கும் பரவும் ஒரு மோசடியாவின் சொல்றாங்க. அவன் ஒரு வகையான அமைதியை கொண்டு வருகிறான். ஆனா அது பொய்யான அமைதி. அவன் ஒற்றுமைய வாக்குறுதி அளிக்கிறான். ஆனா சங்கிலியை வழங்குறான். ஜாதிகள் ஏன் என்று அறியாம அவனுக்கு கீழ்ப்படுகின்றன. மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை புரியாம அவனை நம்புறாங்க. உலகம் அவனை உண்மையில யார் என்று அறியவில்லை. 2வது முத்திரை உடைக்கப்பட்டுக. மற்றொரு குரல் வா என்று அழைத்தது. ஒரு சிவப்பு குதிரை புறப்பட்டு சென்றது. அதன் சவாரிக்காரன் ஒரு பெரிய வாளை கொண்டிருந்த அமைதி பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தொடங்கினார்கள். போர்கள் கண்டினென்ட் முழுவதும் அடிச்சன. அமைதியாக இருந்த படைகள் திடீரென மார்ச்சா செய்தன. தலைமுறைகளாக நிலைத்திருந்த எல்லைகள் இரத்தத்தில் கடக்கப்பட்டன. வால் எடுக்கப்பட்டது, மீண்டும் உரைக்கப்படவில்லை. தந்தைகள் மகன்களை அடக்கம் செய்யற. நகரங்கள் எரிந்தன. ஜாதிகள் மீந்தன. 1வது வாக்குறுதி அளித்ததை குதிரையோர்கள் எடுத்துக்கொண்டன. இனி அமைதி இருக்காரு. இப்போதில்ல, நீண்ட காலம் அமைதி இருக்காது. 3வது முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு கருப்பு குதிரை தோன்றியன. அதன் சவாரிக்கார தனது கையில தராசு வைத்திருந்த 4 உயிருள்ள உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் பேசியது. ஒரு நாளின் கூலி 1 கோள கோதுமைக்கு, 3 கோள பார்லி 1 நாளின் கூலிக்கு. எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுத்த வேண்டாம். ரொட்டி அரிதாகிவிட்டது. முன்பு குறைவாக இருந்த உணவு இப்போது அனைத்தையும் செலவழிக்க வேண்டியதாகி விட்டது. ஒரு தொழிலாளி உயிர் வாழ தேவையாத அளவு கூட வாங்க முடியாம இருந்தான். ஆனா பணக்காரர்கள் இன்னும் தங்க சுகவிலாசங்களை வாங்கினார்க. பணக்காரர்கள் இன்னும் விருந்து கொண்டாட ஏழைகள் பசிக்காக இருந்தனர். இந்த சமநிலை இல்லாம திட்டமிட்டலை உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி மேலும் விரிந்தது. அசி ஒரு ஆயுதமா மானியரு. சக்தி வாய்ந்தவர்கள் அதை பலவீனமானவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். நான்காவது முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு வெளிர் நிற குதிரை தோன்றின. அதன் பெயர் மடமோ. அதன் பின்னால் ஹாடிஸ் அருகில் பின்தொடர்ந்து வந்தா. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாழால் உயிர்களை அளித்தாங்கள். அவர்கள் பசியால் அளித்தார்கள். அவர்கள் தொற்று நோய்களால் உயிர்களை எடுத்தார்கள். உலக மக்கள் நான்கில் ஒரு பங்கு தங்கள் உயிர்களை இழந்தனர். மரணம் விரைமா நிகழவில்லை. சிலர் பசியில உயிரிழந்தார்கள். சிலர் நோயால் விழுந்தார்கள். சிலர் பயமின்றி கொடுமையா மாறிய விலங்குகளால் உயிரிழந்தார்கள். பூமி ஒரு கல்லடையாக மாறியது. உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர்களை பொறாமப்படுத்தினார்கள். மரணம் எப்போதும் சக்தி வாய்ந்ததா இருந்தது. இப்போது அதற்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை உடைக்கப்பட்டது. யோலான் பார்த்து ஒரு விசித்திரமானதை கண்டார். வானத்தில் உள்ள பலிபீடத்தில் கீழே உயிர்கள் அழைத்துக் கொண்டிருந்தன. இவை தேவனுக்காகவும் ஆட்டுக்குட்டியை பற்றிய தங்கள் சாட்சிக்காகவும் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களின் ஆன்மாக்கள். எவ்வளவு நேரம் எல்லாமல்ல ஆண்டவரே, அவர்கள் கேட்டார்கள். நீங்க பூமியின் மக்களை நியாயம் செய்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு பழி வாங்குவீர்கள்? அவர்களுக்கு வெள்ள ஆடைகள் வழங்கப்பட்டன. ஒரு குரல் அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க சொன்னது. இன்னும் சிலர் முடிவுக்கு முன் உயிரிழப்பாங்க. இது வேதனையின் முடிவல்ல, இது ஆரம்பம் மட்டுமே. இன்னும் பலர் தங்கள் விசுவாசத்துக்காக உயிரிழப்பார்கள். மரண சாட்சிகள் கடைசியா இருப்பதில்லை. அவர்களின் ரத்தத்துடன் இன்னும் பலரது ரத்தமும் சேரும். தேவனுடைய பொறுமை இன்னும் முடிவடையவில்லை. ஆளாவது முத்திரை உடைக்கப்பட்டனே. பூமி நடுங்கியது. சூரியன் கருப்பமானியது. சந்திரன் ரத்த நிறமா மாறியது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்தன. பெரிய காற்றுல மரத்திலிருந்து அத்திப்பழங்கள் விழுவது போல வானம் ஒரு சுருளை போல சுருட்டப்பட்டு விலகியது. ஒவ்வொரு மலைவும் ஒவ்வொரு தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. பூமியின் அரசர்கள் தங்கள குகைகளை மறைச்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில ஆடம்பரமும் அதிகபட்சமும் அனுபவித்தவர்கள், பணக்காரரும் அதிகாரமும் உள்ளவர்களும் ஏழைகளும் பலவீனமானவர்களும் அனைவரும் மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அவர்கள் கற்களுக்கு அழைத்தாயிடு. எங்களை மேல் விழுங்க, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்து எங்களை மறைச்சு விடுங்க, ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்து எங்களை மறைச்சு விடுங்கன்னு கூப்பிட்டாங்க. கோபத்தின் நாள் வந்துவிட்டது. இது தேவனுடைய பெரியதும் பயங்கரமானதும் தீர்ப்பின் நாள். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியல. பணம் எதையும் பாதுகாக்க முடியல. எந்த அதிகாரமோ வரவிருக்கும் விஷயங்களை தடுக்க முடியல. ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டது. வானத்தில் அமைதி நிலையது. சுமார் அரை மணி நேரம் யாரும் பேசவில்லை. தூதர்கள் பாடுவதை நிறுத்தினாங்கள். மூப்பர்கள் ஆராதிப்பதை நிறுத்தினாங்க. நான்கு உயிருள்ள உருவங்கள் அசையாமல் நின்றன. இது அமைதி அல்ல. இது அடுத்த புயலுக்கு முன் அமைதி மட்டுமே. அமைதி முடிஞ்சதும் ஏழு தூதர்களுக்கு ஏழு குரல் துறிகள் வழங்கப்பட்டன. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்தில் நின்றார். அவருக்கு பல தூயவர்களின் ஜபங்களுடன் சேர்த்து அரிய புகைப்படிகையை அரிய சிங்காசனத்தின் முன் தங்க பலிபீடத்தில் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் கோயில் முழுவதும் புகை நிரம்பியது. அதற்கு பிறகு இடியுடன் மின்னலும் நிலநடுக்கமும் ஏற்பட்டன. தீர்ப்புகள் இன்னும் மோசமாக போக இருந்தன. முத குரல் துறை ஒலித்தது. பனித்துளி மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்தது பூமிக்கு தூக்கி எறியப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்து போறாங்க. எல்லா பசுமை புல்வெளிகளும் எரிந்து போறாது. பஞ்சத்தை தாண்டி உயிர் வாழ்ந்த நிலம் இப்போது எரிந்தது. பஞ்சத்தை தாண்டி உயிர் வாழ்ந்த பயிர்கள் இப்போது சாம்பலாகின. முன்பே குறைந்து வந்த உணவு வளம் இப்போது முற்றிலும் அழிஞ்சு விட்டது. பூமியின் மூன்றில் ஒரு பகுதி காடுகள் அழிந்துவிட்டன. மூன்றில் ஒரு பகுதி பசுமை அழிந்திருக்கல. வானம் புவையால இருண்டு விட்டன. பூமி கருகிய சாம்பலால் கருப்பாக இருந்தது. மொத எச்சரிக்கை கடுமையானதாக இருந்தது. அடுத்தது இன்னும் மோசமா இருப்போம். இரண்டாவது குரல் தொறி ஒழித்தது. ஒரு பெரிய எரியும் மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தன. மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் அழிந்தன. கடல்கள் சிவப்பாக மாறிவ. மில்லியனுக்கு மேற்பட்ட மீன்கள் இறந்து மேற்பரப்பில மிளந்தன. உலகம் முழுவதும் பொருட்கள் எடுத்து சென்ற கப்பல்கள் இப்போது சிதைவுகளும் உடல்களும் மட்டுமே எடுத்து சென்றன. சமூகங்களை உயிருடன் வைத்திருந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்டது. நாடுகளை போஷித்த கடல் இப்போது அவற்றை விஷமாக்கியது. மூன்றாவது குரல் தொறி ஒலித்தது. ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது. அதன் பெயர் வேர்ல்வுட். அது மூன்றில் ஒரு பகுதி நதிகளிலும் மூன்றில் ஒரு பகுதி ஊற்றுகளிலும் விழுந்தது. அந்த நீர் கசப்பா மாறியது. அந்த நீரை குடித்த பலர் இறந்தனர். ஓமாட், அது கசப்பு குறிக்கும் பெயர். மக்கள் நம்பியிருந்த தண்ணீர் இப்போது விஷமா மாறியது. குழந்தை பருவம் முதல் குடித்த ஊற்று நீர் இப்போது அவர்களுக்கு விஷமா மாறியது. நாகரிகங்களை வாழ வைச்ச நதிகள் இப்போது மரணத்தை எடுத்துச் சென்றன. கிணறுகள் விஷமடைந்தன. ஆறுகள் விஷமடைந்தன. எங்க போனாலும் தப்பிக்க இடமல்ல. நான்காவது கர்ணம் ஊதப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், மூன்றில் ஒரு பகுதி சந்திரன், மூன்றில் ஒரு பகுதி நட்சத்திரங்கள் தாக்கப்பட்டன. மூன்றில் ஒரு பகுதி பகல் இருட்டாகியது. மூன்றில் ஒரு பகுதி இரவு இருட்டாகியது. ஒளி மங்கியது. பூமியை வெப்பமாக்கிய சூரியன் இப்போது பகுதி அளவு வெப்பம் மட்டுமே வழங்கியது. பயணிகளை வழிநடத்திய சந்திரன் இப்போது பகுதி அளவு ஒளி மட்டுமே வழங்கியது. கடல் பயணிகள் திசை கண்ட நட்சத்திரங்கள் இப்போது பகுதி அளவு வழிகாட்டுதலையே வழங்கின. நாட்கள் குறைந்தன. வெப்பநிலை குறைங்கள். எரிந்தது தப்பித்த பயிர்கள் இப்போது குளிரில வளர போராடின. வாழ்க்கையின் ஓசை முற்றிலும் முறிந்தது. அஞ்சாவது கர்ணம் ஊதப்பட்டது. ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து பூமிக்கு விழுந்தது. அளவில்லா குழி திறக்கப்பட்டது. அந்த குழியிலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போல புகை எழுந்தது. அந்த புகையா சூரியனும் காற்றும் இருட்டாகின. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வெளியே வந்தன. இவை சாதாரண வண்டுகள் அல்ல. இவைகளுக்கு பாம்பின் சக்தி போல சக்தி இருந்தது. தேவனின் முத்திரை நெற்றியில் உள்ளவர்களை பாதிக்க வேண்டாம் என்று இவைகளுக்கு கூறப்பட்டது. மற்ற அனைவரையும் 5 மாதங்கள் வேதனைப்படுத்துமாறு இவைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த வேதனை மிகவும் கொடூரமானது. அந்த வலி மிகுந்தது. அந்த குத்து பாம்பின் குத்து போல இருந்தது. மக்கள் இறக்க வேண்டி வேண்டினர். ஆனால் அவர்களுக்கு இறக்க அனுமதி இல்லை. அவர்களின் ராஜா அப்பத்தோனே என்பவர். கிரேக்கத்தில் அவருடைய பெயர் அப்போலியோன், அழிப்பவன் என்று அழைக்கப்படுகிறது. 5 மாதங்கள் முத்திரை பெற்றவர்கள், முத்திரை இல்லாதவர்கள் வேதனைப்படுவதை பார்த்தனர். 5 மாதங்கள் தேவனின் தீர்ப்பு அவருடைய பாதுகாப்பை மறுத்தவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டது. 6வது கர்ணம் ஊதப்பட்டது. வேதிக்கையிலிருந்து ஒரு குரல் வந்தது. பெரிய யூப்ரதேச ஆற்றில் கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்பட்டன. அவர்கள் இந்த நேரத்திற்காகவே காத்திருந்தனர். மனிதர்கள் ஒரு 1/3 கொல்ல தயாராக இருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்த பட 200 மில்லியன் பேர் கொண்டது. அவர்களின் குதிரைகள் தீ, புகை மற்றும் கந்தகம் ஊதின. அவர்களின் சவாரிகள் தீ, யாசிந்தம் மற்றும் கந்தகத்தாலான மார்பு கவசம் அணிந்திருந்தனர். அவர்களின் தலை சிங்கத்தின் தலை போல இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் வந்தது. அவர்களின் வாயிலிருந்து வரும் தீ, புகை மற்றும் கந்தகத்தால் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் உயிரிழந்தனர். மீதமுள்ளவர்கள் மனநம் பொருளா. அவர்கள் இன்னும் பேய்களை வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் இன்னும் உயிர்களை எடுத்துக் கொண்டிருந்தனர். திரும்ப மனம் மாற்றிக்கொள்ள எல்லா வாய்ப்பையும் கொடுத்த தேவனை அவர்கள் இன்னும் மறுத்துக் கொண்டிருந்தனர்.
1: ஏழாவது கம்பு ஊதப்பட்டது.
0: வானத்துல குரல்கள் பேசல. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யமாகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார்.
1: வானத்தில் உள்ள ஆலயம் திறக்கப்பட்டது.
0: உடன்படிக்கை பெட்டி தோன்றியது. மின்னல் பறிச்சிடப்பட்டது. இடி முடங்கியது. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதே. வானிலிருந்து பெரிய ஆலம் கட்டி விழுந்தது. முடிவு நெருங்கி கண்டிருந்ததே.
1: மற்றொரு அடையாளம் வானத்தில் தோன்றியது.
0: ஏழு கடைசி பூதங்களுடன் ஏழு தூதர்கள் வந்தனர். இவை தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும். ஏழு தூதர்களின் ஏழு பூதங்கள் முடிவடைய வர யாரும் ஆலயத்தில் நுழைய முடியல. மொத பாத்திரம் ஓற்றப்பட்டனர். மிருகத்தின் முத்திரை வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்கள் மீது மோசமானதும் வலியுடனும் கூடிய புண்கள் தோன்றின. அந்த புண்கள் மிகவும் கொடூரமானங்க. தேவனை விட மிருகத்தை தேர்ந்தெடுத்தவர்களின் உடலை முழுவதும் அந்த புண்கள் மூடியிருந்தன. அவை மிகுந்த அரிப்பு மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தின. அவை புண்களாக வெடித்து சீழ்வடைந்தன. அவற்றை எதுவும் குணப்படுத்ததில்லை. அவை அனைவருக்கும் தெரியும், தீர்ப்பின் அடையாளமாக இருந்தன. மிருகத்தின் முத்திரையை எடுத்தவர்கள் அதை இப்போது தங்கள் தோளில் சுமந்தனர். மிருகத்தை வணங்கியவர்கள் இப்போது அதன் தண்டனையை அனுபவித்தனர்.
1: இரண்டாவது பாத்திரம் ஓற்றப்பட்டக.
0: கடல் ரத்தமாக மாறியது. இறந்த ஒருவரின் ரத்தம் போல. கடல்ல இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்தது. கடல்ல நீந்திய ஒவ்வொரு உயிரினமும், கூட்டமா நீந்திய ஒவ்வொரு மீனமும், ஆழத்தில இருந்த ஒவ்வொரு திமிங்கிலமா, அவையெல்லாம் இறந்து போலுக. இரண்டாவது கரணம் முழங்கிய போது உயிர் வாழ்ந்த கடல் இப்போது முழுமையா இறந்தது. முன்பு பகுதி அளவுல ரத்தமா மாறிய கடல் இப்போது முழுவதும் ரத்தமா மாறியது. இறப்பின் வாசனை காற்று நிரப்பியது. நாடுகளை போஷித்த மீன்கள் இப்போது கோடிக்கணக்கில் மேற்பரப்புல மிதந்தன. இனி யாரும் கடல்ல இருந்து உணவு பெற முடியல. இனி யாரும் கடல்ல பயணம் செய்ய முடியல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதர்களை வாழ வைத்த பெரிய நீர்நிலைகள் இப்போது இறந்து போயின.
1: மூன்றாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது.
0: ஆறுகள் மற்றும் ஊற்றுகள் இரத்தமாக மாறின. ஒரு தேவதூதன் பேசினான். நீ நீதிமானாக இருக்கிறாய். பரிசுத்தமானவரே, நீ இருந்தவரும் இருக்கிறவரும் அல்லவா? உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் உமது தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தை அவர்கள் சிந்தினதால் நீ இவற்றை ஏற்படுத்தினாய். மூன்றாவது கர்ணம் முழங்கிய போது உயிர் வாழ்ந்த தண்ணீர் இப்போது முழுமையா இறந்தது. முன்பு பகுதி அளவில் விஷமடைந்திருந்த ஆறுகள் இப்போது முழுமையாக விஷமடைந்தன. முன்பு சிலரை மட்டுமே பாதித்திருந்த ஊற்றுகள் இப்போது அனைவரையும் பாதித்தன. புண்கள் ஏற்பட்டு உயிர் வாழ்ந்தவர்கள் கடல் இறந்த போதும் உயிர் வாழ்ந்தவர்கள் இப்போது தாகத்தால் இறந்தார்கள். அவர்கள் வானத்தின் தேவனை தித்தினாரா? அவர்கள் மனம் திரும்பவில்லை. நான்காவது பாத்திரம் ஊற்றப்பட்டது. மக்களை தீயால் சுடும் அதிகாரம் சூரியனுக்கு வழங்கப்பட்டது. வெப்பம் கடுமையா இருந்தது. முன்பு அவர்களை சூடாக்கிய சூரியனால் மக்கள் இப்போது சுடப்பட்டார்கள். அவர்கள் வேதனையில கத்தினாங்க. அவர்களின் தோல் புண்களாக வெடுத்து உறிந்தது. அவர்கள் நிழலை தேடினார்கள், ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் நிவாரணத்தை தேடினார்களா, ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தேவனின் பெயரை தித்தினார்கள்.
1: அவர்கள் அவருக்கு மகிமை கொடுக்க மறுத்தார்கள். ஐந்தாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது.
0: மிருகத்தின் சிங்காசனம் இருளில் மூழ்கியது. உலகத்தை ஏமாற்றியவனின் ராஜ்யம் இப்போது கருமையில மூடப்பட்டது.
1: மக்கள் வேதனையில தங்கள் நாவை கடிச்சாங்க. அந்த வேதனை விவரிக்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது.
0: இருள் அதை இன்னும் மோசமாக்கிருங்க.
1: அவர்கள் தங்கள் வேதனைக்காக வானத்தின் தேவனை திட்டினார்கள்.
0: அவர்கள் தங்கள் செயல்கள் மனம் திரும்பவில்லை.
1: ஆறாவது பாத்திரம் ஊட்டப்பட்டன.
0: மகா யூப்ரதேஸ் ஆறு வறண்டு கூடுது.
1: ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடி அந்த நீர் இப்போது இல்லாம போனது.
0: அது வறண்டு விட்டது. மேலும் அது வறண்டே இருந்தது.
1: கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக வழி தயார் செய்ய இதுவே செய்யப்பட்டது.
0: முன்பு தடையா இருந்ததை இப்போது படைகள் கடக்க முடிந்தது.
1: சிப்பாய்கள், ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் வறண்ட ஆற்றுப்படுகையில கடந்து இறுதி போர் நடைபெறும் இடத்தை நோக்கி நகர்ந்தன.
0: மூன்று அசுத்த ஆவிகள் பாம்பின் வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து, பொய்யான தீர்க்க தரிசியின் வாயிலிருந்து வெளியே வந்தன.
1: அவை தவளைகளை போல வந்த
0: அவை அடையாளங்களை சில்லற.
1: அவை உலகம் முழுவதும் உள்ள அரசர்களை சர்வ வல்ல தேவனின் மகாநாள்ல நடைபெறும் போருக்காக ஒன்று சேர்த்தன.
0: அந்த போர் அர்மகத்தோன் என்று அழைக்கப்பட்டது.
1: ஏழாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது.
0: ஆலயத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. இது முடிந்ததே என்று கூறியது.
1: பின்னர் இடியோசைகள், மின்னல் ஒளிகள் மற்றும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது.
0: மனிதர்கள் பூமியில வாழ தொடங்கியதிலிருந்தே இப்படிப்பட்ட நிலநடுக்கம் ஒருபோது நிகழவில்லை.
1: அது மிகவும் பெரிதாயிருந்ததா? அந்த மகாநகரம் மூணு பகுதிகளா பிளந்தது.
0: ஜாதிகளின் நகரங்கள் விழுதுன.
1: ஒவ்வொரு தீவும் மறைஞ்சது.
0: மலைகள் காணாம போனது.
1: 100 பவுண்ட் எடையுள்ள ஆலங்கட்டி மேகத்திலிருந்து விழுந்தன.
0: மக்கள் ஆலங்கட்டியிலிருந்து மூடிற.
1: அவர்கள் ஆலங்கட்டியின் பேரழிவுக்காக கடவுளை திட்டினாங்க.
0: அவர்கள் மனம் திரும்பவில்லை.
1: பெரும் துன்பம் அதன் முடிவு அடைந்தது.
0: முத்திரைகள் திறக்கப்பட்டிருந்தன.
1: கர்ணங்கள் ஊதப்பட்டிருந்தன.
0: பாத்திரங்கள் ஊற்றப்பட்டிருந்தன.
1: கடவுளின் நீதியினை நிறைவேற்றியார்.
0: அவரது கோபம் ஊற்றப்பட்டது.
1: மிருகமோ அதன் ராஜ்யமோ தீர்ப்பளிக்கப்பட்டன. இருந்தும் பலர் மனம் திரும்பவில்லை.
0: பத்மோசில் யோவான் கண்டது பயங்கரமா இருந்தது.
1: அவர் எழுதியதும் ஒரு எச்சரிக்கையாக இருந்தது.
0: தீர்ப்புகள் உண்மையாவை. வேதனை உண்மையானது. முடிவும் உண்மையானது.
1: ஆனா எதிர்காலத்தை தன் கைகளில் வைத்திருந்த கடவுளும் உண்மையானவர்.
0: முத்திரைகளை திறந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சிங்காசனத்தில் இருந்தார்.
1: இறந்தவர் இன்னும் உயிருடன் இருந்த.
0: பூமியின் நீதிபதி சரியானதை செய்வார்.
1: பெரும் துன்பம் முடிமணியா.
0: ஒரு புதிய தொடக்கம் வரும்.
1: மற்ற தாங்கி நிற்கும் விசுவாசத்தை காத்து வச்சிருக்கும். மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்தவர்களுக்கு
2: உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதை அவர்கள் உரிமையாக பெறுவார்கள்.

0: அனைத்து மக்களும் உலகத்தின் எதிர்கால தலைவரா வரப்போகும் திரு சாம்ப.
1: ஆண்டுகள் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் உலகம் எப்போதும் பிரிந்தே இருந்தது. ஆனா இனி அப்படி இருக்கானு, இனி பிரிவதில் இல்ல. நான் உங்கள் ஜனாதிபதியாக ஆன பிறகு நாம் உலகத்தை ஒன்றிணைப்போம். ஒற்றுமை என்றால் ஒரே உலக அரசாங்கம். ஒற்றுமை என்றால் அதிகபட்ச பொருளாதார செயல்திறனும் உண்மையான வெளிப்படைத்தன்மையும் கொண்ட ஒரே உலக நாணயம். ஒற்றுமை என்றால் புதிய ஒருங்கிணைந்த மதம், எல்லா மதங்களும் ஒன்றாகி எல்லா மக்கள் ஒரே தெய்வத்தை வழிபடுவார்கள். ஒருங்கிணைந்த உயர்ந்த சக்தி. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இப்போது சொல்கிறேன். நாம் எல்லாவற்றையும் டிஜிட்டலாக்க போறோம். இதனால நமக்கு வளமான பொருளாதாரம், பாதுகாப்பான மற்றும் விரைவான பரிவர்த்தனைகள் கிடைக்கும். அதனால் இன்று முதல் எல்லோரும் போய் தங்களுடைய ஐரி சிப்பு எடுக்க வேண்டும். இது ஒரு எளிமையானது, உடலில் நுழையாதது, வலி இல்லாத சிப்பு. இதில் உங்கள் அனைத்து தகவல்களும் இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் தினசரி வேலைகளை பாதுகாப்பாகவும் திறம்படவும் செய்ய முடியும். அதாவது விரைவான அடையாள உறுதிப்பாடு, அதிக பாதுகாப்பான பண பரிவர்த்தனைகள் மற்றும் மொத்தத்துல இன்னும் வளமான.
2: பாருங்க, நாம் இந்த ஆளுக்கு எதிராக போராட வேணும். நாம் போராடுவதை விட உயிர் வாழ்வதான் அதிகம் கவலைப்பட வேண்டும். போராடுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? சகோதரர்களே, நம் கடவுளை முதல்ல வைக்காததால் நாமும் ராப்சர்ல பங்கேற்க முடியல. இப்போது நாம் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளோம். கடவுளை தவிர வேற எதற்கும் நேரம் இல்ல. நாம் செய்ய வேண்டியது அடியில மறைஞ்சு வாழ வேண்டும். நாம் எவரை எத்த முடிகிறோமோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவான்.
3: பின்னால் விட்டுவிடப்பட்ட மக்கள் புதிய நிலைக்கு பழகி கொண்ட போது உலகிலிருந்து கோடிக்கணக்கானோர் மறைந்தது ஒரு உறுதிப்பாடா சிலர் எடுத்துக்கொண்டார்கள். பைபிள் உண்மை என்று சிலர் நம்பினார்கள். மற்றவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அடியில் மறைந்து வாழத் தொடங்கினார்கள். ஏனெனில் அந்த அடையாளம் இப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாயமாக்கப்பட்டது. அது இல்லாமல் அவர்கள் சமுதாயத்தில் வெளிப்படையாக வாழ முடியாமல் துன்புறுத்தப்பட்டார்கள்.
1: பாருங்க, இந்த கிளர்ச்சியாளர்களை எடுத்துக்காட்டு செய்ய வேண்டும். இந்த அடையாளத்தை ஏற்க மறுக்கும் மற்றும் நம்முடைய கூட்டு கடவுளை வழிபட மறுக்கும் எவரும் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவர்களை எடுத்துக்காட்டு செய்ய வேண்டும். வேத ஒருவனையும் விடாம.
3: பைபிளில் வெளிப்படுத்தல் புத்தகத்துல முன்கூட்டியே சொன்னபடி அந்த மிருகத்துக்கு பெருமை பேசும் வாயும் கடவுளை எதிர்த்து பெரிய துஷ்பிரசங்களை பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது விரும்பியதை 42 மாதங்கள் செய்ய அனுமதிக்கப்பட்டது. அது கடவுளை அவமதிக்கும் வார்த்தைகளால் வாயை திறந்து அவன் பெயரையும் அவன் வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாழும் அனைவரையும் துஷ்பிரசங்கம் செய்து சபித்தது. அதேபோல் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் அறிவித்து அவர்களை வெல்ல அனுமதி பெற்றது. ஒரு நாடோ, ஒரு மக்களோ, ஒரு மொழியோ, ஒரு இனமோ அதன் ஆட்சியிலிருந்து தப்பிக்க முடியல. பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் அதை வழிபடுவார்கள். அதாவது உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே பெயர்கள் பதிவு செய்யப்படாத அனைவரும். அறுத்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவனுள்ள புத்தகத்துல நான் சிங்காசனங்களை பார்த்தேன், அவர்கள் அதில் அமர்ந்திருந்தார்கள், தீர்ப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இயேசுவுக்காகவும் கடவுளின் வார்த்தைக்காகவும் சாட்சியாக தலையை அறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை நான் பார்த்தேன். அவர்கள் மிருகத்தையோ அதன் உருவத்தையோ வணங்கவில்லை, அக்கத்திலும் கைகளிலும் அதன் முத்திரையை ஏற்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள்.
0: இதை கற்பனை செய்து பாருங்க. ஒரு பிரகாசமான காலை நீங்க நெடுஞ்சாலையில காரை ஓட்டுகிட்டு இருக்கீங்க. வானம் தெளிவா இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கிறது, போக்குவரத்து சீராக உள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ள காரில் இருந்த டிரைவர் மறைந்து விடுகிறார். ஒரு காலி ஜாக்கெட்டின் கையில் இருந்து ஒரு காபி கப் கீழே விழுகிறது. செய்தி தலைப்பு மின்னுகின்றன. கூட கூடமாக குழப்பம் தெருக்கள்ல பரவுகிறது. விமான நிலையங்கள் குழப்பத்துல மூழ்குகின்றன. தொலைபேசிகள் முடிவில்லாம ஒலிக்கிறது. வில்லியங்கள் காணாம போய்விட்டாருமே. இப்ப என்ன நடந்தது? அதுதான் நண்பர்களே, தலைமுறைகளாக இதயம், மேடைகள் மற்றும் தெய்வீக கல்லூரிகளை கலக்கிய கேள்வி. அதுதான் தேவாலயத்தின் அகழ்வின் மர்மம். இப்போது கிறிஸ்தவ வட்டங்கள்ல இந்த தருணத்தை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்திருக்கன. மூணு முக்கியமான பார்வைகள் மக்கள் கொண்டிருக்கிறாங்க. சில விசுவாசிகள் ராப்சர் என்ற வார்த்தையே பைபிளில் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி உண்மையா இருக்க முடியும்? மற்றவர்கள் இந்த பெரிய துன்பத்துக்கு பிறகு இது நடக்கும் என்று நம்புகிறார்கள். தேவாலயம் அந்த சோதனைகளை அனுபவித்த பிறகு மட்டுமே மேல அழைக்கப்படும் என்று. இன்னும் சிலர் துன்பம் வருவதற்கு முன்பே ராப்சர் நடக்கும், அதாவது புயலுக்கு முன்பே கிறிஸ்து தன் தேவாலயத்தை அடைச்சு செல்வார் என்று நம்புகிறார்கள். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் விசுவாசிகள் மத்தியில ஒன்றை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அகழ்வு, ஒரு தெய்வீகமான பிடிப்பு நிச்சயமாக நடக்கும். பைபிள் கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் போல வரும்னு அறிவிக்கிறது. அது சொல்கிறது, ஒரு கணத்துல கண்ணிமைப்புல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்களும் அவர்களுடன் சேர்ந்து மேல அழைக்கப்படுவோம். அது எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை சொல்கிறது. இயேசு தன் தேவாலயத்தை ராப்சர் செய்ய வரும்போது அது திடீரென நடக்கும். அதை எதிர்பாராததா இழப்பார். உலகம் வழக்கம் போல் தனது வேலைகளில் மூழ்கி இருக்கும் போது, மக்கள் ஸ்க்ரோல் செய்து ஷாப்பிங் செய்து பொழுதுபோக்கு விரும்பி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இதயங்கள் இப்போதைய சத்தத்தில் கவனச்சிதறலாக இருக்கும் போது அவர் திரும்பி வருவார். அப்போது எலியோ பலர் ஆண்டவர் தோன்றும் போது தயாராக இல்லாமல் பிடிபடுவார்கள். நமக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர தேவன் எச்சரிக்கை மணி அடித்து இரக்கம் வழங்கி தன் ஜனங்களை தயாரா இருக்க அழைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா கேள்வி இன்னும் உள்ளது, அந்த தருணம் வந்தா நீங்க தயாரா இருப்பீங்களா? வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று அறிவிக்கவில்லையா? அதில்லையா 1 Thessalonians 5:2 நீங்களே நன்கு அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவரின் நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்று அது நினைவூட்டவில்லைவா? சபையே, நம் இதயங்கள்ல அவசரம் இருக்க வேண்டும், நம் தேர்வுகள்ல அவசரம் இருக்க வேண்டும், நாம் வாழும் முறையிலும் அவசரம் இருக்க வேணும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் விரைவான திரும்புவதை பற்றி அவசரத்துடன் பேசுகிறது. அது திடீரெனவும் எதிர்பாராத விதமாகவும் இருக்கும். அதனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், இறுதி தருணம் வரை தயாராக இருக்க ஏன் காத்திருக்க வேண்டும்? நித்தியத்தோட சூதாட ஏன் முயற்சியில் இருந்தோம்? இப்போதே தயாராக இருப்பது சிறந்ததல்லவா? ஒவ்வொரு நாளும் இந்த தூதுக்குரல் ஒலிக்கும் நாள் என நினைத்து வாழ்வது சிறந்ததல்லவா? அவர் வரும்போது நாம் தயார் நிலையில் இருக்காம திடீரென பிடிபடாமல் இருக்க எப்போதும் தயாராகவே இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அல்லவா? இது என் கருத்து மட்டும் அல்ல, இது கிறிஸ்துவின் கட்டளையே. மத்தேயு 24:42-44 இயேசு சொல்கிறார், ஆகையால் விழிப்புடன் இருங்கள், உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியவில்லை, ஆனால் இதை பறந்து கொள்ளுங்கள். வீட்டின் உரிமையாளர் திருடன் இரவில் எந்த நேரத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவர் விழிப்புடன் இருந்து தனது வீட்டை உடைக்க அனுமதிச்சிருக்க மாட்டார். அதனால நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வருகிறார். பின்னர் அந்த தருணத்தை பற்றி திருத்தூதர் பவுல் 1 Thessalonians 4:16-17 விவரிக்கிறார். கர்த்தர் தாமே கட்டளையுடன் கூடிய ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய கம்பையொளியோடு வானத்திலிருந்து இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், பிறகு நாம் உயிரோடு இருப்பவர்கள் அவர்கள் உடன் மேகங்களில் சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க தூக்கிக் கொள்ளப்படுவோம். அவ்வாறு நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். அந்த காட்சி எவ்வளவு அதிசயமா இருக்கும்! கல்லறைகள் திறக்கப்படுவது, வானங்கள் நடுங்குவது, மீட்கப்பட்டவர்கள் எழுவது, தேவனுடைய குமாரன் மகிமையுடன் திரும்பி வருவது. இந்த வசனம் அவர் எப்படி வருவார் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆனா இன்று நமக்கு மிக முக்கியமான கேள்வி, அவர் எப்போது வருவார்? அவர் வருவது நெருக்கமாக இருப்பதை நாம் எப்படி அறியலாம்? எதை கவனிக்க வேண்டும் என்ற அடையாளங்கள் என்ன? மற்றும் மிகவும் முக்கியமாக, தயார் இருப்பது என்றால் என்ன? ஏனெனில் தயார் இருப்பது என்பது வெறும் காத்திருப்பது மட்டுமல்ல, அது வாழ்வது பற்றியது. பரிசுத்தமாக வாழ்வது, விழிப்புடன் வாழ்வது, எதிர்பார்ப்புடன் வாழ்வது. ஏனெனில் ஒவ்வொரு விடியலும் நாம் அவருடைய முகத்தை காணும் முன் கடைசியாக இருக்கக்கூடும். இவை அனைத்திற்கும் இன்னொரு அம்சம், தூதர் பவுல் எச்சரிக்கையாக சொல்வது, இறுதி காலங்களில் தோன்றும் ஒரு மனிதர் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுபவரை கவனிக்க வேண்டும் என்பதாகும். 2 Thessalonians பவுல் சொல்வது, அந்தி கிறிஸ்து என்னும் மனிதர் தோன்றும் வரை கர்த்தருடைய நாள் வராது என்பதாகும். இந்த மனிதர் தன்னை தேவன்னு கூவா. இந்த மனிதர் சாத்தானுக்காக நிற்பார், உலகத்தை ஏமாற்றத்துல வழி நடத்துவார். அன்பு கிறிஸ்து மக்களை கவரவும் அவர்களை ஈர்க்கவும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வார். ஆனா இப்படிப்பட்ட ஒருவர் தன்னை மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து என்று கூறினா அவரை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர்களை நம்பாதீர்கள். மத்தேயு 24:22. ஆகையால் நீங்கள் எப்பொழுது உங்கள் கர்த்தர் வருவார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள். இங்கே கர்த்தர் சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்னா, தயாராகும் முன் எந்த அடையாளங்களையும் காத்திருக்க வேண்டியதில்லை என்பது. அவரது கருத்து நாம் எப்போதும் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்பதே. நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நாம் தயாராக வாழவும் தயாராக இருக்கவும் வேண்டும். ஏனெனில் அவர் திரும்பி வருகிற நேரத்தை நாம் அறியவில்லை. ஆகவே தயாராக இருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் தயார் நிலையில் இருப்பதே. சுருக்கமாக சொன்னால், இயேசு இன்று வருவார் என்று நினைத்து வாழ வேண்டும். அதற்காக நாம் எங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாம் எங்கள் நேரத்தை தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் பரப்புவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்கில் மூழ்கடிக்கிறோமா? நாம் எங்கள் நேரத்தை பிறருக்கு சேவை செய்வதற்கும் கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை மற்றவர்களை கீழ்த்தரமாக பேசுவதற்கும் அவர்களை பிரிப்பதற்கும் செலவழிக்கிறோமா? நாம் இப்போது கொண்டிருக்கும் நேரத்தை கர்த்தரின் சந்நிதியை நாடுவதற்கும் அவரை தேடுவதற்கும் பயன்படுத்துகிறோமா? நாம் தேவனை நெருங்க விரும்பி அவருடன் அதிக நேரம் செலவிட ஆசைப்படுகிறோமா, அல்லது தேவனை தவிர எல்லோரையும் நெருங்குவதற்காகவே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோமா? கர்த்தரின் வருகைக்காக தயார் செய்ய அடையாளங்களையும் அதிசயங்களையும் காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் கடைசி நிமிடத்துல காத்திருந்தா நம்மில் பலர் தயாராக இல்லாம பிடிபடுவோம். நாம் தயார் இல்லாம இருப்போம். கிறிஸ்து தமது சபைக்காக வரும்போது எந்த விசுவாசியும் பின்னால் விடப்பட விரும்ப மாட்டார்கள் என்று எனக்கு உறுதி. இப்போது உங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனா நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை. உலகத்துல சிக்கிக் கொள்ளும் விடயத்தை விட கிறிஸ்துவுடன் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன்.
4: அற்பமான பொழுதுபோக்குகள்ல சிக்கிக் கொள்வதை விட பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். முக்கியமில்லாத விஷயங்கள்ல சிக்கிக் கொள்வதை விட தேவனுடைய வார்த்தையில சிக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். மேலும் உங்கள் பார்வையை மாற்றுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். நித்தியமானதை துரத்தில்ல, தெய்வீகமானதை துரத்துள்ள. என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அடையாளங்கள் நல்லவை, ஆனா கிறிஸ்துவின் வருகைக்காக தயார் செய்ய அவற்றை காத்திருக்க வேண்டாம். இன்று இரவு ஒரு திருடன் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறான் என்று தெரிந்தால் நீங்கள் தயார் செய்வீர்களா இல்லையா? பாதுகாப்பாக இருக்க தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய மாட்டீர்களா? ஆண்டவரின் வருகை ஒரு திருடம் போல இருக்கும். அது ஒரு திருடன் போல இருக்கும் என்றால் நாம் தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய வேண்டாமா? ஆண்டவர் விரைவில் வருகிறார். நாமும் அது போல நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் விரைவில் வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்கள். ஆபத்தை பொறுத்தவரை இயேசு விரைவில் திரும்பி வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்கள். இதுவே நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய விதம். நாம் பின்னால் விடப்பட வேண்டாம், தயார் இருங்க. இது இறுதி காலத்துல உள்ள மிக பயங்கரமான தீர்க்க தரிசனமா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஆண்டவர் யோவானுக்கு இந்த யுகத்தின் முடிவில் நடக்க போகும் பல நிகழ்வுகளை திறந்து காட்டினார். முக்கியமான நிகழ்வுகளில சில சமுதாயத்திலையும் உலக நிகழ்வுகளிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதாகும். இந்த பெரும் மாற்றம் எதிரி கிறிஸ்துவின் ஆட்சி மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிகழ்வுகளை குறிக்கும். அவையெல்லாம் துன்ப காலத்துல நடைபெறும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த இறுதி கால தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலும் பயமூட்டும், குழப்பமானவை, சிலர் நம்ப முடியாததா கூட நினைக்கலாம். ஆனா இறுதி கால வேதாகம தீர்க்க தரிசனங்களின் நோக்கம் நம்மை பயமுறுத்துவதற்கல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ ஊக்குவிப்பதற்காக இருந்தா இந்த உலக முடிவு கால தீர்க்க தரிசனங்களை நாம் எச்சரிக்கைகளா பார்க்க வேண்டும். மற்றும் நான் நம்புகிறேன், இறுதி கால வேதாகம தீர்க்க தரிசனங்களை பற்றிய மிகப்பெரிய எச்சரிக்கையை நாம கண்டுபிடிக்க முடியும். அது வெளிப்படுத்தல் புத்தகம் 9 உள்ளது. நாம் வெளிப்படுத்தல் 9 வந்தபோது பூமியில துன்ப காலத்துல இருக்கிறோம். எதிர்கிறிஸ்து அதிகாரத்தில் இருக்கிறார். மிருகத்தின் அமைப்பு செயல்பாட்டில் உள்ளது. மிருகத்தின் குறி, அதாவது 666 இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. நாம் வெளிப்படுத்தல் 9 வந்தபோது உலகம் தேவனுடைய ஏழு கம்பி தீர்ப்புகளுக்குள் உள்ளது. இதுவே ஆறாவது கம்பி தீர்ப்பில் நாம் இருக்கிறோம். இது கிறிஸ்துவுடன் நேர்மையாக வாழாத ஒவ்வொரு உயிருள்ள மனிதருக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 9:13-14 வரை சொல்கிறது, ஆறாவது தூதன் தனது கம்பியை ஊதினார். அப்போது நான் தேவனின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு குரல் வருவதை கேட்டேன். அந்த குரல் கம்பி வைத்திருந்த ஆறாவது தூதனிடம், பெரிய யூப்ரதேஸ் ஆற்றின் அருகே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று சொன்னது. இந்த தேவனுடைய தீர்ப்பை நேரில் காணும் அளவுக்கு உயிருடன் இருப்பது ஒரு உயிரோடு காணும் கனவு கிட்ட பயங்கர அனுபவமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்க பெரிய ஆதிகால வெள்ளம் மோசமா இருந்தது என்று நினைத்தா இது அதை விட பல மடங்கு மோசமா இருக்கும். சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவு மோசமாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்படும் போது பூமியை எதிர்கொள்ளும் விஷயத்துடன் ஒப்பிடும் போது அது ஒன்று இல்ல. இந்த தூதர்களை பற்றி மேலும் விவரமாக பேசுவதற்கு முன் உங்களுக்கு தோன்றும் முதல் கேள்வி, எந்த யூப்ரதேசாறு? அது நாம் அனைவரும் ஆசியாவில் அறிந்திருக்கும் அந்த ஆற்றா அல்லது வேறு ஏதேனும் இருக்கிறதா? ஆம், இது நாம் இன்று அறிந்திருக்கும் அதே யூப்ரதேஸ் ஆற்றுதான். இது முடிவு கால தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு புதிய வெளிச்சத்தை தருகுது. இந்த 4 தூதர்கள் யார்? அவர்கள் ஏன் சங்கிலிகள்ல இருந்தாருங்க? அவர்கள் லூசிபருடன் சேர்ந்து கிளர்ச்சி செய்த பிரதான தூதர்களா? அவர்கள் சாத்தானின் தூதர்களா? இதற்கு மேலாக உலகில் இவ்வளவு முக்கியமான நேரத்தில் அவர்களின் பணி என்ன? சரி, நீங்கள் தூதர்களை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு தோன்றுவது என்ன? சில தசை பிடித்த சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இல்லையா? கடவுளின் ஊழியர்கள். நாம் மைக்கேல் மற்றும் போர் பிரதான தூதரை நினைக்கிறோம். அவர் கடவுளின் வானவெளி படையின் தலைவராக பணியாற்றும் ஒரு அதிமானிட சக்தி வாய்ந்த உயிரினம். நாம் தூதர்களை பற்றி நினைக்கும் போது பலர் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதையை நினைவு கூறுகிறோம். தானியல் ஜெபித்த போது கடவுள் ஒரு தூதரின் மூலம் பதில்களை வழங்கினார். ஆனா அந்த தூதர் தானியலிடம், பாரசீக அரசர் தன்னுடன் போராடி கடவுளிடமிருந்து தானியலுக்கு பதில் வருவதை தடுக்க முயற்சித்ததாக சொல்கிறார். இந்த தீயும் இருண்ட சக்தியையும் தோற்கடிக்க இன்னும் சக்தி வாய்ந்த வானுலக உயிரினமான பிரதான தூதர் மைக்கேல் வந்து கடவுளின் பதில் தானியலிடம் சேரும் வகையில் அவரை விடுவித்தார். நாம் தூதர்களை பற்றி நினைக்கும் போது ஜகரியா மற்றும் இயேசுவின் தாய் மரியாளிடம் தோன்றிய தூதர் கப்ரியேல நினைவு கூறுகிறோம். எரிகோ நகர அழிவதற்கு முன்பு யோசுவா தன்னுக்கு முன்பாக வாள் பிடித்து நின்ற ஒருவரை பார்த்ததாக வேதாகமம் கூறும் சம்பவத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். அந்த மனிதன் யோசுவாவிடம், நான் கர்த்தரின் சேனையின் தளபதியாக வந்துள்ளேன் என்று சொன்னான். வரலாற்றில் தேவனுடைய தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட பணி காரணமாக தோன்றிய பல நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் அதிகாரம் 9 பைபிள் இந்த மர்மமான தூதர்கள் யூப்ரதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. இவர்கள் தேவனுடைய தூதர்கள் அல்ல. தேவனுடைய தூதர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். யூப்ரதேஸ் ஆற்றில் உள்ள தூதர்கள், இவர்கள் தீய தூதர்கள். ஆனா அவர்கள் எப்படி உருவாகினார்கள்? தேவன் அவர்களை தனியா படைச்சாரா? இல்ல, லூசிபர் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த நாளில்தான் அவர்களின் இருப்பு ஆரம்பமானது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 12 உள்ள வேதாகம வசனங்களின்படி அவன் தனியாக கிளர்ச்சி செய்யவில்லை. அவன் பல தூதர்களை சமாதானப்படுத்த முடிந்தது. தூதர் மிகேல் போரில் வெற்றி பெற்ற போது தேவன் லூசிபரும் அவனுடைய தூதர்களையும் பூமிக்குள்ள தள்ளினார். இதுவே பூமியில் தீமை ஆரம்பமானதை குறிக்கிறது. அதாவது அவர்கள் அப்போது முதல் இப்போது வரை சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவில் இல்லாதவர்களுக்கு பயமுறுத்தும் பகுதி என்னவென்றால், இந்த பண்டைய தீய தூதர்கள் கடைசி நாட்கள்ல ஈடுபட போறாங்க. இப்போது ஏன் யூப்ரதேஸ் நதி என்று நீங்கள் கேட்கலாம். அது மன்னிக்கத்தக்க கேள்விதான். ஏன் தேவன் அவர்களை அங்கே கட்டியுள்ள? தேவன் அவர்களை ஒரு காரணத்துக்காகவே கட்டியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள அவர்களின் இருப்பிடமான யூப்ரதேஸ் நதியை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். வேதாகம வசனங்களின்படி இந்த பகுதியில பல பாவங்கள் பதிவாகியுள்ளன. அது ஏதேன் தோட்டத்தில் வழிந்தோடிய நதிகளில் ஒன்றாக இருந்தது. அதாவது அது கெயின் முதல் கொலை செய்த இடத்திலிருந்து அதிக தூரம் இருக்க முடியாது என்பதை குறிக்கிறது. பின்னர் நிம்ரோ தனது ராஜ்யத்தை அந்த பகுதியில் ஆரம்பித்தார். இது ஆதியாகமம் அதிகாரம் 10 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரே பாபேல் கோபுரத்தை கட்ட தூண்டியவரும் ஆவார். ஆனால் தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவர்களின் மொழியை சிதறடித்தார். இதன் மூலம் அந்த கட்டுமானத்தின் முடிவை அறிவித்தார். இந்த நான்கு தேவதைகளின் சரியான தோற்றம் யாருக்கும் தெரியவில்லை. அவர்களின் குற்றங்கள் எவ்வளவு பெரியவை என்பதும் யாருக்கும் தெரியவில்லை. என்றாலும் இந்த தேவதைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களும் தீயவர்களும் கடுமையானவர்களும் என்று நியாயமான ஊகத்தை நாம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் தேவன் அவர்களை அந்த நதிக்கில் கட்டி வைக்க மாட்டார். இந்த ஊகத்திற்கு எபேசியர் புத்தகம் ஆதரவாக உள்ளது. ஏனெனில் அதிகாரம் 6:12 நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடவில்லை, ஆனால் பரலோகத்தில் உள்ள தீய ஆவிகளோடும் போராடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பேசப்பட்டுள்ள அந்த சக்திகள் பேய்கள் தான், ஆனா தேவன் அவர்களை கட்டி வைக்கவில்லை. ஆகவே தேவன் இந்த நான்கு குறிப்பிட்ட தேவதைகளை கட்டி வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய தீமையின் அளவு முற்றிலும் வேறுபட்டனாகும் என்பதை அது குறிக்கிறது. அவர்கள் சாதாரண பேய்களை விட மிகவும் பயங்கரமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால வெளிப்படுத்தல் 9 இந்த நான்கு தேவதைகள் பூமியின் மேற்பரப்பில் தோன்றி தேவனால் விடுவிக்கப்பட்டு தீயவர்களுக்கும் மனந்திரும்பாதவர்களுக்கும் தண்டனையா வந்தாங்க. இந்த தேவதைகள் எல்லாம் விடுவிக்கப்படுவது அந்த நேரத்துல உயிருடன் இருப்பவர்களுக்கு பேரழிவாயிருக்கும். இதில் இன்னும் மோசமானது என்னவென்றால் இந்த நான்கு தேவதைகள் வெறும் நான்கு தனி தேவதைகள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடன் பல பயங்கர தேவதைகளின் படைகள் உள்ளன. வெளிப்படுத்தல் 9:16 படி அவர்களின் எண்ணிக்கை 2 × 10,000 × 10,000 ஆகும். அதாவது 200 மில்லியன் தேவதைகள். இது அடிப்படையில் ஒரு தீய இராணுவம்னா யோவான் சொல்லுவது என்னவென்றால் அவர்களின் மார்பு கவசங்கள் தீப்பொறி சிவப்பு, இருண்ட நீலம் மற்றும் மஞ்சள் கந்தகம் போன்ற நிறங்கள்.

மற்றும் கந்தகமாகும். அவர்களின் வாள்கள் பாம்புகளைப் போல இருந்ததாக அவர் விவரித்தார். அப்படியென்றால் அவர்களின் உண்மையான குறிக்கோள் அல்லது பணி என்ன? அவர்கள் இனி கட்டுப்படுத்தப்படாம யூப்ரேதீஸ் ஆற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் என்ன செய்வார்கள்? சரி, இந்த இரண்டு வசனங்களை பாருங்க. வெளிப்படுத்தல் 9:15 அந்த நான்கு தூதர்கள் இந்த நேரம் நாள் மாதம் வருடத்திற்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தூதர்களின் தோற்றம் சீரற்றதாக நிகழவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். இந்த தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாள் மாதம் வருடத்திற்காக முன்பே தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த தூதர்களின் நோக்கம் என்ன என்பதை விளக்கும் வேதாகம பகுதி வெளிப்படுத்தல் 9:17-18 உள்ளது. அதில் நான் காணும் குதிரைகளும் அவற்றின் சவாரிகளும் இப்படித்தான் இருந்தன. அவர்களின் மார்பு கவசங்கள் தீப்பொலிவான சிவப்பு, இருண்ட நீலம் மற்றும் கந்தகத்தின் மஞ்சள் நிறமாக இருந்தன. அந்த குதிரைகளின் தலைகள் சிங்கத்தின் தலை போல இருந்தன. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் வந்தன. அந்த வாயிலிருந்து வந்த தீ, புகை, கந்தகத்தின் மூன்று பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நான்கு தூதர்களும் அவர்களது படையும் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்கும் அந்த நேரத்திற்காக தயார் செய்யப்பட்டுள்ளனர் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்று உலக மக்கள் தொகை சுமார் 8.1 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பெரிய எண்ணிக்கையில ஒரு மூன்றில் ஒருவர் தொடர்ச்சியாக இறந்துவிட்டால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். அது சுமார் 2.7 பில்லியன் மக்களா ஆகும். உலகில 195 நாடுகள் உள்ளன. இந்த தூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் சமமான எண்ணிக்கையிலான மக்களை கொள்வார்கள் என்று நாம் கருதுவோம். அதாவது ஒவ்வொரு நாட்டும் சுமார் 14 மில்லியன் மக்களை இழக்கும். மேலும் இது 14 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை இந்த பெய்தூதர்கள் நிச்சயமா முற்றிலும் அழித்து விடலாம். இதை ஒரு பெரிய அழிவாக அழைப்பது மிகச் சிறியதாக இருக்கும். அப்போது பூமியை சூழும் குழப்பத்தை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பயத்தில் இருப்பார்கள். இதனால் ஒரு கேள்வி எழுகிறது, இறுதி காலத்தில் பாவிகளுக்கு இது மிக மோசமான தீர்ப்பா? சிலர் இந்த தீர்க்க தரிசனத்தை இகழ்ச்சி செய்யலாம். அது சாதாரணமானதே. இறுதி அழிவு வரும் வர எல்லோரும் இதை நம்ப மாட்டாங்க. வேதாகமும் தேவன் பாவிகளுடன் எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கான கதைகளை பதிவு செய்கிறது. ஆனா இறுதி காலத்துல நடக்க போகும் விஷயத்தை விட எதுவும் இவ்வளவு பயங்கரமா இல்ல. ஆனால் அது தேவனை தடுக்காது. நோவாவின் நாட்கள்ல அவர் முழு மனித குலத்தையும் அழித்து விட்டார் என்றால் தீமையினால் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை அழிப்பது சாத்தியம் அல்லவா? இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு தவிர்க்க முடியாது என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமோ 6:16 தேவன் பூமியை பார்த்து மனிதர்களின் தீமையை கண்டார். அவர்களின் எண்ணங்களும் வாழ்க்கை முறைகளும் மிகவும் மோசமானவ. மனிதர்களை உருவாக்கியதற்காக தேவன் தன்னைத்தானே குற்றச்சாட்டினார். இந்த தீமையை நிறுத்த அந்த தலைமுறையை அழிக்க தீர்மானித்தார். ஆனா ஒருவருக்கு மட்டும் தேவனின் பார்வையில அருள் கிடைச்சது. அவர் நோவா. மற்றொரு கதையாக ஆதியாகமம் 18:19 பாவிகளுக்கு எதிராக தேவன் தீர்ப்பு வழங்கியதை பார்க்கலாம். இதுவே சோதம் மற்றும் கோமோராவன்ட. இந்த முறையில அவர்களின் அநியாயத்தின் அழுகுரல் தேவனிடம் சென்றடைந்தது. இந்த நிலா அவ்வளவு பாவம் உள்ளதா இருந்தது. தேவனுக்கே 10 நீதிமான்கள் கிடைக்கவில்லை. இது நாம் ஆபிரகாமும் தேவனும் நடத்திய பேச்சுவார்த்தையில அறிந்தோம். தேவன் சோதம் மற்றும் கோமோராவுக்கு மேல் தீயை பொழிந்தார். ஒரு கண்ணிமைப்பில் முழு நிலமும் புகையும் சாம்பலுமாக மாறியது. அத்து பேரிடர்களின் மூலம் தேவன் எகிப்தியர்களை எப்படி சமாளித்தார் என்பதை நினைச்சு பாருங்க. இவற்றில் கடைசிதான் மிகவும் பயங்கரமானது. எகிப்தியர்களின் முதல் வரிசை மகன்களை கொல்ல மரண தூதருக்கு கட்டளை அளித்த பிறகு தேவன் எகிப்திய ரதங்களை செங்கடல்ல புதைச்சார். இவை அனைத்தும் பாவிகளை தேவன் தண்டித்த பைபிள் சம்பவங்கள். ஆனா இவை அனைத்தும் யூப்ரேடிஸ் நதியின் நான்கு தூதர்கள் பூமியில் செய்ய போகும் காரியத்தோடு ஒப்பிடும் போது சிறிதாகவே தெரிகின்றன. அவர்கள் பூமியின் மூன்றில் ஒரு பங்கினை அழித்து விடுவார்கள். மீதமுள்ள உலகம் என்ன செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மனதிரும்புவானலா? அதற்கு மிகவும் தூரம். வெளிப்படுத்தல் 9:20-21 சொல்கின்றன,
இந்த நோய்களால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் தங்கள் கைகளால் செய்த செயல்களுக்கு மனந்திரும்பவில்லை. அவர்கள் பேய்கள் மற்றும் தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளை வழிபடுவதை நிறுத்தவில்லை. அவை பார்க்கவும்

0: கேட்கவும் நடக்கவும் முடியாதவை. மேலும் அவர்கள் தங்கள் கொலைகள், மாய விதைகள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றிலிருந்தும் மனம் திரும்பவில்லை. இதுதான் கவலைக்கிடமான பகுதி. இவ்வளவு பெரிய நிகழ்வை பார்த்த பிறகும் அவர்கள் எப்படி மனம் திரும்பவில்லை? அதுதான் மனித இயல்பு. நாம் பார்த்ததை வச்சு நாம் கற்றுக்கொள்வது அரிது. அது நம்மை நேரடியா தாக்கும் வரை. இச்செய்தியை பற்றி உங்களது கருத்து என்ன? உங்கள் வாழ்க்கையை இப்போது ஆராயுங்க. நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன? நீங்க பாவத்துல வாழ்கிறீர்களா? மனம் திரும்பி வரவிருக்கும் அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றுங்கள்.
1: இறுதி காலங்கள்ல பூமியில பல அடையாளங்களும் அதிசயங்களும் நாம் காணப்போகிறோம். மத்தே 24:24 வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, பொய்யான கிறிஸ்துவும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் எழுந்து பெரிய அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண்பித்து சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற முயற்சிப்பார்கள். வேறொரு பைபிள் மொழிபெயர்ப்பு இதை இன்னும் விவரமாக விளக்குகிறது. யாராவது உங்களை அழைத்து இங்கே மெசியா இருக்கிறார் என்று கூப்பிடினாலும் அல்லது அங்கே அவர் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினாலும் அதை நம்பாதீர்கள். போலி மெசியாக்களும் பொய் போதகர்களும் எங்கும் தோன்றப் போகிறார்கள். அவர்களது பிரமிப்பூட்டும் சான்றிதழ்களும் மயக்கும் செயல்களும் நன்றாக அறிந்திருக்க வேண்டியவர்களையும் ஏமாற்றிவிடும். ஆனால் நான் உங்களுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கை கொடுத்துள்ளேன். இயேசு தாமாகவே எச்சரிக்கை செய்தார் பல போலி கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள் என்று. இதுல கவனிங்க, அது பன்மை போலி தீர்க்கதரிசிகள் என்றும் மீண்டும் பன்மை. அவர்களில் பலர் எழுந்து பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்ய முடியும் என்பதால் புகழ் பெறுவார்கள். இதுதான் உங்களது கவனத்தை ஈர்க்க வேண்டிய விஷயம். இயேசு சொல்றாரு, அவர்கள் சாத்தியமானா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவார்கள். நாம் வலுவான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்தவர்கள் கூட கவனமாக இல்லையெனில் ஏமாற்றப்படுவதற்கான ஆபத்தில் இருக்கிறார்கள். இப்போது ஒரு நிமிடம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு ஏன் நம்மை இவ்வளவு விரிவாக எச்சரிக்கிறார்? இந்த போலி தீர்க்கதரிசிகள் வரும்போது அவர்கள் பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வார்கள் என்று அவர் ஏன் சொல்கிறார்? இதோ அதற்கான காரணம். 2 Corinthians 11:13-15 சொல்கின்றன, அவர்கள் போலி தூதர்கள், மோசடி செய்பவர்கள், தங்களை கிறிஸ்துவின் தூதர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். இது ஆச்சரியம் அல்ல, ஏனெனில் சாத்தானே தன்னை ஒளியின் தூதராக மாற்றிக்கொள்கிறான். ஆகையால் அவனுடைய ஊழியர்களும் தங்களை நீதியின் ஊழியர்களாக மாற்றிக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. அவர்களின் முடிவு அவர்களது செயல்களுக்கு ஏற்ப இருக்கும். சாத்தான் தன்னை ஒளியின் தூதரா மாற்றிக்கொண்டு ஏமாற்றவும் மோசடி செய்யவும் முடியும். இதன் அர்த்தம், சாத்தா வெளிப்படையில நல்லதாக தோன்றும் ஒன்றுடன் வருவான், ஆனா அதன் அடியில அது உங்களை தேவனிடமிருந்து விலக்குகிறது. உண்மையான வாழ்க்கை நிலைகள்ல 3 உதாரணங்கள் இங்கே உள்ளன. முத ஒன்னு, சாத்தான் சொல்வது போல் ஒரு கிறிஸ்தவ ஆராதனை குழுவின் பின்னணி சக்தியா இருக்க முடியும். அதனால் நீங்கள் திறமையான பாடகர்களை கொண்ட ஒரு குழுவை காணலாம். அவர்கள் சிறந்த கலைஞர்கள், அருமையான குரல் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் பாடும் சுவிசேஷத்தை அவர்களின் வாழ்க்கை பிரதிபலிக்காது. உண்மையில இந்த அஷ்கசாஸ்காகை பாவமான நடத்தை ஒன்ற தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது போலவே காட்டுவார்கள். இதுதான் சாத்தான் தன்னை ஒளியின் தூதராக மாற்றிக்கொள்வது. 2, சாத்தான் சில கதவுகளை திறக்க முடியும். அவை ஆசீர்வாதமாக தோன்றினாலும் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவை. இயேசு 40 நாட்கள் 40 இரவுகள் நோன்பு இருந்ததை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? பிசாசு இயேசுவை ஒரு மிக உயர்ந்த மலை உச்சிக்கு அழைத்து சென்று உலகின் எல்லா ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையையும் அவருக்கு காட்டினா. இப்போ சாத்தா என்ன சொன்னா என்று நினைவில் இருக்கிறதா? அவ இயேசுவிடம், நீ என் முன் மண்டியிட்டு வணங்கினால் இதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா. உன்னிட இல்லாததை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சாத்தா இயேசுவுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை வழங்க முன்வந்தது அவனிடம் புகழ், பணம், பதவி அல்லது நீ விரும்பும் உலகியலான எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இருப்பதா அர்த்தப்படுத்துகிறது. ஆனா அதற்கான வேலை உன் ஆன்மாதா? அதனால் நீ பார்க்கும்போது சாத்தாவும் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக தோன்றும் கதவுகளை திறக்க முடியும். ஆனா அவை எல்லாம் திட்டமிட்ட ஆன்மாவை அளிக்கும் சூழ்ச்சிகள். அந்த வியாபாரம் வெற்றி பெற்று அதுவும் விகாரமாகிவிடும். அந்த கனவு மிகுந்த பிடிவாதமாகி வேறு எதுவும் முக்கியமில்லை என்ற நிலைக்கு போய்விடும். சில நாட்கள்ல அந்த ஆசீர்வாதத்துல நீ முழுமையா மூழ்கி வேதாகமம் படிக்கவோ ஜபிக்கவோ தேவனுடன் உடன்பிறப்பா இருக்கவோ நேரம் இல்லாம போய்விடும். 3வது மற்றும் கடைசி உதாரணம் மனிதர்களை பற்றியது. சாத்தம் வாழ்க்கையில நல்லதல்லாத தீய நோக்கங்களுடன் கூடிய மனிதர்களை நிச்சயமா நடுவுல நுழைக்க முடியும். நுழைக்கிறானோ? திலீலா சிம்சோனை என்ன செய்தால் என்று நினைவிருக்கிறதா? திலீலா சாத்தான் மூலம் சிம்சோனை கவர்ந்து அழிக்க நுழைக்கப்பட்டவள். ஒரு இள ஆண் அல்லது பெண் தங்களது வாழ்க்கையை கட்டியெழுப்பி தொழில முன்னேறி திருமணம் செய்யும் ஆசையுடன் காதலிப்பவராக இருந்தா அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் உன் வழியில் திருமண உறுதி இல்லாமல் உடல் உறவு மட்டுமே விரும்பும் ஒருவரை அனுப்பலாம். அதனால சாத்தான் உனக்கு வெளிப்படையா நல்லதாக தோன்றும் ஒன்றை வழங்கலாம், ஆனா அதன் அடியில அது விஷமா இருக்கலாம். இப்போது இயேசு ஏன் தவறான கிறிஸ்தவர்கள் மற்றும் தவறான தீர்க்கதரிசிகள் எழுந்து பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற முயற்சிப்பார்கள் என்று நமக்கு சொல்ல மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். நான் நம்புவது கடைசி நாட்கள்ல சாத்தானால் பயன்படுத்தப்படுவோர் தேவனுடைய மகிமைக்காக அல்லாம பணம் சம்பாதிக்க, பொழுதுபோக்கு மற்றும் புகழுக்காக அதிசயமான காரியங்களை செய்யும் திறன் பெற்றிருப்பார்கள். நீங்க சிலர் குணமாகும் அதிசயங்களை பார்ப்பீங்க, அது மிகவும் நம்ப வைக்கும் வகையில இருக்கும். அதனாலதான் சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஏமாற்றப்படுவார்கள். ஆனா நீங்க ஒரு படி பின்னால் நின்று பெரிய படத்தை பாப்பீங்கன்னா அதிசயமான குணமனிதலும் மறந்தாலும் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக புகழை விரும்பும் ஒருவருக்கே எல்லா பாராட்டுகளும் செல்கின்றன என்பதை காண்பீர்கள். இதனாலதான் வேதாகமோ ஆவிகளை சோதிக்க சொல்லுகிறது. இப்போது சாத்தான் ஏமாற்ற அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வதில் ஒரு வரலாறு கொண்டவன். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியேறல் புத்தகத்தில் ஆரோன் தனது ஊன்றுகோலை பரவோவும் அவனது அதிகாரிகளும் முன் கீழே போட்டார். அது ஒரு பாம்பாக மாறியது. பரவோவோ தனது ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்தார். இந்த எகிப்திய மாயாஜாலக்காரர்களும் தங்களது மாயையால் அதே போல் செய்தார்கள். அவர்களும் தங்களது ஊன்றுகோலைகளை கீழே போட்டார்கள். அவையும் பாம்புகளா மாறின. ஆனா ஆரோனின் ஊன்றுகோல் அவர்களது ஊன்றுகோலைகளை விழுங்கியது. இவை எல்லா அடையாளங்களும் அதிசயங்களும் தான். இப்போது இதை இப்படி பாருங்க, இன்றைய காலத்துல எத்தனை பேர் மாயாஜாலத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க? மாயாஜாலம் தீங்கற்றது அல்லது சக்தியற்றது என்று எத்தனை பேர் நம்புகிறார்கள்? மாயாஜாலத்துல எந்த தீமையும் இல்லைன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அது வெறும் ஒரு பரம்ப, அது வெறும் காட்சிக்காக சில தந்திரங்கள் மட்டும். சரி, செயல்கள் 19 அதிகாரத்துல நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. தேவன் தூதர் பவுலுக்கு விசித்திரமான அதிசயங்களை செய்யும் சக்தியை அளித்தார். அவன் தோலை மட்டும் தொட்ட துணிகள் நோயாளிகள் மீது வைக்கப்பட்டதும் அவர்கள் நோய்கள் குணமடைந்தன, தீய ஆவிகள் வெளியேற்றப்பட்டன. இளைஞர்களின் ஒரு குழு பவுலை பின்பற்றி தீய ஆவிகளை வெளியேற்ற முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை சந்தித்தார்கள். அவன் அவர்களிடம், நான் இயேசுவையும் பவுலையும் அறிவேன், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டான். அந்த பிசாசு பிடித்த மனித அந்த நகல் எடுத்தவர்களை குதித்து அவர்களை வெல்லும் அளவுக்கு தாக்கி அவர்கள் வீட்டிலிருந்து அடிபட்டு கொண்டு ஓடிவிட்டார்கள். இந்த சம்பவம் நகரத்துல பரவியதுவும் நகரமெங்கும் ஒரு தீவிரமான பயம் ஏற்பட்டது. மேலும் ஆண்டவர் இயேசுவின் பெயர் மிகுந்த மரியாதையை பெற்றது. இதனால் மக்கள் மனம் திரும்ப தொடங்கினார்கள். அப்போது நடந்தது இதுதான். அப்போஸ்தலர் பணிகள் 19:18-19 சொல்கிறது, பலர் விசுவாசித்து வந்து தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு சொன்னார்கள். மேலும் மந்திரவாதம் செய்தவர்கள் பலர் தங்கள் புத்தகங்களை ஒன்றாக கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னிலையில் அவற்றை எரித்தார்கள். அவர்கள் அவற்றின் மதிப்பை கணக்கிட்ட போது அது 50,000 வெள்ளி நாணயங்கள் ஆனது. அந்த காலத்துல மந்திரவாதம் பரவலாக இருந்தது என்றா, இப்போது இந்த காலத்துல அது எவ்வளவு பரவலாக உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டவுடன் அவர்கள் செய்த மந்திர கலைகள் உண்மையிலே தீய செயல்கள் என்பதை உணர்ந்தார்கள். நம்மள் எத்தனை பேர் மந்திரத்தின் பயன்பாட்டை ஏற்கிறோம்? இன்றைய சமுதாயத்தில் மந்திரவாதத்தின் நடைமுறையை நம்மளை எத்தனை பேர் பொறுத்துக்கொள்கிறோம்? இன்றைய சமுதாயத்தில் பல விஷயங்களை மக்கள் பரவலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அதன் பின்னுள்ள ஆன்மீக சக்தி, நோக்கம் மற்றும் உத்தேசத்தை உணராம இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பணிகள் 8 இன்னொரு கதையை நமக்கு சொல்கிறார்கள். சைமோன் என்ற ஒரு மனிதர் அந்த நகரத்துல முன்பு மந்திரக்கலை செய்து சமாரிய மக்களை ஆச்சரியப்படுத்தி தன்னை ஒரு பெரியவராக கூறினார். இந்த மனிதர் நகரம் முழுவதும் பேசப்பட்டவரானார். சிறியவர்கள் இருந்தும் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரை கவனித்தார்கள். இந்த மனிதர் தான் பெரியதாக அழைக்கப்படும் தேவனின் சக்தி என்று சொன்னார்கள். நீண்ட நாட்களாக அவர் அவர்களை மந்திரக்கலைகளால் ஆச்சரியப்படுத்தி வந்ததா அவர்கள் அவரை கவனித்தார்கள். பைபிள் தெளிவாக அவர் மந்திரக்கலை செய்தவர் என்று சொல்கிறது. அவர் ஒரு நம்பிக்கை இல்லாதவன். ஆனா உண்மையான தேவனுடைய மனிதர் பிரசங்கிக்கும் போது எல்லாம் மாறிவிட்டது. பிலிப்பு தேவனுடைய ராஜ்யம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த நகரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் தண்ணீர் சாய்ந்தனர். சைமோனும் கூட நம்பினார். தண்ணீர் சாய்ந்த பிறகு பிலிப்புடன் தொடர்ந்தார். அங்கு நிகழும் அடையாளங்களையும் பெரிய அதிசயங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த கதையில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மக்கள் கேட்டு மனந்திரும்புவதற்கு முன்பு அவர்கள் மந்திர கலைகளை பார்த்தனர் என்பது தெளிவாக உள்ளது. சைமோன் என்ற மனிதரிடமிருந்து மக்கள் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். அவருடைய மந்திர கலைகளால் அவர்கள் குழம்பி மயங்கினார்கள். ஆனா அவன் எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா கலைகளுக்கும் இயேசு பற்றி எந்த பிரசங்கமும் இல்ல. இயேசுவுக்கு எந்த மகிமையும் மரியாதையும் அளிக்கப்படவில்லை. ஆனாலும் மக்கள் அவரை தேவனுடைய மனிதர் என்று நினைத்தார்கள். நீங்கள் ஏன் விவேகத்திற்கான அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? நாம் ஏன் தேவனை அடையாளங்களும் அதிசயங்களும் கொண்டே மட்டும் தொடர்புபடுத்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? சாத்தானோ அடையாளங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடும். ஏனெனில் 2 தெசலோனிக்கேயர் 2:9 பைபிள் சொல்கிறது, சட்டமில்லாதவன் வருவது சாத்தானின் செயல்பாடுகளின்படி எல்லா அதிகாரமும் அடையாளங்களும் பொய்யான அதிசயங்களும் உடன் வரும் என்று. இறுதி காலங்களில் எதிர்கிறிஸ்து பொய்யான அதிசயங்களை செய்யப்போகிறார். பொய்யான தீர்க்கதரிசிகள் பொய்யான அதிசயங்களை செய்வார்கள். நாம் கர்த்தருடைய ஆவியால நிறைந்திருக்க வேண்டும். நாம் பார்ப்பதிலேயே மட்டும் அசைந்து போகாம இருக்க. இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா அவருக்கே மகிமையும் மரியாதையும் கிடைக்கும். இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா அவருடைய வார்த்தை அதில் இடம்பெறும். இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா பரிசுத்த ஆவியும் அதில் இடம்பெறுவார். இறுதியில நீங்களும் நானும் தேவனை புகழ்வோம். ஒரு மாயாஜாலக்காரையோ ஆசாரியரையோ மனிதரையோ அல்ல. பைபிள்ல கலாத்தியர் 5:19-21 இப்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படையாக உள்ளன. பாலியல் தவறுகள், அசுத்தம், காம ஆசைகள், விக்கிரக ஆராதனை, மந்திரவாதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மந்திரவாதம் என்பது மாயாஜாலத்தை நடைமுறைப்படுத்துவது ஆகும். அந்த வசனம் தொடர்ந்து பகை, சண்டை, பொறாம, கோபவெறி, போட்டி, பிளவு, பிரிவுகள், பொறாம, மதுபானம், விபச்சாரம் மற்றும் இது போன்றவை என்று கூறுகிறது. நான் முன்பு எச்சரித்தது போல இப்போது மீண்டும் எச்சரிக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோர் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய முடியாது. நீங்கள் உங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன்.
2: பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான நாட்கள்ல பூமியில முழுமையா மனிதர்களாக இல்லாத உயிரினங்கள் நடந்தாடின. அவர்கள் நெபிலம் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நிகழக்கூடாத ஒரு சங்கமத்திலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிகமா வளர்ந்து பலமா இருந்தாங்க. அவர்களின் இருப்பை யாரும் புறக்கணிக்க முடியல. மக்கள் அவர்களை பார்த்தபோது தங்களை சிறியவர்களாகவும் சக்தியற்றவர்களாகவும் உணர்ந்தார்கள். நெபிலிம் அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். எல்லை இல்லாம வாழ்ந்தார்கள். அவர்கள் பூமியில் இருந்த காலம் உலகத்தின் வீழ்ச்சிக்கு தொடக்கமா அமைஞ்சது. பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான தலைமுறைகள்ல ஆரம்ப மனிதர்கள் வானக காவலாளிகள் என அழைக்கப்படும் வாச்சர்கள் கண்காணிப்பில் வாழ்ந்தாங்க. இவர்கள் மனிதர்களை கவனித்து வழி நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள். ஆனா ஜாரட்டின் நாட்கள்ல ஒரு பெரிய தவறு நடந்தது. இந்த வாச்சர்கள்ல 200 பேர் பூமியை நோக்கி பார்த்து இறப்புடைய பெண்களின் அழகுல மயங்கினார்கள். மனிதர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பொறுப்புகளை விட்டு விலகி தங்களுக்கு மனித பெண்களை மனம் செய்து கொள்ள திட்டமிட்டார்கள். அவர்களின் தலைவன் செம்யாசா இந்த பாவத்திற்கு ஒருவனாகத்தான் குற்றவாளியாக இருப்பான் என்று பயந்தான். அதனால் மற்றவர்களை ஹெர்மான் மலை உச்சியில் ஒன்று சேர வைத்து அனைவரும் ஒன்றாக ஒரு சத்தியம் செய்ய வைத்தான். அந்த மலை உச்சியில செய்த உடன்படிக்கையா 200 பேரும் பூமிக்கு இறங்க ஒப்புக்கிட்டாங்க. ஒவ்வொரு தேவதூதரும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு நடக்கும் அனைத்திற்கும் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். வானத்தில் உயரத்தில் இந்த துரோகம் இன்னும் வெளிப்படையா தண்டிக்கப்படல. வாச்சர்கள் இன்னும் தங்களது சுதந்திர விருப்பத்தை வைத்திருந்தார்கள். மேலும் ஒரு காலத்திற்கு அவர்கள் துணிச்சலான திட்டம் தடையில்லாமல் தொடர்ந்தது. ஒரு அமைதியான மாலை விண்மீன்கள் ஒளிரும் அந்த இரவில் வாச்சர்கள் தங்கள் இறங்குதலை ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தங்கள் வானக கடமைகளை விட்டுவிட்டு பிரகாசமான உருவங்களில் பூமியில் காலடி வைத்தார்கள். சிலர் ரகசியமாக வந்தார்கள், மற்றவர்கள் வெளிப்படையாக தோன்றினார்கள். ஆனால் அனைவரும் ஒரு உலகத்துக்கு அப்பாற்பட்ட மகிமையுடன் வந்தார்கள். அவர்களை சந்தித்த மனிதர்கள் அதிசயத்தால் மயங்கினார்கள். வாச்சர்கள் பயங்கரமான ராட்சதர்களாக வரவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அழகாகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆரம்பத்தில் மிகவும் மென்மையான நடத்தை கொண்டவர்களாகவும் தோன்றினார்கள். கிராமவாசிகள் இந்த வருகையாளர்களை அவர்களின் மகத்தான தோற்றத்தா புத்திசாலி ஆசான்கள் அல்லது கடவுள்களாவே பார்த்தார்கள். அந்த தேவதைகளின் முகங்கள் பிரகாசமாக இருந்தது. அவர்களின் குரல்கள் மென்மையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அவர்களின் அமைதியான புன்னகைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மையான நோக்கத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை. வாச்சர்கள் இனிய வார்த்தைகள் பேசினார்கள், அறிவின் பரிசுகளை வழங்கினார்கள், மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள். விரைவில் அவர்கள் தங்கள் உடன்பாட்டின் நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்கினார்கள். ஒவ்வொரு வாச்சரும் தாம் விரும்பிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொருவரா வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களில் இருந்து மனைவிகளை எடுத்துக்கொண்டார்கள். சில பெண்கள் இந்த கடவுள் போன்றவர்களிடம் தன்னார்வமாக ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களின் கவர்ச்சி மற்றும் வாக்குறுதிகளால் மயங்கினார்கள். மற்ற சில இணைகள் வலுக்கட்டாயமாகவோ அல்லது ஏமாற்றத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கலாம். பின்னர் கதைகள் இறைவான பெண்களுடன் தங்களை அழுக்குப்படுத்திய தேவதைகள் பற்றி சொன்னது. எப்படி இருந்தாலும் இது இயற்கை ஒழுங்க மிகப்பெரிய முறையில மீறியது. இந்த வானவர்களும் மனித பெண்களும் இடையே ஏற்பட்ட இந்த இணைகள் தடை செய்யப்பட்டவ. ஆனா சில காலம் வாழ்க்கை அமைதியாகவே தொடர்ந்தது. வாச்சர்கள் தங்கள் மனித மனைவிகளோட இருந்தாங்க. அந்த பெண்கள் குழந்தைகளை கருவுற்றாங்க. அந்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு விதமான அமைதி இருந்திருக்கலாம். இந்த சக்தி வாய்ந்த தேவதைகளான கணவர்களின் இருப்ப மனிதர்கள் கூட கொண்டாடி இருக்கலாம், விரைவில் ஏற்படும் விளைவுகளை உணராம. ஆனா பூமிதான் மெதுவா ஒரு கவலையை உணர தொடங்கியது. உயரத்துல கடவுள் தன் நியமிக்கப்பட்ட காவலாளிகள் தங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ததை கவலையுடும் கோபத்துடும் பார்த்தார். காலப்போக்குல வாச்சர்கள் எடுத்த பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க தொடங்கினார்கள். அவை சாதாரண குழந்தைகள் அல்ல. அவர்கள் நெபிலிம் இறப்புடைய பெண்களும் இறப்பில்லாத தேவதைகளும் பெற்ற சந்ததிகள். பிறந்த தருணத்திலிருந்தே இந்த குழந்தைகள் வேறுபட்டவர்கள் என்பது தெளிவாயிருந்தது. அவர்கள் இயற்கைக்கு மாறாக மிக பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வளர்ந்தார்கள், எந்த மனிதரையும் விட அதிகமாக. அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் போதே பெரிய ஆண்களை விட உயரமா இருந்தாங்க. அவர்கள் வளர்ச்சி அடைந்ததும் உண்மையான அரக்கர்களா மாறினார்கள். உயரத்திலையும் வலிமையிலும் அவர்களுக்கு நிகரா யாரும் இல்ல. ஒரு இள நெபிலின் குழந்தை தேவதார் மரம் போல உயரமா வளர அவனது பேராசையும் அடக்க முடியாத வலிமையும் கிராமவாசிகளை ஆச்சரியத்துடனும் அதிகரிக்கும் பயத்துடனும் பார்க்க வைத்தது. இந்த கலப்பினங்கள் பெரியவர்களாக வளர்ந்தபோது அவர்கள் மிகப்பெரிய அரக்கர்களாக, மரங்களை பிடுங்கி பாறைகளை பொம்மைகளா தூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல்ல மக்கள் இந்த அரக்கர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். சிலர் அவர்களை பாராட்டி இருக்கவும் கூடும். நெபிலிம்கள் சிலரால் அறதெய்வங்களாகவோ பழங்கால வீரர்களாகவோ பார்க்கப்பட்டாங்க. அவர்களின் சாதனைகளை சுற்றி புராணங்கள் உருவானது. மனிதர் அல்லாத வலிமை, வேட்டையாடும் திறமை, அஞ்சாத துணிச்சல் ஆகியவற்றை பற்றிய கதைகள் பரவின. சில நெபிலிமங்கள் தங்கள் வலிமையால் கிராமங்களை காட்டுயிர்களிடமிருந்து பாதுகாத்திருக்கலாம் அல்லது பெரிய கட்டுமான பணிகளில் உதவி இருக்கலாம். அந்த ஆரம்ப நாட்கள்ல மனிதர்கள் அவர்களை மதித்து பாடல்களிலும் கதைகளிலும் பழங்கால வல்லமை உடையவர்களாக பெயரிட்டிருக்கலாம். வாச்சர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது பெருமை கொண்டவர்கள். மனிதர்கள் அவர்களை மதிக்க ஊக்குவித்திருக்க வாய்ப்புள்ளது. செம்யாசா போன்ற தந்தைகள் மற்றும் மற்றவர்கள் தங்கள் அரை தேவதையுள்ள மகன்களை பெருமையுடன் பார்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிக வலிமை கொண்டவர்கள். ஒரு காலத்துக்கு இந்த அரக்கர்கள் கருணையுள்ள அரசர்களாகவோ அல்லது வீரர்களாகவோ ஆட்சி செய்யலாம் என்று தோன்றியது. அவர்கள் இருப்பது சமுதாயத்தை மாற்றியது. மக்கள் இந்த வல்லமையுள்ள உயிரினங்களை சுற்றி தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்க. சில நேரங்கள்ல அவர்களை தெய்வீக அரசர்களாகவே வழிபட்டாங்க. ஆனா நெபிலிம் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் வளர தொடங்கிய போது அவர்களின் உண்மையான இயல்பு வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த அரக்கர்கள் தங்கள் தேவதை உரிமையின் உடல் வலிமையை மட்டுமில்லாம ஒரு அழிவுக்குரிய பசிப்பும் அகந்தையையும் கொண்டிருந்தாங்க. அவர்கள் வன்முறையிலும் அழிவிலும் ஈடுபட்டவர்கள், உயிரை எதுவும் மதிக்காதவர்கள். நெபிலிம் தங்களை மற்ற எல்லா உயிரினங்களிலும் மேலானவர்கள் என்று கருதினார்கள். சாதாரண மனிதர்களின் சட்டங்களோ அல்லது ஒழுக்க கட்டுப்பாடுகளோ அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் பாரி தெய்வீகமானவர்கள்னா வெறும் மனிதர்களின் விதிகளுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த அகந்தையுடன் தாழ்ந்த உயிரினங்களை அவமதிப்பதும் வந்தது. இந்த அரக்கர்கள் தங்கள் சுற்றியுள்ள மனிதர்களை அச்சுறுத்தவும் ஆட்சி செய்யவும் தொடங்கினார்கள். அவர்கள் பெரும் விருப்பம் கொண்ட எதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சிறந்த மாடுகளை விரும்பினா அதை பிரிச்சு கொண்டார்கள். அவர்கள் ஒரு பெரிய வீட்டை ஆசைப்படினால் முழு குடும்பங்களை அப்புறப்படுத்தி அதை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். நெபிலிம்களை பத்திய பயம் மக்களிடையே பரவியது. கிராமவாசிகள் இந்த வாச்சர்களின் சந்ததிகள் இரட்சகர்கள் அல்ல, ஆனால் கொடூரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அடக்குமுறையாளர்கள் என்று கிசுகிசுத்தனர். இந்த அரக்கர்கள் நாட்டில் அதிகமா பிறந்த போது அவர்களுடன் சேர்ந்து குழப்பமும் வந்தது. சண்டைகள் மற்றும் மோதல்கள் வெடித்தன. பெரும்பாலும் நெபிலிம்களின் திடீர் கோபத்தால் தூண்டப்பட்டன. அவர்களுக்கு ஒப்பான பலம் யாருக்கும் இல்லாததால் ஒரு அரக்கன் கோபப்பட்டா நிலைமை உயிருக்கு ஆபத்தாக மாறியது. ஒரு நெபிலிமின் கோப வெடிப்பால் உடைந்த உடல்கள் மற்றும் இடிந்த வீடுகள் ஏற்படுவது சாதாரணமான விஷயமாக இருந்தது. அவர்கள் ஓடினாலோ அல்லது சண்டையிட்டாலோ அவர்களின் காலடி சத்தத்துல பூமி அதிர்ந்தது போலவே இருந்தது. சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக நிக்க முடியல. உலகம் மாறிக்கொண்டிருந்தது. முன்பு வாச்சர்களின் அமைதியான பாதுகாப்பில் இருந்த அமைதியான பூமி இப்போது அரக்கர்கள் சுற்றி திரியும் மனிதர்களின் இதயங்களில் பயமாச்சு செய்யும் இடமா மாறிவிட்டது. அதே நேரத்தில் வாச்சர்களின் பிள்ளைகள் பூமியில பரவி கொண்டிருந்த போது வாச்சர்கள் தாங்களே மனிதர்களுக்கு புதிய அறிவை அறிமுகப்படுத்தினார்கள். மனிதர்கள் இவ்வளவு விரைவில் அறிய வேண்டியதல்லாத அறிவை. இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இந்த விழுந்த தேவலைகள் மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட கலைகளையும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தார்கள். வானகத்தில மறைக்கப்பட்ட ரகசியங்களை அவர்கள் பகிர்ந்தார்கள். உலோக வேலை, ஆயுதங்கள் மற்றும் போர், மந்திரம் மற்றும் சூனியம், வானத்தில் உள்ள அடையாளங்கள் ஆகியவற்றின் அறிவை. அசாசேல் என்ற ஒரு வாச்சர் இதில் முன்னிலை வகித்தான். அசாசேல் வாள்கள், கத்திகள், கேடயங்கள் மற்றும் மார்பு கவசங்களை உருவாக்கும் கலைகளை வெளிப்படுத்தினான். மனிதர்கள் பூமியின் உலோகங்களை தோண்டி எடுத்து அவற்றை உருக்கி கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் மாற்றுவது எப்படி என்று அவன் கற்றுக் கொடுத்தான். அவனது வழிகாட்டுதலின் கீழ் இரும்பு கலைஞர்கள் மனிதர்களுக்கு முதன் முதலாக வாள்கள் மற்றும் ஈட்டிகளை உருவாக்கினார்கள். உலைகளின் தீயில் இரவு ஒளிர்ந்தது. மனிதர்கள் இரும்பும் வெண்கலமும் வடிவமைத்து இதற்கு முன்பு இல்லாத வகையில் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டார்கள். அசாசேல் ஆயுதங்களிலேயே நிற்கவில்லை. அவனோ உடல் அலங்கரிப்பது, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், நிறப்பூச்சிகள் மற்றும் கண்கள் மற்றும் தோலை அழகுபடுத்தும் அழகு சாதனங்களை பயன்படுத்துவது ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தான். மனித பெண்கள் மேக்கப் மற்றும் நகைகள் பற்றிய ரகசியங்களை அறிந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை மேலும் அழகுபடுத்த கருப்பு கனிமமான ஆன்டிமோனியை கொண்டு முகத்தை வரைய தொடங்கினார்கள். அவர்கள் அழகான கையணிகள் மற்றும் அலங்காரங்களை உருவாக்கினார்கள். முன்பு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் இப்போது அகந்தை மற்றும் ஆசையில ஈர்க்கப்பட்டு தங்களை அலங்கரிச்சு உணர்ச்சிகளையும் பொறாமையையும் தோண்டினார்கள். மற்ற வாச்சர்கள் மந்திரங்கள் மற்றும் மாயாஜாலங்களின் அறிவை வழங்கினார்கள். தலைவர் செம்யாசா மாயாஜாலங்கள் மற்றும் வேர்களை வெட்டும் கலைகளை கற்றுக் கொடுத்தான். அவை மருந்துகள் தயாரிக்கவும் அல்லது மந்திரங்களை செய்யவும் பயன்படக்கூடியவை. அர்மாரோஸ் என அழைக்கப்படும் மற்றொருவர் மாயாஜாலங்களை எப்படி நீக்குவது என்பதை கற்றுக் கொடுத்தான். மாயாஜால அறிவும் அதற்கான எதிர் அறிவும் கொண்டு அங்கு முதன் முதலில் மந்திரவாதிகளுக்கு இடையிலான மோதல் தொடங்கியிருக்கலாம். வாச்சர் பறக்கியல் மனிதர்களுக்கு நட்சத்திரங்களின் ரகசியங்கள், ஜோதிடம் மற்றும் நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் காணும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். கோக்கபெல் நட்சத்திர கூட்டங்களை பத்தியும் வானத்தை வரைபடமா அமைப்பதையும் கற்றுக் கொடுத்தான். ஷம்ஷியல் சூரியனின் பயணத்தை, சரியல் சந்திரனின் நிலைகளை கற்றுக் கொடுத்தான். இப்படியே ஒவ்வொரு கிளர்ச்சி செய்த தேவதூதரும் மேகங்கள், வானிலை, மூலிகைகள் மற்றும் செடிகள், அவற்றை மருந்தாவோ விஷமாவோ பயன்படுத்தும் முறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அறிவுகளை பகிர்ந்தனர். முதல்ல இந்த கற்றல்கள் பலவும் பயனுள்ளதாகவோ அல்லது வெளிச்சம் தருவதாகவோ தோன்றின. மக்கள் புதிய கருவிகளால் சிறப்பாக விவசாயம் செய்வதை கற்றுக் கொண்டார்கள். அவர்கள் நன்றாக ஆடைகள் மற்றும் நகைகள் தயாரித்தார்கள். அவர்கள் வானத்தை ஆய்வு செய்து பருவங்களை குறித்தார்கள். ஆனா இந்த அறிவு ஒரு பயங்கரமான விலைக்கு கிடைச்சது. இந்த திறங்களுடன் வந்த சக்திக்கு மனிதர்கள் தயாராக இல்ல. மேலும் வாச்சர்கள் இந்த அறிவை கருணையால் அல்ல, ஆனா மனிதர்களை கெடுக்கும் நோக்கத்துடன் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கினாங்க. விரைவில் இந்த தடை செய்யப்பட்ட அறிவு மனிதர்களை பாவத்திலையும் வன்முறையிலும் இழுத்துச் சென்றது. இப்போது போர் ஆயுதங்கள் கையில வந்ததா கிராமங்களுக்கு இடையிலான சண்டைகள் இரத்த குளமா மாறின. முன்பு ஒருவேளை இரண்டு பேர் சண்டை போட்டு கலியால் அடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இப்போது வாளும் ஈட்டியும் எடுத்து எளிதாக ரத்தம் சிந்த தொடங்கினாங்க. பெருமையும் பலமும் கொண்டவர்கள் மற்றவர்களை ஆள முயன்றதால் கொலைகளும் போர்களும் அதிகமாகின. அழகு சாதனங்கள் மற்றும் அலங்கார கலை காமத்தையும் அகந்தையையும் தூண்டியது. மக்கள் இனிமே அல்லது பணிவை விட அழகு, கவர்ச்சி, ஆசை ஆகியவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். சில பெண்கள் மாயாஜாலமும் கவர்ச்சியும் கொண்டு ஆண்களை தவறான செயல்களில் ஈடுபட தூண்டினார்கள். சில ஆண்கள் தங்களுக்கு பிடித்த பெண்கள் அல்லது பொருட்களை வலுக்கட்டாயமா பிடித்து எடுக்க தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. வாச்சர்கள் கற்றுத்தந்த மந்திரங்களும் சூனியங்களும் மனிதர்கள மந்திரவாதத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இட்டு சென்றன. மக்கள் மற்றவர்களை தங்களுக்கு கீழ்ப்படைய வைக்கவும் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளவும் மருந்துகளும் மந்திரங்களும் பயன்படுத்த தொடங்கினார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் கடவுள் அவர்களுக்கு நினைத்திருந்த நீதிமுறையிலிருந்து மேலும் மேலும் விலகினர். இந்த குழப்பமான நிலையை வாச்சர்கள் ஒரு பக்கத்துல திருப்தியுடனும் மறுபக்கத்துல கவலையுடனும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களால் உருவாக்க திட்டமிட்டிருந்தா அழுக்கே ஆகும். அவர்களின் போதனைகளால மனிதர்கள் இப்போது கடவுளற்ற தன்மையிலும் பாவத்திலும் மூழ்கிவிட்டார்கள். முன்பு தூய்மையான மனம் கொண்டிருந்த மனிதர்களின் இதயங்கள் இப்போது இருண்டு கொண்டிருந்தன. பூமி எல்லா வடையிலும் அழுக்காய் வந்தது. வாட்சர்களின் தாக்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டில்ல. ஒரு மனிதன் நிலத்தை உழைச்சா அது கிளர்ந்த தேவதைகளால வழங்கப்பட்ட கருவிகளாதான். ஒரு பெண் தன்னை அலங்கரித்தா அது வீழ்ந்த ஆவியிடமிருந்து கற்ற ரகசியங்களை பயன்படுத்திதான். அவர்கள் வழிகாட்டுதலுக்காக நட்சத்திரங்களை நோக்கியால் கூட அது சொர்க்கத்தை துரோகம் செய்தவர்களிடமிருந்து வந்த அறிவை பின்பற்றுவதாக இருந்தது. மனிதர்களின் இதயங்களில் கடவுளின் இருப்பு மங்கியதாகி மக்கள் இந்த புதிய கலைகளும் இன்பங்களும் நோக்கி திரும்பினர். வாச்சர்கள் தாங்களே இப்போது முழுமையாக வீழ்ந்த தேவதைகளாக மாறி சில இடங்கள்ல கடவுள்களாகவோ வீரர்களாகவோ போற்றப்பட்டனர். இந்த அறிவு கொண்டு வந்த இந்த பிரகாசமானவர்களை கௌரவிக்க கோயில்கள் அல்லது நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் வழிதவறி விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் அதை உணரவும் இல்லை. இந்த நெறிமுறையற்ற வீழ்ச்சிக்கிடையில் சில விசுவாசமான மனிதர்கள் இன்னும் நேர்மையாக வாழ முயற்சித்தனர். எனோக்கு போன்றவர்கள் கடவுளுக்கு விசுவாசமா இருந்தனர். பண்பாட்டுப்படி எனோக்கு தானே இந்த நிகழ்வுகளை பத்தி தரிசனங்களும் எச்சரிக்கைகளும் பெற்றார். ஆனா பெரும்பாலான மனிதர்களுக்கு தீமை ஒரு புதிய சாதாரணமா மாறிவிட்டது. அருவறுப்பு, பேராசை, காமம், மந்திரவாதம் எல்லா இடங்களிலும் பரவியது. அழகான பசுமை பூமி இப்போது ரத்தத்தால களங்கமடைஞ்சு விக்கிரக வழிபாடுகளால மாசுபட்டது. மேல உயரத்துல கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்தான். அவரது பார்வைக்கு எதுவும் மறைந்திருக்கவில்லை. தன் படைப்புகள் இப்படியாக மாறிவிட்டதை நினைச்சு அவருடைய இதயம் துக்கத்தில் மூழ்கியது. உலகம் ஒரு பேரழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. மக்கள் அதை இன்னும் அறியாவிட்டாலும் மக்கள் உள்ளுக்குள் மாறிக்கொண்டிருந்த போது நெபிலியம்களும் மாறிக்கொண்டிருந்தனர். முதல்ல பல மனிதர்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் விசித்திரமாகவும் இருந்தார்கள். சிலர் அவர்களை பெரிய வீரர்களாக மதித்தனர். ஆனா காலம் கடந்த போது அந்த அரக்கர்கள் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் பூமி தங்களுக்கே சொந்தம் என்று நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் உயரமும் பழமும் அவர்களுக்கு எளிதாக ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சது. விரைவில் முழு ஊர்களும் பரந்த பகுதிகளும் அவர்களது ஆட்சி கீழ் வந்தன. மக்கள் விரும்பியதால் அல்ல, எதிர்க்க முடியாததால். அரக்கர்கள் தினமும் உணவு கேட்க ஆரம்பிச்சார்கள். ஒரு அரக்கன் ஒரு கிராமத்திற்கு பல நாட்கள் தேவையான அளவு உணவை ஒரே நாள்ல உண்ண முடிந்தது. விவசாயிகள் காலை முதல் இரவு வரை உழைத்தார்கள். ஆனால் அவர்களது அறுவடை அவர்களது வீட்டில தங்கவில்லை. அவர்கள் அதை காணிக்கையாக எடுத்து செஞ்சாங்க. ஒரு காலத்துல வயல்களை நிரப்பிய மாடுகள் கூட்டங்கள் குறைஞ்சு போனது. ஒரு காலத்துல குளிர்காலம் முழுவதும் போதுமானதாக இருந்த தானிய களஞ்சியங்கள் காணாம போக ஆரம்பிச்சன. அரக்கர்கள் முதலில் சிறந்தவற்றையே விரும்பினார்கள். மேலும் நியாயத்திற்கு அதிகமாகவே கேட்டார்கள். காலப்போக்குல உணவு வளர்த்த மக்கள் தான் பசிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க ரொட்டிக்காக அழுதான்ல. பெற்றோர்கள் இன்றியரை எப்படியாவது நீட்டிக்க முயற்சித்தார்கள். பல குடும்பங்கள் இன்னொரு நாளும் உயிர் வாழ வேண்டும் என்றா தங்களுக்கு தேவைப்பட்டதை கூட விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அரக்கர்கள் அதிகமா எடுத்துக்கொண்ட போது நிலம் கூட பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. வயல்கள் அதிகமா உழைக்கப்பட்டல. மிருகங்களை வளர்க்கும் வேகத்தை விட விரைவா எடுத்து சென்றார்கள். வாழ்க்கையின் ஓசை முற்றிலும் சிதைஞ்சது. நம்பிக்கையுடன் விதைப்பதற்கு பதிலாக பயத்துடன் விதைத்தார்கள். ஏனெனில் அறுவடை யாருக்கு போகும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தது. பலர் நிலத்தை அன்புடன் பராமரிப்பதை நிறுத்திவிட்டார்கள். சிலர் தங்களது உணவை நிலத்துக்குள் அல்லது குகைகள்ல மறைச்சாங்க. மற்றவர்கள் தங்களை அரக்கர்கள் கவனிக்காத ஒரு அமைதியான இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொலைதூர பகுதிகளுக்கு இடம்பெயர முயற்சித்தார்கள். ஆனா நெஃபிலிம் பரந்த பகுதிகளுக்கு நகர்ந்தார்கள். அவர்களின் தாக்கம் தொலைதூரம் வரை சென்றது. அரக்கர்கள் உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் நேரம், உழைப்பு, மரியாதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சாதாரண மக்களை ஒன்றுமில்லாதவர்களாகவே நடத்தினார்கள். ஒரு மனிதனின் உழைப்புக்கு மதிப்பு கிடையாது. ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பும் மதிக்கப்படாது. நெபிலும் எல்லா விதிகளுக்கும் மேலாக இருப்பது போல நடந்து கொண்டார்கள். யாராவது அவர்களுக்கு எதிராக நடந்தா தண்டனை விரைவாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. மக்கள் தங்கள் தலைகளை குனிந்து அமைதியா இருக்க கற்றுக்கொண்டார்கள். பலர் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான கடைசி அமைதியான நாளாக இருக்கலாம் என்று வாழ்ந்தார்கள். அவர்களின் பசிக்கேடு அதிகரித்த போது அவர்களின் கோரிக்கைகளும் அதிகரித்தன. உலகம் அவர்களை திருப்திப்படுத்த போதுமானதை வழங்க முடியல. அரக்கர்கள் பயிர்கள், மிருகங்கள் என்பவற்றை மட்டுமல்லாம இன்னும் அதிகமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் மனிதர்களின் இதயங்களை நடுங்க வைக்கும் செயல்களை செய்தார்கள். கதைகள் கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு பரவின. மக்கள் கிசுகிசுப்பா பேசினாங்க. பயணிகள் திறந்த சாலைகளை தவிர்த்தாங்க. இரவில் குடும்பங்கள் தீயை ஏற்றுவதை நிறுத்தினார்கள். ஏனெனில் ஒலி கவனத்தை ஈர்க்கும் என்று பயந்தார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஒரு கணம் கூட அலைந்து திரிய வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அந்த பயம் ஒரே இடத்துல நிலைத்திருக்கவில்லை. அது நிலத்தை சுற்றி நிழலாக நகர்ந்தது. மக்கள் இனி கூட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக இல்லை என்று உணர்ந்தார்கள். தனியாக இருந்தால் இன்னும் அதிகமாக அச்சம் ஏற்பட்டது. சிலர் வலுவான சுவர்களை கட்டினந்து, மற்றவர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்றார்கள். ஆனா அரக்கர்கள் அருகில் நடந்தா மலைகளும் சிறியதாகவே தோன்றின. ஒரு காலடி சத்தம் தொலைவில் இருந்தும் கேட்கப்பட்டது. ஒரு கூச்சல் முழு குறியிருப்பையும் அமைதியாக்க முடிஞ்சது. நெபிலியம்களும் இயற்கை உலகத்தையும் சேதப்படுத்த ஆரம்பித்தார்கள். வாழ்க்கை சமநிலை முற்றிலும் உடைந்தது. முன்பு சுதந்திரமா சுற்றிய விலங்குகள் பெருமளவுல வேட்டையாடப்பட்டன. அரக்கர்கள் எடுத்ததை கவனமா எடுத்துக்கொள்ளவில்லை. நாளே நானே அவர்கள் நினைக்கவில்லை. பருவங்களை பத்தியும் அவர்கள் நினைக்கவில்லை. பூமி மீண்டும் உயிர் பெற நேரம் தேவை என்பது அவர்கள் எண்ணவில்லை. முன்பு பொதுவாக இருந்த இடங்கள்ல மாடுகள் மறைஞ்சு விட்டன. பறவைகள் ஓடி போயிருந்த காட்டு உயிரினங்கள் அரிதாகிவிட்டன. சில பகுதிகளில் நிலம் வெறிச்சோட தொடங்கியது. உயிரே வெளியேற்றப்படுவது போல. பின்னர் அரக்கர்கள் தங்கள் பலத்தை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பினார்கள். அவர்களிடையே பெருமை வளர்ந்தது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட பெரியவராக இருக்க விரும்பினார்கள். நிலத்தையோ மரியாதையோ பகிர விரும்பல. சிலர் தங்களை சுற்றி ஆதரவாளர்களை திரட்டினார்கள். மற்றவர்கள் பரந்த நிலங்களை தங்களுடையதாக உரிமை கொண்டார்கள். பிரதிவைப்பு குழுக்கள் உருவாக புயலுக்கு முன் வெப்பம் போல பதற்றம் அதிகரித்தது. போட்டி என தொடங்கியது வெளிப்படையான மோதலா மாறியது. அவர்களின் போராட்டங்களால நில நடுங்கியது. மரங்கள் விழுந்தன, மலச்சரிவுகள் உடந்தன. அருகில் வாழ்ந்த மக்கள் எங்கே ஓடுவது என்று தெரியாம தவித்தனர். ஏனெனில் அபாயம் எல்லா திசையிலிருந்தும் வந்தது. அரக்கர்கள் சந்தையிட்ட போது அது அவர்களை சுற்றியுள்ள அணையத்தையும் பாதித்தது. அவர்களின் மோதல்கள் அவர்களது இனத்தவர்களுக்கு மட்டும் இல்லாம மனிதர்கள் இன்னும் உயிர் வாழ முயன்ற இடங்களுக்கும் அழிவை கொண்டு வந்தது. வீடுகள் நசுக்கியல, கிணறுகள் சேதமறிஞன, வயல்கள் சிதைங்கன. உலகம் ஏற்கனவே துன்பப்பட்டு ஒன்றது. இப்போது அது இன்னும் அதிகமா துன்புற்றது. அரக்கர்கள் மேலும் பிரிந்த போது பூமி இன்னும் அதிகமா நிலை தடுமாறியது. அடுத்ததாக எங்கு பிரச்சனை எழும் என்று யாரும் கணிக்க முடியல. சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கை நீண்ட கவலையின் பருவமாக மாறியது. பலர் தாங்கள் எப்போதும் ஒரு பாரத்தின் கீழ் வாழ்கிறோம் என்று உணர்ந்தனர். அவர்கள் உயிர் வாழ்வதை பற்றியே விழித்துக் கொண்டு அபாயத்தை நினைத்துக் கொண்டே தூங்கினார்கள். சிலர் முற்றிலும் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். மற்றவர்கள் கடுமையான மனதுடன் மாறிவிட்டனர். ஏனெனில் பயம் ஒருவரை மாட்டக்கூடும். மனிதர்களிடையேவும் வன்முறை அதிகரிச்சது. மக்கள் அவர்கள் பார்த்ததை பின்பற்றினார்கள். மேல்மட்டத்தில் சட்டம் உடைந்தா அது எங்கும் உடைஞ்சுவிடும். ஆயுதங்கள் பரவின, நம்பிக்கை மறைந்தது. அண்டை வீட்டார் ஒருவருக்கொருவர் எதிராக மாறினர். குடும்பங்கள் உணவுக்காக வாதம் செய்தனர். பலர் முன்பு ஒருபோது எடுத்திருக்காத முடிவுகளை எடுத்தனர். ஆனா அந்த இருளிலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. சிலர் மட்டும் இன்ன கடவுளின் முன் தூய்மையா வாழ முயற்சித்தனர். அவர்கள் நடப்பதை பார்த்து துயரம் அடைஞ்சனர். அவர்களில் ஒருவன் நோமா. நோமா தன்னை சுற்றியுள்ள உலகை காணாதவராக இல்ல. விளைகள் பூமியை நிரப்பியுள்ளதை அவர் பார்த்தார். மக்கள் தீமையில் மேலும் மேலும் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்தார். அந்த ராட்சசர்கள் எவ்வளவு கீழே விழுந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிட்டதை அவர் பார்த்தார். உலகம் இப்படியாக இருக்க வேண்டியதல்ல என்பதால் அவர் தனது மனதில் துயரத்தை சுமந்தார். பூமியில் உள்ள வேதனை மறைந்திருக்கவில்லை, அது மேல எழுந்துக. மக்களின் வலி, பயம், இழப்பு, பரவி கொண்டிருக்கும் தவறு, இவையெல்லாம் மேகங்களை கடந்த ஒரு பெரும் அழுகுறலா மாறின. பண்டை எழுத்துக்கள் சொல்வதாவது, பூமி கூட நடப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று படைப்பே கேட்கும் போல அழைத்தது போல இருந்தது. ஒரு காலத்துல உயிரை சுமந்த நிலம் இப்போது அதில் நடந்த செயல்களின் கனமான பதிவை சுமந்தது. அதிக உயரத்துல பரிசுத்த தூதர்கள் நடப்பதை பார்த்தனர். மிகேல், கப்ரியேல், யூரியேல், ரபாயேல் என்ற பிரதான தூதர்கள் கீழே பார்த்து அந்த தருணத்தின் பாரத்தை புரிஞ்சுகிட்டாங்க. அவர்கள் உற்சாகத்துடன் பார்க்கவில்லை, அவர்கள் துக்கத்துடனும் ஆழ்ந்த கவலையுடனும் பார்த்தார்கள். சத்தமின்மை எவ்வாறு பரவியுள்ளது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். உலக அமைதியின் பாதையிலிருந்து எவ்வாறு விலகியுள்ளது என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். வாச்சர்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேறி அரக்கர்கள் எவ்வாறு பெரும் அழிவுக்கு காரணமாகிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். முக்கியமான ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டாக, பூமி ஒரு திருப்பு முனையை நோக்கி செல்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதோ ஒன்று மாற வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனெனில் உலகம் இப்படியே என்றென்றும் தொடர முடியாது. பிரச்சனைகளால நிறைந்த பூமிக்கு மேல அமைதியும் ஒழுங்கும் நிறைந்த பரலோகத்துல நான்கு வல்லமையான பிரதான தூதர்கள் ஒன்று கூடியார்கள். இவர்கள்தான் கடவுளால நியமிக்கப்பட்ட மகா பாதுகாவலர் மிகேல், கடவுளின் செய்திகளை எடுத்து செல்லும் கப்ரியேல், குணமளிப்பவர் ரபாயேல், புரிதலை வழங்கும் யூரியேல். அவர்கள் ஆர்வத்தால் அல்ல, ஆழ்ந்த கவலையாலதான் ஒன்று கூடியார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பூமியை கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கண்டதை பார்த்து அவர்களின் மனதில் மிகுந்த துயரம் ஏற்பட்டது. அவர்கள் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே பார்த்த போது உலகம் துன்பத்தில் இருப்பதை கண்டார்கள். நிலை இனி அமைதியா இல்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மக்கள் பயம், குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்ல வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். வாட்சர்கள் தங்களது நோக்கத்திலிருந்து விலகி அவர்களின் செயல்கள் எங்கும் குழப்பத்தை பரப்பியதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு காலத்துல சமநிலையுடன் உயிர்ப்புடன் இருந்த பூமி இப்போது பாரமாவும் சிரமமாவும் உணரப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரல்கள் வார்த்தைகளாக அல்ல, ஆனால் ஒரு ஆழமான பாரமா மேல விண்ண எட்டும் அளவுக்கு எழுந்தன. எதுவும் மறைக்கப்படவில்லை, எதுவும் புறக்கணிக்கப்படவங்க. அச்சுதூதர்கள் அவர்கள் கண்டதை பார்த்து வேதனையை உணர்ந்தார்கள். அவர்கள் தூரமாகவோ குளிர்ச்சியுடன் பார்ப்பவர்களாகவோ இல்லை. அவர்கள் கடவுளின் படைப்பா ஆழமா நேசிச்சாங்க. நேரம் செல்ல செல்ல நிலைமை மேம்படவில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பதிலாக அது மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் மேலும் துயரம், மேலும் குழப்பம், மேலும் மனிதர்களுக்கும் கடவுளின் வழிகளுக்கும் இடையே தூரம் சேர்த்தது. இந்த நிலை என்றும் தொடர முடியாது என்பதை அர்ச்சதூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எதுவும் செய்யப்படவில்லை என்றா பூமி தானே திருத்த முடியாத அளவுக்கு அழிந்துவிடும். அவர்கள் ஒன்றாக ஒரு முடிவு எடுத்தார்கள். அவர்கள் நேரடியாக கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் கோபத்தில் குற்றம் சாட்டவில்லை, ஆனா நடப்பதை நேர்மையாக பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்றல்ல, கடவுளின் தீர்ப்பை கேட்டுக்கொள்ள முடிவு செய்தார்கள். ஆனா இது மீட்புக்காக. அவர்கள் கடவுளின் முன் வந்தபோது மரியாதையுடன் தலை வணங்கினார்கள். ஒவ்வொரு பிரதான தூதரும் கவனமாகவும் மரியாதையுடனும் பேசினார்கள். முதல்ல மைக்கேல் பேசினார். அசாசேல் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாத விஷயங்களை கற்றுத்தந்ததை அவர் விவரித்தார். மெதுவாகவும் ஞானத்துடனும் வழங்கப்பட வேண்டிய அறிவு வழிகாட்டுதல் இல்லாமல் வெளியேற்றப்பட்டது. இந்த அறிவு மனிதர்களின் மனதை மாற்றி பணிவும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் அவர்களை விளக்கியது. ஞானத்தை நல்லதற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக மக்கள் அதை தீங்காக பயன்படுத்தினார்கள். பிறகு கப்ரியல் பேசினார். அவர் செம்ஜாசா மற்றும் தங்கள் நியமிக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறிய மற்ற காவலர்களை பற்றி பேசினார். அவர்கள் மனித பெண்களுடன் இணைந்து இயற்கை ஒழுங்கில் சேராத உயிர்களை உலகில் கொண்டு வந்ததை அவர் விவரித்தார். இந்த செயல்கள் பெரும் சமநிலையின்மையை ஏற்படுத்தின. பிறந்த ராட்சசர்கள் பூமியில் வாழ்வின் ஓட்டத்தை மாற்றினார்கள். அவர்கள் இருப்பது பயம், குழப்பம் மற்றும் பரவலான துன்பத்தை ஏற்படுத்தியது. அடுத்து ராஃபாயல் பீஸ்மேர். அவர் மனித குலத்தின் நிலைமை மீது கவனம் செலுத்தினார். மக்கள் துக்கத்துல சுமையடைந்திருந்ததை அவர் விவரித்தார். குடும்பங்கள் உடைஞ்சு போடுங்க, சமூகங்கள் நிலை தடுமாறின, மக்கள் மற்றும் பூமிக்கு இடையிலான ஒற்றுமை சேதமடைஞ்சகள். முன்பு மகிழ்ச்சி அளித்தவை இப்போது கவலையை ஏற்படுத்தல. ரபாயல் செயல்கள் பற்றி மட்டும் அல்லாம பலரது இதயங்களில் ஊன்றியிருந்த ஆழ்ந்த சோர்வையும் பேசினார். இறுதியா உரியல் தெளிவும் ஞானமும் கொண்டு பேசினார். அவர் முழு நிலைமையையும் வாக்கார். இயற்கையே எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதை அவர் பேசினார். காலநிலைகளின் சமநிலை, நிலத்தின் பராமரிப்பு மற்றும் வாழ்வின் ஓசை அனைத்தும் குழப்பமடைந்து விட்டன. ஒழுங்கு குழப்பமாக மாறிவிட்டது, பூமி தன் இயல்பில் வாழாம போய்விட்டது என்று அவர் கூறினார். மூன்று பிரதான தூதர்களும் ஒன்றாக அந்த விஷயத்தை கடவுளின் முன்வைத்தனர். கடவுள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்தவர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர் அறிவிப்பதற்காக அல்ல, அவருடைய நீதிக்கும் கருணைக்கும் வேண்டி அவர்கள் பேசினர். உண்டான பாதிப்புகள் மிகுந்ததா, அவை சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். ஏனெனில் வேதனை பெரிதாக இருந்தது மற்றும் சேதம் பரவிக்கொண்டிருந்தது. இந்த நிலைமையில பூமி தன்னைத்தானாக குணப்படுத்த முடியாது என்பதால் கடவுள் தலையிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். கடவுள் கேத்த அவர் இறையில தலையிடவில்லை, அவர் முகம் திருப்பிக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு தருணத்தையும் அவர் பார்த்திருந்தார். மனிதர்களின் தேர்வுக, காவலர்களின் கிளர்ச்சி மற்றும் உலகம் முழுவதும் ஒழுங்கு குலைந்ததை அவர் கவனிச்சிருந்தார். அவர் காலத்தை கடக்க அனுமதித்தார், மாற்றத்துக்கு இடம் கொடுத்தார். ஆனா இப்போது அந்த காலம் அதன் எல்லையே எட்டியது. கடவுளுக்கு ஆழ்ந்த துயரம் ஏற்பட்டது. அவரது படைப்பு அவருக்கு மிகவும் மதிப்பு மிட்டது. அவர் அதை கவனத்துடனும் நோக்கத்துடனும் உருவாக்கினார். அதை வளைந்து போனதா பார்ப்பது அவரது இதயத்திற்கு வழி அளித்தது. பழமையான எழுத்துக்கள் மனிதர்கள் எவ்வளவு கீழே விழுந்தார்கள் என்பதை பார்த்து கடவுள் துயருற்றார் என்று கூறுகின்றன. இது கோபம் மட்டும் அல்ல, இது துயரத்துடன் உறுதியும் கலந்தது. இத்தருணத்திலும் கூட கடவுள் கருணைய மறக்கவில்லை. அவர் ஒவ்வொரு இதயமும் திரும்பி போகவில்லை என்பதை பார்த்தார். அவர் நோவாவை பார்த்தார், இன்னும் விசுவாசமாக நடந்து கொண்ட ஒருவர். நோவா வளர்ந்து கொண்டிருந்த குழப்பத்தை பின்பற்றவில்லை. தவறுகள் சூழ்ந்திருந்தாலும் அவர் நேர்மையுடன் வாழ்ந்தார். நோவாவை மூலமாக கொண்டு வாழ்க்கை ஒரு நல்ல வழியில தொடர முடியும் என்பதையும் கடவுள் பார்த்தார். அதனால் கடவுள் அதிகாரத்துடனும் நோக்கத்துடனும் பேசினார். உலகம் இப்போது இருப்பது போல தொடர முடியாது என்று அவர் அறிவித்தார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரப்போகிறது. அது தவறாகி போனதை அகற்றி பூமிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வழங்கும். இந்த சுத்திகரிப்பு ஒரு பெரிய வெள்ளமாக இருக்கும். நிலத்தை மூடிக்கொண்டு அந்த காலத்தின் முறைகேடுகளை கழுவி அகற்றும். ஆனா ஊழலுக்கான காரணம் நேரடியாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கடவுள் தெளிவாக சொன்னார். தங்கள் பொறுப்பை விட்டு விலகிய காவலாளிகள் பொறுப்பில் இருந்து தப்ப முடியாது. அந்த சமநிலையை சிதைத்த வல்லமையுள்ளவர்கள் தொடர முடியாது. தீர்ப்பு கவனமாகவும் முழுமையாகவும் நீதியுடனும் இருக்கும். பின்னர் கடவுள் தன் பிரதான தூதர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. அவர்களின் பணிகள் சீரற்றவையா இல்ல, ஒவ்வொன்றும் தீமை அகற்றி நன்மையை பாதுகாக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் பாதுகாக்கப்படுவாங்கள். அமைதியை சிதைக்கும் மூல காரணம் கட்டுப்படுத்தப்படும், எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அந்த கணத்துல எக்க வரலாறு மாறியது. காவலாளிகளும் வல்லமையுள்ளவர்களும் உருவாக்கிய காலம் முடிவுக்கு வந்தது. வானம் தனது தீர்ப்பு அறிவிச்சுக, பூமி விரைவில் அதன் விளைவுகளை விடாரும். ரகசியமான கிளர்ச்சியில தொடங்கியத இப்போது எல்லாம் வல்லவரின் விருப்பத்தான் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. வானத்தில் உள்ள குரல்கள் அமைதியாகிய போது கடவுள் பேசினார். முழு வானமும் கவனமா கேட்டுது. அவரது வார்த்தைகள் அமைதியும் தெளிவும் நோக்கமும் நிறைந்தவை. எதுவும் அவசரமா செய்யப்படவில்லை. எதுவும் அர்த்தம் இல்லாம பேசப்படா. கடவுள் அறிவித்தது பூமியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும், வழி தவறி அந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும். கடவுள் முதலில் தனது கவனத்தை புரிதலும் ஒளியும் தரும் தூதர் உரியலிடம் திருப்பினார். உரியலுக்கு மிக முக்கியமான ஒரு பணி வழங்கப்பட்டது. நேர்மையான பாதையில இன்னும் நடக்கிற மனிதன் நோவாவிடம் செல்லுமாறு கடவுள் அவரிடம் கூறினார். நல்லதை பற்றி கவலைப்படாத மக்களிடையே அமைதியா வாழ்ந்தாலும் நோவாவின் மனது உறுதியாக இருந்தது. அவர் சக்தி வாய்ந்தவர் என்பதற்காக அல்ல, விசுவாசமானவர் என்பதற்காகவே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். வரவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கை உரிய நோவாவிடம் அனுப்பப்பட்டார். பூமி விரைவில் உயரம் நீரால் மூடப்படும் என்பதை நோவாவிடம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்பட்டது. இது நோவாவுக்கு தண்டனையாக அல்ல, அவரை பாதுகாக்கும் ஒரு வழியாகவே இருந்தது. நோவா எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், அவரை வழியாக உயிர்கள் தொடர முடியும் என்பதை உரியல் விளக்குமாறு கடவுள் உத்தரவிட்டார். நோவாவும் அவரது குடும்பமும் உயிருள்ள உயிரினங்களும் தங்கக்கூடிய வலுவானதும் நங்கு மூடியதுமான பெரிய மரப்படகை தயாரிக்க நோவாவிடம் கூறப்பட்டது. இந்த பணி நேரமும் முயற்சியும் நம்பிக்கையும் தேவைப்படும். உரியல் இந்த செய்தியை கொண்டு வந்த போது நோவா கவனமா கேட்டார். இப்படிப்பட்ட வெள்ளம் ஏற்படும் எண்ணமே அவருக்கு வரமே இல்லை. ஆனால் அவர் வாதிக்கவில்லை. அவர் கடவுளை நம்பினார். தினமும் நோவாவும் அவரது மகன்களும் மரங்களை வெட்டி கட்டைகளை வடிவமைத்து அவர்களுக்கு கூறப்பட்டபடி துல்லியமாக கட்டினார்கள். அவர்களை சுற்றியுள்ள மக்கள் கவலை இல்லாம தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். ஆனா நோவா மட்டும் கவனத்தை தளராம இருந்தார். உலகம் மேலும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்க நோவா அமைதியாக வரவிருக்கும் நிகழ்வுக்காக தயாராகினார். இதற்கு பிறகு கடவுள் சிகிச்சையும் மீட்பும் தொடர்புடைய தூதர் ரஃபாயல பேசினார். ராபாயலுக்கு மிகுந்த தீங்கு விளைவித்த வாச்சர்கள் ஒருவரான அசாசேலை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. அசாசேல் அறிவை விவேகமன்றி பரப்பி மனிதர்களிடையே பெருமை, சண்டை மற்றும் அதிகப்படியான ஆசைகளை ஊக்குவித்தான். அசாசேலின் தாக்கம் இனி பூமியை எட்டாம இருக்க கடவுள் ரபாயலுக்கு அவனை உலகிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார். அசாசேல மக்கள் இல்லாத, வெளிச்சம் இல்லாத, உலகின் மேற்பரப்பிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள ஒரு தனிமையான மற்றும் மூடிய இடத்தில் வைக்க ரபாயலுக்கு கூறப்பட்டது. அங்க அசாசேல் தனிமையில இருந்து இனி யாரையும் வழிநடத்தவோ தவறாக வழிகாட்டவோ முடியாம இருப்பான். இது கோபத்தில் செய்யப்படவில்லை, நீதிக்காக செய்யப்பட்டது. அந்த தீங்கு போதுமான அளவு பரவிவிட்டது. அசாசேலின் போதனைகள் ஏற்படுத்திய சேதத்திலிருந்து பூமி மீண்டு வர ரபாயலுக்கு உதவவும் கூறப்பட்டது. நிலம், மக்கள் மற்றும் உயிரின் சமநிலை ஆல் இவை குணமடைய நேரம் தேவைப்பட்டது. அடுத்து கடவுள் காப்ரியலை நோக்கினார். மாற்றம் விரைவாக வரவேண்டிய போது அனுப்பப்படும் தூதர் அவர். காப்ரியலுக்கு வாச்சர்களின் பிள்ளைகளான அந்த ராட்சதங்களை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த உயிரினங்கள் கட்டுப்பாட்டை மீறி வளர்ந்து அவர்கள் வாழும் இடங்களில் வாழ்க்கையை குழப்பிவிட்டன. கடவுள் அவர்கள் இனி இப்படியே இருக்க முடியாதுன்னு அறிவிக்கார். அவர்களின் காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளோ மனிதர்களுடன் எதிர்கால இடமோ பற்றி பேசவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் பெருமையும் போட்டியும் அவர்களது காலத்தை முடிவுக்கு கொண்டு வர அனுமதித்தார். ராட்சசங்கள் பூமியில ஆட்சி செய்ய தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்களின் பலம் அவர்களை காப்பாற்றாது, அவர்களின் எண்ணிக்கை அவர்களை காப்பாற்றாது. அவர்களின் காலம் கடந்து போகும், பூமி அவர்கள் இல்லாம தொடரும். பின்னர் கடவுள் தூதர்களில் தலைவரும் ஒழுங்கின் காவலருமான மைக்கேலை நோக்கி பேசினார். மைக்கேலுக்கு தங்கள் இடத்தை விட்டு வெளியேறிய மீதமுள்ள காவலர்களை சமாளிக்கும் பணி வழங்கப்பட்டது. இந்த உயிர்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தனர், ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கள் உடைத்துவிட்டனர். அவர்கள் செய்த தீங்கிற்காக அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உலகிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். அவர்களை ஒன்று சேர்த்து பூமியின் ஆழத்திலும் மறைந்த இடத்திலும் வைக்குமாறு மைக்கேலுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அங்கு அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும். மனிதர்களையோ படைப்பையோ அவர்கள் இனி குறுக்கிட முடியாது. அவர்கள் செய்த செயல்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் இருக்கும். அதே சமயம் மேலுள்ள உலகம் அவர்களின் தாக்கமின்றி முன்னேறியது. இந்த சிறைவு கடவுள் நியமித்த இறுதி காலம் வரை நீடிக்கும். காவலர்களின் செயல்களின் தொடர்ச்சியான விளைவுகள் பற்றியும் கடவுள் பேசினார். அவர்கள் ஏற்படுத்திய தீய தாக்கங்கள் அகற்றப்படும். நோக்கம் வெறும் உயிர்களை அகற்றுவதல்ல, சமநிலையை மீட்டெடுப்பதே ஆகும். மக்கள் எப்போதும் பயமின்றி வாழக்கூடிய, குடும்பங்கள் வளரக்கூடிய, நிலம் மீண்டும் விளைச்சல் தரக்கூடிய, உண்மை தினசரி வாழ்வை வழிநடத்தக்கூடிய உலகை கடவுள் விரும்பினார். இந்த முடிவுகளின் மூலம் கடவுள் திடத்தன்மையும் பரிவும் காட்டினார். அவர் பூமியை விட்டுவிடவில்லை, அவர் மனிதர்களை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் புதுப்பிப்புக்கான வழியை உருவாக்கினார். முறிந்தது நேராக மாற்றப்படும், உடைந்தது குணமாகும் வாய்ப்பு பெறும். மகா தூதர்கள் தங்கள் பணிகளை மரியாதையுடனும் உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்ய போகும் செயலின் பாரத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். இது வெற்றியின் தருணம் அல்ல, பொறுப்பின் தருணம். வானகம் நீண்ட கால குழப்பத்திற்கு பதிலளித்தது. மாற்றம் இப்போது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. பூமியில இந்த வரவிருக்கும் மாற்றத்தின் அறிகுறிகள் ஏற்கனவே காணப்பட்டன. உலகம் அமைதியற்றதாக உணர்ந்தது. வாச்சர்கள் தங்கள் சுதந்திர காலம் முடிவடைய போகிறது என்பதை உணர்ந்தார்கள். சிலர் உதவியை தேடியது மிகவும் தாமதமாகிவிட்டது. சிலர் தப்பிக்க வழி தேடினாங்க. மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க, வேறு முடிவுக்காக நம்பிக்கையுடன் இருந்தாங்க. ஆனா முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டனே. வாச்சர்களும் அரக்கர்களும் வடிவமைத்த யுகம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. மீதம் இருந்தது கூறப்பட்டதை நிறைவேற்றும் பணி மட்டுமே. வானகம் இப்போது இயக்கத்தில் இருந்தது. வரவிருக்கும் நாட்கள் உலகை என்றென்றும் மாற்றப்போகின்றன. வானகத்தின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போது நெபிலிம் இன்னும் பூமியில் நடந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் முடிவு எவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்பதை அறியாமல் அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். தாங்கள் ஆட்சி செய்த உலகில் இருந்து எதுவும் அவர்களை அகற்ற முடியாதுன்னு நம்பினார்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் வலிமையும் கட்டுப்பாடும் மட்டுமே அறிந்திருந்தார்கள். அவர்களின் காலம் முடிவடையலாம் என்ற எண்ணமே அவர்களின் மனதில் உண்மையிலே ஒருபோதும் வந்ததே இல்லை. நெபிலிம் பரந்த பகுதிகளில் பரவியிருந்தார்கள். சிலர் நதிகளும் வளமான நிலங்களும் அருகே தங்கியிருந்தார்கள். அங்கு ஒரு காலத்துல உணவு அதிகமாயிருந்தது. மற்றவர்கள் மலைகளையும் விரிவான சமவெளிகளையும் பிடிச்சுக் கொண்டார்கள். அங்கு அவர்கள் தொலைவில் பார்க்கவும் எவராலும் தொட முடியாதவர்களாக உணரவும் முடிந்தது. அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் இருப்பு அனைத்தையும் மாற்றியது. அவர்களை சுற்றிய நிலம் இனி அமைதியா உணரல. மக்கள் கவனமா நகர்ந்தார்கள். எப்போதும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். பெரியவர்கள் தங்கிய இடங்கள்ல இயற்கையே கூட அமைதியா இருந்தது. பூமி தன்னுடைய மூச்சை பிடிச்சுகிட்டது போல. இந்த பெருமக்கள் அனைவரும் மனப்பான்மையில ஒரே மாதிரியாக இல்லை என்றாலும் எவரும் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் தாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை அறிந்தே வளர்ந்தார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் எந்த மனிதனை விட பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வேகமானவர்களாகவும் இருந்தாங்க. இதுதான் அவர்கள் உலகத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை உருவாக்கியது. பலர் தாங்கள் ஆள வேண்டும் என்று நம்பினார்கள். ஏனெனில் அவர்கள் அதை செய்ய முடியும் என்பதால். அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்ளல. அவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்களின் வலிமை தீர்த்தது. காலப்போக்கில் வலிமையே அவர்கள் நம்பிய ஒரே விஷயமா மாறியது. நெபிலிமுங்கள் தங்கள் தந்தையான வாச்சர்களை ஒரி மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக நினைவு கூர்ந்தார்கள். சில பெரியவர்கள் தங்களுக்குள் தெய்வீக உரிமை இருக்கிறது என்று நம்பினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் பின்தொடர்பவர்களை சேர்த்தார்கள், மரியாதையை கோரினார்கள் மற்றும் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் நிலையான சமுதாயங்களை உருவாக்கவில்லை, அவர்கள் வெறும் தங்களின் இருப்பால் மட்டுமே ஆட்சி செய்தார்கள். ஒரு பெரியவன் வந்தா மக்கள் தங்கள் வாழ்க்கையை அவனை சுற்றி மாற்றிக்கொண்டார்கள். காலப்போக்கில் உலகம் அவர்களை முன்னோக்கி ஆதரிக்க முடியாம போனது. இந்த மாற்றத்தை பெரியவர்கள் கவனித்தார்கள், ஆனால் ஏன் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உணவு சேகரிப்பது கடினமாகிறது, விலங்குகள் அரிதாகிவிட்டன, வயல்கள் முன்பு அளித்ததை இனி அளிக்கவில்லை. தங்கள் வழிகளை கேள்விப்படாம நெபிலிம்கள் இன்னும் அதிகம் கோரினார்கள். பிரச்சனை நிலமல்ல, மக்கள் தான் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை அவர்களை சமநிலையிலிருந்து மேலும் தள்ளி வீழ்ச்சிக்கே அருகில் கொண்டு சென்றது. நெபிலிம்களும் அமைதியற்றவர்களாக மாறினார்கள். சவால்கள் குறைந்த போது அவர்கள் தங்களை நோக்கி திரும்பினார்கள். அவர்களிடையே பெருமை அதிகரிக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களை மிக சிறந்தவராக நினைவில் வைத்திருக்க விரும்பினார்கள். வலிமையின் கதைகள் போட்டிகளா மாறின, போட்டிகள் போட்டியாளரிடையே விரோதமா மாறின, விரோதங்கள் வெளிப்படையான போராட்டங்களா மாறின. ஒரு காலத்துல அவர்கள் பயங்கரமான ஒற்றுமையாக இருந்தபோது இப்போது பொறாமை மற்றும் ஆசையால பிரிஞ்சு விட்டார்கள். இந்த போராட்டங்கள் ஒரே நேரத்தில் வரல, அவை மெதுவாக துவங்கல. ஒரு எல்லை மீறப்பட்டது, ஒரு அவமதிப்பு நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டது, ஒரு சவால் பதிலளிக்கப்படவில்லை. காலப்போக்கில பதற்றம் மெதுவா எரியும் தீ போல அவர்களிடையே பரவியது. உழுத்தல் உருவானது, நம்பிக்கை மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களை ஆதிக்கமாக்கிய அதே வலிமை இப்போது இணைந்த வாழ்வதை கடினமாக்கியது. அவர்களின் பெரும் உருவம் சமரசத்திற்கு இடமளிக்கவில்லை. தொலைவிலிருந்து பார்த்த மனிதர்கள் இந்த மாற்றத்தை உணர்ந்தார்கள். அந்த பெரியவர்கள் இனி ஒரே சக்தியா நகரவில்லை, அவர்களின் ஒற்றுமை உடைந்து கொண்டிருந்தது. ஆனா இது அமைதியை தரவில்ல, அதற்கு பதிலாக இது குழப்பத்தை ஏற்படுத்தியது. பெரியவர்கள் மோதினா அவர்களை சுற்றியுள்ள நிலம் பாதிக்கப்பட்டது, பாதைகள் அடிக்கப்பட்டுட, அடைக்கலம் இடிக்கப்பட்டது. அருகில் வாழ்ந்த மக்கள் எச்சரிக்கை இல்லாம அடிக்கடி ஓடி செல்ல வேண்டியிருந்தது. உலகம் முன்பை விட இன்னும் அதிகமாக நிலை தருமாறும் போல் உணரப்பட்டது. நெபிலியம்கள் இந்த நிகழ்வுகள் சீரற்றவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வரலாற்று முன்னோக்கி வழிநடத்தும் அந்த காணாத கையை அவர்கள் பார்க்கவில்லை. வானகம் அவர்களின் உலகில் உள்ள பங்கு முடிந்துவிட்டது என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்களின் அதிகரிக்கும் பிளவு அந்த முடிவின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர்கள் ஆதிக்கத்திற்காக போராடுகிறோம் என்று நம்பியது உண்மையில் அவர்களின் வாழ்வின் கடைசி அத்தியாயமாக இருந்தது. இந்த நாட்கள்ல சில நெபிலிமங்களுக்கு ஒரு விசித்திரமான கவலை உணர்ந்திருக்கலாம். வானம் வேறுபட்டதாக தோன்றியது, காற்று தனமா இருந்தது, இரவுகள் நீளமாக இருந்தது, ஒலிகள் தொலைவில் கூட கேட்கப்பட்டன. அவர்களில் மிகவும் வலிமையானவர்களுக்கே கூட தங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒன்று நெருங்கி வருகிறது என்று உணர்ந்திருக்கலாம். ஆனா பெருமை அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்காம வைத்தது. அவர்கள் பார்க்கவும் தொடவும் முடிந்தவற்றில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். போரும் கஷ்டங்களும் காரணமாக அவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கிய போது அவர்களின் பாரம்பரியம் அவர்கள் உணர்ந்ததை விட வேகமாக மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களின் வருகைக்கு நடுங்கிய இடங்கள் மெதுவாக அமைதியாகிவிட்டன. அவர்களின் பெரும் உடல் அளவு ஒரு காலத்தில் அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது மாற்றமடையும் உலகில் ஒரு சுமையாக மாறியது. அவர்கள் தங்களை மாத்திக்க முடியல, அவர்கள் பக்கமாய் விலகவும் முடியல. அவர்கள் சமநிலைக்காக அல்ல, ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நெபிலிமகள் உண்மையில் பூமியின் ஒழுங்குல ஒருபோதும் சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு கலப்பில் இருந்து பிறந்தவர்கள். அவர்களின் உடல்கள் மிகப்பெரியது, ஆசைகள் மிக அதிகம், அவர்களின் இருப்பு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. உலகம் ஒரு காலத்திற்கு அவர்களை சுற்றி வளைந்தது, ஆனா அதை எப்போதும் தாங்க முடியல. இறுதி நாட்கள் நெருங்கும் போது அந்த பெருமக்கள் தாங்கள் அறியாமலே வரலாற்றின் விளிம்பில் நின்றனர். அவர்களின் பாதங்கள் இன்னும் நிலத்தில் தடம் பதிச்சிருந்தாலும் அவர்களின் எதிர்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. நெபிலியம்களின் யுகம் முடிவடைந்தது. மரியாதையோ நினைவுகளோ இல்லாம அமைதியோடு அவர்களுக்கு பின்வந்தது ஒரு மறுவடிவம் பெற்ற உலகம். அங்கு அவர்களின் உயரமான உருவங்கள் நினைவிலும் பழமையான பதிவுகளிலும் மட்டுமே இருக்கும். அவர்களுக்கு அப்பால் யாரும் காணாத போதிலும் உறுதியாக மீறல்கள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. மாற்றம் முதல்ல அமைதியாகவே ஆண்டது. வானில் எதுவும் அது அறிவிக்கவில்லை, நிலத்திலும் எதுவும் நெபிலியம்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை. பெருமக்கள் எப்போதும் வாழ்ந்தபடியே வாழ்ந்தனர், தங்கள் அளவும் பலமும் மீது நம்பிக்கையுடன். பூமி இன்னும் தங்களுக்கே சொந்தம் என்று அவர்கள் நம்பினால், யாரும் தங்கள் அகற்ற முடியாது என்று அவர்கள் நம்பினர். அவர்கள் ஒன்று கூடி போட்டியிட்டு பெருமை பேசினர். தங்களை ஆதரித்த பருவம் முடிவடையப் போகிறது என்பதை அறியாமல் அவர்களுக்குள் சிறிய பதற்றங்கள் வளரத் தொடங்கின. பழைய முரண்பாடுகள் நினைவுல மீண்டும் வந்தன. பெருமை உணர்வுகள் கூர்மையடைஞ்சன. ஒரே பக்கம் நின்ற பெருமக்கள் இப்போது ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஒருவர் ஒரு பார்வையால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார், மற்றவர் ஒரு சொல்லால் சவாலாக உணர்ந்தார். முன்பு கவனிக்கப்படாதவை இப்போ தாங்க முடியாததாக உணரப்பட்டது. மரியாதை மங்கியது, பொறுமை மறைந்தது. இந்த மாற்றங்கள் வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வந்தவை அல்ல, கேப்ரியல் யாரும் காணாதவாறு அமைதியா கடவுளின் கட்டளைக்கிணங்க செயல்பட்டார். அவர் கூச்சட்டவில்லை, அவர் தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த பெருமக்களின் பெருமை கட்டுப்பாடின்றி எழ உதவினார். மற்றவர்களை விட பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் இனி மரியாதையை பகிர்கிறவர் இல்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்க விரும்பல. விரைவில் பெருமக்களின் கூடங்கள் அமைதியற்றதாக மாறிய குரல்கள் உயர்ந்தன. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஒப்பீடுகள் வெளிப்படையா பேசப்பட்டன. யார் வலிமையானவர், யார் அதிக நிலத்தை ஆட்சி செய்தார், யார் அதிகமான அநியாயங்களை பெற தகுதியானவர், வார்த்தைகளாக தொடங்கியது விரைவில் வெளிப்படையான போராட்டமாக மாறியது. நெபிலின் பல குழுக்களாக பிரிந்தனர். அந்த குழுக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின. பெருமக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நகர்ந்த போது பூமி அதை உணர்ந்தது. அவர்கள்

நடிகளுக்கு கீழே நிலம் நடுங்கியது. காடுகள் அப்புறப்படுத்தப்பட்டன, மலைகள் சேதமடைந்தன. அவர்களின் போராட்டங்கள் நிலத்தில் ஆழமான சுவடுகளை விட்டன. அவர்கள் மோதிய இடங்கள் உடஞ்சும் வெறிச்சோடியும் போனது. பெருமக்கள் அந்த சேதத்தை கவனிக்கவில்லை. அவர்கள் வெற்றி பெறுவதிலும் தங்களை நிரூபிப்பதிலும் மட்டும் கவனம் செலுத்தினாங்க. முதமுறையா மனிதர்கள் பெருமக்கள் இனி ஒன்றுபட்டவர்களாக இல்லை என்பதை பார்த்தனர். தூரத்திலிருந்து மக்கள் பயத்திலும் குழப்பத்திலும் பார்த்தனர். சிலர் நிம்மதியுடன் இருந்தனர். இது தங்களது துன்பம் குறையும் என்று நம்பினர். மற்றவர்கள் பயந்தனர், ஏனெனில் பெருமக்கள் மோதும் போது அருகில் உள்ள அனைவரும் ஆபத்தில் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு காலத்தில் தவிழ்க்கப்பட்ட இடங்களிலும் நிலம் பாதுகாப்பற்றதாக மாறியது. நாட்கள் கடந்த போதும் நிற்கும் பெருமக்கள் குறைஞ்சுவிட்டனர். ஒரு காலத்தில் முடிவில்லாததாக இருந்த அவர்களின் வலிமை இப்போது அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டது. அவர்களின் பெரும் உடல் ஓய்வெடுக்க முடியாம செய்தது. அவர்களின் கோபம் அவர்களை சோர்வடைய செய்தது. ஒரு காலத்தில் உலக ஆட்சி செய்த அந்த பெரிய உருவங்கள் ஒன்றொன்றாக வெளிப்புற நிலங்களில் இருந்து மறைந்தன. அவர்களின் காலம் முடிவை நோக்கி சென்றது. உயரத்திலிருந்து காவலாளிகள் நடப்பதை பார்த்தனர். இந்த வீழ்ந்த தேவதைகள் ஒரு காலத்தில் தங்கள் பிள்ளைகளில் பெருமை கொண்டிருந்தனர். இப்போது அவர்கள் தங்கள் பாரம்பரியம் மங்கி போகும் காட்சியை பார்த்தனர். அவர்கள் பாதுகாத்ததாக நம்பியிருந்த சக்தி அவர்களின் கைகளில் இருந்து வழிந்தோட ஆரம்பித்தது. அவர்களிடையே பயம் அதிகரிச்சது. இது சீரற்றதாக இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்போது கடவுளின் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அவர்கள் புரிந்து கொண்டனர். சில காவலாளிகள் திரும்பி போக முயற்சிக்கனர். மற்றவர்கள் மறைவிடங்களை தேடுங்க. சிலர் இன்னும் கவனத்துக்கு வராம தப்பிக்க முடியும் என்று நம்பியிருக்கலாம். ஆனா கடவுளின் எட்ட முடியாத இடம் எதுவுமே இல்லை. அரக்கர்களின் காலம் முடிவடையும் போது ரபாயல் தனது பணியை முடிக்க முன்னேறினார். மாற்றங்கள் தொடங்கின போது உலகத்திலிருந்து ஒதுங்கிய அசாசேல ரபாயல் தேடினார். முன்பு போல அசாசேல் இனி மக்களிடையே நடமாடவந்த அவர் இனி கற்றுக் கொடுக்கவோ வழிகாட்டவோ இல்லை. தன் தாக்கம் முடிவடைந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்தார். நகரங்களும் மனிதர்களின் குரல்களும் இல்லாத தனிமையான வறண்ட இடத்துல ரபாயல் அவரை கண்டுபிடிச்சார். அங்கே எந்த போராட்டமும் இல்ல. அசாசேலின் சக்தி இனி எடுப்பில்லாததாக விடல. ரபாயல் அவரை கட்டுப்படுத்தி மேலுலகிலிருந்து அகற்றினார். அசாசேல் ஆழமான மூடப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டார். வெளிச்சமும் இயக்கமும் இல்லாம துண்டிக்கப்பட்டார். அங்கேயே அவர் நிலத்தினை இனி பாதிக்க முடியாமல் இருக்க வேண்டியிருந்தது. அவர் அகற்றியதன் மூலம் மிக வலிமையான ஊழல் மூலாதாரம் அமைதியாக்கப்பட்டது. நிலம் மீண்டும் சீர் பெற ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் மைக்கேல் தன் கட்டளையை நிறைவேற்றினார். மீதமுள்ள வாச்சர்களை அவர்களது தலைவரான செமியாசாவையும் சேர்த்து அவர் திரட்டினார். இந்த உயிரினங்கள் ஒரு காலத்தில் சொந்தமாகவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே சுதந்திரமாக நடந்தாடினார்கள். இப்போது அவர்கள் இனி சுதந்திரமா இந்த அவர்களின் அதிகாரம் போய்விட்டது. மனிதர்களுடன் இருந்த அவர்களின் காலம் முடிஞ்சுவிட்டது. மைக்கேல் அவசரமா எதையும் செய்யவில்லை. ஒவ்வொரு வாச்சரும் பிடிக்கப்பட்டு இனி தலையிட முடியாத இடத்துல வைக்கப்பட்டனர். அவர்கள் பூமியின் ஆழத்துல தாங்கள் மாற்றிய உலகத்திலிருந்து விலக்கப்பட்டு அடைக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருந்தது. மக்கள் அல்லது நிகழ்வுகளை பாதிக்க முடியாம ஒரு காலத்துல மனிதர்களை வழிநடத்திய வாச்சர்கள் இப்போது தங்களை இல்லாம வரலாறு முன்னேறுவதை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் கடைசியாக ஒருவரும் அடைக்கலத்தில் வைக்கப்பட்ட போது பூமி முழுவதும் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அந்த அரக்கர்களின் பெரும் இருப்பும் மறைஞ்சுவிட்டது. வாச்சர்களின் தெரியாத அழுத்தமும் நீக்கப்பட்டது. பல தலைமுறைகளுக்கு பிறகு முதன்முறையா உலகம் அமைதியாக இருந்தது. பருமனாக இருந்தாலும் அமைதியாகவே. சிலர் மட்டுமே மனிதர்கள் நிலத்தில் சிதறி கிடந்தனர். அவர்கள் மாற்றப்பட்ட உலகில கவனமா நகர்ந்தனர். அமைதி மற்றும் உறுதிப்பாடு இல்லாத சூழல்ல அவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்திய காலம் முடிவடைந்தது. ஆனா இன்னொரு இறுதி செயல் மீதம் இருந்தது. தொலைவில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாம நோவாவ கப்பல் தயார் நிலையில நின்றது. வேலை முடிந்து விட்டது, நேரம் நெருங்கிவிட்டது. பூமி அதன் மிகப்பெரிய குழப்பங்களில் இருந்து சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. இப்போது இறுதி சுத்திகரிப்பு வரப்போகுது. தேவதூதர்கள் பின்னால் நின்றன. அவர்களின் பணி முடிந்து விட்டது. இதற்கு பிறகு நடக்கப்போவது கடவுளிடமிருந்து மட்டுமே வரும். நெபிலிம்களின் காலம் முடிவடைந்தது. நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. முடிவு எச்சரிக்கை கூச்சலோ வானிலிருந்து திடீர் தீயோ இல்லாமல் வந்தது. அது அமைதியாக வந்தது. முதலில் மெதுவாக நகர்ந்தது. கிட்டத்தட்ட மென்மையாக உலகிற்கு கடைசியாக ஒரு மூச்சு விடும் வாய்ப்பு அளிப்பது போல் சூரியன் இன்னும் நிலத்தில் உதயமானது. மக்கள் இன்னும் தங்கள் வழிகளில் நடந்தார்கள். மீதமுள்ள சில நகரங்கள் இன்னொரு காலை எழுந்தன. உணவுகள் தயாரிக்கப்பட்டன. வேலைகள் செய்யப்பட்டன. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை பின்தொடர்ந்தன. இந்த நாள் முந்தைய நாட்களிலிருந்து வேறுபடும் என்று யாரும் நம்பவில்லை.

யெகோவா மட்டும்தான் காத்திருக்கும் உணர்வுடன் வாழ்ந்தார். அவர் பெரிய கப்பலை தன்னிடம் கூறப்பட்டபடி முற்றிலும் முடித்து விட்டார். அது நிலத்தில் தனியாக நின்றது. உயரமாகவும் மூடப்பட்டும் உலகம் இதற்கு முன்பு கண்டதில்லாத வகையில் இருந்தது. பலர் அதை பார்த்து அதை பத்தி ஆச்சரியப்பட்டங்க. சிலர் சிரித்தனர், சிலர் அதை கேள்விப்பட்டனர், மற்றவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தனர். உலர்ந்த நிலத்துல ஒரு பெரிய படகு என்பது தாங்கள் பார்க்கும் விஷயங்களை மட்டுமே நம்புவர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா நோவா வாதம் செய்யல. அவர் தன்னை விளக்கவில்லை. அவர் அமைதியா கீழ்ப்படியும் மனதுடன் தன்னிடம் வழங்கப்பட்ட எச்சரிக்கையை நம்பி தொடர்ந்தார். நியமிக்கப்பட்ட நேரம் வந்தபோது நோவா தன் குடும்பத்தை ஒன்றா சேர்த்தார். அவரது மனைவி அவருக்கு அருகில் நின்றார். அவரது மகன்கள் தங்கள் மனைவிகளுடன் வந்தனர். விலங்குகள் ஜோடிகளாக வந்தன, பயமின்றி நகர்ந்தன, காணாத ஏதோ ஒன்று வழி நடத்துவது போல. அனைவரும் பெட்டகத்துக்குள் சென்றதும் கதவு மூடப்பட்டது. அதை நோவா மூடுவ. அந்த மூடல் அவரை தாண்டி எங்கோ இருக்கிறது. பழைய உலகமோ அதற்கு பிறகு வரும் புதிய உலகமோ இடையே பிரிவு உறுதியாகப்பட்டது. அதற்கு பிறகு அதிக நேரம் செல்லாம வானம் மாறத் தொடங்கியது. முகிகள் மக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லாத விதத்தில் திரண்டங்கள். காற்று கனமாக உணரப்பட்டது. காற்று மெதுவாகியது. பின்னர் அது அமைதியற்றதாக மாறியது. தூரத்தில் இடியொலி கேட்டது. அது கூர்மையோ திடீரெனவோ இல்லை, ஆனால் ஆழமாகவும் நிலைத்ததாகவும் இருந்தது. பின்னர் மழை பெய்ய தொடங்கியது. முதல்ல அது சாதாரணமா தோன்றியது, ஆனா அது நிற்கவில்லை. மழை துளிகள் தடிப்பாக மாறின. அந்த ஒளி தொடர்ச்சியாக கேட்டது. மழை ஒருபோதும் சேராத இடங்கள்ல கூட தண்ணீர் சேர தொடங்க நிலம் இருண்டது. மழை தொடர்ந்த போது வேறு ஏதோ ஒன்னு நடந்தது. பூமியின் அடியிலிருந்தே தண்ணீர் மேலே எழ தொடங்கியது. நறுமண ஊற்றுகள் திறக்கப்பட்டதா. மறைந்திருந்த இடங்கள் பல ஆண்டுகளாக வைத்திருந்ததை வெளியே விட்டன. முன்பு இல்லாத இடங்கள்ல ஓடைகள் உருவானது. ஆறுகள் அகலமானது. தாழ்வான நிலம் மறைந்தது. நிலம் தன் வடிவத்தை மாற்றத் தொடங்கியது. மக்கள் இப்போது கவனிச்சால திகைப்பு பரவியது. சிலர் தங்கள் உடைமைகளை சேகரிக்க முயன்றனர். சிலர் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தது. மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் காத்திருந்தனர். ஆனா மழை குறையவில்லை. அது முழு நாளும் இரவிலும் அடுத்த நாளையிலும் தொடர்ந்தது. தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மலைகள் மெதுவா மறைங்கிற, மரங்கள் தண்ணீர்க்கடியில் மறங்கலான். சாலைகள் காணாமல் போடது. மக்கள் வாழ்நாள் முழுவதும் அறிந்திருந்த இடங்கள் இனி தெரியவில்லை. மழையின் சத்தம் அனைத்தையும் நிறுத்தியது. தண்ணீர் நிலத்தை அதிகமா மூடியதா உலகம் சிறிதாகியது. மீதமுள்ள நேபிலிமுகள் மற்றவர்களை விட நீண்ட நேரம் பெருகும் வெள்ளத்திற்கு எதிராக நின்றனர். அவர்களின் உயரமான உருவம் மற்றவர்கள் முடியாத போது தண்ணீருக்கு மேல் இருக்க அவர்களுக்கு உதவியது. அவர்கள் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தனர். முதல்ல அவர்கள் உறுதியாக நின்றனர். தண்ணீர் நிற்கும் என்று நம்பினர். அவர்கள் எப்போதும் தங்களது பலத்தை நம்பியிருந்தனர். உலகம் தங்களுக்காக வளைந்து விடும் என்று எப்போதும் நம்பியிருந்தனர். ஆனா தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மழை ஓயவில்லை. பூமியின் ஆழமான இடங்கள் மூடப்படவில்லை. உயரமான நிலா எட்டப்பட்டது. அந்த ஜெயன்கள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தனர். ஆனால் நிற்கும் இடம் எதுவும் மீதமில்ல. ஒரு காலத்துல உலகை ஆட்சி செய்த அந்த வலிமை வெள்ளத்தை தடுக்க முடியல. ஒன்றொன்றாக அந்த உயரமான உருவங்கள் நீரின் மேற்பரப்புக்கு கீழே மறைந்தன. அவர்களின் கால அமைதியா முடிந்தது சாட்சியமின்றி திரும்பவும் வராம. பூமி முழுவதும் எல்லாம் மாறிவிட்டது. வீடுகள் மறைஞ்சு போகுது. வயல்கள் மூனப்பட்டும. தினசரி வாழ்க்கையின் ஒலிகள் மங்கிவிட்ட. தண்ணீர் மெதுவா நகர்ந்தது. எல்லாவற்றையும் மூடிவிட்டது. முன்பு இருந்தபடி எதுவும் மீதமில்ல. மேற்பரப்பில் ஒலே நோயாக பாக்கியமா இருந்தது. அந்த பெட்டகம் மட்டுமே முடிவில்லா நீரில் மெதுவாக மிதந்தது. அந்த பெட்டகத்துக்குள் காலம் மெதுவாக நகர்ந்தது. நாட்கள் ஒன்றோடந்து கவங்குற. மழையின் ஒளி முழுமையா மறைஞ்சதே இல்ல. நோவா மற்றும் அவரது குடும்பம் காத்திருந்தன. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு எச்சரித்த அதே குரல் அவர்களை நினைவில் வைக்கும் என்று அவர்கள் நம்பினர். இறுதியில மழை மெதுவாக குறைந்தது. பிறகு அது மின்றது. அதற்கு பிறகு அமைதி நிலவியது. ஒரு காற்று நீரின் மேல் நகர்ந்தது. அதை சிறிது சிறிதாக பின்னோக்கி தள்ளியது. மேற்பரப்பு குறைய தொடங்கியது. மலை உச்சிகள் மீண்டும் தோன்றில. அந்த பெட்டகம் ஓய்விடுகிறது. நோவா இன்னும் காத்திருந்தார். அவர் அவசரமா முன்னே செல்லவில்லை. அவர் கவனிச்சு பார்த்தார், கேட்டார். நிலம் தயாராக இருந்தபோது கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் வெறுமையாகவும் புதிதாகவும் உணரப்பட்ட உலகில் காலடி வைத்தனர். காற்று தூய்மையாக இருந்தது. நிலம் அமைதியா இருந்தது. பூமியில எந்த அரக்கணும் நடக்கணுமே. மனிதர்களை மறைந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகள் அழுத்தவில்லை. உலகை நிரப்பி அந்த பாரம் மறைந்து விட்டது.
வானில் ஒரு அடையாளம் தோன்றியது. இந்த சுத்திகரிப்பு மீண்டும் இதேபோல் நடக்காது என்ற வாக்குறுதியை குறிக்கிறது. வாய்க்க தொடரும், பூமி மீண்டும் நிரம்பும், ஆனா இந்த முறையில வேறுபடுது. வாட்சர்கள் மேலுள்ள உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். நெபிலும் என்றென்றும் மறைந்துவிட்டார். அவர்களின் காலம் முடிந்துவிட்டது. அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் குறைஞ்சபட்சம் துணுக்குகளாயிருந்தாலும் நினைவில் வைத்திருப்பார்கள். நோவா நன்றி செலுத்தினார். அவரது குடும்பத்திலிருந்து உலகம் மீண்டும் தொடங்கும். பழைய உலகின் நினைவு காலத்தோட மங்கினாலும் அதன் பாடம் எப்போதும் இருக்கும். இவ்வாறு நெபிலின் காலம் முடிமறைந்தது. அந்த நிலத்தை நீர் மூடியது, பின்னர் அமைதி நிலவியது. பூமி மீண்டும் ஓய்வெடுத்தது. புதிய தொடக்கம் அதன் இடத்தை எடுத்தது. நீரெல்லாம் வடியி நிலம் மீண்டும் உலர்ந்த போது உலகம் ஒரு விசித்திரமான அமைதியில நின்றது. பூமி விசாலமாகவும் திறந்ததாகவும் இருந்தது. ஆனா இதற்கு முன்பு இல்லாத அமைதியோடு இருந்தது. கண்ணோட்டத்துல உயர்ந்த உருவங்கள் எதுவும் நகரவில்லை. மண்ணில் இயற்கையற்ற நீளமான நிழல்கள் எதுவும் விரியவில்லை. நெபிலும் காலம் முடிந்துவிட்டது. அவர்களை போன்ற எதுவும் இனி பூமியில நடக்காது. நிலமே ஓய்வெடுத்தது போல இருந்தது. மலைகள் தொடப்படாம நின்றுன. பள்ளத்துகள் அமைதியா கடந்தல. ஆறுகள் அமைதியாக யார் அதை கைப்பற்றவோ குழப்பவோ செய்யும் அச்சமின்றி ஓடின. அங்கொரு காலத்துல அரக்கர்கள் நின்ற இடத்துல இப்போது வெறும் வெளி மட்டுமே இருந்தது. பூமியில கனமான அடிகள் ஒளியும், பெரிய உயிர்கள் கவனத்தை நாடும் எந்த அடையாளமும் இல்லை. உலகம் இப்போது எளிதாக அதன் மீது இருந்த பாரம் அகற்றப்பட்டது போல உணர்ந்தது. நோவா மற்றும் அவரது குடும்பம் இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலத்துல கவனமா நகர்ந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு இருந்த உலகை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஆட்சி செய்த அரக்கர்களை அவர்களின் இருப்பு மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர்மானித்தது அவர்கள் நினைத்தனர். வெள்ளத்துக்கு முன் வாழ்க்கை எப்போதும் அழுத்தத்திலேயே இருந்தது. இப்போது முதன்முறையாக மனிதர்கள் மீண்டும் தனியாக நின்றனர். அவர்களை கண்காணிக்கும் உயரமான உருவங்களும் பூமியை உரிமை கோரும் சக்திகளும் இல்லாம நெபிலும் மீண்டும் எழும் வகையில எந்த தடையும் விட்டு செல்லவில்லை. அவர்களின் உடல்கள் மறைந்து விட்டன. பூமியின் ஆழத்திற்கு திரும்பிவிட்டன. அவர்களுக்கு நகரங்கள் இருந்திருந்தா அவையெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்பட்டன. அவர்களின் கருவிகள், அவர்களின் சின்னங்கள், அவர்களின் அடையாளங்கள் எல்லாம் மண்ணும் கல்லும் அடுக்குகளுக்குள் புதைந்து விட்டன. நினைவுகள் மட்டுமே மீதம்பரம் வர உலகம் முன்னேறியது. ஆனா கடந்த காலம் உயிர் வாழ்ந்தவர்களின் மனதில் அழிக்கப்படவில்லை. குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறந்தபோது கதைகள் சொல்லப்பட்டன. நெபிலின் பற்றி மௌனமாக பேசப்பட்டது. அவர்கள் வீரர்களாக அல்ல, எச்சரிக்கையாகவே கூறப்பட்டனர். மூத்தவர்கள் இந்த மருமக்கள் இருக்கவே கூடாதவர்கள் என விளக்கினார்கள். அவர்கள் ஒழுங்க முறித்த ஒரு கலப்பிலிருந்து பிறந்தவர்கள். அவர்களின் வலிமை உண்மையானது, ஆனா அவர்களின் நோக்கம் இல்ல. அவர்கள் ஒரு சிறந்த உலக கட்டி எழுத்துள்ள அவர்கள் அதை விழுங்கிவிட்டாங்க. அவர்களின் உயரத்தையோ சக்தியையோ அந்த கதைகள் புகழவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் இருப்பால் ஏற்பட்டதை பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. பயம், இழப்பு, குழப்பம், சாதாரண மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத உலகம், சமநிலை முறிந்த உலகம். இந்த கதைகள் தலைமுறையினருக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டன. வெள்ளம் ஏன் வந்தது, அந்த யுகம் ஏன் மீண்டும் வர அனுமதிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. காலப்போக்கில் விவரங்கள் மாறின. சில கதைகள் அந்த மருமக்களை உண்மையில் இருந்ததை விட பெரியவர்களாக கூறின. சில கதைகள் அவர்களை புராணங்களா மாற்றேன். ஆனா ஒவ்வொரு பதிப்பிலையும் அடிப்படையான உண்மை ஒன்றே இருந்தது. நெபிலும் என்பது வலிமைக்கு எல்லை இல்லாம அதிகாரம் எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாம இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். அவர்களை பெற்ற வாட்சர்கள் உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் மீண்டும் வழிகாட்டவோ கற்றுக் கொடுக்கவோ இல்லை. அவர்களின் தாக்கம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்த பூமி இனி அதற்கு சொந்தமானவர்கள் அல்லாதவர்களால வடிவமைக்கப்படப்படல. மனிதர்கள் இனி தங்களுக்கே உரிய வழிகாட்டுதலுடன் தங்களது பாதையை தேடி நடந்தனர். புதிய உலகம் மெதுவா வளர்ந்தது. மீண்டும் வயல்கள் விதைக்கப்பட்டன. வீடுகள் கவனமாக கட்டப்பட்ட மக்கள் தங்களை யாரும் பிடித்து செல்லப் போவதோ அல்லது தங்களை மிஞ்சப் போவதோ என்ற பயமின்றி வாழ கற்றுக் கொண்டார்கள். நிலம் பதிலளித்தது. பயிர்கள் வளம் பெற விலங்குகள் மீண்டும் வந்தன. வாழ்க்கை மீண்டும் இயற்கையான ஓட்டத்தில் சென்றது. இருப்பினும் நெபிலிம்களின் நினைவு முழுமையாக மறைந்துவிடவில்லை. அது எச்சரிக்கையுடன் வாழ்ந்தது. அது நெருப்பின் ஒளியில் சொல்லப்பட்ட கதைகளில் வாழ்ந்தது. அது சக்தி வாய்ந்ததெல்லாம் நல்லதல்ல, பெரிதாக தோன்றுவதெல்லாம் நிலைத்திருக்க போவதில்லை என்ற புரிதல்ல வாழ்ந்தது.
அந்த அரக்கர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களின் கதை ஒரு எல்லையாகவும் படைப்பில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதையும் அந்த ஒழுங்கு முறியும் போது அதன் விலை மிக அதிகம் என்பதையும் நினைவூட்டும் ஒன்றாகவும் இருந்து வந்தது. நெபிலிம்கள் தங்களை விட அதிகமான சக்தியால் தோற்கடிக்கப்படல. அவர்கள் ஆள முயன்ற உலகத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்பதால் அவர்கள் அகற்றப்பட்டார்கள். பெருங்கடல் அவர்களின் அதிகாரத்தை முற்றிலும் முடித்துவிட்டது. ஒரு விதையும் மீதவில்லை. திரும்பி வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அவர்களின் காலம் நீரில் முடிந்தது. பின்னர் அமைதி நிலவியது. அப்படியே உலகம் அவர்கள் இல்லாம முன்னேறியது. மனிதர்கள் நினைவும் வாக்குறுதியும் வழிகாட்ட தொடர்ந்தனர். பூமி மீண்டும் மூச்சு விட்டுக. இதுவே அவர்களின் கதையின் முடிவாமோ? அரக்கர்களின் காலம் முடிந்தது. உலகிற்கு ஒரு புதிய தொடக்கம் வழங்கப்பட்டது. நெபிலிமங்களின் பெயர் காலத்துடன் மறைந்தது. நெபிலிமங்கள் பூமியிலிருந்து மறைஞ்ச பிறகு உலகம் நீண்டும் அறிமுகமற்ற அமைதிக்குள்ள நுழைஞ்சது. அது முதல்ல சமாதானத்தின் அமைதி அல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒன்றுக்கு பிறகு வரும் அமைதியாக இருந்தது. பல தலைமுறைகளாக மலையடிவாரங்களுக்கு புறமோ சமவெளிகளுக்கு அப்பாலும் எங்கோ அரக்கர்கள் நடமாடுகிறார்கள் என்று அறிந்தே மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களின் இருப்பு ஒவ்வொரு முடிவையும் வடிவமைத்தது. அந்த இருப்பு மறைந்தபோது மனிதர்கள் உடனடியா சுதந்திரம் உணரவில்லை. அதற்கு பதிலாக மக்கள் வெளிப்படையாக உணர்ந்தனர், ஏதோ பெரிய ஒன்று அகற்றப்பட்டு விட்டது போலவும் அதற்கு பதிலாக என்ன வரும் என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லை போலவும் இருந்தது. நிலைமை கூட ஒரு இடைவேளையை போல இருந்தது. பெரும் பரப்புகள் எதுவும் தொடப்படாமல் இருந்தன. அடுத்ததாக என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறது போல். முன்பு தவிர்க்கப்பட்ட பாதைகள் மீண்டும் மெதுவாக நடக்க தொடங்கின. முன்பு கைவிடப்பட்ட பழைய குடியிருப்புகள் கவனமாக அணுகப்பட்டன. மக்கள் மிகுந்த கவனத்துடன் நகர்ந்தனர். ஒருபோதும் வராத ஒளிகளை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். பல இரவுகள் ஆழமாக உறங்க முடியாமல் சென்றன. ஏனெனில் பயம் எளிதில் விலகுவதில்லை. நெபிலும் இல்லை என்றாலும் நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தன. காலம் கடந்த போது அந்த அமைதி மாறத் தொடங்கியது. அது மென்மையாகியது. கனமான அடிகள் மற்றும் பெரும் உருவங்கள் இல்லாதது உலகம் மெதுவா சுவாசிக்க அனுமதித்தது. பயமின்றி வயல்கள் விதைக்கப்பட்டன. தண்ணீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படாமல் பகிரப்பட்டன. குடும்பங்கள் கண்ணோட்டமின்றி ஒன்றாக கூடியன. இந்த எளிய மாற்றங்கள் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக்கின. மாயக்கை இனி வெறும் உயிர் வாழ்தலால் மட்டுமே வடிவமைக்கப்படவில்லை. ஒருபோதும் ஒரு பெரியன பாத்திராத பிள்ளைகள் பாருங்க, அவர்கள் தங்கள் மூத்தவர்கள் சொல்வதை ஆர்வமாகவும் கண்கள் பெரிதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நெபிலிம் என்பது வேறு உலக உயிரினங்களைப் போல நிஜமல்லாதாகவே தோன்றியது. இவ்வளவு பெரிய ஒன்று எப்படி இருந்தது, பிறகு எப்படி மலைந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். மூத்தவர்கள் அந்த பெரியவர்கள் பூமியின் இயற்கை ஒழுங்கில் சேர்ந்தவர்கள் அல்ல என்று விளக்கினார்கள். அவர்கள் வலிமையானவர்கள், ஆனால் சமநிலை இல்லாத வலிமை நீடிக்காது. நெபிலிம் இனி ஒரு அச்சுறுத்தலாக இல்லாம ஒரு பாடமா மாறிவிட்டது. அவர்களின் கதை கவனமாக சொல்லப்பட்டது. பயத்தை தூண்டும் வகையில் அல்ல, புரிதலை உருவாக்கும் வகையில். மக்கள் பெரியவர்கள் எவ்வாறு கவனமின்றி எடுத்தார்கள், எல்லையில்லாம வாழ்ந்தார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பேசினார்கள். இந்த கதைகள் கடந்த காலத்தின் தவறுகள் மீண்டும் நடக்காம இருக்க பரம்பரையாக சொல்லப்பட்டன. வாட்சர்கள் பற்றி மக்கள் சிதறிய நினைவுகளில்தான் நினைத்தார்கள். அவர்களின் பெயர்கள் மறைஞ்சு போனது. மீத இருந்தது ஒவ்வொரு சக்தியும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில்லை, ஒவ்வொரு வரமும் கட்டுப்பாடின்றி பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்கான அறிவு மட்டுமே. பூமி எல்லைகள் மீறப்பட்ட போது துன்பம் அனுபவித்தது. அந்த எல்லைகள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதுதான் குணமடைந்தது. நிலம் தானாகவே மெதுவாக குணமடைந்தது. ஒரு காலத்துல சண்டை மற்றும் அலட்சியத்தால் சேதமடைந்த இடங்கள் மீண்டும் சீர்பெற தொடங்கின. புல் மீண்டும் வளர தொடங்கியது. முன்பு மரங்கள் இல்லாத இடங்கள்ல மரங்கள் வளர்ந்தன. விலங்குகள் மீண்டும் திறந்த வெளிகளில் பரவின. ஆறுகள் நிலையான பாதைகள்ல ஓடத் தொடங்குற. பூமி ஒரு காலத்துல பாதிப்புக்கு எப்படி பதிலளித்ததோ அதே போல் கவனத்துக்கும் பதிலளித்தது. மக்கள் பணிவுடன் வாழ கற்றுக்கொண்டாரு. அவர்கள் இனி தங்களை யாரும் தொட முடியானவர்கள் என்று நம்பவில்லை. வெள்ளத்து நினைவு அவர்களின் மனதில் எப்போதும் அருகிலேயே இருந்தது. சமநிலையை புறக்கணித்தா உலகம் விரைவாக மாறிவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த புரிதல் சமூகங்கள் உருவாகும் விதத்தையும் குடும்பங்கள் வளர்க்கப்படும் முறையையும் தீர்மானித்தது. படிகள் கடந்து செல்லும் போது நெபிலிம் காலம் தொலைவில் போல் உணரப்பட்டது. ஆனால் ஒருபோதும் முற்றிலும் மணக்கப்படவில்லை. அவர்களின் கதை மனித நினைவின் அடித்தளமாக மாறியது. உலகம் ஏன் இப்படி இருக்கிறது மற்றும் சில எல்லைகள் ஏன் மீறக்கூடாது என்பதற்கான விளக்கமாக அது இருந்தது. அந்த பருமன்கள் எந்த ஞானத்தையும் நிலையான படைப்பையும் எதிர்காலத்தையும் விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றது வெறும் இல்லாமையும் எச்சரிக்கையும் மட்டுமே.
அந்த எச்சரிக்கையில தான் மனிதர்கள் வழிகாட்டல கண்டார்கள். உலகம் முன்னே சென்றது சிறப்பாக இல்லை என்றாலும் விழிப்புடன் இருந்தது. அதனால நெபிலிம் காலத்துக்கு பிறகு அந்த காலம் மறுபடியும் கட்டி எழுப்பும் காலமா மாறியது. அச்சத்துக்கு பதிலா அமைதி வந்தது, கோளாறுக்கு பதிலாக ஒளிந்து வந்தது. பூமி முன்னே சென்றது, அதன் அடியில் பருமன்களின் நினைவுகளை சுமந்து மேலே வாழும் உயிர்கள் இன்னொரு வாய்ப்புடன் தொடர்ந்தன. நெபிலும் என்பது வெள்ளத்துடன் அழிந்த ஒரு உலகத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்கள் ஒரு காலம் வாழ்ந்தார்கள், தங்கள் இருப்பால் பூமியை வடிவமைத்தார்கள், பின்னர் முற்றிலும் மறைந்துவிட்டார்கள். அவர்களிடமிருந்து எதுவும் தொடர வேண்டியதாக இல்ல. ஒழுங்குமுறை அடிக்கப்பட்டா, எல்லைகள் மீறப்பட்டா என்ன நடக்கும் என்பதற்கான நினைவாவே அவர்களின் கதை மட்டும் இதும் இருந்தது. அவர்களுக்கு பிறகு உலகம் பருமன்கள் இல்லாமல் முன்னேறியது. மனிதர்கள் கவனத்துடன் மறுபடியும் கட்டி எழுப்பும் பொறுப்புடன் விட்டு செல்லப்பட்டார்கள். நெபிலிம் காலம் முடிந்தது. பூமிக்காக ஒரு புதிய அதிகாரம் தொடங்கியது.

இப்போது நம்முடைய அழைப்பை ஏற்று பாஸ்டர் சந்திரசேகர் அவர்களும் அவருடைய மனைவி ஜாய்ஸ் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போது அவருடைய சபையின் சார்பாக என்ன செய்யலாம், அவளை நாம் வரவேற்கலாம். ஆமென்.

0: ஹலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மோடு என்றென்றைக்கும் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹலேலூயா.
1: ப்ரைஸ் தி லார்ட். ஹலேலூயா. உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஹலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் நீங்கள் அமர்ந்திருந்து என்னோடு கூட பாடல்களை பாட போறீர்கள். கழுத்து நோவும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் எழுந்திருந்து ஆராதனை செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது நாளாக உங்கள் மத்தியில் இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இவ்விதமாக 16வது தடவை நாங்கள் இந்த இந்தியாவுக்கு மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் எனக்கு எங்களுக்கு ஒரு நண்பராக, ஒரு குடும்ப நண்பராக எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சரீர பலவீனங்களை விசாரித்து எங்களுக்கு உதவி செய்த ஒரு அருமையான குடும்பம் எங்கள் மத்திய ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். சௌதரி ஏஸ்வரி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் என்னுடைய ஆவியிலே இணைந்த ஒரு குடும்ப நண்பர், ஒரு ஊழியக்காரர், உங்கள் போதவர் பாஸ்டர், அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அதோடு கூட என்னுடைய இன்னொரு நண்பர் வந்திருக்கிறார், கெனடி பிரேமா அவர்களும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலையிலே தேவன் உயிர்த்தெழுதபடியால், ஆண்டவர் உயிரோடு இருப்பதுபடியால் உலகம் முழுவதும் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் இன்றைக்கோ ஒரு நாள் அவர் உயிர்த்து விட்டால் ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நாம் இந்த அமர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாட போகிறோம். புரொஜெக்ட் அவ்வளவுமா? இந்த காலையில் ஸ்தோத்திர பலிகளை அப்பா உங்களுக்கே தருகிறோம். யாருக்கு? சந்திரசேகரனுக்கா அல்லது உங்களுக்கா? இல்லை, அப்பாவுக்கு. உயிர்த்தெழுதல் இந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே காலையில் இந்த ஸ்தோத்திர பலிகளை அப்பா உங்களுக்கு தருகிறேன் என்ற பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட்.

நல்ல தகப்பனே, ஷலோம். நன்றி நன்றி நல்ல தகப்பனே, ஓ நன்றி நன்றி நல்ல தகப்பனே. ஆமென். உற்சாகமாக ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த நன்மைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல நீ செய்த அதிசயம்,

சொல்வோம், உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிப்பேன், ஓய்வில்லாமல் உம்மை பாடுவேன். நன்றி நன்றி நன்றி நல்ல தகப்பனே.

0: நன்றி நன்றி நன்றி நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி நன்றி நல்ல தகப்பனே. Yes Lord, praise God.
1: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயம் செய்கின்றீ. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயம் செய்கின்றீ.

தொழுதிடுவோம். நன்றி நன்றி நன்றி நல்ல தகப்பனே ஏமே, நன்றி நன்றி நல்ல தகப்பனே ஏமே, நன்றி.

0: Electronic Showroom, exclusive for church purpose. Amplifiers, speakers, projectors, audio mixers, போன்ற எல்லா விதமான தரமான எலக்ட்ரானிக் பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் இடம்.
1: All your church need at affordable price. You are welcome.
0: Magnetic Marketing Private Limited, 36 Meenu Chamber, Wallace Road, Mount Road, Chennai, Tamil Nadu. Telephone 044-421-33449, 044-421-68545, Mobile 9380-222-628.

0: உலகில் உள்ள தீமையா தீர்ப்பு வரப்போகிறது. உலகில் இருப்பவர்கள் கடவுளை கேலி செய்வார்கள் எச்சரிக்கப்பட்டோம். அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவார்கள். அவர்கள் நல்லதை வெறுத்து தீமையை பற்றிக் கொள்வார்கள். கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மேலே நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறக. ஆனா நம்பாதவர்கள், கேலி செய்பவர்கள், பரிதாபப்படுத்துபவர்கள், மனம் திரும்பாதவர்கள், அவர்களுக்கு ஆண்டவரின் நாள் திருடன் போல வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இரவில் வானங்கள் பெரும் சத்தத்துடன் மறைந்து கூறுதல் தீவிரமான வெப்பத்தில் உருகும். பூமியும் அதில் உள்ள செயல்களும் அனைத்தும் எரிஞ்சு அடியும். ஆனா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். வெளிப்படுத்தல் புத்தகத்துல தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு முன்னால் பைபிள் மீண்டும் மீண்டும் ஒரு மர்மமான சொற்றொடரை பயன்படுத்துகிறது. அதாவது ஆண்டவரின் நாள். ஆண்டவரின் நாள் என்பது தீர்ப்பும் மீட்பும் இரண்டையும் உள்ளடக்கியது. இது தீமையின் மீது கடவுளின் கோபம். ஆனா இது நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் ஆகும். சிலர் இதை ஒரு பெரிய பேரழிவாகவே பார்க்கிறாங்க. மற்றவர்கள் இத மனிதர்களின் தீமையின் மீது கடவுள் தண்டனை வழங்கும் ஒரு காலப்பகுதியாகவே பார்க்கிறாங்க. இது நடைமுறையில எப்படி இருக்கும்? ஆண்டவரின் நாள் நெருங்கி வருகிறது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வேதாகமோ நமக்கு அடையாளங்களை வழங்குகிறது. இயேசு தாமும் பூமியில் நடந்த போது இவை பற்றி பேசினார். அவர் கடைசி நாட்கள் என்று கூறினார். அந்த நாட்கள்ல போர்கள் மற்றும் போர் வதந்திகள் இருக்கும் என்று கூறினார். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு எதிராக எழும். ஒரு ராஜ்யம் மற்றொரு ராஜ்யத்திற்கு எதிராக எழும். இவையெல்லாம் நம்மை சுற்றி நடக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் செய்தி நமக்கு மோதல்கள் பற்றி சொல்கிறது. நாடுகள் போர் தயாரிப்பில் ஈடுபடுவது திட்டி, பழைய கூட்டணிகள் உடைஞ்சு புதியவை உருவாகும் நிலை பற்றி. ஆனா இது எல்லாம் ஆரம்பமே. இயேசு கொடிய பஞ்சம், பெரிய நிலநடுக்கங்கள் மற்றும் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றியும் விரிவாக பேசினார். இந்த விஷயங்கள் நம் வாழ்நாளில் அதிகரித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். உலகளாவிய உணவு பற்றாக்குறை, பயங்கரமான நிலநடுக்கங்கள், புதிய நோய்கள் எல்லைகளை கடந்து பரவுகின்றன. இவையெல்லாம் சீரற்ற நிகழ்வுகள் அல்ல. இவ பிரசவ வேதனைகள். இவை வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கான ஆரம்ப அறிகுறிகள். ஆனா இன்னொன்று இருக்கிறது, இன்னும் அதிகம் கவலைக்கிடமான ஒன்று. தீமை அதிகரிப்பதால் என்று இயேசு கூறினார். பலரின் அன்பு குளிர்ந்து போய்விடும். உங்களை சுத்தி பாருங்க, நாம் வாழும் உலகை பாருங்க. இறக்கும் எங்க போன, இனி அவனை எங்க போடுத? மக்கள் தங்கள் வாழ்க்கை, தங்க பிரச்சனைகள், தங்க ஆசைகள்ல முழுமையா மூழ்கி இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்குவதில்லை. இப்போது நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துகிறோம் என்று சிந்தியுங்கள். பாதிக்கப்பட்ட ஒருவரை புறக்கணிப்பது எவ்வளவு எளிதாகிவிட்டது. நாம் தீர்ப்பு வழங்குவதில் எவ்வளவு விரைவாக இருக்கிறோம், தண்டனை வழங்குவதிலையும் நாம் எவ்வளவு சீக்கிரமா இருக்கிறோம். உலகம் குளிர்ந்து விட்டது, மனங்கள் கடினமாகிவிட்டன. மக்கள் தெருவில் உள்ள இல்லமற்றவர்களை பார்த்தும் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் போராடும் தாயை பார்த்தும் நடந்து செல்கிறார்கள். தேவைப்படுவோரின் அழுகுரலை அவர்கள் கேட்காம காதை மூடுகிறார்கள். அன்பும் குளிர்ந்து விட்டது, வேணா. இந்த காலத்தின் கடவுளாக பணம் மாறிவிட்டது. அனைவரும் அதை தேடி ஓடுகிறாங்க. அனைவரும் அதை பெற ஆவலாக இருக்கிறாங்க. அதை பெற மக்கள் எதையும் செய்ய தயங்கவில்லை. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் திருடவும் துரோகம் செய்யவும் தயங்கவில்லை. அணத்தை நேசிப்பதே எல்லா தீமைகளுக்கும் மூல காரணம்னு கூறப்படுது. இத பைபிள் நமக்கு சொல்கிறது. நாம் எங்க பார்த்தாலும் இதை காண்கிறோம். அரசாங்கங்கள்ல, வணிகங்கள்ல, குடும்பங்களையும் பணமே முடிவுகளை இயக்குகிறது. பணமே கொள்கைகளை உருவாக்குகிறது. யார் தகுதியானவர் யார் தகுதியற்றவர் என்பதை பணமே தீர்மானிக்கிறது. செல்வத்தை நாடும் ஆசை நாடுகளை முழுமையா ஆட்கொண்டு விட்டது. மக்கள் தீயதை நல்லது என்றும் நல்லதை தீயது என்றும் கூறுகிறார்கள். தங்களுக்கு பிடித்ததை பெற உண்மையை தலைகீழ் அகமாற்றி விட்டார்கள். அறிகுறிகள் தெளிவாக இருக்கின்றன. கர்த்தருடைய நாள் நெருங்கி வருகிறது. தேவன் தன் கோபத்தை ஊற்றும் போது அது எப்படி இருக்கும்? மாபெரும் உபத்திரவம் எப்படி இருக்கும்? உபத்திரவம் தொடங்கும் போது உலகம் இனி ஒருபோதும் மாறாம இருக்காது. கிபி ஆண்டு 95 யோவான் என்ற ஒருவர் பட்மோஸ் என்ற பாறை தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் வயதானது. அவர் ரோம் எருசலேம களைஞ்சதை பார்த்தார். கொலசியத்தில் கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுவதை அவர் பார்த்தார். இயேசுவின் நாமத்துக்காக அவர் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் பட்மோஸில் தேவன் அவருக்கு மற்ற யாரும் பார்த்திராத ஒன்றை தந்தார். ஒரு எதிர்கால காணிக்க. 7 முத்திரைகளால மூடப்பட்ட ஒரு சுருள். வரலாற்றின் அடித்தளங்களை அதிர வைக்கும் வார்த்தைகள். யோமா பார்த்தது பயங்கரமானது. ஆட்டுக்குட்டி முத முத்திரையை திறந்த போது இதுவரை தடுக்கப்பட்டிருந்த ஒன்று உலகில் விடுவிக்கப்பட்டது. தேவனுடைய குழுமம். நியாய தீர்ப்புகள் தொடங்கிய போது அவை கடுமையில அதிகரித்துக் கொண்டே போனது. முத்திர நியாய தீர்ப்புகள் பூமியின் 1/4 பாதிப்பை ஏற்படுத்தின. கர்ண நியாய தீர்ப்புகள் 1/3 பாதிப்பை ஏற்படுத்தின. வான நியாய தீர்ப்புகள் முழு பூமியையும் பாதிக்கும். இது தெய்வீக நீதியாகும். மனம் திரும்ப அழைக்கும் ஒரு அழைப்பு. ஆனா பலர் பதற்றம் இல்லாம தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துவார்கள். முதல் முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு இடி முழக்கம் போன்ற குரல் பேசியது. வா, ஒரு வெள்ள குதிரை புறப்பட்டு சென்றது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லை கொண்டிருந்த ஒரு கிரீடா தலையில வைக்கப்பட்டது. அவன் வெற்றி கொண்டு சென்றான். மேலும் வெற்றி கொண்டே போவான். இது முதல் குதிரையோட்டக்கா. சிலர் அவனை எதிர்கிறிஸ்தன்னு சொல்றாங்க. மற்றவர்கள் அவன் பூமி எங்கும் பரவும் ஒரு மோசடியாவின்னு சொல்றாங்க. அவன் ஒரு வகையான அமைதியை கொண்டு வருகிறான். ஆனா அது பொய்யான அமைதி. அவன் ஒற்றுமைய வாக்குறுதி அளிக்கிறான். ஆனா சங்கிலியை வழங்குறான். ஜாதிகள் ஏன் என்று அறியாம அவனுக்கு கீழ்படுகின்றன. மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டதை புரியாம அவனை நம்புறாங்க. உலகம் அவனை உண்மையில யார் என்று அறியவில்லை. 2வது முத்திரை உடைக்கப்பட்டுக. மற்றொரு குரல் வா என்று அழைத்தது. ஒரு சிவப்பு குதிரை புறப்பட்டு சென்றது. அதன் சவாரிக்காரன் ஒரு பெரிய வாளை கொண்டிருந்த அமைதி பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்ய தொடங்கினார்கள். போர்கள் கண்டினென்ட் முழுவதும் வெடிச்சன. அமைதியாக இருந்த படைகள் திடீரென மார்ச்சா செய்தன. தலைமுறைகளாக நிலைத்திருந்த எல்லைகள் இரத்தத்தில் கடக்கப்பட்டன. வால் எடுக்கப்பட்டது. மீண்டும் உரைக்கப்படவில்லை. தந்தைகள் மகன்களை அடக்கம் செய்யற. நகரங்கள் எரிந்தன. ஜாதிகள் மீண்டன. 1வது வாக்குறுதி அளித்ததை குதிரையோர்கள் எடுத்துக்கொண்டன. இனி அமைதி இருக்காரு. இப்போதில்ல, நீண்ட காலம் அமைதி இருக்காது. 3வது முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரன் தனது கையில தராசு வைத்திருந்த 4 உயிருள்ள உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் பேசியது. ஒரு நாளின் கூலி 1 கோள கோதுமைக்கு, 3 கோள பார்லி 1 நாளின் கூலிக்கு. எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுத்த வேண்டாம். ரொட்டி அரிதாகிவிட்டது. முன்பு குறைவாக இருந்த உணவு இப்போது அனைத்தையும் செலவழிக்க வேண்டியதாகி விட்டது. ஒரு தொழிலாளி உயிர் வாழ தேவையாத அளவு கூட வாங்க முடியாம இருந்தான். ஆனா பணக்காரர்கள் இன்னும் தங்க சுகவிலாசங்களை வாங்கினார்கள். பணக்காரர்கள் இன்னும் விருந்து கொண்டாட ஏழைகள் பசிக்காக இருந்தனர். இந்த சமநிலை இல்லாம திட்டமிட்டலை உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளி மேலும் விரிந்தது. அசி ஒரு ஆயுதமா மானியரு. சக்தி வாய்ந்தவர்கள் அதை பலவீனமானவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். நான்காவது முத்திரை அடைக்கப்பட்டது. ஒரு வெளிர் நிற குதிரை தோன்றின. அதன் பெயர் மனவம். அதன் பின்னால் ஹாடிஸ் அருகில் பின்தொடர்ந்து வந்தா. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாழால் உயிர்களை அளித்தார்கள். அவர்கள் பசியால் அளித்தார்கள். அவர்கள் தொற்று நோய்களால் உயிர்களை எடுத்தார்கள். உலக மக்கள் நான்கில் ஒரு பங்கு தங்கள் உயிர்களை இழந்தனர். மரணம் விரைவா நிகழவில்லை. சிலர் பசியில உயிரிழந்தார்கள். சிலர் நோயால் விழுந்தார்கள். சிலர் பயமின்றி கொடுமையா மாறிய விலங்குகளால் உயிரிழந்தார்கள். பூமி ஒரு கல்லடையாக மாறியது. உயிருடன் இருப்பவர்கள் இறந்தவர்களை பொறாமப்படுத்தினார்கள். மரணம் எப்போதும் சக்தி வாய்ந்ததா இருந்தது. இப்போது அதற்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை உடைக்கப்பட்டது. யோலான் பார்த்து ஒரு விசித்திரமானதை கண்டார். வானத்தில் உள்ள பலிபீடத்தில் கீழே உயிர்கள் அழைத்துக் கொண்டிருந்தன. இவை தேவனுக்காகவும் ஆட்டுக்குட்டியை பற்றிய தங்கள் சாட்சிக்காகவும் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களின் ஆன்மாக்கள். எவ்வளவு நேரம் எல்லாம் வல்ல ஆண்டவரே, அவர்கள் கேட்டார்கள். நீங்க பூமியின் மக்களை நியாயம் செய்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு பழி வாங்குவீர்கள்? அவர்களுக்கு வெள்ள ஆடைகள் வழங்கப்பட்டன. ஒரு குரல் அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க சொன்னது. இன்னும் சிலர் முடிவுக்கு முன் உயிரிழப்பாங்க. இது வேதனையின் முடிவல்ல, இது ஆரம்பம் மட்டுமே. இன்னும் பலர் தங்கள் விசுவாசத்துக்காக உயிரிழப்பார்கள். மரண சாட்சிகள் கடைசியா இருப்பதில்லை. அவர்களின் ரத்தத்துடன் இன்னும் பலரது ரத்தமும் சேரும். தேவனுடைய பொறுமை இன்னும் முடிவடையவில்லை. ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்டனே. பூமி நடுங்கியது. சூரியன் கருப்பமானியது. சந்திரன் ரத்த நிறமா மாறியது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் விழுந்தன. பெரிய காற்றுல மரத்திலிருந்து அத்திப்பழங்கள் விழுவது போல வானம் ஒரு சுருளை போல சுருட்டப்பட்டு விலகியது. ஒவ்வொரு மலைவும் ஒவ்வொரு தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. பூமியின் அரசர்கள் தங்களை குகைகளை மறைச்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில ஆடம்பரமும் அதிகபட்சமும் அனுபவித்தவர்கள், பணக்காரரும் அதிகாரமும் உள்ளவர்களும் ஏழைகளும் பலவீனமானவர்களும் அனைவரும் மலைகளுக்கு தப்பி ஓடினார்கள். அவர்கள் கற்களுக்கு அழைத்தாயிடு. எங்களை மேல் விழுங்க, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்து எங்களை மறைச்சு விடுங்க, ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்து எங்களை மறைச்சு விடுங்கன்னு கூப்பிட்டாங்க. கோபத்தின் நாள் வந்துவிட்டது. இது தேவனுடைய பெரியதும் பயங்கரமானதும் தீர்ப்பின் நாள். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியல. பணம் எதையும் பாதுகாக்க முடியல. எந்த அதிகாரமோ வரவிருக்கும் விஷயங்களை தடுக்க முடியல. ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டது. வானத்தில் அமைதி நிலையது. சுமார் அரை மணி நேரம் யாரும் பேசவில்லை. தூதர்கள் பாடுவதை நிறுத்தினாங்கள். மூப்பர்கள் ஆராதிப்பதை நிறுத்தினாங்க. நான்கு உயிருள்ள உருவங்கள் அசையாமல் நின்றன. இது அமைதி அல்ல. இது அடுத்த புயலுக்கு முன் அமைதி மட்டுமே. அமைதி முடிஞ்சதும் ஏழு தூதர்களுக்கு ஏழு குரல் தொறிகள் வழங்கப்பட்டன. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்தில் நின்றார். அவருக்கு பல தூயவர்களின் ஜபங்களுடன் சேர்த்து அரிய புகைப்படிகையை அரிய சிங்காசனத்தின் முன் தங்க பலிபீடத்தில் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இன்னர் கோயில் முழுவதும் புக நிரம்பியது. அதற்கு பிறகு இடியுடன் மின்னலும் நிலநடுக்கமும் ஏற்பட்டன. தீர்ப்புகள் இன்னும் மோசமாக போக இருந்தன. முத குரல் தொறி ஒலிக்கது. பனித்துளி மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்தது பூமிக்கு தூக்கி எறியப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்து போறாங்க. எல்லா பசுமை புல்வெளிகளும் எரிந்து போறாது. பஞ்சத்தை தாண்டி உயிர் வாழ்ந்த நிலம் இப்போது எரிந்தது. பஞ்சத்தை தாண்டி உயிர் வாழ்ந்த பயிர்கள் இப்போது சாம்பலாகின. முன்பே குறைந்து வந்த உணவு வளம் இப்போது முற்றிலும் அழிஞ்சு விட்டது. பூமியின் மூன்றில் ஒரு பகுதி காடுகள் அழிந்து விட்டன. மூன்றில் ஒரு பகுதி பசுமை அழிந்திருக்கல. வானம் புவையால இருண்டு விட்டன. பூமி கருகிய சாம்பலால் கருப்பாக விட்டது. மொத எச்சரிக்கை கடுமையானதாக இருந்தது. அடுத்தது இன்னும் மோசமா இருப்போம். இரண்டாவது குரல் தொறி ஒழித்தது. ஒரு பெரிய எரியும் மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தன. மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் அழிந்தன. கடல்கள் சிவப்பாக மாறிவ. மில்லியனுக்கு மேற்பட்ட மீன்கள் இறந்து மேற்பரப்பில மிளந்தன. உலகம் முழுவதும் பொருட்கள் எடுத்து சென்ற கப்பல்கள் இப்போது சிதைவுகளும் உடல்களும் மட்டுமே எடுத்து சென்றன. சமூகங்களை உயிருடன் வைத்திருந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்டது. நாடுகளை போஷித்த கடல் இப்போது அவற்றை விஷமாக்கியது. மூன்றாவது குரல் தொறி ஒலித்தது. ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது. அதன் பெயர் வேர்லூட். அது மூன்றில் ஒரு பகுதி நதிகளிலும் மூன்றில் ஒரு பகுதி ஊற்றுகளிலும் விழுந்தது. அந்த நீர் கசப்பா மாறியது. அந்த நீரை குடித்த பலர் இறந்தனர். ஓமாட், அது கசப்பு குறிக்கும் பெயர். மக்கள் நம்பியிருந்த தண்ணீர் இப்போது விஷமா மாறியது. குழந்தை பருவம் முதல் குடித்த ஊற்று நீர் இப்போது அவர்களுக்கு விஷமா மாறியது. நாகரிகங்களை வாழ வைச்ச நதிகள் இப்போது மரணத்தை எடுத்துச் சென்றன. கிணறுகள் விஷமடைந்தன. ஆறுகள் விஷமடைந்தன. எங்க போனாலும் தப்பிக்க இடமில்ல. நான்காவது கர்ம ஊதப்பட்டது. மூன்றில் ஒரு பகுதி சூரியன், மூன்றில் ஒரு பகுதி சந்திரன், மூன்றில் ஒரு பகுதி நட்சத்திரங்கள் தாக்கப்பட்டன. மூன்றில் ஒரு பகுதி பகல் இருட்டாகியது. மூன்றில் ஒரு பகுதி இரவு இருட்டாகியது. ஒளி மங்கியது. பூமியை வெப்பமாக்கிய சூரியன் இப்போது பகுதி அளவு வெப்பம் மட்டுமே வழங்கியது. பயணிகளை வழிநடத்திய சந்திரன் இப்போது பகுதி அளவு ஒளி மட்டுமே வழங்கியது. கடல் பயணிகள் திசை கண்ட நட்சத்திரங்கள் இப்போது பகுதி அளவு வழிகாட்டுதலையே வழங்கின. நாட்கள் குறைந்தன. வெப்பநிலை குறைங்கல். எரிந்தது தப்பித்த பயிர்கள் இப்போது குளிரில வளர போராடின. வாழ்க்கையின் ஓசை முற்றிலும் முறிந்தது. அஞ்சாவது கர்ணம் ஊதப்பட்டது. ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து பூமிக்கு விழுந்துடு. அளவில்லா குழி திறக்கப்பட்டது. அந்த குழியிலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போல புகை எழுந்தது. அந்த புகையா சூரியனும் காற்றும் இருட்டாகின. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வெளியே வந்தன. இவை சாதாரண வண்டுகள் அல்ல. இவைகளுக்கு பாம்பின் சக்தி போல சக்தி இருந்தது. தேவனின் முத்திரை நெற்றியில் உள்ளவர்களை பாதிக்க வேண்டாம் என்று இவைகளுக்கு கூறப்பட்டது. மற்ற அனைவரையும் 5 மாதங்கள் வேதனைப்படுத்துமாறு இவைகளுக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த வேதனை மிகவும் கொடூரமானது. அந்த வலி மிகுந்தது. அந்த குத்து பாம்பின் குத்து போல இருந்தது. மக்கள் இறக்க வேண்டி வேண்டினர். ஆனால் அவர்களுக்கு இறக்க அனுமதி இல்லை. அவர்களின் ராஜா அப்பத்தோனே என்பவர். கிரேக்கத்தில் அவருடைய பெயர் அப்போலியோன், அழிப்பவன் என்று அழைக்கப்படுகிறது. 5 மாதங்கள் முத்திரை பெற்றவர்கள், முத்திரை இல்லாதவர்கள் வேதனைப்படுவதை பார்த்தனர். 5 மாதங்கள் தேவனின் தீர்ப்பு அவருடைய பாதுகாப்பை மறுத்தவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டது. 6வது கர்ணம் ஊதப்பட்டது. வேதிக்கையிலிருந்து ஒரு குரல் வந்தது. பெரிய யூப்ரதேச ஆற்றில் கட்டப்பட்டிருந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்பட்டன. அவர்கள் இந்த நேரத்திற்காகவே காத்திருந்தனர். மனிதர்கள் ஒரு 1/3 கொல்ல தயாராக இருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்த பட 200 மில்லியன் பேர் கொண்டது. அவர்களின் குதிரைகள் தீ, புகை மற்றும் கந்தகம் ஊதின. அவர்களின் சவாரிகள் தீ, யாசிந்தம் மற்றும் கந்தகத்தாலான மார்பு கவசம் அணிந்திருந்தனர். அவர்களின் தலை சிங்கத்தின் தலை போல இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் வந்தது. அவர்களின் வாயிலிருந்து வரும் தீ, புகை மற்றும் கந்தகத்தால் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் உயிரிழந்தனர். மீதமுள்ளவர்கள் மனந்தம் புரியலாம். அவர்கள் இன்னும் பேய்களை வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் இன்னும் உயிர்களை எடுத்துக் கொண்டிருந்தனர். திரும்ப மனம் மாற்றிக்கொள்ள எல்லா வாய்ப்பையும் கொடுத்த தேவனை அவர்கள் இன்னும் மறுத்துக் கொண்டிருந்தனர்.
1: ஏழாவது கம்பு ஊதப்பட்டது.
0: வானத்துல குரல்கள் பேசல. உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யமாகிவிட்டது. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். வானத்தில் உள்ள ஆலயம் திறக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி தோன்றியது. மின்னல் பறிச்சிடப்பட்டது. இடி முடங்கியது. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதே. வானிலிருந்து பெரிய ஆலம் கட்டி விழுந்தது. முடிவு நெருங்கி கண்டிருந்ததே. மற்றொரு அடையாளம் வானத்தில் தோன்றியது. ஏழு கடைசி பூதங்களுடன் ஏழு தூதர்கள் வந்தனர். இவை தேவனுடைய கோபத்தை முழுமையாக்கும். ஏழு தூதர்களின் ஏழு பூதங்கள் முடிவடைய வர யாரும் ஆலயம்

மிருகத்தின் முத்திரை வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்கள் மீது மோசமானதும் வலியுடனும் கூடிய புண்கள் தோன்றின. அந்த புண்கள் மிகவும் கொடூரமானங்க. தேவனை விட மிருகத்தை தேர்ந்தெடுத்தவர்களின் உடலை முழுவதும் அந்த புண்கள் மூடியிருந்தன. அவை மிகுந்த அரிப்பு மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தின. அவை புண்களாக வெடித்து சீழ்வடைந்தன. அவற்றை எதுவும் குணப்படுத்ததில்லை. அவை அனைவருக்கும் தெரியும், தீர்ப்பின் அடையாளமாக இருந்தன. மிருகத்தின் முத்திரையை எடுத்தவர்கள் அதை இப்போது தங்கள் தோளில் சுமந்தனர். மிருகத்தை வணங்கியவர்கள் இப்போது அதன் தண்டனையை அனுபவித்தனர். இரண்டாவது பாத்திரம் ஒற்றப்பட்டங்க. கடல் ரத்தமாக மாறியது இறந்த ஒருவரின் ரத்தம் போல. கடல்ல இருந்த ஒவ்வொரு உயிரும் இறந்தது. கடல்ல நீந்திய ஒவ்வொரு உயிரினமும், கூட்டமா நீந்திய ஒவ்வொரு மீனமும், ஆழத்தில் இருந்த ஒவ்வொரு திமிங்கிலமா, அவையெல்லாம் இறந்து போலுக. இரண்டாவது காரணம் முழங்கிய போது உயிர் வாழ்ந்த கடல் இப்போது முழுமையா இறந்தது. முன்பு பகுதி அளவுல ரத்தமா மாறிய கடல் இப்போது முழுவதும் ரத்தமா மாறியது. இறப்பின் வாசனை காற்று நிரப்பியது. நாடுகளை போஷித்த மீன்கள் இப்போது கோடிக்கணக்கில் மேற்பரப்புல மிதந்தன. இனி யாரும் கடல்ல இருந்து உணவு பெற முடியல. இனி யாரும் கடல்ல பயணம் செய்ய முடியல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதர்களை வாழ வைத்த பெரிய நீர்நிலைகள் இப்போது இறந்து போயின. மூன்றாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது. ஆறுகள் மற்றும் ஊற்றுகள் இரத்தமாக மாறின. ஒரு தேவதூதன் பேசினான், நீ நீதிமானாக இருக்கிறாய், பரிசுத்தமானவரே, நீ இருந்தவரும் இருக்கிறவரும் அல்லவா? உமது பரிசுத்த ஜனங்களின் மற்றும் உமது தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தை அவர்கள் சிந்தினதால் நீ இவற்றை ஏற்படுத்தினாய். மூன்றாவது கர்ணம் முழங்கிய போது உயிர் வாழ்ந்த தண்ணீர் இப்போது முழுமையா இறந்தது. முன்பு பகுதி அளவில் விஷமடைந்திருந்த ஆறுகள் இப்போது முழுமையாக விஷமடைந்தன. முன்பு சிலரை மட்டுமே பாதித்திருந்த ஊற்றுகள் இப்போது அனைவரையும் பாதித்தன. புண்கள் ஏற்பட்டு உயிர் வாழ்ந்தவர்கள் கடல் இறந்த போதும் உயிர் வாழ்ந்தவர்கள் இப்போது தாகத்தால் இறந்தார்கள். அவர்கள் வானத்தின் தேவனை தித்தினாரா? அவர்கள் மனம் திரும்பவில்லை. நான்காவது பாத்திரம் ஊற்றப்பட்டது. மக்களை தீயால் சுடும் அதிகாரம் சூரியனுக்கு வழங்கப்பட்டது. வெப்பம் கடுமையா இருந்தது. முன்பு அவர்களை சூடாக்கிய சூரியனால் மக்கள் இப்போது சுடப்பட்டார்கள். அவர்கள் வேதனையில கத்தினாங்க. அவர்களின் தோல் புண்களாக வெடித்து உறிந்தது. அவர்கள் நிழல தேடினார்கள், ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. அவர்கள் நிவாரணத்தை தேடினார்களா, ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இருந்தும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தேவனின் பெயரை தித்தினார்கள். அவர்கள் அவருக்கு மகிமை கொடுக்க மறுத்தார்கள். ஐந்தாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது. மிருகத்தின் சிங்காசனம் இருளில் மூழ்கியது. உலகத்தை ஏமாற்றியவனின் ராஜ்யம் இப்போது கருமையில மூடப்பட்டது. மக்கள் வேதனையில தங்கள் நாவை கடிச்சாங்க. அந்த வேதனை விவரிக்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. இருள் அதை இன்னும் மோசமாக்கிறீங்க. அவர்கள் தங்கள் வேதனைக்காக வானத்தின் தேவனை திட்டினார்கள். அவர்கள் தங்கள் செயல்கள்ல மனம் திரும்பவில்லை. ஆறாவது பாத்திரம் ஊட்டப்பட்டன. மகா யூப்ரதேஸ் ஆறு வறண்டு கூடுது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடி அந்த நீர் இப்போது இல்லாம போனது. அது வறண்டு விட்டது. மேலும் அது வறண்டே இருந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக வழி தயார் செய்ய இதுவே செய்யப்பட்டது. முன்பு தடையா இருந்ததை இப்போது படைகள் கடக்க முடிந்தது. சிப்பாய்கள், ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் வறண்ட ஆற்றுப்படுகையில கடந்து இறுதி போர் நடைபெறும் இடத்தை நோக்கி நகர்ந்தன. மூன்று அசுத்த ஆவிகள் பாம்பின் வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து, பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வெளியே வந்தன. அவை தவளைகளை போல வந்த. அவை அடையாளங்களை சில்லற. அவை உலகம் முழுவதும் உள்ள அரசர்களை சர்வ வல்ல தேவனின் மகாநாள்ல நடைபெறும் போருக்காக ஒன்று சேர்த்தன. அந்த போர் அர்மகத்தோன் என்று அழைக்கப்பட்டது.

0: ஏழாவது பாத்திரம் ஊற்றப்பட்டது. ஆலயத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது, இது முடிந்ததே என்று கூறியது. பின்னர் இடியோசைகள், மின்னல் ஒளிகள் மற்றும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர்கள் பூமியில வாழத் தொடங்கியதிலிருந்தே இப்படிப்பட்ட நிலநடுக்கம் ஒருபோது நிகழவில்லை. அது மிகவும் பெரிதாயிருந்ததா, அந்த மகாநகரம் மூணு பகுதிகளா பிளந்தது. ஜாதிகளின் நகரங்கள் விழுதுன, ஒவ்வொரு தீவும் மறைஞ்சது, மலைகள் காணாம போனது. 100 பவுண்ட் எடையுள்ள ஆலங்கட்டி மேகத்திலிருந்து விழுந்தன. மக்கள் ஆலங்கட்டியிலிருந்து மூடிற, அவர்கள் ஆலங்கட்டியின் பேரழிவுக்காக கடவுளை திட்டினாங்க. அவர்கள் மனம் திரும்பவில்லை. பெரும் துன்பம் அதன் முடிவை அடைந்தது. முத்திரைகள் திறக்கப்பட்டிருந்தன, கர்ணங்கள் ஊதப்பட்டிருந்தன, பாத்திரங்கள் ஊற்றப்பட்டிருந்தன. கடவுளின் நீதியினை நிறைவேற்றியார். அவரது கோபம் ஊற்றப்பட்டது. மிருகமோ அதன் ராஜ்யமோ தீர்ப்பளிக்கப்பட்டன. இருந்தும் பலர் மனம் திரும்பவில்லை. பத்மோசில் யோவான் கண்டது பயங்கரமா இருந்தது. அவர் எழுதியது ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. தீர்ப்புகள் உண்மையாவை, வேதனை உண்மையானது, முடிவும் உண்மையானது. ஆனா எதிர்காலத்தை தன் கைகளில் வைத்திருந்த கடவுளும் உண்மையானவர். முத்திரைகளை திறந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சிங்காசனத்தில் இருந்தார். இறந்தவர் இன்னும் உயிருடன் இருந்த. பூமியின் நீதிபதி சரியானதை செய்வார். பெரும் துன்பம் முடிவனியா, ஒரு புதிய தொடக்கம் வரும். மற்ற தாங்கி நிற்கும் விசுவாசத்தை காத்து வச்சிருக்கும் மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்தவர்களுக்கு
1: உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதை அவர்கள் உரிமையாக பெறுவார்கள்.

0: அனைத்து மக்களும் உலகத்தின் எதிர்கால தலைவரா வரப்போகும் திரு சாம்ப.
1: ஆண்டுகள் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் உலகம் எப்போதும் பிரிந்தே இருந்தது. ஆனா இனி அப்படி இருக்காது, இனி பிரிவதில் இல்ல. நான் உங்கள் ஜனாதிபதியாக ஆன பிறகு நாம் உலகத்தை ஒன்றிணைப்போம். ஒற்றுமை என்றால் ஒரே உலக அரசாங்கம். ஒற்றுமை என்றால் அதிகபட்ச பொருளாதார செயல்திறனும் உண்மையான வெளிப்படைத்தன்மையும் கொண்ட ஒரே உலக நாணயம். ஒற்றுமை என்றால் புதிய ஒருங்கிணைந்த மதம், எல்லா மதங்களும் ஒன்றாகி எல்லா மக்கள் ஒரே தெய்வத்தை வழிபடுவார்கள். ஒருங்கிணைந்த உயர்ந்த சக்தி. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை இப்போது சொல்கிறேன். நாம் எல்லாவற்றையும் டிஜிட்டல் ஆக்க போறோம். இதனால நமக்கு வளமான பொருளாதாரம், பாதுகாப்பான மற்றும் விரைவான பரிவர்த்தனைகள் கிடைக்கும். அதனால் இன்று முதல் எல்லோரும் போய் தங்களுடைய ஐரி சிப்பு எடுக்க வேண்டும். இது ஒரு எளிமையானது, உடலில் நுழையாதது, வலி இல்லாத சிப்பு. இதில் உங்கள் அனைத்து தகவல்களும் இருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் தினசரி வேலைகளை பாதுகாப்பாகவும் திறம்படவும் செய்ய முடியும். அதாவது விரைவான அடையாள உறுதிப்பாடு, அதிக பாதுகாப்பான பணப்பரிவர்த்தனைகள் மற்றும் மொத்தத்தில் இன்னும் வளமான.
2: பாருங்க, நாம் இந்த ஆளுக்கு எதிராக போராட வேணும். நாம் போராடுவதை விட உயிர் வாழ்வதான் அதிகம் கவலைப்பட வேண்டும். போராடுவதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? சகோதரர்களே, நம் கடவுளை முதல்ல வைக்காததால் நாமும் ராப்சர்ல பங்கேற்க முடியல. இப்போது நாம் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளோம். கடவுளை தவிர வேற எதற்கும் நேரம் இல்ல. நாம் செய்ய வேண்டியது அடியில மறைஞ்சு வாழ வேண்டும். நாம் எவரை எத்த முடிகிறோமோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவான்.
3: பின்னால் விட்டுவிடப்பட்ட மக்கள் புதிய நிலைக்கு பழகி கொண்ட போது உலகிலிருந்து கோடிக்கணக்கானோர் மறைந்தது ஒரு உறுதிப்பாடா சிலர் எடுத்துக்கொண்டார்கள். பைபிள் உண்மை என்று சிலர் நம்பினார்கள். மற்றவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அடியில் மறைந்து வாழத் தொடங்கினார்கள். ஏனெனில் அந்த அடையாளம் இப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாயமாக்கப்பட்டது. அது இல்லாமல் அவர்கள் சமுதாயத்தில் வெளிப்படையாக வாழ முடியாமல் துன்புறுத்தப்பட்டார்கள்.
1: பாருங்க, இந்த கிளர்ச்சியாளர்களை எடுத்துக்காட்டு செய்ய வேண்டும். இந்த அடையாளத்தை ஏற்க மறுக்கும் மற்றும் நம்முடைய கூட்டு கடவுளை வழிபட மறுக்கும் எவரும் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவர்களை எடுத்துக்காட்டு செய்ய வேண்டும். வேத ஒருவனையும் விடாம.
3: பைபிளில் வெளிப்படுத்தல் புத்தகத்துல முன்கூட்டியே சொன்னபடி அந்த மிருகத்துக்கு பெருமை பேசும் வாயும் கடவுளை எதிர்த்து பெரிய துஷ்பிரசங்களை பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது விரும்பியதை 42 மாதங்கள் செய்ய அனுமதிக்கப்பட்டது. அது கடவுளை அவமதிக்கும் வார்த்தைகளால் வாயை திறந்து அவன் பெயரையும் அவன் வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாழும் அனைவரையும் துஷ்பிரசங்க செய்து சபித்தது. அதே போல் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் அறிவித்து அவர்களை வெல்ல அனுமதி பெற்றது. ஒரு நாடும் ஒரு மக்களும் ஒரு மொழியும் ஒரு இனமோ அதன் ஆட்சியிலிருந்து தப்பிக்க முடியல. பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் அதை வழிபடுவார்கள். அதாவது உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே பெயர்கள் பதிவு செய்யப்படாத அனைவரும். அறுத்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவனுள்ள புத்தகத்துல நான் சிங்காசனங்களை பார்த்தேன், அவர்கள் அதில் அமர்ந்திருந்தார்கள், தீர்ப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இயேசுவுக்காகவும் கடவுளின் வார்த்தைக்காகவும் சாட்சியாக தலையை அறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை நான் பார்த்தேன். அவர்கள் மிருகத்தையோ அதன் உருவத்தையோ வணங்கவில்லை, அக்கத்திலும் கைகளிலும் அதன் முத்திரையை ஏற்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள்.
0: இதை கற்பனை செய்து பாருங்க. ஒரு பிரகாசமான கால நீங்க நெடுஞ்சாலையில காரை ஓட்டுகிட்டு இருக்கீங்க. வானம் தெளிவா இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கிறது, போக்குவரத்து சீராக உள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு பக்கத்தில் உள்ள காரில் இருந்த டிரைவர் மறைந்து விடுகிறார். ஒரு காலி ஜாக்கெட்டின் கையில் இருந்து ஒரு காபி கப் கீழே விழுகிறது. செய்தி தலைப்புகள் மின்னுகின்றன. கூட கூடமாக குழப்பம் தெருக்கள்ல பரவுகிறது. விமான நிலையங்கள் குழப்பத்துல மூழ்குகின்றன. தொலைபேசிகள் முடிவில்லாம ஒலிக்கிறது. வில்லியங்கள் காணாம போய்விட்டார்கள். இப்ப என்ன நடந்தது? அதுதான் நண்பர்களே, தலைமுறைகளாக இதயம், மேடைகள் மற்றும் தெய்வீக கல்லூரிகளை கலக்கிய கேள்வி. அதுதான் தேவாலயத்தின் அகழ்வின் மர்மம். இப்போது கிறிஸ்தவ வட்டங்கள்ல இந்த தருணத்தை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்திருக்கன. மூணு முக்கியமான பார்வைகள் மக்கள் கொண்டிருக்கிறாங்க. சில விசுவாசிகள் ராப்சர் என்ற வார்த்தையே பைபிளில் இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்படி உண்மையா இருக்க முடியும்? மற்றவர்கள் இந்த பெரிய துன்பத்துக்கு பிறகு இது நடக்கும் என்று நம்புகிறார்கள். தேவாலயம் அந்த சோதனைகளை அனுபவித்த பிறகு மட்டுமே மேல அழைக்கப்படும் என்று. இன்னும் சிலர் துன்பம் வருவதற்கு முன்பே ராப்சர் நடக்கும், அதாவது புயலுக்கு முன்பே கிறிஸ்து தன் தேவாலயத்தை அடைச்சு செல்வார் என்று நம்புகிறார்கள். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் விசுவாசிகள் மத்தியில ஒன்றை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அகழ்வு, ஒரு தெய்வீகமான பிடிப்பு நிச்சயமாக நடக்கும். பைபிள் கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் போல வரும்னு அறிவிக்கிறது. அது சொல்கிறது, ஒரு கணத்துல கண்ணிமைப்புல கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள், நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்களும் அவர்களுடன் சேர்ந்து மேல அழைக்கப்படுவோம். அது எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை சொல்கிறது. இயேசு தன் தேவாலயத்தை ராப்சர் செய்ய வரும்போது அது திடீரென நடக்கும். அதை எதிர்பாராததா இழப்பார். உலகம் வழக்கம் போல் தனது வேலைகளில் மூழ்கி இருக்கும்போது, மக்கள் ஸ்க்ரோல் செய்து ஷாப்பிங் செய்து பொழுதுபோக்கு விரும்பி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இதயங்கள் இப்போதைய சத்தத்தில் கவனச்சிதறலாக இருக்கும் போது அவர் திரும்பி வருவார். அப்போது எலியோ பலர் ஆண்டவர் தோன்றும் போது தயாராக இல்லாமல் பிடிபடுவார்கள். நமக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர தேவன் எச்சரிக்கை மணி அடித்து இரக்கம் வழங்கி தன் ஜனங்களை தயாரா இருக்க அழைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா கேள்வி இன்னும் உள்ளது, அந்த தருணம் வந்தா நீங்க தயாரா இருப்பீங்களா? வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று அறிவிக்கவில்லையா? அதில்லையா 1 Thessalonians 5:2 நீங்களே நன்கு அறிந்திருக்கிறீர்கள், ஆண்டவரின் நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்று அது நினைவூட்டவில்லைவா? சபையே, நம் இதயங்கள்ல அவசரம் இருக்க வேண்டும், நம் தேர்வுகள்ல அவசரம் இருக்க வேண்டும், நாம் வாழும் முறையிலும் அவசரம் இருக்க வேணும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் விரைவான திரும்புவதை பற்றி அவசரத்துடன் பேசுகிறது. அது திடீரெனவும் எதிர்பாராத விதமாகவும் இருக்கும். அதனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், இறுதி தருணம் வரை தயாராக இருக்க ஏன் காத்திருக்க வேண்டும்? நித்தியத்தோட சூதாட ஏன் முயற்சியில் இருந்தோம்? இப்போதே தயாராக இருப்பது சிறந்ததல்லவா? ஒவ்வொரு நாளும் இந்த தூதுக்குரல் ஒலிக்கும் நாள் என நினைத்து வாழ்வது சிறந்ததல்லவா? அவர் வரும்போது நாம் தயார் நிலையில் இருக்காம திடீரென பிடிபட்டாமல் இருக்க எப்போதும் தயாராகவே இருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அல்லவா? இது என் கருத்து மட்டும் அல்ல, இது கிறிஸ்துவின் கட்டளையே. மத்தேயு 24:42-44 இயேசு சொல்கிறார், ஆகையால் விழிப்புடன் இருங்கள், உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியவில்லை, ஆனால் இதை பறந்து கொள்ளுங்கள். வீட்டின் உரிமையாளர் திருடன் இரவில் எந்த நேரத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவர் விழிப்புடன் இருந்து தனது வீட்டை உடைக்க அனுமதிச்சிருக்க மாட்டார். அதனால நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வருகிறார். பின்னர் அந்த தருணத்தை பற்றி திருத்தூதர் பவுல் 1 Thessalonians 4:16-17 விவரிக்கிறார். கர்த்தர் தாமே கட்டளையுடன் கூடிய ஒரு கூச்சலோடு, பிரதான தூதரின் குரலோடு, தேவனுடைய கம்பையொளியோடு வானத்திலிருந்து இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிரோடு இருப்பவர்கள் அவர்கள் உடன் மேகங்களில் சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க தூக்கிக் கொள்ளப்படுவோம். அவ்வாறு நாம் எப்போது கர்த்தருடன் இருப்போம். அந்த காட்சி எவ்வளவு அதிசயமா இருக்கும்! கல்லறைகள் திறக்கப்படுவது, வானங்கள் நடுங்குவது, மீட்கப்பட்டவர்கள் எழுவது, தேவனுடைய குமாரன் மகிமையுடன் திரும்பி வருவது. இந்த வசனம் அவர் எப்படி வருவார் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆனா இன்று நமக்கு மிக முக்கியமான கேள்வி, அவர் எப்போது வருவார்? அவர் வருவது நெருக்கமாக இருப்பதை நாம் எப்படி அறியலாம்? எதை கவனிக்க வேண்டும் என்ற அடையாளங்கள் என்ன? மற்றும் மிகவும் முக்கியமாக, தயார் இருப்பது என்றால் என்ன? ஏனெனில் தயார் இருப்பது என்பது வெறும் காத்திருப்பது மட்டுமல்ல, அது வாழ்வது பற்றியது. பரிசுத்தமாக வாழ்வது, விழிப்புடன் வாழ்வது, எதிர்பார்ப்புடன் வாழ்வது. ஏனெனில் ஒவ்வொரு விடியலும் நாம் அவருடைய முகத்தை காணும் முன் கடைசியாக இருக்கக்கூடும். இவை அனைத்திற்கும் இன்னொரு அம்சம், தூதர் பவுல் எச்சரிக்கையாக சொல்வது, இறுதி காலங்களில் தோன்றும் ஒரு மனிதர் அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுபவரை கவனிக்க வேண்டும் என்பதாகும். 2 Thessalonians புத்தகத்துல பவுல் சொல்வது, அந்தி கிறிஸ்து என்னும் மனிதர் தோன்றும் வரை கர்த்தருடைய நாள் வராது என்பதாகும். இந்த மனிதர் தன்னை தேவன்னு கூவா. இந்த மனிதர் சாத்தானுக்காக நிற்பார், உலகத்தை ஏமாற்றத்துல வழி நடத்துவார். அன்பி கிறிஸ்து மக்களை கவரவும் அவர்களை ஈர்க்கவும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வார். ஆனா இப்படிப்பட்ட ஒருவர் தன்னை மெசியா அல்லது கிறிஸ்து என்று கூறினா அவரை நம்ப வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர்களை நம்பாதீர்கள். மத்தேயு 24:22. ஆகையால் நீங்கள் எப்பொழுது உங்கள் கர்த்தர் வருவார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள். இங்கே கர்த்தர் சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்னா, தயாராகும் முன் எந்த அடையாளங்களையும் காத்திருக்க வேண்டியதில்லை என்பது. அவரது கருத்து நாம் எப்போதும் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்பதே. நான் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நாம் தயாராக வாழவும் தயாராக இருக்கவும் வேண்டும். ஏனெனில் அவர் திரும்பி வருகிற நேரத்தை நாம் அறியவில்லை. ஆகவே தயாராக இருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் தயார் நிலையில் இருப்பதே. சுருக்கமாக சொன்னால், இயேசு இன்று வருவார் என்று நினைத்து வாழ வேண்டும். அதற்காக நாம் எங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நாம் எங்கள் நேரத்தை தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் பரப்புவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்கில் மூழ்கடிக்கிறோமா? நாம் எங்கள் நேரத்தை பிறருக்கு சேவை செய்வதற்கும் கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை மற்றவர்களை கீழ்த்தரமாக பேசுவதற்கும் அவர்களை பிரிப்பதற்கும் செலவழிக்கிறோமா? நாம் இப்போது கொண்டிருக்கும் நேரத்தை கர்த்தரின் சந்நிதியை நாடுவதற்கும் அவரை தேடுவதற்கும் பயன்படுத்துகிறோமா? நாம் தேவனை நெருங்க விரும்பி அவருடன் அதிக நேரம் செலவிட ஆசைப்படுகிறோமா, அல்லது தேவனை தவிர எல்லோரையும் நெருங்குவதற்காகவே நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோமா? கர்த்தரின் வருகைக்காக தயார் செய்ய அடையாளங்களையும் அதிசயங்களையும் காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் கடைசி நிமிடத்துல காத்திருந்தா நம்மில் பலர் தயாராக இல்லாம பிடிபடுவோம். நாம் தயார் இல்லாம இருப்போம். கிறிஸ்து தமது சபைக்காக வரும்போது எந்த விசுவாசியும் பின்னால் விடப்பட விரும்ப மாட்டார்கள் என்று எனக்கு உறுதி. இப்போது உங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனா நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை. உலகத்துல சிக்கிக் கொள்ளும் விடயத்தை விட கிறிஸ்துவுடன் மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன்.
4: அற்பமான பொழுதுபோக்குகள்ல சிக்கிக் கொள்வதை விட பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். முக்கியமில்லாத விஷயங்கள்ல சிக்கிக் கொள்வதை விட தேவனுடைய வார்த்தையில சிக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். மேலும் உங்கள் பார்வையை மாற்றுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். நித்தியமானதை துரத்துல, தெய்வீகமானதை துரத்துல. என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய அடையாளங்கள் நல்லவை, ஆனா கிறிஸ்துவின் வருகைக்காக தயார் செய்ய அவற்றை காத்திருக்க வேண்டாம். இன்று இரவு ஒரு திருடன் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறான் என்று தெரிந்தால் நீங்கள் தயார் செய்வீர்களா இல்லையா? பாதுகாப்பாக இருக்க தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய மாட்டீர்களா? ஆண்டவரின் வருகை ஒரு திருடன் போல இருக்கும். அது ஒரு திருடன் போல இருக்கும் என்றால் நாம் தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய வேண்டாமா? ஆண்டவர் விரைவில் வருகிறார். நாமும் அது போல நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் விரைவில் வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்கள். ஆபத்தை பொறுத்தவரை இயேசு விரைவில் திரும்பி வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்கள். இதுவே நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய விதம். நாம் பின்னால் விடப்பட வேண்டாம். தயார் இருங்க. இது இறுதி காலத்துல உள்ள மிக பயங்கரமான தீர்க்க தரிசனமா? வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஆண்டவர் யோவானுக்கு இந்த யுகத்தின் முடிவில் நடக்க போகும் பல நிகழ்வுகளை திறந்து காட்டினார். முக்கியமான நிகழ்வுகளில சில சமுதாயத்திலையும் உலக நிகழ்வுகளிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதாகும். இந்த பெரும் மாற்றம் எதிரி கிறிஸ்துவின் ஆட்சி மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிகழ்வுகளை குறிக்கும். அவையெல்லாம் துன்ப காலத்துல நடைபெறும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த இறுதிக்கால தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலும் பயமூட்டும், குழப்பமானவை, சிலர் நம்ப முடியாததா கூட நினைக்கலாம். ஆனா இறுதிக்கால வேதாகம தீர்க்க தரிசனங்களின் நோக்கம் நம்மை பயமுறுத்துவதற்கல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ ஊக்குவிப்பதற்காக இருந்தா இந்த உலக முடிவு கால தீர்க்க தரிசனங்களை நாம் எச்சரிக்கைகளா பார்க்க வேண்டும். மற்றும் நான் நம்புகிறேன், இறுதிக்கால வேதாகம தீர்க்க தரிசனங்களை பற்றிய மிகப்பெரிய எச்சரிக்கையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வெளிப்படுத்தல் புத்தகம் 9 உள்ளது. நாம் வெளிப்படுத்தல் 9 வந்தபோது பூமியில துன்ப காலத்துல இருக்கிறோம். எதிர்கிறிஸ்து அதிகாரத்துல இருக்கிறார். மிருகத்தின் அமைப்பு செயல்பாட்டில் உள்ளரு. மிருகத்தின் குறி, அதாவது 666 இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. நாம் வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்துக்கு வந்தபோது உலகம் தேவனுடைய 7 கம்பி தீர்ப்புகளுக்குள் உள்ளது. இதுவே 6 கம்பி தீர்ப்பில் நாம் இருக்கிறோம். இது கிறிஸ்துவுடன் நேர்மையாக வாழாத ஒவ்வொரு உயிருள்ள மனிதருக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 9:13-14 வரை சொல்கிறது, 6 தூதன் தனது கம்பியை ஊதினார். அப்போது நான் தேவனின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு குரல் வருவதை கேட்டேன். அந்த குரல் கம்பி வைத்திருந்த 6 தூதனிடம், பெரிய யூப்ரதேஸ் ஆற்றின் அருகே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று சொன்னது. இந்த தேவனுடைய தீர்ப்பை நேரில் காணும் அளவுக்கு உயிருடன் இருப்பது ஒரு உயிரோடு காணும் கனவு கிட்ட பயங்கர அனுபவமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்க பெரிய ஆதிகால வெள்ளம் மோசமா இருந்தது என்று நினைத்தா இது அதை விட பல மடங்கு மோசமா இருக்கும். சோதோம் மற்றும் கொமோராவின் அழிவு மோசமாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 4 தூதர்கள் விடுவிக்கப்படும் போது பூமியை எதிர்கொள்ளும் விஷயத்துடன் ஒப்பிடும் போது அது ஒன்று இல்ல. இந்த தூதர்களை பற்றி மேலும் விவரமாக பேசுவதற்கு முன் உங்களுக்கு தோன்றும் முதல் கேள்வி, எந்த யூப்ரதேஸ் ஆறு? அது நாம் அனைவரும் ஆசியாவில் அறிந்திருக்கும் அந்த ஆற்றா அல்லது வேறு ஏதேனும் இருக்கிறதா? ஆம், இது நாம் இன்று அறிந்திருக்கும் அதே யூப்ரதேஸ் ஆற்றுதான். இது முடிவு கால தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு புதிய வெளிச்சத்தை தருகுது. இந்த 4 தூதர்கள் யார்? அவர்கள் ஏன் சங்கிலிகள்ல இருந்தாங்க? அவர்கள் லூசிபருடன் சேர்ந்து கிளர்ச்சி செய்த பிரதான தூதர்களா? அவர்கள் சாத்தானின் தூதர்களா? இதற்கு மேலாக உலகில் இவ்வளவு முக்கியமான நேரத்தில் அவர்களின் பணி என்ன? சரி, நீங்கள் தூதர்களை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு தோன்றுவது என்ன? சில தசை பிடித்த சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இல்லையா? கடவுளின் ஊழியர்கள். நாம் மைக்கேல் மற்றும் போர் பிரதான தூதரை நினைக்கிறோம். அவர் கடவுளின் வானவெளி படையின் தலைவராக பணியாற்றும் ஒரு அதிமானிட சக்தி வாய்ந்த உயிரினம். நாம் தூதர்களை பற்றி நினைக்கும் போது பலர் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதையை நினைவு கூறுகிறோம். தானியல் ஜபித்த போது கடவுள் ஒரு தூதரின் மூலம் பதில்களை வழங்கினார். ஆனா அந்த தூதர் தானியலிடம், பாரசீக அரசர் தன்னுடன் போராடி கடவுளிடமிருந்து தானியலுக்கு பதில் வருவதை தடுக்க முயற்சித்ததாக சொல்கிறார். இந்த தீயும் இருண்ட சக்தியையும் தோற்கடிக்க இன்னும் சக்தி வாய்ந்த வானுலக உயிரினமான பிரதான தூதர் மைக்கேல் வந்து கடவுளின் பதில் தானியலிடம் சேரும் வகையில் அவரை விடுவித்தார். நாம் தூதர்களை பற்றி நினைக்கும் போது ஜகரியா மற்றும் இயேசுவின் தாய் மரியாளிடம் தோன்றிய தூதர் கப்ரியேலை நினைவு கூறுகிறோம். எரிகோ நகர அழிவதற்கு முன்பு யோசுவா தன்னுக்கு முன்பாக வாள் பிடித்து நின்ற ஒருவரை பார்த்ததாக வேதாகமம் கூறும் சம்பவத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். அந்த மனிதன் யோசுவாவிடம், நான் கர்த்தரின் சேனையின் தளபதியாக வந்துள்ளேன் என்று சொன்னான். வரலாற்றில் தேவனுடைய தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட பணி காரணமாக தோன்றிய பல நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தல் அதிகாரம் 9 பைபிள் இந்த மர்மமான தூதர்கள் யூப்ரதேஸ் ஆற்றில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. இவர்கள் தேவனுடைய தூதர்கள் அல்ல. தேவனுடைய தூதர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். யூப்ரதேஸ் ஆற்றில் உள்ள தூதர்கள், இவர்கள் தீய தூதர்கள். ஆனா அவர்கள் எப்படி உருவாகினார்கள்? தேவன் அவர்களை தனியா படைச்சாரா? இல்ல, லூசிபர் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த நாளில்தான் அவர்களின் இருப்பு ஆரம்பமானது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 12 உள்ள வேதாகம வசனங்களின் படி அவன் தனியாக கிளர்ச்சி செய்யவில்லை. அவன் பல தூதர்களை சமாதானப்படுத்த முடிந்தது. தூதர் மிகேல் போரில் வெற்றி பெற்ற போது தேவன் லூசிபரும் அவனுடைய தூதர்களையும் பூமிக்குள்ள தள்ளினார். இதுவே பூமியில் தீமை ஆரம்பமானதை குறிக்கிறது. அதாவது அவர்கள் அப்போது முதல் இப்போது வரை சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவில் இல்லாதவர்களுக்கு பயமுறுத்தும் பகுதி என்னவென்றால், இந்த பண்டைய தீய தூதர்கள் கடைசி நாட்கள்ல ஈடுபட போறாங்க. இப்போது ஏன் யூப்ரதேஸ் நதி என்று நீங்கள் கேட்கலாம். அது மன்னிக்கத்தக்க கேள்விதான். ஏன் தேவன் அவர்களை அங்கே கட்டியுள்ள? தேவன் அவர்களை ஒரு காரணத்துக்காகவே கட்டியிருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள அவர்களின் இருப்பிடமான யூப்ரதேஸ் நதியை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். வேதாகம வசனங்களின்படி இந்த பகுதியில பல பாவங்கள் பதிவாகியுள்ளன. அது ஏதேன் தோட்டத்தில் வழிந்தோடிய நதிகளில் ஒன்றாக இருந்தது. அதாவது அது கெயின் முதல் கொலை செய்த இடத்திலிருந்து அதிக தூரம் இருக்க முடியாது என்பதை குறிக்கிறது. பின்னர் நிம்ரோத் தனது ராஜ்யத்தை அந்த பகுதியில் ஆரம்பித்தார். இது ஆதியாகமம் அதிகாரம் 10 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவரே பாபேல் கோபுரத்தை கட்ட தூண்டியவரும் ஆவார். ஆனால் தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவர்களின் மொழியை சிதறடித்தார். இதன் மூலம் அந்த கட்டுமானத்தின் முடிவை அறிவித்தார். இந்த 4 தேவதைகளின் சரியான தோற்றம் யாருக்கும் தெரியவில்லை. அவர்களின் குற்றங்கள் எவ்வளவு பெரியவை என்பதும் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் இந்த தேவதைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களும் தீயவர்களும் கடுமையானவர்களும் என்று நியாயமான ஊகத்தை நாம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் தேவன் அவர்களை அந்த நதிக்கில் கட்டி வைக்க மாட்டார். இந்த ஊகத்திற்கு எபேசியர் புத்தகம் ஆதரவாக உள்ளது. ஏனெனில் அதிகாரம் 6:12 நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடவில்லை, ஆனால் பரலோகத்தில் உள்ள தீய ஆவிகளோடும் போராடுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பேசப்பட்டுள்ள அந்த சக்திகள் பேய்கள் தான், ஆனால் தேவன் அவர்களை கட்டி வைக்கவில்லை. ஆகவே தேவன் இந்த 4 குறிப்பிட்ட தேவதைகளை கட்டி வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய தீமையின் அளவு முற்றிலும் வேறுபட்டனாகும் என்பதை அது குறிக்கிறது. அவர்கள் சாதாரண பேய்களை விட மிகவும் பயங்கரமானவர்களாக இருக்க வேண்டும். அதனால வெளிப்படுத்தல் 9 இந்த 4 தேவதைகள் பூமியின் மேற்பரப்பில் தோன்றி தேவனால் விடுவிக்கப்பட்டு தீயவர்களுக்கும் மனம் திரும்பாதவர்களுக்கும் தண்டனையா வந்தாங்க. இந்த தேவதைகள் எல்லாம் விடுவிக்கப்படுவது அந்த நேரத்துல உயிருடன் இருப்பவர்களுக்கு பேரழிவாயிருக்கும். இதில் இன்னும் மோசமானது என்னவென்றால் இந்த 4 தேவதைகள் வெறும் 4 தனி தேவதைகள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடன் பல பயங்கர தேவதைகளின் படைகள் உள்ளன. வெளிப்படுத்தல் 9:16 படி அவர்களின் எண்ணிக்கை 2 × 10,000 × 10,000 ஆகும். அதாவது 200 மில்லியன் தேவதைகள். இது அடிப்படையில் ஒரு தீய இராணுவனா? யோவான் சொல்லுவது என்னவென்றால் அவர்களின் மார்பு கவசங்கள் தீப்பொறி சிவப்பு, இருண்ட நீலம் மற்றும் மஞ்சள் கந்தகம் போன்ற நிறங்களில் இருந்தன. அவர்களின் குதிரைகளின் தலை சிங்கங்களின் தலை போல இருந்தது. மேலும் அவர்களின் மூச்சு தீ, புகை மற்றும் கந்தகமாகும். அவர்களின் வாள்கள் பாம்புகளைப் போல இருந்ததாக அவர் விவரித்தார். அப்படியென்றால் அவர்களின் உண்மையான குறிக்கோள் அல்லது பணி என்ன? அவர்கள் இனி கட்டுப்படுத்தப்படாம யூப்ரேதிஸ் ஆற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் என்ன செய்வார்கள்? சரி, இந்த 2 பாருங்க. வெளிப்படுத்தல் 9:15 அந்த 4 தூதர்கள் இந்த நேரம் நாள் மாதம் வருடத்திற்காக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள். மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தூதர்களின் தோற்றம் சீரற்றதாக நிகழவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். இந்த தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாள் மாதம் வருடத்திற்காக முன்பே தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த தூதர்களின் நோக்கம் என்ன என்பதை விளக்கும் வேதாகம பகுதி வெளிப்படுத்தல் 9:17-18 உள்ளது. அதில் நான் காணும் குதிரைகளும் அவற்றின் சவாரிகளும் இப்படித்தான் இருந்தன. அவர்களின் மார்பு கவசங்கள் தீப்பொலிவான சிவப்பு, இருண்ட நீளம் மற்றும் கந்தகத்தின் மஞ்சள் நிறமாக இருந்தன. அந்த குதிரைகளின் தலைகள் சிங்கத்தின் தலை போல இருந்தன. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் வந்தன. அந்த வாயிலிருந்து வந்த தீ, புகை, கந்தகத்தின் 3 பேரழிவுகளால் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 4 தூதர்களும் அவர்களது படையும் மனிதர்களில் 1/3 அழிக்கும் அந்த நேரத்திற்காக தயார் செய்யப்பட்டுள்ளனர் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்று உலக மக்கள் தொகை சுமார் 8.1 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பெரிய எண்ணிக்கையில 1/3 தொடர்ச்சியாக இறந்துவிட்டால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். அது சுமார் 2.7 பில்லியன் மக்களா ஆகும். உலகில 195 நாடுகள் உள்ளன. இந்த தூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் சமமான எண்ணிக்கையிலான மக்களை கொள்வார்கள் என்று நாம் கருதுவோம். அதாவது ஒவ்வொரு நாட்டும் சுமார் 14 மில்லியன் மக்களை இழக்கும். மேலும் இது 14 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை இந்த பெய்தூதர்கள் நிச்சயமாக முற்றிலும் அழித்து விடலாம். இதை ஒரு பெரிய அழிவாக அழைப்பது மிகச் சிறியதாக இருக்கும். அப்போது பூமியை சூழும் குழப்பத்தை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பயத்தில் இருப்பார்கள். இதனால் ஒரு கேள்வி எழுகிறது, இறுதி காலத்தில் பாவிகளுக்கு இது மிக மோசமான தீர்ப்பா? சிலர் இந்த தீர்க்க தரிசனத்தை இகழ்ச்சி செய்யலாம். அது சாதாரணமானதே, இறுதி அழிவு வரும் வர எல்லோரும் இதை நம்ப மாட்டாங்க. வேதாகமும் தேவன் பாவிகளுடன் எப்படி நடந்து கொண்டார் என்பதற்கான கதைகளை பதிவு செய்கிறது. ஆனா இறுதி காலத்துல நடக்க போகும் விஷயத்தை விட எதுவும் இவ்வளவு பயங்கரமா இல்ல. ஆனால் அது தேவனை தடுக்காது. நோவாவின் நாட்கள்ல அவர் முழு மனித குலத்தையும் அழித்து விட்டார் என்றால் தீமையினால் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை அழிப்பது சாத்தியமல்லவா? இதற்கு பதிலாக இந்த நிகழ்வு தவிர்க்க முடியாது என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமோ 6 அதிகாரத்தின்படி தேவன் பூமியை பார்த்து மனிதர்களின் தீமையை கண்டார். அவர்களின் எண்ணங்களும் வாழ்க்கை முறைகளும் மிகவும் மோசமானவை. மனிதர்களை உருவாக்கியதற்காக தேவன் தன்னைத்தானே குற்றச்சாட்டினார். இந்த தீமையை நிறுத்த அந்த தலைமுறையை அழிக்க தீர்மானித்தார். ஆனா ஒருவருக்கு மட்டும் தேவனின் பார்வையில அருள் கிடைச்சது, அவர் நோவா. மற்றொரு கதையாக ஆதியாகமம் 18:19 பாவிகளுக்கு எதிராக தேவன் தீர்ப்பு வழங்கியதை பார்க்கலாம். இதுவே சோதம் மற்றும் கோமோராவும் கதை. இந்த முறையில அவர்களின் அநியாயத்தின் அழுகுரல் தேவனிடம் சென்றடைந்தது. இந்த நிலா அவ்வளவு பாவம் உள்ளதா இருந்தது, தேவனுக்கே 10 நீதிமான்கள் கிடைக்கவில்லை. இது நாம் ஆபிரகாமும் தேவனும் நடத்திய பேச்சுவார்த்தையில அறிந்தோம். தேவன் சோதோம் மற்றும் கோமோராவுக்கு மேல் தீயை பொழிந்தார். ஒரு கண்ணிமைப்பில் முழு நிலமும் புகையும் சாம்பலுமாக மாறியது. அத்து பேரிடர்களின் மூலம் தேவன் எகிப்தியர்களை எப்படி சமாளித்தார் என்பதை நினைச்சு பாருங்க. இவற்றில் கடைசிதான் மிகவும் பயங்கரமானது. எகிப்தியர்களின் முதல் வரிசை மகன்களை கொல்ல மரண தூதருக்கு கட்டளை அளித்த பிறகு தேவன் எகிப்திய ரதங்களை செங்கடல்ல புதைச்சார். இவை அனைத்தும் பாவிகளை தேவன் தண்டித்த பைபிள் சம்பவங்கள். ஆனா இவை அனைத்தும் யூப்ரேடிஸ் நதியின் 4 தூதர்கள் பூமியில் செய்ய போகும் காரியத்தோடு ஒப்பிடும் போது சிறிதாகவே தெரிகின்றன. அவர்கள் பூமியின் 1/3 அழித்து விடுவார்கள். மீதமுள்ள உலகம் என்ன செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மனதிரும்புவானலா? அதற்கு மிகவும் தூரம். வெளிப்படுத்தல் 9:20-21 சொல்கின்றன, இந்த நோய்களால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் தங்கள் கைகளால் செய்த செயல்களுக்கு மனந்திரும்பவில்லை. அவர்கள் பேய்கள் மற்றும் தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளை வழிபடுவதை நிறுத்தவில்லை. அவை பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாதவை. மேலும் அவர்கள் தங்கள் கொலைகள், மாய விதைகள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றிலிருந்தும் மனந்திரும்பவில்லை. இதுதான் கவலைக்கிடமான பகுதி. இவ்வளவு பெரிய நிகழ்வை பார்த்த பிறகும் அவர்கள் எப்படி மனந்திரும்பவில்லை? அதுதான் மனித இயல்பு. நாம் பார்த்ததை வச்சு நாம் கற்றுக்கொள்வது அரிது. அது நம்மை நேரடியா தாக்கும் வரை. இச்செய்தியை பற்றி உங்களது கருத்து என்ன? உங்கள் வாழ்க்கையை இப்போது ஆராயுங்க. நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன? நீங்க பாவத்துல வாழ்கிறீர்களா? மனந்திரும்பி வரவிருக்கும் அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றுங்கள்.
5: இறுதி காலங்கள்ல பூமியில பல அடையாளங்களும் அதிசயங்களும் நாம் காண போகிறோம். மத்தேயு 24:24 இப்படி சொல்லப்படுகிறது, பொய்யான கிறிஸ்துவும் பொய்யான தீர்க்கதரிசிகளும் எழுந்து பெரிய அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண்பித்து சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றம் விழிச்சிப்பார்கள். வேறொரு பைபிள் மொழிபெயர்ப்பு இதை இன்னும் விவரமாக விளக்குகிறது. யாராவது உங்களை அழைத்து இங்கே மெசியா இருக்கிறார் என்று கூப்பிடினாலும் அல்லது அங்கே அவர் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினாலும் அதை நம்பாதீர்கள். போலி மெசியாக்களும் பொய் போதகர்களும் எங்கும் தோன்றப் போகிறார்கள். அவர்களது பிரமிப்பூட்டும் சான்றிதழ்களும் மயக்கும் செயல்களும் நன்றாக அறிந்திருக்க வேண்டியவர்களையும் ஏமாற்றிவிடும். ஆனால் நான் உங்களுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கை கொடுத்துள்ளேன். இயேசு தாமாகவே எச்சரிக்கை செய்தார், பல போலி கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள் என்று. இதுல கவனிங்க, அது பன்மை, போலி தீர்க்கதரிசிகள் என்றும் மீண்டும் பன்மை. அவர்களில் பலர் எழுந்து பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்ய முடியும் என்பதால் புகழ் பெறுவார்கள். இதுதான் உங்களது கவனத்தை ஈர்க்க வேண்டிய விஷயம். இயேசு சொல்றாரு, அவர்கள் சாத்தியமானா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவார்கள். நாம் வலுவான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்தவர்கள் கூட கவனமாக இல்லையெனில் ஏமாற்றப்படுவதற்கான ஆபத்தில் இருக்கிறார்கள். இப்போது ஒரு நிமிடம் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு ஏன் நம்மை இவ்வளவு விரிவாக எச்சரிக்கிறார்? இந்த போலி தீர்க்கதரிசிகள் வரும்போது அவர்கள் பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வார்கள் என்று அவர் ஏன் சொல்கிறார்? இதோ அதற்கான காரணம். 2 Corinthians 11:13-15 சொல்கின்றன, அவர்கள் போலி தூதர்கள், மோசடி செய்பவர்கள், தங்களை கிறிஸ்துவின் தூதர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். இது ஆச்சரியம் அல்ல, ஏனெனில் சாத்தானே தன்னை ஒளியின் தூதராக மாற்றிக்கொள்கிறான். ஆகையால் அவனுடைய ஊழியர்களும் தங்களை நீதியின் ஊழியர்களாக மாற்றிக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. அவர்களின் முடிவு அவர்களது செயல்களுக்கு ஏற்ப இருக்கும். சாத்தான் தன்னை ஒளியின் தூதரா மாற்றிக்கொண்டு ஏமாற்றவும் மோசடி செய்யவும் முடியும். இதன் அர்த்தம் சாத்தா வெளிப்படையில நல்லதாக தோன்றும் ஒன்றுடன் வருவான், ஆனா அதன் அடியில அது உங்களை தேவனிடமிருந்து விலக்குகிறது. உண்மையான வாழ்க்கை நிலைகள்ல மூணு உதாரணங்கள் இங்கே உள்ளன. முத ஒன்னு, சாத்தான் சொல்வது போல் ஒரு கிறிஸ்தவ ஆராதனை குழுவின் பின்னணி சக்தியா இருக்க முடியும். அதனால் நீங்கள் திறமையான பாடகர்களை கொண்ட ஒரு குழுவை காணலாம். அவர்கள் சிறந்த கலைஞர்கள், அருமையான குரல் கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் பாடும் சுவிசேஷத்தை அவர்களின் வாழ்க்கை பிரதிபலிக்காது. உண்மையில இந்த அஷ்கசாஸ்காக பாவமான நடத்தை ஒன்ற தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது போலவே காட்டுவார்கள். இதுதான் சாத்தான் தன்னை ஒளியின் தூதராக மாற்றிக்கொள்வது. ரெண்டாவது, சாத்தான் சில கதவுகளை திறக்க முடியும். அவை ஆசீர்வாதமாக தோன்றினாலும் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவை. இயேசு 40 நாட்கள் 40 இரவுகள் நோன்பிருந்ததை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? பிசாசு இயேசுவை ஒரு மிக உயர்ந்த மலை உச்சிக்கு அழைத்து சென்று உலகின் எல்லா ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையையும் அவருக்கு காட்டினா. இப்போ சாத்தா என்ன சொன்னா என்று நினைவில் இருக்கிறதா? அவ இயேசுவிடம், நீ என் முன் மண்டியிட்டு வணங்கினால் இதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா. உன்னிடம் இல்லாததை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சாத்தா இயேசுவுக்கு இந்த உலகத்தின் ராஜ்யங்களை வழங்க முன்வந்தது அவனிடம் புகழ், பணம், பதவி அல்லது நீ விரும்பும் உலகியலான எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு திறன் இருப்பதை அர்த்தப்படுத்துகிறது. ஆனா அதற்கான வேலை உன் ஆன்மாதா? அதனால் நீ பார்க்கும்போது சாத்தாவும் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக தோன்றும் கதவுகளை திறக்க முடியும். ஆனா அவை எல்லாம் திட்டமிட்ட ஆன்மாவை அளிக்கும் சூழ்ச்சிகள். அந்த வியாபாரம் வெற்றி பெற்று அதுவும் விகாரமாகிவிடும். அந்த கனவு மிகுந்த பிடிவாதமாகி வேறு எதுவும் முக்கியமில்லை என்ற நிலைக்கு போய்விடும். சில நாட்கள்ல அந்த ஆசீர்வாதத்துல நீ முழுமையா மூழ்கி வேதாகமம் படிக்கவோ ஜபிக்கவோ தேவனுடன் உடன்பிறப்பா இருக்கவோ நேரம் இல்லாம போய்விடும். மூன்றாவது மற்றும் கடைசி உதாரணம் மனிதர்களை பற்றியது. சாத்தம் வாழ்க்கையில நல்லதல்லாத தீய நோக்கங்களுடன் கூடிய மனிதர்களை நிச்சயமா நடுவுல நுழைக்க முடியும். நுழைக்கிறானோ? திலீலா சிம்சோனை என்ன செய்தால் என்று நினைவிருக்கிறதா? திலீலா சாத்தா மூலம் சிம்சோனை கவர்ந்து அழிக்க நுழைக்கப்பட்டவள். ஒரு இள ஆண் அல்லது பெண் தங்களது வாழ்க்கையை கட்டி எழுப்பி தொழில முன்னேறி திருமணம் செய்யும் ஆசையுடன் காதலிப்பவராக இருந்தா அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் உன் வழியில் திருமண உறுதி இல்லாமல் உடலுறவு மட்டுமே விரும்பும் ஒருவரை அனுப்பலாம். அதனால சாத்தா உனக்கு வெளிப்படையா நல்லதாக தோன்றும் ஒன்றை வழங்கலாம். ஆனா அதன் அடியில அது விஷமா இருக்கலாம். இப்போது இயேசு ஏன் தவறான கிறிஸ்தவர்கள் மற்றும் தவறான தீர்க்கதரிசிகள் எழுந்து பெரிய அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற முயற்சிப்பார்கள் என்று நமக்கு சொல்ல மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். நான் நம்புவது கடைசி நாட்கள்ல சாத்தானால் பயன்படுத்தப்படுவோர் தேவனுடைய மகிமைக்காக அல்லாம பணம் சம்பாதிக்க, பொழுதுபோக்கு மற்றும் புகழுக்காக அதிசயமான காரியங்களை செய்யும் திறன் பெற்றிருப்பார்கள். நீங்க சிலர் குணமாகும் அதிசயங்களை பார்ப்பீங்க, அது மிகவும் நம்ப வைக்கும் வகையில இருக்கும். அதனாலதான் சாத்தியமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஏமாற்றப்படுவார்கள். ஆனா நீங்க ஒரு படி பின்னால் நின்று பெரிய படத்தை பார்ப்பீங்கன்னா அதிசயமான குணமனிதலும் மறந்தாலும் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக புகழை விரும்பும் ஒருவருக்கே எல்லா பாராட்டுகளும் செல்கின்றன என்பதை காண்பீர்கள். இதனாலதான் வேதாகமோ ஆவிகளை சோதிக்க சொல்லுகிறது. இப்போது சாத்தா ஏமாற்ற அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வதில் ஒரு வரலாறு கொண்டவன். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியேறல் புத்தகத்தில் ஆரோன் தனது ஊன்றுகோலை பரவோவும் அவனது அதிகாரிகளும் முன் கீழே போட்டார். அது ஒரு பாம்பாக மாறியது. பரவோவோ தனது ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் அழைத்தார். இந்த எகிப்திய மாயாஜாலக்காரர்களும் தங்களது மாயையால் அதே போல் செய்தார்கள். அவர்களும் தங்களது ஊன்றுகோலைகளை கீழே போட்டார்கள். அவையும் பாம்புகளா மாறின. ஆனா ஆரோனின் ஊன்றுகோல் அவர்களது ஊன்றுகோலைகளை விழுங்கியது. இவை எல்லா அடையாளங்களும் அதிசயங்களும் தான். இப்போது இதை இப்படி பாருங்க, இன்றைய காலத்துல எத்தனை பேர் மாயாஜாலத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க? மாயாஜாலம் தீங்கற்றது அல்லது சக்தியற்றது என்று எத்தனை பேர் நம்புகிறார்கள்? மாயாஜாலத்துல எந்த தீமையும் இல்லைன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அது வெறும் ஒரு பரம்பை, அது வெறும் காட்சிக்காக சில தந்திரங்கள் மட்டும். சரி, செயல்கள் 19 அதிகாரத்துல நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. தேவன் தூதர் பவுலுக்கு விசித்திரமான அதிசயங்களை செய்யும் சக்தியை அளித்தார். அவன் தோலை மட்டும் தொட்ட துணிகள் நோயாளிகள் மீது வைக்கப்பட்டதும் அவர்கள் நோய்கள் குணமடைந்தன, தீய ஆவிகள் வெளியேற்றப்பட்டன. இளைஞர்களின் ஒரு குழு பவுல பின்பற்றி தீய ஆவிகளை வெளியேற்ற முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை சந்தித்தார்கள். அவன் அவர்களிடம், நான் இயேசுவையும் பவுலையும் அறிவேன், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டான். அந்த பிசாசு பிடித்த மனிதன் அந்த நகல் எடுத்தவர்களை குதித்து அவர்களை வெல்லும் அளவுக்கு தாக்கி அவர்கள் வீட்டிலிருந்து அடிபட்டுக் கொண்டு ஓடிவிட்டார்கள். இந்த சம்பவம் நகரத்துல பரவியதுவும் நகரமெங்கும் ஒரு தீவிரமான பயம் ஏற்பட்டது. மேலும் ஆண்டவர் இயேசுவின் பெயர் மிகுந்த மரியாதையை பெற்றது. இதனால் மக்கள் மனம் திரும்ப தொடங்கினார்கள். அப்போது நடந்தது இதுதான். அப்போஸ்தலர் பணிகள் 19:18-19 சொல்கிறது, பலர் விசுவாசித்து வந்து தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு சொன்னார்கள். மேலும் மந்திரவாதம் செய்தவர்கள் பலர் தங்கள் புத்தகங்களை ஒன்றாக கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னிலையில் அவற்றை எரித்தார்கள். அவர்கள் அவற்றின் மதிப்பை கணக்கிட்ட போது அது 50,000 வெள்ளி நாணயங்கள் ஆனது. அந்த காலத்துல மந்திரவாதம் பரவலாக இருந்தது என்றா, இப்போது இந்த காலத்துல அது எவ்வளவு பரவலாக உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. மக்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டவுடன் அவர்கள் செய்த மந்திர கலைகள் உண்மையிலே தீய செயல்கள் என்பதை உணர்ந்தார்கள். நம்ம எத்தனை பேர் மந்திரத்தின் பயன்பாட்டை ஏற்கிறோம்? இன்றைய சமுதாயத்தில் மந்திரவாதத்தின் நடைமுறையை நம்மளை எத்தனை பேர் பொறுத்துக்கொள்கிறோம்? இன்றைய சமுதாயத்தில் பல விஷயங்களை மக்கள் பரவலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அதன் பின்னுள்ள ஆன்மீக சக்தி, நோக்கம் மற்றும் உத்தேசத்தை உணராம இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பணிகள் 8:18 இன்னொரு கதையை நமக்கு சொல்கிறார்கள். சைமோன் என்ற ஒரு மனிதர் அந்த நகரத்தில் முன்பு மந்திரக்கலை செய்து சமாரிய மக்களை ஆச்சரியப்படுத்தி தன்னை ஒரு பெரியவராக கூறினார். இந்த மனிதர் நகரம் முழுவதும் பேசப்பட்டவரானார். சிறியவர்கள் இருந்தும் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரை கவனித்தார்கள். இந்த மனிதர் தான் பெரியதாக அழைக்கப்படும் தேவனின் சக்தி என்று சொன்னார்கள். நீண்ட நாட்களாக அவர் அவர்களை மந்திர கலைகளால் ஆச்சரியப்படுத்தி வந்ததா அவர்கள் அவரை கவனித்தார்கள். பைபிள் தெளிவாக அவர் மந்திர கலை செய்தவர் என்று சொல்கிறது. அவர் ஒரு நம்பிக்கை இல்லாதவன். ஆனா உண்மையான தேவனுடைய மனிதர் பிரசங்கிக்கும் போது எல்லாம் மாறிவிட்டது. பிலிப்பு தேவனுடைய ராஜ்யம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அந்த நகரத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் தண்ணீர் சாய்ந்தனர். சைமோனும் கூட நம்பினார். தண்ணீர் சாய்ந்த பிறகு பிலிப்புடன் தொடர்ந்தார். அங்கு நிகழும் அடையாளங்களையும் பெரிய அதிசயங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த கதையில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மக்கள் கேட்டு மனம் திரும்புவதற்கு முன்பு அவர்கள் மந்திர கலைகளை பார்த்தனர் என்பது தெளிவாக உள்ளது. சைமோன் என்ற மனிதரிடமிருந்து மக்கள் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். அவருடைய மந்திர கலைகளால் அவர்கள் குழம்பி மயங்கினார்கள். ஆனா அவன் எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா கலைகளுக்கும் இயேசு பற்றி எந்த பிரசங்கமும் இல்லை. இயேசுவுக்கு எந்த மகிமையும் மரியாதையும் அளிக்கப்படவில்லை. ஆனாலும் மக்கள் அவரை தேவனுடைய மனிதர் என்று நினைத்தார்கள். நீங்கள் ஏன் விவேகத்திற்கான அவசியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? நாம் ஏன் தேவனை அடையாளங்களும் அதிசயங்களும் கொண்டே மட்டும் தொடர்புபடுத்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? சாத்தானோ அடையாளங்களும் அதிசயங்களும் செய்யக்கூடும். ஏனெனில் 2 தெசலோனிக்கேயர் 2:9 பைபிள் சொல்கிறது, சட்டமில்லாதவன் வருவது சாத்தானின் செயல்பாடுகளின் படி எல்லா அதிகாரமும் அடையாளங்களும் பொய்யான அதிசயங்களும் உடன் வரும் என்று. இறுதி காலங்களில் எதிர்கிறிஸ்து பொய்யான அதிசயங்களை செய்ய போகிறார். பொய்யான தீர்க்கதரிசிகள் பொய்யான அதிசயங்களை செய்வார்கள். நாம் கர்த்தருடைய ஆவியால நிறைந்திருக்க வேண்டும். நாம் பார்ப்பதிலேயே மட்டும் அசைந்து போகாம இருக்க. இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா அவருக்கே மகிமையும் மரியாதையும் கிடைக்கும். இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா அவருடைய வார்த்தை அதில் இடம்பெறும். இது உண்மையிலே தேவனுடைய செயல் என்றா பரிசுத்த ஆவியும் அதில் இடம்பெறுவார். இறுதியில நீங்களும் நானும் தேவனை புகழ்வோம். ஒரு மாயாஜாலக்காரையோ ஆசாரியரையோ மனிதரையோ அல்ல. பைபிள்ல கலாத்தியர் 5:19-21 இப்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படையாக உள்ளன. பாலியல் தவறுகள், அசுத்தம், காம ஆசைகள், விக்கிரக ஆராதனை, மந்திரவாதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மந்திரவாதம் என்பது மாயாஜாலத்தை நடைமுறைப்படுத்துவது ஆகும். அந்த வசனம் தொடர்ந்து பகை, சண்டை, பொறாம, கோபவெறி, போட்டி, பிளவு, பிரிவுகள், பொறாம, மதுபானம், விபச்சாரம் மற்றும் இது போன்றவை என்று கூறுகிறது. நான் முன்பு எச்சரித்தது போல இப்போது மீண்டும் எச்சரிக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோர் தேவனுடைய ராஜ்யத்தை உரிமை செய்ய முடியாது. நீங்கள் உங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன்.
6: பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான நாட்கள்ல பூமியில முழுமையா மனிதர்களாக இல்லாத உயிரினங்கள் நடந்தாடின. அவர்கள் நெபிலம் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நிகழக்கூடாத ஒரு சங்கமத்திலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிகமா வளர்ந்து பலமா இருந்தாங்க. அவர்களின் இருப்பை யாரும் புறக்கணிக்க முடியல. மக்கள் அவர்களை பார்த்தபோது தங்களை சிறியவர்களாகவும் சக்தியற்றவர்களாகவும் உணர்ந்தார்கள். நெபிலிம் அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். எல்லை இல்லாம வாழ்ந்தார்கள். அவர்கள் பூமியில் இருந்த காலம் உலகத்தின் வீழ்ச்சிக்கு தொடக்கமா அமைஞ்சது. பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான தலைமுறைகள்ல ஆரம்ப மனிதர்கள் வானக காவலாளிகள் என அழைக்கப்படும் வாட்சர்கள் கண்காணிப்பில வாழ்ந்தாங்க. இவர்கள் மனிதர்களை கவனித்து வழி நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள். ஆனா ஜாரட்டின் நாட்கள்ல ஒரு பெரிய தவறு நடந்தது. இந்த வாட்சர்கள்ல 200 பேர் பூமியை நோக்கி பார்த்து இறப்புடைய பெண்களின் அழகுல மயங்கினார்கள். மனிதர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பொறுப்புகளை விட்டு விலகி தங்களுக்கு மனித பெண்களை மனம் செய்து கொள்ள திட்டமிட்டார்கள். அவர்களின் தலைவன் செம்யாசா இந்த பாவத்திற்கு ஒருவனாகத்தான் குற்றவாளியாக இருப்பான் என்று பயந்தான். அதனால் மற்றவர்களை ஹெர்மான் மலை உச்சியில் ஒன்று சேர வைத்து அனைவரும் ஒன்றாக ஒரு சத்தியம் செய்ய வைத்தான். அந்த மலை உச்சியில செய்த உடன்படிக்கையா 200 பேரும் பூமிக்கு இறங்க ஒப்புக்கிட்டாங்க. ஒவ்வொரு தேவதூதரும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு நடக்கும் அனைத்திற்கும் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். வானத்தில உயரத்துல இந்த துரோகம் இன்னும் வெளிப்படையா தண்டிக்கப்படல. வாட்சர்கள் இன்னும் தங்களது சுதந்திர விருப்பத்தை வைத்திருந்தார்கள். மேலும் ஒரு காலத்திற்கு அவர்கள் துணிச்சலான திட்டம் தடையில்லாமல் தொடர்ந்தது. ஒரு அமைதியான மாலை விண்மீன்கள் ஒளிரும் அந்த இரவில் வாட்சர்கள் தங்கள் இறங்குதலை ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தங்கள் வானக கடமைகளை விட்டுவிட்டு பிரகாசமான உருவங்களில் பூமியில் காலடி வைத்தார்கள். சிலர் ரகசியமாக வந்தார்கள், மற்றவர்கள் வெளிப்படையாக தோன்றினார்கள். ஆனால் அனைவரும் ஒரு உலகத்துக்கு அப்பாற்பட்ட மகிமையுடன் வந்தார்கள். அவர்களை சந்தித்த மனிதர்கள் அதிசயத்தால் மயங்கினார்கள். வாட்சர்கள் பயங்கரமான ராட்சதர்களாக வரவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அழகாகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆரம்பத்தில் மிகவும் மென்மையான நடத்தை கொண்டவர்களாகவும் தோன்றினார்கள். கிராமவாசிகள் இந்த வருகையாளர்களை அவர்களின் மகத்தான தோற்றத்தா புத்திசாலி ஆசான்கள் அல்லது கடவுள்களாவே பார்த்தார்கள். அந்த தேவதைகளின் முகங்கள் பிரகாசமாக இருந்தது. அவர்களின் குரல்கள் மென்மையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அவர்களின் அமைதியான புன்னகைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மையான நோக்கத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை. வாட்சர்கள் இனிய வார்த்தைகள் பேசினார்கள், அறிவின் பரிசுகளை வழங்கினார்கள், மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள். விரைவில் அவர்கள் தங்கள் உடன்பாட்டின் நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்கினார்கள். ஒவ்வொரு வாட்சரும் தாம் விரும்பிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொருவரா வாட்சர்கள் மனிதர்களின் மகள்களில் இருந்து மனைவிகளை எடுத்துக்கொண்டார்கள். சில பெண்கள் இந்த கடவுள் போன்றவர்களிடம் தன்னார்வமாக ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களின் கவர்ச்சி மற்றும் வாக்குறுதிகளால் மயங்கினார்கள். மற்ற சில இணைகள் வலுக்கட்டாயமாகவோ அல்லது ஏமாற்றத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கலாம். பின்னர் கதைகள் இறைவான பெண்களுடன் தங்களை அழுக்குப்படுத்திய தேவதைகள் பற்றி சொன்னது. எப்படி இருந்தாலும் இது இயற்கை ஒழுங்க மிகப்பெரிய முறையில மீறியது. இந்த வானவர்களும் மனித பெண்களும் இடையே ஏற்பட்ட இந்த இணைகள் தடை செய்யப்பட்டவ. ஆனா சில காலம் வாழ்க்கை அமைதியாகவே தொடர்ந்தது. வாட்சர்கள் தங்கள் மனித மனைவிகளோட இருந்தாங்க. அந்த பெண்கள் குழந்தைகளை கருவுற்றாங்க. அந்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு விதமான அமைதி இருந்திருக்கலாம். இந்த சக்தி வாய்ந்த தேவதைகளான கணவர்களின் இருப்ப மனிதர்கள் கூட கொண்டாடி இருக்கலாம், விரைவில் ஏற்படும் விளைவுகளை உணராம. ஆனா பூமி தான் மெதுவா ஒரு கவலையை உணர தொடங்கியது. உயரத்துல கடவுள் தன் நியமிக்கப்பட்ட காவலாளிகள் தங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ததை கவலையுடும் கோபத்தோடும் பார்த்தார். காலப்போக்குல வாட்சர்கள் எடுத்த பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க தொடங்கினார்கள். அவை சாதாரண குழந்தைகள் அல்ல. அவர்கள் நெபிலிம் இறப்புடைய பெண்களும் இறப்பில்லாத தேவதைகளும் பெற்ற சந்ததிகள். பிறந்த தருணத்திலிருந்தே இந்த குழந்தைகள் வேறுபட்டவர்கள் என்பது தெளிவாயிருந்தது. அவர்கள் இயற்கைக்கு மாறாக மிக பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வளர்ந்தார்கள். எந்த மனிதரையும் விட அதிகமாக. அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் போது பெரிய ஆண்களை விட உயரமா இருந்தாங்க. அவர்கள் வளர்ச்சி அடைந்ததும் உண்மையான அரக்கர்களா மாறினார்கள். உயரத்திலையும் வலிமையிலும் அவர்களுக்கு நிகரா யாரும் இல்ல. ஒரு இள நெபிலின் குழந்தை தேவதாறு மரம் போல உயரமா வளர அவனது பேராசையும் அடக்க முடியாத வலிமையும் கிராமவாசிகளை ஆச்சரியத்துடனும் அதிகரிக்கும் பயத்துடனும் பார்க்க வைத்தது. இந்த கலப்பினங்கள் பெரியவர்களாக வளர்ந்தபோது அவர்கள் மிகப்பெரிய அரக்கர்களாக மரங்களை பிடுங்கி பாறைகளை பொம்மைகளா தூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல்ல மக்கள் இந்த அரக்கர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். சிலர் அவர்களை பாராட்டி இருக்கவும் கூடும். நெபிலிம்கள் சிலரால் அறதெய்வங்களாகவோ பழங்கால வீரர்களாகவோ பார்க்கப்பட்டாங்க. அவர்களின் சாதனைகளை சுற்றி புராணங்கள் உருவானது. மனிதர் அல்லாத வலிமை, வேட்டையாடும் திறமை, அஞ்சாத துணிச்சல் ஆகியவற்றை பற்றிய கதைகள் பரவின. சில நெபிலிமங்கள் தங்கள் வலிமையால் கிராமங்களை காட்டுயிர்களிடமிருந்து பாதுகாத்திருக்கலாம், அல்லது பெரிய கட்டுமான பணிகளில் உதவி இருக்கலாம். அந்த ஆரம்ப நாட்கள்ல மனிதர்கள் அவர்களை மதித்து பாடல்களிலும் கதைகளிலும் பழங்கால வல்லமை உடையவர்களாக பெயரிட்டிருக்கலாம். வாச்சர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது பெருமை கொண்டவர்கள், மனிதர்கள் அவர்களை மதிக்க ஊக்குவித்திருக்க வாய்ப்புள்ளது. செம்யாசா போன்ற தந்தைகள் மற்றும் மற்றவர்கள் தங்கள் அரை தேவதையுள்ள மகன்களை பெருமையுடன் பார்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிக வலிமை கொண்டவர்கள். ஒரு காலத்துக்கு இந்த அரக்கர்கள் கருணையுள்ள அரசர்களாகவோ அல்லது வீரர்களாகவோ ஆட்சி செய்யலாம் என்று தோன்றியது. அவர்கள் இருப்பது சமுதாயத்தை மாற்றியது. மக்கள் இந்த வல்லமையுள்ள உயிரினங்களை சுற்றி தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்க. சில நேரங்கள்ல அவர்களை தெய்வீக அரசர்களாகவே வழிபட்டாங்க. ஆனா நெபிலும் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் வளர தொடங்கிய போது அவர்களின் உண்மையான இயல்பு வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த அரக்கர்கள் தங்கள் தேவதை உரிமையின் உடல் வலிமையை மட்டுமில்லாம ஒரு அழிவுக்குரிய பசிப்பும் அகந்தையையும் கொண்டிருந்தாங்க. அவர்கள் வன்முறையிலும் அழிவிலும் ஈடுபட்டவர்கள், உயிரை எதுவும் மதிக்காதவர்கள். நெபிலும் தங்களை மற்ற எல்லா உயிரினங்களிலும் மேலானவர்கள் என்று கருதினார்கள். சாதாரண மனிதர்களின் சட்டங்களோ அல்லது ஒழுக்க கட்டுப்பாடுகளோ அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் பாரி தெய்வீகமானவர்கள்னா வெறும் மனிதர்களின் விதிகளுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த அகந்தையுடன் தாழ்ந்த உயிரினங்களை அவமதிப்பதும் வந்தது. இந்த அரக்கர்கள் தங்கள் சுற்றியுள்ள மனிதர்களை அச்சுறுத்தவும் ஆட்சி செய்யவும் தொடங்கினார்கள். அவர்கள் பெரும் விருப்பம் கொண்ட எதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சிறந்த மாடுகளை விரும்பினா அதை பிரிச்சு கொண்டார்கள். அவர்கள் ஒரு பெரிய வீட்டை ஆசைப்படினால் முழு குடும்பங்களை அப்புறப்படுத்தி அதை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். நெபிலிம்களை பத்திய பயம் மக்களிடையே பரவியது. கிராமவாசிகள் இந்த வாச்சர்களின் சந்ததிகள் இரட்சகர்கள் அல்ல, ஆனால் கொடூரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அடக்குமுறையாளர்கள் என்று கிசுகிசுத்தனர். இந்த அரக்கர்கள் நாட்டில் அதிகமா பிறந்த போது அவர்களுடன் சேர்ந்து குழப்பமும் வந்தது. சண்டைகள் மற்றும் மோதல்கள் வெடித்தன. பெரும்பாலும் நெபிலிம்களின் திடீர் கோபத்தால் தூண்டப்பட்டன. அவர்களுக்கு ஒப்பான பலம் யாருக்கும் இல்லாததால் ஒரு அரக்கன் கோபப்பட்டா நிலைமை உயிருக்கு ஆபத்தாக மாறியது. ஒரு நெபிலிமின் கோப வெடிப்பால் உடைந்த உடல்கள் மற்றும் இடிந்த வீடுகள் ஏற்படுவது சாதாரணமான விஷயமாக இருந்தது. அவர்கள் ஓடினாலோ அல்லது சண்டையிட்டாலோ அவர்களின் காலடி சத்தத்துல பூமி அதிர்ந்தது போலவே இருந்தது. சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக நிக்க முடியல. உலகம் மாறிக்கொண்டிருந்தது. முன்பு வாச்சர்களின் அமைதியான பாதுகாப்பில் இருந்த அமைதியான பூமி இப்போது அரக்கர்கள் சுற்றி திரியும் மனிதர்களின் இதயங்களில் பயமாச்சு செய்யும் இடமா மாறிவிட்டது. அதே நேரத்தில் வாச்சர்களின் பிள்ளைகள் பூமியில பரவி கொண்டிருந்த போது வாச்சர்கள் தாங்களே மனிதர்களுக்கு புதிய அறிவை அறிமுகப்படுத்தினார்கள். மனிதர்கள் இவ்வளவு விரைவில் அறிய வேண்டியதல்லாத அறிவை. இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இந்த விழுந்த தேவலைகள் மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட கலைகளையும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தார்கள். வானகத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அவர்கள் பகிர்ந்தார்கள். உலோக வேலை, ஆயுதங்கள் மற்றும் போர், மந்திரம் மற்றும் சூனியம், வானத்தில் உள்ள அடையாளங்கள் ஆகியவற்றின் அறிவை. அசாசேல் என்ற ஒரு வாச்சர் இதில் முன்னிலை வகித்தான். அசாசேல் வாள்கள், கத்திகள், கேடயங்கள் மற்றும் மார்பு கவசங்களை உருவாக்கும் கலைகளை வெளிப்படுத்தினான். மனிதர்கள் பூமியின் உலோகங்களை தோண்டி எடுத்து அவற்றை உருக்கி கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் மாற்றுவது எப்படி என்று அவன் கற்றுக் கொடுத்தான். அவனது வழிகாட்டுதலின் கீழ் இரும்பு கலைஞர்கள் மனிதர்களுக்கு முதன் முதலாக வாள்கள் மற்றும் ஈட்டிகளை உருவாக்கினார்கள். உலைகளின் தீயில் இரவு ஒளிர்ந்தது. மனிதர்கள் இரும்பும் வெண்கலமும் வடிவமைத்து இதற்கு முன்பு இல்லாத வகையில் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டார்கள். அசாசேல் ஆயுதங்களிலேயே நிற்கவில்லை. அவனோ உடல் அலங்கரிப்பது, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், நிறப்பூச்சிகள் மற்றும் கண்கள் மற்றும் தோலை அழகுபடுத்தும் அழகு சாதனங்களை பயன்படுத்துவது ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தான். மனித பெண்கள் மேக்கப் மற்றும் நகைகள் பற்றிய ரகசியங்களை அறிந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை மேலும் அழகுபடுத்த கருப்பு கனிமமான ஆன்டிமோனியை கொண்டு முகத்தை வரைய தொடங்கினார்கள். அவர்கள் அழகான கையணிகள் மற்றும் அலங்காரங்களை உருவாக்கினார்கள். முன்பு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் இப்போது அகந்தை மற்றும் ஆசையில ஈர்க்கப்பட்டு தங்களை அலங்கரிச்சு உணர்ச்சிகளையும் பொறாமையையும் தோண்டினார்கள். மற்ற வாச்சர்கள் மந்திரங்கள் மற்றும் மாயாஜாலங்களின் அறிவை வழங்கினார்கள். தலைவர் செம்யாசா மாயாஜாலங்கள் மற்றும் வேர்களை வெட்டும் கலைகளை கற்றுக் கொடுத்தான். அவை மருந்துகள் தயாரிக்கவும் அல்லது மந்திரங்களை செய்யவும் பயன்படக்கூடியவை. அர்மாரோஸ் என அழைக்கப்படும் மற்றொருவர் மாயாஜாலங்களை எப்படி நீக்குவது என்பதை கற்றுக் கொடுத்தான். மாயாஜால அறிவும் அதற்கான எதிர் அறிவும் கொண்டு அங்கு முதன் முதலில் மந்திரவாதிகளுக்கிடையிலான மோதல் தொடங்கியிருக்கலாம். வாச்சர் பறக்கியல் மனிதர்களுக்கு நட்சத்திரங்களின் ரகசியங்கள், ஜோதிடம் மற்றும் நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் காணும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். கோக்கபில் நட்சத்திர கூட்டங்களை பத்தியும் வானத்தை வரைபடமா அமைப்பதையும் கற்றுக் கொடுத்தான். ஷம்ஷியல் சூரியனின் பயணத்தை, சரியல் சந்திரனின் நிலைகளை கற்றுக் கொடுத்தான். இப்படியே ஒவ்வொரு கிளர்ச்சி செய்த தேவதூதரும் மேகங்கள், வானிலை, மூலிகைகள் மற்றும் செடிகள், அவற்றை மருந்தாவோ விஷமாவோ பயன்படுத்தும் முறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அறிவுகளை பகிர்ந்தனர். முதல்ல இந்த கற்றல்கள் பலவும் பயனுள்ளதாகவோ அல்லது வெளிச்சம் தருவதாகவோ தோன்றின. மக்கள் புதிய கருவிகளால் சிறப்பாக விவசாயம் செய்வதை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் நன்றாக ஆடைகள் மற்றும் நகைகள் தயாரித்தார்கள். அவர்கள் வானத்தை ஆய்வு செய்து பருவங்களை குறித்தார்கள். ஆனா இந்த அறிவு ஒரு பயங்கரமான விலைக்கு கிடைச்சது. இந்த திறங்களுடன் வந்த சக்திக்கு மனிதர்கள் தயாராக இல்ல. மேலும் வாச்சர்கள் இந்த அறிவை கருணையால் அல்ல, ஆனா மனிதர்களை கெடுக்கும் நோக்கத்துடன் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கினாங்க. விரைவில் இந்த தடை செய்யப்பட்ட அறிவு மனிதர்களை பாவத்திலையும் வன்முறையிலும் இழுத்து சென்றது. இப்போது போர் ஆயுதங்கள் கையில வந்ததா கிராமங்களுக்கு இடையிலான சண்டைகள் இரத்த குளமா மாறின. முன்பு ஒருவேளை இரண்டு பேர் சண்டை போட்டு கலியால் அடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இப்போது வாளும் ஈட்டியும் எடுத்து எளிதாக ரத்தம் சிந்த தொடங்கினாங்க. பெருமையும் பலமும் கொண்டவர்கள் மற்றவர்களை ஆள முயன்றதால் கொலைகளும் போர்களும் அதிகமாகின. அழகு சாதனங்கள் மற்றும் அலங்கார கலை காமத்தையும் அகந்தையையும் தூண்டியது. மக்கள் இனிமே அல்லது பணிவை விட அழகு, கவர்ச்சி, ஆசை ஆகியவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். சில பெண்கள் மாயாஜாலமும் கவர்ச்சியும் கொண்டு ஆண்களை தவறான செயல்களில் ஈடுபட தூண்டினார்கள். சில ஆண்கள் தங்களுக்கு பிடித்த பெண்கள் அல்லது பொருட்களை வலுக்கட்டாயமா பிடித்து எடுக்க தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. வாச்சர்கள் கற்றுத்தந்த மந்திரங்களும் சூனியங்களும் மனிதர்களை மந்திரவாதத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இட்டு சென்றன. மக்கள் மற்றவர்களை தங்களுக்கு கீழ்ப்படைய வைக்கவும் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளவும் மருந்துகளும் மந்திரங்களும் பயன்படுத்த தொடங்கினார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் கடவுள் அவர்களுக்கு நினைத்திருந்த நீதிமுறையிலிருந்து மேலும் மேலும் விலகினர். இந்த குழப்பமான நிலைய வாச்சர்கள் ஒரு பக்கத்துல திருப்தியுடனும் மறுபக்கத்துல கவலையுடனும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களால் உருவாக்க திட்டமிட்டிருந்தா அழுக்கே ஆகும். அவர்களின் போதனைகளால மனிதர்கள் இப்போது கடவுளற்ற தன்மையிலும் பாவத்திலும் மூழ்கிவிட்டார்கள். முன்பு தூய்மையான மனம் கொண்டிருந்த மனிதர்களின் இதயங்கள் இப்போது இருண்டு கொண்டிருந்தன. பூமி எல்லா வடையிலும் அழுக்காய் வந்தது. வாச்சர்களின் தாக்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டில்ல. ஒரு மனிதன் நிலத்தை உழைச்சா அது கிளர்ந்த தேவதைகளால வழங்கப்பட்ட கருவிகளாதான். ஒரு பெண் தன்னை அலங்கரித்தா அது வீழ்ந்த ஆவியிடமிருந்து கற்ற ரகசியங்களை பயன்படுத்திதான். அவர்கள் வழிகாட்டுதலுக்காக நட்சத்திரங்களை நோக்கியால் கூட அது சொர்க்கத்தை துரோகம் செய்தவர்களிடமிருந்து வந்த அறிவை பின்பற்றுவதாக இருந்தது. மனிதர்களின் இதயங்களில் கடவுளின் இருப்பு மங்கியதாகி மக்கள் இந்த புதிய கலைகளும் இன்பங்களும் நோக்கி திரும்பினர். வாச்சர்கள் தாங்களே இப்போது முழுமையாக வீழ்ந்த தேவதைகளாக மாறி சில இடங்களில் கடவுள்களாகவோ வீரர்களாகவோ போற்றப்பட்டனர். இந்த அறிவை கொண்டு வந்த இந்த பிரகாசமானவர்களை கௌரவிக்க கோயில்கள் அல்லது நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் வழி தவறி விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் அதை உணரவும் இல்லை. இந்த நெறிமுறையற்ற வீழ்ச்சிக்கிடையில் சில விசுவாசமான மனிதர்கள் இன்னும் நேர்மையாக வாழ முயற்சித்தனர். எனோக்கு போன்றவர்கள் கடவுளுக்கு விசுவாசமா இருந்தனர். பண்பாட்டுப்படி எனோக்கு தானே இந்த நிகழ்வுகளை பத்தி தரிசனங்களும் எச்சரிக்கைகளும் பெற்றார். ஆனா பெரும்பாலான மனிதர்களுக்கு தீமை ஒரு புதிய சாதாரணமா மாறிவிட்டது.

ராசா, காமம், மந்திரவாதம் எல்லா இடங்களிலும் பரவியது. அழகான பசும பூமி இப்போது ரத்தத்தால களங்கம் அடைஞ்சு விக்கிரக வழிபாடுகளால மாசுபட்டது. மேல உயரத்துல கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்தான். அவரது பார்வைக்கு எதுவும் மறைந்திருக்கவில்லை. தன் படைப்புகள் இப்படியாக மாறிவிட்டதை நினைச்சு அவருடைய இதயம் துக்கத்தில் மூழ்கியது. உலகம் ஒரு பேரழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. மக்கள் அதை இன்னும் அறியாவிட்டாலும் மக்கள் உள்ளுக்குள் மாறிக்கொண்டிருந்த போது நெபிலிம்களும் மாறிக்கொண்டிருந்தனர். முதல்ல பல மனிதர்கள் அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் விசித்திரமாகவும் இருந்தார்கள். சிலர் அவர்களை பெரிய வீரர்களாக மதித்தனர். ஆனா காலம் கடந்த போது அந்த அரக்கர்கள் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் பூமி தங்களுக்கே சொந்தம் என்று நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் உயரமும் பலமும் அவர்களுக்கு எளிதாக ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சது. விரைவில் முழு ஊர்களும் பரந்த பகுதிகளும் அவர்களது ஆட்சி கீழ் வந்தன. மக்கள் விரும்பியதால் அல்ல, எதிர்க்க முடியாததால். அரக்கர்கள் தினமும் உணவு கேட்க ஆரம்பிச்சார்கள். ஒரு அரக்கன் ஒரு கிராமத்திற்கு பல நாட்கள் தேவையான அளவு உணவை ஒரே நாள்ல உண்ண முடிந்தது. விவசாயிகள் காலை முதல் இரவு வரை உழைத்தார்கள். ஆனால் அவர்களது அறுவடை அவர்களது வீட்டுல தங்கவில்லை. அவர்கள் அதை காணிக்கையாக எடுத்து செஞ்சாங்கள். ஒரு காலத்துல வயல்களை நிரப்பிய மாடுகள் கூட்டங்கள் குறைஞ்சு போனது. ஒரு காலத்துல குளிர்காலம் முழுவதும் போதுமானதாக இருந்த தானிய களஞ்சியங்கள் காணாம போக ஆரம்பிச்சன. அரக்கர்கள் முதலில் சிறந்தவற்றையே விரும்பினார்கள். மேலும் நியாயத்திற்கு அதிகமாகவே கேட்டார்கள். காலப்போக்குல உணவு வளர்த்த மக்கள் தான் பசிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் ரொட்டிக்காக அழுதான்ல. பெற்றோர்கள் எஞ்சியரை எப்படியாவது நீட்டிக்க முயற்சித்தார்கள். பல குடும்பங்கள் இன்னொரு நாளும் உயிர் வாழ வேண்டும் என்றா தங்களுக்கு தேவைப்பட்டதை கூட விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அரக்கர்கள் அதிகமா எடுத்துக்கொண்ட போது நிலம் கூட பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. வயல்கள் அதிகமா உழைக்கப்பட்டல. மிருகங்களை வளர்க்கும் வேகத்தை விட விரைவா எடுத்து சென்றார்கள். வாழ்க்கையின் ஓசை முற்றிலும் சிதைஞ்சது. நம்பிக்கையுடன் விதைப்பதற்கு பதிலாக பயத்துடன் விதைத்தார்கள். ஏனெனில் அறுவடை யாருக்கு போகும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தது. பலர் நிலத்தை அன்புடன் பராமரிப்பதை நிறுத்திவிட்டார்கள். சிலர் தங்களது உணவை நிலத்துக்குள் அல்லது குகைகள்ல மறைச்சாங்க. மற்றவர்கள் தங்களை அரக்கர்கள் கவனிக்காத ஒரு அமைதியான இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொலைதூர பகுதிகளுக்கு இடம்பெயர முயற்சித்தார்கள். ஆனா நெஃபிலிம் பரந்த பகுதிகளுக்கு நகர்ந்தார்கள். அவர்களின் தாக்கம் தொலைதூரம் வரை சென்றது. அரக்கர்கள் உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் நேரம், உழைப்பு, மரியாதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சாதாரண மக்களை ஒன்றுமில்லாதவர்களாகவே நடத்தினார்கள். ஒரு மனிதனின் உழைப்புக்கு மதிப்பு கிடையாது. ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பும் மதிக்கப்படுது. நெபிலும் எல்லா விதிகளுக்கும் மேலாக இருப்பது போல நடந்து கொண்டார்கள். யாராவது அவர்களுக்கு எதிராக நடந்தா தண்டனை விரைவாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. மக்கள் தங்கள் தலைகளை குனிந்து அமைதியா இருக்க கற்றுக்கொண்டார்கள். பலர் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான கடைசி அமைதியான நாளாக இருக்கலாம் என்று வாழ்ந்தார்கள். அவர்களின் பசிக்கேடு அதிகரித்த போது அவர்களின் கோரிக்கைகளும் அதிகரித்தன. உலகம் அவர்களை திருப்திப்படுத்த போதுமானதை வழங்க முடியல. அரக்கர்கள் பயிர்கள், மிருகங்கள் என்பவற்றை மட்டுமல்லாம இன்னும் அதிகமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் மனிதர்களின் இதயங்களை நடுங்க வைக்கும் செயல்களை செய்தார்கள். கதைகள் கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு பரவின. மக்கள் கிசுகிசுப்பா பேசினாங்க. பயணிகள் திறந்த சாலைகளை தவிர்த்தார்கள். இரவில் குடும்பங்கள் தீயை ஏற்றுவதை நிறுத்தினார்கள். ஏனெனில் ஒலி கவனத்தை ஈர்க்கும் என்று பயந்தார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஒரு கணம் கூட அலைந்து திரிய வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அந்த பயம் ஒரே இடத்துல நிலைத்திருக்கவில்லை. அது நிலத்தை சுற்றி நிழலாக நகர்ந்தது. மக்கள் இனி கூட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக இல்லை என்று உணர்ந்தார்கள். தனியாக இருந்தால் இன்னும் அதிகமாக அச்சம் ஏற்பட்டது. சிலர் வலுவான சுவர்களை கட்டினார்கள். மற்றவர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்றார்கள். ஆனா அரக்கர்கள் அருகில் நடந்தா மலைகளும் சிறியதாகவே தோன்றின. ஒரு காலடி சத்தம் தொலைவில் இருந்தும் கேட்கப்பட்டது. ஒரு கூச்சல் முழு குறியிருப்பையும் அமைதியாக்க முடிஞ்சவ. நெபிலியம்களும் இயற்கை உலகத்தையும் சேதப்படுத்த ஆரம்பிச்சார்கள். வாழ்க்கையின் சமநிலை முற்றிலும் உடைந்தது. முன்பு சுதந்திரமா சுற்றிய விலங்குகள் பெருமளவுல வேட்டையாடப்பட்டன. அரக்கர்கள் எடுத்ததை கவனமா எடுத்துக்கொள்ளவில்லை. நானே நானே அவர்கள் நினைக்கவில்லை. பருவங்களை பத்தியும் அவர்கள் நினைக்கவில்லை. பூமி மீண்டும் உயிர் பெற நேரம் தேவை என்பது அவர்கள் எண்ணவில்லை. முன்பு பொதுவாக இருந்த இடங்கள்ல மாடுகள் மறைஞ்சு விட்டன. பறவைகள் ஓடி போயின்ற காட்டு உயிரினங்கள் அரிதாகிவிட்டன. சில பகுதிகளில் நிலம் வெறிச்சோட தொடங்கியது. உயிரே வெளியேற்றப்படுவது போல. பின்னர் அரக்கர்கள் தங்கள் பலத்தை ஒருவருக்கு ஒருவர் எதிராக திருப்பினார்கள். அவர்களிடையே பெருமை வளர்ந்தது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட பெரியவராக இருக்க விரும்பினார்கள். நிலத்தையோ மரியாதையோ பகிர விரும்பல. சிலர் தங்களை சுற்றி ஆதரவாளர்களை திரட்டினார்கள். மற்றவர்கள் பரந்த நிலங்களை தங்களுடையதாக உரிமை கொண்டார்கள். பிரதிவைப்பு குழுக்கள் உருவாக புயலுக்கு முன் வெப்பம் போல பதற்றம் அதிகரித்தது.

போட்டி என தொடங்கியது வெளிப்படையான மோதலா மாறியது. அவர்களின் போராட்டங்களால நில நடுங்கியது. மரங்கள் விழுந்தன, மலச்சரிவுகள் உடந்தன. அருகில் வாழ்ந்த மக்கள் எங்கே ஓடுவது என்று தெரியாமல் தவித்தனர். ஏனெனில் அபாயம் எல்லா திசையிலிருந்தும் வந்தது. அரக்கர்கள் சந்தையிட்ட போது அது அவர்களை சுற்றியுள்ள அணையத்தையும் பாதித்தது. அவர்களின் மோதல்கள் அவர்களது இனத்தவர்களுக்கு மட்டுமில்லாம மனிதர்கள் இன்னும் உயிர் வாழ முயன்ற இடங்களுக்கும் அழிவை கொண்டு வந்தது. வீடுகள் நசுக்கியல, கிணறுகள் சேதமறிஞன, வயல்கள் சிதைங்கன. உலகம் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டிருந்தது. இப்போது அது இன்னும் அதிகமா துன்புற்றது. அரக்கர்கள் மேலும் பிரிந்த போது பூமி இன்னும் அதிகமா நிலை தடுமாறியது. அடுத்ததாக எங்கு பிரச்சனை எழும் என்று யாரும் கணிக்க முடியல. சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கை நீண்ட கவலையின் பருவமாக மாறியது. பலர் தாங்கள் எப்போதும் ஒரு பாரத்தின் கீழ் வாழ்கிறோம் என்று உணர்ந்தனர். அவர்கள் உயிர் வாழ்வதை பற்றியே விழித்துக் கொண்டு அபாயத்தை நினைத்துக் கொண்டே தூங்கினார்கள். சிலர் முற்றிலும் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். மற்றவர்கள் கடுமையான மனதுடன் மாறிவிட்டனர். ஏனெனில் பயம் ஒருவரை மாட்டக்கூடும். மனிதர்களிடையேவும் வன்முறை அதிகரிச்சது. மக்கள் அவர்கள் பார்த்ததை பின்பற்றினார்கள். மேல் மட்டத்துல சட்டம் உடைந்தா அது எங்கும் உடைஞ்சுவிடும். ஆயுதங்கள் பரவின, நம்பிக்கை மறைந்தது. அண்டை வீட்டார் ஒருவருக்கொருவர் எதிராக மாறினர். குடும்பங்கள் உணவுக்காக வாதம் செய்தனர். பலர் முன்பு ஒருபோது எடுத்திருக்காத முடிவுகளை எடுத்தனர். ஆனா அந்த இருளிலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. சிலர் மட்டும் இன்ன கடவுளின் முன் தூய்மையா வாழ முயற்சித்தனர். அவர்கள் நடப்பதை பார்த்து துயரம் அடைஞ்சனர். அவர்களில் ஒருவன் நோமா. நோமா தன்னை சுற்றியுள்ள உலகை காணாதவராக இல்ல. விளைகள் பூமியை நிரப்பியுள்ளதை அவர் பார்த்தார். மக்கள் தீமையில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்தார். அந்த ராட்சசர்கள் எவ்வளவு கீழே விழுந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிட்டதை அவர் பார்த்தார். உலகம் இப்படியாக இருக்க வேண்டியதல்ல என்பதால் அவர் தனது மனதில் துயரத்தை சுமந்தார். பூமியில் உள்ள வேதனை மறைந்திருக்கவில்லை, அது மேல எழுந்துக. மக்களின் வலி, பயம், இழப்பு, பரவி கொண்டிருக்கும் தவறு, இவையெல்லாம் மேகங்களை கடந்த ஒரு பெரும் அழுகுறலா மாறின. பண்டை எழுத்துகள் சொல்வதாவது, பூமி கூட நடப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று படைப்பே கேட்கும் போல அழைத்தது போல இருந்தது. ஒரு காலத்துல உயிரை சுமந்த நிலம் இப்போது அதில் நடந்த செயல்களின் கனமான பதிவை சுமந்தது. அதிக உயரத்துல பரிசுத்த தூதர்கள் நடப்பதை பார்த்தனர். மிகேல், கப்ரியேல், யூரியேல், ரபாயேல் என்ற பிரதான தூதர்கள் கீழே பார்த்து அந்த தருணத்தின் பாரத்தை புரிஞ்சுகிட்டாங்க. அவர்கள் உற்சாகத்துடன் பார்க்கவில்லை, அவர்கள் துக்கத்துடனும் ஆழ்ந்த கவலையுடனும் பார்த்தார்கள். சத்தமின்மை எவ்வாறு பரவியுள்ளது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். உலக அமைதியின் பாதையிலிருந்து எவ்வாறு விலகியுள்ளது என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். வாச்சர்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேறி அரக்கர்கள் எவ்வாறு பெரும் அழிவுக்கு காரணமாகிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். முக்கியமான ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டாக, பூமி ஒரு திருப்பு முனையை நோக்கி செல்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதோ ஒன்று மாற வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனெனில் உலகம் இப்படியே என்றென்றும் தொடர முடியாது. பிரச்சனைகளால நிறைந்த பூமிக்கு மேல அமைதியும் ஒழுங்கும் நிறைந்த பரலோகத்துல நான்கு வல்லமையான பிரதான தூதர்கள் ஒன்று கூடியார்கள். இவர்கள்தான் கடவுளால நியமிக்கப்பட்ட மகா பாதுகாவலர் மிகேல், கடவுளின் செய்திகளை எடுத்து செல்லும் கப்ரியல், குணமளிப்பவர் ரபாயேல், புரிதலை வழங்கும் யூரியல். அவர்கள் ஆர்வத்தால் அல்ல, ஆழ்ந்த கவலையாலதான் ஒன்று கூடியார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பூமியை கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கண்டதை பார்த்து அவர்களின் மனதில் மிகுந்த துயரம் ஏற்பட்டது. அவர்கள் உயர்ந்த இடத்துல இருந்து கீழே பார்த்த போது உலகம் துன்பத்தில் இருப்பதை கண்டார்கள். நிலை இனி அமைதியாக இல்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மக்கள் பயம், குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்ல வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். வாச்சர்கள் தங்களது நோக்கத்திலிருந்து விலகி அவர்களின் செயல்கள் எங்கும் குழப்பத்தை பரப்பியதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு காலத்துல சமநிலையுடன் உயிர்ப்புடன் இருந்த பூமி இப்போது பாரமாவும் சிரமமாவும் உணரப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரல்கள் வார்த்தைகளாக அல்ல, ஆனால் ஒரு ஆழமான பாரமா மேல விண்ண எட்டும் அளவுக்கு எழுந்தன. எதுவும் மறைக்கப்படவில்லை, எதுவும் புறக்கணிக்கப்படவங்க. அச்சுதூதர்கள் அவர்கள் கண்டதை பார்த்து வேதனையை உணர்ந்தார்கள். அவர்கள் தூரமாகவோ குளிர்ச்சியுடன் பார்ப்பவர்களாகவோ இல்ல. அவர்கள் கடவுளின் படைப்பை ஆழமா நேசிச்சாங்க. நேரம் செல்ல செல்ல நிலைமை மேம்படவில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பதிலாக அது மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் மேலும் துயரம், மேலும் குழப்பம், மேலும் மனிதர்களுக்கும் கடவுளின் வழிகளுக்கும் இடையே தூரம் சேர்த்தது. இந்த நிலை என்றும் தொடர முடியாது என்பதை அர்ச்சதூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எதுவும் செய்யப்படவில்லை என்றா பூமி தானே திருத்த முடியாத அளவுக்கு அழிந்துவிடும்.
அவர்கள் ஒன்றாக ஒரு முடிவு எடுத்தார்கள். அவர்கள் நேரடியாக கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் கோபத்தில் குற்றம் சாட்டவில்லை, ஆனா நடப்பதை நேர்மையாக பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்றல்ல, கடவுளின் தீர்ப்பை கேட்டுக்கொள்ள முடிவு செய்தார்கள். ஆனா இது மீட்புக்காக அவர்கள் கடவுளின் முன் வந்தபோது மரியாதையுடன் தலை வணங்கினார்கள். ஒவ்வொரு பிரதான தூதரும் கவனமாகவும் மரியாதையுடனும் பேசினார்கள். முதல்ல மைக்கேல் பேசினார். அசாசேல் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாத விஷயங்களை கற்றுத்தந்ததை அவர் விவரித்தார். மெதுவாகவும் ஞானத்துடனும் வழங்கப்பட வேண்டிய அறிவு வழிகாட்டுதல் இல்லாமல் வெளியேற்றப்பட்டது. இந்த அறிவு மனிதர்களின் மனதை மாற்றி பணிவும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் அவர்களை விளக்கியது. ஞானத்தை நல்லதற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக மக்கள் அதை தீங்காக பயன்படுத்தினார்கள். பிறகு கப்ரியல் பேசினார். அவர் செம்ஜாசா மற்றும் தங்கள் நியமிக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறிய மற்ற காவலர்களை பற்றி பேசினார். அவர்கள் மனித பெண்களுடன் இணைந்து இயற்கை ஒழுங்கில் சேராத உயிர்களை உலகில் கொண்டு வந்ததை அவர் விவரித்தார். இந்த செயல்கள் பெரும் சமநிலையின்மையை ஏற்படுத்தின. பிறந்த ராட்சசர்கள் பூமியில் வாழ்வின் ஓட்டத்தை மாற்றினார்கள். அவர்கள் இருப்பது பயம், குழப்பம் மற்றும் பரவலான துன்பத்தை ஏற்படுத்தியது. அடுத்து ரஃபாயல் பீஸ்மர். அவர் மனித குலத்தின் நிலைமை மீது கவனம் செலுத்தினார். மக்கள் துக்கத்தில் சுமையடைந்திருந்ததை அவர் விவரித்தார். குடும்பங்கள் உடைஞ்சு போடுக, சமூகங்கள் நிலை தடுமாறின, மக்கள் மற்றும் பூமிக்கிடையிலான ஒற்றுமை சேதமடைஞ்சது. முன்பு மகிழ்ச்சி அளித்தவை இப்போது கவலையை ஏற்படுத்தல. ரஃபாயல் செயல்கள் பற்றி மட்டும் அல்லாம பலரது இதயங்களில் ஊன்றியிருந்த ஆழ்ந்த சோர்வையும் பேசினார். இறுதியா உரியல் தெளிவும் ஞானமும் கொண்டு பேசினார். அவர் முழு நிலைமையையும் பார்த்தார். இயற்கையே எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதை அவர் பேசினார். காலநிலைகளின் சமநிலை, நிலத்தின் பராமரிப்பு மற்றும் வாழ்வின் ஓசை அனைத்தும் குழப்பமடைந்து விட்டன. ஒழுங்கு குழப்பமாக மாறிவிட்டது. பூமி தன் இயல்பில் வாழாம போய்விட்டது என்று அவர் கூறினார். மூன்று பிரதான தூதர்களும் ஒன்றாக அந்த விஷயத்தை கடவுளின் முன்வைத்தனர். கடவுள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்தவர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர் அறிவிப்பதற்காக அல்ல, அவருடைய நீதிக்கும் கருணைக்கும் வேண்டி அவர்கள் பேசினர். உண்டான பாதிப்புகள் மிகுந்ததா, அவை சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். ஏனெனில் வேதனை பெரிதாக இருந்தது மற்றும் சேதம் பரவிக்கொண்டிருந்தது. இந்த நிலைமையில பூமி தன்னைத்தானாக குணப்படுத்த முடியாது என்பதால் கடவுள் தலையிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். கடவுள் கேத்த அவர் இறையில தலையிடவில்லை. அவர் முகம் திருப்பிக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு தருணத்தையும் அவர் பார்த்திருந்தார். மனிதர்களின் தேர்வுக, காவலர்களின் கிளர்ச்சி மற்றும் உலகம் முழுவதும் ஒழுங்கு குலைந்ததை அவர் கவனிச்சிருந்தார். அவர் காலத்தை கடக்க அனுமதித்தார், மாற்றத்துக்கு இடம் கொடுத்தார். ஆனா இப்போது அந்த காலம் அதன் எல்லையே எட்டியது. கடவுளுக்கு ஆழ்ந்த துயரம் ஏற்பட்டது. அவரது படைப்பு அவருக்கு மிகவும் மதிப்பு மிட்டது. அவர் அதை கவனத்துடனும் நோக்கத்துடனும் உருவாக்கினார். அதை வளைந்து போனதா பார்ப்பது அவரது இதயத்திற்கு வழி அளித்தது. பழமையான எழுத்துக்கள் மனிதர்கள் எவ்வளவு கீழே விழுந்தார்கள் என்பதை பார்த்து கடவுள் துயருற்றார் என்று கூறுகின்றன. இது கோபம் மட்டும் அல்ல, இது துயரத்துடன் உறுதியும் கலந்தது. இத்தருணத்திலும் கூட கடவுள் கருணைய மறக்கவில்லை. அவர் ஒவ்வொரு இதயமும் திரும்பி போகவில்லை என்பதை பார்த்தார். அவர் நோவாவை பார்த்தார். இன்னும் விசுவாசமாக நடந்து கொண்ட ஒருவர். நோவா வளர்ந்து கொண்டிருந்த குழப்பத்தை பின்பற்றவில்லை. தவறுகள் சூழ்ந்திருந்தாலும் அவர் நேர்மையுடன் வாழ்ந்தார். நோவாவை மூலமாக கொண்டு வாழ்க்கை ஒரு நல்ல வழியில தொடர முடியும் என்பதையும் கடவுள் பார்த்தார். அதனால் கடவுள் அதிகாரத்துடனும் நோக்கத்துடனும் பேசினார். உலகம் இப்போது இருப்பது போல தொடர முடியாது என்று அவர் அறிவித்தார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரப்போகிறது. அது தவறாகி போனதை அகற்றி பூமிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வழங்கும். இந்த சுத்திகரிப்பு ஒரு பெரிய வெள்ளமாக இருக்கும். நிலத்தை மூடிக்கொண்டு அந்த காலத்தின் முறைகேடுகளை கழுவி அகற்றும். ஆனா ஊழலுக்கான காரணம் நேரடியாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கடவுள் தெளிவாக சொன்னார். தங்கள் பொறுப்பை விட்டு விலகிய காவலாளிகள் பொறுப்பில் இருந்து தப்ப முடியாது. அந்த சமநிலையை சிதைத்த வல்லமையுள்ளவர்கள் தொடர முடியாது. தீர்ப்பு கவனமாகவும் முழுமையாகவும் நீதியுடனும் இருக்கும். பின்னர் கடவுள் தன் பிரதான தூதர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. அவர்களின் பணிகள் சீரற்றவையா இல்ல. ஒவ்வொன்றும் தீமை அகற்றி நன்மையை பாதுகாக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் பாதுகாக்கப்படுவாங்கள். அமைதியை சிதைக்கும் மூல காரணம் கட்டுப்படுத்தப்படும், எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அந்த கணத்துல எக்க வரலாறு மாறியது. காவலாளிகளும் வல்லமையுள்ளவர்களும் உருவாக்கிய களம் முடிவுக்கு வந்தது. வானம் தனது தீர்ப்பை அறிவிச்சுக. பூமி விரைவில் அதன் விளைவுகளை விடாரும்.
ரகசியமான கிளர்ச்சியில தொடங்கியத இப்போது எல்லாம் வல்லவரின் விருப்பத்தான் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. வானத்தில் உள்ள குரல்கள் அமைதியாகிய போது கடவுள் பேசினார். முழு வானமும் கவனமா கேட்டது. அவரது வார்த்தைகள் அமைதியும் தெளிவும் நோக்கமும் நிறைந்தவை. எதுவும் அவசரமா செய்யப்படவில்லை, எதுவும் அர்த்தம் இல்லாம பேசப்படா. கடவுள் அறிவித்தது பூமியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும், வழி தவறிய அந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும். கடவுள் முதலில் தனது கவனத்தை புரிதலும் ஒளியும் தரும் தூதர் உரியலிடம் திருப்பினார். உரியலுக்கு மிக முக்கியமான ஒரு பணி வழங்கப்பட்டது. நேர்மையான பாதையில இன்னும் நடக்கிற மனிதன் நோவாவிடம் செல்லுமாறு கடவுள் அவரிடம் கூறினார். நல்லதை பற்றி கவலைப்படாத மக்களிடையே அமைதியா வாழ்ந்தாலும் நோவாவின் மனது உறுதியாக இருந்தது. அவர் சக்தி வாய்ந்தவர் என்பதற்காக அல்ல, விசுவாசமானவர் என்பதற்காகவே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். வரவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கை உரிய நோவாவிடம் அனுப்பப்பட்டார். பூமி விரைவில் உயரம் நீரால் மூடப்படும் என்பதை நோவாவிடம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்பட்டது. இது நோவாவுக்கு தண்டனையாக அல்ல, அவரை பாதுகாக்கும் ஒரு வழியாகவே இருந்தது. நோவா எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், அவரை வழியாக உயிர்கள் தொடர முடியும் என்பதை உரியல் விளக்குமாறு கடவுள் உத்தரவிட்டார். நோவாவும் அவரது குடும்பமும் உயிருள்ள உயிரினங்களும் தங்கக்கூடிய வலுவானதும் நங்கு மூடியதுமான பெரிய மரப்படகை தயாரிக்க நோவாவிடம் கூறப்பட்டது. இந்த பணி நேரமும் முயற்சியும் நம்பிக்கையும் தேவைப்படும். உரியல் இந்த செய்தியை கொண்டு வந்த போது நோவா கவனமா கேட்டார். இப்படிப்பட்ட வெள்ளம் ஏற்படும் எண்ணமே அவருக்கு வரமே இல்லை, ஆனால் அவர் வாதிக்கவில்லை. அவர் கடவுளை நம்பினார். தினமும் நோவாவும் அவரது மகன்களும் மரங்களை வெட்டி கட்டைகளை வடிவமைத்து அவர்களுக்கு கூறப்பட்டபடி துல்லியமாக கட்டினார்கள். அவர்களை சுற்றியுள்ள மக்கள் கவலை இல்லாம தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். ஆனா நோவா மட்டும் கவனத்தை தளராம இருந்தார். உலகம் மேலும் குழப்பத்துல மூழ்கி கொண்டிருக்க நோவா அமைதியாக வரவிருக்கும் நிகழ்வுக்காக தயாராகினார். இதற்கு பிறகு கடவுள் சிகிச்சையும் மீட்பும் தொடர்புடைய தூதர் ரஃபாயல பேசினார். ராபாயலுக்கு மிகுந்த தீங்கு விளைவித்த வாச்சர்கள் ஒருவரான அசாசேலை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. அசாசேல் அறிவை விவேகமன்றி பரப்பி மனிதர்களிடையே பெருமை, சண்டை மற்றும் அதிகப்படியான ஆசைகளை ஊக்குவித்தான். அசாசேலின் தாக்கம் இனி பூமியை எட்டாம இருக்க கடவுள் ரபாயலுக்கு அவனை உலகிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார். அசாசேல மக்கள் இல்லாத, வெளிச்சம் இல்லாத, உலகின் மேற்பரப்பிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள ஒரு தனிமையான மற்றும் மூடிய இடத்தில் வைக்க ரபாயலுக்கு கூறப்பட்டது. அங்க அசாசேல் தனிமையில இருந்து இனி யாரையும் வழிநடத்தவோ தவறாக வழிகாட்டவோ முடியாம இருப்பான். இது கோபத்தில் செய்யப்படவில்லை, நீதிக்காக செய்யப்பட்டது. அந்த தீங்கு போதுமான அளவு பரவிவிட்டது. அசாசேலின் போதனைகள் ஏற்படுத்திய சேதத்திலிருந்து பூமி மீண்டு வர ரபாயலுக்கு உதவவும் கூறப்பட்டது. நிலம், மக்கள் மற்றும் உயிரின் சமநிலை, ஆள் இவை குணமடைய நேரம் தேவைப்பட்டது. அடுத்து கடவுள் காபிரியலை நோக்கினார். மாற்றம் விரைவாக வரவேண்டிய போது அனுப்பப்படும் தூதர் அவர். காபிரியலுக்கு வாச்சர்களின் பிள்ளைகளான அந்த ராட்சதங்களை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த உயிரினங்கள் கட்டுப்பாட்டை மீறி வளர்ந்து அவர்கள் வாழும் இடங்களில் வாழ்க்கையை குழப்பிவிட்டனர். கடவுள் அவர்கள் இனி இப்படியே இருக்க முடியாதுன்னு அறிவித்தார். அவர்களின் காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளோ மனிதர்களுடன் எதிர்கால இடமோ பற்றி பேசவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் பெருமையும் போட்டியும் அவர்களது காலத்தை முடிவுக்கு கொண்டு வர அனுமதித்தார். ராட்சசங்கள் பூமியில ஆட்சி செய்ய தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்களின் பலம் அவர்களை காப்பாற்றாது, அவர்களின் எண்ணிக்கை அவர்களை காப்பாற்றாது. அவர்களின் காலம் கடந்து போகும், பூமி அவர்கள் இல்லாம தொடரும். பின்னர் கடவுள் தூதர்களில் தலைவரும் ஒழுங்கின் காவலருமான மைக்கேலை நோக்கி பேசினார். மைக்கேலுக்கு தங்கள் இடத்தை விட்டு வெளியேறிய மீதமுள்ள காவலர்களை சமாளிக்கும் பணி வழங்கப்பட்டது. இந்த உயிர்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தனர், ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கள் உடைத்துவிட்டனர். அவர்கள் செய்த தீங்கிற்காக அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உலகிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். அவர்களை ஒன்று சேர்த்து பூமியின் ஆழத்திலும் மறைந்த இடத்திலும் வைக்குமாறு மைக்கேலுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அங்கு அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும். மனிதர்களையோ படைப்பையோ அவர்கள் இனி குறுக்கிட முடியாது. அவர்கள் செய்த செயல்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் இருக்கும். அதே சமயம் மேலுள்ள உலகம் அவர்களின் தாக்கமின்றி முன்னேறியது. இந்த சிறைவு கடவுள் நியமித்த இறுதி காலம் வரை நீடிக்கும். காவலர்களின் செயல்களின் தொடர்ச்சியான விளைவுகள் பற்றியும் கடவுள் பேசினார். அவர்கள் ஏற்படுத்திய தீய தாக்கங்கள் அகற்றப்படும். நோக்கம் வெறும் உயிர்களை அகற்றுவதல்ல, சமநிலையை மீட்டெடுப்பதே ஆகும்.
மக்கள் எப்போதும் பயமின்றி வாழக்கூடிய, குடும்பங்கள் வளரக்கூடிய, நிலம் மீண்டும் விளைச்சல் தரக்கூடிய, உண்மை தினசரி வாழ்வை வழிநடத்தக்கூடிய உலகை கடவுள் விரும்பினார். இந்த முடிவுகளின் மூலம் கடவுள் திடத்தன்மையும் பரிவும் காட்டினார். அவர் பூமியை விட்டுவிடவில்லை, அவர் மனிதர்களை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் புதுப்பிப்புக்கான வழியை உருவாக்கினார். முறிந்தது நேராக மாற்றப்படும், உடைந்தது குணமாகும் வாய்ப்பு பெறும். மகாதூதர்கள் தங்கள் பணிகளை மரியாதையுடனும் உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்ய போகும் செயலின் பாரத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். இது வெற்றியின் தருணம் அல்ல, பொறுப்பின் தருணம். வானகம் நீண்ட கால குழப்பத்திற்கு பதிலளித்தது. மாற்றம் இப்போது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. பூமியில இந்த வரவிருக்கும் மாற்றத்தின் அறிகுறிகள் ஏற்கனவே காணப்பட்டன. உலகம் அமைதியற்றதாக உணர்ந்தது. வாச்சர்கள் தங்கள் சுதந்திர காலம் முடிவடைய போகிறது என்பதை உணர்ந்தார்கள். சிலர் உதவியை தேடியது மிகவும் தாமதமாகிவிட்டது. சிலர் தப்பிக்க வழி தேடினாங்க. மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. வேறு முடிவுக்காக நம்பிக்கையுடன் இருந்தாங்க. ஆனா முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டனே. வாச்சர்களும் அரக்கர்களும் வடிவமைத்த யுகம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. மீதம் இருந்தது கூறப்பட்டதை நிறைவேற்றும் பணி மட்டுமே. வானகம் இப்போது இயக்கத்தில் இருந்தது. வரவிருக்கும் நாட்கள் உலகை என்றென்றும் மாற்றப்போகின்றன. வானகத்தின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போது நெபிலிம் இன்னும் பூமியில் நடந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் முடிவு எவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்பதை அறியாமல் அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். தாங்கள் ஆட்சி செய்த உலகில் இருந்து எதுவும் அவர்களை அகற்ற முடியாதுன்னு நம்பினார்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் வலிமையும் கட்டுப்பாடும் மட்டுமே அறிந்திருந்தார்கள். அவர்களின் காலம் முடிவடையலாம் என்ற எண்ணமே அவர்களின் மனதில் உண்மையிலே ஒருபோதும் வந்ததே இல்லை. நெபிலியும் பரந்த பகுதிகளில் பரவியிருந்தார்கள். சிலர் நதிகளும் வளமான நிலங்களும் அருகே தங்கியிருந்தார்கள். அங்கு ஒரு காலத்துல உணவு அதிகமாயிருந்தது. மற்றவர்கள் மலைகளையும் விரிவான சமவெளிகளையும் பிடிச்சு கொண்டார்கள். அங்கு அவர்கள் தொலைவில் பார்க்கவும் எவராலும் தொட முடியாதவர்களாக உணரவும் முடிந்தது. அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் இருப்பு அனைத்தையும் மாற்றியது. அவர்களை சுற்றிய நிலம் இனி அமைதியா உணரல. மக்கள் கவனமா நகர்ந்தார்கள். எப்போதும் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். பெரியவர்கள் தங்கிய இடங்கள்ல இயற்கையே கூட அமைதியா இருந்தது. பூமி தன்னுடைய மூச்சை பிடிச்சுகிட்டது போல. இந்த பெருமக்கள் அனைவரும் மனப்பான்மையில ஒரே மாதிரியாக இல்லை என்றாலும் எவரும் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் தாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை அறிந்தே வளர்ந்தார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் எந்த மனிதனை விட பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வேகமானவர்களாகவும் இருந்தாங்க. இதுதான் அவர்கள் உலகத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை உருவாக்கியது. பலர் தாங்கள் ஆள வேண்டும் என்று நம்பினார்கள். ஏனெனில் அவர்கள் அதை செய்ய முடியும் என்பதால். அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளல, அவர்கள் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்ளல. அவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்களின் வலிமை தீர்த்தது. காலப்போக்கில் வலிமையே அவர்கள் நம்பிய ஒரே விஷயமா மாறியது. நெபிலிமுங்கள் தங்கள் தந்தையான வாச்சர்களை ஒரி மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக நினைவு கூர்ந்தார்கள். சில பெரியவர்கள் தங்களுக்குள் தெய்வீக உரிமை இருக்கிறது என்று நம்பினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் பின்தொடர்பவர்களை சேர்த்தார்கள், மரியாதையை கோரினார்கள் மற்றும் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் நிலையான சமுதாயங்களை உருவாக்கவில்லை. அவர்கள் வெறும் தங்களின் இருப்பால் மட்டுமே ஆட்சி செய்தார்கள். ஒரு பெரியவன் வந்தா மக்கள் தங்கள் வாழ்க்கையை அவனை சுற்றி மாற்றிக்கொண்டார்கள். காலப்போக்கில் உலகம் அவர்களை முன்னோக்கி ஆதரிக்க முடியாம போனது. இந்த மாற்றத்தை பெரியவர்கள் கவனித்தார்கள். ஆனால் ஏன் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உணவு சேகரிப்பது கடினமாகிறது. விலங்குகள் அரிதாகிவிட்டன. வயல்கள் முன்பு அளித்ததை இனி அளிக்கவில்லை. தங்கள் வழிகளை கேள்விப்படாம நெபிலிமுகள் இன்னும் அதிகம் கோரினார்கள். பிரச்சனை நிலமல்ல, மக்கள் தான் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை அவர்களை சமநிலையிலிருந்து மேலும் தள்ளி வீழ்ச்சிக்கே அருகில் கொண்டு சென்றது. நெபிலிம்களும் அமைதியற்றவர்களாக மாறினார்கள். சவால்கள் குறைந்த போது அவர்கள் தங்களை நோக்கி திரும்பினார்கள். அவர்களிடையே பெருமை அதிகரிக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களை மிக சிறந்தவராக நினைவில் வைத்திருக்க விரும்பினார்கள். வலிமையின் கதைகள் போட்டிகளா மாறின. போட்டிகள் போட்டியாளரிடையே விரோதமா மாறின. விரோதங்கள் வெளிப்படையான போராட்டங்களா மாறின. ஒரு காலத்துல அவர்கள் பயங்கரமான ஒற்றுமையாக இருந்தபோது இப்போது பொறாம மற்றும் ஆசையால பிரிஞ்சு விட்டார்கள். இந்த போராட்டங்கள் ஒரே நேரத்தில் வரல. அவை மெதுவாக துவங்கல. ஒரு எல்லை மீறப்பட்டது, ஒரு அவமதிப்பு நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டது, ஒரு சவால் பதிலளிக்கப்படவில்லை. காலப்போக்கில் பதற்றம் மெதுவாய் எரியும் தீ போல அவர்களிடையே பரவியது. உழுத்தல் உருவானது, நம்பிக்கை மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களை ஆதிக்கமாக்கிய அதே வலிமை இப்போது இணைந்த வாழ்வதை கடினமாக்கியது.
அவர்களின் பெரும் உருவம் சமரசத்திற்கு இடமளிக்கவில்லை. தொலைவிலிருந்து பார்த்த மனிதர்கள் இந்த மாற்றத்தை உணர்ந்தார்கள். அந்த பெரியவர்கள் இனி ஒரே சக்தியா நகரவில்லை. அவர்களின் ஒற்றுமை உடைந்து கொண்டிருந்தது. ஆனா இது அமைதியை தரவில்லை, அதற்கு பதிலாக இது குழப்பத்தை ஏற்படுத்தியது. பெரியவர்கள் மோதினா அவர்களை சுற்றியுள்ள நிலம் பாதிக்கப்பட்டது, பாதைகள் அடிக்கப்பட்டன, அடைக்கலம் இடிக்கப்பட்டது. அருகில் வாழ்ந்த மக்கள் எச்சரிக்கை இல்லாம அடிக்கடி ஓடி செல்ல வேண்டியிருந்தது. உலகம் முன்பை விட இன்னும் அதிகமாக நிலை தடுமாறும் போல் உணரப்பட்டது. நெபிலியம்கள் இந்த நிகழ்வுகள் சீரற்றவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வரலாற்று முன்னோக்கி வழிநடத்தும் அந்த காணாத கையை அவர்கள் பார்க்கவில்லை. வானகம் அவர்களின் உலகில் உள்ள பங்கு முடிந்துவிட்டது என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்களின் அதிகரிக்கும் பிளவு அந்த முடிவின் ஒரு பகுதியாயிருந்தது. அவர்கள் ஆதிக்கத்திற்காக போராடுகிறோம் என்று நம்பியது உண்மையில் அவர்களின் வாழ்வின் கடைசி அத்தியாயமாக இருந்தது. இந்த நாட்கள்ல சில நெபிலியம்களுக்கு ஒரு விசித்திரமான கவலை உணர்ந்திருக்கலாம். வானம் வேறுபட்டதாக தோன்றியது. காற்று தனமா இருந்தது. இரவுகள் நீளமாக இருந்தது. ஒலிகள் தொலைவில் கூட கேட்கப்பட்டன. அவர்களில் மிகவும் வலிமையானவர்களுக்கே கூட தங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒன்று நெருங்கி வருகிறது என்று உணர்ந்திருக்கலாம். ஆனா பெருமை அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்காம வைத்தது. அவர்கள் பார்க்கவும் தொடவும் முடிந்தவற்றில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். போரும் கஷ்டங்களும் காரணமாக அவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கிய போது அவர்களின் பாரம்பரியம் அவர்கள் உணர்ந்ததை விட வேகமாக மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களின் வருகைக்கு நடுங்கிய இடங்கள் மெதுவாக அமைதியாகிவிட்டன. அவர்களின் பெரும் உடல் அளவு ஒரு காலத்தில் அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது மாற்றமடையும் உலகில் ஒரு சுமையாக மாறியது. அவர்கள் தங்களை மாத்திக்க முடியல, அவர்கள் பக்கமாய் விலகவும் முடியல. அவர்கள் சமநிலைக்காக அல்ல, ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நெபிலியம்கள் உண்மையில் பூமியின் ஒழுங்குல ஒருபோதும் சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு கலப்பில் இருந்து பிறந்தவர்கள். அவர்களின் உடல்கள் மிகப்பெரியது, ஆசைகள் மிக அதிகம், அவர்களின் இருப்பு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. உலகம் ஒரு காலத்திற்கு அவர்களை சுற்றி வளைந்தது, ஆனா அதை எப்போதும் தாங்க முடியல. இறுதி நாட்கள் நெருங்கும் போது அந்த பெருமக்கள் தாங்கள் அறியாமலே வரலாற்றின் விளிம்பில் நின்றனர். அவர்களின் பாதங்கள் இன்னும் நிலத்தில் தடம் பதிச்சிருந்தாலும் அவர்களின் எதிர்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. நெபிலியம்களின் யுகம் முடிவடைந்தது. மரியாதையோ நினைவுகளோ இல்லாம அமைதியோடு. அவர்களுக்கு பின் வந்தது ஒரு மறுவடிவம் பெற்ற உலகம். அங்கு அவர்களின் உயரமான உருவங்கள் நினைவிலும் பழமையான பதிவுகளிலும் மட்டுமே இருக்கும். அவர்களுக்கு அப்பால் யாரும் காணாத போதிலும் உறுதியாக மீர்கள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. மாற்றம் முதல்ல அமைதியாகவே ஆண்டது. வானில் எதுவும் அது அறிவிக்கவில்லை. நிலத்திலும் எதுவும் நெபிலியம்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை. பெருமக்கள் எப்போதும் வாழ்ந்தபடியே வாழ்ந்தனர், தங்கள் அளவும் பலமும் மீது நம்பிக்கையுடன். பூமி இன்னும் தங்களுக்கே சொந்தம் என்று அவர்கள் நம்பினால், யாரும் தங்கள் அகற்ற முடியாது என்று அவர்கள் நம்பின. அவர்கள் ஒன்று கூடி போட்டியிட்டு பெருமை பேசினர். தங்களை ஆதரித்த பருவம் முடிவடையப் போகிறது என்பதை அறியாமல் அவர்களுக்குள் சிறிய பதற்றங்கள் வளரத் தொடங்கின. பழைய முரண்பாடுகள் நினைவுல மீண்டும் வந்தன. பெருமை உணர்வுகள் கூர்மையடைஞ்சன. ஒரே பக்கம் நின்ற பெருமக்கள் இப்போது ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஒருவர் ஒரு பார்வையால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார், மற்றவர் ஒரு சொல்லால் சவாலாக உணர்ந்தார். முன்பு கவனிக்கப்படாதவை இப்போ தாங்க முடியாததாக உணரப்பட்டது. மரியாதை மங்கியது, பொறுமை மறைந்தது. இந்த மாற்றங்கள் வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வந்தவை அல்ல. கேப்ரியல் யாரும் காணாதவாறு அமைதியா கடவுளின் கட்டளை கிணங்க செயல்பட்டார். அவர் கூச்சட்டவில்லை, அவர் தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த பெருமக்களின் பெருமை கட்டுப்பாடின்றி எழ உதவினார். மற்றவர்களை விட பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் இனி மரியாதையை பகிர்கிறவரில்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்க விரும்பல. விரைவில் பெருமக்களின் கூடங்கள் அமைதியற்றதாக மாறிய குரல்கள் உயர்ந்தன. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஒப்பீடுகள் வெளிப்படையா பேசப்பட்டன. யார் வலிமையானவர், யார் அதிக நிலத்தை ஆட்சி செய்தார், யார் அதிகமான அநியாயங்களை பெற தழுதியான அளவு வார்த்தைகளாக தொடங்கியது விரைவில் வெளிப்படையான போராட்டமாக மாறியது. நெபிலின் பல குழுக்களாக பிரிந்தனர். அந்த குழுக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின. பெருமக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நகர்ந்த போது பூமி அதை உணர்ந்தது. அவர்களின் அடிகளுக்கு கீழே நிலம் நடுங்கியது. காடுகள் அப்புறப்படுத்தப்பட்டன, மலைகள் சேதமடைந்தன. அவர்களின் போராட்டங்கள் நிலத்தில் ஆழமான சுவடுகளை விட்டன. அவர்கள் மோதிய இடங்கள் உடஞ்சும் வெறிச்சோடியும் போனது. பெருமக்கள் அந்த சேதத்தை கவனிக்கவில்லை. அவர்கள் வெற்றி பெறுவதிலும் தங்களை நிரூபிப்பதிலும் மட்டும் கவனம் செலுத்தினாங்க. முதமுறையா மனிதர்கள் பெருமக்கள் இனி ஒன்றுபட்டவர்களாக இல்லை என்பதை பார்த்தனர். தூரத்திலிருந்து மக்கள் பயத்திலும் குழப்பத்திலும் பார்த்தனர்.
சிலர் நிம்மதியுடன் இருந்தனர். இது தங்களது துன்பம் குறையும் என்று நம்பினர். மற்றவர்கள் பயந்தனர், ஏனெனில் பெருமக்கள் மோதும் போது அருகிலுள்ள அனைவரும் ஆபத்தில் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு காலத்தில் தவிழ்க்கப்பட்ட இடங்களிலும் நிலம் பாதுகாப்பற்றதாக மாறியது. நாட்கள் கடந்த போதும் நிற்கும் பெருமக்கள் குறைஞ்சுவிட்டனர். ஒரு காலத்தில் முடிவில்லாததாக இருந்த அவர்களின் வலிமை இப்போது அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டது. அவர்களின் பெரும் உடல் ஓய்வெடுக்க முடியாம செய்தது. அவர்களின் கோபம் அவர்களை சோர்வடைய செய்தது. ஒரு காலத்துல உலக ஆட்சி செய்த அந்த பெரிய உருவங்கள் ஒன்றொன்றாக வெளிப்புற நிலங்களில் இருந்து மறைந்தன. அவர்களின் காலம் முடிவை நோக்கி சென்றது. உயரத்திலிருந்து காவலாளிகள் நடப்பதை பார்த்தனர். இந்த வீழ்ந்த தேவதைகள் ஒரு காலத்துல தங்கள் பிள்ளைகளில் பெருமை கொண்டிருந்தனர். இப்போது அவர்கள் தங்கள் பாரம்பரியம் மங்கி போகும் காட்சியை பார்த்தனர். அவர்கள் பாதுகாத்ததாக நம்பியிருந்த சக்தி அவர்களின் கைகளில் இருந்து வழிந்தோட ஆரம்பித்தது. அவர்களிடையே பயம் அதிகரிச்சது. இது சீரற்றதாக இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்போது கடவுளின் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அவர்கள் புரிந்து கொண்டனர். சில காவலாளிகள் திரும்பி போக முயற்சிக்கனர். மற்றவர்கள் மறைவிடங்களை தேடுங்க. சிலர் இன்னும் கவனத்துக்கு வராம தப்பிக்க முடியும் என்று நம்பியிருக்கலாம். ஆனா கடவுளின் எட்ட முடியாத இடம் எதுவுமே இல்லை. அரக்கர்களின் காலம் முடிவடையும் போது ரபாயல் தனது பணியை முடிக்க முன்னேறினார். மாற்றங்கள் தொடங்கின போது உலகத்திலிருந்து ஒதுங்கிய அசாசேல ரபாயல் தேடினார். முன்பு போல அசாசேல் இனி மக்களிடையே நடமாட வந்த அவர் இனி கற்றுக் கொடுக்கவோ வழிகாட்டவோ இல்லை. தன் தாக்கம் முடிவடைந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்தார். நகரங்களும் மனிதர்களின் குரல்களும் இல்லாத தனிமையான வறண்ட இடத்துல ரபாயல் அவரை கண்டுபிடிச்சார். அங்கே எந்த போராட்டமும் இல்ல. அசாசேலின் சக்தி இனி எடுப்பில்லாததாக விடல. ரபாயல் அவரை கட்டுப்படுத்தி மேலுலகிலிருந்து அகற்றினார். அசாசேல் ஆழமான மூடப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டார். வெளிச்சமும் இயக்கமும் இல்லாம துண்டிக்கப்பட்டார். அங்கேயே அவர் நிலத்தினை இனி பாதிக்க முடியாமல் இருக்க வேண்டியிருந்தது. அவர் அகற்றியதன் மூலம் மிக வலிமையான ஊழல் மூலாதாரம் அமைதியாக்கப்பட்டது. நிலம் மீண்டும் சீர்பெற ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் மைக்கேல் தன் கட்டளையை நிறைவேற்றினார். மீதமுள்ள வாச்சர்களை அவர்களது தலைவரான செமியாசாவையும் சேர்த்து அவர் திரட்டினார். இந்த உயிரினங்கள் ஒரு காலத்தில் சொந்தமாகவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே சுதந்திரமாக நடந்தாடினார்கள். இப்போது அவர்கள் இனி சுதந்திரமாய்ந்த அவர்களின் அதிகாரம் போய்விட்டது. மனிதர்களுடன் இருந்த அவர்களின் காலம் முடிஞ்சுவிட்டது. மைக்கேல் அவசரமாய் எதையும் செய்யவில்லை. ஒவ்வொரு வாச்சரும் பிடிக்கப்பட்டு இனி தலையிட முடியாத இடத்துல வைக்கப்பட்டனர். அவர்கள் பூமியின் ஆழத்தில் தாங்கள் மாற்றிய உலகத்திலிருந்து விலக்கப்பட்டு அடைக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருந்தது. மக்கள் அல்லது நிகழ்வுகளை பாதிக்க முடியாம ஒரு காலத்தில் மனிதர்களை வழிநடத்திய வாச்சர்கள் இப்போது தங்களை இல்லாம வரலாறு முன்னேறுவதை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் கடைசியாக ஒருவரும் அடைக்கலத்தில் வைக்கப்பட்ட போது பூமி முழுவதும் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அந்த அரக்கர்களின் பெரும் இருப்பும் மறைஞ்சுவிட்டது. வாச்சர்களின் தெரியாத அழுத்தமும் நீக்கப்பட்டது. பல தலைமுறைகளுக்கு பிறகு முதன்முறையா உலகம் அமைதியாக இருந்தது. பருமனாக இருந்தாலும் அமைதியாகவே. சிலர் மட்டுமே மனிதர்கள் நிலத்தில் சிதறி கிடந்தனர். அவர்கள் மாற்றப்பட்ட உலகில கவனமா நகர்ந்தனர். அமைதி மற்றும் உறுதிப்பாடில்லாத சூழலில் அவ்வளோ குழப்பத்தை ஏற்படுத்திய காலம் முடிவடைந்தது. ஆனா இன்னொரு இறுதி செயல் மீதம் இருந்தது. தொலைவில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாம நோவாவ கப்பல் தயார் நிலையில நின்றது. வேலை முடிந்து விட்டது. நேரம் நெருங்கிவிட்டது. பூமி அதன் மிகப்பெரிய குழப்பங்களில் இருந்து சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. இப்போது இறுதி சுத்திகரிப்பு வரப்போகுது. தேவதூதர்கள் பின்னால் நின்றன. அவர்களின் பணி முடிந்து விட்டது. இதற்கு பிறகு நடக்கப்போவது கடவுளிடமிருந்து மட்டுமே வரும். நெபிலிம்களின் காலம் முடிவடைந்தது. நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. முடிவு எச்சரிக்கை கூச்சலோ வானிலிருந்து திடீர் தீயோ இல்லாமல் வந்தது. அது அமைதியாக வந்தது. முதலில் மெதுவாக நகர்ந்தது. கிட்டத்தட்ட மென்மையாக உலகிற்கு கடைசியாக ஒரு மூச்சு விடும் வாய்ப்பு அளிப்பது போல் சூரியன் இன்னும் நிலத்தில் உதயமானது. மக்கள் இன்னும் தங்கள் வழிகளில் நடந்தார்கள். மீதமுள்ள சில நகரங்கள் இன்னொரு காலை எழுந்தன. உணவுகள் தயாரிக்கப்பட்டன. வேலைகள் செய்யப்பட்டன. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை பின்தொடர்ந்தன. இந்த நாள் முந்தைய நாட்களிலிருந்து வேறுபடும் என்று யாரும் நம்பவில்லை. நோவா மட்டும்தான் காத்திருக்கும் உணர்வுடன் வாழ்ந்தார். அவர் பெரிய கப்பல தன்னிடம் கூறப்பட்டபடி முற்றிலும் முடித்து விட்டார். அது நிலத்தில் தனியாக நின்றது. உயரமாகவும் மூடப்பட்டும் உலகம் இதற்கு முன்பு கண்டதில்லாத வகையில் இருந்தது. பலர் அதை பார்த்து அதை பத்தி ஆச்சரியப்பட்டங்க. சிலர் சிரித்தனர். சிலர் அதை கேள்விப்பட்டன. மற்றவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தனர். உலர்ந்த நிலத்தில் ஒரு பெரிய படகு என்பது தாங்கள் பார்க்கும் விஷயங்களை மட்டுமே நம்புவர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை.
ஆனா நோவா வாத செய்யல. அவர் தன்னை விளக்கவில்லை. அவர் அமைதியா கீழ்ப்படியும் மனதுடன் தன்னிடம் வழங்கப்பட்ட எச்சரிக்கையை நம்பி தொடர்ந்தார். நியமிக்கப்பட்ட நேரம் வந்தபோது நோவா தன் குடும்பத்தை ஒன்றா சேர்த்தார். அவரது மனைவி அவருக்கு அருகில் நின்றார். அவரது மகன்கள் தங்கள் மனைவிகளுடன் வந்தன. விலங்குகள் ஜோடிகளாக வந்தன. பயமின்றி நகர்ந்தன. காணாத ஏதோ ஒன்று வழி நடத்துவது போல. அனைவரும் பெட்டகத்துக்குள் சென்றதும் கதவு மூடப்பட்டது. அதை நோவா மூடுவீங்க. அந்த மூடல் அவரை தாண்டி எங்கோ இருங்கிறது. பழைய உலகமோ அதற்கு பிறகு வரும் புதிய உலகமோ இடையே பிரிவு உறுதியாகப்பட்டது. அதற்கு பிறகு அதிக நேரம் செல்லாம வானம் மாற தொடங்கியது. முகிகள் மக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லாத விதத்தில் திரண்டன. காற்று கனமாக உணரப்பட்டது. காற்று மெதுவாகியது. பின்னர் அது அமைதியற்றதாக மாறியது. தூரத்தில் இடியொலி கேட்டது. அது கூர்மையோ திடீரெனவோ இல்ல, ஆனால் ஆழமாகவும் இழைத்ததாகவும் இருந்தது. பின்னர் மழை பெய்ய தொடங்கியது. முதல்ல அது சாதாரணமா தோன்றியது, ஆனா அது நிற்கவில்லை. மழை துளிகள் தடிப்பாக மாறின. அந்த ஒளி தொடர்ச்சியாக கேட்டது. மழை ஒருபோதும் சேராத இடங்கள்ல கூட தண்ணீர் சேர தொடங்க நிலம் இருண்டது. மழை தொடர்ந்த போது வேறு ஏதோ ஒன்னு நடந்தது. பூமியின் அடியிலிருந்தே தண்ணீர் மேலே எழ தொடங்கியது. நறுமண ஊற்றுகள் திறக்கப்பட்டத. மறைந்திருந்த இடங்கள் பல ஆண்டுகளாக வைத்திருந்ததை வெளியே விட்டன. முன்பு இல்லாத இடங்கள்ல ஓடைகள் உருவானது. ஆறுகள் அகலமானது. தாழ்வான நிலம் மறைந்தது. நிலம் தன் வடிவத்தை மாற்ற தொடங்கியது. மக்கள் இப்போது கவனிச்சால திகைப்பு பரவியது. சிலர் தங்கள் உடைமைகளை சேகரிக்க முயன்றன. சிலர் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தது. மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் காத்திருந்தனர். ஆனா மழை குறையவில்லை. அது முழு நாளும் இரவிலும் அடுத்த நாளையிலும் தொடர்ந்தது. தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மலைகள் மெதுவா மறைங்கிற. மரங்கள் தண்ணீருக்கடியில் மறங்கலான். சாலைகள் காணாமல் போடது. மக்கள் வாழ்நாள் முழுவதும் அறிந்திருந்த இடங்கள் இனி தெரியவில்லை. மழையின் சத்தம் அனைத்தையும் நிறுத்தியது. தண்ணீர் நிலத்தை அதிகமா மூடியதா உலகம் சிறிதாகியது. மீதமுள்ள நேபிலிமுகள் மற்றவர்களை விட நீண்ட நேரம் பெருகும் வெள்ளத்திற்கு எதிராக நின்றனர். அவர்களின் உயரமான உருவம் மற்றவர்கள் முடியாத போது தண்ணீருக்கு மேல் இருக்க அவர்களுக்கு உதவியது. அவர்கள் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தனர். முதல்ல அவர்கள் உறுதியாக நின்றனர். தண்ணீர் நிற்கும் என்று நம்பினர். அவர்கள் எப்போதும் தங்களது பலத்தை நம்பியிருந்தனர். உலகம் தங்களுக்காக வளைந்துவிடும் என்று எப்போதும் நம்பியிருந்தனர். ஆனால் தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மழை ஓயவில்லை. பூமியின் ஆழமான இடங்கள் மூடப்படவில்லை. உயரமான நிலம் எட்டப்பட்டது. அந்த ஜெயன்கள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தனர். ஆனால் நிக்கும் இடம் எதுவும் மீதமில்ல. ஒரு காலத்துல உலகை ஆட்சி செய்த அந்த வலிமை வெள்ளத்தை தடுக்க முடியல. ஒன்றொன்றாக அந்த உயரமான உருவங்கள் நீரின் மேற்பரப்புக்கு கீழே மறைந்தன. அவர்களின் கால அமைதியா முடிந்தது. சாட்சியமின்றி திரும்பவும் வராம பூமி முழுவதும் எல்லாம் மாறிவிட்டுக. வீடுகள் மறைஞ்சு போகுது. வயல்கள் மூனப்பட்டும. தினசரி வாழ்க்கையின் ஒலிகள் மங்கிவிட்ட. தண்ணீர் மெதுவா நகர்ந்தது. எல்லாவற்றையும் மூடிவிட்டது. முன்பு இருந்தபடி எதுவும் மீதமில்ல. மேற்பரப்பில் உலே நோயாக பாக்கியமா இருந்தது. அந்த பெட்டகம் மட்டுமே முடிவில்லா நீரில் மெதுவாக மிதந்தது. அந்த பெட்டகத்துக்குள் காலம் மெதுவாக நகர்ந்தது. நாட்கள் ஒன்றோடந்து கவங்குற. மழையின் ஒளி முழுமையா மறைஞ்சதே இல்ல. நோவா மற்றும் அவரது குடும்பம் காத்திருந்தன. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு எச்சரித்த அதே குரல் அவர்களை நினைவில் வைக்கும் என்று அவர்கள் நம்பினர். இறுதியில மழை மெதுவாக குறைந்தது. பிறகு அது மின்றது. அதற்கு பிறகு அமைதி நிலவியது. ஒரு காற்று நீரின் மேல் நகர்ந்தது. அதை சிறிது சிறிதாக பின்னோக்கி தள்ளியது. மேற்பரப்பு குறைய தொடங்கியது. மலை உச்சிகள் மீண்டும் தோன்றில. அந்த பெட்டகம் ஓய்விடுகிறது. நோவா இன்னும் காத்திருந்தார். அவர் அவசரமா முன்னே செல்லவில்லை. அவர் கவனிச்சு பார்த்தார். கேட்டார். நிலம் தயாராக இருந்தபோது கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் வெறுமையாகவும் புதிதாகவும் உணரப்பட்ட உலகில் காலடி வைத்தனர். காற்று தூய்மையாக இருந்தது. நிலம் அமைதியா இருந்தது. பூமியில எந்த அரக்கணும் நடக்கணுமே. மனிதர்களை மறைந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகள் அழுத்தவில்லை. உலகை நிரப்பிய அந்த பாரம் மறைந்து விட்டது. வானில் ஒரு அடையாளம் தோன்றியது. இந்த சுத்திகரிப்பு மீண்டும் இதேபோல் நடக்காது என்ற வாக்குறுதியை குறிக்கிறது. வாய்க்க தொடரும். பூமி மீண்டும் நிரம்பும். ஆனா இந்த முறையில வேறுபடுது. வாச்சர்கள் மேலுள்ள உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். நெபிலும் என்றென்றும் மறைந்து விக்குவார். அவர்களின் காலம் முடிந்துவிட்டது. அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் குறைஞ்சபட்சம் துணுக்குகளாயிருந்தாலும் நினைவில் வைத்திருப்பார்கள். நோவா நன்றி செலுத்தினார். அவரது குடும்பத்திலிருந்து உலகம் மீண்டும் தொடங்கும்.
பழைய உலகின் நினைவு காலத்தோட மங்கினாலும் அதன் பாடம் எப்போதும் இருக்கும். இவ்வாறு நெபிலிம் காலம் முடிமறைந்தது. அந்த நிலத்தை நீர் மூடியது, பின்னர் அமைதி நிலவியது, பூமி மீண்டும் ஓய்வெடுத்தது, புதிய தொடக்கம் அதன் இடத்தை எடுத்தது. நீரெல்லாம் வடி நிலம் மீண்டும் உலர்ந்த போது உலகம் ஒரு விசித்திரமான அமைதியில நின்றது. பூமி விசாலமாகவும் திறந்ததாகவும் இருந்தது, ஆனா இதற்கு முன்பு இல்லாத அமைதியோடு இருந்தது. கண்ணோட்டத்துல உயர்ந்த உருவங்கள் எதுவும் நகரவில்லை. மண்ணில் இயற்கையற்ற நீளமான நிழல்கள் எதுவும் விரியவில்லை. நெபிலிம் காலம் முடிந்து விட்டது, அவர்களை போன்ற எதுவும் இனி பூமியில நடக்காது. நிலமே ஓய்வெடுத்தது போல இருந்தது. மலைகள் தொடப்படாம நின்றுன, பள்ளத்துகள் அமைதியா கடந்தல, ஆறுகள் அமைதியாக யார் அதை கைப்பற்றவோ குழப்பவோ செய்யும் அச்சமின்றி ஓடின. அங்கொரு காலத்துல அரக்கர்கள் நின்ற இடத்துல இப்போது வெறும் வெளி மட்டுமே இருந்தது. பூமியில கனமான அடிகள் ஒளியும், பெரிய உயிர்கள் கவனத்தை நாடும் எந்த அடையாளமும் இல்ல. உலகம் இப்போது எளிதாக அதன் மீது இருந்த பாரம் அகற்றப்பட்டது போல உணர்ந்தது. நோவா மற்றும் அவரது குடும்பம் இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலத்துல கவனமா நகர்ந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு இருந்த உலகை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஆட்சி செய்த அரக்கர்களை அவர்களின் இருப்பு மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர்மானித்தது அவர்கள் நினைத்தனர். வெள்ளத்துக்கு முன் வாழ்க்கை எப்போதும் அழுத்தத்திலேயே இருந்தது. இப்போது முதன்முறையாக மனிதர்கள் மீண்டும் தனியாக நின்றனர். அவர்களை கண்காணிக்கும் உயரமான உருவங்களும் பூமியை உரிமை கோரும் சக்திகளும் இல்லாம நெபிலும் மீண்டும் எழும் வகையில எந்த தடையும் விட்டு செல்லவில்லை. அவர்களின் உடல்கள் மறைந்து விட்டன, பூமியின் ஆழத்திற்கு திரும்பிவிட்டன. அவர்களுக்கு நகரங்கள் இருந்திருந்தா அவையெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்பட்டன. அவர்களின் கருவிகள், அவர்களின் சின்னங்கள், அவர்களின் அடையாளங்கள் எல்லாம் மண்ணும் கல்லும் அடுக்குகளுக்குள் புதைந்து விட்டன. நினைவுகள் மட்டுமே மீதம் இருந்தன. உலகம் முன்னேறியது, ஆனா கடந்த காலம் உயிர் வாழ்ந்தவர்களின் மனதில் அழிக்கப்படவில்லை. குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறந்தபோது கதைகள் சொல்லப்பட்டன. நெபிலிம் பற்றி மௌனமாக பேசப்பட்டது அவர்கள் வீரர்களாக அல்ல, எச்சரிக்கையாகவே கூறப்பட்டனர். மூத்தவர்கள் இந்த மருமக்கள் இருக்கவே கூடாதவர்கள் என விளக்கினார்கள். அவர்கள் ஒழுங்க முறித்த ஒரு கலப்பிலிருந்து பிறந்தவர்கள். அவர்களின் வலிமை உண்மையானது, ஆனா அவர்களின் நோக்கம் இல்ல. அவர்கள் ஒரு சிறந்த உலக கட்டி எழுத்துல, அவர்கள் அதை விழுங்கிவிட்டாங்க. அவர்களின் உயரத்தையோ சக்தியையோ அந்த கதைகள் புகழவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் இருப்பால் ஏற்பட்டதை பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. பயம், இழப்பு, குழப்பம், சாதாரண மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத உலகம், சமநிலை முறிந்த உலகம். இந்த கதைகள் தலைமுறையினருக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டன. வெள்ளம் ஏன் வந்தது, அந்த யுகம் ஏன் மீண்டும் வர அனுமதிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. காலப்போக்கில் விவரங்கள் மாறின. சில கதைகள் அந்த மருமக்களை உண்மையில் இருந்ததை விட பெரியவர்களாக கூறின. சில கதைகள் அவர்களை புராணங்களா மாற்றேன். ஆனா ஒவ்வொரு பதிப்பிலையும் அடிப்படையான உண்மை ஒன்றே இருந்தது. நெபிலிம் என்பது வலிமைக்கு எல்லை இல்லாம அதிகாரம் எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாம இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். அவர்களை பெற்ற வாட்சர்கள் உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் மீண்டும் வழிகாட்டவோ கற்றுக் கொடுக்கவோ இல்லை. அவர்களின் தாக்கம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்த பூமி இனி அதற்கு சொந்தமானவர்கள் அல்லாதவர்களால வடிவமைக்கப்படப்படல. மனிதர்கள் இனி தங்களுக்கே உரிய வழிகாட்டுதலுடன் தங்களது பாதையை தேடி நடந்தனர். புதிய உலகம் மெதுவா வளர்ந்தது. மீண்டும் வயல்கள் விதைக்கப்பட்டன. வீடுகள் கவனமாக கட்டப்பட்ட. மக்கள் தங்களை யாரும் பிடித்து செல்லப் போவதோ அல்லது தங்களை மிஞ்சப் போவதோ என்ற பயமின்றி வாழ கற்றுக்கொண்டார்கள். நிலம் பதிலளித்தது. பயிர்கள் வளம் பெற விலங்குகள் மீண்டு வந்தன. வாழ்க்கை மீண்டும் இயற்கையான ஓட்டத்தில் சென்றது. இருப்பினும் நெபிலிம்களின் நினைவு முழுமையாக மறைந்துவிடவில்லை. அது எச்சரிக்கையுடன் வாழ்ந்தது. அது நெருப்பின் ஒளியில் சொல்லப்பட்ட கதைகளில் வாழ்ந்தது. அது சக்தி வாய்ந்ததெல்லாம் நல்லதல்ல, பெரிதாக தோன்றுவதெல்லாம் நிலைத்திருக்கப் போவதில்லை என்ற புரிதல்ல வாழ்ந்தது. அந்த அரக்கர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களின் கதை ஒரு எல்லையாகவும் படைப்பில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதையும் அந்த ஒழுங்கு முறியும் போது அதன் விலை மிக அதிகம் என்பதையும் நினைவூட்டும் ஒன்றாகவும் இருந்து வந்தது. நெபிலிம்கள் தங்களை விட அதிகமான சக்தியால் தோற்கடிக்கப்படல. அவர்கள் ஆள முயன்ற உலகத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்பதால் அவர்கள் அகற்றப்பட்டார்கள். பெருங்கடல் அவர்களின் அதிகாரத்தை முற்றிலும் முடித்துவிட்டது. ஒரு விதையும் மீதவில்லை. திரும்பி வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அவர்களின் காலம் நீரில் முடிந்தது, பின்னர் அமைதி நிலவியது. அப்படியே உலகம் அவர்கள் இல்லாம முன்னேறியது. மனிதர்கள் நினைவும் வாக்குறுதியும் வழிகாட்ட தொடர்ந்தனர். பூமி மீண்டும் மூச்சு விட்டுக. இதுவே அவர்களின் கதையின் முடிவாமோ?
அரக்கர்களின் காலம் முடிந்தது. உலகிற்கு ஒரு புதிய தொடக்கம் வழங்கப்பட்டது. நெபிலிமங்களின் பெயர் காலத்துடன் மறைந்தது. நெபிலிமங்கள் பூமியிலிருந்து மறைஞ்ச பிறகு உலகம் நீண்ட அறிமுகமற்ற அமைதிக்குள்ள நுழைஞ்சது. அது முதல்ல சமாதானத்தின் அமைதி அல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒன்றுக்கு பிறகு வரும் அமைதியாக இருந்தது. பல தலைமுறைகளாக மலையடிவாரங்களுக்கு புறமோ சமவெளிகளுக்கு அப்பாலும் எங்கோ அரக்கர்கள் நடமாடுகிறார்கள் என்று அறிந்தே மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களின் இருப்பு ஒவ்வொரு முடிவையும் வடிவமைத்தது. அந்த இருப்பு மறைந்தபோது மனிதர்கள் உடனடியாக சுதந்திரம் உணரவில்லை. அதற்கு பதிலாக மக்கள் வெளிப்படையாக உணர்ந்தனர், ஏதோ பெரிய ஒன்று அகற்றப்பட்டு விட்டது போலவும் அதற்கு பதிலாக என்ன வரும் என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லை போலவும் இருந்தது. நிலைமை கூட ஒரு இடைவேளைய போல இருந்தது. பெரும் பரப்புகள் எதுவும் தொடப்படாமல் இருந்தன. அடுத்ததாக என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறது போல். முன்பு தவிர்க்கப்பட்ட பாதைகள் மீண்டும் மெதுவாக நடக்க தொடங்கின. முன்பு கைவிடப்பட்ட பழைய குடியிருப்புகள் கவனமா அணுகப்பட்டன. மக்கள் மிகுந்த கவனத்துடன் நகர்ந்தனர். ஒருபோதும் வராத ஒளிகளை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். பல இரவுகள் ஆழமாக உறங்க முடியாமல் சென்றன. ஏனெனில் பயம் எளிதில் விலகுவதில்லை. நெபிலும் இல்லை என்றாலும் நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தன. காலம் கடந்த போது அந்த அமைதி மாறத் தொடங்கியது. அது மென்மையாகியது. கனமான அடிகள் மற்றும் பெரும் உருவங்கள் இல்லாதது உலகம் மெதுவா சுவாசிக்க அனுமதித்தது. பயமின்றி வயல்கள் விதைக்கப்பட்டன. தண்ணீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படாமல் பகிரப்பட்டன. குடும்பங்கள் கண்ணோட்டமின்றி ஒன்றாக கூடியன. இந்த எளிய மாற்றங்கள் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக்கின. வாழ்க்கை இனி வெறும் உயிர் வாழ்தலால் மட்டுமே வடிவமைக்கப்படவில்லை. ஒருபோதும் ஒரு பெரியன பாத்திராத பிள்ளைகள் பாருங்க, அவர்கள் தங்கள் மூத்தவர்கள் சொல்வதை ஆர்வமாகவும் கண்கள் பெரிதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நெபிலிம் என்பது வேறு உலக உயிரினங்களைப் போல நிஜமல்லாதாகவே தோன்றியது. இவ்வளவு பெரிய ஒன்று எப்படி இருந்தது, பிறகு எப்படி மலைந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். மூத்தவர்கள் அந்த பெரியவர்கள் பூமியின் இயற்கை ஒழுங்கில் சேர்ந்தவர்கள் அல்ல என்று விளக்கினார்கள். அவர்கள் வலிமையானவர்கள், ஆனால் சமநிலை இல்லாத வலிமை நீடிக்காது. நெபிலிம் இனி ஒரு அச்சுறுத்தலாக இல்லாம ஒரு பாடமா மாறிவிட்டது. அவர்களின் கதை கவனமாக சொல்லப்பட்டது. பயத்தை தூண்டும் வகையில் அல்ல, புரிதலை உருவாக்கும் வகையில். மக்கள் பெரியவர்கள் எவ்வாறு கவனமின்றி எடுத்தார்கள், எல்லையில்லாம வாழ்ந்தார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பேசினார்கள். இந்த கதைகள் கடந்த காலத்தின் தவறுகள் மீண்டும் நடக்காம இருக்க பரம்பரையாக சொல்லப்பட்டன. வாட்சர்கள் பற்றி மக்கள் சிதறிய நினைவுகளில தான் நினைத்தார்கள். அவர்களின் பெயர்கள் மறைஞ்சு போனது. மீத இருந்தது ஒவ்வொரு சக்தியும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில்ல, ஒவ்வொரு வரமும் கட்டுப்பாடின்றி பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்கான அறிவு மட்டுமே. பூமி எல்லைகள் மீறப்பட்ட போது துன்பம் அனுபவித்தது. அந்த எல்லைகள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதுதான் குணமடைந்தது. நிலம் தானாகவே மெதுவாக குணமடைந்தது. ஒரு காலத்துல சண்டை மற்றும் அலட்சியத்தால் சேதமடைந்த இடங்கள் மீண்டும் சீர்பெற தொடங்கின. புல் மீண்டும் வளர தொடங்கியது. முன்பு மரங்கள் இல்லாத இடங்கள்ல மரங்கள் வளர்ந்தன. விலங்குகள் மீண்டும் திறந்த வெளிகளில் பரவின. ஆறுகள் நிலையான பாதைகள்ல ஓடத் தொடங்கின. பூமி ஒரு காலத்துல பாதிப்புக்கு எப்படி பதிலளித்ததோ அதே போல் கவனத்துக்கும் பதிலளித்தது. மக்கள் பணிவுடன் வாழ கற்றுக்கொண்டாரு. அவர்கள் இனி தங்களை யாரும் தொட முடியாதவர்கள் என்று நம்பவில்லை. வெள்ளத்தின் நினைவு அவர்களின் மனதில் எப்போதும் அருகிலேயே இருந்தது. சமநிலையை புறக்கணித்தா உலகம் விரைவாக மாறிவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த புரிதல் சமூகங்கள் உருவாகும் விதத்தையும் குடும்பங்கள் வளர்க்கப்படும் முறையையும் தீர்மானித்தது. படிகள் கடந்து செல்லும் போது நெபிலிம் காலம் தொலைவில் போல் உணரப்பட்டது. ஆனால் ஒருபோதும் முற்றிலும் மணக்கப்படவில்லை. அவர்களின் கதை மனித நினைவின் அடித்தளமாக மாறியது. உலகம் ஏன் இப்படி இருக்கிறது மற்றும் சில எல்லைகள் ஏன் மீறக்கூடாது என்பதற்கான விளக்கமாக அது இருந்தது. அந்த பருமன்கள் எந்த ஞானத்தையும் நிலையான படைப்பையும் எதிர்காலத்தையும் விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றது வெறும் இல்லாமையும் எச்சரிக்கையும் மட்டுமே. அந்த எச்சரிக்கையில தான் மனிதர்கள் வழிகாட்டல கண்டார்கள். உலகம் முன்னே சென்றது சிறப்பாக இல்லை என்றாலும் விழிப்புடன் இருந்தது. அதனால நெபிலிம் காலத்துக்கு பிறகு அந்த காலம் மறுபடியும் கட்டியெழுப்பும் காலமா மாறியது. அச்சத்துக்கு பதிலா அமைதி வந்தது. கோளாறுக்கு பதிலாக ஒளிந்து வந்தது. பூமி முன்னே சென்றது. அதன் அடியில் பருமன்களின் நினைவுகளை சுமந்து மேலே வாழும் உயிர்கள் இன்னொரு வாய்ப்புடன் தொடர்ந்தன. நெபிலிம் என்பது வெள்ளத்துடன் அழிந்த ஒரு உலகத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்கள் ஒரு காலம் வாழ்ந்தார்கள், தங்கள் இருப்பால் பூமியை வடிவமைத்தார்கள், பின்னர் முற்றிலும் மறைந்து விட்டார்கள். அவர்களிடமிருந்து எதுவும் தொடர வேண்டியதாக இல்லை.
ஒழுங்குமுறை அடிக்கப்பட்டா, எல்லைகள் மீறப்பட்டா என்ன நடக்கும் என்பதற்கான நினைவாவே அவர்களின் கதை மட்டும் மீதம் இருந்தது. அவர்களுக்கு பிறகு உலகம் பருமன்கள் இல்லாமல் முன்னேறியது. மனிதர்கள் கவனத்துடன் மறுபடியும் கட்டியெழுப்பும் பொறுப்புடன் விட்டு செல்லப்பட்டார்கள். நெபிலிம் காலம் முடிந்தது. பூமிக்காக ஒரு புதிய அதிகாரம் தொடங்கியது.

0: லூக்காள் சுவிசேஷம் 17 34-35-36.
1: அந்த ராத்திரியில்
0: ஒரே படுக்கையில்
1: படுத்திருக்கிற இரண்டு பேரில்
0: கத்திருவாரு. ரொம்ப சமயமா இருக்குது. அல்லேலூயா. அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படிதான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24:42.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம ஆண்டவரை கேசுகிருத்தியா எப்ப வருவன் யாருக்காவது தெரியுமா? நிச்சயமா தெரியாது. என்ன தெரியும்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிட்டு அது மாத்திரம் தெரியும். இப்ப நம்ம ஊருக்கு ஒரு பிரதமரோ யாரா வரன்னு வச்சுக்கோங்க, ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட் பண்ணி அங்க ஓடி இங்க ஓடி ஓடிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஓடி ஓடி எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க, இன்னொரு பிரதமராங்க இல்ல முதலமைச்சர் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இயேசுகிறது வருகைக்கு முன்னால என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுகிறது எல்லாமே சொல்லி இருக்கிறாரு. அதனால என்ன செய்யணுமா, எப்படி இருக்கணும், விழித்திருக்க வேண்டும். சொல்லுங்க என்ன செய்யணும், விழித்திருக்க தூங்காமையா? தூங்கினாலும் நம்ம ஆத்துவ என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். எப்ப இயேசுகிட்டு வருவாரு அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே அந்த ஏக்கம் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு இயேசுகிட்டு வந்தா நான் போக முடியுமா, இன்னைக்கு நான் சரியா இருக்கணா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம் 5:2. நானோ நித்திரை செய்து இதயமோ
1: விழித்திருந்து
0: வாசிங்க.
1: நான் நித்திரை பண்ணினேன் இதயமோ விழித்திருந்தது.
0: பாத்தீங்களா, நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்துவை நம்ம இதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் குரலை கேட்கறதுக்கு எக்கால சத்தத்தை கேட்கறதுக்கு என்ன செய்யணும், ஆத்துமா விழிப்பா இருக்கணும். வாசித்து பாருங்க 1 Thessalonians 4:16.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறாரு, ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: பிரதான தூதர் மைக்கேல் தூதரா இருக்கலாம், இல்லாட்டி யாருன்னு தெரியல. பிரதான தூதருடைய சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அந்த பிரதான தூதன் சத்தத்தை கேட்கணும், எக்கால சத்தத்தை கேட்கணும், ஆரவார சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு என்ன செய்யணும், ஆத்துமா விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்க என்ன, நம்ம எப்பயுமே நம்ம ஆத்துமத்துல கரை தெற பிழை இல்லாம நம்ம ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். பாவம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா தேவனுடைய சத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்க நம்ம இருதயம் எப்படின்னு சொல்லி விழிப்பா இருக்கணும். நமக்குள்ள எந்த பாவங்களும் வராதபடிக்கு எதுவுமே இல்லாதபடிக்கு இருந்தா தான் விழிப்பா இருக்கணும். அவங்க சொல்றாங்க, நான் நித்திரை செய்தேன் இதயமோ

0: இருந்தது. அந்த பிழிப்பை நம்ம தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரே அந்த விழிப்புள்ளதை எனக்கு கொடுங்கப்பா, நான் விழிச்சிருக்கணும், நான் விழிச்சிருக்கணும். நிறைய காரியங்களை சொல்றாரு, விழித்திருக்கிறத குறித்து நிறைய காரியங்கள் வேதத்துல வாசிக்கலாம். நம்ம அதுல கொஞ்சம் தான் பார்க்க போறோம். விழிப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம மிக மிக அவசியம். சிலர்ல வீட்டுல இருப்பாங்க விழிப்பு இல்லாத இருக்கிறனால, யார் வீட்டுல வந்து சாமான் திருடிட்டு போனா கூட தெரியாது. நான் இங்கதான் அங்க இருந்தேன், எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல, எப்படி வந்தாங்க எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க. அதே போலதான் ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு, எக்கால சத்தத்தை கேட்கணும், பிரதான தூதருடைய சத்தத்தை கேட்கணும், ஆரவாரத்தோடு வருவார். தன்னுடைய மனவாட்டியாகி நம்மளை அழைக்கிறதுக்கு தேவன் எப்படி வரப்போறாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வருவார். அவர் எப்ப வருவாரு நமக்கு தெரியாது, ஆனா நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். நம்ம ஆத்ம விழிப்பா இருக்கணும். எப்ப விழிப்பா இருக்கணும்னா, நமக்குள்ள எந்த காரியங்களும் நமக்குள்ள இராதபடிக்கு நம்ம என்ன செய்ய, நமக்குள்ள விழிப்பா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வேதம் சொல்லுது, கலாத்தியன் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், கலாத்தியன் புஸ்தகம் 1:3 வசனம் வாசிக்கலாமா.
1: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும்
0: உங்களுக்கு
1: கிருபையும் சமாதானம் உண்டாவதாக,
0: உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக,
1: அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து,
0: பாத்தீங்களா, இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து
1: விடுவிக்கும்படி
0: தம்மை தம்மை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு,
1: நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய
0: சித்தத்தின்படியே
1: நம்முடைய பாவங்களுக்காக
0: தம்மை
1: தாமே ஒப்பு கொடுத்தார்,
0: தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம விடுவிக்கிறதான் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. நம்ம திரும்ப இந்த உலகத்து காரியத்துக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, கொலோசியர் புஸ்தகம் 4:2.
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடவிடாமல் ஜபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும், ஜபத்தில் இடவிடாம ஜபம் பண்றது பதிலாக இடவிடாம நம்ம பேசிட்டு அப்படியே உலகத்துக்குள்ள இருந்தா கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்றேன், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. இடவிடாம என்னங்க ஜபம் பண்றது, என்னங்க இடவிடாம எப்படி ஜபம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணித்தான் ஆக வேண்டும். நம்ம எத்தனையோ சனங்களை பார்க்குறோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எத்தனையோ சனங்களை நீங்களாம் கண்ணிட்டு பார்க்குறீங்க, எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, ஆண்டவர் அறியாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அதான் சொல்கிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்போதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இங்க சொல்றாரு மனவாட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லி, வெளிப்படுத்துற விசேஷம் 19:8. மனவாட்டினா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தாதான் பரலோகத்து போகலாம், யோசித்து பாருங்க.
1: சுத்தமும் பிரகாசமான,
0: சுத்தமும் பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி,
0: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி
1: அவளுக்கு அளிக்கப்பட்டது,
0: அவளுக்கு அளிக்கப்பட்டது.
1: அந்த மெல்லிய வஸ்திரம்,
0: அந்த வெள்ளி வஸ்திரம்
1: பரிசுத்தவானுடைய நீதிகளே,
0: பரிசுத்தவானுடைய நீதிகளே சந்தோஷப்பட்டு களி குறிந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோ.
0: எப்போ அதங்க சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல துதி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் குரல் நம்மளால கேட்க முடியும், ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். ஆண்டவர் எல்லாமே நம்ம கையில பைபிள் கொடுத்துட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கேஸ் எடுப்பாங்கன்னா கூட எப்படி எல்லாம் செய்ய, அதை எப்படி தீ பத்தைக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு இது கொடுக்கறாங்க. அதே போல ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரு, வேதகமத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. என்ன யாரும் சொல்லல, என்ன தெரியாம போயிடுச்சேன்னு சொல்ல முடியாது. ஆனா அன்று சொல்லி இடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருந்தால் மாத்திருந்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சல பிரயாளம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்த அப்படியே மனசுக்குமாரன் வரும் காலத்திலயும் நடக்கும்னு சொல்லி அடையாளம் சொல்லிட்டாரு. அப்ப சொல்லிட்டு வர்றாரு, ரெண்டு பேர் யாந்திரம் தரிப்பாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, எல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் நம்ம அசதியா இருப்போம்னா நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. என்ன செய்யணுமா, இடவிடாம ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருக்கோம். நம்ம பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தில் விழிவிக்கிறது தான் தம்மை தாமே நமக்கா என்ன கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்க திரும்ப இந்த பாவத்துல போயிடக்கூடாது, திரும்ப இந்த உலகத்துல போயிடக்கூடாதுன்னு தான் அதுக்காகத்தான் உங்களுக்காக எனக்காக தம்மை தம்மே என்ன செஞ்சாரு ஒப்பு கொடுத்தா திரும்ப திரும்பி அந்த போகும் போனா அது நம்ம விருப்பம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருக்கணும், முழுமையாக நிலைச்சிருக்கணும். அந்த ஆண்டவர் சொல்றாரு லூக்கான் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு
0: ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: என்ன தெரியுமா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க நமக்கு என்ன செய்யணும், பாத்திரம் என்ன படுனா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், ஆண்டவராக இயேசுக்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம்ல அவர் வந்து சும்மா சாதாரண நமக்கு ஏசப்பான்னு கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு தந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் வாசித்து பாருங்க. நம்ம எல்லாம் லேசான நினைச்சுக்கிறோம், ஏசப்பானா நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுருவாரு, ஏசப்பான எப்படி நம்ம என்ன செய்வாலும் கேட்டுருவாரு நினைச்சுக்கிறோம். அவர் எப்படிப்பட்டாரோ பாருங்க,
1: சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும்.
0: அவர் என்ன செய்ய முடியாது, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும். நம்ம தேவனை பத்தி நமக்கு தெரியுது இல்ல, என்ன வேணாலும் கேட்டா கொடுத்துருவாரு. சில சொல்லுவாங்க நான் மட்டும் மலங்கள்லாம் போட்டேன்னா அவ்வளவுதான், அப்படிதான் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். 104 சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒளி என்ன செஞ்சிருக்கிறாரா, வஸ்திரமா தரிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்ப நம்ம கூப்பிடுறோம், நம்ம ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்புனால இறக்கத்தினால நம்மள ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம செவத்தை கேட்கிறாரு. அதான் அவருக்கு முன்பா நிற்கணும், என்ன செய்யணுமா, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஒளியை வஸ்திரமா தரிச்சிருக்கிறாரு, மகிமை மகத்துவத்தை அணிஞ்சிருக்காருன்னு சொல்லி 104 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட தேவன் தான் அவருக்கு முன்பாக நீங்கள் நாள் நிக்கிற என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இங்க சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3:4.
1: அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து
0: என்னோட
1: கூட நடப்பார்கள்.
0: பாத்தீங்களா, வெண் வஸ்திரம் தரித்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், கர்த்தரோட நடக்கணும். நம்ம நடக்கிறோமா, கர்த்தருக்கும் நமக்கு இடம் இல்லாம இருக்கா, அவர் முழுமையா துதிக்க முடியுமா, செவிக்க முடியுமா, அன்றோடு நடக்க முடியுமா, வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கிறோமா. நிறைய வஸ்திரம் இருக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், வெண் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பிரகாச வெள்ளி வஸ்திரம், நிறைய வஸ்திரம் இருக்கு. நம்ம வெண் வஸ்திரம் தரிச்சிருக்கிறோமா, நம்ம நம்ம உள்ளத்தை அரிசி பார்க்க வேண்டும். அவருக்கு முன்பாடி இருக்க பாத்திரோட ஆனப்படிலாம் என்ன செய்வாங்களா, வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு நடக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, அதான் சொல்றாரு விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கள், எப்போதும் செவம் பண்ணி இடம்பெடாம செவம் பண்ணி சோத்திரத்தோட செவத்துல விழித்திருக்கணும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அவரு கூட போன என்ன செய்யணும், வெண்வஸ்திரம் தரித்து கர்த்தரோட நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். இல்லாட்டி நம்மளே நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்பயே நம்ம ஆயத்தமாக வேண்டும். எப்ப ஆண்டவர் வருவாரோ தெரியாது. கர்த்தர் சொன்னார் சலப்பிரையால வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் அவர் வரும்போதும் நடக்கும். என்ன செய்ய மாட்டாங்க அவங்க, என்ன செய்வாங்களா, ரெண்டு பேரு ஏந்திரம் தரிப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட ஒருத்தர் கைவிடும், ரெண்டு பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. நம்ம எந்த இதுல இருக்க போறோம், நம்ம செவம் பண்ண வேண்டும். இங்க சொல்றாரு வெளி எபேசியர் புஸ்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்
0: எந்த சமயம் எப்பெல்லாம் சரி எந்த சமயம் சொல்லிட்டாரு,
1: சகல விதமான வேண்டுதலோடும்
0: எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்.
0: அது நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதி வேணும். கர்த்தருக்குள்ள நான் போகணும், எப்ப ஆண்டவர் வந்தாலும் போகணும்னு சொல்லி நமக்குள்ள என்ன வேணும், மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
0: பண்ணும்
1: வேண்டுதலோடும்
0: விழித்துக்
1: கொண்டிருங்கள்.
0: மன உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக ஊழியர்க்காக நம்ம எல்லாருக்கும் செவிக்கணும். செவித்தெல்லாம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். விழிப்பவர்களாய் காணப்படணும். தூங்கினாலும் இருதயம் விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் விழிப்பா இருக்குன்னு சொல்லி. இங்க 1 பேதுரு 5:8 வாசிங்க.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் பாருங்க,
1: விழித்திருங்க.
0: முதல் சொல்றாரு தெளிந்த புத்தி உள்ளவர்கள், ரெண்டாவது என்ன செய்யுங்க,
1: விழித்திருங்க.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாகி பிசாசானவன்,
0: நமக்கு எதிராளி யாரு, பிசாசன் எதிராளியாகி பிசாசானவன்,
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வகை தேடி என்ன செய்யறா, சுற்றி திரு. யார எந்த விதத்தில் தள்ளலாம், யார கத்தர் விட்டு பிரிக்கலாம், யார ஆண்டு விட்டு பிரிச்சிடலாம் சொல்லி அவன் செய்றா, வகை தேடி சுட்டி தீ. அதனால தான் சொல்றாரு என்ன செய்யுங்க, முத என்ன வேணுமே நமக்கு, தெளிந்த புத்தி, ரெண்டாவது விழித்திருக்கணும். உன்னது பாட்டுல வாசிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நானும் நித்திரை செய்யும் இதயமும் விழித்திருந்தது, விழிப்பு இருக்க வேண்டும். இடவிடாம செவிக்கணும். ஸ்தோத்திரத்தை செவத்தில் விழித்திருக்கணும். எப்போதும் செவி பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரானே நிக்க, அவருக்கு முன்பாக நீ நிக்க, நான் பாத்திரம் என்ன பண்ண, எப்போதும் செவ் பண்ணி விழித்திருக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், வெண்வஸ்திரம் தரித்து அவர நம்ம ஒரு நாளும் நடக்கணும். கத்திரி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க, வெண்வஸ்திரம் தாங்க, கல்யாண வஸ்திரம் தாங்க, அலங்கார வஸ்திரம் தாங்க, பிரகாசம் வெள்ளி வஸ்திரம் தாங்க, உம்முடைய வஸ்திரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மத கத்திர வரி போ, நம்ம என்ன செய்யணும், எப்பாவது என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷம் 24:44
1: நீங்கள் நிலையாத நாளிகையிலே, மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நீங்களும் என்ன செய்யுங்க, ஆயத்தமா இருங்க. நம்ம எப்போ வருவா நமக்கு தெரியாது, நம்ம ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, இந்த உலக பிரகாரமா எத்தனை வருஷம் அரசாங்கத்தில் வேலை செய்ய முடியும், எத்தனை வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியும், 60 வயசு. அதுக்காக பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, தூங்கவே மாட்டாங்க. தாய்மாரி நினைச்சவங்க அவங்க கூட உட்காந்து டீ காப்பி போட்டு கொடுத்துட்டு கூட உட்காந்துட்டே இருப்பாங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறதுக்கு. இது வந்து நித்தி நித்தி காலமாகி யுக யுகமா அவரோட இருக்க போறோம். அதனால தான் சொல்றேன், தேவரை சந்திக்க என்ன செய்ய, ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஒரே நாள் நம்மளால் ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசுகிறத சந்திக்கிறோம், என்ன செய்யணுமா, ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட முடியும். ஆயத்தப்பட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ஆண்டவர் வருக ரொம்ப சமீபம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25:10
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது, மணவாளன் வந்துவிட்டார்,
0: ஆயத்தமாயிருந்தவர்கள்
1: அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
0: அவர்கள் கூட என்ன செஞ்சாங்களா, கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசி,
1: கதவும் அடைக்கப்பட்டுச்சு.
0: அவங்க கதவுக்குள்ள இருந்தாங்க, மகிழ்ச்சியோடு துதிச்சு தோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இந்த புத்தி இல்லாத கண்ணியில் போய் என்ன வாங்கிட்டு வராங்க, வர்றதுக்குள்ள கதவு அடைக்கப்பட்டுருச்சு. அது போல நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை வசனத்தை கேட்டாலும் கேட்காதவங்களை போல நம்ம இருக்கக்கூடாது, ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். கத்திர வருக ரொம்ப சமீபம், ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு வரிக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமா இருக்கணுமா, வாசித்து பாருங்க மத்திய லூசி விசேஷம் 25:1-7 வாசிக்கலாம்.
1: அப்பொழுது
0: பரலோக ராஜ்யம்
1: தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும்.
0: அவங்க என்ன செஞ்சாங்க, 10 பேர் இருக்காங்க, என்ன செஞ்சாங்க, 5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, புத்தி உள்ளவர்களும்.
1: 5 பேர் புத்தி இல்லாதவளுமாய் இருந்தார்கள்.
0: 5 பேருக்கு என்ன இல்ல, புத்தி இல்ல. இவங்களும் கண்ணிகள் தான், அவங்களும் கண்ணி தான், 10 பேருமே கண்ணிகள் தான். ஆனா என்ன செஞ்சாங்க,